பாட்டு சவாரி நேயர்களின் விருப்பத்தின் அடுத்து ஒரு பாடல், ஒரு நாள் போதுமா என்று கேட்கும் பாடல். இந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படுத்த பாடலை அன்புடன் நாச்சியார் கோவில் தேவா நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே உங்கள் விருப்பமாக பதிவு செய்து ஒலிக்கின்றது அந்த பாடல், ஒரு நாள் போதுமா.

Hari Nidana.

இவரை தொடர்ந்து இன்று புதிதாக வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவு ஈழமணி திரு நாட்டிலிருந்து திருக்கோணமலை லதா அவர்கள். லதா அவர்கள் அருள் அவர்களின் சிபார்சிலே அவர் எடுத்துக்கூடிய வண்ணம் முன்னில் தமிழ் வானொலியிலே கவரப்பட்டு வந்து அழகாக அன்பாக மகிழ்வாக பேசி எங்களோடு இணைந்து கொண்ட வேளை அவரை வருக வருகமென்று முன்றியல் தமிழ் வானொலி எங்கள் குடும்பத்தோடு இணைத்து அவர் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். செம்பருத்தி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை. லதா, நீங்கள் எதிர்பார்த்து கேட்ட பாடல் இதுதானே? ஒலிபரப்புகின்றோம், கேட்டு மகிழ்வோம். உங்களோடு நாங்களும் பட்டு பூவே மெட்டு போடு என்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாட்டு சவாரி நேயர்களின் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பும் வேளையில் திக்கெட்டும் தேனான இசை பரப்பி வரும் அந்த பாடல்கள் எங்கள் நெஞ்சை தொட்டு செல்லுகின்றது. இந்த வேளையிலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வண்ணாமடை மயில்சாமி அவர்களும் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து ஆசை ஆசை இப்பொழுது பேராசை என்று கூறும் ஒரு பாடல் தூள் என்ற திரைப்படத்தில் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. கேட்போமா?

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தில் வந்து கலந்து தங்களுடைய நேரத்தை பாராமல், சிரமத்தை பாராமல் சரியான பாடலை தெரிவு செய்து அழகாக வாக்களித்து சிறப்பித்து விட்டு முதலாவது பாடலையும் தெரிவு செய்து விட்டு சென்ற வேளையிலே தங்கள் விருப்பமாக சில பாடல்களை பதிவு செய்த வேளை அவை தெரிவாகி ஒலிபரப்பாகின்றது. இந்த வேளையிலே ஒலிபரப்ப இருக்கும் அடுத்த பாடல் நாங்கள் எல்லோரும் சிந்தனை செய்ய வேண்டும், சிந்தனை செய்தால்தான் செயல் சரியாக ஆற்ற முடியும் என்ற கருத்தோடு அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே என்று ஆரம்பித்த பாடலை அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டு சென்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஒலித்த பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்குன்னு அந்த பாடலையும் இணையர்களாக வந்து வாக்களித்து விட்டு அற்புதமாக பேசி மகிழ்ந்து விட்டு சென்ற அன்பு மகள் அனுசியா, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து நீங்களும் வந்து இணைந்தவர்களை வாக்களித்து விட்டு உங்கள் விருப்பமாக ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் செண்பகமே செண்பகமே என்று அழகாக ஜோடி குரலில் பாடுகின்றது.
1: பட்டு பட்டு பூச்சி போலே

முன்னில் தமிழ் வானொலியின் அடுத்த பாடலை தர வேண்டும், இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று வந்து இணைந்தவர் தர்மபுரி மாவட்டம் ராஜ்குமார். ராஜ்குமார் இனிமையாக பேசி மகிழ்ந்துவிட்டு பேசக்கூடாது என்று கூறும் பாடலை கேட்டு செல்லுகின்றார். அந்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்து பாடலாக இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது உறவுகளே.

மன்மத அன்பு கொண்டு ஒருவர் ஓடி வந்து எய்து கொண்டிருக்கின்றார், யாருக்கு படுகின்றதோ தெரியவில்லை. அன்பு அருள் அவர்களே, நீங்கள் மன்மத அம்பு என்ற திரைப்படத்தை பாடல்தானே கேட்டீர். அழகாக இனிமையாக மகிழ்வாக வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு நீல வானம் நீயும் நானும் என்று கூறும் ஒரு பாடல். அந்த பாடல் மன்மதன் அன்பு என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட வேளை இப்பொழுது காற்றலை தருகின்றது. அன்போடு கேட்போமா?

காலம் காலமாக கடமை உணர்வு தவறாது கடமையில் புரிந்து இறுதியாக ஓய்வு நேரத்தில் கடமையில் இளைப்பாறுதல் பெறும் வேளையிலே எல்லோரையும் விட்டு பிரிந்த வேளையில் மறக்க முடியாமல் இருக்கும் அன்பு விஜயராகவன் அவர்களே வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். உங்களுக்கு நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து நல்ல பாடலை தெரிவு செய்திருந்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு மறக்க முடியாமல் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் எப்பொழுதும் உங்களுக்கு பொருத்த பாடான ஒரு பாடல், பசுமை நிறைந்த நினைவுகளே என்று பாடுகின்றது. இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்து தந்த பாடல் உங்களுக்காக. இறுதியாக இறுதி நேரத்தில் ஓடி வந்தாலும் சரியான முறையிலே பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு வெற்றி பாடலில் பங்கு கொண்ட சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார். அவசர அவசரமாக ஓடி வந்து இறுதி நேரத்தில் தந்தாலும் நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இறுதி பாடலாக இன்றைய

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த பாட்டு சவாரி 116 நேயர் விருப்பம். இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் ராமேஸ்வரத்திற்கு திருத்தல பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் பாம்பனில் இருந்து பார்த்த பொழுது ராமேஸ்வர பகுதி முழுவதும் அவருக்கு சிவலிங்கங்கள் வடிவமாக தெரிந்ததாம். ஆகவே தன் கால்கள் சிவலிங்கங்கள் மீது படக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பனில் இருந்தே பதிகம் பாடி வணங்கினார் என்று சொல்லுவார்கள். திருச்சியிலிருந்து பூஞ்சோலை போகும் வழியில் உத்தமர் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கு காசிப முனிவருக்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக ஒரே கோவிலில் காட்சி தருகிறார்கள். புருஷோத்தம பெருமாள் நாகசயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை போல சயனித்திருக்கிறார். அவரை தரிசித்துவிட்டு வலம் வந்தால் சிவனையும் பின்பு பிரம்மாவையும் தரிசித்து மகிழலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாழை முகூர்த்தம், பிறகு முகூர்த்தம், நெல் முகூர்த்தம் என்று மூன்று முகூர்த்தங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பிட்ட நாளில் வாழைக்கும் பிறகுக்கும் நெல்லுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரை கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தின் வாயிலின் மேற்புறத்தில் தமிழ் வருடங்கள் 60 குறிக்கும் சக்கரம் வரையப்பட்டுள்ளது. திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதருக்கும் அம்மைக்கும் தினமும் சந்தனாதி தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பதியில் மூலவருக்கு சக்தியைப் போல வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அபிஷேகம் செய்து ஸ்ரீசுப்த மந்திரங்களும் ஓதப்படுகின்றன. ராமேஸ்வரம் ராமநாதருக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிதம்பரம் அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்பாள் சன்னதியில் மட்டுமே வேறெந்த அம்மன் சன்னதியிலும் காணப்படாத வகையில் சித்திரகுப்தர் திருச்சன்னதி உள்ளது. சூரியன் நவகிரகங்களுக்குரிய தானியங்கள். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதன் பச்சை பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சைக்கொட்டை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள். பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் போது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புபவர்கள் அவர்கள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்கள் செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கின்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவரை கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனனத்தை சத்ருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றார். நான் எப்படி இந்த சத்ருக்களை மேற்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்று அவர் கலங்கிய போது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். ஒரு பாடலை

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றிய புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல இருக்கிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கி விடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லர், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடமிருந்து பேசுகிறவர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதிலளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.

இஸ்லாமிய பாடல்களை கேட்பதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். இக்காலத்தில் மிகச்சிறிய பணிகளை செய்தவர்கள் கூட பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். அவர் ஒருமுறை பள்ளிவாசலில் தொழும் முன்பு ஒழு, அதாவது கை கால் உடல் கழுவுதல் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்து வழிந்த நீரை சில தோழர்கள் பிடித்து தங்கள் உடலை கழுவிக்கொண்டனர். அவர்களிடம் நாயகம் சற்று கடுமையாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த தோழர்கள், இறைவனின் தூதராகிய உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்தோம் என்றார். நபிகள் அவர்களை கண்டித்தார். தோழர்களே, உங்கள் அன்பை காட்டும் வழி இதுவல்ல. என்னை மனப்பூர்வமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னை பின்பற்றுங்கள். நான் எதை செய்கிறேனோ அதை செய்யுங்கள். நான் எதை விலக்கி விடுகிறேனோ அதை நீங்களும் விலக்கி விடுங்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து காட்டுங்கள். அதை விடுத்து என்னை வெளிப்படையாக போற்றி புகழ்ந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையில் என்னை முன்மாதிரியாக கொண்டு நடக்காத யாரும் உறுதியாக என்னை பின்பற்றியவராக மாட்டீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புகழனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே, மனிதனுக்கு அல்ல. உங்களில் எவரேனும் முகஸ்துதி செய்வதை கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை வாரி அடியுங்கள் என்று கடுமையாக சொன்னார் நபிகள் நாயகம்.

பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும். அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. எனது உம்மத்தவர்களில், அதாவது பின்பற்றுவர்களில், செல்வந்தர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். பெருமைக்காக எவர் கீழாடையை தரையில் படும்படி அணிந்து செல்கிறார்களோ அவரே கியாம நாளில் அல்லாஹ் கருணையின் பார்வையால் பார்க்க மாட்டான். இங்கே செயல் மட்டுமே, அதாவது பூமியில் செயல் மட்டுமே, கேள்வி இல்லை. அங்கே, அதாவது இறைவனின் முன்பு, கேள்வி உண்டு, செயல் இல்லை. பாவங்களில் பெரும்பாவம் கூலி வேலையாட்களின் கூலியில் மோசடி செய்வது ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்டர் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுட சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற ரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்துடன் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகி விடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே, விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடம் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேருவது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நவகிரகங்களுக்குள் வேறு எந்த கிரகத்துக்கும் பயப்படாமல் இருப்பவர்கள் கூட சனி என்றால் ஆடி போய்விடுவார்கள். சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்ற ஒரு வழக்கம் கூட உண்டு. அதாவது சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது, கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுர குருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்த போதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனீஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின்தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றான் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நளமகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நள்ளாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நள்ளாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்க செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது.
நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார். இங்கே கிழக்கு நோக்கி அபய முர்த்திரையோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும். விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்த வரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வ ஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்துக் கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய், என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

இன்றைய பொதிகை தென்றலில் முதலில் வரும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

பொதிகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடல் சிஐடி சங்கர் இந்த படத்திற்காக எஸ் பி பொன்னுசாமி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல்.

0: என்னை
1: பாட்டு சிக்குதடி பல்லவி சிக்குதடி கேட்க கேட்டா எரியுமடி லேட்டா புரியுமடி.

பொதிகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடல் பாசமலர் என்ற படத்திற்காக ஜமுனா ராணி குழுவினர் பாடிய பாடல்.

0: இனி நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சர்வர் சுந்தரம். இந்த படத்திற்காக பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.
1: பாடுற தடி வார் பாடடி அம்மா.

0: அந்த உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தேன் நிலவு. இந்த படத்திற்காக ஏ எம் ராஜா.
1: பாட்டு பாடவா

ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு

அடுத்து வரும் பாடல் டி எம் சுந்தரராஜன், பி வி சீனிவாஸ் பாடிய பாடல். படம் ஒரு தாய் மக்கள்.

நல்ல தமிழிசை அமுதென வருகையில் எங்கும் அங்கே சென்றது. நல்ல மயங்கிய இரு விடுமலர்களை சென்றல் சொந்தம் கொண்டது. வெண்டிரதமென உருகிய பணியினில் பெண்மை

அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், படம் படகோட்டி.

0: மீண்டும் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் நான் ஆணையிட்டால்.
1: பாட்டு வரும்

0: பொதிகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில், படம் புது வசந்தம்.
1: பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு.

இனி அடுத்து வரும் பாடல் பி பி சீனிவாஸ், பி சுசிலா பாடிய பாடல், படம் அண்ணாவின் ஆசை.

0: அடிச்செல்லட்டும் அழகு, பார்த்து ரசிக்கட்டும் ஆசை,
1: பாட்டெழுதட்டும் பருவம், இசையமைக்கட்டும் இதயம்.
0: பாடி செல்லட்டும் அழகு, பார்த்து ரசிக்கட்டும் ஆசை,
1: பாட்டெழுதட்டும் பருவம், இசையமைக்கட்டும் இதயம்.
0: பாடி

0: புறப்படும் சென்னை.
1: இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சி. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மதிதமிழ் எம்டிஆர் வானலையில் இனிய இந்த வேலைதனில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. வாரந்தோறும் மாறுபட்ட நிகழ்ச்சிகளை இந்த வேலைதனில் வழங்கும் இந்நிகழ்ச்சியில் இன்று இசைக்குள் கவிதை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜானகி அவர்கள் குரல் தந்து இசைஞானி இளையராஜா இசை அமைப்பில் வெளியான பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க உள்ளது. இனிய பாடல்களுடன் இணைந்தே இருப்போம் எம்டிஆர் வானலையில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாதனை திரையிலிருந்து. ஆடிய பாதங்களில் அடிமையான சிக்கிக்கொண்ட அனுபவங்களை கூற மெல்லிசை கொண்டு நல்லிசை வழங்க கீதம் இதோ

இசையோடு இன்பம் இனிமை ததும்பும் இவ்வேளைதனில் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடலின் படம் மௌனராகம். நெஞ்சுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் இருப்பினும் சொல்லத்தான் வார்த்தைகள் இல்லை. பாடல் இனிதே ஆரம்பம். இசை கெட்டும் இசைவானில்

தமிழ் எம்டிஆர் வானலையில் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இணைந்தே இருக்கின்றோம். இதே நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி குரல் தந்து இசைஞானி இசை வண்ணத்தில் ஜொலித்த பாடல்கள் என்று அரங்கேற்றம். நிகழ்ச்சியில் அடுத்து பிரம்மா திரையில் இடம்பெற்ற பாடல் மனம் போல துள்ளி திரிந்த இளம் வயது, இயற்கையின் வண்ணமதில் எழில் எங்கும் பூத்து சிரிக்கின்றதோ

இன்னிசை பாடல்கள் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் நிகழ்ச்சியில் மேலும் ஒரு இனிய பாடலை வரவேற்று காத்திருக்கின்றோம். சிங்காரவேலன் திரையில் இடம்பெற்ற பாடல் கேட்டு செல்ல ஒரு தோழி தூதாக சென்று வர செய்திகளை அனுப்பிவிட நங்கை கொண்ட நாணங்கள் ஒருகி ஓடுமோ

இனிய பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இந்த வேலைதனில் வழங்கிக் கொண்டிருப்பது இனிய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளில் இன்னிசையில் துள்ளிசை, தென் சிந்தும் ராகங்கள், இந்த வார நட்சத்திரம், வரிசையில் இன்று இசைக்குள் கவிதை. இனி நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் ஒரே ஒரு கிராமத்திலே. திரையில் இடம்பெற்ற பாடல் தனிமையில் இருந்தாலும் தவிப்புகளும் ஏக்கங்களும் புறையோடி போன மனதில் மடை திறந்தது போல சிறகை விரிக்க காத்திருக்கிறது.

இசையோடு ஒரு இனிய பயணம். இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இசைத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் நிகழ்ச்சியில் இனி கரிமேடு கருவாயன் திரையில் இடம்பெற்ற பாடல் சோகங்கள் தான் வாழ்க்கை என்று போன வாழ்க்கையில் மறந்த திசையை மீண்டும் பார்க்கும் வேளைதனில்

இந்திய தமிழ் எம்டிஆர் வானொலி இசைத்து கண்டிருப்பதை இசைக்குள் கவிதை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி குரலில் இசைஞானி இளையராஜா இசை அமைத்த பாடல்கள் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் இவ்வேளைதனில் கோபுர வாசலிலே. இது நாம் இனி கேட்கவிருக்கும் பாடலின் படம். தாலாட்டி சென்ற உனது நினைவுகள் கார் மேகமாய் என்னுள் நிலைத்துவிட்ட உன் வண்ணம் கொண்ட புன்னகை.

தாலாட்டு பாடல்கள் கேட்டு மனமகிழும் உள்ளங்கள் இனித்திரும் இந்த நிகழ்வுகளுடன் இணைந்தே இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி ஜப்பானில் கல்யாணராமன் திரைக்காக சின்ன பூக்கள் எல்லாம் வண்ணம் கொண்டு பூக்களாய் மலர்ந்த நினைவுகள் உள்ளம் எங்கும் இந்த கன்னிப்பூவின் மனதோறும் இசைபாடும் வண்ணங்கள்

இசையோடு ராகங்கள் இசைத்துக் கொண்டிருப்பது மதியமில் MTR வானொலியில். நிகழ்ச்சியில் இன்று இசைக்குள் கவிதை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இசைஞானி இசை மீட்டிய பாடல்கள் ஒளிவலம் வரும் நேரம்தனில் அடுத்து கண்ணுக்கு மெய்யழகு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். அன்பு மலர்களில் தோன்றிய வண்ண கோலங்கள் வாழ்த்து பாடும் நேரம் இதுவோ?

இனித்திடும் இன்ப ராகங்கள் இசைத்து செல்லும் நேரம் தனில் அடுத்து அரண்மனை கிளி திரையில் இடம்பெற்ற பாடல். என்னுள் எழும் உன் எண்ணங்கள் என்னை பிரியாத பொழுதும் உன்னை நான் எப்படி விலகியிருக்க முடியும்?

காற்றோடு இசைமலை. ஆம், மதிதன் எம்டிஆர் வானொலியில் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இன்று எஸ் ஜானகி குரல் தந்து இசைஞானி இளையராஜாவின் இசை வண்ணத்தில் பாடல்கள் வலம் வரும் நேரம் தனில். அடுத்து ஏழை ஜாதி திரைக்காக நதியோரம் இசைபாடி மனமெங்கும் ஆசை ஊற்றாய் சுகம் தரும் நினைவுகள்.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் நமது மனிதமில் எம்டிஆர் வானொலியில் இசை மேடைதலில் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இனிய பாடல்கள் வலம் வர மகிழ்ந்திருந்தோம். அந்த இனிய மகிழ்ச்சியுடன் தற்போது விடைபெற்று செல்லும் முன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த பாடல் கேட்டு வாட்ஸ்அப் ஒரு பக்கத்தில் கருத்துக்களை சொல்லி மகிழ்ந்த உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய சின்னவளையம் பி பி பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் எங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத். கோயத்திலிருந்து மீண்டும் சந்திப்போம் உறவுகளை.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் உலகத் தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தீர்க்க சுமங்கிலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாவித்திரி என்ற படத்திலிருந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலைவன சோலை என்ற படத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலாபிஷேகம் என்ற படத்திலிருந்து ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற பழத்திலிருந்து மித்தன் மித்தன் நெல்லி சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் என்ற இனிய பாடல்.
1: மித்தன் மித்தன் நெல்லி சோறு

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோசாப்பு ரவிக்கை காரி என்ற படத்திலிருந்து என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து மாசி மாசம் கலச்சியிலே மச்சான் வந்தாரு என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ ராகங்கள் என்ற படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா என்ற இனிய பாடல்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்தில் இருந்து குழிவிட்ட சிறுமுல்லை மலரே நல்ல கோயிலில் சிரிக்கின்ற சிலையே என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் நிறைவாக கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற படத்திலிருந்து சந்திரன் பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததளி என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

சர்வதேச நேயர் விருப்பம். மும்பையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் மலரும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதல் பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி காத்துக்கொண்டிருக்கின்றார் கேட்டு மகிழ்வதற்கு.

மீண்டும் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்ற பாடலை மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். முதலில் அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலை செவிமடுப்போம். மல்லிகையே மல்லிகையே என்று நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்த பாடலைத்தான் இன்று அவர் அனுப்பி வைத்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனடா மொன்ட்ரியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அடி கருப்பு நிறத்தழகி என்ற வரியை கொம்பன் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

தொடர்கின்றன கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்குவர் மாநிலத்து இளவரசி கண்ணதாசனே கண்ணதாசனே என்று அழைக்கும் பாடலை மறிக்கொழுந்து என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலம். காஞ்சனா, நீங்கள் தந்த பாடல் நீலகிரி மலையோரத்திலே என்ற அந்த பாடல் நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது உங்களுக்காக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். ஒலிக்கும் பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால இசைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் கேதீஸ் அவர்கள் நல்லாத்தான் மாட்டிக்கிட்டா என்ற வரியை நட்சத்திர நாயகன் திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

ஆண்டு வேளையிலே மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எப்பொழுதும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்பார்கள் பாடலை. அந்த வகையில் இன்றும் ராஜகுமாரன் திரைப்படத்து பாடல் இவர்களுக்காக சித்தகத்தி பூக்களே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இதில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலேதான் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலும் ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு, நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடலாக இன்று கேட்டால் நினைக்கும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற வரியை முழுமையாக பாட வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். அடி வெள்ளைக்கார வேலாயி என்ற வரியுண்ட பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

தப்பிய மண்ணென்றால் என்னபடும் பெறுவாள்தானே என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் தங்க கிளி என்ற திரைப்படத்திலிருந்து நினைக்காத நேரமில்லை என்ற வரியை கொண்ட பாடலை.

வளமை போல என்ற இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள கா வை சேனா ஆசான் அவர்கள். புது மனிதன் திரைப்படுத்த பாடல் தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் அங்கம் உனது அங்கம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மலர்ந்து கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து திகழ்ந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் மலரோடு தனியாக ஏனிந்து நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். அற்புதமான ஒரு பல்லவி. தொடர்ந்து பாட இருக்கும் அந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது யூசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இம்ரான், ஷாஹில் மற்றும் உலக தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

பீட்ஸ் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஜாலியானா ஜிம்கானா என்ற வரிதான் முதல் வரி. இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து இன்றைய வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிவிட்டு கேட்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், ஆதவன், சிவா, பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்த வேளையிலே ஏனைய நண்பர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆழப்பூரான் தமிழன் என்ற வரிகொண்ட பாடல். நெர்சொல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் நேய நேரத்தில் ஒலிக்க வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுகிற எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

0: Bye, Mama Ji. Bye, Ata Ji.
1: Ishu.
0: நடு மாத்த அவனுக்கு சிக்னல் காட்டுது.
2: நான் எங்க அம்மா கிட்ட ஒரு பெட்டு கட்டிருக்கேன்.
0: என்ன?
2: அவங்கள விட உன்னை அதிகமா பெத்து காட்டுறேன்.
0: உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தங்கச்சி?
2: மொத்தம் 19.
0: யார கேட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டுறீங்க?
2: வேணானா போ.
0: அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. மத்தஜி.

0: மூத்த பிள்ளையதானே பேத்துட்டு வர, என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல போய் தங்கம் வாங்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் தேவையா?
1: எங்களுக்குள்ள வந்தா எங்க வீடு மட்டும்தான் நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள வந்தா ஊரே நல்லா இருக்கும்.
2: தளபதி காட்டு.

பார்த்தால் மட்டும் போதுமா என்று 1962 ஆண்டு திரைக்கு வந்த ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள் என்ற பல்லவியை கொண்ட பாடல் ஒலிக்க வைக்கின்றார்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே. மெலிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்த வேளையிலே காவிய கவிஞர் வன் கண்ணதாசன் அவர்கள் வரி கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் விரும்பி கேட்கின்றோம். மேல் வளையமாதேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களோடு மீனாட்சி ரமணி சூர்யாவை இணைத்து சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள்

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

அன்புமகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒரு முறை பார்த்தாலே போதும் என்ற அற்புதமான ஒரு பாடல், பாஞ்சாலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பழமை போல அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியால் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைவோம், கேட்போம்.

ஒப்பீடு செய்யும் பாடலாக வருகின்ற பாடல்கள் வரிசையிலே குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம் 1965 வந்ததென்றும் 2 தடவைகள் அந்த திரைப்படத்தில் வித்தியாசமான வகையிலே கேட்டிருக்கின்றார்கள் பாடலை என்றும் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அன்புள்ள மான்பெளியே ஆசையில் ஓர் கடிதம் என்ற வரி கொண்ட பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்றும் அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு கேட்க விரும்புகிறேன் ஒலிக்க வையுங்கள் என்று கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் குழந்தையும் தெய்வமும் திரைப்படம்தான். இந்த பாடலை சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மாவும் இசையரசரும் இசையரசியும் அன்றுள்ள மன்னவனே ஆசையில் ஒரு கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை என்ற பல்லவியோடு பாட இருக்கின்றது. திருபுவனம் தஞ்சாவூர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன் நண்பர்களையும் உறவினர்களையும் அணைத்து கேட்கும் அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறி வணக்கம் தந்து கேட்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்து பாடல் யாருக்கும் வாழ்க்கை உண்டு என்ற வரியெடுத்து தத்துவத்தை கண்டு பாடுகின்றது. அந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள்.

எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார், எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை

துணிந்தால் துயரமில்லை, துக்கமில்லை, வெட்கமில்லை, பணிந்தால் தான் அடைக்கிறைப்பார். உலகிலே மகளே பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்

ஆஞ்சாலி குழல் முடித்தால் பத்தினியால் ஊரறித்தால் ஆஞ்சாதி கதை அல்ல அவையடி உனை போல் பெஞ்சாதி பெருமை சொல்லும் கதையடி யாருக்கும்

பனிபிடும் பூ நிலவில் என்ற ஒரு இனிமையான பாடல் தைப்பொங்கல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் நீய நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

0: பத்து பைசா பாக்கு வெத்துறவங்க.
1: Yeah.

அடுத்து வரும் பாடல்கள் சிதம்பரம் வண்டிக்கே சிறுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடல். அவர் தந்த பாடல் எசக்காத்தா நெஞ்சுவிலி என்ற பாடல், மை லார்ட் என்ற திரைப்படத்து பாடல். அவரை

ஒரு பாடல் சற்று முன் கிடைத்த தகவல் படி என்று வரி எடுத்து பாடும் சிந்தாமல் சிதறாமல் என்ற திரைப்படுத்த பாடல். இதை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரஜேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

நேரத்தின் இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். மின்சாரம் என் மீது பாய்கின்றதே என்ற ரன் திரைப்படத்து பாடல் ஒலிக்கின்றது அவருக்காக.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உறவுகளிடம் நலம் நாடி நலம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே புது பொலிவுடன் வருகின்றது. பொங்கும் புதுவெள்ளம். பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரிக்க வரும் பாடல்கள் புதிய புதிய திரைப்படங்கள், புதிய புதிய எழுத்தாளர்கள், புதிய புதிய கலைஞர்களினால் தயாரிக்கப்பட்டு தென்னுலகத்து திரையுலகத்துக்கு வந்திருக்கும் புதிய திரைப்பட பாடல்கள், அண்மையில் வெளிவந்த வர இருக்கின்ற பாடல்கள் காற்றலையில் ஒலிக்கின்றது. முதலாவது பாடலாக அடடே சுந்தரா என்ற ஒரு திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கணும். அந்த பாடலுக்கு விவேக் சேகர் அவர்கள் இசை அமைத்துவிட யாசின் நாசார் ஸ்வீதா இவர்கள் பாடுகின்றார்கள். சென்னையிலே செகுவேரா என்ற பாடல்.

0: ஆடுறா தந்தானந்த சையா சையா சாங்குரே.
1: டேய் டேய் டேய் டேய், என்னடா இது? இது ப்ரோமோ சாங் டா.
2: கரெக்ட் தானா? ஆனா கல்யாணம்
1: அதுக்கு. டேய், சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் எதுனாலும் செலிப்ரேஷன் தான்டா. என்ன நம்மளையா? வேணும்னா தியேட்டருக்கு வந்து பாரு. லீலா, கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லு.
3: ஹலோ மியூசிஷியன்ஸ், அடிங்கப்பா.

அடுத்த ஒலிக்க இருக்கும் பாடலை கேட்க இருக்கின்றோம். மாங்குயிலும் கிளியும் என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல், அக்கா குருவி திரைப்படுத்த பாடல். இசை ஞானி அவர்கள் இசை அமைத்துவிட்டு அவரோடு இணைந்து பிபாவாரி அவர்களும் பாடுகின்றார்கள்.

கிளிக்காரி தூரமாக்கிரியாடி என்ற ஒரு பாடல். அந்த பாடல் தசாரா திரைப்படத்தில் அண்மையில் வெளிவந்த திரைப்படத்து பாடலை இப்பொழுது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்து பாடுகின்றார்கள். அந்த பாடலையும் முன்னியல் தமிழ் வானொலியை காற்றலையில் தருகின்றது பொங்கும் புதுவெள்ளத்திலே.

இது மங்கள தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொங்கும் புதுவெள்ளம். பாய்ந்து வரும் வெள்ளத்திலே புதுவெள்ளமாக திரண்டு வந்து பொங்கி எழுகின்றது பாடல்கள். அந்த பாடல்களை காற்றலை தந்து கொண்டிருக்கின்றது புத்தம் புதிய பாடல்களாக. மீண்டும் ஒரு பாடல், அந்த பாடல் 10 தல என்று அண்மையில் வெளிவந்த திரைப்படுத்த பாடல். 2023 ஆண்டு வெளிவந்த திரைப்படுத்த பாடல் நம்ம சத்தம் என்று கூறி பாடுகின்றது. அந்த பாடலுக்கு A.R. ரஹ்மான் அவர்கள் இசை அமைத்துவிட்டு தன்னோடு யோகி சேகரை மனைத்து பாடுகின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை? இது பொங்கும் புதுவெள்ளம்.

மாநில தமிழ் வானொலி தரம் பொங்கும் புது வெள்ளத்தில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் புத்தம் புதிய பாடல்களாக காதோரம் வந்து இனிக்கின்றது. காரோட்டியின் காதலி என்ற திரைப்படத்து பாடல். காற்றில் ஆடும் தீபம் போல என்ற வரியைத்தான் அந்த பாடல் பாடியை தருகின்றது எங்களுக்கு. அந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் என்ஆர் ரகுநந்தன் அவர்கள். என்ஆர் ரகுநந்தன் அவர்கள் இசை அமைத்து விட்டு தானே பாடியும் இருக்கின்றார். எப்படி இருக்கும் பாடல் காற்றில் ஆடும் தீபம் போல், காரோட்டியின் காதலி திரைப்படத்து பாடல்.

பீசா 1, பீசா 2 பாடல்களை கேட்டீர்கள். திரைப்படத்தை பார்த்தீர்கள். இப்பொழுது பீசா 3 திரைப்படம் வந்திருக்கிறது. பீசா 3 திரைப்படத்து பாடல் மின்னல் கன்னியே என்று கூவி பாடுகின்ற அந்த பாடல் அருண் ராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். புதிய இசையமைப்பாளர், அவரே குரல் கொடுத்தும் இருக்கின்றார்கள். புதிய புதிய திரைப்பட பாடல்களை புதிய இயக்குநர்கள், புதிய ஒளிப்பதிவாளர், அத்தனையும் புதிய கலைஞர்களாக அண்மையிலே வெளிவந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே பீசா 3 திரைப்படத்து பாடல் மின்னல் கன்னியிலே.

இது பொங்கும் புதுவெள்ளம், ஒன்றிய தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து விடுகின்றது. புதிய புதிய பாடல்களை காதோரம் வாங்கிக் கொள்வதற்காக அந்த வகையில் பீசா மூன்றில் மின்னல் கண்ணிலே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அண்மையிலே வெளிவந்த பொன்னியின் செல்வன் ஒன்று நாங்கள் பார்த்துவிட்டோம். பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டிலே ஒரு பாடல் வருகின்றது. வீரா ராஜ வீர சூரா என்ற ஒரு பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்துவிட அந்த பாடலை பாடுகின்றார்கள். அவர் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே குரல் கொடுத்திருக்கின்றார்கள் சண்முகா, கே ஏ சித்ரா, ஹரிணி இவர்கள் குரல் கொடுத்த பாடலாக வருகின்றது வீரா ராஜ வீர சூரா என்ற பாடல். இது பொன்னியின் செல்வன் இரண்டு பாகம் இரண்டிலே ஒலிபரப்பாகி இருக்கின்றது.

மதில் மேல் காதல் இப்படி ஒரு திரைப்படம். மதில் மேல் காதல் திரைப்படத்தில் நெஞ்சோரமா நீ போகிறாய் என்ற பாடல், நெஞ்சோரமா நீ போகிறாய் என்ற பாடலே நிவாஸ் பிரசன்னா அவர்கள் இசை அமைத்துவிட பிரதீப் குமாருடன் மங்களியும் பாடுகின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை?

துடிக்கும் கரங்கள், துடிக்கும் கரங்கள் என்ற ஒரு திரைப்படத்து பாடல். அற்புதமான பெயர்களை கொண்ட திரைப்படங்களை தயாரித்து வெளிவிடும் வேளையிலே வந்த வெளிவந்த திரைப்படம், வெளிவருகின்ற திரைப்படம், வர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களாக வந்து புதிய புதிய கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு வருகின்றது. வா பா வா நான் பால் கோவா என்று பாடுகின்றது. ராகவ் பிரசாத் அவர்கள் இதற்கு இசை அமைத்துவிட மீண்டும் மங்கலி அவர்கள் பாடுகின்றார்கள் அந்த பாடலை. எப்படி பாடுகின்றார்கள் கேட்டுத்தான் பார்ப்போமே. துடிக்கும் கரங்கள் திரைப்படத்து பாடல் தருவது முன்னில் தமிழ் வானொலி பொங்கும் புதுவெள்ளத்தில்.

இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. கிக் என்ற திரைப்படத்திலிருந்து, கிக் என்ற திரைப்படத்து பாடல், சாட்டர்டே இஸ் கம்மிங் என்று கூறும் இனிமையான பாடல். அருண் ஜான்யா என்பவர் தான் இசை அமைத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை சந்தானம் அவர்கள் பாடுகின்றார்கள். இனிமையான அந்த பாடல். புதிய புதிய திரைப்படங்கள் பெயர்களையே சொல்வது கடினமாக இருக்கின்றது. திரைப்படங்கள், இதில் இத்தனை திரைப்படங்கள் நீங்கள் பார்த்து விட்டீர்களோ தெரியவில்லை. ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்களை அடுக்கடுக்காக தந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளம்.

இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த பொங்கும் புதுவெள்ளம் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அன்பு உறவுகளை மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்விலே சந்திக்கும் வரை காற்றலைந்து விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பொங்கும் புதுவெள்ளம் நிறைவு பெற்று மகள வைத்தது, மகள வைத்து நிறைவு பெற்றது பொங்கும் புதுவெள்ளம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 பத்தாம் மாதம் 21 நாள் 21/10/21 மீண்டும் வருமா இப்படி ஒரு திகதி என்று எண்ணும் வேளையிலே இன்று வியாழக்கிழமை கனடா கலையகத்திற்கும் பொழுதை பார்த்தால் மங்களாக ஒரு மப்பும் மந்தாரவுமாக இருக்கின்றது. காற்றலை சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் வானலை வந்து மழை பொழிவதற்கான அறிகுறியோடு சிறு தூறல்களாக இருக்கின்றது. ஆதலால் கூறுவார்களே மப்பும் மந்தாரமும் என்று அதே போன்று வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்றோம். சூரிய பகவானின் கிரணங்கள் எட்டிப்பிடிக்க முடியாது இருக்கின்றது. ஆனால் 14 பாகையிலே இருக்கின்றோம். 14 பாகை உஷ்ணத்தை கொண்டு வருவதுதான் குளிரும் அல்ல வெப்பமும் அல்ல, மந்தமான ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்கள் நிலை எப்படி இருக்கென்று நீங்கள் கூறினால் தானே தெரியும். இது மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை என்று கூறியிருந்தேன் அல்லவா? உங்களுக்கும் தெரியும், எங்கே இதுவரை நேரமும் காணவில்லையே என்று எண்ணியிருக்கலாம். இந்த கால நிலை போன்று அவ்வப்போது மனித நிலையும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கின்றது. உடல் அமைப்பை பொறுத்தவரையில் என்ன செய்வது? உலகத்திலே பிறந்த உயிர்கள் அனைத்தையும் இப்படி ஏற்றத்தாழ்வு உள்ள உடல் நலத்தை காணத்தான் வேண்டும், அனுபவிக்கத்தான் வேண்டும். என்பது உறவுகளே, இப்பொழுது முதல் காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்க நான் கொண்டு வருகின்றேன் வேகம் விவேகம். இன்றைய வேகம் விவேகத்திலே நீங்கள் வந்து புதையலை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு வினாவை தொடுத்து புள்ளிகளை பெற வேண்டும். வருபவர்கள் தங்களுக்கு வேண்டிய வினாவை கேட்டுச் செல்ல மறுவர் வந்து வினாவுக்கு விடை சொல்ல வேண்டும். விடை சொல்லிவிட்டால் அந்த விடையை பொறுத்து ஒரு வினாவை நீங்கள் எழுப்பிவிட வேண்டும். உங்களுக்கு புரியும் இந்த நிகழ்வு என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இன்று யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? வரக்கு முதல் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை இன்றைய கதம்பத்தின் முதல் பாடலாக தர விரும்புகிறேன். நான் மக்களிடையே எழுகின்ற கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இது அத்தனையும் கிடைப்பது அறிவு, கிடைத்தாலும் நிலைப்பது அறிவு, நிலைத்தாலும் அது ஒரு பிரமாதமாகத்தான் இருக்கும், பெருமையாகத்தான் இருக்கும், சிறப்பாகத்தான் இருக்கும். கடவுளின் கொடை என்று கூட அதை கூறுவார்கள். அது அவரவர் பணத்திலோ அல்லது கல்வியிலோ அல்லது திறமையிலோ உடல் வலிமையிலோ ஒன்று அல்ல. ஆனா இவையில் ஒன்று இல்லாமல் ஒன்று வாழவும் முடியாது. எங்கே அந்த பாடலை கேட்போம். நான் கருத்தை கூறுவதற்கு முன் பாடலே கருத்தை கேட்போம். அநேகமாக நாங்கள் கேட்ட பாடல் தான் இன்றும் வருகின்றது. சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல். கல்வியா செல்வமா வீரமா, நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள் பெரிதென்று? பாடலை கேட்டு பார்ப்போம், எங்களுக்கு பக்குவமான கருத்தை தரும்.
1: கல்வியா செல்வமா வீரமா?

வணக்கம் ஐயா, வணக்கம். நலமாங்கய்யா? நலமா, நலமாக வளமாக பாதுகாப்பும் இருக்கிறோம் ஐயா. நன்றியா, நன்றியா. மூன்றாவது அலை வந்துருச்சுன்னு எனக்கு சைனால பிளாஷ் பாத்தங்கய்யா. மூன்றாவது அலை உருவாகி விட்டது. சைனாவில உருவாகிட்டு பள்ளி கல்லூரிக்குள்ள விடுமுறை விட்டுருக்காங்க. சைனாவில விமானங்கள்லாம் ரத்து பண்ணி இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய தலைப்பு செய்தி. வந்துருச்சுங்க, வந்துருச்சு, வந்துருச்சுங்க. பிளாஷ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஊடகத்துல எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.

0: எனக்கும் உங்களுக்கும் கேட்டது
1: பொதுவானவர்களுக்கு போல் இருக்கின்றது. இங்கே உடனே சிலுவை
0: சந்தன்ராஜ் அரங்கத்தில் தந்து விட்டார். அடிக்கின்றார் சத்தம் வரவில்லை. நன்றி நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. அது பூடகமாக இருந்த ஒரு செய்தி இன்று அது பூதாகரமாக வந்துவிட்டது என்று ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது பயங்கரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இடையிடையே பலருக்கு ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு அற்ற நிலையில் அவர்கள் சென்று அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். கூடுதலாக அவர்களுக்கு மூன்றாவது அலை தாக்கிவிட்டது என்று இங்கே ஒருவருக்கு ஒரு சங்கீத வித்துவானவர் அவர் வெளிநாடு சென்று திரும்பி வரும்போது அவருக்கு அப்படி வந்துவிட்டது என்று கூறினார்கள். லண்டனிலே பலருக்கு அந்த நோய் வந்திருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். இந்தியாவிலேயும் சிலருக்கு அந்த மூன்றாவது அலை தாக்கி இருக்கின்றது என்ற ஒரு செய்தி கிடைத்தது. அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. ஆனால் எதிர்பார்ப்பு
2: ஊடகமாக இருக்கலாம், ஊடகத்தில் வரல.
0: அதான் எதிர்பார்ப்பு இருக்கின்றோம் அப்படி என்று வர இருக்கின்றதுன்னு. ஆனால் இது உள்ளுக்குள்ளாரே அந்த செய்தி பெற வந்துவிட்டது என்றால் நம்பத்தான் வேண்டும். ஆனால் ஆபத்தான செய்தி எது வந்தாலும் அதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புவதை விட கவனமாக பாதுகாப்பாக இருப்பது சிறந்தது என்று எண்ணுகிறேன்.
2: இப்ப நியூஸ் இப்ப நீங்க செய்திகளோட கேட்ட ஏதாச்சும் செய்தி வந்திருக்கான்னு நம்ம நிகழ்ச்சிக்கு நேரலைக்கு முன்னாடி செய்திகள் கேட்டிருந்தேன், அதுல வரல. அதனால இருந்தாலும் எங்களோட இதுல இணைப்பில் இருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
0: செய்திக்கு ஊடகத்துக்கூடாக ரகசியமா உங்களுக்கு அந்த செய்தி தெரிந்து விட்டது எங்களுடைய உலக செய்தி. இது வந்து இப்ப உடனடியாக சொன்ன செய்தி, இப்ப 10 மணிக்கு முன்பே தயாரிக்கப்பட்டு வந்த செய்தி தானே. அதனால் அதற்கு அதற்கு பின்பு பரவி இருக்கலாம். அதுவும் அந்த இரண்டிடத்து நாட்டிலிருந்து நாட்டில் வெளிவந்து விட்டது என்று சொன்னால் அது உண்மையா இருக்கலாம். அந்த அங்கிருந்தானே இது ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இருக்கின்றது.
2: காரணகர்த்தா அவங்க தான்
0: இரண்டிடத்து நடந்து கூறுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து வந்த செய்தி என்பது நம்பக்கூடியா இருக்கு. ஆனாலும் எதிர்பார்த்த ஒன்றுதான் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், மூன்றாவது வேலை வரும் என்று எதிர்பார்க்க? நான் எதிர்பார்த்தேன்.
2: ஆமாங்க வரும். அது 10 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஐயா வந்து வந்துதான் அடங்குமா?
0: ஆனால் இவர்களால் எது வந்தாலும் அடக்க முடியாது என்ற ஒரு செய்தியையும், இப்பொழுது மூன்றாவது ஊசியை போடுங்கள் நிர்பந்திப்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மூன்றாவது ஊசியை நீங்கள் போடுங்கள் என்று அவர்கள் அறிவித்த பொழுதே நாங்கள் நினைக்க வேண்டியது தான் இது நிச்சயமாக அடுத்த அலை வரும் என்று பாதுகாப்பாக இருப்போம். நல்லது ராஜ்குமார் அவர்களே, நல்ல செய்தியை தந்தீர்கள். இன்று உலக விவேக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வந்த உங்களுக்கு முதல் சொல்லு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு எழுத்து சொல்லு, இது ஒரு மிருகத்தை குறிக்கின்றது. இரண்டு எழுத்து
2: சரிங்க.
0: அந்த இரண்டு எழுத்து சொல்லு மிருகத்தை எதென்று கண்டுபிடித்து கூறிவிட்டு அந்த மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட வினாவை நீங்கள் எழுப்பி செல்லலாம். அந்த இரண்டு எழுத்துக்களை இருந்த மிருகம் எதுவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள் கூறுங்கள்.
2: வீட்டு மிருகங்களா காட்டில?
0: ஒரு கேள்விக்கு மறுமொழியை தரேன். வீட்டு மிருகங்கள்.
2: நாய்
0: செல்லாது. இன்னும் ஒன்று தாருங்கள்.
2: பசி
0: அல்ல. இரண்டு தடவை முயற்சியிருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்ப வினாவும் கேட்க முடியாது தானே. மீண்டும்
2: சரிங்க. பாடல் கேட்டோம்
0: உங்களுக்கு. பாடலை என்ன பாடல்?
2: அதுக்குதான் வந்தீங்க. டியர் காம்ரேட் படத்துல உலராத காலத்தில் டியர் காம்ரேட் ஒரு படம்.
0: காப்பரேட்டா?
2: கார்பரேட். காம்ரேட் காம்ரேட்
0: காமரேட் காமரேட் புதிய படமா?
2: என்ன
0: விடியாத
2: புலராத காலை பொழுதில் அந்த ஒரு ஸ்ரீராம் பாடின பாட்டு நல்லா இருக்கும்.
0: ஸ்ரீராமா?
2: சித் ஸ்ரீராம்.
0: நல்ல பாடகர் இல்லையா? புலராத காலை.
2: ஆமாங்க.
0: இது வந்து
2: இந்த படம் வந்து மொழிமாற்ற படம். இது தெலுங்குலமே மொழிமாற்ற பண்ண படம். இது அதுதான் பாடியிருக்காரு.
0: இது வந்து அவர்களும் நடிப்பாடலா திரைப்பட பாடலா?
2: படத்தோட வருது. திரைப்பட பாடல் தான். திரைப்பட பாடல்
0: டியர் காமரேட்.
2: ஆமாங்க.
0: நல்லது. அந்த பாடலும் நல்லது ஐயா. வாழ்த்துக்கள்.
2: நன்றிக்கையா? விடைபெறுகிறேன்.
0: உடனடியா நினைத்து உடனடியா ஓடி
2: வருகிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
2: வருகிறேன் வருகிறேன். நன்றி.
0: எங்கே அன்பு உறவு எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்கள் அழைத்தார். உடனே அழையுங்கள், உங்களுடைய இணைப்பு கிடைக்கும், ஓடி வாருங்கள். இப்பொழுது லீவாக இருக்கின்றது, ஓடி வாருங்கள் நிகழ்ச்சிக்கு.
1: முன்னிய தமிழ் வானொலி 24 மணி.

0: தமிழ்ச்சேவை நேரம் 12:41 கனடாவில் உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:12. இந்த நேரத்தில் இணைந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். வந்துவிட்டார் அன்பு நாகப்பன் அவர்கள், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் நாகப்பன் அவர்களுடைய இணைப்பு நின்றுவிட்டு தற்போது வரவேற்றிருக்கின்றீர்கள். வடலூர் ஆனந்தன் நாகப்பன் அவர்கள் எல்லாம் அழைத்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் தானாக வந்த சந்தனமே.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கத்தை மகிழ்வாக தருகின்றீர்கள், அதேவேளை எங்களுடைய மதிய வணக்கத்தையும் நான் மகிழ்வாக உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: சந்தோஷம்
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக மகிழ்வாக சந்தோஷமாக என்று கூறுவோம். சிறப்பாக இருக்கணும் நான் தேடி வருகின்றேன். பூரணம் பூரணப்படவில்லை தான், இருப்பினும் என்னால் முடியும் என்ற எண்ணத்துக்கு வந்துவிட்டேன். நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்னை. உங்களுடைய குரல், உங்கள் குரல்கள் அத்தனையும், உங்களுடைய நினைவுகள் அத்தனையும் என்னை சுண்டி இழுக்கிறது. இங்கே உண்மையை சொன்னால் அது அங்கே ஓய்வெடுப்போம் என்று இருக்க முடியாமல் இருக்கின்றது. வானொலியையும் கேட்டுக்கொண்டு இந்த உங்களை பற்றியே பேச்சுகளை பேசிக்கொண்டு மகளோட வேறு எந்த வேறு ஒரு பராக்கு
1: போட்டுறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, மீண்டும் மறு ஒளிபரப்பு கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது இப்பொழுது. ராஜ்குமார் வந்த செய்தி கேட்டிருப்பீர்கள் இருக்கின்றன. 3வது அலை வந்து விட்டது என்று 2 நாட்டிலே இருந்து அந்த செய்தி அவருக்கு கிடைத்திருக்கின்றது.
1: சைனாவில் திரும்ப ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஐயா.
0: நீங்களும் அதை வழிமொழிகிறீர்கள். ஆனால் அவருக்கு தன்னுடைய சொந்த ஊடகத்துக்களாக அவருக்கு இன்று அவருக்கு இறுதியாக கிடைத்த தலைப்பு செய்தியாக அவருடைய ஊடகம் இன்றுக்குள்ளே தெரியப்பட்டிருக்கின்றது, வந்துவிட்டது என்று அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
1: சைனாவில திரும்ப வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில எல்லாம் அந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம்.
0: எதிர்பார்க்கிறாங்க. நல்லது நல்லது நல்லது நல்லது.
1: இல்ல, எதிர்பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன்.
0: எதிர்பார்க்க வேண்டாம் என்று கூறுவோம். என்ன காரணத்தை கொண்டு கூறுகிறீர்கள்?
1: இங்க எல்லாம் தடுப்பூசி எல்லாம் போட்டாங்க, அந்த அளவுக்கு தயாரா தான்
0: இருக்கிறாங்க.
1: ஒண்ணு அந்த அளவுக்கு வீரியமா இருக்காது.
0: அப்படியா? அப்ப வந்தது பொய்யா?
1: இருக்காது இருக்காது.
0: இங்கிலாந்து நாடுகளில் எல்லாம் வந்தது இந்த டெல்டா இந்த 3வது அலை. அது இந்தியா
1: இருக்கிற எங்களுடைய கல்ச்சர் வர இந்தியாவில்
0: இந்தியாவிலே வந்தது தானே, இந்தியாவிலே வந்தது தானே அந்த நோய். 3வது அலை
1: அப்ப வந்து தடுப்பூசின்னு ஒரு ஆயுதம் நம்மகிட்ட
0: இல்ல. இல்ல இல்ல, இந்த தடுப்பூசி வந்த பின்பு நான் அண்மையிலே அறிந்திருந்தேன் இந்தியாவிலும் இந்த டெல்டா வந்ததாக. நீங்கள் அறியவில்லையா?
1: டெல்டா வைரஸ்ங்களா?
0: அதான் 3வது அலை இல்லையா?
1: அது ஒரு மாதிரிய கொரோனாங்களா வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இனி அந்த மாதிரியான இதெல்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: நீங்க நினைக்கிறீங்களா? ஆனால் யாரும் 100% அதுக்கு உத்தரவாதம் தரவில்லை வராதென்று. அரசாங்கமோ சுகாதார திணைக்களமோ இந்தியாவிலும் சரி வேறு நாடுகளும் சரி வராது என்று தரவில்லை தானே. வரலாம்
1: அரசியல் செய்வதற்காக ஏதாவது சொல்லுவாங்க.
0: அரசியல் செய்வதற்காக நல்ல செய்தி
1: அந்த மாதிரி வராது.
0: அப்ப இந்த நோய், அப்ப இந்த நோய் எல்லாம் அரசியல் என்று கூறுகிறீர்கள். அப்ப இப்பொழுது ஒரு நோய் அரசியல் காலம்.
1: ஆமா, இப்ப நடந்துட்டு 80%
0: நோய்
1: அரசியலா தான் இருக்குது.
0: நோய் அரசியல் நோய்.
1: அரசியல் நோய் வந்தது போய் நோயிலே அரசியல் வந்துடும்.
0: இல்ல, அரசியல்ல நோய் வந்தது ஒரு காலம், இப்பொழுது அரசியல் அரசியலே நோயாக போய் நோயே ஒரு அரசியலாக வந்துவிட்டது. நல்ல செய்தி பகிர்ந்து கொள்கிறீர்கள். இந்த வேகம் விவேகத்திலே நாங்கள் ஒரு பதம் எடுத்திருக்கின்றோம், வந்திருக்கின்றது. 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஒரு மிருகத்தின் பெயர். அதை கண்டுபிடித்து கூறினால் புள்ளி அத்தோடு நீங்கள் ஒரு வினா, அது சம்பந்தமாக ஒரு வினாமும் தொடுத்து விட்டு போகலாம்.
1: அதாவது அவரு சொன்னது வந்து நாய் சொன்னாரு, பசு சொன்னாரு,
0: அது ரெண்டு பேரும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும்.
1: நான் வந்து அவர் மிஞ்சினது இருக்கிறது வந்து பூனைன்னு நான் சொல்றேன்.
0: நீங்க சொல்றீங்களா? ஆணித்தரமா சொல்றீர்களா?
1: ஆமா, மிஞ்சினது 2 எழுத்து சொல் பூனை.
0: ஏன், எலி இல்லையா? கோழி இல்ல, கோழி
1: மரம் கிடையாது.
0: அன்பு கிடையாது. ஆகவே பூனை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்க, என்னடா பூனை தான் நிக்கிறது நியாமம் வேண்டி சொல்லிக்கொண்டு பூனை சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளி பெற்று விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் பூனை சம்பந்தமாக ஒரு வினாவை தொடர்ந்து விட்டு செல்லலாம், பின்பு மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம். புள்ளிகள் பெறுவதற்கு பூனை சம்பந்தமாக பூனை என்ற பதில் பெறக்கூடியதாக ஒரு கேள்வி வினாவை தொடங்க.
1: பூனை தொடர்பா ஒரு திரைப்படம் வந்திருக்குங்க பேர்ல,
0: அது
1: என்ன திரைப்படம் சொன்னாங்கன்னா
0: சிறப்பான வினா. நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: நாளைய தினம் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு போட்டுலாங்க.
0: என்ன பாட்டு?
1: வாசம் இல்லாம மலருது கூட போட்டு.
0: ஓ, வாசம் இல்லாம மலருது. ஓ, நல்ல பாடல் அது இல்லையா, வாசம் இல்லாம மலருது என்ற பாடல். நாளைய இந்த கடமம் கேட்டீர்களா?
1: எங்களுடைய மாலை நேரத்தில்
0: நன்றா இருந்ததா? நீங்கள் கேட்ட பாடல் தானே உங்களுக்கு நல்லது. இப்ப நீங்கள் பூனை என்ற பொருள் படவோ அல்லது பெயர் படவோ வந்த ஒரு திரைப்படம், பூனை என்ற பெயரோடு வந்த படமா?
1: ஆமா, பூனை என்ற பெயரில் வந்த படம்.
0: நாகப்பன் ஐயா அவர்கள் வந்து, ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் வந்து இரண்டு எழுத்து பதம் பூனை என்று கண்டுபிடித்து ஒரு புள்ளியை பெற்றதோடு அல்லாமல் பூனையோடு சம்பந்தமான ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றார். தேகம் விவேகம் நிகழ்விலே வேகம் உள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்கள் ஓடி வந்து அந்த வினாவுக்கு பதில் தரலாம். அது அந்த பூனை என்ற பதம் தாங்கி வந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருக்கின்றார். நல்லது, நாகப்பன் அவர்களை மீண்டும் பாருங்கள். இப்பொழுது மகாலிங்கம் இருக்கிறார், அழைத்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மகாலிங்கம் ஐயா அவர்களே. வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் அப்படி
2: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
2: நலம் நலமா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: உடல்நிலை
2: இருக்கிற மாதிரி உங்க குரல் தோணை, உங்க குரல் தோணையிலே தெரியுது. மிக உற்சாகமா உங்களுடைய குரல் இருக்கு.
0: ஆமாம், உற்சாகம் இருக்கின்றது. அதை கொண்டு வந்து தந்து விட்டீர்கள் நீங்கள் அனைவரும் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கவும் விடுகிறீர்கள். இந்த மர ஒளிவரப் போல நாங்கள் ஒளிவரப்பும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சிகள், உங்களுடைய அளவலாவல் அற்புதமாக இருக்கின்றது. கேட்கும் போது மிகவும் கலகலப்பா இருக்கு. என்னை ஒழுப்பி ஒழுப்பி விடுகிறது, போ காற்றடைக்கு போ. உடல் நலம் நன்றாக இருக்கின்றது, மனோத்திடம் இருக்கின்றது. இன்னும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து என்ன தெம்பு என்று சொல்வதற்கு அது கொஞ்சம் தேவைப்படுகின்றது. கொஞ்சம் தேவைப்படும்,
2: நிறைய நிறைய வேணும், நிறைய வேணும். மனத்தெம்பு உங்ககிட்ட நிறைய இருக்கு, அதனால கூடிய சீக்கிரம் அந்த உற்சாகமும் அந்த உடல் தெம்பும் நீங்க பெற்றுவிடுங்க.
0: அதுக்கு இப்ப உறுதுணை, அதுக்கு உறுதுணை மகள் இருக்கின்றார் மீரா, அது தந்து கொண்டு இருக்கின்றார். தானாக வர வேண்டும் இல்லவா? நல்ல,
2: அவங்களே அவங்களே பொறுப்பா பொறுப்பா இருக்க கவனிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு உடல் நோய் வந்ததோ என்னமோங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அதிகமா ஒரு மனநிலையில உங்களுக்கு பொறுப்பா கவனிக்கக்கூடிய நல்ல பிள்ளைய இருக்கிறாங்க.
0: என்னோட நல்ல என்னைய மிக கவனம் எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் என்ன உங்களோடு
2: செஞ்சிருக்காதா எனக்கு கொஞ்சம் தெரியுது.
0: அவர் சிறப்பாக சிறப்புக்கு மேலாக செய்திருக்கின்றார்.
2: ஆமா,
0: சிறந்த கருத்தை தந்தீர்கள்.
2: தந்தைக்கு தந்தைக்கு மகள் ஆற்றும் உதவியை விட தாண்டி அனைத்து உதவி செய்ததா நான் நினைக்கிறேன்.
0: அவர் மகளாக மகனாக இருந்தா எனக்கு ஒரு துணையாக அப்படி.
2: ஏன்னா ஆனா முடிக்காத காலகட்டங்கள்ல அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது வந்து கூடவே வர்றதுங்கிறது நானும் எங்க அப்பாவுக்கு செஞ்சிருக்கேன். இருந்தாலும் என் பொண்ணு செஞ்சது. அப்ப வந்து அப்பா வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்கடா, இப்படி தண்டா இருக்கணும், பிள்ளைங்களை
0: வளர்த்து
2: பெண்கலங்க வச்ச.
0: என்னுடைய தந்தையரும் எழுந்து நடக்க முடியாத நிலை, இறுதி கட்டத்திலே ஒரு நிலை வந்த பொழுது 13 குமாரிகள், பேர பெண் பிள்ளைகள், 13 பேர் கையுக்கு காலுக்கு அப்படி அவ்வளவு சிறப்பாக கவனித்தார்கள். நான் சென்று பார்த்தபோது வாயால நான்கடி அடியே பிள்ளைகளை விடுங்கடி, நானும் என்னை ஐயாவுக்கு கடமை செய்ய விடுங்கடி அப்படி அதை கொடுத்து வைக்க வேணும் ஐயா. அதுக்கல்ல இந்த பிள்ளை எனக்கு கிடைத்தது பிறந்த பாக்கியம் என்றுதான் குரு கடவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். இப்ப
2: இயலாமை நேரத்துல சொல்லுங்க ஐயா,
0: நீங்க சொல்ல வந்து
2: இயலாமை நேரத்துல, இயலாமை நேரத்துல இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்மளுக்கு பணியோட செய்யறாங்களோ அவ்வளவுக்கோ மனத்தெம்பும் ஐயோ அவங்க வருத்தம் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் தோணி நம்மள நாமே கொஞ்சம் உந்து வேகத்துல எழுந்திருக்கவோ இல்ல ஒரு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றத்துக்கும் ஒரு எண்ணங்கள் தோன்றத்துக்கும் அது வழிவகுக்கும்.
0: உண்மை உண்மை, நீங்க கூறுவது முற்றும் முழுவதும் உண்மை உண்மை. நல்லது மகாலிங்கம், நல்ல விடயத்தை பேசணும். இன்று போகம் விவேகத்தில் வந்து இணைந்திருக்கின்ற ஒரு வினா ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. நாகப்பனை தந்துவிட்டு போகின்றார். பூனை என்ற பெயரோடு ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அது என்ன திரைப்படம்? அதுதான் வினா. அது சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளி.
2: இரண்டு மூன்று வந்திருந்தாலும் ருசி கண்ட பூனைன்னு ஒரு படம் வந்திருக்கு.
0: அண்மையில்
2: வந்ததா? முன்னாள்ல வந்தது, மின் வருடங்கள்ல வந்தது.
0: இப்ப வந்து வந்திருக்காம ஒரு திரைப்படம் இருப்பினும் நான் ருசி கண்ட பூனையை பதிவுல வைக்கிறேன். அவர் தான் வந்து சரியான உடை தர வேணும் இல்லையா?
2: ஆமாயா,
0: அது கடைசியா வந்து பூனை என்று
2: திருட்டு பூனைன்னு
0: ஒண்ணு வந்திருக்கு.
2: முன்னாண்டுன்னா ருசிகண்ட பூனை ரொம்ப
0: அருமையில் வந்து ஒரு படம் வந்திருக்கு என்று கூறுகிறார். சரி, அவர் வந்து கூறுவார் தானே இது சரியா பிள்ளையா இல்ல இது வந்து வேறு யாரும் கூறுவார்கள் தானே. நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு, நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
2: நாளைய தினம் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான்.
0: முன்பும் ஒரு தடவை
2: கேட்டீங்களையா? நீங்க உடல் நீங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க.
0: அப்படியா?
2: கேட்டதா?
0: ஆண்டவன் படைச்சான் அனுபவ ராஜாவில் என்ன?
2: இல்ல, இது வந்து நிச்சயதாம்பலம்.
0: ஓ, அந்த அந்த பாடுதான். ஆமா ஆமா ஆமா, நிச்சயதாம்பலம் நிச்சயதாம்பலம். கையா
2: ஆண்டவன் படைச்சான் கொடுத்தான் எல்லாமே குண்டு
0: நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு நேர் விருப்பத்திலே கிடைக்கும். இந்த இதுக்கு மரமளி கூறினீர்கள். இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கண்ட ஒரு மிருகத்தின் பெயர். அது காட்டிலேயும் வாழ்கின்றது, நாட்டிலேயும் இருக்கின்றது.
2: காட்டில் நாட்டில் வாழாது.
0: நான்கு எழுத்துக்களை கொண்டது.
2: சரியா, நான் யோசனை பண்ணி
0: யோசனை. இந்த பதில் சரியான நாரங்கன் அவர்கள் வந்து கூறுவார்.
2: சிங்கம், சிங்கம் நாலு நாலு
0: அது அல்ல என்னிடம். நாட்டிலும் வாழும் காட்டிலும் வாழும். இன்னும் ஒரு தடவை முயற்சிக்கலாம் நீங்கள்.
2: ஆமாயா,
0: சரியா? சரி, அப்ப முயற்சித்து வாழ்.
2: குரங்கு, குரங்கு, குரங்கு.
0: அதுவும் அல்ல, தப்பு. என்னிடத்தில் வேறு மிருகம் இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையம் ஜெகபர் ஷாதிக் ஐயா அவர்களே, நீங்கள் கலையகத்துக்கு அழைத்து விட்டு முடியவில்லை, உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்று அடுத்த தொலைபேசிக்கு சென்றீர்கள். அந்த தொலைபேசி என்னுடைய அந்த இலக்கம் என்னுடைய வானொலிக்கு இணைப்பு இல்லை. அதனால் நீங்கள் வானொலி இணைப்பு 647-8746-4145 என்ற இலக்கத்துக்கு தயார் செய்து வாருங்கள். உங்களை இணைத்துக் கொள்ளலாம், ஓடி வாருங்கள் நீங்கள். இது மனித தமிழ் வானொலி. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:26. இது வந்து வேகம் விவேகம் என்ற பகுதியில் இருக்கின்றோம். நாகப்பன் ஐயா அவர்கள் ஒரு பதிலை, ஒரு வினாவை தொடுத்திருந்தார். அண்மையில் வெளிவந்த பூனை என்ற பெயர் கொண்ட திரைப்படம் எது என்று. இப்பொழுது மகாலிங்கம் ஐயா அவர்கள் வந்து இரண்டு பதில் தந்திருக்கின்றார்கள். ருசி கண்ட பூனை, திருட்டு பூனை என்று இரண்டு படத்தின் பெயரை தந்திருக்கிறார். இது எது சரி என்று எங்களுக்கு தெரியாது. அதை வந்து நாகப்பன் அவர்கள் வந்து ருசுப்படுத்துவார், நிஜப்படுத்திக் கொள்வார். அடுத்து நான்கு எழுத்துக்களை கண்ட ஒரு பதம் ஒரு விலங்கினுடைய பெயர், அது நாட்டிலும் வாழும் காட்டிலும் வாழும், அது எதுவாக இருக்கும் என்று உறவுகள் ஓடி வந்து சொல்ல வேணும். மீண்டும் மீண்டும் ஜபர் சாதிக் அவர்கள் அழைக்கின்றார், அவர் அடுத்த தொலைபேசிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் சாதிக் ஐயா அவர்களே, வானொலி இலக்கத்துக்கு வாருங்கள். வணக்கம், வானொலி வானொலி இலக்கத்துக்கு வாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அவர் வானொலி இலக்கத்துக்கு அழைத்து விட்டுத்தான் என்னுடைய சொந்த இலக்கத்துக்கு வந்திருந்தார் போலும் இருக்கின்றது. அதனால் அவருக்கு அதை புரிந்தேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கல்வியா செல்வமா பாதியில் நிற்கின்றது. அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம். பாடல் துவங்க முன்பு ஓடி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் ஜெகபர் சாதிக் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: இங்கே அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக சுகமாக வளமா இருக்கிறேன்.
0: நல்ல செய்தி,
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஐயா.
0: நல்ல செய்தி தந்தீர்கள். நீங்கள் கதம்பத்துக்கு வந்ததற்கு நான் பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகமாக கதம்பத்துக்கு வர சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை.
3: நேற்று கூட பேசினேன்
0: ஐயா, அம்மாவோடு வந்து பேசியிருந்தீர்கள் தான். கதம்பத்துக்கு வர கதம்பத்துக்கு வர உங்களுக்கு
3: நிகழ்ச்சி கேட்ட உடனே அது லைவ் நிகழ்ச்சியா அது வந்து மறுபடியும் படம் சந்தேகத்திலேயே வந்து
0: நீரொலி நிகழ்வென்றால் அந்த இலக்கம் நேரம் சொல்லும் பொழுது சரியான நேரம் விடும். நேரம் கனடாவில் 12:58 பாரத நாட்டிலே 10:28 உடல மணிக்கூட்டை பார்த்தா தெரியும் இப்பவே போகுதுன்றதுதான் நேரம்.
3: நலமா
0: இருக்கு, நல்ல செய்தி. இப்பொழுது ஒரு வினா ஒன்று தந்திருந்தார் யார் நாகப்பன் அவர்கள். அண்மையிலே பூனை என்ற பதில் கொண்ட திரைப்படம் இது ஒன்று. பூனை என்ற பெயர் கொண்ட திரைப்படத்தின் பெயர் எது என்று கேட்டிருந்தார். அதற்கு மகாலிங்கம் ஐயா பூனை என்று பெருமா அந்த பேர். அவர் சொன்னார் ருசி கண்ட பூனை, திருட்டு பூனை என்று இரண்டு படங்களின் பேர்
3: சொன்னார்.
0: அண்மையில்
3: எதுவும் பார்க்கவும் இல்ல. பத்திரிகைகள்லாம் அந்த அளவுக்கு விளம்பரமும் படுத்தல, காரணம் தியேட்டர்கள்லாம் முடிஞ்சதுனால அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல.
0: சாரி, எதுக்கு நாகப்பன் முந்தாவை சரிப்படுத்துவார் என்று எனக்கும் தெரியவில்லை. ஒரு பதம் என்னிடம் இருக்கின்ற இருக்கின்றது நான்கு எழுத்துக்களை கொண்டு, நாலு எழுத்துக்களை கொண்டு ஒரு மிருகத்தின் பெயர். அந்த மிருகம், அந்த விலங்கு காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும், எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்துக்களை கொண்டது ஜெகபர் சாதிக் அவர்களே, அது எந்த மிருகமாயிருக்கும்?
3: காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும்,
0: நாட்டிலும் வாழும், வாழுகிறது. நாங்கள் கண்கூடாக காணுகிறோம். அந்த மிருகத்தை வைத்து சிலர் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துகின்றார்கள்.
3: குரங்கு
0: நான்கு எழுத்து தான். ஆனால் நான்
3: சிங்கம்,
0: சிங்கம் சிங்கம் நாட்டில் வாழ முடியாது தானே, அது கூட்டுல தான்
3: முடியாது.
0: இது நான் இப்ப கூறினேன். இன்னும் ஒன்று ஒரு தரவு தந்தே அந்த மிருகத்தை வைத்து தங்களோட வாழ்க்கையை செலுத்துகின்றார்கள். உழைப்பு உழைக்கிறார்கள். குரங்கு நல்ல பொருத்தமா, ஆனா அது என்னிடம் வந்த பதவி இல்லை. வேறு ஒரு மிருகம் இருக்கின்றது. நல்லது ஐயா, நாளைய என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
3: எனக்கு பாக்கிய லட்சுமி அப்படிங்கிற படத்துல வந்து காதல் என்ன வடிவம் கண்டேன் கற்பனையும் இன்பம் கொண்டேன் என்ற சுஷீலா பாடல பத்தி மிக அருமையான பாடல்.
0: அற்புதமான பாடல் அந்த பாடல். காதல் என்னும் வடிவம், நல்ல பாடல், நல்ல பாடல். காதல் வடிவம் கண்டேன் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய விடுமுறை அதாவது கலம்பம் நீர் விருப்பத்திலே. சரியா,
3: நன்றி.
0: பூனை என்ற பெயர் உள்ள படம் உங்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது ராஜ்குமார் அவருக்கு ஒரு கேட்பது, நீங்கள் மீண்டும் வாருங்கள், தெரிந்தால் கொண்டு வாருங்கள்.
3: நன்றி
0: நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. அடுத்து எங்கே ராஜ்குமார் ஓடிக்காரங்கள்? ராஜ்குமார் அழைத்தீர்கள், ஓடி வர வேண்டும். இது முன்பு தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ்ச்சபை நேரொலி நிகழ்ச்சி கதம்பம். அப்படித்தான் கூற வேண்டியதா இருக்குது. ஓடி வாருங்கள். ராஜ்குமார் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: என்ன கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீர்கள் அந்த படத்தின் பெயர்?
3: படத்து பேர் தெரியலையா? இது நீங்க இது கேட்டீங்க, விலங்கு பேர் கேட்டீங்க.
0: நீங்கள் தந்த வினாவுக்கு பதில் வந்து விட்டது.
3: நான் கேட்கலீங்களா? வினா நான் கேட்கலீங்களா? இவரு கேட்டாரு. நாகப்பண்ணையா கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான்
0: எதுவும் கேட்கலீங்களா? சரி, நல்லது நல்லது. என்ன பழம் சொன்னார்? பழம் சொன்னார். நீங்க நாயும் பசுவும் சொல்லி அவர் பூனையை சொல்லிவிட்டார்.
3: பூனைதான் எதிர்பார்க்காம சொல்லிட்டாரு.
0: நீங்களும் எதிர்பார்க்கல, நாய் சொன்ன நீங்க பூனையை சொல்லிடுறீங்க.
3: ஆமா
0: சரி. இப்பொழுது பதம் என்னவென்றால், நான்கு எழுத்துக்களிலே உள்ள ஒரு பதம் மிருகத்தை குறிக்கின்றது. அந்த மிருகம் நாட்டிலும் காட்டிலும் வாழும். அடுத்து ஒரு வினாவும் இருக்கின்றது. நாகப்பன் கேட்டிருந்தார், அண்மையில் வெளிவந்த திரைப்படங்களில் ஒன்று பூனை என்ற சொல்லோட வருகிறதாம். அது என்ன படம்?
3: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருட்டு பூனைன்னு ஒரு படம் இருந்தது.
0: ருசி ரெண்டு படத்தையும் மாலிகன் தந்தார். இதில் எது சரியென்று எனக்கு சொல்ல முடியாது. நாகப்பன் அவர்கள் வந்து அதை சரிப்படுத்துவார், சரியான பதிலை தருவார்.
3: உங்களும்
0: திருட்டு பூனை சொல்லியிருக்க நல்லது. சரி, அந்த மிருகம் என்ன மிருகமாக இருக்கும் ராஜ்குமார்?
3: குதிரை.
0: அது மூன்று எழுத்து அல்லவா? இது நாலு எழுத்து.
3: நான்கு
0: எழுத்துக்களை கொண்டது.
3: நான்கு எழுத்துக்கள். சிரிக்க கூடாது நான் சொன்னப்ப.
0: இல்ல,
3: அது என்னங்கய்யா திடீர்னு எப்படி சிந்தனை பண்ணி வச்சுட்டீங்க? உங்க பேர் வச்ச மாதிரி சிந்தனை ஆயிடுச்சு எனக்கு.
0: அப்படியா?
3: சரி, மறுபடியும் வரங்கய்யா. கலவை மூன்று எழுத்து.
0: ரெண்டு பேரும் ஏற்றுத்தீர்கள். அது
3: நன்றி.
0: குதிரையும் கலவையும் நாட்டிலும் காட்டிலும் வாழும். குதிரை காட்டிலே வாழாதானே?
3: குதிரை இருக்குங்க, காட்டு குதிரை இருக்கும்.
0: காட்டு குதிரை ஒன்று இருக்கும். சரி, நான் அதான் என்னிடம் இருக்கும் பதில் பதில் பதில் இருக்கும்போது நான்கு எழுத்துக்களை கொண்டது. அற்புதமான பதில். எங்க யார் கொண்டு வாழார் என்று கேட்டு பார்ப்போம். சரியா?
3: நன்றி நன்றி.
0: நன்றி ராஜ்குமார். நன்றி ராஜ்குமார். பாடலை பாடல் தொடர்கின்றது.
4: பொற்போக்கு பொருள் இன்றி பசி தீருமா? பொற்போக்கு பொருள் இன்றி பசி தீருமா? பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா?

0: எங்கே உறவுகள் மறைந்து விட்டீர்களா, பாட்டில் மயங்கி விட்டீர்களா? இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியாக 10:35 இந்த வேளையில் யாரும் தூக்கத்துக்கு செல்ல மாட்டீர்கள். உணவெல்லாம் முடிந்து வீட்டிலே உல்லாசமாகவும் பொழுதை போக்கிக் கொண்டு அல்லது வேறு தளங்களிலும் இருக்கலாம் நீங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி கதம்பம் வேகம் விவேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீரொலி ஓடி வாருங்கள். இப்பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு விலங்கின் பெயரை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். யாருக்கு தெரியும்? எங்கே இலகுவாக கூடலாம். எல்லா விலங்குகளின் பெயரை விட்டு பார்த்தால் சரியாக வரும். ஓடி வாருங்கள், வந்து கூறுங்கள், தொடர்ந்து பாடலை கேளுங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் அழைக்கலாம், உங்கள் அழைப்பு ஏற்கப்படும்.
1: படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன்

0: மீண்டும் மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம், மீண்டும் வந்துவிட்டீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: காளைமாடு,
0: காளைமாடு காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும் ஐயா. காளைமாடு நாட்டிலே வாழுமா?
1: ஆமா.
0: அப்படியா?
1: மாடு வாழுதுயா, காளைமாடு.
0: காளைமாடு காட்டிலையும் வாழுது நாட்டிலும் வாழுது. நல்ல பாதையில்
1: மலைமாடுன்னு சொல்லுவாங்க. மலைமாடு,
0: மலைமாடு. ஆனால் அது என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல. இந்த பெயர்ல ஒரு திரைப்படமும் வந்த இன்னும் ஆக்கி விடுகிறேன். இந்த மிருகத்தின் பெயரில் ஒரு திரைப்படமும் வந்தது. காளை மாடு இன்னும் ஒன்றுதாருங்கள். எதுவாக இருக்கும்?
1: எருமை மாடு.
0: எருமை மூன்று எழுத்து, எருமை மாடு ஐந்து
1: அஞ்சு அஞ்சு
0: அஞ்சு.
1: சின்ன மாதா,
0: அது கோமாதா மூன்று எழுத்து தானே?
1: ஆமா.
0: சரி, மூன்று தடவை வந்து குறிப்பிட்டு உங்களோட திருட்டு பூனை தான் அண்மையில் வந்த திரைப்படம் போல் தெரிகிறது. இதற்கு நாகப்பன் வந்தால்தான் அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கலாம். நன்றி, நன்றி.
1: வரமாட்டேங்கிறாரு.
0: வருவார், அவர் வருவார். சரி,

0: மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா?
1: வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம்
2: ஐயா. நான் முதல்ல சொன்ன வினாவுக்கு வந்து
1: சரியான பதில் சொல்ல வேண்டாம். இப்ப இரண்டு பதில் வந்திருக்கிறது, இது சரியா பிள்ளையாண்டு கூறுங்கள். ஒன்று வந்து ருசி ரெண்ட பூனை, இன்னொன்று திருட்டு பூனை. இந்த ரெண்டு பதிலும் சரியா பிள்ளையா?
2: ரெண்டுல ஒண்ணு சரியா?
1: அப்ப இப்ப சரியென்றால் நீங்க சரியான பதிலை தரலாம்.
2: ரெண்டுல ஒண்ணு சரி. அதாவது நான் சொன்னது வந்து அண்மையில் வந்ததுன்னு நான் சொல்லல, திரைப்படத்தின் பெயர்னு சொல்லி
1: போயிட்டேன். அப்ப எது சரியான பதம்?
2: அது ருசிகண்ட பூனை.
1: ருசிகண்ட பூனை என்று மகாலிங்கம் அவர்கள் கூறினால் அவருக்கு ஒரு புள்ளி சேருகின்றது. நான் தான் அப்ப கூறிவிட்டு அண்மையில் வந்தேன்.
2: அவரை நினைச்சுதான், அவரை நினைச்சுதான் நான் அந்த கேள்வியை கேட்டேன்.
1: மகாலிங்கம்
2: இல்ல இல்ல, அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி கடம்ப நிகழ்ச்சியில அவர் பேசினாரு. பேசும்போது இந்த படத்து பேர சொன்னாரு.
1: இப்படி வந்து அவர் ரெண்டும் தான் தெரியும்.
2: அண்மையா அதுக்கு தகுந்தாப்புல பூனைன்னு சொல்லி ஒரு கேள்வி வேற கேட்க சொன்னீங்களா?
1: ஆமா. அப்ப உடனே அந்த எண்ணம் வந்து
2: உடனே கேட்கும் போது அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது.
1: அப்ப இப்ப திருட்டு பூனை மகாலிங்கம் அவர்கள் வந்து விட்டதா பெயர்? இல்ல இல்ல, அவருக்கு ருசிகண்ட பூனை
2: இல்ல, திருட்டு பூனைன்னு படம் இருக்கான்றது எனக்கு தெரியல. நான் சொன்னது ருசிகண்ட பூனைன்றது
1: அவர் சொல்லிவிட்டார். ருசிகண்ட பூனை. நான் தான் அப்ப பிள்ளையாக கொடுக்க அண்மையில் வந்த திரைப்படம். அதற்கு ராஜ்குமார் வந்து அண்மையில எப்படி பூனை திருட்டு அண்மையில பூனை என்ற பேர்ல படம் தரே என்று சொல்லிவிட்டார். புதிய படம்
2: அண்மையில் வந்ததுன்னு நான் சொல்லல, ஒரு திரைப்படம் இருக்கு.
1: அதனால் வெற்றிகரமாக மணாலிங்கம் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். சரியா? நல்லது, நல்ல ஒரு திரைப்படம். அவர் வந்து ருசி கண்ட பூனை மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது, வந்து உறுதிப்படுத்தி விட்டார் நாகப்பன் அவர்கள். இப்ப இந்த பதம் வந்து இன்னும் ஒருதரும் உறுதிப்படுத்தவில்லை. நான்கு எழுத்துக்களை கொண்ட வன விலங்கு, இது நாட்டிலும் இருக்கின்றது காட்டிலும் இருக்கின்றது. இந்த விலங்கினை வைத்து சிலர் உழைப்பு வேலை, அதாவது அந்த வாழ்க்கையில் கொண்டு விடுகிறார்கள். எதுவாக இருக்கும்
2: அது எனக்கு சரியா பதில் தெரியலங்க, தெரிஞ்சதை சொல்றேன். அது நாட்டுல இருக்கும்னா அதிக அளவுல காணப்படாத நாட்டுல
1: இல்ல இல்ல, அதிக அளவு இல்லாது, அது தானாக வந்து நாட்டிலே குடிகொள்ளாது, நாங்களாக கொண்டு வந்து வாழ வைக்கலாம். வாழ
2: அது வந்து நீங்க திரைப்படம்னு சொன்னீங்க, அதனால அந்த அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அது விலங்கின் பெயர் வந்து சிறுத்தை.
1: சிறுத்தை என்று கூறுகிறீர்களா? சிறுத்தை என்று ஒரு திரைப்படம் வந்ததுதான். புலி வந்து நீங்க சொன்ன சிறுத்தை வந்து நாட்டிலும் வாழும், மக்களோடாக வாழும். அவடி தெரியுமா?
2: இல்ல, மக்களோட வாழாதுங்க, அந்த சர்க்கஸ் வச்சிருப்பாங்க.
1: அப்படி வைத்திருப்ப ஓரளவுக்கு நீங்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. ஏன்னா என்னிடம் இருக்கிறது வேறு பதம், மிருகம்.
2: அப்ப
1: அற்புதமான மிருகம் திரைப்படம் வந்திருக்குது. அந்த அதன் பெயரை கொண்டு அதனுடைய அந்த பதத்தை கொண்டு திரைப்படம் வந்திருக்குது. ஒரு பெரிய
2: அதை விட்ட சிங்கம் பெயர்ல தான் திரைப்படம் வந்தது. சரி, யோசனை செய்துட்டு வரோம்.
1: அப்படியா? அப்ப அந்த பதத்தை இன்னும் நான் முடிக்காமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய இருக்கு. அந்த குறத்தானே வன மற்றவர்கள் இல்லையா? திரைப்படம் வந்த நல்ல பதில். என்னிடம் இருக்கும் பதம் அது அல்லவே.
2: புழைப்பு நடத்துவாங்கன்னு சொன்னீங்க, அது வந்து சிலர் வந்து சர்க்கஸ்ல
1: நடத்துறாங்க. அது சர்க்கஸ், இது வந்து வாழ்க்கையிலே வைத்திருந்து அதையும் தங்களோட வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். வாழ்க்கை வாழ்க்கை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர்.
2: மாட்டுலயும் இருக்கும் காட்டுல இருக்கும் வெள்ளாடு இருக்கும் அது காட்டுல இருக்குமானு தெரியல.
1: அப்ப ரெண்டு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி விட்டீர்கள், வெள்ளாடும் அல்ல. வெள்ளாடும் திரைப்படத்துல பேர் வந்திருக்கு தெரியுமா, ஒரு ஒரு வெள்ளாடு பங்கே ஆகிறது.
2: ஆமா, வேலுகாந்திய வெள்ளாடுன்னு ஒரு படம் இருக்கு.
1: வேலுகாந்திய வெள்ளக்கார வெள்ளி கட்டிக்காரன் கட்டிக்காரன்
2: வெள்ளாடுன்னு ஒரு படம்,
1: இதிலும் இந்த இந்த பெயரிலும் ஒரு படம் நடந்திருக்கு. சரி, நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் சூர்யா நடித்ததாக இருக்கலாம்.
2: அது சிங்கம் தான் அவர் நடிச்சது.
1: அப்படி அப்ப மான் மாறி சொல்லுகிறன்னு தெரியாது வந்திருக்கின்றது. அந்த அந்த அந்த அந்த விலங்கின் பெயரோடு இலக்கத்தை குறிக்கும். இன்னொரு
2: இலக்கத்தையும்
1: குறிக்கிறது அந்த திரைப்படத்திலே. சிந்தனை வேண்டிக் கொண்டு ஓடி வாருங்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரியாக 10:45 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. பாரத நாட்டிலே எங்களுக்கு 1:15 மதிய நேரம்.

0: இரண்டாண்டு தோறும் நாங்கள் அலசி பார்த்தாலும் இதற்கு சரியான பதில் யாராலும் கூற முடியாது. கல்வியா, செல்வமா, வீரமா, அது மீண்டும் தான் தேவை என்று பாடலே கூறி செல்கின்றது. அந்த உறவுகளை தனது சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடல். இப்பொழுது நேரம் சரியாக 10:46 என்று அங்கே காட்டும் வேளையிலே நாங்கள் இணைந்திருப்பது கதம்பம் நீரொணியிலே இருக்கின்றோம். கதம்பத்திலே வேகம் விவேகம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வேகமாக ஓடி வந்து விவேகமான பதிலை தருகின்றார்கள். அந்த வகையில் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அந்த பதம் ஒரு விலங்கினை குறிக்கின்றது. இது காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழ்கின்றது. இதை வைத்து சிலர் தங்களுடைய வைத்து அதாவது அந்த வாழ்வையே ஒட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளை அதை 2-3 அன்பு உறவுகள் வந்து முயற்சித்தார்கள், கூற முடியவில்லை, கூறுவார்கள். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை, 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை. இது உலக நாடுகள் எல்லாம் இருக்கின்றது, உலக நாடுகளில் எல்லாம் காணலாம். ஆனால் ஆசையாக பிடித்து பார்க்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது இந்த பறவையை. 3 எழுத்துக்களை கொண்ட பறவை எங்கே? அதற்கான பதிலையும் கொண்டு ஓடி வாருங்கள் அன்பு உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் வேகம் விவேகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். வர முடியுமா? வர வேண்டும். எந்த இடத்துல இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். கையிலே கிடைத்திருக்கின்றது. அது என்ன பாடலாக இருக்கும் என்று என்னால் கூற முடியவில்லை. அந்த பாடல் இனிமையான பாடல்தான். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு அன்பு மகன் ராஜ்குமார் ஓடி வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: அந்த திரைப்படம் வந்து ரசிகண்ட பூனை சரியான பதம் கூறுங்க.
1: ரசிகண்ட பூனை இவர் சொன்னாருங்க.
0: அவருடைய ஞாபகமா தான் இவர் கேட்டாராம் அந்த பாடலை. 2-3 கூறியபடியில் அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது. நல்லது. இப்ப நீங்கள் பதம் கொண்டு வந்தீர்களா?
1: மயில். மயில்.
0: மயில். ஏன் மயிலை தொட்டு பார்க்க முடியாது, பிடித்து பார்க்க முடியாது?
1: ஐயா அது வந்து இந்தியாவில் வந்து தேசிய பறவை.
0: அது சரி.
1: அதை வந்து பிடிக்கவோ அது சித்திரவதை பண்ணவோ உரிமை இல்லைங்கயா.
0: அத ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கின்றதா?
1: உலக நாடுகளில் பறவைலாம் காணப்படுதுங்கயா? பறவைலாம் இருக்கவில்லை.
0: வளர்ப்பு பறவைகளாக காண முடியும், தானாக அது வாழும் இதை காண முடியாது. இங்க கனடாவில் இல்லை,
1: குளிர் பிரதேசத்தில் வரதில்லைங்களா?
0: பார்ப்பதை போல பார்க்கவில்லை. மிருக காட்சி சாலை, பறவை காட்சி சாலையிலே
1: பார்த்திருக்கின்றேன்.
0: மிருகம் மிருகம் கண்டுபிடிச்சீர்களா? அந்த விலங்கு
1: ஐயா மிருகம் தாங்க. சிங்கம். சிங்கம் தான் நம்ம சூரியன் நடிச்ச படத்துல எல்லாத்துலயும் வருது. 4 படத்துல அவருக்குதான் வருது. கடைக்குட்டி சிங்கம்.
0: வைத்து பார்க்க வேண்டாம். சிங்கம் வந்து மற்ற தரவுகளை பாருங்க. காட்டிலே வாழுகின்றது உண்மை. அது நாட்டிலே வாழுகின்றதா? அது மிருக காட்சி சாலையிலே வளர்க்கப்படுகின்றது. மற்றது காட்சி பொருளாக அதை கொண்டு வந்து ஊர்வலிய மக்கள் மத்தியில வைத்து சிலர் உழைப்பு நடத்து வாழ்க்கையை செய்கிறார்கள். அது சர்க்கஸ்ல மட்டும்தான், சர்க்கஸ்ல மட்டும்தான் அது இருக்குது.
1: அது
0: தடப்படுத்தியாச்சா? அப்ப இந்தியாவில மிருக காட்சி சாலையாக மிருகத்தை கொண்டு விளையாட்டுகள் கேளிக்கைகள் நடத்த முடியாதா?
1: அது முடியாது. இப்ப நாய் பூனை, பூனை கூட இல்ல, நாய் தான். நாயும் பறவைகளை பாத்தீங்கன்னா கிளி, அதை வச்சுதாங்க பண்றாங்க.
0: கிளிய வைத்து அந்த கிளிச்சாசனம் பாக்குறாங்களா?
1: கிளியை வச்சு சைக்கிள் ஓட்ட வைக்கிறாங்க.
0: அப்படி. அப்ப அதையும் கருத்துறதுதான். அப்படி செய்யக்கூடாது தானே? அதையும்
1: பண்ணக்கூடாது.
0: அதோடு கூட இருக்கட்டும். இப்ப இந்த கேள்விக்கு அந்த அந்த மிருகம் 4 எழுத்துக்களை கொண்டது. அந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தின் பெயர், அந்த அந்த மிருகத்தின் பெயரோடு நம்பரும் வருகின்றது, இலக்கமும் வருகின்றது. சரியா? அற்புதமான தமிழ் பெயர், ஒரு விலங்கு. சரி, மற்றொரு 3 எழுத்துக்களை கொண்ட பறவை கூறுகிறீர்கள். ஒரு பறவை தானே கூறுகிறீர்கள்? மயில் என்று இனிமொன்று கூறலாம் தானே? மூன்று எழுத்துக்களையும்
1: கொடுத்தாங்க.
0: மூன்று எழுத்துக்கும் கொண்டது பொல்லாத பறவை,
1: பொல்லாத பறவை. இப்படி எல்லாருக்கு வரங்க திருப்பி மறுபடியும்
0: வருகிறேன். இன்னும் ஒரு பாடலை கேட்போம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலையும் கேட்கலாம். அந்த பாடல் ஒரு நல்ல பாடலாகத்தான் இருக்கின்றது. அந்த பாடிய பாடலை தருகின்றேன். பட்டணத்தில் புதன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், கற்பனை பாடல், கனவு காணும் பாடல், காதலனை மனதில் வைத்து பாட ஒருவன் தன்னை காதலிக்கின்றாள் என்று அவன் காதலி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். எங்கே அந்த பாடல் என்ன கருத்தை கொண்டு வருகின்றது கேட்போமா? இதுதான் அந்த பாடல். அந்த பாடல் மிகவும் அற்புதமான ராகத்தோடு அமைந்த ஒரு பாடல், பலர் விரும்பி கேட்ட பாடல்களுமாக இருக்கும் வகையில் அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் தருகின்றேன், கேட்போம். பாடல் வருவதற்கு முன்பு என்னுடைய ஃபாரூக் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் குளப்படி பையன், குளப்படி சிங்கம். வந்துட்டான் சின்னமான் வந்து விட்டான். என்ன கலம்பத்தில எல்லாரும் உங்களை சின்ன பிள்ளை கூறுகிறார்கள், உண்மையானா? சரி, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். வந்துவிட்டேன் காற்று. சரி, அப்ப இப்போது நீங்கள் வேகம் விவேகத்தில் உங்களுடைய விவேகத்தை காட்ட இருக்கின்றீர்கள். வேகமாக அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட மிருகம், மூன்று எழுத்துக்களை கொண்ட பறவை, இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இரண்டுக்கும் பதில் சொன்னால் கொண்டு வாருங்கள்.
2: மூன்று எழுத்துக்கள் சொன்னேன், நான்கு எழுத்துக்கள் குடி வரவில்லை. மூன்று எழுத்துக்கள் வந்து கழுகு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். கழுகு என்று ஃபாரூக் கூறியிருக்கிறார், சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதேவேளை அது அந்த மிருகம் நான்கு எழுத்துக்களை கொண்ட மிருகம். கழுகு உலக நாடுகள் எல்லாவற்றிலும் அந்த கழுகு, குளிர் நாடு, வெப்ப நாடு எல்லா இடத்திலும் இருக்கின்றது. கழுகு வந்து பொல்லாது பல வடிவங்களோடு இருக்கின்றது. வல்லூராகவும் ராஜாலியா என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கின்றது. பொல்லாத பறவை, கோழி குஞ்சுகள், ஆடுகள், மாடுகளை கூட தூக்கி கொண்டு போகும். நாங்கள் தொட்டு பார்த்து விளையாட முடியாத ஒரு மிருகம். சரியான பதிலை தந்து விட்டீர்கள் கேட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஒரு புள்ளி. இப்ப அந்த கழுகோட சம்பந்தப்பட்ட கழுகு என்ற பதில் பெறக்கூடியதாக ஒரு வினா ஒன்றை தொடுங்கள்.
2: கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவை?
0: வாழ்த்துக்கள், சிறப்பான கேள்வி. நாளைய தினம் இந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்.
2: சிந்து நதி பூ பரம்பாடிங்கே பச்சை அந்த பாடல்.
0: சிந்து நதி பூவில் என்ன ஆத்தாடி
2: என்ன உடம்பு?
0: அடங்க அப்பா, அதுதானே நீங்க கேட்பீங்க. ஆத்தாடி என்ன உடம்பு? யாருக்கு? உங்களுக்கா என்னக்கா போறையாரு? அது யாருக்கு என்ன? அது யாருக்கு?
2: யாருக்கும்
0: அப்பாவுக்கு சொல்லுங்க. அந்த மிருகத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட மிருகம் நாட்டிலும் காணலாம். நல்லது நல்லது நல்லது. வணக்கம் வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஒரு பறவை பேர் கேட்டீங்க
0: ஐயா,
1: அது அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. உலகம் முழுக்க உள்ள பறவை அது?
0: ஆமா, அதான் இப்ப பாரோக்கு சொன்னாரு. கழுகு
1: பதில் சொல்லிட்டாரா?
0: கழுகு.
1: சரி சரி,
0: நீங்கள் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: நான் சொன்னது வந்து கொக்குன்னு சொன்ன.
0: கொக்கு, கொக்கு இருக்கின்றது. ஆனா இங்க கனடாவிலே கொக்கை நாங்கள் காண முடியாது. குளிர்நாடுகளே அநேகமாக சும்மா ஆத்தங்கரையில ஒத்த கால தூக்கி வச்சு வாடியே நிற்கும் இல்லையா கொக்கு? உலக நாடு முழுக்க இந்த கழுகு வந்து உலக நாடு முழுக்கவும் இருக்கணும். குளிர்நாடு, பாலைவனம், ஆசிய நாடுகள் எல்லாரும் அது நாங்கள் தொட்டு விளையாட முடியாது. அதாவது ஆட்டு ஆட்டுக்கடாவை முடிஞ்சுக்கணும் ஐயா.
1: கழுகிலே
0: முத்தி பெருத்த அந்த இனத்திலே ஒன்றுதான் ராஜாளி என்றது. இங்கே கேள்வி, அந்த பதிலை தந்துவிட்டு வாரம் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு செல்கின்றார். அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அதாவது வந்து கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவை?
1: கழுகு வந்து
0: யுஎஸ்ஏ சரியான பதவியை தந்தீர்கள். ஈக்கிலண்ட் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், சரியான பதவியை தந்து, சரியான பதவியை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த மிருகத்தை கூற
1: முடியும்,
0: மிருகம் எது என்று கூற முடியும். நான்கு எழுத்துக்களை
1: முயற்சி பண்ணிட்டு இருக்கையா,
0: இன்னும் பரவாயில்லையா,
1: முயற்சி
0: அந்த பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது. அந்த பெயரோடு சேர்ந்து ஒரு இலக்கமும் சேர்ந்து வந்தது. அந்த பெயரோடு இலக்கமும் வந்து சேர்ந்தது. முயற்சி பண்ணி வருகிறீர்களா?
1: முயற்சி பண்ணுவீங்க,
0: முயற்சி பண்ணி வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம்.
3: அவரு ஃபாரூக் ஐயா இப்ப சொன்னாரு இல்லைங்க,
0: கழுகு
3: கழுகு, அதுக்கு விடை சொல்லிட்டாங்களா?
0: என்ன நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
3: தேசிய விலங்குன்னு சொல்லியிருந்தாரு.
0: தேசிய பறவை
3: அதற்கு எந்த நாட்டினுடைய தேசிய பறவைன்னு கேட்டிருந்தாரு. அது வந்து அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா.
0: ஓ, அதை ஆங்கிலத்தில் யுஎஸ்ஏ என்று சொல்லி ஜெகபர் சாதிக் அவர்கள் கூறி அந்த புள்ளியை அவர் பெற்றுக் கொண்டார்.
3: நல்லது,
0: உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லி அமெரிக்கா என்று கூறுகிறது, யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் என்று கூறுகிறது, அதுதான் சரியான பதில். அந்த பறவை உலக நாடுகளுக்கு இருக்கு ஐயா,
3: உலக நாடுகளும் இருக்கு,
0: ஆசிய
3: நாடு தேசிய பறவையாகவும்
0: இருக்கு. அதோட பறவைகளுக்கு புல்லாத பறவையும் அது ராஜாளி என்று சொல்ல, ஈகிள், அவங்களும் ஈகிள் மாதிரி தான் ஆக்கள். தங்களுக்கே அடிந்து கொள்வார். நல்லது, நல்ல பதில். அந்த இன்னும் அந்த மிருகத்தின் பெயர் நீங்கள் பிடிக்கவில்லையா?
3: அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கம் தான் தெரியுதுங்க.
0: சிங்கம் வந்து பார்ப்போம். சரி, இப்பொழுது ஒரு கழுகு வந்து பறந்து விட்டது. இன்னொரு பதிலை தருகின்றேன். மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது வீட்டிலே உள்ள ஒரு பொருள், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கின்றது. எல்லா வீட்டிலும் அநேகமாக இருக்கும். இப்ப நவீன காலத்திலே கூட அது பாவிப்பார்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதை இன்னும் இலவு வாங்கி இலவு வாங்கி தருகிறேன். சமையல் அறைக்குள்ளே காணலாம். மூன்று எழுத்துக்களை கொண்டது. கேள்வியை நீங்கள் கேட்கலாம், இலகுவாக்கி தருவேன்.
3: சமையல் அறைக்குள்ள மூன்று எழுத்துல நிறைய பொருள் இருக்கு.
0: அது ஒன்றுதான், இது சாதாரண பேச்சு வழக்கு. வேற பெயர்களும் அதுக்கு உண்டு, வேற பெயர்களாலும் அழைப்பார்கள். ஆனால் வீட்டினுள்ளே எங்களுடைய சமையல் அறைகளிலே கூடுதலாக இந்த பொருளை உபயோகிப்பது பெண்கள். அதையும் கூறுகிறேன், எங்களுக்கு அதிலே தொழில் புரிகிற கடினமே இருக்கும். அவர்களுக்கு அது பரிச்சயமானது. அதிலும் பாட்டிமாருக்கு மேலும் பாட்டு பாடிக்கொண்டு அதிலே தொழில் செய்வார்கள்.
3: மூன்று
0: எழுத்துக்களை கொண்டது. ஒரு காலத்திலே முன்பு முன்னோர்கள் காலத்திலே அநேகமாக அடைமழை இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து பெய்தால் தங்கள் மூதாதையர்கள் பாட்டியவர்கள் இதை ஒழிவைப்பார்கள். ஒரு விடயத்தை இறை நம்பிக்கையோடு இதிலே வைத்து ஒரு விடயம் செய்வார்கள். அருமை, ஆனால் அப்படி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் மழையின் கொடுமை தாங்க முடியாமல் அவர்கள் இதை உபயோகித்து இவனை வேண்டுவார்கள். மூன்று எழுத்து
3: யோசனை செய்து வருகிறேன்.
0: பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா, நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ், என்னுடைய அன்பு மான் ஜோர்ஜ் வந்திருக்கிறார். நீண்ட நாள் காற்றடை ஓடி வருவதில் ஆர்வம் உள்ளவர். பாருங்கள் ஜோர்ஜ், நலமா
1: இருக்கின்றீர்களா?
0: உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் நான் நலமாக இருக்கின்றேன். அங்கே பணி முடிந்து விட்டதா மகனே? சாப்பிட்டு விட்டீர்கள்?
1: முடிந்து விட்டது.
0: நல்லது. காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே? குளிரா அல்லது உஷ்ணம்?
1: இல்ல இல்ல, இதா இருக்கு, மிதமா இருக்கிறது ஐயா.
0: நல்ல விதமாக இதமாக இருக்கின்றது. நீங்க வெளியே போனால் தானே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். மழை என்றான காற்றண்டான வெயில் என்றான உங்களுக்கு கவலை இல்லை. ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டான என்பது போல மழை அடிச்சான காற்றடிச்சான நமக்கு என்ன வீட்டுக்கு. இப்ப இந்த பதம் கண்டீர்களா மகளே, கண்டுபிடிச்சீர்களா அந்த பதம், நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம்
2: கோயில் காலையா? அது
0: கோயில் காலை ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது காட்டிலேயும் நாட்டிலேயும் வளருமா மகனே? சரி, அதை இல்லாத விட்டால் அடுத்த மூன்று எழுத்து சொல்லு என்று கொடுத்திருந்தேன். எங்களுடைய அடுக்கலைக்குள்ளே உபயோகிக்கப்படுகிற பொருள் நீங்கள் பாவிக்க மாட்டீங்க.
2: உப்பாயா?
0: இல்லை, அதை வைத்து ஒரு வேலை செய்வார்கள். அது ஆண்களால் முடியாத பெண்கள் தான் செய்வார்கள் கூடுதலாக. உங்களிடம் அது இல்லை என்று எண்ணுகின்றேன்.
2: மஞ்சள்.
0: மஞ்சள் நான்கு எழுத்து. சரியா?
2: சரி,
0: மீண்டும் மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. மகாலிங்கம் வணக்கம். ஜோஜ் பாடல் தராமல் சென்று விட்டே நான் கேட்கவில்லை, மன்னிக்க வேண்டும். மகாலிங்கம் வரவில்லை. ராஜ்குமார் பாருங்க. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கொண்டு வந்து
2: இந்த மூன்று எழுத்து, மூன்று எழுத்து கேட்டு இல்லைங்க வீட்டில் எடுக்கிறது. உரல்.
0: உரல்லே ஆண்களும் வேலை செய்யலாம் தானே? சரி, அது காரியமில்லை. இதுலேயும் செய்யலாம், இடையிலும் அநேகமாக பொங்கலாம் செய்வார்கள். உரல் சரியான பதில் அல்ல. இன்னும் ஒரு பதில் தாருங்கள். உரல் வந்து அடுக்கலை. அடுத்த உரல் வந்து அடுக்கலைக்கு உள்ளே இருக்கின்றதா? வெளியே தானே இருக்கும்.
2: இல்லைங்கய்யா, இது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அடைமலை பேஞ்சாக்கு ஊர்ல எடுத்து உடைச்சு போடுவாங்க அந்த வெளியில, ஊருக்கு வெளியில.
0: ஓ,
2: வரக்கூடாது
0: ஒரு காலத்திலேயே.
2: எங்க பக்கத்துல பண்ணிருக்கிறாங்க.
0: உடைப்பது
2: அவங்க உடைச்சு போட்டுருவாங்க எடுத்து. அதாவது மழை வரக்கூடாது, அதிக மழை வரக்கூடாது.
0: அது ஒரு நல்ல ஒரு தரவை தந்தீர்கள். ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கிற பொருள். ஆனால் உங்களுடைய தரவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அந்த மிருகம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லையா? சிந்தித்து கொண்டு வாருங்கள். ரெண்டு பதங்களுக்கு சிந்தித்து வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி அன்பு மகனே ராஜ்குமார். ஜோஜ் நீங்கள் பாடல் தரவில்லை மகனே, மீண்டும் அழைக்கலாம். பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இப்ப மகாலிங்கம் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும். மீண்டும் நாகப்பன் நீங்களும் வந்தீர்கள். மனோதமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை நேரொலி பரப்பாக நிகழ்ந்து கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்திலே வேகம் விவேகம். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 11 மணியை தாண்டி 3 நிமிடங்களை கூட்டிக் கொண்டீர்கள். 11 மணி 3 நிமிடம். அதே மாதிரி கனடாவிலே 1:30 இந்த 3 சேர்த்தால் 1:33 நிமிடம். எங்களுடைய பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 6:33 நிமிடம் மாலை நேரம். வளைகுடா நாட்டிலே 8:33 நிமிடங்கள். நிமிடங்கள் நேரங்கள் மணித்தியாலங்கள் மாறினாலும் நாங்கள் ஒரு வானம் பூமிக்கு இடையிலே மொழியல் தமிழ் வானொலி என்ற அன்புக்குடையின் உள்ளே அமர்ந்திருந்து கதம்பத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே ஓடி வாருங்கள். பாட்டு ஆரம்பிப்பதும் நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், வாருங்கள். கொண்டு வாருங்கள். இப்பொழுது சரியான பதம் கொண்டு வந்திருப்பீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. அந்த வீட்டுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருள் ஒண்ணு வந்து சொலகு அல்லது மரம்.
0: இரண்டு முறை பதம் தான். சுழகு என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள் நாகப்பன் அவர்கள். சரியான பதம் தந்து வெற்றியை பெற்றுக் கொண்டார். ஒரு புள்ளியை பெற சுழகு என்று கூறுவார்கள். சுழகு வந்து
3: எனக்கு சொன்ன பதில் தான் ஐயா, எனக்கு சொன்னதுதான்.
0: ஆமா ஆமா, உங்களை கேட்ட பதில் தான் நல்லது. சுழகு அதுக்கு முரம் என்றும் பெயரே உண்டு. குள்ளம் என்றும் இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது அதுக்கு. சரியா? குள்ளம். சரி, இந்த ஒரு கேள்வி அங்கே உரல் என்ற ஒரு பதிலை ராஜ்குமார் தந்து மலைமலை இனிமேல் மழை பெறக்கூடாது என்று அந்த உரலை உடைத்து வெளியே போடுவார்கள் என்று கூறினார்கள். நான் கேட்ட கேள்வி என்னவென்றால் இது இதிலும் செய்வார்கள். அத்தோடு அது அடுக்கலைக்கு உள்ளே உரல் இருக்குமா? குத்தும் போது இருக்காதே, வெளியே தானே இருக்கும் உரல். அநேகமாக
3: வெளியில்தான்
0: இருக்கும். அவர் அதை மறந்துவிட்டார் போலும். சுழகு உள்ளேதான் இருக்கும். சுழகிலே அநேகமாக ஆண்கள் வேலை பார்ப்பதில்லை. சுழகிலே குள்ளத்திலே ஆண்கள் தான்.
3: நீங்க முன்னாடி சொல்லும் போதே ஞாபகம் இருந்ததுங்க. சரி, இருக்குமோ இருக்காதோ நினைச்சிட்டு இருந்தேன்.
0: இல்ல, நீங்கள் சொன்ன சுழகும் முரமும் பெண்கள் உபயோகிப்பது உண்டு. முறத்தாலே கரடியை அடித்து விரட்டியது வந்து ஔவையாருடைய கதை ஒன்றிலே வருகின்றதில்லை. பெண்ணைத்தான் குறிக்கின்றது. அடுத்து வீட்டிலே உள்ள பிடைத்தல், பிடைத்தல் என்ற தொழிலை செய்வது பெண்கள் தான் கூடுதலாக செய்வார்கள், சூளாக்கு ஆண்கள் செய்வதில்லை. ஆனால் குள்ளம் என்ற பெயர் வரும் பொழுது ஆண்கள் மட்டும்தான் அதை உபயோகிப்பார்கள். அங்கே பொலிக்களத்திலே அருவி வெட்டி சூடு வைத்து அந்த சூட்டை மாடுகளாலோ இயந்திரத்தாலோ அடித்து அந்த நெல்லையும் கூளத்தை வள்ளி மேலே பிடித்து தூக்கி காற்றிலே வீசும் பொழுது அந்த காற்று அந்த கூளங்களை கொண்டு நெல்லு புறம்பாக வரும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இடத்திலே அந்த இடத்திலே அதை சுழகண்டோ அல்லது முரமண்டோ கூற மாட்டார்கள், குள்ளம் என்று கூறுவார்கள். அது எங்களுடைய அருஞ்சொற்கள். அடுத்து மழை அதிகமாக பொழிந்து கொடுமை தாங்க முடியாமல் மழை வேண்டாம் என்று எங்களை பாட்டி மாறு செய்வார். அங்கே உரலை கொத்தி போடுவது பாட்டி கொத்தி போட்டாவோ தெரியவில்லை, ஆனால் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு நல்ல ஒரு தகவலை அன்பு ராஜ்குமார் தந்திருந்தார். அதோடு சிந்திக்கவும் இருந்தவர் அந்த சுழகிலே
3: அது
0: சுழகிலே
3: உரலை ஒடிச்சு போட முடியுமானியா?
0: அதான் கேட்டேன், எப்படி போனா அப்படி போட்டிருக்கிறார்களாம். அதுக்கு நாங்கள் வியாக்கியானம் பழைய ஊரெல்லாம் இருக்கோம்.
3: கல்லில் இருக்கிறதோ மரக்கட்டையில இருக்கிறதோ?
0: ஆரம்ப காலத்துல மரக்கட்டையில தான், மரத்திலே தான் ஊரல் வரும். நாவல் மரங்கள்ல வெடிச்சிருக்கலாம், வெயில வெடிச்சதை கொத்தி பிளந்து போடலாம். அது அடுத்த அந்த சுலகிலே நெல்லை போட்டு, நெல் அல்ல அந்த ஊமி சப்பி என்று பாவிக்க முடியாத பொருளை அதிலே போட்டு பிடைப்பார்கள். மழையை பேசி பேசி பழைய மூதாட்டி மாதிரி பேசுவார்கள். இப்ப இந்த சாபம் போடுவது போல அதை வைத்து பிடைத்து பிடைத்து பொல்லாத மழை வந்து எங்களுக்கு இவ்வளவு வில்லங்கத்தை தருது, பூ போக்கற பூ என்று சொல்லி ஏதோ செய்வார்களாம் ஆதி காலத்திலே. புரிகிறதா? அந்த செய்தியை நாங்கள் இப்பொழுதும் தெரிந்து கொண்டால் இந்த செய்தி பரவி கொண்டு போகும்போது

0: அதுல நான் இன்னும் சுலபமாகி தந்தேன். அந்த மிருகத்தின் பெயரோடு நம்பரம் சேர்ந்து ஒரு திரைப்படம் வந்தது. அற்புதமான பாட்டு முதலில் இருக்கிறது. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. சூர்யாவுடைய திரைப்படம் தான் என்று தெரிகின்றது. சரி, அடுத்த பதம் ஒன்று தர இருக்கிறேன். சுடகு வந்துவிட்டபடியால் ஒரு பதத்தை தருவோம். அந்த விலங்கின் பெயரோடு எல்லோரும் நிற்கிறீர்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஒன்றில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதை செய்தாக வேண்டும். ஒரு வெற்றிக்கு இது அடையாளமாக. இதை செய்தால்தான், இதில் வெற்றி பெற்றால்தான் அந்த வெற்றியை அடைய முடியும். ஒரு கேடயத்தையோ
1: தேர்ச்சி
0: நான்கு எழுத்து அது அல்ல. என்னிடம் இருப்பது தேர்ச்சி வந்து வெற்றியைத்தான். அது வெற்றியைத்தானே குறைக்கிறது. தேர்ச்சி அடைந்து விட்டார். தேர்ச்சி இதை செய்தால் தானே தேர்ச்சி பெறும். எதை செய்தால் என்று கேள்வி போட்டால் இந்த பதம் பெறும் உங்களுக்கு. நான்கு
1: பரீட்சை
0: வாழ்த்துக்கள். பரீட்சை செய்தால்தான் தேர்ச்சி பெற முடியும். சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அப்ப சுலகு பரீட்சை என்ற இரண்டுக்கும் இரண்டு கேள்விகள் நீங்கள் தரலாம். இப்பொழுது எங்கே கொண்டு வாருங்கள். சுலகு என்பதற்கு ஒரு வினா, பரீட்சைக்கு ஒரு வினா. நீங்கள் தந்தது பரீட்சை. பரீட்சை செய்தால்தான் பட்டம் பதவிகள் வெற்றிகள் எல்லாம் பெறலாம். வாழ்த்துக்கள்.
1: அந்த சொலகுங்கிறது தரங்க. சொலகுங்கிறது வேற ஒரு பொருள் ஒண்ணு. வேற சொல் வந்து முரம்னு சொன்ன. ரெண்டு ஒரே பொருள் தான் சொன்னீங்க.
0: ஆமா,
1: முரத்தால பழைய காலத்துல ஒரு விலங்க அடிச்சு வர்த்திருக்காங்க.
0: எந்த விலங்கு? சுலகு என்பதற்கு இன்னொரு பெயர் முரம். அந்த முரம் கொண்டு ஒரு பெண் ஒரு மிருகத்தை அடித்து விரட்டினால், பயத்திலிருந்து தெளிந்தால், மற்றவரை காப்பாற்றினால் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அது எந்த மிருகம் என்பதுதான் கேள்வி.
1: அது எல்லாருக்கும் தெரியும். யாரு முதல்ல சொல்றாங்களோ அவங்க
0: வேகம் வேகம் விவேகம். சரி, அப்ப பரீட்சை என்பதற்கு ஒரு கேள்வி தரலாம் தானே. யோசனை செய்து பாருங்கள். சரி, நன்றி நாகப்பன் அவர்களே. சிறப்பித்தீர்கள் நிகழ்ச்சியை. சுலகு என்ற சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்ற நீங்கள், பரீட்சை என்ற பதிலையும் தந்து இரண்டாவது புள்ளியையும் பெற்றுக் கொண்டீர்கள் நாகப்பன். இப்ப இரண்டு வினாக்களையும் தொடுத்து விட்டு போகிறீர்கள். அந்த இரண்டு வினாக்களிலே ஒரு வினா, ஒரு மூதாட்டிய பழைய முற்காலத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் முரம், அதாவது சுலகுனாலே ஒரு மிருகத்தை அடித்து விரத்தி இருக்கின்றாள். அது எந்த மிருகம் என்பதுதான் கேள்வி. இலகுவான பதில். யார் விரைவாக போகமாக கொண்டு ஓடுகிறார்களோ அவருக்கு ஒரு புள்ளி கிடைக்க இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே போகம் விபோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 11 மணியை கடந்து 10 நிமிடம். 12 மணிக்கு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரவும் நான் நீண்ட நேரம் இருக்க முடியாது என்பதும் உங்களுக்கு தெரியும். அடுத்த நிகழ்ச்சிக்கு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. ஜோஜ் வந்துவிட்டார். வணக்கம். வணக்கம் ஜோஜ், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: புலியை விரட்டினார் ஐயா.
0: வாழ்த்துக்கள். புலி என்ற சரியான பகுதியை, அந்த பெண் புலியை முரத்தினாலே அடித்து விரட்டி பயத்தை போக்குனாள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வந்து புலி என்ற மிருகத்தை விலங்கினை கூறி ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன். முதலில் நாளைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அதை கூறுங்கள்.
2: நாளைக்கு மௌனராகம் படத்திலிருந்து மன்றம் வந்த தெண்டலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அந்த பாடல்.
0: மட்டும் வந்த ஐயா, மஞ்சம் சும்மா வந்து எப்படி சுடமண்டு கேட்டாலும் உடனே மஞ்சள் வர சொல்லி கேக்குறீங்களா? சும்மா அப்படியே நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க, சரி பாபா மஞ்சத்துக்கு போகணும்னு கூப்பிடலாமா? மகனே மகனே மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற பாடல். என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்? மௌனராகம்.
2: மௌனராகம்.
0: மௌனராகம் திரைப்படம் உங்களுக்கு நாளைய தினம். நாளைய தினம் என்றால் நீங்கள் கேட்க பகல் வேளையிலே கேட்டு மகளலாம் அந்த பாடலை என்று கூறிக்கொண்டு. இப்ப உங்களுக்கான கேள்வி அடுத்து வந்து அந்த இன்னும் அந்த மிருகம் பயன் தெரிய ஜோதிக்கு தெரிய வருமே. எங்களுடைய சூர்யா நடித்த திரைப்படமா இருக்க வேண்டும். நல்ல ஒரு பாட்டு முதல இருக்கின்றது. இந்த திரைப்படத்து பாடலே எங்களுடைய சந்தன் ராஜ் வந்து கேட்பார் சில சமயத்திலே. நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக மொழிபெறப்பட்டிருக்கின்றது. இந்த விலங்கின் பெயரோடு சேர்த்து ஒரு நம்பரம் இருக்கின்றது. சரியா? ஒரு இலக்கமும் வரும். தொகை ஒரு தொகையும் வருகின்றது. சரி, அடுத்த பதம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த வியாபார நிலையத்தை கூறும் ஒரு தமிழ் சொல். வியாபாரங்கள் நடைபெறும் இடத்தை

0: குறைக்கும். நான் அடிக்கடி சந்தனராஜ் அவர்களோடு பேசும் பொழுது அவர் அங்கே இன்னிடத்தில் இருக்கிறார், அவர் பணியிலே இருக்கிறார் என்று ஒருவர் அந்த இடத்தை இப்படி கூறுவார்கள். மக்கள் கூடி இருந்து பொருட்கள் வாங்கி விற்கும் இடம்
1: சந்தையாயும்
0: கூட முடிக்கவில்லை. நான்கு எழுத்துக்களை கொண்டது சந்தை முன்னெழுத்து தானே, நான்கு எழுத்துக்களை கொண்டது. புதிய என்ற பலன் வந்து வெற்றி கிட்டியிருக்கேன், வாழ்த்துக்கள் ஒரு புள்ளி. இதற்கும் இப்ப கூறினால் உடனே ஒரு புள்ளி கிடைக்கும். ஒரு தடவை முயற்சித்து விட்டீர்கள், இரண்டாவது முயற்சியை தாருங்கள். அநேகமாக நான் கூறுவேன் இந்த பதங்களை காற்றலையில். தமிழ் பதங்களை நான் அதிகமாக உபயோகிப்பது உண்டு. நீங்கள் சொன்னதுதான், சொன்னது அப்படித்தான் உண்டு. ஆக்கள் வந்து பொருட்கள் வாங்கி விற்கிற இடம் மக்கள் கூடுவார்கள். இது பெரிய அளவிலையும் இருக்கு, சிறிய அளவிலையும் இருக்கின்றது. இந்த முதல் எழுத்திலே ஒரு திரைப்படம் வந்திருக்குது. இந்த முதல் எழுத்தை கொண்டு ஒரு திரைப்படமும் வந்திருக்கிறது.
1: உழவர் சந்தை அது
0: நான்கு எழுத்தோடு வரும். இந்த முதல் எழுத்தோடு ஒரு பாடலும் இருக்கின்றது. எனக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல், அந்த அந்த திரைப்படத்திலே வருகின்றது. இந்த எழுத்தோடு சேர்ந்து ஒரு படம் உண்டு. நல்ல மரியாதையும் இருக்கும் அது, நல்ல திரைப்படம். திரைப்படம்
1: எலும்பு
0: வரமாட்டில்லை.
1: அங்காடித்தரு
0: வாழ்த்துக்கள். அங்காடி என்பது சரியான பதம். ஜோதிர புள்ளியை பெற்றுக் கொண்டார்.
1: அங்காடி
0: கூடுதலான
1: அடிக்கடி நீங்கள் உபயோகிக்கின்ற
0: அது அங்காடி என்பது சரியான பேர். நான் கூடுதலாக உதவி செய்து விட்டேன் என்றால் மிக தூரம் இருந்து ஒரு பிளைட் எடுத்து வரக்கூடாது. இப்ப நீங்கள் அந்த அங்காடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள். அங்காடி என்ன பெயர் வரக்கூடியதாக, அங்காடியே குறிக்கக்கூடியதாக ஒரு வினா.
1: அங்காடி அந்த அந்த படத்துல நடிச்சவங்க பேர் ஐயா நான் கேக்குறது.
0: அந்த அங்காடி கதாநாயகன் பெயரா? சரி, அங்காடி தெரு என்ற திரைப்படத்தில் நடித்த நாயகன் நாயகி பெயர் வேண்டும் என்று ஜோஜ் கேட்கின்றார். தெரிந்தவர்கள் விரைவாக வேகம் விவேகம் ஓடி வந்து.
1: அடுத்தது அப்புறம் நான் புலி சொன்னேன் இல்லீங்களா?
0: ஆமா, புலிக்கருவை கேளுதாங்க.
1: அடுத்த படம் இருக்கின்றது
0: இல்ல, புலி கேள்வியில வந்து நீங்க பதில் கூறிவிட்டீர்கள். இதுதான் இப்பொழுது வினா. புதிய வினா, அங்காடி தெரு திரைப்படத்தில் நடித்த நாயகன் நாயகியின் பெயர் என்ன?
1: நாயகி பெயர்.
0: நாயகி பெயர் வேணுமா, நாயகன் பெயர் வேணுமா, ரெண்டு பேரும் பெயரும் வேணுமா?
1: நாயகி பெயர்.
0: நாயகனை கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்தால். நல்லது. அங்காடி தெரு திரைப்படத்தில் நடித்த நாயகியின் பெயர் என்ன? வாழ்த்துக்கள். சிறப்பான பதில். ரெண்டு புள்ளிகளையும் பெற்றுவிட்டீர்கள். அடுத்த பலன் கொடுக்க முயன்றேன். இப்ப
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே நாகப்பன் ஓடி வந்தார், ஓடி வாருங்கள். ராஜ்குமார் வந்து விடுவார். வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கங்கய்யா.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். ஒரு பதிலாச்சு நான் சொல்றேன். அஞ்சலி. அஞ்சலி நடிகை அஞ்சலி.
0: அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி என்ற பெயரும் வந்திருக்கு ராஜ்குமார். அதற்கு வந்து சரிதானா என்று எங்களுடைய ஜோஜ் வந்து கூட வேண்டும்.
2: சினேகா சினேகா நடிச்சிருக்காங்க.
0: நாயகியாக நடித்தது யார்? அங்காடி தெரு திரைப்படத்தில் நாயகி, அவன் பெயர் அஞ்சலியா.
2: அஞ்சலி அஞ்சலி
0: பார்ப்போம். சரி, இப்பொழுது அந்த விலங்கின் பெயர் இன்னும் வரவில்லையா உங்களுக்கு? நான் கழுத்துக்களை பண்ண.
2: எனக்கு நடிகை பேர் ஞாபகம் இருந்தே தவிர விலங்கு பேர் வரமாட்டேன்.
0: நல்லவேளை ஜோஜி நாயகிய கேட்டார், நடிகை நடிகரை கேட்டா கொஞ்சம் கடினம் தான். சரி,
2: உங்களுக்கு மறந்துருப்பேன் நிஜமா
0: தெரியாது. உங்களுக்கு ஒரு பதம் வரவில்லை ராஜ்குமார். நான்கு கழுத்துக்களை கொண்ட பதம், இதை எல்லோரும் புரிவார்கள். பாரத்திலே புனிதமான நாட்களிலே புண்ணியமான காலங்களிலே இந்த இதை புரிவார்கள், இருப்பார்கள், செய்வார்கள்.
2: விரதம்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்து உடனடியாக ராஜ்குமார் ஒரு புள்ளியை சுட சுட பெற்றுக் கொண்டார்.
2: ஐயா ஒன்றா இரண்டா ஐயா பிள்ளைய ரெண்டு இருக்குது போதுங்க
0: ரெண்டு இருக்கா இப்ப நேற்று
2: எங்க பக்கத்துல இருந்து கொச்சியாத்து பேசுவோம் பிள்ளைங்கன்னா அது மாதிரி அப்படிதான்
0: எடுத்துக்கிட்டேன் வந்து பிள்ளை பிள்ளையில பிள்ளை நான் கேட்டது புள்ளியை நான் புள்ளியை பெற்றுக்கொண்டேன் புள்ளியை பெற்று புள்ளியை அது ஒலிபெருக்கிலே சில சமயம் மாறி கேட்டிருக்கலாம் சரி இப்ப விரதம் என்று வரக்கூடியதாக ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள்
2: தமிழ் படம் தமிழ் திரைப்படத்துல இந்த பேரை கொண்ட ஒரு படத்தை சொல்ல சொல்லுங்க
0: தனியா விரதம் என்ற பெயரோட வருதா வேறு சொற்களோட சேர்ந்து
2: இரண்டு பதமா வரும்
0: இரண்டு ஒரு திரைப்படம் இரண்டு பதம் கொண்ட திரைப்படத்திலே அதில் ஒரு பதம் விரதம் என்று வருகின்றது அது எந்த திரைப்படம் என்று ராஜ்குமார் வினாவளித்து சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க
0: நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் செல்வகுமார் வணக்கம்
3: நலமா இருக்கீங்களாப்பா
0: நலமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
3: நலமா இருக்கேன்
0: பணி முடிந்து விட்டதா
3: பணி முடிஞ்சிருச்சு
0: சிறப்பு இப்பொழுது ஒரு வினா ஒன்று இருக்கின்றது மகனே ராஜ்குமார் கட்டி
3: செல்கின்ற நம்ம ஜார்ஜியா கேட்டதுக்கு பதில் சொல்லதான் வந்து அஞ்சலி அந்த நடிகை வந்து
0: அது சரி அது ராஜ்குமார் கூறிவிட்டார் அஞ்சலி என்று சொல்லி
3: சொல்லிட்டாரா
0: அவர் வினா தொடுத்து போட்டு போறார் விரதம் என்பதற்கு விரதம் என்ற பொருள் பட இரண்டு எழுத்துக்களிலே ஒரு திரைப்படம் அதிலே ஒரு பதம் விரதம் என்று வரும் அது எந்த திரைப்படம்
3: அப்படியாப்பா வெள்ளிக்கிழமை விரதம்
0: கட்டுக்காரன் சரியாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன் செல்வகுமாருக்கு ஒரு புள்ளி வெள்ளிக்கிழமை கட்டுக்காரன் வெள்ளிக்கிழமை பதிலே தந்து விட்டார் எங்களுடைய ராஜ்குமார் சரி இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு பதம் மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட மிருகத்தின் பெயர் கண்டுபிடித்து விட்டீர்களா
3: நான்கு எழுத்து
0: இதெல்லாம் சொல்லிவிடுவேன் சொல்லிவிட்டேன் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீர்களா வானொலியை
3: சரி ஆமாப்பா இடையில கொஞ்ச நேரம் நெட்வொர்க்கே வரல
0: சரி சரி அதான் இது அந்த ஒரு விலங்கு காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும் அதை வைத்து சிலர் உழைப்பு நடத்துகிறார்கள் வாழ்க்கையை செலுத்துகிறார்கள் நான்கு எழுத்துக்களை கொண்டது அந்த
3: குரங்கு
0: குரங்கு அல்ல அந்த பதம் வந்து ஒரு திரைப்படத்திலே வருகின்றது அந்த பெயரோடு இன்னும் ஒரு நம்பரையும் சேர்த்து வருகின்றது அந்த திரைப்படம் என்ன படம் நம்பரும் வரும் அந்த அந்த சொல்லோடு அந்த மிருகத்தின் அழைக்கும் சொல்லோடு சேர்த்து வரும் இப்போ புதிய பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது இந்த பதத்தை கூறுபவர்கள் உலகத்தில் இல்லை நான் கூறுவது என்னவென்றால் இப்ப பொருளோ அல்லது மனிதரோ அல்லது மிருகமோ யாரோ இல்லை ஆனால் அவர்களைத்தான் இது கூறுகிறது சரியா மூன்று
3: எழுத்துக்கள்
0: ஆண்டுதோறும் நாங்கள் கடன் செய்வோம் இதற்கு இப்படி சொல்லி கடன்கள் செய்வோம் கடமைகள் செய்வோம் அந்த கடமை செய்யாதிருக்க இருப்பது பிழை வாழ்க்கையிலே
3: ஓ மூன்று எழுத்தாப்பா
0: ஆமா அங்கே கொண்டு வாருங்கள் கிடையாது
3: பித்ரு பித்ருகள் பித்ரு
0: பித்ரு என்ற நான்கு எழுத்து அல்லவா சரியான பதம் நீங்கள் சொல்வதுதான் நீங்கள் சொல்வதுதான் அது பிழையாக உச்சரிக்கின்றீர்கள் சரியான சொல் பிதிர் பிதிர் கடன் பிதிர் பித்தூர் என்று
3: சொல்லுவார்
0: சரியான பதில் ஒரு புள்ளி வந்து இருக்கிறீர்கள் இப்பொழுது அந்த பிதிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள்
2: பிதிரோடு
0: பிதிர் என்று பெற வேண்டும்
3: பிதிர்
0: பிதிர் கடன்கள் ஏன் செய்ய வேண்டும் பிதிர் என்ற பதம் பெறக்கூடியதா சொல்லுங்கள் இலகுவான வேலை. இப்ப பாக்கலையா பள்ளிக்கெல்லாம் விரதம் அப்படி இலகுவான பதில வர வேண்டும். பிதர் ஏன் செய்யறதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு ஐயா. பிதர் கடமையும் செய்ய அது சொல்ல ஒரு ஒரு பிதர் ரெண்டு வரக்கூடிய அவன்.
3: சரிப்பா, பிதர் என்றால் என்ன என்று யாராவது சொல்லட்டும்.
0: சரி, பிதர் என்றால் என்ன? நல்ல வேலை, நல்ல
3: வேலை.
0: நாளை என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: அதான் நாளைய தினம் வந்து இது பொறுமை என்னும் நகையணிந்து, பொறுமை என்றும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். அந்த
0: என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமை நலம், பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்ற பாடல் கே.பி. சுந்தராம்பலம்மா பாடிய பாடல் தானே வேண்டும். அந்த பாடம் உங்களுக்கு நாளைய தினம். இப்பொழுது நீங்கள் அந்த பாடத்தை கண்டுபிடித்துக் கொண்டு
3: விடுங்கள். இன்னொரு கேள்வி கேட்டு போலாமா? இன்னொரு கேள்வி
0: இருங்கள். இளைஞர்வாரன், இப்ப நீங்கள் இந்த பிதிரோட வந்து கேள்வி கேட்டுட்டீர்கள்
3: தானே?
0: கேள்விக்கு பதில் பெற வேண்டும். சரியா,
3: வந்து
0: சொல்லி கண்டுபிடித்து போகலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்து வருவது யாரா இருக்கலாம்? நன்றி, நன்றி சிவகுமார். அடுத்து நாகப்பன் அவர்கள் 2-3 தடவை அழைத்திருந்தார் பெறவேணுங்காத்திலைக்கு. முன்னேற்ற வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கதம்பத்தில் இருக்கின்றோம். கதம்பத்திலே வேகம் பி வேகம் மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு சொற்களின் பதங்களை கண்டுபிடித்து ஓடி வந்து தருகின்றார்கள். கேள்வி வினாக்களை தொடுக்கின்றார்கள், வினாக்களுக்கு விடை தருகின்றார்கள். வேகமாக வந்து விவேகமான பதிலை கொண்டு வந்து தந்து செல்லும் கதம்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் குறுகிய நேரம் இருக்கின்றது. விரைவாக வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அன்பு உறவுகள், கதம்பத்துக்கு வருவது சற்று தொகை குறைவாக இருக்கின்றது. அத்தோடு பாடல்களும் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து வைத்துக் கொண்டு ஒரு தர இருக்கின்றோம். அதற்கு ஆட்கள் குறைவாக இருந்தால் நிகழ்ச்சி சிறக்காது. அன்பு உறவுகள் வரவும் இணையத்தையும் பலர் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், வரவில்லை. இன்னும் உங்களுக்கு அரை மணி நேரம் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு. அதற்கிடையில் ஓடி வர வேண்டும், வராதவர்கள் வந்துவிட வேண்டும். பாடல் ஒன்று கேட்போமா? கேட்டோம். அந்த பாடல் ஆரம்பித்தது, இடையில நிற்கின்றது, தொடர்கின்றது.

0: இனிமை இனிமை இனிமையான ஒரு பாடல்.
1: வணக்கம்.
0: பாடல் இல்லாமல் தொகை.
1: வணக்கம் ஃபாரூக், எந்த பதில் கொண்டு வந்தீர்கள்? வணக்கம்.
2: விலங்கு விலங்கு
1: கூறுங்கள். கட்டிக்காரன் கூறுங்க. உடையுங்கள்.
2: வாரணம்.
0: சிறப்பான பதில். வாரணம் என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்களும் ஓடி வந்தார், அவரும் கண்டுபிடித்து விட்டார் போல் தெரிகின்றது. வாரணம் ஆயுதம் என்று ஒரு திரைப்படம் வந்ததல்லவா, கண்டுபிடித்து விட்டீர்கள். வாரணம் என்ற சரியான பதிலை ஃபாரூக் தந்து ஒரு புள்ளியை பெற்றார். இப்ப ஃபாரூக் வாரணம் சம்பந்தமாக ஒரு கேள்வி தாருங்கள்.
2: வாரணம் பொருள் என்பா,
0: வாரணம் என்றால் என்ன என்ற பொருள் தருகின்றீர்கள். நிமிடமா, வாரணம் என்றால் என்ன பொருள் என்று? வாரணம் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வாரணம் ஆயிரம் என்ற திரைப்படத்திலே அது வந்தது. இப்ப உங்கள் வினா, வாரணம் என்பதன் பொருள் என்ன? நல்லது, அதற்கேற்ற பொருளை பதிலை தருவார். உங்களுக்கு பதம் தருகின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வந்து ஆண்டாண்டு தோறும் இந்த குணம் விலகவில்லை மக்களை விட்டு. இந்த குணத்தினால் பலர் தோல்வியும் அடைந்திருக்கின்றார்கள், பலர் வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள், பலர் பல சோதனைகளை சந்தித்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது. பாரதத்திலே இது மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டது. இந்த பதம் பாரதத்தில் பெருமையாக பேசப்பட்டது. பாரதமே இதனால் தான் உருவாகிறது கூறலாம். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
2: கட்டிக்காரன்
0: சரியான பதிலை பாரூக் தந்துர புள்ளியை பெற்றுக் கொண்டார். மீண்டும் சரியா, பிதர் என்பது இறந்த ஆன்மாக்களை குறிப்பிடுவது. சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஓடுவாருங்கள். அங்கே நாகப்பன் வந்து
2: நன்றி
0: மகனே. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். இங்கே கூறுங்கள்.
3: அந்த வாரணம்க்கு பதில் சொல்லிட்டாங்களே?
0: இல்லை, கூறவில்லை என்று எண்ணுகின்றேன்.
3: வாரணம் என்றால் யானை.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்தார் நாகப்பன் அவர்களுக்கு. ஒரு புள்ளி கிடைக்கின்றது. சரிதானே ராஜ்குமார், வாரணம் என்பது யானை. வாரணம் ஆயிரம் என்பது அந்த திரைப்படத்தின் பெயர். உங்களுக்கு தரவு சரிதானே, நான் சொன்னேன். சூர்யா நடித்ததுதானே வாரணம் ஆயிரம்?
3: கவனிக்கவில்லைக்கத்திலே
0: வருகின்ற தொகையை குறிப்பது என்று கூறினேன். ஆயிரம் என்ற தொகையை. வாரணம் ஆயிரம். வாரணம் என்ற தமிழ் சொல் அற்புதமான தமிழ் சொல். யானையை குறிப்பது பாருக்கட்டுகளை. சரி, அடுத்த வினா. இன்னொரு வினா வந்தது. ஜோர்ஜ் கேட்டிருந்தார்.
3: ஜார்ஜ் கேட்டதுதான் சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. நல்லது. இப்பொழுது
3: இவரு ராஜ்குமார் கேட்டிருந்தாரு, அது சொல்லிட்டாங்க. செல்வகுமார் சொன்னார், செல்வகுமார் கேட்டிருந்தாரு.
0: அதெல்லாம் நல்லா அவந்து போய்விட்டது. எல்லாம் அவந்து போய்விட்டது.
3: பித்திருக்கள் சொல்லிட்டாங்க. பித்திருக்கள் சொல்லிட்டாங்களாங்க.
0: பித்ரு என்பதல்ல, பிதிர் என்பது சரியான சொல் என்னன்னு. பிதிர் பித்ருவைத்தான் பித்ரு. பித்ரு என்றால் யார் என்பதற்கும் சொல்லிவிட்டார். இறந்த ஆன்மாக்களை குறிப்பார். இப்பொழுது ஒரு பதம் உங்களுக்காக இருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் வந்து அந்த பதம் உள்ள குணம். அந்த பதம் ஒரு குணத்தை கூறுவது, ஒரு மனிதனுடைய சுபாவம் குணம் கூறுவது. அந்த குணம் உள்ளவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே இதை செய்துவிட்டு வெற்றி அடைவார்கள். அதை வெற்றி அடைவதற்கு பல சோதனைகளை தாண்டி, வேதனைகளை தாண்டி வெற்றியை பெற்றிருக்கிற சாதனை ஆக்கியும் இருப்பார்கள். சில பேர் ஒரு நிலையை அடைவதற்கு இப்படி சொல்லுவார்கள், நான் இதை செய்வேன் என்று கூறுவது. அங்கே பாரதத்திலே எல்லாம் சபதம். சபதம் சரியான பதம் தந்து ஒரு புள்ளியையும் பெற்றுக் கொண்டீர்கள் நாகப்பன் அவர்களே. கட்டிக்காரன் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். சபதம் என்ற பொருள்பட ஒரு வினாவை தொடுத்து விடுங்கள்.
3: ஏற்கனவே ஒரு வினா இருக்குதுங்க, பரீட்சைங்கிறது.
0: அது பரீட்சை. பரீட்சைக்கு
3: பரீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. பரீட்சைக்கு ஒரு கேள்வி சொல்லணும்,
0: அதுக்கு நீங்க சொல்லல.
3: சொல்லல
0: அதுக்கு விதைக்கும் சேர்த்து சொல்லலாம் தானே.
3: ஆமா ரெண்டுக்குமே சேர்த்து சொல்லிடுறாங்க. ஒரே கேள்விதான், சபதங்கிற பதிலையும் சபதங்கிற பேர்லயும் பரிச்சைங்கிற பேர்லயும் படம் இருக்கு, அது எந்த படம் சொன்னா?
0: சபதம் என்ற சொல்லையும் பரிட்சை என்ற சொல்லையும் இணைத்து ஒரு படம் இருக்கின்ற திரைப்படத்தின் பெயர் உண்டு.
3: ரெண்டையும் இணைச்சில்லைங்க, ரெண்டு தனித்தனியும், அது வேற, அது வேற, இது வேற படம்.
0: அப்ப ரெண்டு பதில் சொல்ல வேண்டும், ரெண்டு பதில் கூற வேண்டும். பரிட்சை என்பதற்கு ஒரு திரைப்படம், சபதம் என்பதற்கு ஒரு திரைப்படம். சரி, யார் வந்து கூறுகிறார்கள் பார்க்க கேட்போம். அடுத்து உங்களுக்கான ஒரு பதம் இருக்கின்றது. இப்பொழுது ஐந்து எழுத்துக்களை கொண்ட உணவு வகைகளை சேர்த்து கூறும் ஒரு பதம், உணவுகளை சேர்த்து கூறுவது. உணவு வகைகளுக்கு பல உண்டு, அதிலே சில உணவுகளை சேர்த்து இப்படி கூறுவார்கள். சரியா?
3: சரிங்க. அது
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
3: ஐந்து எழுத்துக்களை கொண்ட உணவு,
0: உணவு வகைகளா? அந்த உணவு, உணவுகளை சேர்த்து கூறும் ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த சாப்பாடு என்று கூறுவோம் அல்லவா?
3: சாப்பாடு என்பது நான்கு,
0: சாப்பாடு என்பது போல இப்படி ஒரு பதம். இந்த உணவுகளை சேர்த்து இப்படி ஒரு பதத்தாலே அழைப்பார்கள்.
3: இருக்கணும்.
0: சொன்னீங்கள். இப்ப யாரும் வந்தால் நீங்கள் இணைக்கலாம், யாரும் வந்தால் நீங்கள் இணைக்கலாம் நான் கூறுவேன். இந்த வந்தவர்கள்லாம் திருப்பி வருகிறார்கள். நீங்கள்
3: சொன்னீங்கள்
0: ஓடி வர வேண்டும், ஓடி வந்து கூற வேண்டும். முதலில் வருபவருக்கு முதல் சந்தர்ப்பம் இருக்கின்றது. நான்கு இரண்டு வினாக்கள் இருக்கின்றது. பரீட்சை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு திரைப்படம், இன்னும் ஒன்று சபதம் என்ற பதம் பெறக்கூடிய ஒரு திரைப்படம். இரண்டு திரைப்படங்கள் பெயர் வேண்டும். இரண்டுக்கும் ரெண்டு புள்ளிகளும் உண்டு. ஒரு ஆள் ரெண்டு படத்தையும் கூறலாம், இல்ல ரெண்டு பேர் வந்து ரெண்டு படத்தையும் கூறலாம். யார் கூறுகிறோமோ ஒரு படம் கூறினால் ஒரு புள்ளி கிடைக்கும், ரெண்டு படம் கூறினால் ரெண்டு புள்ளி கிடைக்கும். ஓடி வாருங்கள், வந்து இணைப்பிரி இருக்கின்றார் நாகப்பன் அவர்கள், நீங்களும் வந்து இணைந்து கொள்ளலாம், அலையுங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒருவரப்பாகி மகள்போடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் கலம்பத்திலே. அந்த கலம்பத்திலே வேகமாக வந்து விவேகமான பதிலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜார்ஜ் அறிவினார், நாகப்பன் ஜார்ஜ் அய்யனை,
3: ஜார்ஜ்
0: அவர் இங்கே அழைத்துக் கொண்டிருக்க நான் அவரை எடுக்கவில்லை. நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இரண்டு வினாக்கள் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றன பதிலுக்காக. இரண்டும் இரண்டு திரைப்படங்களை குறிக்கின்றது. ஒன்று பரீட்சை என்ற பதத்தோடு வருவது, இன்னொன்று சபதம் என்ற பதத்தோடு வரும் திரைப்படம். அது எது என்று கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து ஐந்து எழுத்துக்களாலான ஒரு பதம் இருக்கின்றது, அந்த பதம் எது என்று நீங்கள் தான் கூற வேண்டும். உணவுகளை சேர்த்து சொல்லும் ஒரு பதம். விருந்துகளுக்கு எல்லாம் இவை இல்லாமல் விருந்துகள் நடைபெற மாட்டாது. பாட்டி என்று கூறுவார்கள், அதிலே வருகின்றது. ஜோர்ஜ் இங்கே அழைக்கின்றார் நாபன்.
3: இணைக்கிறேங்க,
0: நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள்.
3: நான் விட்டு விட்டுக்கிறேன்.
0: அவர் நின்று விட்டார். இந்த ஃபாரூக் வருகின்றார். நீங்க ஜோஜ இளைஞர்கள், அவர் ஃபாரூக் வருகின்றார்.
3: ஃபாரூக்
0: இளைஞர், ஆனால் அவர் இங்கே அழைப்பில் இருக்கின்றார். நான்கு உறவுகள் இணைந்து வரலாம், இணைந்து வரலாம். இப்பொழுது நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இணைந்து வரும் நேரம், புது உறவுகள் வரவில்லை. ஜோஜ் அழைத்து பார்த்திருந்தார், ஜோஜை இணைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஃபாரூக் அவர் அழைக்கின்றார், அவரையும் இணைக்கலாம். யார் வருவார்களோ வரலாம். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள். அன்பு உறவுகள் நகப்பன் அவர்கள் காற்றலையில் இருந்து அவரோடு இணைந்து கொள்ளுங்கள்.
3: Yeah. அப்படின்னா விடுபட்டுக்கிறேன். அவங்க வந்து
0: எழுதிச்சு இதற்கு பதம் வணக்கம் வணக்கம் காத்தலையில் ஆஹா விடுபட்டு விட்டார்கள். சரி பாருங்கள், இது முன்னிலத்தினர் வாங்கி 24 மணி நேரம் தமிழ்ச்சி விவேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்
1: வணக்கம்ப்பா. நான் அந்த ரெண்டு கேள்விக்கு பதில்
0: சொல்றேன்ப்பா.
1: பேரு ஒரு தாயின் சபதம், அக்னி பரீட்சை.
0: ஆஹா, ஒரு தாயின் சபதம், அக்னி பரீட்சை என்று இரண்டு பதங்களையும் கூறி இரண்டு புள்ளிகளையும் பெற்றுக் கொண்ட வீராதி வீரன் ஜோஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க ஜோஜை இணைத்துக் கொள்ளலாம், நாகப்பனை இணைத்துக் கொள்ளுங்கள், அத்தோடு ராஜ்குமாரை இணைக்கலாம். அந்த பதம் கண்டுபிடித்தீர்களா? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம்
1: பலகாரம்.
0: பலகாரம் என்று பொருந்தவில்லை மகனே என்னிடத்தில் இருக்கும் பதத்தோடு. இன்னொரு பதம் இருக்கிறது கூறுங்கள். அவர்களை இணையுங்கள், ஜோஜை இணையுங்கள், நாகப்பனை இணையுங்கள். என்னவா இருக்கும் இந்த பதம்? அவர்கள் வந்தால் கூறுவார்கள், அதற்கு நீங்கள் கூற வேண்டும். போகட்டும், வரட்டும், நீங்கள்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். காட்டலே நாகப்பன், எங்களுடைய ஃபாரூக் இருவரும் இருக்கின்றீர்கள். அந்த ஐந்து எழுத்து பதம் எதுவென்று நீங்கள் யாராவது கூறுங்கள்.
1: ஃபாரூக் சொல்லித்தாரா?
0: ரெண்டு படம் சொன்னார், என்ன? அக்னி பரீட்சை, ஒரு தாயின் சபதம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் இதுவாக இருக்கும். உணவுகளை
1: பதம் வந்து சோளத்தளி
0: அல்ல. அல்ல, இவர் பாரூக் வந்து பலகாரம் என்று கூறினார், அது அல்ல, அது பொருந்தப்படவில்லை. அதே போன்று வேறு பதங்கள் இருக்கின்றன, கொண்டு வாருங்கள். மற்ற யோஜனையுங்கள்.
1: ராஜ்குமார் ஐயா,
0: ராஜ்குமார் வந்துவிட்டாரா? வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: சிவகுமாரின் சிவகுமார் சபதம். புதிய படம்
0: சிவகுமார் சபதம் இருக்கின்றதா?
1: வந்து ஓடிச்சா ராஜ்குமார்
2: ஐயா? உங்க ஊருக்காரு தாங்க ஹீரோ.
0: சிவகுமார் சிவகுமார் சபதம் தானே சரஸ்வதி சபதம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சரஸ்வதி சபதத்தில் சிவகுமார் இருக்காரு. நல்லது நல்லது. வணக்கம் ஜோஸ். வணக்கம் வணக்கம் ஜோஸ். செல்வகுமாரும் செல்வகுமாரும் வந்திருக்கின்றார். அடுங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அனைவரும்.
0: செல்வகுமாரும் வந்துவிட்டார்
2: ஐயா. அறுசுவை.
0: அறுசுவை என்பது நான்கு எழுத்து தானே மகன்? அறுசுவை நான்கு எழுத்து தானே? அது சுவையை கூறுவது. இது இந்த உணவுகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவது. யார் சொல்ல
2: போகணும்? வணக்கம் வாலிபர் தலைவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, வாங்க
0: வாங்க ஐயா. வாத்தியாரையா சார்
1: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: சார். எங்கே அந்த பதத்தை கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் இது, உணவு வகைகளை கூறுவது ஒரு பதம், அதை கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். இது வந்து நேர்மையை காட்டும் ஒரு உபகரணம். நேர்மை, நேர்மையை கூறுவது, உண்மையை கூறுவது, நிதானத்தை கூறுவது, சரியானதை கூறுவது, நீதியை கூறுவது ஒரு உபகரணம்.
1: தராசு.
0: அல்ல அல்ல அல்ல. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
1: ஐந்து எழுத்துக்களை.
0: இந்த எழுத்திலே ஒரு
1: குறைபாடு. நீதி தேவதை.
0: துலாபாரம் என்று யார் கூறியது? துலாபாரம் என்பது சரியான பதில். செல்வகுமாருக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. அன்று நாகப்பன் கூறினார், கை வைத்தார், மாறு வைத்திருந்தா சரியான மாறு வைத்திருந்தா துலாபாரம்.
2: நீங்க ஐந்து எழுத்துக்கு அதுக்கு
0: அதோட நீதி தேவை என்றும் கூறியிருந்தார் அதை. சரியா? துலாபாரம் சரியா தந்துவிட்டு. இப்ப துலாபாரம் சம்பந்தமாக செல்வகுமார் ஒரு வினா தொடுத்து விடுங்க, ஒரு கேள்வி கேளுங்கள்.
3: இந்த இந்த பேரில் ஒரு திரைப்படம் வந்திருக்குது, அந்த திரைப்படத்தின் ஹீரோ யார்?
1: நடிகரா? நடிகர்
3: கேவிஎம் ராஜன். நடிகர் நடிகர்
0: நாகப்பன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். கெட்டிக்காரன் துலாபாரன்
1: அஞ்சு அஞ்சு வயசு இருக்கும் போதும் வேகமா சொல்லணும்.
0: அது அஞ்சலிதான். அடுத்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த மூன்று எழுத்துக்களும் சொல்லும் பதம், அந்த பதம் ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் ஒரு பஞ்சதந்திர கதையும் இருக்கின்றது. அது எந்த கதையென்று நான் கூற மாட்டேன், ஆனால் அதுக்கு ஒரு பழமொழி இருக்கின்றது, தன் இனத்தை சாகடிக்கும், தன் இனத்தையே சாகடிக்கும் என்று கூறுவார்கள். இதை மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு உபகரணம், ஆயுதம்.
2: கோடாரி.
0: கோடாரி கேட்டுக்காரன் யார் வருகிறது?
2: ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் தலைவர் அல்லவா கூறத்தார வேண்டும் இல்லையா? கோடி
1: தெரியா குளத்தை கெடுக்க வந்து கோடாரி
0: ஒன்று அது காமக்குறோம். இன்னொரு கதை இருக்கிறது கோடாரியை வைத்து.
2: தேவதையா
1: இந்த பழமொழிதான் சொல்லுவாங்க கோடாரி
0: அந்த தேவதை இந்த கதை.
1: ஆமா தேவதை
0: அடுத்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இவர்களை இப்படி கூறுவார்கள், உங்களுக்குள்ள யார் என்பதை தெரிந்து கொள்வோம். இவர்களை இப்படி கூறுவார்கள், நல்ல கருத்து, உயர்ந்த உயர்ந்த கருத்து தான்.
2: வெளியில காலம்
0: அவருக்கு அழைப்பு வந்து விட்டு அழைப்போனியோட வாய்ப்பு கிடைக்கிறது. மன்னர் அல்ல, மன்னர் அறைய அவர சரி, மன்னர் அல்ல, மன்னரை விட சரியா கூறுங்க.
1: அரசன்.
0: அரசன் அல்ல.
2: நான்கு எழுத்து
1: தலைவர்.
0: நான்கு எழுத்து சந்தை வந்து தலைவர் அல்ல. இது வந்து புத்திசாலித்தனத்திலே உள்ளது.
2: அறிவாளி.
0: ஆழ்த்துக்கள். மீண்டும் தலைவர் அறிவாளியா வந்து விட்டார்.
2: வாழ்த்துக்கள்.
0: அறிவாளியை வச்சு அறிவாளி இருக்காது. அவர் கேள்வி கேளுங்கள் அறிவாளி அவர்களே.
2: அறிவாளி
0: அறிவாளியை
2: கேள்வி கேட்கிறீங்களா?
0: கொண்டு வாங்க இருக்கு, தொடுத்து விடுங்க.
2: என்ன
0: கோடரிக்கும் ஒரு கேள்விதாருங்கள். கோடரிக்கும் ஒரு கேள்வி அறிவாளி. கோடரி தான் சரியான கேள்வி. கோடாலி அல்ல, கோடரி.
2: அறிவாளி என்ற படத்தில் நடித்த நடிகரின் பெயர் என்ன?
3: சிவாஜி
0: கணேசன்.
3: சிவாஜி கணேசன். முதல்
0: சொன்னது போல் தெரிகிறது.
3: முடிக்கணும்னே நான் சொல்லிட்டேன்.
0: இரண்டாவது கேள்வி கோடரி சம்பந்தமான கேள்வி. என்ன சொல்ல மாட்டேன். கோடரி கேள்வி யாருங்க?
2: கோடாரி கொண்டு உருவாக்கப்படும் தைலத்தின் பெயர்
0: என்ன? வளைத்துக் கொண்டிருக்காரு. நீங்கள்
3: ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க. வச்சு கேள்வி கேட்க சொன்னா நீங்க எப்படி கேட்டுக்கலாம் தெரியுமா?
2: சொல்லுங்க.
3: அந்த உண்மையின் பரிசு கதை இருக்குல்ல?
2: ஆமாங்க.
3: அந்த கதையில அந்த தேவதை வந்து அவருக்கு எத்தனை கோடாரி கொடுத்தாங்க, அந்த என்னென்ன கோடாரின்னு
0: கேட்டு அப்படின்னு கேட்கலாம்.
2: ஓ, அப்படி
0: என்ன கேட்டாரு? கேட்க இல்லையா?
1: பதிமூறு
0: சொல்லிட்டு கெட்டிக்காரன் சரி, அடுத்த பொருள், அடுத்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. இது அன்றும் இன்றும் இது என்றும் கூட மக்கள் மத்தியில் நிலவுகின்ற ஒரு நிலை. நான்கு எழுத்துக்களை கொண்டது, அது எதுவாக இருக்கும்? கொண்டு பாருங்கள். இங்கே விவகம் விவகம் உடனே வர வேண்டும்.
3: இறப்பு இறப்பு
0: அல்ல அல்ல. இன்னும்
3: மரணம்
0: அல்ல. இன்னும் எங்க சந்தன்பாஜ் வந்து விட்டாரா? வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: சந்தனராஜ். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
2: சந்தன்ராஜ். வணக்கம்
0: வணக்கம் குரு. உங்கள் அனைவரோடு சேர்ந்து சந்தன்பாஜ் அவர்களுக்கு நானும் வணக்கம் குரு வரவேற்று. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் இப்பொழுது உலாவுகின்றது போகம் விபோகத்திலே கலம்ப நிகழ்ச்சியில். இது அன்றும் என்றும் இது என்றும் நிலவக்கூடிய ஒரு விடயம். என்றும் என்றும் நிலவும் தொகையாக இருக்கின்றது. சரி, மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. நான்கு எழுத்துக்கள் நாகப்பனவர்கள் சொன்ன பகுதி நல்ல பகுதியில் நான் அது பொருத்தப்படவில்லை. எனக்கு மரணம் எல்லாம் வறுமை
3: அச்சம்
0: அச்சம் விபத்து இவற்றை விட பொல்லாதது. விபத்து ஒருவருக்கு தானே. இதுக்கு விடுவி காண முடியாத ஒரு நிலை, யாராலும் வீடு செய்ய முடியாத ஒரு நிலை இன்று மக்கள் மத்தியில் உலாவுகின்றது.
3: அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு கொரோனா
0: கொரோனா மூன்றது அல்லவா?
3: இழப்பு
0: இழப்பு எத்தனை விதத்தில் வருகிறது. ஒருவன் சுட்டு விட்டால் உயிர் இழந்து விடுவார்கள், விபத்து வந்தால் இழந்து விடுவார்கள், பயம் பயத்தில் போய் தரும் அப்படிதான் இழப்புகள் ஏற்படுகின்றது. அது அதுவும் பொருந்தப்படவில்லை.
3: நுண்ணுயிரியாப்பா நுண்ணுயிரி
0: அதுவும் அல்ல. அது பெருந்தகையால காணப்படுகிறது. இப்ப அதுதான் உலகம். நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு நாட்டை விட்டு நான் வெளியேறி போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொழுது ஒரு நிலைமையை சமாளிக்கத்தானே. அந்த நிலை என்றும் இருக்கின்றது, என்றும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்க அரசியல் வாழ்க்கை தரத்தை பார்த்தால், வாழ்க்கை முறைகளையும் பார்த்தால், இந்த நான்களுக்கு சொல் அன்றும் இன்றும் என்றும் உலாவத்தான் செய்கின்றது. மக்கள்
3: மறுமை மூன்று எழுத்து சொல்லு
0: மக்கள் மத்தியிலே. சரி, அடுத்த பதத்தையும் தெரிந்தேன். எல்லோரும் கூடியிருக்கின்றபடி ஒரு பதத்தோடு கேட்காமல் அடுத்த பதத்தையும் தெரிந்த விவேகம் விவேகம். அடுத்த பதம் இப்ப முதலில் அடுத்த பதம் வந்து பேரிடர். பேரிடரும் அல்ல. என்னிடம் இருக்கிறது அது அல்ல. இல்ல
3: பேரிடருக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போக மாட்டாங்க.
0: அடுத்த பதம் வந்து நாகப்பன் கூறியது ஒரு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக மாட்டார்களா? ஆமாம்,
3: பேரிடருக்காக போக
0: மாட்டாங்க. நாடு போக மாட்டாங்க. அடுத்தது நாட்டை நான் கேட்டதே நம்ம வேறு நாடுகளை போனீங்கன்னா பல காரணம், மூல காரணம் எதுவாக இருக்கும் என்றதான். அவர் மூல
2: அச்சம்
0: அச்சம் அல்ல. அச்சம் அச்சம் அல்ல. அச்சம் அல்ல. அது வந்துவிடுமோ என்றதுதான். இப்படி வந்துவிடுமோ என்ற எண்ணத்திலே தான் மனித நாடு ஓடுகிறோம். சரி, அடுத்த பதம் இன்றைய சம்பவம் நாளைய எப்படியா இருக்கும்? அது வரலாறு என்பது சரியான
2: இன்றைய செய்தி
0: வரலாறு என்பதுதான் சரியான
3: பஞ்சம். பஞ்சம் பா
0: பஞ்சம் பஞ்சம் என்று பேரை நான் பாரு கொண்டிருக்கின்றது. பஞ்சம் என்பது சரியான பதம் ஐயா. அந்த பஞ்சத்தினாலே தானே நாங்கள் அன்பு நிலவு என்று நாங்களே வெளிநாடுகளுக்கு வந்துவிடுமோ? வேலை இல்லை, பண வருவாய் காணாது, காணியை வைத்து பூமி வைத்தாலும் பாடுவோம், பஞ்சம் வந்துவிடும். பஞ்சம் நிலவிக்கொண்டே இருக்கின்றது. சரியான பதம் நீங்க கூறிய மற்ற பதங்களும் பொருத்தப்படுது, நல்ல பதங்கள். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பொருத்தப்படவில்லை. அந்த பஞ்சத்தை வைத்து பாரம் கேள்வி பெற வேண்டும். அடுத்து வரலாறு என்பதை வைத்தும் ஒரு கேள்வியை தர வேண்டும். இருவரும்
3: வரலாறு, வரலாறுக்கு வந்து
4: வரலாறு யார் நான் சொல்லணும் அப்படின்னா
3: வரலாறு நீங்களா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க?
2: வரலாறு
3: எனக்கு முன்னாடி யார் சொன்னாங்க?
0: சொன்னது கேட்கவில்லை என்பது வரலாறு. அப்படியா சங்கம்
1: கேள்வி சொல்லிட்டீங்களா?
3: சங்கம் ஒரு புள்ளி கொடுத்துருங்க.
0: ஆமா சங்கம் ராஜா
1: கேள்வி கேளுங்க.
0: வரலாறு வரலாறு ஒன்னு பேரிடருக்கு பின்பு கூறியிருந்தா
4: பஞ்சத்தை பத்தி சொல்லுங்க. முதல்ல
0: பஞ்சத்துக்கு ஒரு
3: படம் பேர் பஞ்ச கல்யாணி
1: மஞ்சாறு
0: பஞ்சதந்திரம். ஓகே அல்ல அல்ல
1: பஞ்சதந்திரம். ஓகே
0: பஞ்சதந்திர மண்டப படத்துக்கு நீங்க கேட்டீர்கள். வேற பஞ்ச மண்டபம் ஒரு படம் பேர்லயும் பஞ்சமண்டபம்
3: பஞ்ச கல்யாணி.
0: அதை விட வேற திரைப்படம் பஞ்சம் மண்டபம் வந்திருக்கின்றதா?
3: நான் சொன்னது வந்து பஞ்ச கல்யாணி.
0: பஞ்ச கல்யாணி என்ற திரைப்படம் தானி இல்லையா? வரலாறு என்பதற்கு வினாவை வரலாறுக்கு கேள்வி வினாவை தாருங்கள்.
3: சந்தனராஜையா சொல்லுங்க.
4: இந்த பெயர் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்பட கதாநாயகி
0: கதாநாயகி நாயகி அது நான் இல்ல நான்
1: வரலாறு
0: இல்லையா?
2: வரலாறு ராஜ்குமார்
0: அசின். வரலாறு
2: அசின் வரா கனிகா சுப்பிரமணியம்
0: இல்ல அவனாயகி வந்து வரலாறுல வந்து கோட்ஃபாதர் அந்த திரைப்படம். வரலாறுக்கு வந்து நாயகியா வளர்ந்து நடனமா வந்து அவள் இரட்டை குழந்தைகள் பிறந்து போறது தானே அவள் பைத்தியமாக வந்து அதான் வரலாறு திரைப்படத்தில் நாயகி.
3: இல்ல வரலாறுல தான் அந்த இது வருங்க அந்த ஒரு ஊரை காணான்பாங்கல்ல அத்தி அத்தி
0: வேறு வரலாறு என்பது ஆங்கிலத்திலே கோட்ஃபாதர் என்று எடுத்த திரைப்படம் ஆங்கில பெயர் வைக்க கூடாது என்று வரலாறு என்று வைத்தார்கள். அதானே அதிலே அஜித் அஜித் டபுளெக்டரான வரலாறு. அஜித் வந்து இரட்டை ஊடகங்களில் நடிக்கின்றார். இரண்டோ மூன்று ஊடகங்களில் நடிக்கின்றார் அவர்.
2: ஆமாங்க கனிகா அசீமு லட்சுமி எல்லாமே
0: நடிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த பெண் நடிகை அந்த நடன நடனக்காரி அவர்கள் அல்லவா?
3: அந்த மாதிரி
2: கனிகா கனிகா
0: நீங்களும் தீர்மானித்துக் கொள்ளுங்க.
2: கனிகா அந்த ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா
3: அது ராஜ்குமாருக்கு தான் பாயிண்ட். சந்தனராஜ் ஐயா இதுக்கு நீங்க அந்த அஜித் படத்து அதாவது வரலாறு படத்துல நடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டுக்கலாம்.
0: வரலாறு திரைப்படத்துக்கு முதல் பெயர் எது? வரலாறு என்ற திரைப்படம் தமிழில் வருவதற்கு முன் அந்த படம் இந்த பெயரும் தயாரிக்கப்பட்டது.
4: ராஜ்குமார் அசின்
0: அவர் ராஜ்குமார் அசின் அப்படியே நடிகை இல்ல தானே தமிழர்களால் வருத்தப்பட்ட அவருக்கு இங்க சொல்லுவாங்க இல்ல ராஜ்குமார் அசின் என்று ஒரு இருக்காவா?
2: பதில் சொன்னதுனால் முதலில் பதில் சொன்ன காரணத்தினால ராஜ்குமார்
0: அதுலேயே ஒரு சந்தேகம். ராஜ்குமாரா சீன்
3: ஓடிட்டு இருக்கீங்க கடம்பத்துல யாராவது பதில் சொல்லணும்னா அவங்க பேரை சொல்லி
0: சொல்லணும். சரியான பதில் யார் தந்தார்கள் வரலாறு அந்த கல்விக்கு?
3: அது
0: ஆனா அசின் கதாநாயகி அதுல
3: கனிகா சுப்பிரமணியம்,
2: கனிகான்னு ஒரு அம்மா நடிச்சு
3: படங்க.
0: அந்த படத்தின் பொருள் அங்கிருந்தான் வருகின்றது. அது பின்பு இவர் வந்து சேருகிறாளே அசின் கருப்பொருள் அவதானே ஒரு நடன தரகியா இருந்து நீ ராம்பிரதானம் ஒன்று கேட்டு அவருக்கு இரட்டை குழந்தை பிறந்து அவர் இந்த ஒரு குழந்தை தாப்பனிட்டே ஒரு குழந்தை தாயிட்டே என்று அவள் பைத்தியக்காரியா வந்து அந்த குழந்தை காத்து கொண்டு வருகின்றது. தகப்பனிட்ட வந்த வந்தவர் தான் அசினை போய் எங்கேயோ சந்திச்சு வருகிறது. அது இரண்டாவது கதாநாயகி. திரும்ப மீண்டும் அந்த தாயை சந்திக்கிறார்கள், அவர்கள் ஒன்று சேருகிறார்கள் இல்லையா.
2: கனிகா எழுத்தாளர் சுஜாதாயார் எழுதின கதை வந்து எழுத்தாளர் சுஜாதாவோட கதை.
0: அது எங்களுக்கு தேவையில்லை. நாய் ஐயாரு கேள்வி ராஜ்குமார் எழுதியிருக்கலாம், நடிகை ஹீரோயின் அந்த கதையை பொறுத்தவரை ஹீரோயின் இளம் அது இல்ல அந்த பெண்ணு தான் கதாநாயகி.
2: கனியாண்டியார்
0: அப்ப ராஜ்குமார் கூறுகிறே ராஜ்குமார் ஒரு பிள்ளையா. இப்ப ராஜ்குமார் அசின் அவர்களுக்கு ஒரு புள்ளி அசின் ராஜ்குமார். சரி நல்லது. சந்தன்ராஜ் உங்களுக்கு பாடல் கூறவில்லை ஐயா.
4: நான் சொல்றேன்
0: சரி. அடுத்த வினா வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்டது, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் உங்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்த வேண்டால் சரஸ்வதி சபதத்திலே ஒருவர் வருகின்றார். இந்த குணம் உள்ளவர் அவர் பெரிய வீரனாகிறார். பின்பு
3: கோளை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். கோளை என்பது சரியான பதிலை தந்து விட்டீர்கள். கேட்ட குரல் வந்து நாகப்பன் போல் இருந்தது சரியா?
2: நடிகர் அதுக்கு ஒரு அரை மார்க் போடுங்க.
0: நடிகரே
2: கேட்டாரு.
0: சரி அடுத்த திரைப்படம் அந்த மன்னிக்கணும் திரைப்படம் அடுத்த படம் எதுவென்றால் ஒரு பழம். அந்த பழம் சிறப்பான பழம் சரியா? அந்த பழம் சாப்பிடுறது உடலுக்கு நல்லது, உடலுக்கு கேடு.
3: உடலுக்கு நல்லதா கேடாங்க?
0: நல்லது
4: பலாப்பழம்
0: கேடு தண்டில் இருக்கு. அதே போன்று ஆறு எழுத்துக்களை கொண்டது.
4: பலாப்பழம்
0: பிறந்தவில்லை. நான் வைத்திருக்க பழம் அது இல்லை. மிகவும் சிறப்பான பழம், உடல் நலத்துக்கு எல்லோருமே சிறந்தது என்று கூறுவார்கள். ஆனால் அதிலே கேடும் உண்டு. கேடும் உள்ள பழம் எங்கே கொண்டு வார்கள்? எல்லா
2: பழத்தையும் நாவல் பழம் இல்லையாப்பா.
0: நாவல் பழம் பிறந்த
3: ஆறு இடத்துல வரணும். யாரு இருந்தாலும் ஆறு இடத்துல வரணும்.
2: வாழைப்பழம், வாழைப்பழம்,
0: வாழைப்பழம் சரியான பழம். யாரு கூறியது? சரியா திருமால் வாய் திருமாறை கூறிவிட்டார். சரியான பதிலை வாழைப்பழம் வந்து சிறந்த பழம் எல்லோருக்கும். ஆனால் வருத்தத்தை தரும் அளவுக்கு மிஞ்சினால் சீக்கு வரும். இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு பொருந்தாது, ஜலதோஷம் உள்ளவர்களுக்கு பொருந்தாது சரியா? நல்ல பழம் ஆனா கேடுமா? அளவுக்கு மீறி சாப்பிட்டால் கேடுமா நிற்கும். நான் வேறு தலைவர்
2: தங்கியிலும் தாக்கி இருக்குப்பா. இப்ப இந்த
0: கேள்விக்கு சொன்னவர் ஒரு கேள்வி தர வேண்டும். வாழைப்பழம் சொன்னவரும் சும்மா இருக்க மாட்டான் வாழைப்பழம் மாதிரி வாழைப்பழம் சொன்னா கூறும்போது சந்தேகத்துல உச்சரிக்கிறாராம்
3: அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. வாழைப்பழத்துக்கு ஒரு
1: வாழைப்பழத்து இரண்டு நடிகர் சண்டை போட்டாரு.
3: கவுண்டமணி செந்தில்
0: ராஜ்குமார் கவுண்டமணி செந்தில் மூன்று பேர் இல்ல அது
3: ஐயா கைத்தும் போறதுக்கு தான் ராஜ்குமார் மழை இருக்கு மழை வருது
0: யாருக்கு யாருக்கு மன்னிக்க
3: ராஜ்குமார் இருக்கீங்க
0: ராஜ்குமார் என்ன எனக்கு வருவதில்லை அடுத்தது கோளைக்கு ஒரு கேள்வி வரையில
3: சரஸ்வதி சபதம் படத்துல கோளையா நடிச்ச ஒரு பேர்
0: என்ன
3: ஜெமினி கணேசன் அது ராஜ்குமார் ஏற்கனவே
0: சொன்னார் அவருக்காக
3: ஒரு அரை புள்ளி கேட்டார் இல்ல அவருக்கு
0: ஒரு புள்ளி இன்னொரு இருந்தார் அவரை இணைத்து விடுங்க ரோஜா
1: மாமா இணைக்கிறீங்க
0: சரி
4: வினாடு
0: வணக்கம் எனக்கு புள்ளி எனக்கு புள்ளி என்ன ரோஜா
4: கூட்டிதான் வணக்கம்மா வாங்க
5: எல்லா அன்புகளவனுக்கும் வணக்கம். அப்பா கிட்ட ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல ரோஜா ஓடி வந்து
0: என்ன
5: அந்த சாப்பாடு
0: சந்தனமா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கவனமா இருந்தோம்னு சொன்னாலவா பாத்தீங்களா ஒரு ஒரு கேள்விக்கு பதில் வரவில்லை
5: மறுபடியும்
0: உங்களுக்கு முழு பேருக்கு தரலாம் சின்ன பிள்ளை தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையும் தரலாம்
5: இல்ல என்னமோ அத்தனை பேர் மார்க்ஸ்லயும் ஒரு மார்க்ஸ் தரணும் எனக்கு
3: அத்தனை மார்க்கு மைனஸ்
0: பண்ணிடுவோம் சிற்றுண்டி அது யாரும் கூறவில்லை சிற்றுண்டி என்ற சரியான பதிலை சிறப்பாக தந்ததுக்கு ஒரு புள்ளி மீ ரோஜாவுக்கு அத்தோட
5: இன்னும்
0: உங்களுக்கு தருகிறேன் அந்த பதிலை இவங்களெல்லாம் மலப்பிக்கொண்டு சொல்லாமல் ஓடி போக எனக்கு ஞாபகம் மூட்டி தந்ததுக்கு ஒரு புள்ளி அந்த மறந்து சரி இது நாட்டான தீர்ப்பு சரியா எல்லாம் தீர்ப்பு மாத்தணுமா
1: ஒரு கேள்வி
0: இல்ல தீர்ப்பு மாத்துறதுன்னா உங்களோட புள்ளி எல்லாத்தையும் ஒவ்வொன்று கொடுக்க வேண்டிய இடம் தீர்ப்பு மாத்தி
4: சொல்றாங்க
0: எந்த சிற்றுண்டி என்பதை பற்றி ரோஜா ஒரு கேள்வி ஒரு வினா அனுப்ப வேண்டும்
5: சிற்றுண்டி என்பதை பற்றி
6: என்ன
7: இட்லி
6: தோசை
8: பொங்கல் பூரி சாம்பார் சட்னி
7: சட்னி
6: நீங்க சொல்ற அத்தனையும் பிள்ளை நீங்க சொல்ற ஒரு ஆள் என்ன சரியா வந்திருக்கு ஒரு ஆள் எந்த சரியா வந்திருக்கு மற்றவர்களை பிள்ளை சிற்றுண்டி என்பது உப உணவுகள்.

0: சுண்டல் சுண்டல் சுண்டல் மோதகம் வடை கொழுக்கட்டை இப்படியாக சிப்பு உண்டு என்று கூறப்படும். ஆங்கில கேக் வகைகள் பிஸ்கட் வகைகள் எல்லாம் சிற்றுண்டிகளே வரும். இப்ப நீங்கள் திருமண வைபவத்துக்கு போனால் அங்க சிற்றுண்டி வழங்கப்படும். அரிய தரணம் அந்த இது அதிரசம் போன்றவற்றை முறுக்கு போன்றவற்றை அதுல வந்து இட்லி தோசை தருவார்களா? இல்லை, இட்லி தோசை சாப்பாடு. நீங்க சொன்னவற்றுக்கிட்ட எனக்கு கேட்டதுக்குள்ளே சரியான பேர் ஒருவர் சொல்லியிருக்கார். பொண்டாட்டியே யார் சொன்னார்?
1: வந்து சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாங்க.
0: ஆமா, போண்டா டீ என்று ராஜகுமார் சொன்னார். பொண்டாட்டி அது பாருங்க, பொண்டாட்டியே ஒரு அரச அடுத்தது வருகின்றது. அதிகாலை வேளையில் உபயோகிக்கப்படுகிற பாடல்களுக்கு இந்த ராகத்தை உபயோகிப்பார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
2: பூபாலம்
0: சரியான முடியா? சரியான முறை பூபாலம். சரி, பூபாலத்தை வைத்து ரோஜா ஒரு வினா தொடுக்க வேண்டும்.
2: பூபாலத்தை வச்சு பூபால ராகத்துல ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பண்ணோர்
3: பூபாலம்
0: இருங்கள். இப்ப கேள்வின்னு முடியல. ஜேசுதாஸ் பூபால ராகத்தில் பாடிய பாடலா அல்ல ஜேசுதாஸ் பாடிய பாடலின் படமா என்ன கேள்வி?
2: இல்ல, ஜேசுதாஸ் ஐயா பாடிய ஒரு பாடல் சொல்லுங்க பூபால ராகத்தில்.
0: அப்ப யார்
1: சிந்து பைரவி படமா?
0: யார் பாடிய பூபால ராகம் என்ற பாடல் வந்து யார் பாடியது?
3: பாட்டு பாடுது ராஜ்குமார்.
0: பாட்டு பாடினது யேசுராஜ். அது பாட்டு பாடினது யேசுராஜ். ராஜ்குமார் பாடுங்க. ராஜ்குமார்
3: பாடுனீர்களா?
0: மாமா கடிகாரம். சரி, அடுத்த பதம் நான்கு கொண்டது. நான்கு எழுத்துக்களை
3: கொண்டது.
0: முற்காலங்களில் எல்லாம் ஒரு ராஜ்யம் சீராக நடைபெறுவதற்கு இவர் முக்கியமானவர். ஆனால் இன்றைய அரசியல் கெடுவதற்கும் இவர் முக்கியமானவர். நான்கு எழுத்துக்களை கொண்டவர்.
3: நன்றி.
0: யார் கூறியது?
3: ஜார்ஜ்.
0: தெரிஞ்சு கூறினீங்களா தெரியாம
1: கூறினீங்களா?
0: சரியான பதில் மந்திரி. மந்திரி மந்திரி என்பது
4: இளையா அவர் பண்ணலாம்.
0: மந்திரி சரியான பதில். அவர் வினாவை தொடங்கள்.
3: இதில் ஒரு படம், இது பேரோட சேர்ந்த ஒரு படம் இருக்கு.
4: அப்படி
0: ராஜ்குமார் மந்திரிகுமாரியா?
2: ராஜ்குமாருக்கு
0: முழு விட்டோம். கட்டிக்காரன் ராஜ்குமார், கட்டிக்காரன். சரி, அடுத்த பதம் மந்திரிக்கு ஒரு பதம். கேள்வி தாருங்கள் ராஜ்குமார். பினா வினாவதாரங்கள் மந்திரி என்று வரக்கூடிய வினா.
2: இல்ல, அது
3: வந்துருச்சு.
2: மந்திரி குமாரி.
0: ஓ, நல்ல நல்ல மாத்தியா இருக்கு. சின்ன சின்ன வயசு.
2: இருக்கக்கூடிய. ஆமா.

0: நன்றி நன்றி. ரோஜா
1: பன்னெண்டு பதினஞ்சு ஆயிடுச்சு, பசி எடுத்துருச்சு பேசி பேசி.
0: இந்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது தமிழர் பகுதிகளிலே, அதில் இந்துக்கள் பகுதிகளிலே கூடுதலாக இருக்கிறது. ஏனையவர்களும் அதை நம்புகிறார்கள். இது உண்மை என்றும் கூறுகிறார்கள், பொய் என்றும் கூறுகிறார்கள். இந்த தொழில், இந்த சொல்லுக்கு உரியவர்கள் கூடுதலாக கேரளாவிலே இருக்கிறார்கள். முதல்லே மாந்திரீகம், அதுக்கு சரியான பெயர் மாந்திரீகம் அல்ல, மந்திரம். மந்திரம்
1: பக்கம் பக்கம் தாங்க, எல்லா சித்தப்பா பக்கம் தாங்க.
0: சரி, ராஜ்குமார் வந்து ராஜ்குமார் போது அந்த பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரை போல ஒருவர் இருந்தால் அண்ணன் தம்பி கூறலாம். யார் சொன்னது மாந்திரிகம் முதல்? ராஜ்குமார் மந்திரம் இல்லாத மாந்திரம். அங்கே ராஜ்குமார் அங்கே கொண்டு வாருங்கள், வினாவை கொண்டு வாருங்கள்.
1: மந்திரம் எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில் இதை அதிகமாக
0: பயன்படுத்துவார்கள்? ரோஜா சத்தமே போட இல்ல, புள்ளையாக கூறினால் புள்ளிகள் கழிக்கப்படும். தப்பாக கூறினா தப்பு சொன்னாஜ்.
1: இதுக்கு வந்து திருச்சி பற்ற வந்து சோட்டானிக்கரைன்னு சொல்லுவாங்க. திருச்சூர் பக்கத்துல சோட்டானிக்கரை
0: உண்மை. ராஜ்குமார் ராஜ்குமார் உண்மையானது
1: ஐயா, அத நம்புறாங்க. அதாவது சைக்காலஜி இதா என்ன சொல்லுவாங்க, மனநிலை வந்து இதா இருக்கிறவங்க இதை நம்புறாங்க. நம்ம அந்த சாமி ஆடுறது பேய் பிடிக்கிறது எல்லாம் மனநிலை சம்மந்தப்பட்டதான். அது மாதிரி இருக்கிறவங்களும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அங்க நடத்துறாங்க. கண்ணகருக்கு நாங்க பார்த்தோம், இவங்களாம் பாத்துருப்பாங்க, நாகப்பண்ணையா பாத்துருப்பாங்க, கோயம்புத்தூர் பக்கங்கிறவெல்லாம் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு
2: இருக்கு. எம்டிஆர்ல வர எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போனா
1: மேல்காவு கீழ்காவன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க மேல்காவு கீழ்காவன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் எல்லாம் குடும்பத்தோட போறவங்க வந்து ரெண்டு பேரும் ஓரகத்திக்கெல்லாம் செக் பண்ணி பாப்பாங்க, யாரு டே ஃபர்ஸ்ட் வருது. அங்க போனாக்கே ஆடுவாங்க. அது நாங்க பாத்துருக்கோம். அதாவது மனசு வந்து பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி இதாக பண்ணுங்க. சவனில இல்லாத
3: நரம்பு நரம்பு சம்பந்தமான வியாதி.
0: மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், மூன்று எழுத்துக்களை கொண்டது. கண்ணாலே பார்க்க முடியும், கையாலே பிடிப்பது கடினம், ஆனால் அது ஓடிக்கொண்டு இருக்கும்.
1: தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி
0: தண்ணியும் கையால பிடிக்கலாம். நானே கையில என்னாலும் ஈரமாக வரும் இல்லவா?
3: காற்று காற்று கண்ணால பார்க்க முடியும்,
0: கண்ணால பார்க்க முடியும்.
1: மேகம்
3: மேகம்
0: மேகம் மூன்று
2: புகார்
0: முகில் முகில் முகில் முகில் சரியான பதம். நேற்று இருந்தது
3: பாருங்க பாருங்க, மேகத்தை தான் சொல்லணும், நான் மேகம் சொல்லுவேன்.
0: மேகம் வேறு முகில் வேறு. மேகம் அப்படியே பார்த்தோம்னா அகாயம் நீலம், மேகம் நீலம் ரமணம். ஓடுவது முகில் வெள்ளை நிறம் பாருக் சொல்லி
3: பார்த்தேன்.
0: பாருக்கு ஒன்றரை புள்ளி, அவரு புள்ளியா அவரு புள்ளியா. சரி, அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் பெருமையை உயர்த்தியவர் ஒருவர், அவருடைய பெயர் ஒன்று ரெண்டு மூன்று. இல்ல இல்ல, நான் படத்தை பற்றி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அரசனை பற்றி கூறுகிறேன். அவர் யாராக இருக்கலாம்? ஐந்து எழுத்துக்களை கொண்டவர். உறுதுணையாக இருந்தவர், பெயரை உயர்த்தியவர்
3: எட்டப்பான் தான்.
0: அவர் உறுதுணையா இருந்தவரோ ஊமைத்துறைதான் கட்டப்பொம்மனின் பெருமையை உயர்த்திய ஊமைத்துறை தம்பியார் தானே, தம்பி முறையானவர். ஆனா அவரையும் தூக்கிலிட்டவர்கள்
1: என்ன
0: இருவருக்கும் கோவில் கட்டுகிறார். நல்லது, வாழ்த்துக்கள். அவரை பற்றி ஒரு வினா, முகிலுக்கு ஒரு வினா வர வேண்டும், இதற்கும் வர வேண்டும். ரோஜாவின் குறவை
3: முகில் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது? அதாவது ஊர் பேர் சொல்லணும், ஊர் பேர்,
0: ஊர் பேர் சொல்லணும். முகில் அதிகமாக காணப்படும் ஊர் எது? ஒரு கேள்வி.
2: மலை பிரதேசம்.
3: ஒரு
0: புள்ளி கூடவில்லையா? போகுதான் போகுதான் சரி.
3: ராஜ்குமார் ஐயா வந்து ஊமத்துறைக்கு கேள்வி கேளுமா?
0: ஊமத்துறைக்கு ஒரு கேள்வி வர வேண்டும்.
1: ஊமதுரை கட்டபொம்மன் வசித்த இடத்தின் பெயர் என்ன?
3: பாஞ்சாலங்குறிச்சி.
1: சரியான பதில். நாகப்பன் ஐயா பாஞ்சாலங்குறிச்சி.
0: அப்பா நாகப்பன் அடித்து விட்டார.
3: யாரோ எட்டே வரும்
1: எட்டப்பன்
0: அடுத்த ஒரு மலர் பத்தி ஒரு வினா வருகிறது. ரோஜாவுக்கு தெரியும் என்று எண்ணுகின்றேன். மலர் பற்றி வருகின்றது. இந்த மலர் காலையில் மலர்
3: புரிஞ்சி
0: அது 12 பைசா
2: புரிஞ்சி
0: தாமரை. சரியான
3: சரியான.
0: இப்ப தாமரைக்கு ஒரு வினாவை கொடுங்கள் ரோஜா. என்ன சந்தம்
2: வருகிறது இல்ல தாமரை
0: கண்டால்
2: மலரும் மலரும்.
0: என்ன கண்டா
1: புரிஞ்சிருவேன்.
0: சூரியன் என்று யார் கூறியார்? உதய சூரியன்
3: என்று யார்?
1: ராஜ்குமார்.
0: தாமரை நீங்கள் தான் இருக்கு சரியான எந்த பகுதி சரி. உதய சூரியனா?
2: நாகப்பண்ணுக்கு தான் இது. நாகப்பண்ண சூரியன்
0: சரியா? தாமரை வந்து உதய சூரியனை கேட்டா மலர் ஆகுது. மலர் வந்து
3: சூரியனை
0: ஒட்டாது.
3: உதய சூரியனுக்கு தாமரைக்கு
2: உதய சூரியன் காலை சூரியன் தான் அது கண்டு மலர்.
0: இல்ல உதய சூரியனை கேளுங்கள். உதய சூரியனை கண்டு மலர்வதல்ல. அப்பொழுது சூரியனுடைய வெளிச்சம் வெப்பம் கிடைக்காது. உஷ்ண நீரடி பார்வையும் தாமரைக்கு தேவை. அது ஆயத்தமாகும். சூரியன் நிகழ்ந்த உடன் தான் சூரியன் அந்த முழு கிரகணம் வரத்தான் அது மலர்.
2: மலர்
3: சூரியனை மலர்.
0: அப்ப நாகபுரம் சரி.
3: தமிழ்நாட்டுல மலராது. சூரியன் வந்தா தாமரை மலராது.
2: நாகப்பண்ணுக்கு தான் மார்க்ஸ்.
0: உதய சூரியன் உதய சூரியன் மறைந்து போற பொருள். உதய சூரியன் உதயம் அது காலை நேரத்தில் உதயக்க வேண்டும். ஆனா உதயத்திலே சில சூரியன் உதிப்பதில்லை. மறைமுகமாயிருந்து காரணங்கள் மறைத்து வைத்திருந்து கொஞ்சம் மேலிருந்து வர வேண்டும். சூரியனாக வர வேண்டும். உதய சூரியன் பெயருக்காக வைத்து கொண்டு போகிறார்கள். அது மங்கி மங்கி போற சாமான். ஒரு கொஞ்ச நேரம் தான் உதய சூரியனுடைய விளையாட்டு. அது பின்பு சூரியனாக
3: சொல்ல போனா உதய சூரியனுக்கு தாமரைக்கும் ஒட்டவே ஒட்டாது.
0: என்ன காரணம்? தாமரை வடக்கே கட்சி, தாமரை வடக்கே உதயசூரியன் தெற்கே.
1: அப்படியா? அது வந்து ஆரியம், இது திராவிடம்.
0: நான் கூறியதானே
1: உன்னது திராவிட உதவி என்னது பார்த்துதான் பாட முடியும் அவங்களால.
0: சரியா?
3: இரண்டு எப்படி ஒட்டவே ஒட்டாது.
0: சரி,
3: அடுத்த கேள்வி சொல்லுங்கப்பா.
0: அதுக்கு ஒரு கேள்வி
3: வேற வந்துட்டு, அதுதானே பதிலுக்கு தானே
0: கேள்வி.
1: சூரியன் சொல்ற, சூரியனை பத்தி கேள்வி கேட்கணும்.
0: சூரியன் சூரியன் கேளு, கேளுக்கு பதில் தானே ராஜ்குமார். தாமரை மலர்வது கேள்விதானே. இப்பொழுது வருகின்றது, இது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு குணம். சரியா? மூன்று எழுத்துக்களை கொண்டது.
3: பொறுமை
0: அல்ல, அல்ல வந்து மிகவும் பெருமதியானது. இது மிகவும் பெருமதியானது, எல்லோராலும் இதை கடைபிடிப்பது கடினம். ஆனால் இதை கடைபிடிப்பது ஆம் என்பதற்கு மேலும் இல்லை என்றும் பொருள்படும். எங்கே கொண்டு வாங்க மூன்று எழுத்தை கொண்டது?
3: அமைதி
0: அல்ல. யார் கொண்டு வரப்போ?
3: மௌனம்.
0: யார் கூறியது?
3: மௌனம்.
0: மௌனம் யார் கூறியது?
3: நாகப்பன்.
0: நாகப்பன் ஒரு மௌனமான பிள்ளை, கெட்டிக்காரன். மௌனம் சம்மதம், மௌனம் மறப்பதற்கும் மௌனம் தானே, சம்மதமானது மறப்பதற்கும் மௌனம் தானே. ஆனா இத கடைபிடிப்பதற்கான கஷ்டம் ஒவ்வொரு தரும். சரி, வினாவை கொண்டு வாருங்கள்.
3: மௌனத்துக்கு, மௌனம் தொடர்புடைய ஒரு திரைப்படத்தின் பேர்.
1: அட்ரஸ் மௌன பேசி
2: மௌனம் சம்மதம்.
3: மௌனம்
1: பேசியது ராஜ்குமார்.
3: மௌனம் பேசியது
1: ராஜ்குமார். மௌனம் பேசியது ராஜ்குமார்.
0: மூன்று படம்
3: சொல்லுங்கீதம் ஃபாரூக்.
0: ஃபாரூக் ஜோஜ் என்ன கூறினீர்கள்?
3: நானும் அதான் கொஞ்சம் மௌனம் பேசியது ஃபர்ஸ்ட்.
0: அவர் மௌனம் சம்மதம் கொண்டு கூறுகிறார். மௌனம் பேசியது யார் முதலில் கூறியது?
3: நான் நினைச்சிருந்த பதில் வந்து மௌன ராகம்.
0: அது நீங்க நினைச்சதை
1: மௌனம் பேசியது ராஜ்குமார் சொன்னது.
3: யாரு முதல்ல சொன்னாங்களோ அவங்களுக்கு புள்ளி கொடுத்துடலாம்.
0: யார் முதல் கூறியது?
3: சொல்லல,
1: ராஜ்குமார் பேசின. ராஜ்குமார் மௌனம்.
3: அவரு பேசவே
0: இல்லையா?
1: சம்மதம்.
0: அவர் மௌனமாயிருந்தது, அவர் மௌனமாயிட்டார். அவர் மௌனமே உருவாகினார். சரியோ? அவர் மௌனத்துக்கு
3: மூன்று
0: பேர்லையும் முதலில் நீங்கள் மூவரும் தீர்மானித்துக் கொள்ளவும் யார் கூறியதுண்டு?
1: ஐயா, ஒரு ராஜ்குமார் நான் பேசுறேங்க. நாளைக்கு வேணா மறுஒழிப்பு பண்ணுங்க. யார் சொன்னாங்களோ அவருக்கு கழிச்சுக்கலாம்.
2: தீர்ப்பு
0: வந்து
1: அம்மா அம்மா செக் பண்ணி பார்த்துருக்கேன்.
0: ராஜ்குமார் கூறுகின்ற பட்டன் கூறுகின்றது. அடுத்த பொருள் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒன்று, ஒரு பொருள். சரியா? இது வந்து எங்கள் பாவனை பொருட்கள், அது அடுக்கலைக்கு இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆபீஸ்ல கந்தூரில் அதாவது அலுவலகத்தில் இருக்கலாம், நாங்கள் உபயோகிக்கும் பொருட்களை இந்த சொல்லால் அழைப்பார்கள். சரியா? நான்கு எழுத்து.
2: உபகரணம்
0: அல்ல, அல்ல. இது வந்து உபயோகிக்கிற பொருட்கள். சரி, உணவுகளுக்கு உபயோகிக்கலாம், அதுக்கு உபயோகிக்கலாம். உணவு குடிவானம் எல்லாம் பாவிப்பதற்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு பொருள், அதை இந்த சொல்லால் அழைப்பார்கள். மிகவும் அருஞ்சொல்லு. நான்கு எழுத்துக்களை கொண்ட
1: அகப்பை.
3: அகப்பை,
1: அகப்பை.
0: ஒரு பொருளை நான் சொல்லவில்லை, அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு பொருள். ஒரு பதம். இப்ப நீங்கள் பவனால செய்யப்பட்ட ஆபரணங்களை எப்படி சொல்லுவீர்கள்? நகை, நகைகள் என்று கூறுவீர்கள் இல்லையா? அது தாலி இருக்கலாம், தங்கல் இருக்கலாம், காப்பு இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து நகைகள் என்று கூறுவது போல.
1: பாத்திரம்
0: நான்கு எழுத்துக்கள், நான்கு எழுத்துக்களை விட மிகவும் அறிஞ்சொல்லு இந்த சொல். அநேகம் பேர் உபயோகிப்பார், அநேகம் பேர் சிலர் உபயோகிக்கிறார்கள். தனி எழுத்துக்கள் பாத்திரம் என்றும் கூறுகிறார்கள் தான், ஆனா என்னிடம் இருக்கிறது அல்ல. அல்ல
3: அஞ்சல பெட்டி,
0: அஞ்சல பெட்டி
3: ஆமரங்கிறது அஞ்சல்,
0: அஞ்சரப்பட்டியும் அல்ல, அஞ்சரப்பட்டியும் அஞ்சாறு எழுத்து வரும் இல்லையா?
2: அப்படி
0: இல்ல, ஒரு ஒரு புள்ளிதான் இப்படி கேட்டு நேரத்தை வினவழிக்காமல் மிகவும் விரைவாக
2: சொல்லுங்க.
0: வேற ஒரு பலம் வரையுங்க குருங்கள். பண்டம், பாண்டம், பாண்டம் என்பது சரியான பதவி. பண்டம் என்பது
2: நீங்க பண்டம்
0: நீங்க பண்டம் சொன்னீங்க. பண்டம் என்பது எது வந்தால் பண்டங்கள், பண்டங்கள் என்பது
2: பொருட்கள்
0: இல்ல, சாப்பாட்டு மட்டுமல்ல, அது உணவு. கோவில்களுக்கு பண்டங்கள் கொண்டு வந்து படைத்தல், அதுகளை கொண்டு வரது. பாத்திரம் என்றது குடிகோப்பை, தண்ணீர் அல்லது குடம், சமைக்கிற பாத்திரங்கள், இவையெல்லாம் அந்த காலத்திலே லோகங்கள் வராத காலத்திலே மண்ணினால் தான் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள். அதை மண் என்றதை விட்டுவிட்டு இப்பொழுது எல்லா உலோகத்திலும் பெறுவார்கள் பாண்டங்கள் என்று கூறப்படும். அற்புதமான ஒரு அருஞ்சொல் எங்கள் தமிழ் சொல். பாத்திரங்களை விட பண்டங்கள் தான் பெருமதியானது. சொல்வார்கள் பண்டங்கள் பாத்திரங்களை எடுத்து போங்க பாண்டு சொல்வார்கள். கழிப்பட்டிருக்கீங்களா? பண்ட பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள், பண்ட பாத்திரம் குறிப்பா இதைத்தான் சொல்ல. பண்டங்கள் என்ற ஒரு அறிஞ்சொல் எங்கள்
3: தமிழ்
0: பாண்டம் பொருட்கள்.
3: பாண்டம் அம்மா சொன்னது
0: இல்ல தம்பி, அமைதியா கிடுங்கள். அது சேர்த்து பண்ட பாத்திரங்கள் என்றால் பொருட்களோடு பாத்திரங்களை கொண்டு போங்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம். பண்டங்கள் வாழைப்பழம், மாம்பழம், அரிசி, பருப்பு, இதெல்லாம் பண்டங்கள்.
2: பண்டங்கள் என்றது
0: பாண்டங்கள் என்பது பாத்திரங்கள் மட்டும்தான். பாண்டம், மட்பாண்டம், லோக பாண்டம், பாண்டங்கள்.
3: பண்ட பாத்திரம் தானே சொல்றோம், பாண்ட பாத்திரம் சொல்லல.
0: இல்ல பண்டத்தையும் பாத்திரத்தையும் தனியா பாத்திரத்தை கொண்டு போய் சொல்ல. பண்ட அரிசி பருப்பு சீனி கோப்பை
3: பாருக்கையா, அந்த பாருக்குள்ள பண்டங்களை வச்சு கொண்டு போவாங்க. அதனால
0: சொல்றாங்க வீடு புடிய பேருந்து போகும்போது முக்கியமாக முக்கியமாக வீட்டுல இருந்து பள்ளியில போய் அரிசி பருப்பு சீனி
3: மட்டும் கொண்டு போக மாட்டாங்க,
0: பண்டங்களை இங்கதான் கொண்டு போவாங்க.
3: சரி சரி,
0: முதல் முதல் குடிப்பு வரும்போது, ஒரு வீடு குடிப்பு வரும்போது முதல் கொண்டு போற அரிசி, முதல் கொண்டு போற உப்பு, மஞ்சள்,
1: மஞ்சள்
0: அரிசி, இந்த மூன்றும் முக்கியமானது. உப்பு ஒரு நாளும் குறையாதது, உப்பு இல்லாத விட்டால் வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது, இப்படி அதற்கு நான் கருத்து இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் பண்டங்கள், அதை வைத்து புலங்குவதற்கு உபயோகிக்கிற பொருட்கள் பாண்டங்கள், பண்ட பாத்திரங்கள். பாடல், பாடல்,
1: பாடல்,
0: என்ன பாடல்? அப்ப என்ன, அப்ப என்ன படை வர பொருள் அர்த்தமா கூறுங்கள், என்ன
1: பாடல்? எச்சில் இரவுகள்,
0: எச்சில் இரவுகள், என்ன
1: பாடல்? பூத்து நிக்குது காடு, பாத்து நிக்குது ஆடு.
0: ஓ, பூத்து நிக்குது
1: ஆடு.
0: ஓகே,
3: தேடி எடுத்திருக்கிறாரு.
0: பூத்து நிக்குது காடு, எச்சில் இரவுகள் திரைப்படத்திலிருந்து சந்தனராஜ் கேட்ட பாட கிடைக்கப்படும். இப்பொழுது பாண்டங்கள் என்று கூறி ரோஜா ஒரு புள்ளி, ரோஜா பாடு கூறவில்லையே
2: இன்னும். சின்ன சின்ன கனவுகளே கண்ணா, அந்த பாட்டு.
0: எத்தனை வருஷமா கேக்குறீங்க இந்த பாடுகள்?
3: கிட்டத்தட்ட 50
0: வருஷமா எங்களை கேட்டு சின்ன சின்ன இடம் எங்களுக்கு தான் பெரிய இடம். பாண்டத்தை சைத்து ஒரு வினா தொடுக்க வேண்டும்.
2: தொடுக்க போறேன். பண்டைய காலத்தில் பாண்டத்தை எண்ணத்தினால் கூடுதலாக செய்திருப்பார்.
1: சுடுமன்
0: மண் என்று கூறுவது யார்? ராஜ்குமார் சுடுமண்
3: கூறினீர்கள்.
0: சுடுமண்ணிலே எப்படி ஐயா செய்ய முடியும்? சுடுமண்ண ராஜ்குமார் பாண்டத்தை மண்ணிலே செய்துவிட்டு தான் சுடுவார்கள். அதைத்தான் நீங்கள் சொல்லுவீர்கள். சுடுமண்ணில செய்ய மாட்டார்கள்.
3: மண்பாண்டம் தான்
0: சுடுமண்ணில விட்டாங்க. அவங்களோட சுடுமண்ணில பாத்திரம் செய்ய முடியும்.
3: யாரும் சொல்ல மாட்டாங்க. மண்ணுதான்
0: மண் தான். அந்த மண்ணிலே அதுல களிமண் அது வந்திருக்காங்க. மண்ணிலே தான் பாண்டம் செய்து அதை கொண்டு சென்று சூளையிலே வச்சு சுட்டு அதை பதமாக எடுப்பார்கள். ஐயா ராஜ்குமார்
3: எனக்கு ஒரு புள்ளி
0: சுடுமண்ணிலே.
3: ஆமா
1: இல்ல செய்து
0: செய்துட்டு சொல்லுவாங்க.
3: ரோஜா அம்மா தான் சொல்லுவாங்க யாருக்கு புள்ளின்னு.
2: மண் தான் சரி. மண்
1: சுடுவே நான் திருப்பி பெற்றுக் கொள்கிறேன். சுடுவேன்ற
0: வார்த்தையை
3: திருப்பி பெற்றுக் கொள்வா.
2: மண் பாண்டங்கள் என்று சொல்லுவார்கள் அல்ல மண்.
3: ஆமா பொதுவான சொல்லும் மண். அதனால மண்
0: தான். அது போனால் அடுத்த பதம் வந்து இது வந்து
3: அந்த புள்ளி எனக்கு
0: மாமாண்ட விஷயம்
3: அடுத்தது
0: இரண்டு எழுத்துக்களை கொண்டது பரிசுகமான பதம். இது பெண்ணை விட பொல்லாதது. பெண்ணை விட பொல்லாதது.
2: கண்.
0: கண் பெண்ணை விட கண்ணை பொல்லாதது. மறுபேற வச்சு யோசிச்சு பார்க்க வேண்டும். பெண்ணை விட பொல்லாதது அல்ல.
3: மண்
2: நாக்கு
0: அல்ல. இரண்டு எழுத்துக்களை
1: கொண்டாது. ரெண்டு
0: அல்ல. கொண்டு வாருங்கள்.
2: சொல் சொல்
0: ஜோஜ் வந்து விட்டாரா?
3: இருக்கார் ஜோஜ்.
2: பெண்ணை விட பொல்லாத
0: அவர் ஜோஜ் விட்டார். பெண்ணை விட பொல்லாதன்ற
2: பெண்ணை விட பொல்லாததா? அப்ப உலகத்திலே பொல்லாதது பொண்ணா? பெண்ணா? அப்ப
0: அப்படி கூட இல்லை. பெண்ணை விட பொல்லாத பெண்ணை விட பொல்லாதா உலகத்துல பொல்லாததான் பெருசா இருக்க வேணும். அப்ப பெண்ணை விட ஒரு ஏதோ ஒன்று இருக்கு. பெண் பொல்லாதான் கூட விட இல்லையே. ஆனா பெண் பொல்லாத எதிலே?
1: ஆசை.
0: எதையா?
1: ஆசை.
0: ஆசை.
1: ஆசை.
0: ஆசை ஒரு பொருள் அல்ல. இது ஒரு பொருள்.
2: பொருள் கத்தி.
0: வாள். என்ன படிச்சு முடிச்சவங்க கூட போயிடலாம்.
2: நீங்க அது பொருள் என்று சொல்றீங்க.
0: ஒரு பொருள் தான்.
2: பொருள்
0: மிச்சமான சொன்ன உடனே பிடிச்சு போயிருக்கல.
2: லோகத்தால்
0: விழி அல்ல. மாத்தி யோசிச்சு பார்க்க வேணும். பெண் பெண்ணுக்கு தனியா பெண் தானே பொம்பளை. பெண் என்றதுக்கு இத்தனை பதம் இருக்கின்றது.
2: மாது.
0: அதுல எது பொல்லாது? ரோஜாவுக்கு ஒரு புள்ளி. இரண்டு பேர் கூறினதே ரோஜா முதல் கூறிவிட்டார். மது மாதுவை கண்டுபிடித்து மதுவை மாதுவை விட மது கொல்லாதது. சரியா?
1: அந்த பாதி பேர் வந்து பொண்டாட்டையாலதான் சரக்கடிக்கு போறாங்கிறது ஒரு நிலைப்பாடு.
0: உங்களுக்கு அப்படி நீங்களும் அப்படி அடிக்கிறீர்கள்.
1: ஐயா எனக்கு அந்த பழக
0: அப்ப எப்படி
1: சொல்ல முடியாது.
0: அதே நீங்களுக்கு அப்ப நீங்க அதுக்கு விட முடியாது. இத கேட்டாலே வந்து விடுமா? நல்லது
2: மதுவுக்கு வினா
1: சொல்லுங்கம்மா.
2: மது
4: மது எத்தனை
0: எழுத்துன்னு கேளுங்க. ரோஜா
2: இடத்தை எப்படி சொல்லுவார்?
0: மது
1: டாஸ்மாக்
0: அல்ல, அது தமிழ் சொல்ல அல்ல, அது தமிழ் சொல்ல அல்ல.
3: மது தடை மது கடை மது கடை மது கடை மதுபான கடை
0: கல்லுக்கடையில
1: சோமபானம்.
0: பார்ப்போம். மதுரை நிக்கல் அடிக்குது. மதுரை சொன்ன உடனே பார்வையோட தொலைவெளி நிக்கல் அடிக்குது.
3: அம்மா இந்த மதுக்கடைன்னு எந்த இடத்துலயுமே பேர் இல்ல, மதுபான கடைன்னு தான் இருக்கு.
2: என்ன கடை?
0: மதுபானக்கடை. அங்கே சாராய கடை கூறினார்கள். வேறு என்ன கடை இருக்கிறது?
3: மதுபான
2: கடைன்னு தான் மதுபான கடை தான்.
3: ஆமா.
0: அப்ப என்றால் மதுவிலே வந்த ஐயா பானமும் இருக்கின்றது, வஸ்துவும் இருக்கின்றது. இந்த போதை வஸ்து இருக்கின்றது, கஞ்சா இருக்கின்றது, அபின் இருக்கின்றது. இப்படிதான் மதுவை போதையை தரக்கூடிய பொருள்களும் இருக்கின்றது. ஆனா அங்கே அவர்கள் பானம் மட்டும்தான் நிற்கிறார்கள், தண்ணீர் பானம் தான் நிற்கின்றார்கள். மதுபான கடை
3: மதுபான கடை தான்.
0: அது யாருக்கு சொன்னது? அங்கே அடுத்து
2: மாமா முதல் சொல்ல வந்தா
0: மாமா வர சொல்ல கூட அடிச்சுட்டாரு. மதுவை சொல்ல முடியாம போச்சு. அந்த வாரம் சொல்ல
4: அதுக்குள்ள
0: அவரு சாராயத்தை மட்டும் எடுத்து விட மது வந்தா எல்லாவற்றையும் சேர்த்து சொல்ற மது பான கடை. நல்லது. கட்டித்தனம் கட்டிக்காரர்கள். அடுத்தது
3: மதுபான கடைன்னு தான் எழுதி
0: பாத்தீங்களா? இவ்வளவு அழகா வாசிச்சு போட்டு போய் வாங்கியிருக்கிறார். அடிச்சு பார்த்துதான் போயிருக்க. மது இருக்க மதுபான கடை
4: இருக்காது. ஒரு பாட்டு வரும் பாருங்க. படிச்சு பார்த்தேன், குடிச்சு
0: பார்த்தேன். படிச்சு பார்த்ததுனால குடிச்சு பார்த்தது இருக்கின்றது. நல்லது. இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது சந்தன்ராஜ். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஜோஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பெண் பாலை குறிக்கின்றது, ஒரு பெண்ணை குறிக்கின்றது. ஆணும் இருக்கின்றார்கள். இந்த சொல்லு இந்த பதத்தை இந்த பதத்துக்கு உரியவர்கள் வாழ்க்கையில் ஒருவருடைய தரத்தை உயர்த்தலாம், ஒருவருடைய தரத்தை தாழ்த்தலாம். அதற்கு பல சான்றுகளும் இருக்கின்றன. என்ன கூறுகிறீர்கள்?
4: தாசியா?
0: அப்ப அதுக்கு அன்பாளது. அன்பாளது
3: தாசம்
0: அப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்களா? வழக்கத்திலே அப்படி இல்லை. அதனால் அதை விடுவோம். இந்த பெயர் வந்து அநேகமாக உண்மையாக விசுவாசமாக உள்ளது. பண்டைய காலத்திலே, புராண காலத்திலே, இதிகாச காலத்திலே எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். இன்று காண முடியாது. இன்று தாழ்த்துபவர்களாகத்தான் இருப்பார்கள். இது ஒரு பழமொழியும் இருக்கின்றது. இல்லை, பழமொழியும் இதிலே ஒன்றிருக்கின்றது. அது கூற மாட்டேன் நான். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஒரு பாடலும் இருக்கின்றது. ப பல பாடல்கள் இருக்குது, அதில் ஒரு பாடல் இருக்குது பெண்பாலை குறிக்கின்றது. தாதி என்று வருவது அந்த இவைக்கர்ஸ் தாதி, அதாவது நோயாளிகளை பரிகரிப்பவர்கள் தான் தாதி.
3: அதற்கு ஆண்பால் இருக்கணுமாமா?
0: அதுக்கு ஆண்பால் உண்டு, அதுவும் உண்டு. ஆண்பாலும் தான் பெண்பாலும் தான், உயர்த்தவும் தாழ்த்தவும் உரியவர்கள். இதுவே பெண்பால் சொல் இரண்டு எழுத்துக்களை கொண்டது, கூறுங்கள்.
3: வேசி
0: அப்படி நாங்கள் உபயோகிக்கிறோம். அப்படி எங்கள் ஆண்பால் எது? அதுக்கு ஆண்பால்
1: சசி. சசி
0: அதுக்கு ஆண்பால் என்ன?
3: என்ன சசி?
1: சசி தரன்.
0: அங்கே தரணும். அப்படின்னா அசின் ரெண்டு பேரும்.
2: எனக்கு அஞ்சு புள்ளி தானுங்களா?
0: இப்படியெல்லாம் கேட்டு போயிட்டு வரையில அது வந்து உங்களுக்கு இருக்கிற புள்ளியை வேறுபடும். சரியா போயிடுறது. அவர்கள்
3: சொல்லுவார்கள்,
0: அவர்கள் நிச்சயமா சொல்லுவார்கள். அதுக்கிடையில நீங்க சொல்லிடுங்க தெரிஞ்சா.
1: தோழி இருந்த
0: சரியான பதம் தோழி. தோழி ஆண்பால் தோழி. இந்த தோழி
2: தோழன்
0: இதிகாசங்களிலே கைகேயூர் சிறந்த தோழி. ஆனால் கைகேயூர் சிறந்த பெண், அவள் அந்த நிலைக்கு வர அவருடைய தோழி கூலி இருந்திருந்தாள். அதே போன்றுதான் திரௌபதி தோழியர்களோடு இருக்கும் பொழுது அந்த சிரிப்புகள் எல்லாம் வந்தான் கூட. தோழி என்பது ஒரு உயர்ச்சியையும் கொண்டு வரும், தாழ்த்தையும் கொண்டு வரும். அதே மாதிரி தோழன் உயர்த்தியும் வைப்பான், தாழ்த்தியும் வைப்பான். அங்கே தோழன் உயர்த்தி வைப்பான். தோழன் தோழி இது ரெண்டு. அப்ப பெண்பால் தோழி என்று வந்திருக்கின்றது. தோழி என்பதற்கு ஒரு வினா ஒன்று.
2: கேட்க போறேன். தோழி என்று தொடங்குற பாட்டு வந்து சொல்லுங்க.
1: தோழி
0: இருங்கள், அப்படியே இருங்க. யார் யார் கொண்டு கூறுங்கள். ஜோர்ஜ்
2: கூறுங்க.
0: மற்றவரு யார் சொன்னார்?
1: மாமா.
0: மாமா மற்ற யார் கூறுனார்? திருப்பி கொடுங்க. நீங்க சொன்னதை
3: தோழியா என் காதலியா?
0: தோழியா என் காதலியா? அங்க மாமா கூறுங்கள்.
1: அதுதான் தோழியா என் காதலியா தான்.
0: அங்க ஜோர்ஜ் கூறுங்கள்.
2: தோழியா
0: இல்லையம்மா. ஜோர்ஜ் சொல்லுங்கள்.
3: தோழியா என் காதலியா நீ யாரடி நீ பெண்ணு?
0: ராஜ்குமார் இந்த பாடல் சரியா?
2: அந்த பாட்டு இப்பல
0: ராஜ்குமார்
1: தவற பாடுறேன்.
0: எப்படி வருவது பாடல் சொல்லுங்கள்.
1: ஒரு நிமிஷம் எடுக்கிறேன்.
0: எடுக்க தேவையில்லை. இல்ல இல்ல தோழியா இல்லை காதலியா என்று வரும். அப்படித்தானே?
2: இல்ல
3: தோழியா நீ தோழியா
1: தோழியா என் காதலே யாடு என் கண்ணே.
0: மூன்று பேர்லையும் யார் முதல் கூறினார்கள்?
2: ஜோதிட குரல் கேட்ட
3: எனக்கு தெரிஞ்சு சார்ஜோட குரல் தான் கேட்டது.
0: அப்படி எனக்கு மூன்று பேரும் கேட்டது. அந்த மூன்று பேரும்
3: கம்மியா இருக்குதுங்கய்யா.
0: மூன்று பேரும்
1: நீங்க மட்டைப்பந்துக்கு கேட்கிற மாதிரி மூணாவது நடுவர் கூட்டலாங்களே.
0: சர்வதேச மாநாடு கூட்டம்
1: பெயர்
0: சர்வதேச. மூன்று பேரும் யாரு?
3: இல்ல இதுல சந்தனராஜ் ஐயாவோட குரல்ல கம்மியா கேக்குது. அதுதான்
1: அவர்தான் கேக்குது கிடம் கேக்குது.
2: ஆமா எல்லாரும் ஒரு ஆளு தான் மாமா.
0: மூணு பேரும் மூணு பேரும் ஆரம்ப பேச முடியாது.
3: சத்தமா
1: பேசணும்.
0: இந்த பாடல கேட்டவரே ரெண்டு பேரும் கேட்டிருக்கார்கள் நேர் நேரத்தில்.
2: உண்மையிலேயே முதல் கேட்டது ஜார்ஜ் தான் இந்த பாடலை விரும்பி. என்னட்ட வந்து
0: அது விரும்பி கேட்டேன். இப்ப கூடியதும் யார் முதல் கூடியது நீ செய்ய மாட்டாம சரியா இல்ல பதினாறாம் தீர்ப்பு
2: ஜார்ஜ் அப்பா ஜார்ஜ் ஜார்ஜ் தான்
1: ஜார்ஜ்
3: போய்த்து மன்னர்
0: அவர் மன்னர் என்றபடியே அவருக்கு சரி நல்லது தோழியா என் காதலியா நல்லது சரி ஜார்ஜ் தோழியை பற்றி ஒரு கேள்வி யாருங்க அடுத்த கேள்வி மூன்று எழுத்துக்களை கொண்டது. இவருக்கு இவர் உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் இருக்கின்றார்கள் உலகத்தில் இவர் இருக்கின்றார். வெளிப்படையாக தெரிய மாட்டாதவரை எப்படி நான் தரவுதாரர் என்றால் சரி குற்றவாளி கூண்டிலே இருவர் இருப்பார்கள். அதில் ஒருவர் மூன்றெழுத்தை சேர்ந்தவர். வழக்காடு மன்றத்திலே கூட்டிலே ஏற்றி விடுபவர்களில் ஒரு கூடு இவருக்காக இருக்கும். இவருக்கு மூன்று எழுத்து இருக்கின்றது. மூன்று எழுத்து இவரை கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள். இவரால் தான் இந்த வழக்கை நடைபெற போகிறது.
1: குற்றவாளி
0: எத்தனை சொல்லு எத்தனை எழுத்து குற்றவாளிக்கு? மூன்று எழுத்து தானே?
1: பிரதி பிரதி
0: அல்ல
1: பிரதிவாளி
0: சரியான பதம்.
1: வாதி
0: அது ரெண்டு எழுத்து தானே? இல்ல
3: வாதி ரெண்டு எழுத்து.
0: அப்பா நினைச்சு இலவாக குறையுங்க. இலவாக குறையுங்க கொண்டு வாருங்கள். கூடுதலில் இருக்கின்றவர்களே பதங்கள் வழக்காடு மன்றத்துக்குள்ளே இவரில்லாமல் வழக்கு நிறைவு வராது.
2: அப்பா சொல்ல போற
0: சொல்ல வேண்டியதாரியை நாங்க கேட்டு போய் கூப்பிட்டு போய் சொல்றீங்க. கோழியை கேட்டுட்டு ஆனந்த் வைக்கிறேன்.
2: அவன் புள்ளி எடுக்கட்டும் விட்டுட்டு பாத்து
1: கொண்டிருக்கேன். மூன்று எழுத்தா நான்கு எழுத்தாமா?
0: மூன்று எழுத்து ஐயா.
2: மூன்று எழுத்து.
0: மூன்று எழுத்து மகன்.
2: வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கும்.
0: வாழ்க்கையில எல்லாருக்கும் சம்பவங்கள் நடக்கிறது. இவர் இல்லாமல் ஒரு சம்பவம் நடைபெறாது. சுவாரஸ்யம் இல்லையா? சுவாரஸ்யம் இருக்கா? சண்டையா?
2: சொல்லட்டாப்பா புள்ளி எனக்கு
0: எடுக்க போறேன். சரியா சொன்னா தானே புள்ளி தரும். சரியான விடை வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார்.
1: எதிரியாக
0: எங்கள் எல்லோருக்கும் எதிரியாக வந்தார். உங்கள் எல்லோருக்கும் எதிரியாக வந்தார். ஒரு புள்ளியை
1: கொண்டு சென்றார்.
0: ஒரு புள்ளியை
2: போனார். சொல்லுவாரு?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நான்
0: அந்த எதிரி என்றது வரவில்லை. பாத்தீங்களா உங்களுக்கு வழக்காடு மன்றத்துக்குள்ளே அவருக்கு அப்படி கொண்டு வந்துவிட்டேன். எதிரி ஒரு வழக்கு நடந்தாலே ரெண்டு பேர் இல்லாமல் வழக்கின ஒன்று வழக்காளி மற்றவர் எதிரி. ஒருவர் குற்றவாளி மற்றவர் எதிரி. எதிரி தரப்பு இல்லாம வாதி பிரதிவாதி
1: தான்.
0: வாதி பிரதிவாதி யார் என்றால் வாதிடுபவர். வழக்காளிக்காக வாதிடுபவர் வாதி. எதிரி தரப்புக்கு வழக்காடுபவர் பிரதிவாதி.
3: அது நீங்க வக்கீல சொல்றீங்க. எங்களே வாதி பிரதிவாதின்னு இவங்க தான் சொல்லுவாங்க.
0: அப்படி கூட மாட்டார் வீரமா
3: ராஜ்குமார்.
1: ஆமாங்க. இப்ப வந்து
0: எதிரி என்றான் கூட வாழ்க்கையில எதிரி இல்லாம வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில எல்லோருக்கும் இருக்கும் எதிரி, ஒரு வழக்கண்டா அதுக்கு எதிரி
3: சொல்லு.
0: அப்ப இப்ப நாங்கள் கேள்விப்படுவோம் எதிரி என்பதை பிரதிபாதி என்று கூறுகிறார்கள் கூறுகிறார். நல்லது. இப்ப எதிரிக்கு எதிரிக்கு யார் கூறியது? முருகா கூறி எல்லோருக்கும் சரி கேள்வி கொண்டு
2: தொடங்குற படம் ஒன்று சொல்லுங்க.
3: நீங்க பதில புறம் சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில சொல்லி நான் மார்க்
0: எடுத்துக்கொள்ளலாம்.
2: சின்ன வேண்டுகோள் அப்பா, நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு
1: வரணும்.
0: தெரியாதாமா சிறப்பாக உரையாடுகிறோம். நீங்கள் நினைத்தால் எனக்கு 10 பேருக்கு குறையாமல் வருவார்களாக இருந்தால் இந்த நேரங்களிலே உங்களுக்கு நான் ஒரு நேர் நேரம் தருவேன். ஆனால் 10 பேரே குறையக்கூடாது, அதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்கள். நேரலையும் தருவேன் இந்த நேரம்
2: 3 மணிக்கு
0: தூக்கத்துல கேட்கறதா, தூக்கத்துல கேட்கறதா நிலவின் மடியில் தூக்கத்துல கேட்கறதா நேர் விருப்பம். நல்லது. நாங்களுக்கு ஒரு ஐடியா நல்லது. நேரம் போய்கொண்டிருக்கின்றது. காலை நேரத்தை கருத்திலே கொண்டு புள்ளிகளை கொண்டு வருவோம். யார் வெளியில் செல்ல வேண்டும்? இப்போ வந்து இணைந்தவர்கள் ராஜ்குமார், நாகப்பன், மகாலிங்கம், ஜெகபரசாதி, ஃபாரூக், ஜோஸ், செல்வகுமார், சன்னன் ராஜ். செல்வகுமார்
3: சத்தத்தை
0: வந்து கலைச்சு போய் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்ன. சாப்பிட்ட வழியா உண்ட கலை தொண்டருக்கு முன்பு பிள்ளைய தூங்கி விட்டான். சிங்க குட்டி தூங்கி சரி வந்து மகாலிங்கம், ஜெகபிரசாதி இருவரும் தலா ஒவ்வொரு புள்ளியை பெற்றார்கள். அவர்கள் வந்தது குறைவே போல தூங்கி போயிருப்பார்கள். அவர்கள் இருவண்டும் ஒவ்வொரு புள்ளியை பெற்றுக் கொண்டார்கள். அடுத்து கூடுதலான புள்ளியை பெற்றிருக்கின்றார் செல்வகுமார். நான் தெரியுது 3 புள்ளிகள் பெற்றிருக்கின்றார் செல்வகுமார். அடுத்தது வந்து கூடுதலான புள்ளியை பெற்றவர், அடுத்த கூடுதலான புள்ளியை பெற்றவர் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். எனக்கு கேட்கக்கூடியதாக பதிலிருந்து 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்.
1: சரியா?
0: அவர் கடைசியில்தானே வந்தவர்,
2: வந்ததில்லையா?
0: புள்ளி 3 நிக்கிறியா?
2: இல்ல இப்ப மாமாட புள்ளி சொல்லிட்டீங்களே, இனித்தானே எந்த வரப்போ
0: உங்க சொல்லல. அப்ப எப்படி நீங்க முந்திட்டீங்கன்னு சொல்லுவீங்க? உங்க சொல்லாத அடுத்து அடுத்து வந்து யார் என்றால் அடுத்து வந்து 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் இருவர். 8 புள்ளிகளை பெற்ற ஒருவர் வந்து சவுதி மன்னர். இரண்டாவது வந்து ரோஜா. 8 புள்ளிகள்
1: உங்களுக்கு கூட வந்துருக்கோம்மா. ஒரு ஒரு 5 பாயிண்ட் இல்ல எல்லாம் சொன்னீங்க.
3: ஒரு ஒரு ஒரு இதுக்கு வந்து 5 புள்ளி போட்டிருக்கிறாங்க.
0: அடுத்தது வந்து கூடுதலான புள்ளியா 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறார் எங்களுடைய மன்னர் ஜோஜ் அவர்கள். போட்டி இருக்கின்றது
2: ராஜ்குமாருக்கும்
0: ராஜ்குமார் வந்து 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். நாகப்பன் வந்து 15 புள்ளிகள் பெற்றிருக்கின்றார். முதலாவது இடத்தில் நாகப்பன் அவர்களும், அவரை தொடர்ந்து ராஜ்குமார் அவர்களும், மூன்றாவது இடத்தை பாருக்கும் ரோஜாவும் பிடித்திருக்கிறார்.
5: நான்காவது இடத்தை ஜார்ஜ்
0: பிடித்திருக்கிறார். ஜார்ஜ் அவர்கள் நன்கு இழைப்பாரு. ஐந்தாவது இடத்தில் சந்தனராஜ் மௌனமாக இருந்து பெற்றுக் கொண்டார்.
3: நிறைய
2: மாமாதான் முதலா வந்திருப்பாரு. மாமா சொல்ற வந்து ஒளியில
0: கேட்க, மாமா வந்து வாய்க்குல சாப்பாடு வச்சுக்கணும். நாகப்பன்
3: முதல்ல
0: கடைசிக்கு
3: முதல்ல
0: அவர் வந்து சொன்னாரு. ஒரு தடவை நான் சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன்.
3: கடைசியா வந்தது ரோஜாமா, அதுக்கு முன்னாடி வந்தவர் தான் சந்தனராஜ் ஐயா.
5: முதல் வந்தவர்
0: ராஜ்குமார். ஆனால் முதலில் புள்ளி எடுத்தவர் நாகப்பன் அவர்கள். அவர் நாயையும் மாட்டையும் சொல்லி போடுங்கனார். பூனிய சொல்ல இல்ல. அடுத்து என்ன நாயகம் பூனை வந்து புள்ளி எடுத்து விட்டார். என்ன ராஜ்குமார் கடிகாரர்கள் வாழ்த்துக்கள். ஜெகபர்சாதி அவர்களும் வந்து இணைந்து வந்தார். மாலிங்கம் வந்து இணைந்தார்கள். அவர்களால் தொடர்ந்து வர முடியவில்லை. வந்து இணைந்து உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியும் வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் உங்களுடைய 1 மணி வரைக்கும் என்னை எங்களுடைய 3.5 மணி வரைக்கும் இழுத்து வைத்திருந்த உங்களுக்கு, உங்களுடைய உற்சாகத்துக்கு எனக்கு நன்றியை கொடுக்கணும். ரோஜா அவர்களும் வந்து, ரோஜா வந்தவுடன் மீண்டும் ஒரு உற்சாகம் பிறந்து எல்லோரும் மாமன் கூட வந்தார்கள் இல்லையா. நான் முதலில் முடிக்கும்
3: சரியில்லாத நேரத்தில் இவ்வளவு உற்சாகமா
0: உங்களுடைய உங்களோடு உற்சாகம் இன்னும் அறியாமல் வருகிறது. இடையில 2 தடவை எனக்கு உரிமை தும்மல் வந்தது. கண்ணம்மா
2: எந்த புள்ளி எல்லாம் நீங்க செல்வகுமாருக்கு கொடுங்கப்பா. நான் தூங்க போன என்ன தட்டி எழுப்பி வீராமா நீங்களும் அங்க வந்து
0: அப்படி பார்க்க போனால் உங்களோட புள்ளியையும் அவருடைய புள்ளியையும் சேர்த்து பார்த்தால் 2வது இடத்துக்கு நீங்க வரையில்லை. 2வது ராஜ்குமார் இருக்காரு தானே
5: கடுக்காரன்.
0: மொத்தமாக உங்க எல்லாருடைய புள்ளிகளையும் நான் வைத்திருக்கிறேன்.
2: எல்லாரும் வடிவா
0: கேளுங்க. நான் வைத்திருக்கிறேன்
2: புள்ளி இருக்கிற ஆளுக்கு பிரைஸ் இருக்கு. எந்த யாரும் புள்ளிய கொடுக்க மாட்டேன்.
3: அம்மா என் புள்ளியில யாரும் குடுத்துறாதீங்க.
0: நாங்கள் ஒவ்வொருவரும் படம்பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நேரத்துக்கு
5: நன்றி. அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும்
0: தனித்தனியே நீங்கள் விடைபெறப் போகின்றீர்களா எல்லாரும் அவரும் இத்து விடைபெறுகிறீர்களா?
2: நான் ஒருமித்து விடைபெறுகிறேன். எல்லா அன்பு உறவுகளுக்கும் அன்பானவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீரா
0: குட்டி மீரா சொல்றது சின்ன குட்டி. நான் நல்லது அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் இணைந்து விரும்பினே வந்து ஒன்று சேர்த்தேன் ஏனென்றால் குறிப்பிட்ட நபர்கள் தான் தொடர்ந்து வந்தார்கள். ஏன்னா மகாலிங்கம் போன்றவர்கள் வந்தபடியே எல்லோரும் இணைக்க முடியாமல் இருந்து அடிக்கடி வருவார்கள். பின்பு பார்த்தா ஒரே நபர்கள் மீண்டும் மீண்டும் வரவருடைய வாருங்கள் எல்லோரும் என்று அழைத்து இணைத்து கொண்டு வந்து கரகரப்பாக கொண்டு சென்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மகிழ்வாக விறுவிறுப்பாக எனக்கு உற்சாகம் தந்த உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வு நாங்கள் அற்புதமாக சந்தித்துக் கொள்வோம். நிறைவு பெற்றது கதம்பம் விவேகம் விவேகம். உங்கள் அனைவருடைய விவேகத்துக்கும் உங்கள் அனைய விவேகத்துக்கும் என் வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: பாடல் ஒன்று குறையில் இருக்கிறோம். பாடலை முடிவில் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்து விடுவேன். நன்றி நன்றி வணக்கம். நிறைவு பெறுகின்றது கதம்பம் விவேகம் விவேகம். இந்த வேளையும் இனிவரும் வேளைகளும் நல்ல வேளைகளாக அமைய வேண்டும் இறைவா என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தியவரை வணங்கி வாழ்க வைகம் என்று கூறி விடைபெறுகின்றேன் என்று உங்கள் அன்பின் சிந்தனை சொல்ல நன்றியும் வணக்கமும் நான் தூரம் விளையும்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இனிமையான வணக்கம் என் நண்பர்களுக்கு. இன்று சற்று தாமதமாகிவிட்டது, மன்னிப்பை கேட்டுக்கொண்டு. நேரம் சரியாக 9:43, இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:43. இன்றைக்கு வகுப்புக்கு, அதாவது டீச்சர் வரல, ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்குது. டீச்சர் கிளாஸுக்கு வரையில சின்னலமா இருக்கிறீங்களா? முதல்ல முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீறா ஒரு பாடலை கேட்கலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் அழைக்கலாம்.

0: இங்க காட்டலையில இணையம் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வீரமணி, முதல்ல உங்க குரல் வருதான்னு பாக்கலாம். வீரமணி வணக்கம், இங்கே வீரமணி நீங்கள் பேசணும், உங்களோட குரல் வருதான்னு பாக்கணும். குரல் வராட்டி அது எந்த பக்கம் தான் பிள்ளை, எங்க பேசுங்க அப்பா. இப்ப வந்துருச்சு ஒரு மாணிக்குரா, எப்படி இருக்கீங்க வீரமணி?
1: நலமா நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
0: நல்ல சோமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்குமா? நேற்று பொழுது நேற்று வரலன்னா கொஞ்சம் என்ன வந்து இறந்து போயிட்டாரு, அதுக்காக கொஞ்சம் போயிட்டு இருந்த வழியில, அதனால நிகழ்ச்சி வர முடியல.
0: வந்துட்டு
1: நிலமா இருக்கும். அண்ணா, மனைவியோட அண்ணா.
0: மனைவியோட அண்ணா, எங்க அவர் தூரத்துல இருக்கிறாரா? அவர்
1: பெங்களூர்ல இருந்தாருமா, அவரு உடல்நிலை சரியில்லாம இருந்தபடி. இந்த கொரோனா பாதிப்புல இருந்தா பாதிப்புலாம் அவருக்கு இல்ல, ஆனா அவருக்கு இதே ப்ராப்ளம் இருந்தது. நேற்றைய பொழுது அவர் மரணம் அடைந்து விட்டார், அதனால கட்டளையில் வர முடியல.
0: எங்களுடைய எங்களுடைய அனுதாபங்களும் உங்களுடைய சுகத்திர சொல்லுங்கய்யா. வீரமணி
1: நேற்றைய போல அதான் வருமா
0: தெரியாதா உங்களுக்கு? நான் எல்லாம் காணுவேன்.
1: முடிச்சிருந்து கவிக்கலான்றதுன்னா உலக மக்கள் அனைவரும் இந்த வைரஸ்ல இருந்து விடுபடணும், நாம சுகமா இருக்கணும். மத்த உறவுகள் நாம ஒருவர் மட்டும் நினைக்காம உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்கள் நலமா நலம் பெற வேணும்னு கனவு காணமா.
0: உண்மையா? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா எல்லாரும் படம் கஷ்டத்துக்கு இல்லையா, அதையெல்லாம் சீக்கிரம் சரியாக வேண்டும். இது நான் உங்களிடம் சும்மா தமாஷா தான் கேட்டது, முழிச்சிருந்து நீங்க கனவு காணுவீங்களா என்று கேட்டிருந்தேன். அப்படி சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, முழிச்சிருந்து கொண்டே கனவு காண்றது.

0: மாப்பிள்ளைகள்லாம் பார்ப்பார்கள். மனசு வந்தும் மனசு சும்மா கனவு கண்டு கொண்டே இருக்கும், ஏதாவது ஒன்றை திங்க் பண்ணிக்கொண்டு ஏதாவது சொல்லிக்கொண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கும் இல்ல?
1: என்ன
0: பாட்டு வேணும் ஐயா உங்களுக்கு?
1: பாட்டு வந்து அம்மாவோட தேர்வுல தான் விடுவேன் நானு. ஏன்னா வந்து மனதிற்கு வந்து மனதிற்கு ஏதாவது பாடல் நீங்க உங்க தேர்வுல.
0: அம்மா அம்மா பாட்டு நிச்சயமா அடுத்து வர்ற
1: அம்மா பாட்டு.
0: இன்றைக்கு அம்மா இன்றைக்கு ஆரம்பமே அமோகமா இருக்கு அம்மாவோட. சூப்பர். நல்லா சாப்பிடணும் முதல், உடம்புல தென் இருந்தா தான் கொரோனா உங்களுக்கு கிட்ட வராது. அதுதான் சொல்றேன், உடம்புல தென் இருந்தால் கொரோனா உங்களை அன்றாது, நல்லா சாப்பிடணும். அதுக்காண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டாங்க தொப்பையே வளர்க்கறது இல்ல பும்மண்டு
1: சரியா?
0: வீரமணி, நொறுக்கு நொறுக்குன்னு சத்தம் கேக்குறதா இருந்தா அது வந்து ஏதோ எண்ணெயில பொய்ச்சதா தான் இருக்கும். பொறிக்காதவங்க நொறுக்குன்னு சத்தம் கேக்குறேன், முறுக்கு ஏதாவது எண்ணெயில பொறிச்சதா தான் இருக்கும். நீங்க நீங்க யோசிங்க, பாட்டு சொல்லிட்டீங்க போறங்க, அப்படியே யோசிங்க. நீங்க வணக்கம் அருள். அருள் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம்.
0: என்ன இந்த பிள்ளை இவ்வளவு அமைதியா இருந்ததுக்கு காரணம்? வீட்டு சின்ன சத்தமும் கேட்கல அருளுக்கு. இவ்வளவு நேரம் நான் எடுத்து விட்டுட்டு
2: இருக்கிறேன்.
0: இப்ப உலகிட்டு எப்படி இருக்கணும் என்ன அருள்? அருள்
1: அருள் குரல் போச்சு.
0: அருள் குரல் போச்சே. அருள் கொஞ்சம் அரைக்கி அரைக்கி நில்லுங்க அருள்.
2: கொஞ்சம்
0: ஏங்க நிக்கிறீங்க, இருந்தா தானே சோமா இருக்கு. சரி, என்ன பாட்டு முதல்ல சொல்லிருங்க. அந்த போக ஓடுங்க. என்ன பாட்டு?
2: எதிர்நீச்சல் படத்துல இருந்து தாமரை கண்ணங்கள் அந்த பாட்டு.
0: உங்களுக்கு என்ன திருமணம் இல்ல இல்லையா?
2: எது
0: திருமணம்?
2: இல்ல
0: என்ன வீரமணி, இன்னும் திருமணம் பண்ணா சிரிக்கிறாரு இவரு. எதுக்கு சிரிக்கிற? இல்ல இல்ல இல்ல கேக்குறேன், திருமணம் பண்றோம்னா எதுக்கு சிரிச்ச நீங்க? அதத்தான் கேக்குறேன். என்ன திருமணம் ஆகினு எதுக்கு சொல்லுங்க வீரமணி? நீங்க இதை சொல்லுங்க, இதை ஒரு கேக்கணும். வீரமணி அவரு வணக்கம் சொல்லுங்க. அரண்டு பேர் வணக்கம் சொல்லுங்க.
2: நல்லா
1: இருக்க, நல்லா இருக்க, நல்லா அம்மாவோட ஆசீர்வாதத்துல அருமை அருமையா நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ச்சியா
0: இருக்கேன். சரி, வீரமணிக்கு அந்த பாட்டு தெரியுமா? தாமரை கண்ணங்கள்.
1: தாமரை கண்ணங்கள் தேமலர் கிண்ணங்கள். நல்லா அந்த படம் தான், அருமையா வடிவம், நல்ல நல்ல படம் தான்.
0: என் பெண்ணு மட்டும் விட்டுடுச்சு போங்க. இந்த தாமரை கண்ணம் பாட்டை கேட்க வந்தாலும் வந்து
2: சொன்னீங்க திருவண்ணாமலை ஜோகராஜா ஐயாவும் சேர்ந்து கேட்கிறேன்.
0: அவருங்க யாரு, என்ன பேர் அவருக்கு? திருவண்ணாமலை ஜெயராஜ்
2: யோகராஜா.
0: யோகராஜா யோகராஜா
2: யோகராஜா
0: யோகராஜா யோகராஜா யோகராஜா
2: அப்பா.
0: ஓ, வின்சென்ட் அப்பா கேட்டுக்கொண்டிருக்காரா? அப்ப
2: அவர் கேக்குற அவர் இப்ப அந்த விருப்பத்துக்காக இந்த பாட்டை கேக்குற.
0: நீங்க இப்ப உங்களை திருமணம் பண்ணுங்க, திருமணம் ஆயிட்டான்னு நான் கேட்ட உடனே யோரா அதாவது விதுசண்ட அப்பான்னு சொல்றேன் தெரியுமா, அவருக்கு திருமணம் ஆகி பிள்ளை இருக்கு அவர் தான் கேக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு எப்படி எல்லாம் மூட போகுது
1: மறந்துருச்சு. கல்யாணம் கல்யாணம் நடந்துட்டுதான் மாங்க கல்யாணம் தந்து நானே நடந்து விட்டதா உங்களுக்கு தாங்களுக்கு அப்படின்னு
0: கேட்க இல்லைங்க. அது கேட்டா கூட இவர் எப்படி கதைய மாத்தலாம் வந்துட்டு அவர் கேக்குறாரு. அவர் பாவம் அவர் நல்ல தூக்கத்துல இருப்பார் கொரட்டையில விழிச்சிருக்க மாட்டாங்க அவங்க நல்ல தூங்குவாங்க சரியா. இன்னைக்கு சொல்ற சூப்பர் நல்லது என்ன வீரமணி போய் யோசிக்கிறார் பழைய பார்த்தா திருமணமான இன்னைக்கு போய் பார்த்து
1: திருமணம் பாருங்க திருமணத்துக்கு சொன்னது மனத்துல படபடத்து இருந்தது எப்படி திருமணம் சொல்றாங்களே
0: அப்படின்ட்டு இவ்வளவு நாளா நான் சுமை இல்லாம செட்டி அடிச்சு பறந்தனே இப்ப ஒரு பெரிய கல்ல குழந்தை எனக்கு மேல வைக்கிறாங்களே தலையில எப்படி நான் நடக்க போறேன்னு
1: அது சுகமான சுமைதான் சுகமான சுமைதான் வீரமணிமா
0: வீரமணி இந்த சுகமான சுமை எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு
1: எங்கயோ பிறந்து யாருக்கோ எங்கயோ இருந்து வளர்ந்தவங்க தன் கணவர்கள் வரும்போது அவங்களுக்காக அவங்க ஒரு அர்ப்பணிச்சு அந்த அந்த அவங்க என்னது உடனேயே அவங்க கற்பனைச்சு
0: உடலை மட்டும் இல்லைங்க உயிரை அர்ப்பணிச்சு தன்னுடைய உழைப்பையும் அர்ப்பணிச்சு இந்த பெண்கள் தன்னுடைய கணவனை எப்படி எல்லாம் பாக்குறாங்க. அருள் ஒரு நல்லவரோடு தான் உங்களை சேர்த்து விட்டு இருக்க நீங்க கெரியன் திருமணம் ஆகட்டும் உங்களுக்கு அல்லாட்டி மற்றவங்க வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன எப்படி சொல்றோம் அந்த வேர்ட சொல்லிடுறா காவாலி பசங்க கொஞ்சம் வருவாங்க நல்ல காலம் அவங்க கூட சேர்க்கல சேர்த்திருந்தா நீங்க திருமணம்
1: என்னண்டு
0: நீங்க
1: நல்லது
0: வீரமணிக்கும் அருளுக்கும் நல்லது நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி
2: நன்றி அம்மா நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே நீங்களும் அழைக்கலாம் இந்த பாடலை கேட்போம். இந்த எனக்கு பிடித்தமான பாடல் இப்பொழுது நான் எடுத்து வந்த பாடல் கேட்கலாம்.

0: வாரார் மற்றவர் வாரா போறங்க. நல்ல அமைதியான ஒரு பிள்ளை கொண்டு வாரங்க. இந்த கிளாஸ் ரூம்லயே அமைதி என்றா இவர்கிட்ட தான் நாங்க பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். இந்த கிளாஸ் ரூம்லயே, இந்த கிளாஸ் ரூம்லயே அமைதி என்றா, அமைதி என்றா என்னுடைய மகாலிங்கத்தில மட்டும்தான் பாக்கலாம். அதன்டா
1: நான் அழிச்சு வைக்க போய் நீங்க
0: இல்ல.
1: இப்பதான் சொன்னீங்க எப்படி எல்லாம் அழிச்சு வைக்கிறாங்க, நான் இதை எப்படி சமக்கிறதுன்னு தெரியலன்னு. இப்ப எப்படி எங்களுக்கு ஐசு வைக்கிற மாதிரி தெரியுது?
0: அது இல்ல, இப்ப நீங்க நிக்கிறதே தெரியாம போச்சு எனக்கு. நீங்க நிக்கிறது தெரியாம இருக்குது இந்த போன்ல, அதுதான் பிரச்சனை.
1: குரல் வரல,
0: உங்களோட குரல் வருதுங்க. நீங்க நிக்கிறது தெரியாம போகுது, அதுதான்
1: இந்த கால வந்து கொண்டிருப்பாங்க.
0: இல்ல நான் சொன்ன பாருங்க, அமைதியான பிள்ளை இவர் தான். இதுல எந்த மறுப்பும் இல்ல. இந்த கிளாஸ் ரூம்ல வந்தா பாடத்தை படிக்கிறது, அப்புறம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறது இல்ல, யாரோட எந்த பேச்சும் இல்ல, அமைதியா இருப்பாரு. அதுக்கு பிறகு
1: எப்ப நான் சுமக்கிறதுன்னு தெரியல, எவ்வளவு நாள் சுமக்கிறது தெரியல.
0: எத வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா. அண்ணா ஜெகபர் சாதிக்கண்ணா, வணக்கம் அண்ணா. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க அண்ணா? நீங்க நீங்க ஒரு 15 வயசு, 16, 14, 18, 19 20 வயசுல இருந்து எப்பயாவது கனவு கண்டிருக்கீங்களா? கண்ண முடிச்சு கொண்டு கனவு
2: கண்டிருக்கீங்க?
0: கிளாஸ் ரூம்ல எப்படி நீங்க அங்க பாடம் நடக்க, நீங்க இங்க உங்களோட கனவுல இருப்பீங்க கண்ண முடிச்சு கொண்டு?
2: சில பேர் பாடங்கள் வந்து நம்ம கனவு கண்ட மாதிரிதான் இருக்கும். சில ஆசிரியர்கள் இருக்கிற பாடங்கள் போர் அடிக்கும் போது அதிகமா சூழ்நிலை வந்திருக்குமா?
0: உண்மைதான்.
2: அது அந்த வயசுல இப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டுனா கனவுல காண முடியாதுமா. நம்ம குழுவம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டு கனவு வந்தாக்கா அது வேற மாதிரி போயிடும்.
0: இப்ப கனவு கண்டா என்ன மாதிரி போவாங்க? என்னண்ணா எனக்கும் பயமுறுத்துறீங்க நீங்க? என்ன இதுக்கு மேல என்ன உங்களுக்கு கனவே
2: தேவையில்லையே?
0: இப்ப ஒரு கனவு இருக்கணுமே, அதுவும் நடந்து கொண்டிருக்கல. இப்ப நீங்க உங்களோட அறிவிப்பு துறை
2: என்ன? இப்ப உள்ள கனவுனா உலகம் முழுக்க வாட்டி வச்சுன்ற குளம் அழிஞ்சு போய் எல்லாம் நிறமா சுவிச்சமா இருக்கு. வாசமாதம்
0: அது எல்லாருக்கும் இருக்கிற கனவு. நான் உங்கள்ட்ட இருக்கிற கனவு கேட்டேன். இப்ப எல்லாருக்கும் அதுதான் கனவு.
2: உங்களை கனவெல்லாம்
0: சித்தி பெற நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த காட்டடி இலையில
2: இருந்து
0: நல்ல
2: ஆசி தேவம்மா.
0: நல்லா நடக்கும்.
3: நிச்சயமா நிச்சயமா
0: நீங்க வந்து எனக்கு சொல்லணும் இதுல, சரியா?
3: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க உங்கட.
3: எனக்கு வந்து மனமுள்ள மருதாரம் அப்படிங்கிற பாட்டு வந்து இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அப்படிங்கிற பாட்டுமா டாக்டர் ஸ்ரீவாலய சுரேந்திரன் பாட்டு.
0: நீங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த
3: மாதிரி. ஆமா ஆமா, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு என்ற பாட்டுமா.
0: அந்த பாடலை நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன். அந்த பாட்டை நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்கன்னா நன்றி அண்ணா.
3: நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க கோவை குமார், கோவை குமார் வணக்கம். ஓஹோ, அதுதான் இவ்வளவு நேரமா சத்தம் இல்லாம இருந்தீங்களோ கோவை குமார்.
4: ரொம்ப டீப்பா பேசிக்கிறது இல்ல சார், என்ன பேசுறாங்க கேட்டுக்கணும் முதல்ல.
0: அந்த டீப்பா நீங்க இருக்கா, என்ன மாதிரி பேசுறாங்கன்னு கேட்டுட்டு தான் நீங்க பேசுறீங்கல்ல.
4: கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வரும்போது கேட்டுக்கிட்டு கால் பண்ணுமே கால் பண்ணிட்டீங்க.
0: அது சரி, நீங்க கனவு பண்றீங்களா கோவை குமார்?
4: கனவு வந்து எனக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தொடர்ந்து கனவுகள் வந்தது.
0: அது
4: எல்லாம் நல்ல விஷயங்கள் வந்தது. வேற ஒண்ணு இல்ல, கோயில் திருவிழாக்கள் அதே மாதிரி கனவு தான்.
0: அப்படி கனவு, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை.
4: பயப்படல, இருந்தாலும் நம்மளுக்கு சில கனவு, நம்மளுக்கு கனவுகள் வந்தோம்னா எனக்கு பழிக்கும். கனவு கண்டோம்னா, கனவு கண்டோம்னா எனக்கு பழிக்கும்.
0: அது அப்படியா?
4: ஆமாமா, பெரும்பாலும் எனக்கு கனவுகள் வராது. ஆனா நான் கண்ட கனவுகள் எதுவுமே பழிக்கு, ஆபத்தா மாறாது. என்ன கனவு கண்டாலும் அது பழிக்கும்.
0: இந்த இப்ப நாங்க காண்ற கனவு எல்லாம் பழிக்குமா இருந்தா அது உண்மையிலேயே டேஞ்சர் தான் இல்ல?
4: அது எப்படி, என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்க சில கனவுகள் எனக்கு வந்து கனவுகள் பெரும்பாலும் வராது. வந்தால் கனவுகள் வந்தோம்னா, எதுவும் கனவுகள் கண்டோம்னா அது பழிக்கும்.
0: சில பேருக்கு அப்படி இருக்குல்ல, கனவுகள்
4: கண்டோம்.
0: வணக்கம் வணக்கம் மகா, நீங்க என்ன அழைக்க சொன்னா அழைக்க சொன்னா அழைக்காமலே இருக்கிறீங்க, எதுக்கு?
1: இல்ல இல்ல, அதுக்குள்ள அவரு வந்தாரு, சரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம்.
0: அதுக்குள்ள அவரு வந்தாரு, இவர் வந்தாரு, அதுக்கப்புறம் நாங்க
1: இல்ல இல்ல, அவங்க வந்திருக்காங்க, சரி அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம்னா அதுக்குள்ள நீங்க போட்டீங்க.
0: அது சரி, சரி. இப்ப இப்ப கோவைக்குமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க கோவைக்குமார், அதை கேட்டுடலாம்.
4: எனக்கு பாடல் வந்துமா, கன்னி பருவத்துல இருந்து பட்டு வந்த ரோஜாவா பார்த்த கண்ணு மூடாத அந்த பாடல்.
0: இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு மகாலிங்கத்துக்கு?
1: என்னங்க
0: அவர் பாடுன பாட்டு கேட்டதா இப்ப உங்களுக்கு?
1: கேட்டது, கன்னி பருவத்துல ராஜேஷ் பாடுவாரு, வடிவுக்கரசி வந்து கதாநாயகன் நடிச்சது, பாக்கியராஜ் டைரக்ஷன். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு, அந்த தெரியல அவ்வளவு
0: இல்ல. நான் அதாவது ராஜேஷ் வந்து வடிவுக்கரசி கிட்ட இருந்து பாடினது இருக்கட்டும், நீங்க உன மனைவி கிட்ட இருந்து பாடி இருக்கிறீங்களா எப்பயாவது ஒரு நாள்?
1: ஏன் பாடி இருக்க,
0: இந்த பாட்டு பாடி இருக்கீங்களா கோவை குமார்?
4: அப்ப தெரிஞ்சிருக்கேன்.
1: அதை விட இந்த மௌனராகங்கள் வர பாட்டு அதிகமா பாடி இருக்கு.
0: ஓ, அது டாடி டாடி மை டாடி. கேளுங்க, இப்படியெல்லாம் வருது பாத்தீங்களா, இப்பதான் எல்லாம் வெளியில வருது ரகசியங்க. என்ன கோவை குமார் ஒரு
1: இளமைக்கால பாடல் இல்ல அதெல்லாம்,
0: இது
4: இளமைக்கால பாடல்.
0: இளமைக்கான பாடல் இருக்கட்டும், அதுல பாட்டு யார் பாடினது? அந்த பாட்டு எதுக்கு நீங்க விரும்பீங்க? உன் பேரை சொன்னானே, உன் பேச்சு எடுத்தானே, அம்மாவும் பொலி போல ஏ பாயுது. ஏன் பாயுது?
1: அது வந்து அடுத்த இடத்துல பாஞ்சதுனால.
0: பாருங்க, நல்ல வெள்ள மனம் கொண்டவரா இருக்காருங்க, எல்லாம் சப்பு சப்பு தப்பு தப்பு சப்பு சப்புன்னு சொல்றாரு பாருங்க. எவனவ அப்படியே புட்டு புட்டு புட்டு புட்டு வைக்கிறாருங்க. நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க, நல்ல என்னண்ட
4: அடுத்த இடத்துல பாஞ்சிருக்காரு, அதான் புலி பாயுது.
1: நான் பாயலைங்க படத்துல பாஞ்சு
0: இல்ல, அடுத்த கட்டத்துல வாங்கா பரவாயில்ல படத்துல, பக்கத்துல எங்க பக்கத்துல தூரத்திலயா பாஞ்சீங்க மகாலிங்க நீங்க, நீங்க தூரத்துல
1: சொன்னா அம்பலம் ஆயிடும்.
0: இப்ப நான் கோவை குமாரோட பக்கத்துல பாயிர ஒருவரை நினைச்சிடலாம், அவர் இப்ப வந்தவரும் ஓட போறாரு இல்ல, இப்ப சொல்லி போட்டு கூப்பிட்டா அவர் வர்ற அடிச்சு கால் பண்ணிக்கொண்டு இருக்கிறார், வராம விட்டுருவார். ஐயோ அம்மா என்னதான் சொல்றா போவேன் பக்கத்துல இல்ல. ஏங்க நீங்க என்னங்க, ஏங்க நீங்க அவரை அவரை கூப்பிடுறீங்க பாவம், அவரும் அவரும் உங்களோட பக்கமே வாரார் பாருங்க, நீங்க நீங்க உங்களை அவரை காட்டி கொடுக்கறீங்க, அவரும் உங்களோட பக்கமே வாரார். அவர் வாரார் சார், அவரை உங்களோட இணைச்சிடுறேன். இப்ப நான் கோவை குமாரோட பக்கம் இன்னொரு அந்த பக்கத்துல பாயிரன்னு சொன்னேன், பாயிரங்க பாக்குறது, நீங்க பாயிரன்னு சொன்னாங்க, அது வித்தியாசமான முறைக்கு போய் இது பாக்குறதுல எந்த பிள்ளையும் இல்ல இல்ல,
4: எந்த பிள்ளையும்
0: எந்த பிள்ளையும் இல்ல இல்ல,
4: பாக்கலாம்
0: பாக்கறது தான் கண்ணை வச்சிருக்குது,
4: கண்ணை கொடுக்கறதே பாக்குறது தானே.
1: நான் அளவோடு ரசிப்பவன்,
0: அளவண்டி கொடுப்பவன்,
1: அது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், வாலி வந்து நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதிட்டாராம் கலைஞர் அந்த நேரம் வந்தாராம். என்ன ஏன் எழுதிட்டு இருக்கேன் இல்ல, எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு அவங்க எடுத்த படம் தான் அது, முரசொலி செல்வம் எடுத்த படம். என்ன எழுதியிருக்கேன், அளவோடு ரசிப்பவன், அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு, அளவென்று கொடுப்பவன் எழுதியங்க, அவரு தான் அளவென்று எதுவுமே கொடுப்பாரு ரெண்டுமே அப்படின்னாராம். பணமா இருந்தாலும் மற்ற சோன்சோதான்
0: அன்பா
1: இருக்கிற அளவின்றி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி எழுதியவர் அப்படின்னாராம். அப்ப அத வந்து ஒரு மேடையில வந்து சொல்லும் போது அது பெரிய ஒரு நெகிழ்வா இருந்தது.
0: பாருங்க இந்த சின்ன பையங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, சோ அண்ட் சோ எல்லாம் பாத்தீங்களா கோவைக்குமார். அது சரி, இப்ப நான் இந்த பக்கத்து வீட்டுல பாக்குறவரை நான் கூப்பிடுறேன். வணக்கம் நைனா முகமது.
5: தெரியாம
0: ஏனம்மா இப்படி செய்றீங்கன்னு கேக்கல,
5: அப்படிலாம் கேட்க மாட்டோம், உங்க வேலைதான் எனக்கு தெரியும்ல.
0: எப்படி இருக்கீங்க, ஒரு நாள் இப்படி இரவுல வந்துட்டு சொல்லுவார் அம்மா இருட்டிட்டு அம்மா ஒன்றுமே தெரியலையே அம்மா அக்கம் பக்கம் உண்டு மண்டு
4: இருட்ட ஒண்ணு தெரியாத
1: போட முடியும்,
0: அக்கம் பக்கம் எல்லாம் தெரியலையம்மா இருட்டி போச்சம்மா என்று சொல்லி துக்கப்படுவார். இந்த பையன் துக்கம் எனக்கு ரொம்ப கவலையா இருங்க, அட இந்த பையனுக்கு அக்கம் பக்கம் தெரியாம
5: போட்டாங்க,
0: மற்றவர் அவர்கிட்ட கேட்கலாம், எல்லாம் தெரிஞ்சவர் அவர் தான். வாங்க முத்துவேன், வாங்க.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் முத்துவேன் சொல்லுங்க.
7: வணக்கம் வணக்கம் முத்துவேன் வணக்கம்
6: வணக்கம் வணக்கம்
0: சொல்லுங்க முத்துவேன்.
6: அனைவருக்கும் வணக்கம்
0: சொல்லுங்க.
6: அவருக்கு அவருக்கு வந்து இரவுல தெரியலன்னா, அவருக்கு தெரியல இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று.
5: பாடலே அடிச்சிட்டாரு,
0: பாடலே அடிச்சிட்டாரு. பகலுக்கு ஒரு கண் தான், ஒரு கண்ணால மட்டும்தான் நீங்க பாருங்க. இரவுக்கு 1000 கண்கள் நல்லா தெரிஞ்ச இதுல இருந்து, இதுல இருந்து நல்லா முத்துனவர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு மரத்துல ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய காய்கள் இருக்குது, அதுல நல்ல எது முத்துனதுன்னு நீங்க தேடுவீங்கல்ல? அதுல முத்தாம சின்ன பிள்ளையா இருக்கிறவர் ஒருவர், அவரை கூப்பிடலாம். அவங்க கொஞ்சம் போடுங்க, என்ன இன்னும் சின்ன வெகுளி புள்ள மாதிரியே இருக்க, அவரையும் கூப்பிட்டுருந்தா நல்லா. முத்துனவர் முத்துவேலன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா நீங்க சொன்னா நான் மறக்க மாட்டேன், நானும் அதுக்கு ஆமா போட்டுருவேன். சரியா? பாருங்க, யாருமே சீசி அப்படி இல்ல, இவர் அப்ப இவர் நல்லவர் யாருமே சொல்ல இல்ல, முத்தேலையன் முத்தேலே நல்லவர். இப்ப சின்ன ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன புள்ள வாரார், அவரை கூப்பிடலாம். முதல்ல நயனா முகமது கூட பாட்டை சொல்லுங்க. நயனா முகமது
5: ரோசாப்பூர் அழுக்கே காரி படத்துல இருந்து பட்டு வண்ண ரோசாவா பாத்த கண்ணு மூடாவா. அம்மாதான்
0: அப்படியா?
5: என்ன படம் தெரியும்?
0: இந்த பாட்டு
5: சொல்லிட்டாங்க.
1: ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி, வேற பாட்டு.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: சிவகுமார் பாடுறது.
0: அது வந்து அது வந்து என்னங்க பிச்சி பூ வச்சகிளி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமா
5: புரியல. பாத்துக்கிடுவோங்க.
0: முதல்ல நீங்க சொல்லுங்க பிச்சி பூண்டா என்ன, அத சொல்லுங்க. நீங்க இல்ல, கேள்வி கேட்டவரை சொல்றேன், சொல்லுங்க முத்துவேன்.
6: முழுமையான பூ இல்ல, ஒரு பூல இந்த இதழ்கள் பிச்சு பிச்சு சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க.
1: அப்படி இல்ல,
0: நீங்க பொருங்க. அறிவானவர் சொல்லுங்க, கேட்கணும் இவரு தான். அந்த கேள்விய கேட்டாரு சொல்லுங்க.
6: முழுமையான பூ இல்ல, உதிரி பூ இல்ல, சேர்த்து கட்டணும் நினைக்கிறேன்.
1: பிச்சி பூ, ஒரு மல்லிப்பூ சொல்றாரு, மல்லிப்பூ சொல்லிருப்பீங்க. இது
0: என்னங்க பிச்சி பூ? பிச்சி பூண்டா இதுதானா? முத்துவேன்
6: அப்படித்தான், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதாவது முழுமையான ஒரு மலர் அல்ல.
0: இவர் இவர் இப்படி யோசிச்சாங்க, பிச்சு பிச்சு போட்டு கட்டுறது
1: எல்லாத்தையும்.
0: மாலையா கட்டினா அது பிச்சி போண்டு, பிச்சி
1: பூ. பத்து
0: மணிக்கு போறோம் பிச்சி பூடா எல்லாம் பிச்சு பிச்சு. யாரும் இவற்ற கதையை கேட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க போங்க. சரி இப்ப முதல்ல முதல்ல மகாலிங்கம் இல்ல ராஜ்குமார் உங்களோட பாட்ட சொல்ல கோவைக்குமார் சொல்லுங்க சொல்லிட்டீங்க நீங்க ராஜ்குமார் சொல்லுங்க.
8: அன்பே சிவம் படம்
0: அதுல
8: பூவாசம் புறப்படும் பெண் இத பூ பிச்சு பூ போடுறதுனால இந்த பாடல்
0: கேக்குறேன்.
8: பூவாசம் புறப்படும் பெண்ணே
7: பூவாசம் குடிக்க போயிடுவாரு
0: என்னண்டு
8: பூவாசம் பிடிக்க போயிடுவாரா
7: ராஜ்குமார்
0: வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: இப்ப இந்த
8: வணக்கம் வணக்கம்
0: பிச்சிப்பூ தெரிஞ்சவர் வர்றாருங்க அவரை கூப்பிடலாம் அவரை கூப்பிட்டா அவர் உண்மையா ஏதாண்டு சொல்லுவார். முத்துவேன் நீங்க இப்படி என்ன உண்மையிலே இப்ப நீங்க சொன்னோம்னா எனக்கும் குறையா அப்படித்தான் தோணுது பாக்கலாம் விச்சி போனா இதுதான் அறிவாளி சொல்லிட்டான் இதுக்கு மேல என்ன சொல்றோம்னு தெரியல கேட்கலாம் ஆக்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
1: ஆனா முத்துவேல் ஏதாவது ஆரம்பிச்சு விட்டான்னா அது போய் தொடர்ந்துப்பா
8: கதபத்தில் அதுதான் வந்து மெயின்
7: பாதுகாப்புக்கு
0: மகாலிங்கம் பிச்சி பூண்டா என்ன
1: சொல்லுங்க.
0: பிச்சி பூண்டா என்ன
1: பிச்சி பூங்கிறது ராத்திரில பூக்கிற ஒரு பூ அதுதான் பிச்சி பூ.
0: சரி நீங்க நிப்பாட்டு ஆனா என்ன நிறம் அது
1: அது வெள்ள
0: அது வெள்ள சரி சரி மல்லி மல்லியம் ரவி
9: வாங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: பிச்சி பூண்டா என்ன
9: பிச்சு பூ என்றால் மலையடி மலையடி வாரத்துல வந்து பூக்கக்கூடிய ஒரு பூ இருக்குமா ஆனா என்ன கலர்னு தெரியாது அது புக்ல படிச்சிருக்கதான் மலையடி வாரத்துல பூக்கக்கூடிய பூ.
0: சரி இப்ப கோவைக்குமார் சொல்லுங்க
7: என்னண்டு
0: ஒருவரும் ராஜ்குமார் சொல்லுங்க பிச்சி பூண்டா
8: என்னண்டு மல்லிப்பூ மட்டும் தான் தெரியும்
7: பூவாசம் புறப்படும் பாட்டு கேட்டார
0: பூவாசம் புறப்படும் பெண்ணே
7: பெண்ணே.
0: சரி இப்ப மாமா வந்திருக்கா எல்லாம் சத்தம் போடாங்க மாமா வணக்கம் மாமா
9: நீங்க பேசுறது வந்து ரேடியோல எப்படி நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வருமா அதே மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு பின்னாடி ஒரு சவுண்ட்
1: பேசுறது
9: எல்லாரும் பேசுறதுமே நம்ம பேசுனதுக்கு அப்புறம் நம்ம ரேடியோல
1: வரமாதிரி
9: நம்ம எல்லாமே வருது.
1: அப்ப யாரும் ரேடியோ போட்டிருக்காங்க
0: நீங்க எதுல கேக்குறீங்க
9: சொல்லுங்க
0: ஒரு ரீஸ்டார்ட் பண்ணு நீங்க உங்க பக்கம் தான் இருக்கு ரேடியோ ரீசெட் பண்ணுங்க நீங்க
1: வரும்போது
0: இவ்வளவு பேருக்கு வரையில உங்களுக்கு வந்து என்னன்னு பாருங்க. சரி மாமா, இந்த இப்ப இந்த பிச்சி பூண்டா என்ன என்ன மாமா அதற்கு சொல்லுங்க மாமா.
1: பூ பிச்சி பிச்சி வச்சா பிச்சி பூ,
0: அது பிச்சி பூ மாமா, அது பிச்சி பூ. பிச்சி பூண்டா என்ன மாமா?
10: நான்
0: சரியான கவலையா இருக்கேன். இந்த பிச்சி பூ வேண்டாம் என்ன, அத முதல்ல சொல்லுங்க ராணியம்மா. இத இதுக்கு மேல எனக்கு நாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, தெரியாதுதான், தெரியாம தானே கேக்குறாங்க. அவன் வந்து ஜாதி மல்லி, அவன் பாருங்க எல்லாரையும்
10: எல்லாரையும் பிச்சிப்பூ வந்து தூத்துக்குடியில பிச்சிப்பூன்னு சொல்லுவோம், சிதம்பரத்துல ஜாதி மல்லின்னு சொல்றாங்க.
0: ஜாதி மல்லின்னு சொல்றாங்க. என்ன நிறத்துல இருக்கும், என்ன நிறம்?
1: மஞ்சள், மஞ்சள்
10: கலர்ல வெள்ளையில இருக்கும். அதுக்கு கலர் ரெண்டு வகை இருக்கு, இதுல வெள்ளை பிச்சி கலர் பிச்சி ரெண்டு இருக்கு. அந்த வெள்ளை பிச்சிங்கிறது பியூர் ஒயிட்டா இருக்கும், கலர் பிச்சிங்கிறது வந்து அடியில லைட்டா வளர்ந்து தெரியும்,
0: ஒரு ஒரு பேஜ் கலர் தெரியும், ஒரு சின்ன ஒரு
1: கொஞ்சம் நீட்டமா இருக்கும், அவ்வளவுதான்.
10: இருங்க நான் சொல்றேன், சந்தன முல்லை எப்படி பாத்திருக்கீங்களா?
1: ஆமாமா ஆமாமா,
10: அதே மாதிரி இருக்கும். ஜாதி முல்லை நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கு. நீங்க எந்த ஊரு?
1: மயிலாடுதுறை.
10: மயிலாடுதுறை சென்னை தானே? அங்க போய் ஜாதி முல்லை,
1: ஒரு
11: வாட ஒண்ணு வரும்.
1: ஆமா,
10: ஒரு வாட
1: வரும்.
0: ஒரு நிமிஷம், வாடை என்று அவர் சொல்றது வந்து வாசத்தை தான். அவர்
1: அதை
10: தூய தமிழ்ல நம்ம பேசல.
11: சரிமா சரிமா, சொல்லுங்க.
0: அதாவது நல்ல தமிழ், அதாவது வாசத்தை நல்ல தமிழ் வந்து
1: வாடை.
0: இல்ல இல்ல,
11: வாசம் சொல்றது.
0: சரி, இப்ப ராணியம்மா பாட்டை சொல்லுங்க முதல்ல. ஒரு நிமிஷம், பாட்டை சொல்லிருங்க.
10: பாட்டா எனக்கு வந்து தங்கர் குரு படத்துல இருந்து சின்ன சின்ன பூவே,
0: குரு சின்ன சின்ன பூவே, சின்ன பூவே. சரியோ புள்ளையோ, ராணியம்மா சொன்னதான் சரி, அவளை சொல்லிட்டேன்னா. நீ இதுக்கு மேல என்ன, எனக்கும்
10: தெரியல. அதுதான் உண்மை, உண்மை,
0: உண்மை, உண்மை. இதுக்கு மேல ஆனா
11: பாடலாசிரியர்
0: பாருங்க, மாமாக்கே தெரியல, மாமாக்கே தெரியல. இங்க ராணியம்மாவா
11: சிதம்பரத்தில் இருக்காங்க
0: சொல்லிட்டு
11: போனிட்டு
0: போயிட்டார். மாமாக்கே அந்த பூவை பத்தி தெரியல, ஆனா இப்ப ராணியம்மாக்கு தான் தெரியல.
10: மல்லிகை பூங்க குண்டு மல்லிங்க போவாங்க அதே மாதிரி நாங்க வந்து மல்லிகை பூங்க குண்டு மல்லிங்க போவாங்க எனக்கு தெரியாது நாங்க ஊசி மல்லி என்று ஒன்று சொல்றோம் அது என்ன
1: ஜாதி மல்லி கொஞ்சம் இதழ் பெருசா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். அதே நேரத்துல காஞ்சிட்டா வந்து கொஞ்சம் வாடா அடிக்கும்.
0: நான் இந்த நந்தியா வட்டியா சொல்றீங்களா?
1: இல்ல, பெரிய இதழா இருக்கும். அரும்பு வந்து பெரிய இதழா இருக்கும்.
0: இப்ப இப்ப யோசிப்பாங்க டீச்சருக்கே பூவை பத்தி தெரியுது பாருங்க. இல்ல நாங்க ஒத்துக்கிறவங்க இவர் அறிவாளி என்ன செய்வார் தனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி நீங்க அறிவாக பேசணும் ரெண்டு வாரம் நான் அறிவா சொல்றேன் பாருன்னு தான் கேட்டார். முதல்ல விச்சு போண்டா என்ன கேளு பாவம் அந்த பையன் பக்கத்துல இருக்கிற மல்லிகைப்பூ ஒருக்கா எட்டி பாத்துருக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல பூவை பத்தி தெரியாத பையன் போய் இவர் வேட்டி கேட்கிறாரு அங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப பாருங்க ஆனா கடைசியா அவர் சொன்ன பதில் என்ன பிச்சு பிச்சு போட்டு மாலையா கட்டுறதான் பிச்சு போன்ட்டு
10: மலையில
12: வந்து பிச்சு வச்சுட்டாரு
0: இல்ல மாமா
12: அவரு
0: இல்ல இல்ல அவர் செய்தது அவரே வச்சிருக்கா எங்கிட்ட வந்து போய் அதுவும் ஒரு சின்ன பையனை விருட்டுறாரு மாமா அதுவும் இந்த பெரிய யாருல பாருங்க எல்லா மக்களும் கேட்டு கொண்டிருக்காங்க பாவன் நைனா முகமது அவர்கிட்ட போய் அங்க பிச்சு போனாங்கன்னு சொல்லு பிச்சு போனாங்க சொல்லுங்க பாருங்களா ரெண்டா பாருங்க இவ்வளவு பேரு தாங்க இருக்கிறேன் ஒரு இந்த பிள்ளைய வந்து இவர் விருட்டுறாரு சரி நீங்க சொல்லுங்க நீங்க அறிவாளியாண்டு சொன்னா சொன்னார் பிச்சு பிச்சு போட்டு
12: கட்டுனாட்டு குண்டுமல்லி பிச்சு பிச்சு போட்டு
0: மாமா அதாவது அவர் வந்து இன்னைக்கு சோகமா ஒரு பாட்டு கேட்டு போறார் பாவம் பேச முடியாம ரோசா பூரா கேட்காரு இல்ல அவர் தான் அந்த விச்சி பூவை கொண்டு வந்தது விச்சி பூ வச்ச கிளி அந்த படத்துல அவ வச்சிருக்கிறது வந்து அந்த பூ இல்லையே பெரிய ஒரு ரோசா பூ மாயில வச்சு கொண்டு
5: போறான்
10: பேப்பர் பூ
0: என்ன பூ அது
10: பேப்பர் பூ பேப்பர் பூ
0: பேப்பர் பூ எதுக்கு சரி அந்த பாட்டு பிள்ளைய இல்ல மாமா அதுக்கு போகலாம் இப்ப
12: இல்ல இல்ல பாட்டு பாட்டு பாடுறது வந்து முன்னாடி பாடுவாங்க இது மேல போறது நேரத்துல வச்சுக்கிட்டு போற பூன்னு சொல்ற பூ
0: இல்லையே அது அவத்தானே அவர் சொல்றேன் விஜி பூ வச்சி பட்டமலை பக்கத்துல பச்சைமலை பக்கத்துல மெய்தண்டு சொன்னாங்க சரி அவ வச்சுக்கொண்டு
12: பூவத்தான் மட்டும் வச்சுக்கிற பூ மெய் பூ மட்டும் வச்சுக்கிற பூ
0: இவர் கைவர் பார்த்துட்டு வந்து
12: அப்ப யாரு மில்லிய வச்சுக்கிறவங்களா மேயதா என்ன அப்படி அசிங்கப்படுத்திட்ட பொம்பளைங்களா
0: சொல்லுங்க ராணியம்மா நீங்க
10: கவிதைக்கு பொய்யலகு
0: சொன்னதுக்கும் அவர் சொன்ன பொய்க்கும் சொன்ன வீடுக்கும் அது அழகு அதனால நீங்க செக்ஷன் போட்டு நீங்க அவருக்கு கொண்டுமே செய்ய
10: வேணாம்
0: என்னண்டு
10: இவ்வளவு மாத்திக்கு சொன்னா தப்பு தானே
0: பூவ
10: மாத்தி சொன்னா தப்பு தானே இது கவிதை கவிதை வேற பூ வேறு
0: பூ வேற கவிதை வேற அப்ப கவிதைக்கு எதுவும் போட்டு அந்த பாட்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சரியா அந்த பூ என்ன வச்சு அனுப்பி இருக்கணும் அவருக்கு
10: இவங்க பேப்பர் இந்த பூ
0: இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க முத்துவேலும் கூட பாட்ட சொல்லுங்க பாட்ட சொல்லுங்க
13: இன்னைக்கு வந்து பாடல் வந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன் மகள்
0: சொல்லுங்க அதான் வேணும் உங்களுக்கு
12: என்ன
0: பண்ணுமா பூவாடை காட்டு சுகம் கொண்டு வா
12: சுகம் கொண்டு வா
10: மீரக்கா என் பாட்டு மட்டும் உடனே போடுங்க மீரக்கா.
1: ஸ்பெஷல் ஸ்பெஷல் ராணியம்மாவா ஸ்பெஷலா
10: கேக்கணும்னு மீரக்கா
0: சக்கரவர்த்தி
14: திருமகள். பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும் போது
0: யாருக்கும்
14: மாறி போய் கிடக்கிறதால்தான் பிரச்சனையா இருக்கு.
0: சின்னவளை
13: முகம் சிவந்த
1: அத இளமையிலேயே சின்ன சின்னவளா இருக்கணும்.
0: எனக்கு ஒன்றுமா புரிய இப்ப சின்னவள்ன்றது சின்ன குழந்தையா?
1: இல்ல இல்ல இல்ல, ஏங்க இளமையான பொண்ணு வேணும்னு சொல்றான் அவன்.
14: 16
1: சொல்லுங்க. 16 சொன்னா கஷ்டம், 32
0: தள்ளிடுவாங்க. ராஜ்குமார் போயிட்டேன் பாட்டு சரி சரி
14: சரி
0: 19 இப்ப சின்னவள்ன்றது 19 சொல்றீங்க நீங்க
1: அப்படிதான்.
14: அது முகம் சிவந்தவள்
1: இன்னும் இல்லாம உள்ள தள்ளிடுவாங்க.
0: அதானே
14: சிவந்தவள்
1: சிறுவ
13: சிவக்கத்துக்கு
14: காரணம் என்ன அந்த இடத்துல வந்து?
13: முகம் சிவந்தலை,
1: முகம் சிவந்தலை தொட்டுட்டாலே சிவந்துரும்.
13: உனக்கு மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி
0: ஒரு தடவை சந்திக்கலாம். இப்ப கலைவாணன் வாங்க.
15: கலைவாணன்
0: மெர்சி ராணி வாங்க. எப்படி இருக்கீங்க?
15: நலமா இருக்கோம். நலமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன். இந்த பிச்சி பூ வேண்டா என்ன?
15: என்னமா
0: இந்த பிச்சி பூ வேண்டா என்ன? பிச்சி பூ
15: பிச்சி பூ
0: பிச்சி பூ
13: பிச்சி பிச்சி
15: பிச்சி பூவா?
13: பிச்சி பூ கொஞ்சம் பரிசுல
15: இந்த ஜாதி பூன்னு சொல்லி ஜாதி பூன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜாதி மல்லியம்மா
0: என்ன கேட்கப்படாது? எனக்கே தெரியாம தான் உங்கள்ட்ட
15: கேட்கறேன்.
0: கேள்விப்பட்டேன். ஜாதி மல்லி தான், ஜாதி மல்லி தான். அவர் பக்கத்துல இருந்து கலைவாணன் சொல்ற பெருசா இருக்கும் இல்ல? பிச்சு
15: நானே தான் பேசிட்டு கேட்டா அது கூடுதான். நானே சொன்னேன் ஜாதி பூனு.
0: இல்ல அவர் அவர் சொன்னதே இல்ல. இப்ப கலைவாணன் சொன்னது பெருசா இருக்கும்
15: இல்லையாண்டு?
13: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
13: நலமா இருக்கிறேன். ராணி அம்மாவுக்கு வணக்கம், மற்றும் சகோதர நண்பர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
13: நலமா
16: இருக்கீங்க?
13: அதாவது பிச்சிப்பூ வந்து ஒரு பிச்சிப்பூ அந்த பூவை பாத்துருக்கிறேன். ஆனா அது பிச்சு பூன்னு சொல்ல மாட்டாங்க, ஜாதி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாசனை வந்து ஒரு 20 அடி தூரத்துல இருந்தா கூட அந்த வாசனை வந்து நம்ம மூக்குக்கு அந்த நுகர்ற தன்மை இருக்கும்.
1: அது மல்லி இனத்தை சேர்ந்ததா? அதை
0: சொல்லுங்க.
1: ஜாதி
0: மல்லியா?
13: ஜாதி மல்லிங்கிறது இல்ல, நீங்க மல்லி மல்லியை சேர்க்க கூடாது. மல்லி மல்லி வந்து குண்டா இருக்கும்.
0: மீரா,
10: பிச்சுப்பூ வந்து ஜாதி மல்லிதான் சொல்றாங்க. தூத்துக்குடியில போய் ஜாதி மல்லின்னு சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பூ தெரியாது.
0: தெரியாது
10: அந்த பிச்சுப்பூ தான் சொல்லுவாங்க. எனக்கே சிதம்பரம் வந்து நான் பிச்சுப்பூன்னு கேட்ட கூட்டாரங்களுக்கு தெரியாது.
16: ஜாதி அரும்புன்னு சொல்ற மாதிரி சொல்றாருமா அது கரெக்டானு
1: கேக்குறாங்க. கிடையாது அரும்ப மட்டும் பெருசா இருக்கும் அது. அவர் சொன்னதுதான் ஜாதி
10: மல்லி
1: போல காக்கட்டாம் பூ மாதிரி இருக்குங்க. அது
0: கொஞ்சம் பாருங்க பூ எப்படி இருக்கட்டும் இந்த சிதம்பரத்துல கொஞ்சம் வாசம் கூடணும்னு அவங்க பேரை மாத்தி வச்சுட்டாங்க
1: நீங்க காக்கட்டா போன்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இருக்கும் அது.
16: இல்ல இல்ல அதே அதே போல இருக்கும். நீங்க காக்கட்டம் பூவ மூக்குல எவ்வளவு தூரம் வச்சாலும் அந்த வாசனை வராது.
1: மூக்குல வச்சாலும் வராது,
16: வராது. காக்கரட்டானது காக்கரட்டானது வாசனையே கிடையாது.
1: ஆமா ஆமா இல்ல இல்லங்க இல்ல கண்ணா நான் சொன்ன வந்தது அந்த மாதிரி இருக்கும் ஜாதி பூ. ஆமா ஆமா மல்லி மாதிரி மல்லின்னு சொல்லிடுறது இங்க.
16: என்ன காரணம்னா மல்லிகை கிடைக்காத காலங்கள்ல மல்லிகைக்கும் பதிலா அந்த டூப்ளிகேட் தான் இந்த காக்கரட்டான்.
1: அதை விட்டுருங்க, அது மாதிரி பெருசா இருக்கும் அந்த ஜாதிப்பு.
0: சரி சரி கொஞ்சம் நீங்க எல்லாரும் வந்து சொன்னீங்க எல்லா விளக்கமும் சரி. ஆனா முதல் வந்து பிச்சு பிச்சு கட்டுறவர் வந்து இப்ப தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்ப சத்தம் போடக்கூடாது. நீங்க உங்களோட குற்றத்தை நீங்க சொன்னது சரி பிள்ளை அம்மா வந்து நீங்க அதை ஒத்துக்கோடுங்க. இல்ல கடைசி வரையும் இல்ல எங்க பிச்சு பிச்சு அதோட சேர்த்து கட்டுனதுதான் இந்த
16: பூ. இல்ல அது நான் என்ன சொன்ன ரோஜா பூனா தனியா ஒரு பூ, இது அந்த மாதிரி இல்ல. எல்லா பூ சேர்ந்து தொடுத்த ஒரு பூ
0: நீங்க கலைவாணன் நீங்க எனக்கு சொல்லுங்க சரியா. இது ஒரு தனிப்பட்ட ஒரு பூ இல்ல ஒரு பூ இது அவர் சொல்றார். எல்லா பூவோடையும் கட்டுனாங்க அதுதான் தான் பிஜி பூவான்னு சொன்ன சொல்றார் இப்ப. ஆனா பூவ என்னன்னு சொல்ல இது அவருடைய விட சரியா பிள்ளையா அத சொல்லுங்க.
1: இல்ல இல்ல அது தவறான பதில் தான். இப்ப எங்க பகுதியில கூட எங்க பகுதியில இந்த பூவோட சேர்ந்து காட்டாமனுக்கு இலைய பிச்சு பிச்சு தான் வச்சு கட்டுவாங்க. அந்த காட்டாமனுக்குங்கிறது விஷத்தன்மையுடைய ஒரு இலை. அது யார் சொன்னாங்க? யாரு சொன்னாங்க காட்டாமணிங்க? அது பேரு அது வந்து உள்ளது காட்டாமணி தான். அது காட்டாமணிங்கிறது மருத்துவ குணம் உள்ளது, அனைத்து சுகரு போக்குவரத்து இது இருமல் சளி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த காட்டாமணி கொடுக்கணும். அதுதான்
13: இல்ல இல்லங்கய்யா நீங்க தவற சொல்றீங்க. இந்த பகுதியில வந்து அந்த காட்டாமணி இலைய
1: காட்டாமணி அது நெய்வேலி காட்டாமணி அது பேரு. அது பால் உடையது, இது பால் இல்லாதது, இது வந்து பழமையான காட்டாமணி. அதுலயே ரெண்டு காட்டாமணி, காட்டாமணிங்கிறது நீட்டா கத்தி மாதிரி இருக்கும், இன்னொரு நல்ல காட்டாமணிங்கிறது சிம்பிள் இல்ல இல்ல மொன்றிய தமிழோட சிம்பிள் இருக்குல்ல அதே
13: மாதிரி கை விரல் மாதிரி இருக்கும்.
1: ஒன்பது இதழ் இருக்கும், அஞ்சு இதழ் இருக்கும், அதுல இருக்கிற கொட்டை கூட அந்த வாயில கொப்பு வச்சு இது பண்ணா வாய் புண்ணு இருந்தா அரிப்பிடுங்க.
13: தகவல் இல்ல அது ஒடிச்சும் காயத்துல
0: மணியன் ரவி சொல்லுங்க.

0: முதல்ல நீங்க முதல் சொன்னது அம்மா எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது போல ரெண்டு ஒத்துக்கொள்ளுங்க. ஏன்டா நீங்க ஒரு அறிவாளி மாதிரி நீங்க வந்து இதுல நின்று கொண்டு நீங்க சொன்னதைத்தான் இப்படி புடிச்சுக்கொண்டு நிக்க கூடாது. நீங்க பாருங்க ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல இருக்கிற நானே சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க சொல்லுங்க, என்ன உண்ட தெரியாத கேட்டு நாங்க அறிஞ்சு ஓடுறதுதான் முறை. நீங்க இப்ப எங்க எல்லாரையும் குழப்பி பிச்சு பிச்சு போட்டு பிறகு பாருங்க, நான் சொல்றேன்னா நீங்க நானே உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்வி கேட்டவரை நீங்க சொல்ல போறீங்கன்னு பார்த்தா பிச்சு பிச்சு போட்டு கட்டினதுதான் பிச்சு போன்னு சொல்லிட்டீங்க நீங்க. அப்ப பேருந்து சொல்றீங்க அதை பிடிச்சு வச்சு கொண்டு சொல்லுங்க, இல்லைங்க நான் சொன்னது உங்களுக்கு முழங்க இல்ல, பிச்சு பிச்சு கட்டுற பூவோட சேர்த்து கட்டினதுதான் இது ரெண்டு சொல்றீங்க. இது என்னங்க
1: இது மல்லிகைப்பூ வந்து மல்லிகைப்பூ வந்து நிறைய இருக்கும், அதை வந்து ஒரு நூல் வச்சு தொடுத்து வரும்போது கட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த பூ தான் தலையில வச்சுக்குவாங்க, அதான் சொன்னேன் நான்.
2: சரி,
0: இவருக்கு அந்த தலையில வச்சிருந்த பூவ பிச்சு பிச்சு பார்த்துதான் பழக்கம்.
2: அது யாரு செய்வாங்க, அது
0: எனக்கு
2: செய்வாங்க. சகோதரர்கள் எல்லாரும் ஒரு வேண்டுகோள், பூக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லையா இவ்வளவு பிரச்சனைங்கிற
0: நானு நீங்க என்ன சம்பந்தம் என்ன மகாலிங்க ஒரு நிமிஷம் இல்லங்க, மகாலிங்க ஒண்ணு சொன்னீங்க பூவுக்கு சம்பந்தம் இல்லையன்றீங்களே கலைவாணன், எதுக்கு அதுக்கு அப்படி சொல்றீங்க, முதல்ல அதை சொல்லுங்க.
2: வாங்கி வந்து குடுக்கறதோட நம்ம சரிதான்
0: சம்பந்தம் இருக்குல்ல, சம்பந்தம் இருக்குல்ல, வாங்கி கொண்டு வரீங்கல்ல பூவ, அப்ப பூவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல, திரும்பி நீங்க பூவிட்டுதான், நீங்க பூவிட்டுதான் மாமாட்ட கேட்கறீங்க,
2: மேய போறது விடுங்க
0: நீங்க வேற அதுக்குல மேயறத கொண்டு வரீங்க, நீங்க சத்தம் பண்ணாங்க நீங்க மேயறன்னு கொஞ்சம் பாருங்க, நானு ஒவ்வொரு தரா கேக்குறேன் சரியா. மாமா சொல்லுங்க, பூவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா?
3: நிச்சயமா இருக்கு, சொல்ல முடியாது இல்ல,
0: இருக்கு இருக்கு. சரி இப்ப இந்த மகாலிங்கம் சொல்லுங்க, ஒரு சொல்லி போட்டு பேருந்து பேசக்கூடாது தொலைச்சியா சொல்லுங்க, பூக்கும் உங்களுக்கு
2: சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் வச்சுட்டதுனாலதான் சம்பந்தம் போட்டோம்.
0: சரி ஓகே, இப்ப மல்லிகன் ரவி சொல்லுங்க, உங்களுக்கும் பூவுக்கும் சம்பந்தம் இருக்கா?
4: பூ வந்து பெண்களுக்கான ஒரு பேரே வந்து பூ ஏறுதான், பூ வச்சவங்க பூ ஏர், அந்த பூ ஏறையோட நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கையே, நம்ம தான் வாழ்றோம்.
0: பாருங்க எவ்வளவு ரசிச்சு சொல்றாங்க,
4: அது சம்பந்தம் இல்லாம எப்படி போகும்?
0: சரி இப்ப இப்ப இப்ப முத்துவேல் சொல்லுங்க, பூவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா?
1: இல்ல எனக்கு இல்ல, பெண்களுக்கு தான் சம்பந்தம்.
0: ஒரு பக்கத்துல ஒரு கொஞ்ச நேரம் நின்றுக்கே அவரை வந்து சேர்ந்து இவரும் கெட்டது நல்ல ஒரு பையன் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க,
4: அவர் சொல்றாங்களே பூக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே, வெளியில போனா பொண்டாட்டி பூ வந்து தோணுதா தோல்லையா உங்களுக்கு?
0: கொண்டு கொடுத்தாலும் சொல்றாருங்க பத்தாத்துக்கு கூட, இப்ப நீங்க கொஞ்சம் சிரிக்கணும் கூட முடியும், அதாவது கூட முடியல வச்சு விட்டுருப்பா தலையில வச்சா ராசாத்தி எவ்வளவு அழகா இருக்கு.
4: டெய்லியும் வீட்டுல இருந்தா டெய்லி பூ வந்துருவாங்க, ஸ்கூலுக்கு போனா வாங்கி கொடுப்பாங்க, கூட்டிட்டு போனா பூவை வாங்கிடுவாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, வேற எல்லாம்
0: மூந்து பாக்குறாரு,
4: மூந்து போப்பாங்க

0: மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டு ரோட்ல போனாலே யாரு வந்துட்டு போறாங்கன்னு தெரியாது, தானாவே மூஞ்சி திரும்பும். ஏன்னா அதோட வாசனம் அப்படியாப்பட்டது. மல்லிகை மலர்கள், மலர்களிலே மல்லிகை தான் உயர்வுன்னு சொல்றது காரணமே அதுதான். மத்த அத்தனை பூவும் வந்து அதுக்கு அப்புறம் தான், அழகுல இருக்கிற ரோஜா அழகுதான் அது.
1: மாமா
2: விட போற வேண்டாம், இங்க கலைவாணன் மெர்சி ராணி உங்களோட பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க கலைவாணன்.
3: பெரிய
2: பட்டிமன்றம் நீங்க முத்துவேரோட சேர்ந்த வடிவா, நான் உங்களோட கோவம் எனக்கு. நீங்க பாருங்க, நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா நீங்க உள்ளுக்கு இருக்கிறதால நீங்க கொஞ்சம் குழம்பி போயிருக்கீங்க. மெர்சி ராணி, நீங்க கொஞ்சம் மாலாம் போட்டு பால் காய்ச்சி இரவுல ஒரு நாள் அஞ்சு நடைய கொடுங்க.
3: அடி உழுவுது சகோதரி. பூ வாங்கிட்டு வர துப்புல அடிக்கிறாங்களா? இல்ல இல்ல, பூலாம்
2: வாங்கி கொண்டு குடுக்கறீங்க, அவங்க வைக்கிறாங்க, மோந்து பாக்குறது நீங்க தானே.
3: நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து சகோதரி, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை என்கிற பாடல்.
2: நல்ல பாடல்,
0: நல்ல
2: பாடல்,
0: நல்ல பாடல்.
3: ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதின்னு சொல்றீங்க.
2: அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை.
3: ஆமா சகோதரர், அந்த பாடல்.
2: அப்ப இது எப்படி வந்தது இந்த பாட்டு உங்களுக்கு?
3: உலகத்துல ரெண்டு ஜாதி, ஒன்னு ஆண் ஜாதி ஒன்னு பெண் ஜாதி.
2: பெண் ஜாதி
3: அது எப்படி வந்து பூவுக்கு வச்சாங்க இருந்து தெரியல.
2: அது ரெண்டே ரெண்டு ஜாதி தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பூவுலையும் அதைத்தான் சொல்றாங்க. உங்களை உங்களோட மனதை கவருது இல்ல, அதுதான் பூக்கள்.
4: பூவுல வந்து பூவுல வந்து
3: இல்ல,
4: பூவுல வந்து வாசனை உள்ள பூ, வாசனை இல்லாத பூ, அவ்வளவுதான்.
2: நீங்க எதுக்கு இப்ப பேசுனீங்க? உங்களை தான் பெஞ்சுக்கு மேல ஏத்தி விட்டு இருக்கேன். எதுக்கு பேசுனீங்க என்ன? நீங்க நான் புலா விட்டான்னு சொல்லல, எதுக்கு பேசுனீங்க முத்துவேர்?
0: அவரு வந்து இல்ல இல்ல சொல்லிட்டாரு. நான் வந்து மாலையா திருத்ததுதான் சொன்னேன், என் தலையில வைக்கிறப்ப நீங்க எல்லாரும் தோல்ல போடுறது சொன்னீங்க.
3: அதானே எல்லாரும் தோல்ல கை இல்ல இல்ல, அவரு கையில சுத்தி பழக்கங்க. மைனர் எல்லாம் கையில தான் சுத்தி இருப்பாங்க.
2: ரேவதி அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க?
3: அவங்க கேளுங்க பிச்சு போன.
0: வணக்கம் ரேவதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
3: வணக்கம் ரேவதி அம்மா. மகாலிங்கம்.
5: வணக்கம் மகாலிங்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
2: என்னம்மா சோகமா சோகமா பேசுறீங்க?
5: இல்லையே, சோகம் இல்லையே, சந்தோஷமா தான் இருக்கேன்.
2: சரி, அப்படிதான் இருக்கணும்.
3: சரி, பிச்சு பூண்ணா
2: அத சொல்லுங்கம்மா.
5: என்னத்த
3: பிச்சு பூ? என்ன பிச்சு பூ? எனக்கு
5: எல்லாம்
3: நீங்க கொஞ்சம் வந்து பிச்சு போடுங்க.
2: நாங்க பிச்சு போட்டேன். அவர் சொன்ன மாதிரி நாங்க பிச்சு போன இல்லைங்க, முத்துவேல் பிச்சு போட்டாரு.
5: பூ எது பிச்சு போடும் தெரியுங்களா?
2: ஐயா அதை சொன்னாங்க பாவம், இந்த முத்து வேலையில எல்லாரும் அப்படி நினைச்சாங்க. நீங்க இல்ல பூ எது பிச்சு போட
5: மாட்டீங்கன்னு
2: அம்மா அம்மா வர எனக்கு அடி வாங்கி தாப்பத்துக்கு இருக்கிற அம்மா.
6: சகோதர ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க. நான் ஒரு நாள் கொஞ்சம் சண்டை கொஞ்சம் கொஞ்சம் வேகம் அதிகமா இருந்துச்சு, கொஞ்சம் மெர்சி அணிக்கிட்ட கொஞ்சம் வேகமா என்ன பண்ணா பிச்சு கூட பிச்சு
2: அப்படின்னா
6: ஆமா சுட்டு கொடுத்த சப்பாத்திய பிடிக்கணும்ல அவர் என்ன பிடிக்கிறாரா அப்படின்னு.
2: இப்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு இந்த பூவை பெரிய ஒரு விளக்கம் நான் ஒரு பெரியவரை கொண்டு கொடுக்க வைக்க போறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா கேளுங்க. வணக்கம் அப்பா.
7: வணக்கம். வணக்கம். காற்றலில் இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்.
5: உங்களுடைய
7: எல்லோருக்கும் வணக்கம்.
0: நன்றி ஐயா. மகாலிங்கம்
7: தெரியுது, மகாலிங்கம் தான் அனைவருக்கும் வந்து அந்த காற்றலில் இணைந்துள்ள அத்தனை லிங்கங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நீங்களெல்லாம் லிங்கங்களாக இருக்கு.
0: இந்த செல்ல பிள்ள
7: எல்லோரையும் நான் அறிந்துதான் உங்களை அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சர்ச்சையை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். மகாலிங்கம் மோடி வந்து லிங்கம் என்று சொல்கிறார்களே, யாருக்காவது லிங்கி என்று யாருக்கும் பேர் இருக்கா?
0: இல்ல
7: இல்ல, லிங்கத்துக்கு தானே மாலை கிடைக்கிறது, மலர் மாலை. ஆண்களுக்கும் சொந்தம் இல்லைன்னு கூறக்கூடாது. இரண்டாவது, இந்த பெண்கள் மலர் சூடுவதற்கு காரணமே ஆண் தான் ஐயா. ஆண் இல்லை என்றால் அவர் மலர் சூடுவாளா? பூ முடிப்பதும் பொட்டும் வைப்பதும் யாருக்காக என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. முழுக்க முழுக்க உரிமைக்காரன் ஆண் தான். அந்த ஆண் இல்லை
0: என்றால் சொல்றாங்க
7: அந்த பெண்ணுக்கு பூவே இல்லை. அதனால் முழுக்க முழுக்க உரிமை அந்த ஆணுக்கு தான் இருக்கின்றது. அந்த ஆண் அந்த ஆடவன் அவளை விட்டு செல்கின்றாலோ அவள் அந்த பூவையை இழந்து விடுகிறாள். அவளுக்கு கிடைப்பதே அந்த ஆணினால் தான். அதனால் முழுக்க முழுக்க முழு உரிமையும் அந்த ஆணுக்குத்தான் இருக்கின்றது, பொறுப்பும் அந்த ஆணுக்குத்தான் இருக்கின்றது என்று சுருக்கமாக குறிப்பிட்டு உங்கள் கும்மாரத்தை நீங்கள் இங்கே தொடரலாம். நன்றி வணக்கம்.
0: இல்ல பிச்சு பூ என்னையா சொல்லிட்டு
2: போனாச்சு
0: பூ தெரியுமா?
2: இல்ல அப்பா என்னன்னா முத்துவேல் சொன்னது பாவம் அந்த பையனை இது பண்ண கூடாதுன்னு. அப்பா அப்படியே அப்பா இல்ல அந்த அப்பா அப்பா என்னடா பூவுக்கும் ஆண்களுக்கும் தொடர்பில்லையான்னு சொன்னது அப்பா ஒத்து அதுக்குதான் முளைக்கஞ்சு கொடுக்க வந்திருக்கிற.
0: இல்ல இல்ல வேற யாரோ சொன்னாங்க பூவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல, வாங்கி குடுக்கறதோட கலைவாணம்
6: சொன்னாங்க.
0: அதான் ஆனா அப்பா சொன்னது மாதிரி ஆணுக்கா வேண்டியதான் பூவே விளைஞ்சிருக்குங்கறது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. விளைஞ்சா வைக்கிறதா பூக்கள்
6: நகைச்சுவையே சொன்னேன்.
2: முத்துவேல் அவர் கூட சரி, தான் செய்தது உண்மைதான், நகைச்சுவையா செய்தன் என்று சொன்ன. இது நேரம் வரையும் நீங்க பெஞ்சில ஏற்றி விட்டது, நீங்க அதுக்கு சொன்ன அப்புறம் தான் நான் உங்களை கதைக்க விடுவேன். நீங்க முதல்ல முதல்ல நீங்க பிள்ளை என்றத ஒத்துக்கொள்ளுங்க, அப்பதான் நீங்க வாழ்க்கையில நல்லா பாருங்க. பிள்ளையா இருக்கட்டும், இல்ல நான் செய்தது பிள்ளை, நான் சொன்னது பிள்ளை, அதை ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க அதை ஒத்துக்கொள்ளுங்க ஒத்துக்கொள்ளுங்க நீங்க ஒரு இல்ல அப்படியும் இல்ல, நீங்க விளக்கம் பிள்ளை. நீங்க அந்த பூவுக்கு முதல்ல நான் சொன்னது பிள்ளை அண்டு சொல்லுங்க. இவ்வளவு பேரும் சொல்லிட்டாங்கல்ல, உண்மையா நான் தெரியாம சொல்லிட்டேன், சொல்லுங்க நீங்க.
6: சரி, நான் சொன்னது பிழை, ஆனா ஒரு விளக்கம் ஒன்னு கொடுக்குறேன். அதாவது நான் என்ன நினைச்சேன்னா ரோஜா பூ மாதிரி ஒரு தனி பூ அது அல்ல. அதாவது எல்லா பூவும் சேர்ந்து
4: தொடுத்த ஒரு மாலை, அதாவது கழுத்துல தலையில வச்சுக்காங்கல்ல, இப்போ மல்லிகைப்பூலாம் மல்லிகைப்பூலாம் தொடுத்து அது பூ கட்டி கொடுக்கறாங்கல்ல, ஒரு முழம் ஒரு முழம் அரை முழம் அந்த மாதிரி.
2: யோசிச்சு பாருங்க, மாலையா கட்டினாதான்
4: எங்களை
2: கொஞ்சம்
4: தனிப்பூ அல்ல, எல்லாம் சேர்ந்தது எல்லாம் சேர்ந்தது.
2: இல்ல இல்ல, இப்ப இப்ப வந்து திருப்பி சொன்னா இவர் சொன்னது பிச்சு பிச்சு கட்டுறது தானுங்க என்று சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர்
4: அவங்க அப்படித்தானே கட்டிட்டு இருக்காங்க, அவங்க அப்படித்தானே கட்டுறாங்க. ஒரு நாங்க பூ கட்டும் போது ரோட்ல போகும்போது பாப்பேன், ஒரு கும்பலா வச்சிருப்பாங்க, அதுல இருந்து எடுத்து எடுத்து ஒரு நூல்ல வச்சு கட்டிக்கிட்டு
2: எடுத்து எடுத்து கட்டுவாங்க. அந்த பூவை பிச்சு போட்டு நகட்டுறாங்க இல்லையே, பிச்சு பிச்சுன்றதுக்கு எடுத்து எடுத்துன்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் அதுல? என்ன என்ன முத்துவேல் திருப்பி திருப்பி நீங்க நீங்க நான் உங்களோட சேர்ந்த நகைச்சுவையா சொன்னார் கலைவாணன் சொன்னார் ஒத்து ஆமாங்க சரி, நான் அது நகைச்சுவா சொன்னேன். இந்த பட்டிமன்றத்தை சிறக்க பண்றதுக்கு பட்டிமன்றம் இல்ல இது, இந்த கலகலப்ப என்று சொன்னாலும் அவர் ஆமா போட்டுட்டார். இவர் பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க.
8: அம்மா ராணி பேசுற, மெஸ்ஸி பேசுறா
2: சொல்லுங்க ராணி சொல்லுங்க.
8: அவரு முத்துவேலையா சொன்ன மாதிரி பூவை பிச்சு கட்ட மாட்டாங்க.
2: பூவை
8: கட்டுறப்ப வந்து பூவை வந்து முழுசாக வச்சு கட்டுறாங்க. அந்த பூவுக்கு இடையில வந்து அந்த இலை வந்து வாசலைக்கு இலை எல்லாம் வச்சு கட்டுவாங்க பாத்தீங்களா, அரும்பு இல்ல ஒரு மாதிரி இந்த இலை எல்லாம் வச்சு கட்டுவாங்க,
2: துளசி
8: இலை அதை வச்சு கட்டுவாங்க. அந்த அந்த துளசி இலையெல்லாம் பிச்சு ரெண்டா ரெண்டு பக்கத்து வச்சு கட்டுவாங்க. அதுதான் ஐயா சொல்றாங்க சொல்றாங்க.
4: ரோட்ல போகும்போது பார்த்தேன் கையில எடுத்து எடுத்து
2: என்னங்க ஐயாக்கு இலைய பிக்கிறதும் பூவை பிக்கிறதும் வித்தியாசம் தெரியாதீங்க? இலைய பிக்கிறதுக்கும் பூவை பிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே.
8: என்ன பூவை வந்து முழுசா வச்சு கட்டுவாங்க ஐயா,
2: ஐயா
8: துளசி இலையெல்லாம் வந்து ரெண்டா உடச்சு அப்படி ரெண்டு பக்கத்து வச்சு மடிச்சு கட்டுறதா, நீங்க பூவை பிச்சு கட்டுறதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க
4: சொல்லிட்டீங்களா? ஒரு நூல்ல வச்சு கட்டிட்டே வருவாங்க. தனிப்பட்ட
0: பிச்சு கட்டுவாங்க, பூவை பிச்சு கட்டுவாங்க. எதுக்கு கட்டுவாங்கன்னா கதம்பத்துக்கு பிச்சு பிச்சு கட்டுவாங்க. அது உண்மைதான், அவருக்கு சொல்ல தெரியல.
2: செவ்வந்தி மட்டும் இல்ல, இந்த கார்னேஷன் பிளவர் ஒன்று இருக்குது, அத கூட பிச்சு பிச்சு
0: கோழிக்கொண்டா இருக்கும், அந்த பூவையும் பிச்சுதான் கட்டுவாங்க. அது கதம்பா, எல்லா பூவையும் சேர்த்து பிச்சு போட்டு கட்டுறது பேரு கதம்பா. அது அவருக்கு சொல்ல தெரியல.
2: ஆனா ஆனா இல்ல சொல்ல தெரியல இல்லைங்க, தான் சொன்னது தப்பு என்று ஒத்துக்கொண்டு தெரியல. உங்களோட கோணத்துக்கு நாங்க வரையல நிக்கிற எல்லாரும் அமைதியா இல்லங்க. ஒரு தடவை ரேவதி அம்மா ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. இந்த ராணி அம்மா பாவம், நேற்று தொடக்கம் அவட நம்ம பாடல் வரும்போதெல்லாம் அவங்க கேட்க முடியல. ராணி அம்மா இருக்கிறீங்களா? மெர்சி ராணி பாட்டு கேட்கல. எப்போ மெர்சி ராணி பாருங்க, அவர் பூவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார், அந்த பூ அவரோட சம்பந்தம் இருக்கு, அதனால அவரோட பாட்டோடய சேர்ந்துருவோம். அப்படித்தானே மெர்சி ராணி நீங்க? சரி, இப்ப எல்லாரும் அமைதியா அந்த பாட்டை கேட்டுருங்க. முதல்ல ஐயையோ, நான் பாட்டை புள்ளையா கொண்டு வந்துட்டேன் மாமா. சின்ன சின்ன பூவேக்கு பாட்டு புள்ளையாயிருச்சு. மாமா முத்துவேல் சொன்ன மாதிரி அதுலயும் சின்ன சின்ன வடிவு தானே பெண்ணல்ல. என்ன விருந்துறீங்க?
0: ராணியம்மாக்கு
2: பெண் பாடுன்னுதா ஆண் பாடுன்னுதா என்னோ தெரியல, ஒன்றெடுத்து வர்றேன்
0: எடுத்து
2: வரலாம்.

0: பாணியம் அவருடைய பாடல் இப்பொழுது உண்மையிலேயே முழுமையாக கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு தண்டனை. மெர்சி ராணி மற்ற எங்களுடைய கலைவாணன் அவர்கள் நின்று பார்த்துட்டு ஓடியே போயிட்டாங்க. ராணியம்மா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? என்ன பாட்டு கேட்டு ஒண்ணு விக்கிறீங்க? என்ன நடந்தது? பாட்டு தான் முழுசா குடுத்தாச்சு.
1: நாங்க உள்ள ஆனந்தத்துல பேச்சு இல்ல.
0: என்னவா உள்ள வந்துட்டீங்க, அதனால தீக்குது. நல்லது மாமா. பாணியம்மா
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்ப நாங்க எங்களுடைய மற்ற அன்பு உறவுகளே
1: நன்றி
0: நன்றி நன்றி. அங்க ரேவதி அம்மா, அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா. இப்ப மாளிகத்தை யார் இணைச்சது? அதாவது மல்லியம் ரவியை யார் இணைச்சது? நீங்க நினைச்சீங்க. ஆனா அவர் வந்து பால் காய்ச்சி குடிக்க போயிருக்கான்னு தெரியாதா உங்களுக்கு? டிஸ்டர்ப் பண்றீங்க இல்லையா? அவர் பால் காய்ச்சி குடிக்க போயிருக்காரு, இவர் அவர் அழைக்கிறாரு. எனக்கு தெரியும் தானே, அவர் குடிச்சிட்டு மீண்டும் வந்து அவர் அழைப்பாருன்னு. நீங்க என்னண்டா?
2: நீங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் உயிரும் உடலும் மாதிரி. அவரு இல்லன்னா இவரு இருக்க மாட்டாரு, அவர் இருக்க மாட்டாரு,
0: இருக்க மாட்டாரு. உண்மையாவா மகாலிங்கம்? மகாலிங்கம் இல்ல,
2: பறந்துருச்சு
0: இல்ல அம்மா, அது ஒரு டைமுக்கு இந்த இது கட்டாது. அப்ப இல்ல இருக்காரு இருக்காரு. சரி, இளவரசியை இணைச்சு கொள்ளலாம் என்று யோசிச்சன். சரி, இப்ப நாங்க கண்ணனையும் இணைச்சு கொள்ளலாம், கண்ணனையும் இணைச்சு கொள்ளலாம். அம்மா அம்மா உங்களோட பாட்டை சொல்லுங்கம்மா. நீங்க
2: பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வைக்கனே என் சின்னவையா, இந்த தோளுக்காகதான் அந்த மாலை ஏங்குது, கல்யாணம் தச்சேரிய போது.
0: பூவை எடுத்து ஒரு மாலை, நல்ல அருமையான பாடல். என் சின்ன ராசா, நல்ல நல்ல பாடல். சரி, இப்ப மகாலிங்க
2: முத்துவேல் இருக்காரா? முத்துவேல் இருக்காரா?
0: அது முத்துவேல, முத்துவேல தான் நான் கூப்பிட போறேன். என்னடா உணரம், நான் பேச விட பெஞ்ச எழுதி வச்சேன்.
2: நான் வேற நான் ஏதாவது தவறா நினைச்சு போறாரு, பூ பிச்சுட்டு.
0: இல்ல இல்ல சொன்ன, இல்ல இல்ல இல்ல, அது நாங்க
2: தமாஷா சொன்னேன்,
0: தவறா நினைக்க மாட்டாங்க.
2: என் குட்டி பையன் அவனோட நேரம் கழிச்சதுனால என்னால கலந்துக்க
0: முடியல.
2: மட்டும் கேட்டேன், அவர் யார் யார் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாமோ கேட்கலாம்
0: சொன்னீங்க.
2: நூல் சொன்னாரு அவர் வந்து, அவர் படத்தோட காதல் கதையில் தானே சொன்னாரு, அவர் கல்யாணம் பண்ணி போறாருல்ல.
0: யாருடைய காதல் கதை?
2: இன்னமும் படத்துல, அவர் படத்துலதான் ஒரு வசனம் வந்தது, ஒரே ஒரு முறை தான் வரும் காதல்.
0: இல்ல உண்மையிலேயே அவர் அவரும் காதலிச்சத சொன்னாரு இல்ல, கேக்கலையாமா?
2: அச்சார்ஜுதான் கேக்குறேன், அது உண்மைதான். நான்
0: உண்மை உண்மை அவர் சொன்ன முதல் காதல் கதை.
2: அவர் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம எல்லாம் கூப்பிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு போடுவாரு
0: இல்ல? ஆனா இல்ல, இப்ப அது அதோட இருக்கிறாரு இவ்வளவு நாளா. பாருங்களேன், 40 வயது என்ன சொல்லியிருந்தேன், அந்த வயசு எனக்கு, இந்த வயசு மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்காது. யார்ட்ட வயசும் இல்லாட்ட வயசை மட்டும் நான் மறந்துடுவேன். என்ன இன்னைக்கு புதுக்கோட்ட செல்வகுமார காணே இல்ல? ரெண்டு செல்வகுமார் இணைச்சிடலாம். சரி, வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
3: வணக்கம் அனைவருக்கும், இனிமையான இரவு வணக்கம்.
0: அதுக்கு என் சோகமா இருக்கிறீங்க இவ்வளவு நேரம் ஆச்சாரி? இந்த நீங்க சொல்லுங்க, பிச்சி பூண்டா என்ன?
3: என்னங்க
0: பிச்சி பூண்டா என்ன?
3: பிச்சி பூனா பூங்க.
0: அம்மா என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன வந்து இருக்கும், அது எங்களுக்கு பூவன்னு தெரியும், பிச்சி போட்டு சொல்ற இது உங்களை விட முத்துவர் தேவையில்ல போல.
3: நான் பிச்சிப்பூ பார்த்ததில்ல மேடம், பிச்சிப்பூ கேள்விப்பட்டிருக்கேன். ஆடி பிச்சிப்பூ உன்னை பார்த்தபோது வாழ்த்தவல்ல, அந்த படத்தை கேட்டிருக்கேன், பிச்சிப்பூவே கேட்டிருக்கேன்.
0: சரி, இப்ப எங்க எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார், எதுக்கு நீங்க உன நேரமா வரையல நீங்க செல்வகுமார்?
4: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: என்ன செல்வகுமார், இவ்வளவு தூரம் நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம், நீங்க வந்து ஒரு பதில் சொல்லுவோம் மண்டில.
4: ஆயிடுச்சு.
0: எது
4: ஒரு நிமிஷம் அம்மா, இந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வரமா?
0: ஆஃப் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் ஓன்ல
4: வச்சிருக்கேன்,
0: எல்லாம் ஓன்ல இருக்கு, இனிதான் ஆஃப் பண்ண போற. சரி கண்ணன், நீங்க அந்த பூவை பாக்கல, அதனால உங்கள்ட்ட கேட்க இயலாது. இப்ப நாங்க இப்ப இவரோட பேச்ச கேட்கலாம். எங்க முத்து, முத்துவேல், சரி உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க.
5: சரி, இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவோம்.
0: இல்ல கதை மட்டுமில்ல, நான் உங்கள்ட்ட ஒரு தாழ்மையா ஒரு ஒரு சின்ன விடயம் உண்டு. என்னண்டா, நீங்க அன்பு என்ற ஒன்றதுக்குள்ள நீங்க கட்டு ஒரு ஒரு இப்ப அன்பான ஒரு கூட்டம், அன்பான ஒரு குடும்பம், அதுக்குள்ள நீங்க கட்டுப்பட்டு அவங்களுக்குள்ள சேர விருப்பமா, அல்லாட்டி சேராம தனிமையா, இல்ல நான் தான் ராஜா, நான் சொன்னதுதான் சட்டம் என்று இருக்க விருப்பமா?
5: இல்ல அப்படி இல்ல, நான் யாரையும் அந்த மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன வந்து எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு நானும்
0: சேர்த்துக்குவேன். இல்ல சேர்ந்து நாங்க ஒரு இப்ப நாங்க பல்லாங்குழி விளையாடுறேன், சரியா? நீங்க வந்துட்டு நீங்க பல்லாங்குழி விளையாட மாட்டேன், நான் விளையாட மாட்டேன் என்று சொல்லி போட்டு நீங்க நான் இப்படித்தான் நிப்பேன் நிக்கிறீங்களே, அதுதான் இப்ப நான் கேக்குறதுக்கு கேள்வி.
5: எனக்கு தெரியலன்னா ஓரமாட்டேன், வேடிக்கை பார்ப்பேன்.
0: அத பழகி கொள்ள மாட்டீங்க அவ்வளவுதானே?
5: வழக்கம் வந்து எல்லாத்துலயும் அதிக ஈடுபாடு இல்ல இல்ல.
0: பழையபடி வராருங்க, அது அதே இதுக்கு வராரு, ஈடுபாடு இல்லையாண்டுதானே, பழையபடி வராரு, இவரை திருத்த முடியாது. சரி, இப்ப கண்ணன் கூட பாட்ட சொல்லுங்க. அம்மா இதுக்கு ஓடி போயிட்டான், இப்ப நாங்க புதுக்கோட்டை செல்வகுமாருக்கு.
3: அபூர்வ சகோதரர் பாட்டுங்க, வாசிக்கும் காதலுக்கு ஜே, அந்த பாட்டு போட்டுருங்க.
0: என்ன காதலுக்கு?
3: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.
4: வணக்கம். வணக்கம்மா.
3: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.
0: காதலுக்கு ஜே. சரி, இப்ப முத்து முத்துவேல கதைய கேக்கலாம். இப்ப இவ்வளவு நேரமா அவரை வச்சு பாவம் விரட்டு விரட்டு விரட்டியாச்சு. ஆனா என்ன செய்தான்னு, இப்ப நாங்க ஒரு குடும்பமா குதூகலி கேட்க அவரு என்ன நாள் இருக்குது, அவர் எங்களோட குடும்பத்தோட எங்களுடைய குணத்துக்கு எங்களை மாதிரி சேர்ந்து உறவு சொல்லி உறவு என்ற ஒன்று சொல்லி பேசுறதுக்கு நாள் இருக்குது, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். சரி சொல்லுங்க, புது புது என்ன
4: அதாவது புலவர்களுக்கிடையே தர்க்கம் இருக்கணும், சண்டை வேண்டாம், சமாதானமா இருங்க.
0: யாருங்க சண்டை?
4: புலவர்கள்
0: நீங்க தாங்க சண்டையை ஓட்டுறீங்க, நீங்க ஒரு பக்கத்தா, நாங்க எங்க சண்டை பிடிச்சாங்க? குற்றம் குற்றமே எரிச்சு தள்ளி போட்டாரு, அது எப்படி புலவர் கிடையில? அது எப்படி?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் புதுக்கோட்டை. சரி, இப்ப அம்மா ஒரு கதை கொண்டு கேட்கலாமா முத்துவேல்ட்ட? இல்ல ராமதியா? சரி நீங்க சொல்லுங்க. நாலஞ்சு என்ன செய்யறீங்க?
3: விடைபெறுகிறேன்.
0: இந்த கதை யாருக்குமே சொன்னது
5: என்ன? நான் சொன்னேன்னா யாராவது கதை தேடி அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால நான் சொல்றதில்ல இந்த மாதிரி கதைகளை, ஏன்னா ஒரு அரை குறை சொல்றேன், அதை சொல்லுங்க.
1: நாங்களும் ஒரு கதை அது
5: இல்ல இருக்கட்டானா, என்னுடைய கற்பனைகள் எனக்கு ஏகப்பட்ட கற்பனை.
0: ஒரு கிராமம்
5: சொல்லுங்க, ஒரு கிராமம், ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம்.
4: சொல்லுங்க, நாங்க கேக்குறோம், நீங்க சொல்லுங்க.
5: ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துல வந்து அவருக்கு வந்து கணவன் மனைவியும் விவசாயம் தான் செய்யறவங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பிள்ளைங்கல்ல மூணுல நாலு வேணாலும் வச்சுக்கலாம், சேர ஒரு மூணு பிள்ளைங்க. அதுல ஒரே ஒரு பெண்
4: குழந்தை,
5: ஒரு பெண்
1: குழந்தை,
0: குழப்பமாக்கும்
1: குழப்பம்.
0: யாராவது கலர் கலர் கேட்க விரும்புனா காட்டளிக்கு வாங்கப்பா, ஓடி வாங்க, வாங்க உங்களையும் சேர்த்துக்கலாம், ரெண்டு பேரும் சேர்க்கலாம். அதனால வர்றவங்க வாங்க, கதை கேட்கலாம். சொல்லுங்க.
5: அது வந்து ஒரு பெண் குழந்தை, மற்றது ஆண் குழந்தை. இந்த சூழ்நிலையில ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த சமயம் வந்து ஒரு வெளியில இருந்து, அதாவது டவுன்ல இருந்து அரசாங்க அதிகாரிகள் அந்த ஊருக்கு வர்றாங்க. அவங்க வந்து இந்த கிராமத்துல வயல்கள் இந்த கணக்கெடுத்து வேற வர்றாங்க, விவசாயம் மக்கள் வாழ்க்கை அது
4: கணக்கெடுக்கிறாங்க.
5: ஆமா, ஏதோ ஒரு கணக்கெடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுக்கும் போது எல்லா மக்களும் வந்து அவங்களை வந்து வர வச்சு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து காஃபி கொடுத்து சோடா கலர் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு உபசரிப்பு நிறைய நடக்குது கிராமத்துல.
0: எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைங்க அவங்களுக்கு?
5: இல்ல, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு
0: தான். அத நான் தான் கேட்க மறந்துட்டேன்.
5: அந்த மாதிரி விபசரணை நடக்கும்போது அவர் வந்து யோசனை பண்றாரு, சரி என்னடாது, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு பேர் வந்து யாரும் இது பண்ணல, ஒரு அரசாங்க அதிகாரின்னு வரும்போது எல்லாரும் வந்து உபசரணம் பண்றாங்களே, சரி நம்மளுடைய பிள்ளைங்களும் ஒரு அரசாங்க அதிகாரியும் ஆக்கணும்னு ஒரு அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது.
0: சரி,
4: சரி,
5: பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு, அதாவது வெளியில வந்து படிக்க வைக்கிறாரு.
0: சரி,
5: படிக்க வைக்கும் போது இந்த பையில் பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பசங்களோட சேர்ந்து அவங்க சுத்திட்டு ஊர் சுத்திட்டு அரட்டை அடிச்சுட்டு ஒரு மாதிரி படிக்க
0: மாட்டேங்கிறாங்க.
5: ஆமா ஆமா ஆமா, காவல பசங்க எல்லாம் போட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் நல்லா
4: படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனம்
0: பேசலாம்.
5: மேல் படிக்குதா, காலேஜ் படிக்கிறதா, வெளியில வந்து அனுப்பி ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. நல்லா படிச்சு திறமை தைரியம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்துருது. சரி, பொண்ணுக்கு வேலையை அனுப்பணும், இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து பொண்ணு மாதிரி வளர்க்காம பையன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு சுதந்திரம் தைரியம் எல்லாம் கொடுத்து எல்லாம் அந்த மாதிரி, அந்த பொண்ணு வந்து ஒரு தைரியமான பொண்ணா போய் அது வந்து ஆண் பெண் அப்படிங்கறத விட மறந்துட்டு அது ஆண் மாதிரியே அனைத்து செயல்பாடா செய்யுது.
4: சரி,
5: காலேஜ்ல படிக்குது, படிச்சு முடிஞ்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுது, ஒரு பிரைவேட் கன்சர்ன், சாதாரண வேலைக்கு போகுது, சாதாரணமான உலகம் நுழையுது. நுழைஞ்சோன்னா அவனுடைய திறமையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்குது, மேனேஜர் ஆகுது.
4: சரி,
5: மேனேஜர் ஆகி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கல்யாண வயசு, ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன்.
4: சரி, கல்யாண வயசு,
5: கல்யாண வயசு தான், கல்யாணம் ஆகல, கல்யாண வயசு ஆகுது. அப்போ வந்து அந்த பிரைவேட் கன்சர்ன்ல ப்ரொடக்ஷன் யூனிட் தனியா ஒரு யூனிட் இருக்கும், இவங்க வந்து ஆபீஸ் லெவல்ல இருக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ்.
0: அதுல முத்துவேல் லெவல்ல, முத்துவேல் வாயோர்தர் வேறு செய்யறேன் சொல்லுங்க.
5: ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து ஒரு பையன் வேலை பாக்குறாப்ல,
0: அது உங்கள மாதிரி.
5: சரி, இருக்கட்டும், ஒரு பையன் வேலை பாக்குறாப்ல, அந்த பையன் வந்து ஏதோ அதெல்லாம் வந்து ஆபீஸ்ல தான் டீல் பண்ணணும். டீல் பண்ணும்போது இந்த மேடத்துக்கிட்ட, இந்த பொண்ணுகிட்டதான் பேசுறாங்க. பேசுறோன்னா அப்படியே வந்து நாலு வட்டத்துல அந்த பையன் நல்ல பையனா இருக்கிறதுனால அந்த பொண்ணு நாலாவட்டத்துல காதலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அதை விட வீட்டுக்கு தெரிய வருது. வீட்டுக்கு தெரியாதுன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. சரி பொண்ணு நல்ல பெரிய லெவல்ல கொண்டாடுறோம் பார்த்தா இடையில இந்த பொண்ணு அந்த மாதிரி காதல்ல வருது.
0: சரியா சொல்லணும். கொஞ்ச காலத்துல அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம், மறுபடியும் செய்து
5: ரெண்டா
0: நாங்க யோசிப்போம். இல்ல சின்ன பிள்ளைங்களை இல்ல எங்களுக்கு சரியா சொல்லி கொடுங்கல்ல.
5: இல்ல இல்ல இல்ல, அதாவது பிகினிங்ல வந்து யாரு ஏத்துப்பாங்க, கொஞ்ச காலம் கழிச்சு கல்யாணம் பண்ணி
0: கொஞ்சம் பாருங்க. அம்மா அம்மா நான் கேட்டதுல பிள்ளை இருக்கா ஏதாவது?
4: பிள்ளை இல்ல. முத்துவேல் ஸ்டார்ட் ஆகட்டும்.
0: என்ன கல்வி
2: முதல்ல ஏன் அவங்களுக்கு கல்யாணம் சம்மதிக்கல? முதல்ல
0: அத சொல்லுங்க, எதுக்கு சம்மதிக்கல?
5: நினப்பு போற அந்த பொண்ணு பெரிய லெவல்ல போகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான்
0: அந்த தந்தைக்கு. சரி, அப்புறம் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க.
5: ஒரு கட்டத்துல சரி பொண்ணு ஒரே பொண்ணு தானே, ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரி ஏற்பட்டோம்
4: அப்படின்னு
5: அப்புறம் மறுபடியும் கல்யாணம் ஆகி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மேனேஜரா இருந்தது ஜென்ரல் மேனேஜரா மாறிடுது. அதனோட திறமையில ஜென்ரல் மேனேஜர் ஆயிடுது.
0: ஆயிடுது
5: அந்த கட்டத்துல வந்து இந்த குழந்தைகள், இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க பிறக்குது. ரெண்டு பிள்ளைங்கன்னா ஆண் பிள்ளைங்கன்னு வச்சுங்களா, ரெண்டு ஆண் பிள்ளைங்க பிறந்தது
0: பிறந்துருச்சு.
5: ஆமா, அவங்க இருக்கும்பொழுது இவங்க ஜென்ரல் மேனேஜர் ஆயிடுறாங்க. அவர் வீட்டுக்காரர் வந்து சாதாரண மறுபடியும் அதே பொசிஷன்ல எடுத்துறாரு.
0: உணர்வு உருத்த ஆரம்பிக்கும் போது
5: சரி சரியா வராது, நம்ம வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவரு ஐடியா பண்ணி சொல்றாரு. போல வேண்டாம், நம்ம வேற ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுங்களா, ஆபீஸ்ல கம்பெனில எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து வேற ஊரு. என்ன தெரியுமா,
0: என்ன
5: தெரியும், ஜெனரல் மேனேஜர்.
4: இவர் வந்து குறைஞ்ச பதவி தெரியுமோ அப்படின்னு ஈகோல போறாரு. அவரு
0: அவர் வேற ஊருக்கு போறாரு,
4: வேற ஊருக்கு போறாரு.
0: மனைவியை கூட்டிட்டு தானே போறாரு, தானா போறாரு?
5: அதுதான் சொல்ல வர, அது வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாரு. அவங்க யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜென்ரல் மேனேஜர், அந்த டயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஜென்ரல் மேனேஜர் இருந்தவங்கள அந்த டிவிஷனலுக்கு சூப்பரண்ட் மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்துறாங்க அந்த லேடிக்கு. அவங்க அதோட இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க, அந்த லேடி போயிட்டாங்க. இவர் வந்து சரி நான் இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் டிரான்ஸ்பர்ல போறேன்னு சொல்லி இவர் டிரான்ஸ்பர்ல இவர் அந்த வெளியூருக்கு வந்துடுறாரு. வெளியூர்ல வந்தோடனே அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ என்ன, நீ வந்து பெரிய லெவல்ல போயிட்ட, நான் வந்து அந்த ஆபீஸ்ல இருக்க முடியாது, அதனால நான் வேற ஆபீஸ் போயிடுறேன். இப்ப நம்ம குடும்பம் வந்து எந்த ஒரு பணி என்னோட வந்துரு அப்படிங்கிறாரு. குடும்பத்துக்கு வந்து அப்ப அவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து மதுரைன்னு வச்சுக்கலாம், மதுரை கொண்டாரு அவரு. அந்த அம்மா வந்து மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல அந்த மெட்ராஸ் வந்து அந்த டோட்டல் தமிழ்நாடுக்கும் கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோலுக்கு அவங்க பெரிய லெவல்ல போயிட்டாங்க, அமைச்சர் போயிட்டாங்க.
0: இப்ப 14:27 உங்க கதை எத்தனை முடியும் அத சொல்ல. அம்மா
4: இல்ல இல்லம்மா
5: முடியும் நாளைக்கு சொல்லலாம், முடியும் நாளைக்கு சொல்ல. என்ன கதை தெரியல, நாளைக்கு
0: ஆரம்பிச்சுக்கிறேன்.
5: அந்த கணாமனை ரெண்டு பேரும் மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு உனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நீ ஒரு யோசனை பண்ணி எனக்கு முடிவு சொல்லு, நான் மதுரைக்கு போறேன்னு சொல்லி அவர் கிளம்புறாரு.
0: சரி,
5: இவங்க இவங்க யோசனை பண்ணணும், யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்றேன். யோசனை பண்றாங்க என்ன செய்யலாம், சரி மதுரை போயிருமா வேண்டாமா, இல்ல இங்கதான் இருப்போமா, இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சின்ன உள்ள ஆம்பிஷன் என்ன, மிகப்பெரிய ஆளாகணும், அதே ஒரே காரணம் தான். அது ஒரு பெரிய காரணம், அது வந்து பெரிய அளவுல இருக்குது மனசுல வந்து சின்ன பிள்ளைல இருந்து பதிஞ்சது.
0: சரி,
5: இப்ப இடையில வந்து இடையில கணவன் வந்து அவரையும் ஒண்ணு செய்ய முடியாது, அதனால
0: சரி
5: அவருடைய போலாமா.
0: ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு, சொல்லுங்க உங்களுக்கு கதைக்கு சொல்லுங்க.
5: ரெண்டு நிமிஷம்
0: தான்
5: இருக்கா
0: இருக்கு.
5: யோசனை பண்ணி குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. குழம்பிட்டே இருக்கும் போது அவருக்கு கணவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். கணவனுக்கு பதில் சொல்லும் போது ஒரு நாள் வந்து ஒரு தீவிரமா ஆராய்ஞ்சி ஒரு முடிவு சொல்ற அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க இத நாளைக்கு சொல்றேன்.
0: எடுப்பாங்க என்னன்னு நீங்க சொல்லுங்க, எங்கள்ட்ட சொன்னா உண்டே உண்டுதான் நான் சொல்லுவேன்.
5: இல்ல அந்த முடிவு வந்து நான் நாளைக்கு சொல்றேன், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நீங்களா கற்பனை பண்ணுவீங்க.
0: இது கதை முத்துவேல், முத்துவேல் இது கதை, இது கதை தானே?
5: ஆமா
0: சார், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு. அம்மா இது கதையா? அம்மா கதை தானே?
2: கதைதான்.
0: என்னம்மா ஒரு வீரப்பா சிரிப்பு சிரிச்சிட்டு கதை தான் என்றீங்க அம்மா? என்னம்மா நீங்க
2: கண்ணனிங்க இத்தனை நேரம் கேட்டு நின்றுட்டு இது கதையான்னு
0: கேட்டேன். எனக்கு அதானே கதைன்னு அம்மா அண்டைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அண்டன்னு முடிக்கிறேன் இல்ல, இது இது முடிக்காம இதுல நான் விட்டு நாளைக்கு வாரம் எடுத்து நாளைக்கு
2: இது
3: தொடக்கம்.
5: இந்த கதையை வந்து நான் டிவி சீரியல் எடுத்தா ஒரு வருஷம் எடுக்கலாம். நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற கதைய டிவியில எடுத்தா ஒரு வருஷத்துக்கு அந்த சீரியல் எடுக்கலாம்.
2: மெகா சீரியல்
5: சினிமா கூட எடுக்கலாம். பத்திரிகை கதையோட எழுதலாம். ஆனால் இது வந்து நான் ஓரளவுக்கு தான் சொல்லிருக்கிறேன், இன்னும் ஒரு 25% சொல்லிருக்கேன், இன்னொரு 75% இருக்கு. அது என்னுடைய கற்பனை. அந்த கற்பனையை நான் போக போக சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். அதாவது அவங்க என்ன ஐடியா பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத இப்ப நேயர்களுக்கு ஒரு யூகத்துக்கு விட்டுறேன்.
0: யூகத்துக்கு விட்டுருக்காங்க. சரி, இப்ப
4: பேரு நாடகத்துக்கு பேரு,
0: அந்த கதையின் முதல் ஹெடிங் என்ன? பேர் கிடையாது,
2: யாருக்கும் பேர் கிடையாது.
0: அதுல இருக்கிற அவங்களுக்கும் பேர் இல்ல, கதைக்கும் பேர் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க பேரை
5: கேட்டுக்கோங்க. அது கதைக்கு எப்படி வேணாலும் பொருத்தமான பேர் வச்சுக்கோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹேமான பேர் வச்சுக்கோங்க.
0: ஹேமாக்கு வச்சுட்டீங்க.
5: ஹேமா இல்ல, ஹேமா ஹேமா மாலினு சொல்றோம்ல சுருக்கமா.
0: ஹேமா ஹேமா. அப்ப அவருக்கு
5: கணவருக்கு வந்து ஒரு கணவர் அஜினு வச்சீங்களா?
0: ஏங்க அவ்வளவு பெரிய பேர் வச்சு கணவர் என்ன கண்ணன் உங்களுக்கு கணவர் அஜினு
3: போயிட்டு வேற சண்டைக்கு வந்துருங்க. அப்புறம்
0: வேணுடா சண்டைக்கு வர போகுது, நீங்க கண்ணகபாடி பாத்து. ஹேமாண்டு யாரு? ஐயோ ஹேமாண்டு இருக்கிறான், பேரை மாத்துங்க. எங்க ஹேமண்ட தான் இருக்கிறான், நீங்க வேற போடுங்க.
5: வேற வேணா கீதா, கீதான்னு வச்சுக்கோமா.
0: கீதா கீதா கீதாண்டு வைக்கலாம்.
5: கீதா
3: கீதான்னு இருக்க ஃப்ரெண்டு
0: கொஞ்சம் இவர் சொன்ன கதை
2: எப்படி
0: இல்ல, இவர் சொன்ன கதை அருக்காணி சூரியகாந்தி பட கதையா இது. நீங்க சொன்ன கதை
2: யார் சொன்னது?
0: அப்பா வந்து சொல்லி
2: கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
0: இல்ல ஒரு கோபி ஊத்தி தாங்கப்பா, ஒரு காபி ஊத்தி கொண்டு வாங்கப்பா, தண்ணி சுவைச்சிட்டு வரணும், எனக்கு ஊத்தி வந்ததே இல்ல, நித்திர குறை வந்துச்சு.
4: இப்ப சொல்லிருக்கீங்க
0: இல்ல, இப்ப 25% தான் சொல்லி இருக்கீங்களா? சொல்லாம கொள்ளாம மாலிங்க ஒரு நாளும் போக மாட்டேன்னு போயிட்டாரு. ஒரு நாளும் சொல்லாம பண்ணாம போயிட்டாருங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லி அம்மா நான் போக போறேன். ஒரே ஒரே ஓட்டமா போயிட்டார். சரி, இப்ப நீங்க உங்களோட பாட்டை மறக்க போறீங்க. புதுக்கோட்டை செல்வக்கோணம் உங்க பாட்டை சொல்லுங்க முதல்ல.
4: எனக்கு பூ வைத்த பூ வைக்க பூக்கள் சொந்த மாமா. எல்லாம் பூவை பத்தியே பேசுங்கல்ல, அந்த பாடலை போட்டுருவாங்க.
0: சரி, இப்ப கண்ணன் ஒரு இடவரி பாட்டு கொடுங்க.
6: மேடம் எனக்கு மயக்கம் வச்சு மேடம் கதையை கேட்டு.
0: அதனால கனகவாணி என்றாரோ இவர் பயந்துட்டார். ஐயோ ரேணு, நல்ல பிள்ளைங்களா வந்து போன பிள்ளைகளப்பா, அதுல வரவிடுங்க பாவம்.
7: கனகவாணி பரப்பு நீங்க கேளுங்க, கொடுக்கலாம்.
4: அதுக்கு விடை சொல்லாம போயிட்டீங்களேமா. வாத்தியார் என்ன சொன்னார்?
0: வாத்தியார் என்ன
4: சொல்லாதே,
0: யாருமே கண்டுபிடிக்கலையே. அம்மாவும் கண்டுபிடிக்கல, கண்ணனும் கண்டுபிடிக்கல, யாரையும்
4: கண்டுபிடிக்கலாம்.
0: சொல்லட்டுமா? அது அவர் என்ன சொன்னாருண்டா, நீங்க கொஞ்சம் அரைக்கணும். புதுக்கோட்டை செல்வ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போங்க. மனைவியில பக்கத்துல இருக்காம கொஞ்சம் விலகி போங்க. அங்கே
6: டவர் கிடைக்க மாட்டேங்குது.
0: டவர் கிடைக்கும், மனைவி பக்கத்துல இருக்கிறதே டவர்
4: கிடைக்கும்.
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
4: கேக்குது
0: கேக்குது.
4: இல்ல, இன்னைக்கு காலையில அப்பா அப்பா அப்பா எடுத்துட்டு வந்து கதைக்கு ஒரு மலர் யாரோ வந்து பதில் சொல்றேன் வந்தாங்க.
0: இன்னொரு இன்னொரு விடயம் எங்களுடைய அந்த வாட்ஸ்அப்ல இப்ப நீங்க அட் பண்ணிக்கொண்டா உங்களுடைய ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பதான் பொப்ப பண்ணி வரைக்க தெரியும். அது முதலாவது ஒன்றுமே இல்லாம இப்ப மற்றது இன்னமொன்று இன்னமொரு விடயம் நாங்க அழைக்கும் போது இப்ப நீங்க என்ன ஒரு கேள்விய விட்டுட்டு போறீங்க. இப்ப அதாவது இந்த வானொலியில இப்படி இப்படி என்று கேள்வி விட்டா இப்ப நான் அழைப்பேன், அதுக்கு பதில சொல்றதுக்கு உங்களுக்கு நான் அழைக்கிறேன். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க எடுக்கணும். முதலாவது அதுக்கு அழைச்சிருக்கிறது தெரியும் இல்ல, மிஸ் கால் வந்திருக்குமல்ல உங்களுக்கு. நான்
4: அழைச்சேன்
0: அப்ப எனக்கு அந்த மிஸ் கால் இல்ல, நான் எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன். அப்ப குடுக்கணும். மற்றது நீங்க அந்த இந்த வாட்ஸ்அப்ல இப்படி சும்மா பிளாங்கா இருந்தா எனக்கு இதுல பொப்ப பண்ணி வாரது யாரையுமே தெரியாது. உங்களோட ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு பூ அல்லாடி உங்களுடைய படம் அல்லாடி உங்களோட பிள்ளையுடைய படம் அல்லாடி அம்மா அப்பாட படம் அல்லாடி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி படம் அதுல வைக்கணும். அப்பதான் நீங்க பொப்ப பண்ணிக்க தெரியும், வர்றது தெரியும். நீ பிளாங்கா இருந்தா எனக்கு தெரியாது. அது வராது. கண்டுபிடிக்கிற கஷ்டம். என்ன என்னுடைய இந்த வாட்ஸ்அப்ல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, சும்மா
8: நோமன்
0: இங்க கனடால இருக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப யாரு யாருக்கு வர போறாங்க? என்ன நான் வந்து இல்ல, நான் நோமலா யூஸ் பண்றதுதான் நான் வச்சிருக்கிறேன் இந்த போன் ஒன்று. அப்ப இந்த போன் நீங்க வரும்போது அது எனக்கு இடைஞ்சலா இருக்கும், நான் எடுக்க மாட்டேன். என்ன தனிப்பட்ட முறையா யாராவது என்னோட பேச போறாங்க இந்த குடும்பத்துல, என்ன அது அவங்க வந்து யாருன்னு பேசிருவாங்க இல்ல உடனே. அப்ப அதனால நீங்க யாருன்றது முதல் நல்ல கிளியர் பண்ணி அதுல படம் போடணும். மற்றது நாங்க அழைச்சா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, நான் இப்ப சில பேருக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் அழைக்கிறேன் ஒரு விடயத்தை, ஒரு கேள்வி கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. அப்ப அது கொடுக்கல. அப்ப அதனால அப்படி பலர் இருக்கிறாங்க. அப்ப அத ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏதோ நான் சொல்ல
8: போறேன்,
0: எனக்கு தெரியும் வர்றது, நான் உற்று பாக்கணும். மற்றது மூன்று பேர் இருந்தா
8: வாட்ஸ்அப்ல வர்ற மிஸ்டு கால் கண்டுபிடிக்கவே தெரியாதுமா ரொம்ப பேருக்கு.
0: நீங்க சொல்றீங்களா அப்படி?
8: ஆமா, வாட்ஸ்அப்ல நானே வந்து போன் பெல் அடிச்சுன்னு வந்து ரிஜிஸ்டர்ல பார்த்தா மிஸ்டு கால் காணும். அப்புறமேட்டு வாட்ஸ்அப்ல பாக்குறேன், வாட்ஸ்அப்ல இருக்கு, அது வாட்ஸ்அப் கால் பண்ணிருக்காங்க. சிலருக்கு வாட்ஸ்அப்லே தெரியல, இன்னும் அந்த மாதிரி தெரியாம கூட இருந்திருக்கலாம்.
0: ஓ, அப்படி இருந்திருக்கலாம். நான் அழைச்சவங்க எல்லாம் அவ்வளவு வாட்ஸ்அப்பே தெரியாதவங்க ஒரு சின்ன பிள்ளைங்கள. இப்ப உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க சிலது தெரிஞ்சுக்க. அம்மாவை சொல்லலாம். இப்ப ஏன் வாட்ஸ்அப்ல சில விடயங்கள் எனக்கே தெரியும், ஆனா இப்ப நான் அழைச்சவங்களுக்கு எல்லாரும் வாட்ஸ்அப் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க அவங்க. அப்ப அது ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு சொல்லணும். சரி, அது அவங்க இப்ப கேட்டுக்கொண்டிருந்தா அவங்க அதுக்கு ஒரு விடை எனக்கு சொல்லட்டும். மற்றது செல்வகுமார் பாட்டு சொன்னீங்க, நான் மறந்துட்டேன்.
8: பாட்டு சொல்லிட்டேன், பூக்கள் சொந்தமான
0: பூ வைத்த
8: பூ வைத்த பூக்கள்
0: பூவுக்கும் பூக்கள் சொந்தமா
8: பாட்டுக்காரன்.
0: சரி, இப்ப கண்ணன் நீங்க ஒரு இடவெளி பாட்டு கொடுத்துருங்க. இடவெளி பாட்டு
9: எனக்கு சின்ன சந்தேகம்,
0: இவற்ற சந்தேகத்தை கேட்கலாம். என்னது
9: இப்ப வந்து இப்ப நீங்க ரேடியோ நடத்துறீங்க, உங்களுக்கு செல்லல எல்லாருமே கிடைக்குது. உங்க நாட்டுல அதாவது கனடால வந்து அங்குள்ள உள்ள மக்களுக்கும் செல்லுல தான் கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது?
0: அவங்களுக்கு நார்மல் கால்லயே வடிவா கேட்டுக்கோங்க. முந்தி இது ஒரு எஃப்எம் ஆயிருந்தது, நார்மல் ரேடியோல வரும் இத, சரியா? இப்ப நாங்க இணையதளம் மூலம் செய்தா நீங்க செல்லுல தான் கேட்கணும், அல்லது இன்டர்நெட் நீங்க டெஸ்க்டாப் அதாவது இன்டர்நெட் உங்க கம்ப்யூட்டர்ல கேட்கணும், அப்படித்தான் கேட்கலாம். ஆனா
9: இந்திய நாட்டுல
0: இல்ல,
9: இன்னொன்று
0: ஒரு இன்டர்நெட் ரேடியோ ஒன்று நாங்க எல்லாருக்கும் நாங்க கொடுத்திருந்தோம். இப்ப அதுல அந்த சேவரை நான் நிப்பாட்டின வடிவம் அந்த ரேடியோல இப்ப வராது எங்களுடைய வானொலி. அந்த சேவரை நான் நிப்பாட்டிட்டேன், நான் அசையான எக்ஸ்பென்சிவ் ஆனது. அப்ப அதுல வராது, அதுல வந்து மற்ற எல்லா ரேடியோக்களும் வரும். இப்ப நான் இந்தியாவிலயும் கொண்டு வந்து கொடுத்திருந்தேன் அந்த இன்டர்நெட் ரேடியோ எல்லாருக்கும். அப்ப அது அப்படி தயாரிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இன்டர்நெட் ரேடியோக்கள் இருக்குல்ல, இப்ப எல்லாம் புதுசு புதுசா நான் வந்துருச்சு. இப்ப அதுல சில நேரம் எங்கட இந்த ரேடியோ கனடா ஆண்டு போய் தட்டி தமிழ் ரெண்டு அடிச்சா சில நேரம் அது வரக்கூடும் இந்த வானொலி வேலை செய்யலாம். சரி, இப்ப
9: அதுதான் கனடாவிலும் அந்த இன்டர்நெட் ரேடியோவா இல்ல அங்கேயும் செல்லுதானா?
0: செல்தான், செல்போன்ல கம்ப்யூட்டர்ல கேட்கணும், செல்தான். ஆனா நாங்க வித்த இன்டர்நெட் ரேடியோ இல்ல இல்ல இல்ல எஃப்எம் வர எஃப்எம் ரேடியோன்னா அது தனிப்பட்ட தனி எல்லா ரேடியோலயும் வரும் எஃப்எம். நாங்க இப்ப 99.5 அப்படி அதுல வரும். இது முந்தி எங்களுடைய ஆரம்பம் வந்து 99.5 அது எங்களோட வானொலி. அப்ப நான் இப்ப தனியா சும்மா எம்டிஆர் எஃப்எம் வச்சிருக்கிறோமே ஒழிய அந்த அந்த அந்த நம்பரை கொடுக்கல, அந்த நம்பரை கொடுத்தா அதுல வரும் 99.5 அதுல வரும், அதுதான் எஃப்எம். சரி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தனியா இப்ப நாங்க சும்மா எஃப்எம் எஃப்எம் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அதுல அந்த அந்த நம்பரை கொடுக்கல, உண்மையா நம்பரை கொடுத்தா தான் எஃப்எம் ரேடியோ நீங்க எந்த பள்ளியில போய் கேட்கலாம் ரெண்டு நீங்க போலாம். அப்ப முந்தி இருந்தது ஆரம்பம் 1990 மொன்ட்ரியல் தமிழ் வானொலி, அது நீங்க கேட்கக்கூடியது 99.5 நீங்க போய் கேட்கலாம் அதுல. சரி இப்ப இப்ப அது இல்ல. மற்றது கண்ணன் நீங்க பாடல் விடவரி எடுத்துட்டீங்களா குடுப்பீங்களா? அல்லது
6: நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுது,
0: இது ஆரம்பம் தானே சொல்றீங்க, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, அது ஆரம்பத்தில்

0: திருவிழி பார்வையில் காணாத சொல்லையே செந்தமிழ் காவியம் தான் காணவில்லையே. தேன் தரும் பூமகள் நீயே என் கனியே, கனியே மலரே என்று கவிஞர்கள் வார்த்தையில் யாவும் பேசுவர்.
1: பாட்டா பாடுங்களேன் மேடம்.
0: அது எனக்கு தெரியாது. படம் என்ன சொல்றேன்,
1: இன்னொரு தடவை சொல்ல
0: படம் வந்து விக்ரமாதித்தன் பாடியவர் பி சுப்பா. திருவிழி பார்வையில் காணாத சொல்லையே செந்தமிழ் காவியம்தான் காணவில்லையே. தேன் தரும் பூமகள் நீயே என் கனியே, கண்மணியே என்று கவிஞர்கள் வார்த்தையில் யாவும் பேசுவார். மோகன திருநாள் இதுதான், முதல் நாள் மோகன திருநாள் இதுதான். அவர்தான் அருகினில் வந்தார், நாணமும் ஆசையும் ஒன்றாக மலர்ந்தேன். கடந்தது நான் அவர் வீர மார்பிலே.
2: முழு பாட்டை வாங்கிட்டார் என்ன தெரியல.
3: ஆமா, அதை நீங்க ராகமா பாடினாலும் தெரியும். ஏன்னா பழைய பாடல் வந்து ரொம்ப பழைய பாடல் போல இருக்கு, அதனால யாருக்கும் சொல்றாங்க தெரியல.
2: விக்ரமாவித்தன்ல யாரும் தெரிஞ்சவங்க ஓடி வராங்க பாக்கலாம். யாருண்டு இல்ல, அது சத்தம் சும்மா கேக்குது.
1: வந்துட்டு போயிருக்காங்க.
2: என்னண்டு நீங்க சொல்றீங்க, கூக்குவேண்டு கேட்ட
1: நானே
2: பாத்து கொண்டிருக்கேன், எனக்கே தெரியல அங்கால இருந்து ஜப்பான்ல வர்றாங்க.
0: கண்பெண்ணின் ரோஜா கண்ணம் கண்ட ராஜா கவிஞர் அம்மா.
2: முன்வரியா?
0: முன்வரியதான். கண்ணி பெண்ணின் ரோஜா கண்ணம் கண்ட ராஜா கவிஞர் அம்மா.
1: தெரியலங்க, அந்த பாடம் தெரியலங்க.
2: நாங்கெல்லாம்
1: நீங்களே சொல்லுங்க.
2: நீங்க எல்லாரும் தெரியாது சொல்றீங்க, அவர் தெரியாது சொல்லாமலே நிக்கிறார் பாருங்க.
1: ஒரு காரணம் தான், தெரியலன்னா தெரியல. தவறா சொல்லியாச்சு, தவறா சொல்லிய வேலை முடிஞ்சது.
2: என்ன என்ன சொல்லி என்ன சொல்ல பாருங்க.
1: தவறா சொல்லி தவறா
2: சொல்லிட்டேன்,
1: ஒரு ப்ராப்ளமே இல்ல.
2: அடிச்சோன்னா சின்ன சின்ன வேற பாட்டு கொடுங்க
1: சொல்லுங்க.
0: மண்ணில் பெரியும் கையில் வலியா இல்லை பூமியில்.
2: அதுக்கு எங்க பயம் பயமுறுத்துறீங்க, வலியா இல்லை பூமியில். அடுத்த பாடல், அடுத்த பாடல்.
0: மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க, மையிட்ட கண்கள் சிவந்திருக்க, இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே.
3: ஜானகி பாடல் இது.

0: மனமெனும்
1: திருமுகம் காட்டி தவழ்ந்திருந்தே நான்
2: முகம் கண்களை
3: அந்த அம்மா
2: அமைதியின் துக்கமும் அமைதியும் நானா
3: அதான்
4: அதே அதே பாட்டுதான்.
2: ஆனா அவரு தான் எடுத்து கொடுத்தாரு, முத்துவேல் தான் எடுத்து கொடுத்தாரு ஜானகி பண்ணது.
1: உருகி விட்ட ஒரு மெழுகினிலே ஒளியது, உடைந்து விட்ட சிலையினிலே அழகியது, பழுதுபட்டு கோவிலிலே தெய்வமேது. உங்களுக்கு தெரியும், நீங்க பாடாதீங்க.
3: தெரியும்,
2: இதுவே பி சுசில பண்ண பாட்டு தான் இது.
3: குடத்துக்குள்ள விளக்க வைக்கணும். குடத்துக்குள்ள விளக்க
5: வைக்கணும்.
3: கையில ஒரு வீணை வச்சிருந்தா நல்லா பாட்டுக்கு நல்லா இருக்குல்ல.
2: என்னமா குடத்துக்குள்ள நம்ம குடம் சொன்னீங்க,
3: அது
2: குடத்துக்குள்ள

0: அது வரும் அந்த
1: உருவம் போடும் வேஷம் உண்மையா.
2: விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோணுமா?
0: அம்மா
3: பாட்டு குயிலை கூட்டில் அடைத்த பாட்டு பாடுமா?
0: அதுதான் அதே
3: பாட்டு பாடுமா? இதை வினி தூங்கும் போது
0: இல்ல. நீங்க அந்த விக்ரமாதித்யன்ல என்ன பாட்டு சொன்னீங்க? நீங்க எப்படி தொடங்குது அது?
3: அது போட்டு
0: நாளைக்கு அந்த பாட்டை எடுத்து வரலாம். அந்த விக்ரமாதித்யன் என்ன அது நாங்க கேட்காத பாட்டு, அதனால அதுல பல பாடல்கள் இருக்கிறது. அது அது என்ன பாட்டு என்றத நாங்க எடுத்து வரலாம். சரி, அடுத்த பாட்டு போகலாம். அடுத்த பாட்டுக்கு இப்ப யாரும் வந்த மாதிரி இருந்தது.
1: திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கம், பக்கம் வந்து விட்டாலே மயக்கம்.
4: மெல்ல நட மெல்ல நடலே
2: மெல்ல நட மெல்ல நட மேனியாகும்.
0: அடுத்து
1: நீரில்லாத மேகம், பேசாத பெண்மை, பாடாத உண்மை
4: என்று கேட்பேன்.
3: எல்லாமே பொய்யா
4: பாடத்தோம்.
0: பாருங்க பாருங்க கோபால், இவர் வேற நிலை, இவர் ஏதோ ஒரு கலக்கத்துல இருக்கார் கோபால். அதுல அவருக்கு என்ன பேர், அவருக்கு என்ன பேர் அதுல?
3: கோபால்.
4: அவங்க பேர்
3: கோபால்
0: இல்ல, அவங்க பேர் என்ன? சரோஜா தேவியோட பேர்.
3: ஐயோ நல்ல பேர்.
0: என்ன பேர்?
5: லதா. லதா
0: இல்ல இல்ல, லதா அது வசந்தமாளி. இது
3: வசந்தமாளி. வசந்தமாளி
1: இது இது லதா தான்.
0: இல்ல இல்ல, லதா லதா தான். லதா தான் லதா தான் லதா தான் இதுலயே. சரி சரி, அவர் சொன்னது நெடு அவரை பொய்யனாக்க கூடாது. அது சரி.
1: வானுலகம் போற்றுவதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, பெண்கள் இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, வெறும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியை போல நினைத்து வீணிலே அலைய வேண்டாம். கச்சிலையின் சித்திரம் கொண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு.
5: இது வந்து எங்க ஒரு நிலையில படிக்க போறோம். நான் மதுரை வரல அந்த பாட்டு. மதுரை வரல ஏனி சரோஜா எங்க ஒரு லேடி நடிச்சது.
4: போட்டி பாடல்ல
1: நாகமா பாடவா?
0: பாடுங்க.
1: வானுலகம் போற்றுவதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள், இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, வெறும் மாணவத்தினாலே பெரும் ஞானியை போல நினைத்து வீணிலே
5: அலைந்தாசக்தி
1: நினைக்கும் போல நினைக்கும்
0: அவர் முழுக்க பாடை கொடுத்த அப்புறம்தான் நீங்க ஓர் அசிங்கம் சீமானேன்றீங்க. அது மட்டும் உரிச்சு வாழைப்பழத்தை உரிச்சு இந்தாங்கம்மா ஒரு ஒரு கடி கடிங்க ரெண்டு. சரி, அடுத்த பாட்டு.
1: எந்த பாட்டுக்கும் பாடலங்கள் வேண்டும், பாட்டுக்கும் எந்த ஆசை
4: புன்னதை என்ன இந்த புன்னதை என்ன
1: விலை வண்ண கண்ணங்கள் என்ன விலை
3: வியாபாரம் என்ற மேல
1: படிப்பதற்கு எல்லாம் உணர்ந்தவர்கள் போல் நடிக்கும் நடிப்பதற்கு கண் கண்ட காட்சிகளுக்கு விளக்கதற்கு நெஞ்சில் கள்ளம் இல்லாதவருக்கு பயம் எதற்கு
0: இன்னொருக்கா சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க
1: கண்மையை சொல்வது படிப்பதற்கு எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு கண்கண்ட காட்சிகளுக்கு விளக்கதற்கு நெஞ்சில் கள்ளம் இல்லாதவர்களுக்கு பயம் எதற்கு மகாகவி காளிதாஸ் படத்துல
0: காலத்தில் அணியாது
1: பாட்டு கண்ணதாசன் வரிகள்
0: கவி சொல்லுவேன் அந்த பாட்டா வேறு
1: பல்லவிளையூர் சொல்லுக்கு விளையாகுமே மகனே உன் தோளுக்குள் புவியாடுமே
0: அதுதான்
1: ஊருக்கு
0: மாபெரும் கவி மன்னனே அந்த பாட்டு
1: பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம்
0: அதிசய ராகம் ஆனந்த ராகம் ஒருவ ராகம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல ஒரு புறம் பார்த்தால் மிதுனை என் மயிருவி மறுபுறம் பார்த்தா ஓ மைதிலி மைதிலி உங்களுக்கு அந்த பேரெல்லாம் சரியா தெரியுதா மைதிலி
3: பெண்கள் பேர்ல கவனமா
0: இருப்பார் அது உண்மை
1: வந்து கூரையை பிரிச்சு கொடுக்குமடா கிடைச்சதை நீ வாரி வச்சா கிட்டாத சுகமே இல்லையடா
3: இன்னொரு முறை சொல்லுங்க
1: கொடுக்கிற தெய்வம்
3: இன்னொரு முறை கலந்து
0: கூரையை
1: கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரையை பிச்சு கொடுக்குமடா கிடைச்சதை நீயும் வாரி வச்சா கிட்டாத சுகமே இல்லையடா கெட்டாகவே கெட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே தையடா தையடா தையடா நீ செய்யடா செய்யடா செய்யடா
4: உலகம் உனக்கே சொந்தம் ஜகடா ஜகடா ஜகடா
0: எப்படி முதல் தையடா
3: ஒரு வரி நீங்க ஒரு வரி கொடுங்க
0: யாரு சொல்றீங்க
3: அமீராமாதான்
0: என்னக்கு எனக்கு வரி தெரிஞ்சா எங்க நான் இப்ப முத்துவேல்மாய் எல்லாம் அவரோட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாதனாலதானே இப்ப அவரை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒரு
3: பழைய பாடல் இந்த வரிகள் எல்லாம் கொடுப்பீங்களே கண்டசாலா பாடலாம்
0: கண்டசாலாட பாடல் ஏன் அங்க மட்டும் கொண்டே விட்டுட்டீங்க என்ன அம்மா
3: கொடுக்குறீங்களே
0: அம்மா கொடுங்க
4: இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன்
0: இன்னைக்கு அம்மா கையில இருக்கா
4: சொல்லுங்க
5: மலையடை பிரவா மணியே என்று மலையடை பிரவா அமையடே என்று
4: அமுது மலை பிரவா மாமணியே அமுதும் தேனம்மா
0: அமுதும் தேனம் எதற்கே அந்த பாட்டா?
1: என்ன
0: சரியா பாட்டு?
5: இல்ல
0: அது இல்லையா.
5: முதல்வரைய பாடுமா?
0: இல்ல இல்ல முதல்வரைய இல்ல. சொன்ன இவரு கொஞ்சம் வேணுங்க நீங்க.
5: மலையடை திறவாங்க மணியே என்றோ, அலையடை திறவாங்கதே என்றோ, குலமாதர்கள் கொண்டாடும்
0: இனிமேல் வரும் அந்த பாட்டு. சரி அடுத்து கண்ணன்
1: எடுத்துட்டீங்களா? புயலுக்கு பின்னே அமைதி, வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி, இருளுக்கு பின் வரும் ஜோதி, இதுதான் இயற்கையின் நியதி.
4: அடிக்கிற கைதான்
0: அணைக்கும்.
1: அடிக்கிற கை பாடு.
0: அடுத்து
1: கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா, நான் இருந்தும் நீலா வாழ்வில் ஏது தேனிலா.
4: காத்திருந்த
3: கண்கள்.
1: அந்த பாட்டு அல்ல.
4: காத்திருந்த கண்கள்.
1: கதையலந்த நெஞ்சமே, ஆசையின் வெள்ளமே, பொங்கி பெறுவோம்.
0: அதா பாட்டு. அடுத்து அம்மா சொல்லுங்க.
1: ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணித்திட கண்டால்
4: என்றான். மலர்களை போல் தங்கை
1: பாருங்க மேடம்.
2: மலர்களை போல் தங்கை உறங்குகின்றான் அவன் அண்ணன் மாணவை பாண்டி அமதி கொண்டான். அவன் படைத்தான்
3: அவன் படைத்தான் கற்பனைத்தான்
2: கலைந்திடும் கனவினி
3: கற்பன.
1: சரி வண்ணமணி மண்டபத்தில் வண்ணமணி மண்டபத்தில் துள்ளி விழுவோமா எந்திரத்தில் கண்மயங்கி துள்ளி விழுவோமா வண்ணமணி மண்டபத்தில் துள்ளி விழுவோமா எந்திரத்தில் கண்மயங்கி துள்ளி
0: துள்ளி. அம்மா பாத்தீங்க நீங்க எப்படித்தான் மாத்தி சொன்னாலும் அம்மா கண்டுபிடிக்கிறாள். அதுவும்
3: கையோடு கை கொள்ள
0: என்ன ரெக்கார்டு ஆறுதல் ஆகுது. ஊசி சரியா ரெக்கார்டு மேல கண நேரத்துக்கு பிறகுதான் விழுந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் கையோ. சொல்லுங்க அடுத்தது.
1: ஏன் கண்ணி முதல் அக்ஷரம்
0: சொல்லுங்க.
1: பத்து நேரம் நின் பக்கம் வரும், சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை, சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை. கட்டி தரும் கன்னி முத்துச்சரம்,
0: அடுத்த பாட்டு.
3: அதுல சுசீலா அம்மா அவர்கள் ஒரு அம்மி கொடுத்தாங்கல்ல, அது ஒரு ரெண்டு கொடுங்க.
0: எப்படி அதுல
3: அம்மி சுசீலா அம்மா
0: எப்படி அம்மா கொடுக்கறாங்க? அம்மா சொல்லுங்க. எங்க
4: அது வேற ஒண்ணு வருது எனக்கு, இதோட மிங்கிளா இருக்கு. அது வேற ஏதோ வருது, அது கேட்டாதான் மறுபடியும் ஞாபகம் வரும். வரும் ஒரு அம்மி
3: அப்படின்னு கட்டி தரும் கண்ணு தரம் பத்தி தரம் எந்த பக்கம் வரும். அந்த பாட்டு அந்த இடத்துக்கு
0: முன்னாடி
4: வரும்.
0: அதுல ஹம்மிங் வருதா?
1: முன்னாடி
3: சூப்பரா இருக்கும்.
4: எனக்கு வந்து இந்த ஆக்ரஸா, ஆனா வேற ஏதோ ஒரு பாடல்ல போய் மிங்கிளா இருக்கு.
0: இல்ல அந்த அந்த பாட்டுல அப்படி ஹம்மிங் வருதா?
1: இல்ல மேடம், வேற பாத்து கொடுக்கணும் அவர் சொன்னாரு.
0: அங்க பாக்கலாம், அந்த பாட்டை பாக்கலாம். ஒருக்கா கேட்டு பாப்போமா?
1: கேட்கலாம்.
0: அந்த ஏய் தான் வருது. அடடா நல்ல நல்ல சீனுங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க ஷவர்ல.
4: தண்ணி
0: நின்றுமா அங்க பாக்க?
3: அம்மா சரியா சொல்ற.
1: ஒரு மனோர் வந்து ஆஃப் பண்ணிடுவாரு.
4: கடைசியில பாக்கலாம்.

0: எனக்கு அந்த ஹம்மிங் வரவே இல்லையா நினைக்கிறேன், இல்லையா? ஆமா ஆமா, ஹம்மிங் எது மாதிரி அந்த ஏய் அந்த
1: ஆஹான் ஒரு மாதிரி வரும்.
0: எங்க பாக்கலாம், எங்க பாக்கலாம், எங்க பாக்கலாம்,
1: முடிய பாருங்க. இதுதான் இதுதான் வரும்.

0: ஜெபஞ்சலே போறா
1: நல்லா
2: இருக்குது. இது ஒரு பப்ளிக் வாஷ்ரூம் மாதிரி இருக்குது. அந்த குளிக்கிறது என்ன கன பேர் கண்ணன் தூங்கிட்டீங்களா? ஒரு
3: பாட்டு
2: உங்களுக்கு தான் கூக்கு அடிக்குது. இதத்தான் கேட்டுட்டு யாரோ வர்றாங்க வர்றாங்கன்னு சொன்னீங்க
4: நீங்க.
2: அரை மணி நேரமா யாரோ வர்றாங்க அந்த ரெண்டு பேருக்கும் அடிச்சிருச்சு. கண்ணன் நீங்க சொல்லுங்க. கண்ணன் அவங்க மீண்டும் மீண்டும்
5: வரட்டும் சொல்றேன். இறைவன் ஒரு நாள் தூங்கி விட்டான், எழுத்தை கொஞ்சம் மாற்றி
2: விட்டான்,
5: எழுதும் கையை கதையை மாற்றி எழுத என்னை இங்க தூது விட்டான், கண்கள் அருகிருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை, இந்த உவமையை கொஞ்சம் புதுமை இன்னும் உனக்கேன் புரியவில்லை, வேற என்ன சொல்வேன் தெரியவில்லை.
3: அழகின்
2: பாடுறவருக்கே ஊவிட்டாருங்க. அப்ப
3: சார்
2: என்னண்டு
3: பாடி காட்ட முடியும்
2: இல்ல பாடு அவர் என்ன பாடி காட்டுங்கன்னு சொன்னே அவருக்கு ஒரு கால் வந்துருச்சு தான் நினைக்கிறேன். எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளலாம்.
4: வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி. சரி நண்பர்கள், இவ்வளவு நேரமும் நாங்க காற்றலையில உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காத்தான் நாங்க இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை எத்தனை பேர் மனசுக்குள்ள பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்னடா இது இவங்க இப்படி ஒரு வானொலி எடுத்து வர்றாங்கன்னு அது கொண்டு செய்ய முடியாது. என்னடா 144 எங்கட மனசுல எல்லாம் ஒரே கவலை மட்டும் இல்ல என்ன இது என்று தெரியாம. அம்மா விடைபட்டு போனா கண்ணன் நீங்க திருப்பி கூட்டிக் கொண்டு வரீங்க. அந்த பாட்டை எந்த பாட்டு கேட்டு போனா சரி சொல்லுங்க.
5: இந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இனத்தையெல்லாம் முடித்து விட்டேன், இனி வேற ஒரு ஆசை இல்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை, அடிப்போடி பைத்தியக்காரி.
2: பாருங்கம்மா கங்கணம் கட்டி கடைசியில இப்படி ஒரு பாட்டை கொண்டு அது எங்க ரெண்டு பேரையும் வச்சு பாருங்கம்மா எங்க ரெண்டு பேரையும் வச்சு சொல்றாரு அடிப்போடி பைத்தியக்காரி பாருங்க. அதுவும் போற ஓடி வர்றாரு. சரி போனவர் போயிருக்கலாம் இல்ல, ஓடி வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நன்றி நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி கண்ணன் நன்றி நன்றி நன்றி நன்றி நல்லது. நாங்கள் எல்லோரும் நிறைவுக்கு கொண்டு வரலாம் இந்த நிகழ்ச்சியை ஒரு இனிய பாடலோடு. எல்லோருடைய பாடலும் நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் வரும் காற்றலைக்கு. தயவு செய்து என்றால் கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் பாடலை எழுதி வைத்து அடுத்த நாள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி காற்றலையில் எடுத்து வருகிறோம். அது சில நேரம் புரியாதவர்கள் அது நீங்க நிகழ்ச்சியை கேட்டு நாங்கள் அறிவிக்கிறோம். அதை கேட்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நேர் விருப்பம் தான் அன்றைக்கு அன்றைக்கு நீங்க நீங்க கேட்டு மகளலாம் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் எடுத்து வரலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகளுடைய பாடல்கள் யார் யார் இணைந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம். வீரமணி, அருள், ஜெகவர் சாதி கண்ணா, கோவைக்குமார், நயனா முகமது, ராஜ்குமார், சந்தன்ராஜ் மாமா, ராணி அம்மா, முத்துவேல், மற்றது மல்லியன் ரவி, மகாலிங்கம், கலைவாணன், மெர்சி ராணி, ரேவதி அம்மா, கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார், இவர் எல்லோரும் இணைந்திருந்தீர்கள். இனிமையாக உண்மையிலேயே நீங்க பாடல்களை எல்லாம் நல்ல நல்ல, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பேசிக் கொள்கிறோம், ஆனா இதைத்தான் பேச போகிறோம் என்று வருவதில்லை. வந்த நேரத்தில் நீங்க எடுத்து வர்ற ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் ஆராயிறோம். சில நேரம் அது எங்களுக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்து கொண்டில்லை. நான் இதுல பேச வரும்போது எனக்கே ஒன்றுமே தெரியாது, ஆனா என்ன செய்யறது, அதை நானும் மறைந்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து என்று சொல்லலாம். அதனால சில விடயங்களை ஆராய்ந்து நகைச்சுவையாக பேசினாலும் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. கூடுதலாக இந்த பூக்களை பற்றி, எல்லா பூக்களையும் எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு நாங்கள் அந்த பூக்களை பற்றி பேசியிருந்தோம். நல்லது என் நண்பர்களே, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்த ஒரு பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றோடு காற்றாக கலந்து கதம்பத்திலே இணைய இருக்கின்றோம் அன்பு உறவுகளை. 2021 ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 26ஆம் நாள் அறிவன் கிழமை, புதன்கிழமை என்று காற்றோடு காற்றாக கலந்து வருவதற்கு 6477464 5 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக வந்து இணைந்து கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ இன்றைய கதம்பத்திலே புதையல் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது அன்பு உறவுகளே. புதையலுக்காக நீங்களும் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. வந்து காற்றலையில் கலந்து உங்கள் புதையலை தோண்டி எடுத்து அதிலிருந்து தமிழை நாங்கள் ஆதரித்து தமிழை பெற்றுக் கொள்வோம், தமிழை கேட்டுக்கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையில் அன்பு உறவுகளின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். அன்பு உறவுகள் வரும்போது இங்கே ஒரு பாடல் எழுத்துக் கொண்டிருக்க போகின்றது, அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். அந்த பாடல் கலையகத்தின் பாடல். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இங்கு 24 பாகை செல்சியஸ் என்ற வெப்பநிலை காட்டுகின்றது. ஆனால் வெப்பத்தை நாங்கள் 28 பாகையில் இருப்பது போல் உணரக்கூடியதாக இருந்தாலும் வெளியே நில காற்று வீசுகின்றது. அது ஒரு மாறுதமாக இருக்கின்றது. வித்தியாசமான காற்று இந்த வேளையில வீசிக்கொண்டிருக்கு. மிகவும் குதூகலமாக இருக்கின்றது. ஆனால் இந்த காற்றையோ இந்த வெயிலையோ இந்த குதூகலத்தையோ நாங்கள் அனுபவிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும். வர வர எங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கூடிக்கொண்டு போகின்றது. நான் இருக்கும் இந்த கிராமம் ஒரு 47,000 மக்களை கொண்ட ஒரு தொகுதி. இந்த எல்லா வசதியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, ஆனால் உயர்கல்வி எல்லாம் கற்கக்கூடிய வாய்ப்பிற்கு பெரிய வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையிலே முடியாத நோயாளிகளை உடனடியாக எங்கள் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கின்ற கனடாவின் தலைப்பட்டணமான ஒட்டாவா நகரம் பாராளுமன்றம் இருக்கின்ற இடம் அங்கே இருக்கின்றது. ஒட்டாவா மாநகரத்திலே பல விதமான சிகிச்சை பிரிவுகள் இருக்கின்றன. இங்கு முடியாதவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ், அதாவது வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸிலே 15 நிமிடங்களில் கொண்டு சென்று விடுவார்கள். 15 நிமிடமும் தேவையில்லை அவர்களுக்கு அங்கே செல்வதற்கு, அவ்வளவு வேகமாக கொண்டு செல்லும். நேற்றைய தினம் எங்களுடைய இரவு நேரம் மட்டும் 3 தடவைகள் அந்த ஹெலிகாப்டர் வந்து சென்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே கொரோனாவின் தாக்கம் கூடிக்கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வைத்தியசாலை ஒரு வைத்தியசாலை தான் இருக்கின்றது இந்த பகுதியிலே, அதுவும் பெரிய வைத்தியசாலை. அண்மையிலே புனரமைப்பிக்கப்பட்டு பல வசதிகளோடு விஸ்தீகரிக்கப்பட்டது. ஆனால் அங்கும் நோயாளிகள் தங்குவதற்கு கட்டில்கள் போதாத நிலை இருக்கின்றது. அவ்வளவு தொகையாக இருக்கின்றது. இங்கேயும் தடைகள், ஆனால் தொடர்ந்து தடை உத்தரவு இருக்கின்றது. அதை கடைபிடிக்கின்றார்கள் மக்கள். எங்கும் செல்வதில்லை. ஆற்றோரம் இப்பொழுது வெயில் வந்துவிட்டு ஆற்றோரம் குதூகலமாக சென்று காலத்தை கழிக்கவோ, பூங்காவனங்களில் சென்றிருந்து உல்லாசமாக இருக்க முடியாத நிலை ஒருவரும் போவதில்லை. எங்கும் வெறிச்சோடி கிடக்கின்றது. பெரிய அங்காடிகளுக்கு வெளியே இருக்கின்றது. பெரிய ஏக்கர் காணியாக, ஏக்கர் அளவிலே வாகனங்கள் தரிப்பு நிலையம் இருக்கும். நாளாந்தம் அங்கு சென்றால் தரிப்பிடம் எடுப்பது கடினம். ஆனால் இப்பொழுது அங்கே வாகனங்கள் இல்லை. அங்கு கடமையாற்றுவர்களை வாகனங்கள் தான் அங்கே நிற்கின்றது. மற்ற உள்ளே சென்று பொருட்களை கொள்வனை செய்யும் பொழுது கடியம் மிகவும் பலத்த பாதுகாப்போடு இருக்கின்றன. எல்லாம் தடை செய்து எல்லா விநியோகப் பொருட்களையும் தடை செய்து மூடிவிட்டு உலர் உணவுப் பொருட்கள், நீர் ஆகாரங்கள், மருத்துவத்துறை அந்த பகுதிதான் திறந்திருக்கப்படுகின்றது. நாங்கள் உள்ளே காசாளரிடம் சென்று பொருட்களை பெற்றுக்கொண்டு காசாளரிடம் கொண்டு காசுகளை, அதாவது பணத்தை கட்டி எங்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு பல மணி நேரம் காத்துக்கொண்டு நிற்க வேண்டியிருந்தால் ஒவ்வொருத்தர் இடைத்தூரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராகத்தான் செல்லப்படுகின்றார்கள். குறைந்த காசாளர்களெல்லாம் நாங்கள் கடமையாற்றுகிறார்கள். அடுத்து இந்த உணவுப் பொருட்கள், உலர் பொருட்கள், கடதாசி வகைகளைத்தான் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது ஆடை வேறு எந்த பல்பொருள் அங்காடிக்குள் சென்றால் அதெல்லாம் மூடி வைத்து அவர்கள் வியாபாரம் பெரும் நஷ்டம்.
குளிரூட்டிகள் இப்பொழுது வேலை செய்கின்றது, மின் விளக்குகள் அங்கே வேலை செய்கின்றது, குளிர்சாதன பெட்டிகளுக்கு எல்லாம் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது வளமை போல. அப்ப அவர்களுக்கு சிரமம், செலவுகள் இருக்கின்றது, வரவுகள் குறைவு, வியாபாரங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. இப்போது அதாவது வந்து ஆன்லைன் என்று கூறப்படுகின்றது, நாங்கள் தொலைபேசியிலே பொருட்களை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளும் அவர்கள் வந்து விநியோகிப்பார்கள், அந்த வியாபாரம் தான் இப்பொழுது தலை தூக்கி இருக்கின்றது. ஆனால் அதிலே வந்திருக்கின்றது அவர்கள் எதே எங்களுக்கு சரியானதாக சரியான நிறத்தோட சரியான அளவோட தருகின்றார்களோ நாங்கள் ஒன்று எழுதினால் அவர்கள் ஒன்றே கொண்டு வந்து தரலாம், திருப்பி அனுப்பும் உரிமங்கள் எங்களுக்கு இல்லை. இப்பொழுது முந்தி திருப்பி அனுப்பலாம், இப்பொழுது அந்த உரிமங்கள் எல்லாம் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்கள் கையுக்கு வந்த பொருள் மீண்டும் அவர்களிடம் போய் சேராது, அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம் இந்த நுண்கிருமி எந்த வகையிலும் வந்து தாக்கிக் கொள்ளும் என்ற அச்சம். அங்காடிகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான், நேரம் கட்டுப்பாடும் இருக்கின்றது இங்கே. ஆனால் உங்கள் இந்திய நாட்டை போல இல்லை. போக்குவரத்து வீதிகள் அதிவேக பெருந்தர்வில், அதாவது வந்து வியாபார வர்த்தக பேருந்து கொண்டெய்னர் ட்ரக் மட்டும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது, மகளுந்து மிக மிக குறைவு. வீதிகளிலே மகளுந்தை காண்பது அரிது, எல்லாம் வீடுகளுக்கு முன்பே உள்ள தரிப்பு நிலத்தில் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கின்றது. காரணம் அவர்கள் வெளியே பாடசாலைக்கோ அலுவலகத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ செல்லவில்லை. அநேகமான தொழிற்சாலைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, உணவு விடுதிகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன, கேளிக்கை விடுதிகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன. அதனால் மக்கள் வெளியே செல்ல முடியாது. எங்களை விட நாங்கள் வீட்டிலே வைத்து எங்களுடைய மூலிகை பொருளை, எங்களுடைய வாசனை திரவிய பொருட்களை, எங்களுடைய அரிசி, எங்களுடைய மா போன்ற உணவை நாங்கள் சமைத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெள்ளைக்கார ஜனங்கள் வெளிநாட்டவர்கள் கனேடியர் அவர்களுக்கு சமையல் கொஞ்சம் எல்லோரும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வந்து வாய்க்கு ருசியான உணவுன்னு சொல்லி சமையல் சாப்பாட்டு கடைகளில் தான் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள், அங்கிருந்தே சாப்பிடுவார்கள். தேநீர் கூட போட முடியாத வகையில் இருக்கிறார்கள் பலர், அவர்களுக்கு தான் கடை. நாங்கள் இதெல்லாம் நாங்களே தயாரித்துக் கொள்ளலாம் தானே, எங்களுடைய ஆசிய நாட்டு பழக்க வழக்கத்தின் படி. மிகவும் ஒரு கடினமான இக்கட்டான காலகட்டத்திலே இருக்கின்றோம். தடை சட்டம் ஒரு பக்கம், தடுப்பூசி இன்னொரு பக்கம், வேலையில்லா திண்டாட்டம் இன்னொரு பக்கம், அடுத்த பக்கம் மாணவர்கள் குழந்தைகளை வீட்டிலே வைத்து பராமரிப்பது கடினம். அவர்கள் கூடுதலான நேரம் பாடசாலையில் சென்று தங்கள் நேரத்தை செலவழித்து கல்வியை பெற்றுக் கொண்டு வந்தவர்கள் இப்போ வீட்டிலே இருந்து கணினியிலே படிக்கின்றார்கள். கணினியிலே எவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏதோ நேரத்தை போக்காட்ட வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது. தொழில் அதிகாரிகள் எல்லாரும் வீட்டிலே இருந்து கொண்டே தங்கள் கடமைகளை கணினி மூலம் பார்க்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளே அப்படித்தான். அரசாங்க ஊழியர்கள், தனிப்பட்ட நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கூட வீட்டிலே இருந்தான் செய்கின்றார்கள். எங்களுடைய பரிவர்த்தனைகள் எல்லாம் இப்பொழுது வீட்டு வாடகை, அடுத்தது மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் போன்ற விடயங்களை செய்வதற்கு கூட எல்லாம் நாங்கள் கணினி மூலம்தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. நேரடியாக சென்று எதையும் நாங்கள் செய்ய முடியாது. வங்கிகள் குறிப்பிட்ட நேரங்களுக்கு திறந்திருக்கின்றன, ஆனால் வங்கிகளுக்கு நாங்கள் போகாமலே எங்கள் கணக்கு வழக்குகளை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் கணினிகளிலே அமைத்து வைத்திருக்கின்றார்கள். வீட்டிலே இருந்தபடி நாங்கள் எங்களுடைய கட்டணங்களை செலுத்துவதற்கு கூட வசதிகள் செய்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் எங்களுக்கு மின் அஞ்சலிலே கடிதங்கள் வரும், இவ்வளவு பணம் இந்த மாதம் நீ உன்னுடைய நீர் விநியோக கட்டணம், உன்னுடைய மின் விநியோக கட்டணம் என்று வரும். நாங்கள் அதை கணினி மூலம் செலுத்திக் கொள்ளலாம். இங்கே தில்லு முள்ளுகள் சுத்தமாத்துகள் இருக்காது, அனுப்பினால் அது நேர்மையான வழியிலே தான் நடைபெறும். இங்கே எந்த விதமான தப்புகளும் நடைபெற மாட்டாது, இடமில்லை. தவறுதலாக நாங்கள் பதிகிறதிலே தவறு இருக்குமே தவிர அவர்கள் பெற்றுக்கொண்டு பற்றிச்சுட்டு அதுகளில் ஒரு களங்கமும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். உணவுகள் கூட இப்பொழுது சிலருக்கு குறைந்த சிறு சாப்பாட்டு கடைகள், உணவு விடுதி உணவு கடைகள் திறந்திருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் பதிவு செய்து அனுப்பிவிட்டால் கணினியிலே அவர்கள் அதை கொண்டு வெளியே விநியோகித்து விடுவார்கள், பணத்தையும் நாங்கள் முதலே கட்டிவிடுவோம். அந்த வகையிலே இருக்கின்றது நாட்டின் நிலைமை. நல்ல காலநிலை, நல்ல சூழல் வந்துவிட்டது, இதை அனுபவிக்க முடியும். அல்லது இந்த மாதத்திலே எல்லாம் வெளியே வீடுகளில் மக்கள் இருக்க மாட்டார்கள், வெளிக்கிட்டு எல்லாரும் வெளியே தான் தெரிவார்கள்.
இப்பொழுது எல்லோரும் அடங்கி வீட்டிலே இருக்கின்றார்கள். உங்களை போன்றுதான் எங்களுக்கு நீண்ட நாட்கள். நாங்கள் வெளியே போகலாம் குறிப்பிட்ட விடயத்துக்காக, மருந்து அல்லது உணவு வாங்குவதற்கு அல்லது பணிக்கு செல்பவர்கள். இந்த மூன்று வர்க்கத்தையும் உள்ளவர்கள், அதுவும் இடையிலே காவலர்கள் மறைத்தால் நாங்கள் சரியான சான்றிதழ் காட்ட வேண்டும். இருவர் செல்ல முடியாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. பணிக்கு ஒருவர் தான் செல்லலாம், மருந்துக்கு ஒருவர் சென்று மருந்து எடுத்து வரலாம், கொள்வனவு செய்வதற்கு இரண்டு பேர் போகலாம், அவ்வளவுதான். அவர்களும் பக்கத்திலே பக்கத்திலே இருந்து போக முடியாது. கணவன் வாகனத்தை ஓட்டினால் மனைவி பின் ஆசனத்தில் அமர வேண்டும், பக்கத்து ஆசனத்தில் அமர முடியாது. அடுத்த மாநிலம் விட்டு மாநிலம் போகும்போது அங்கே தடுப்பு இருக்கின்றது. சரியான காரணங்கள் அங்கேயே, அதாவது அதை எப்படி சொல்லுவது, அதை தானியங்கி வாகனங்களை வைத்துக் கொண்டு அதிலே வைத்திய பரிசோதனை செய்கிறார்கள். முன்கிருமி இருக்கின்ற உடனே அதிலே பரிசீலித்து விட்டு இருந்தால் உடனே அந்த அவங்களுடைய வாகனத்தை, அவசர சேவை வாகனத்திலே எடுத்துக்கொண்டு அண்மை வைத்தியசாலையில் கொண்டே விடுகின்றார்கள் அல்லது வீட்டுக்கு திருப்பி அனுப்புவார்கள். இப்படியான கடும்படியான கடும், அவர்கள் சட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களும் சட்டத்தை சரியாக கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் நோய் பரவல் இல்லாமல் போகும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் எந்த சான்றிதழும் இல்லை. அதிலும் எங்களுடைய ஆசிய மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்கள் எவையும் கவனிப்பதே இல்லை. அவர்கள் எங்களுக்கு என்ன வந்தார், எங்களுக்கு எல்லாம் ஓகே என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இப்பொழுதும் அவர்கள் போகின்ற, அவர்கள் எத்தனையோ பேர் இங்கிருந்து பணம் கட்டி இருக்கின்றார்கள், தண்டனை பணம். குறிப்பாக இந்திய நாட்டிலிருந்து இங்கே கல்வி பயில வந்த மாணவர்கள் இந்தியாவில் செய்கிறது போல இங்கேயும் செய்யலாம் எண்ணினார்கள், அது இங்கே பலிக்கவில்லை. எத்தனை பேர் முடங்கி போய் கிடக்கின்றார்கள் கொரோனாவிலும், எத்தனை பேர் இந்த வேலைக்கு ஓடவும் வேலை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேர் ஆவலோடு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் ஓடி செல்லும் பொழுது இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை கவனிக்காமல் அவர்கள் தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாடு கடத்தவும் படுவார்கள். சட்டத்தை மீறியாறு நடந்தால் இந்த நாட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். ஊரிலே பெற்றார் இவ்வளவு கடினமாக இருந்தோண்டு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு பணங்களை அனுப்புறது, பிள்ளை படிக்கின்றார் என்று அவர் இங்கே கேளிக்கைகளிலே இருக்கின்றார். பலர் நானே கண்டு அவர்களை பேசியிருக்கேன் என்றால், என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் சாரத்தியம் பெற வந்தவர்கள், பிள்ளைகள் போல பழகிறார், அவர்களுக்கு நான் அறிவுரை கூறிக்கொள்வதுண்டு. மிகவும் அந்த எதுக்கு தட்டுப்பாடு இருக்கோ அதைத்தான் நாங்கள் மீறி செய்ய முயன்ற ஒரு பழக்கம் எங்களிடம் இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு கடையிலே ஒரு பொருள் தட்டுப்பாடு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கின்றால் அதை நாங்கள் நிறைவாக பின் கதவால் பெற்றுக் கொள்ளலாம், பணத்தை கூட கொடுத்து. சட்டத்தை மீறும் நாடுகள் ஆசிய நாடுகள் தான் கூடுதலாக, மற்ற நாடுகளும் மீறுகிறார்கள், ஆனால் முதலிடம் வகிப்பது ஆசிய நாடுகள் தான். குற்றம் செய்துவிட்டு துணிந்து குற்றம் செய்யலாம், நான் வெளியே வருவேன் என்ற நம்பிக்கையுடைய என்றால் அங்கே பணம் கொடுத்து வெளியே வரலாம். ஒருவர் எழுதியிருந்தார், லஞ்சம் வாங்கினேன், என்னை உள்ளே அடைத்தார்கள் சிறையில், அங்கு லஞ்சம் கொடுத்தேன், நான் வெளியே வந்துவிட்டேன் என்ற ஒரு சின்ன கவிதை நீங்களும் படித்திருப்பீர்கள். ஆனால் கால ஓட்டத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரொருவர் அறவழியிலே எங்கள் மூதாதையர் காட்டித்தந்த எங்களுடைய பண்பாட்டு விழுமியவங்களை கடைபிடித்து உணவு உடை உரையுள்ளை கவனிக்கின்றோமோ அவர்களுக்கு ஆபத்து வரப்போவதில்லை. இந்த நுண்கிருமி பயங்கரமானது இல்லை, அதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் நாங்கள் வெளியே போனால்தானே அது எங்களை தொற்றும். குறிப்பிட்ட ஒரு கால அளவிலே நாங்கள் அதை வெளியே போகாமல் கவனமாக இருந்தால் இதை தொற்றாது. இப்ப இந்தியாவிலே கிராமப்புறங்கள் நல்ல தூய காற்றும் தூய தண்ணீரும் நல்ல மூலிகை வகையான இயற்கை உணவுகளும் உண்டு கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது கிராமங்கள் எல்லாம் பட்டணத்தை விட்டு வந்து கிராமங்களுக்குள்ளே புகுந்ததாலே அங்கும் இப்பொழுது ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள். நேற்று ஒருவர் வந்து பேசியிருந்தார். அவர் பேசும்பொழுது கூறினால், தாங்கள் கிராமப்புறங்களிலே எந்த விதமான அச்சமின்றி நடந்தோம், பக்கத்தில் உள்ள நகரத்திலே தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் கடினமாக இருக்கின்றது, வெளியே போக முடியாமல் இருக்கிறது, உணவு தட்டுப்பாடாக இருக்கிறது எல்லாம் சொன்னவுடன், நாங்கள் இறக்கத்துக்காக நீங்கள் இங்கே வாருங்கள் என்று அவர்கள் அழைக்கின்றோம். அவர்கள் வந்தவுடன் இங்கே எல்லாம் கூடிவிட்டது என்று கூறுகிறார். இவ்வளவு முட்டாள்தனமான ஜீவ அந்த காரூண்யம் என்று பாருங்கள். பரவகாரம்தான் செய்ய போனவர் ஆபத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் இரக்கம் பார்த்தார்கள், ஐயோ உங்களோட உறவுகள் அங்கே, நாங்கள் இங்கே பெரிய வீட்டில் இருக்கிறோம், நீங்க இங்கே வாருங்கள் என்று இவர்கள் வலிந்து அழைத்து அவர்கள் வந்து
நோயை கொண்டு வந்து கொடுத்து அந்த கிராமமே இப்பொழுது இவ்வளவு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது தமிழ்நாட்டிலும் அந்த நோய் பரவி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலும் அந்த எந்த நோய், அந்த பரோபகாரம் வாருங்கோ, எங்களோட வந்துருங்கோ, அங்கே எல்லாம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இருக்காதேங்கோ, உங்க நகரத்தில் தொல்லை உங்கதான் கூடுதலான தொற்று கூட இருக்கின்றது, இங்கே வாருங்கொண்டு அவர்களை அழைத்து அவர்கள் கள்ள. அடுத்து இன்னும் ஒரு தகவல் பெற்றுக்கொண்டேன், அவருக்கு கொரோனா இல்லை என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவர்கள் கொரோனா இருக்கின்றது. அந்த இ பாஸ் ஒன்று கொடுக்கின்றார்கள், சரியான தகவல்கள் பிழையானவர்களுக்கு எல்லாம் கொடுத்து காசை கொடுத்து பெற்றிருக்கிறார்கள். அது நட ரோட்டிலே அவர்களை நிறுத்தி அவருடைய வாகனத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள் தண்டனையோடு. இப்படி நடக்கும், எதுக்கு தட்டுப்பாடு கட்டுப்பாடு இருக்கோ அதை மீறி பழகிவிட்டோம் நாங்கள். அது தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லி இருக்கின்றது. தகவல்களை நான் கதம்பத்திலே வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது புதையல் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. புதையலுக்கு நான் பதங்களை தர இருக்கின்றேன். அந்த பதங்கள் சரியான பதங்களாக நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும். வழக்கமாக அன்பு மகள், என்னுடைய மகளுடைய நிகழ்வு இது. அவளுக்கு இன்னும் காற்றலைக்கு வந்து உங்களோடு தொடர்புடைய பக்குவத்தில் அவள் இல்லை, அதனால் அவ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஓய்வு என்று சொல்லி தூங்கியோ இல்லை தான் வேறு இல்லை, ஓய்வுன்றது அதாவது தொலைபேசி அல்லது கணினியோடு சம்பந்தப்பட்ட வேறு விடயங்கள். நேரலை தான் கொஞ்சம் கடினமாக இருந்தால் அந்த குரல் வளம் அதுகள் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ நான் ஒரு பதம் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பதத்தின் பெயர், அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது, இல்லை ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இதை பாவிக்கும் பொழுது சிலர் சொந்தமாக பாவிக்கின்றார்கள், லோகத்தினால் செய்யப்பட்டது. சிலருக்கு விருதாக கிடைக்கின்றது, லோகத்தினால் செய்யப்பட்டது விருதுகளாக கிடைக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது, பெருமதி வாய்ந்தது, பிரபல்யம் வாய்ந்தது, அர்த்தமுள்ளது என்று கூறலாம். அது எதுவாக இருக்கும்? பல இடங்களிலே அதை பெற்றுக் கொள்ளலாம். அது எதுவாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள்.

0: பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டிய விடயம். அது இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம்தான், உயிரிழப்பும் தான். நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு விடயம் அது எதுவாக இருக்கும்? அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இந்த இரண்டு பதங்களும் இப்பொழுது உங்கள் சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றது, புரிந்து கொண்டு ஓடிவாருங்கள். அன்பு மகன் செல்வகுமார் வந்திருக்கார். வணக்கம் மகன் செல்வகுமார்.
1: வணக்கம்பா. வணக்கம்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கும்பா.
0: நலமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது காற்றலே கதம்பம் ஆரம்பித்து விட்டு அன்பு மகன் செல்வகுமார் வரவேற்று விளம்பரம் செய்திருக்கின்றீர்கள், ஷியாமலா செய்திருக்கின்றீர்கள், ஞானசேகரன், சிலுவை சந்தன்ராஜ் எல்லோரும் நீங்கள் வரவேற்றிருக்கீர்கள். உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். விழிப்பாக
1: வணக்கம்.
0: சரி
1: ஐயா, ஒரு ஐந்தெழுத்து சொல்லி சொன்னீங்கல்லப்பா, அது வந்து பதக்கம். பதக்கம்
0: பதக்கம் என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஐந்தெழுத்து சொல்
0: பாப்போம். அடுத்தவர்களும் என்ன பதம் கொண்டு வருவார்கள்
1: எதிர்பார்க்கிறேன்.
0: அடுத்தது பாடல் இப்பொழுது தருவீர்களா பின்பு தருவீர்களா?
1: பாடல் பாடல் கொடுத்துறங்கப்பா. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல அந்த பாடல்பா.
0: அந்த பாடல் உங்களுக்கு இன்று வேண்டுமா நாளை வேண்டுமா?
1: நாளைப்பா. நாளைப்பா.
0: இன்று என்ன பாடம்? இன்று உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கு. என்ன? நீங்கள் தான் முதலாவது. நீங்க
1: அப்படியா?
0: சாக்கியம்.
1: தங்க
0: பதக்கத்தின் மேலே என்ற பாடலில் அது என்ன திரைப்படம் தெரியுமா? என்ன திரைப்படம் தெரியும்?
1: தங்க பதக்கத்தின் மேலே பதித்தது போல வந்து எங்கள் தங்கம்.
0: எங்கள் தங்கம். சரி பாப்போம். முதல்ல கூறிய உரைகள் எல்லாம் கேட்டீர்களா?
1: இப்ப டவர் கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருக்கும். இப்பதான் கிடைச்சிருங்க.
0: நிலைய சில செய்திகளை தந்து இன்றைய நிலைகள் இந்த நிலை இந்த நுண்கிருமியினால் மக்கள் படும் அவஸ்தையை பற்றி எடுத்து கூறியிருந்தேன். சாதாரணமாக நல்லதையா மீண்டும் பாருங்கள். அடுத்தது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதமும் தந்தேன். நாங்கள் பேணி பாதுகாக்க இதை இப்படி பாதுகாத்து இருக்காது விட்டால் நோய் நொடிகள் மரணங்கள் கூட வரும். நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒன்று, கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று. சரியா? இப்ப பதக்கம் என்று ஒரு பதம் கொண்டு வந்து தந்திருக்கீர்கள். பார்ப்போம் மற்ற பதங்கள் என்ன கூறுகின்றது. வாழ்த்துக்கள் மகனே. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். செல்வகுமார் வந்து தன்னுடைய பதிலை தந்துவிட்டு செல்கின்றார். எங்கே மற்றவர்களும் வர வேண்டும். வந்து தாருங்கள் உங்கள் பதில்களை. என்ன பதிலாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு பதம் வந்திருக்கு, பதக்கம் என்று கொண்டிருக்கார். அது சரியோ புளியோ தெரியவில்லை. பார்ப்போம். மற்றவர்களும் வந்ததுதானே, அதை முடிவு செய்யலாம். ஓடி வர வேண்டும். அவருக்கு ஒரு முதல் பாடலுக்கு இடம் இருக்கின்றது. அந்த பாடல் எதுவென்று அவர் கூறவில்லை. பின்பு வந்து கூறுகின்றேன் என்று கூறி செல்கிறார். அவருக்கான பாடல் எப்பொழுதும் கிடைக்கலாம் தானே. இப்ப நாங்கள் இந்த இடத்திலே வந்து யார் சொல்வதோ இந்த பதிலை யார் சொல்வதோ என்று
2: எதிர்பார்க்கின்றேன்.

0: எல்லோரும் வீட்டிலே இந்த நுண்கிருமி சட்ட திட்டங்களும் மன வருத்தத்தோடு இருக்கும் வேளையிலே நீங்கள் வந்து மீண்டும் செல்வகுமார் வருங்கள். வணக்கம் மானே.
1: அப்பா வணக்கம்பா. ஆரழிப்பு சொல் வந்து முகக்கவசம்.
0: முகக்கவசம் என்று கூறுகிறது. பார்ப்போம், மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே. பார்ப்போம். நல்லது.
1: இன்றைய பாடல்

0: மாசிலா உண்மை உண்மை காதலே அந்த பாடல்.
1: நல்ல நல்ல பாடல் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. நல்லது நல்லது. விடைபெறுங்கள், மீண்டும் வரலாம். பதங்களை தருகின்றேன். மாசிலா நிலவேதம் காதலை மகள் போடு என்ற பாடலை அன்பு மகன் கேட்டிருக்கின்றார். அவருக்கான பாடல் கேட்கின்றாரோ தெரியவில்லை. அன்பு செல்வகுமார் புதுக்கோட்டை மகனே, உங்களுடைய பாடல் காற்றலையில் இன்றைய பாடல்.
2: என் வாழ்நாளிலே இரண்டு நிலவு இன்றுதான் காண்கிறேன். அது மாசுள்ள நிலவு, இது மாசில்லா நிலவு.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கல் சென்றது. அம்பிகாவதி திரைப்படத்திலிருந்து அன்பு மகன் செல்வகுமார் முதலில் வந்து இணைந்து இந்த பாடலை பெற்றுக் கொண்டார். அவர் வந்து பதங்களை தேடிக்கொண்டு சென்ற இடத்தில் ஒரு பதத்தையும் கூறி சென்று இரண்டாவது பதத்தையும் வந்து கூறியிருக்கின்றார். இங்கே அடுத்தவர்களுடைய பதங்களை எதிர்பார்க்கின்றேன். பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு நண்பர் சந்தன் ராஜ் அவர்கள் அழைத்தீர்கள். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம், காற்றலைக்கு வரலாம் என்று கூறுவேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகள் ஒவ்வொருவராக வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வரும்போது நாளைய தினம் கதம்ப பாடலை நினைத்துக் கொண்டு வாருங்கள். பதங்களை கண்டுபிடித்து புதிய எல்லையில் ஈடுபடுவோம். இப்பொழுது யார் சொல்வதோ என்ற நிலையிலே இருக்கின்றோம்.
1: முத்து ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் பெண்கள் தொட்டு தொட்டு தீரக்கும். அது மலர்
0: இரண்டு பதங்கள் உங்கள் கரங்களிலே இருக்கின்றது. சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். மூன்றாவது பதமும் தர இருக்கின்றது. இது ஒரு அணிகலன். எல்லா லோகத்திலும் இருக்கின்றது. லோகமல்லாத நெகிழிகளாலும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது அநேகமாக பெண்கள் அணிவார்கள், ஆண்களும் அணிகின்றார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வாருங்கள். சந்தன்ராஜ், நலமா இருக்கின்றீர்களா? நல்லம். அங்கே எப்படி அமைதியாக தான் இருக்கின்றது நிலைமை இல்லையா? மழை இருக்கின்றதா அங்கே? மழை தமிழ்நாட்டிலே ஒரு சில பகுதியை வெள்ளத்தினால் பெரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உபர்நீர், அது கடல் நீர் கூட வெளியே வந்து விட்டது என்று ஒரு இடத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். பார்த்தேன். என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
2: நான் அந்த ஆறு பதம் வந்து உடல்நிலையை அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆறு எழுத்தை கூறுகிறீர்கள். அதை அதை ஒரு ஒரு பதத்தில் எப்படி கூறலாம்? அது எப்படி கூறுவது? அதை
2: நம்ம உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல.
0: அதான் ஆறு எழுத்திலேயே அந்த சொல்லை கூறுங்கள். எப்படியா இருக்கும் என்று சொல்லி அங்கேதான் நிக்கின்றீர்கள். அதை எப்படி சொல்லுவது? நாங்கள் அந்த பதம் முழுமையா இருக்க வேண்டும்.
2: உடல்நிலையைங்கிறது வேற மாத்தி யோசிக்கணும்.
0: கொஞ்சம் மாத்தி ஆறு எழுத்துக்களை அடக்கி கொண்டால் நல்லது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முழுமையான சொல் இருக்குதானே? அதே போல இதுக்கும் ஒரு பதம் இருக்குன்றது. அந்த பதம் ஒருவர் இப்ப ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எப்படி கூறுவீர்கள்? அதை யோசித்து பாருங்கள். ஆறு எழுத்து அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. நீங்கள் சொன்னது நீங்கள் வாழ்த்துக்கள். உடல் நலம். இப்ப சந்தன்ராஜ் வந்து உடல் நலம் என்று சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பெற்றார். செல்வகுமார் அதற்கு முன்பு வந்து பதக்கம் என்று ஐந்து எழுத்து சொல்லை தந்து ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார்.
2: அந்த
0: அவர் சொல்லிவிட்டார்.
2: ரோஜா திரைப்படம் வந்து
0: உங்களுக்கு ரோஜா வெள்ளை ஓ ரோஜா திரைப்படுத்த பாடல் வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஒரு புது வெள்ளை நிலா வெள்ளை ஒரு புது வெள்ளை ஓ அரவிந்த சாமி அவர்களுடைய புது வெள்ளை மலை. அது ரோஜா திரைப்படத்தில் புது வெள்ளை மலை பொழிகின்றது. நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் கிடைக்கும். இப்போ அடுத்த பதம் தர இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். இரண்டு பதங்களையும் தந்து விட்டார்கள். அதாவது பதக்கம், உடல் நலம். இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றது பெண்கள் அணியும் ஆபரணங்களுள் ஒன்று. அது சில ஆண்களும் அணிகின்றார்கள் சில சமயங்களில். நான்கு எழுத்துக்களை கொண்டது. உலோகத்திலாலும் அமைந்தது, நெகிழியாலும் அமைக்கப்பட்டது. எங்கே கொண்டு பாருங்கள். அடுத்தது ஒரு பதம். இன்று உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் ஒரு நோய், இதனால் ஏற்படுகின்றது. இதை இப்படி சொல்லுவார்கள். இதை இப்படி சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? இந்த பதத்திலே சொல்லுவார்கள். எப்படி என்றால், எத்தனை எழுத்து என்றால் அது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. அந்த வியாதி என்று வரும். அதில் என்ன வியாதியா இருக்கலாம்? இது உலகம் முழுக்க இப்பொழுது பறந்து இருக்கின்றது. இந்த நோய் சிறுவர் முதியோர் எல்லோருக்கும் இருக்கின்றது. எட்டு எழுத்துக்களால் ஆன பதம், அந்த பதத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். அடுத்து இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். இனிமையான, நல்ல சுவையான, நல்ல பலமான, சத்துள்ள உணவு தயாரிப்பதற்கு பயன்படும் ஒரு தானியம். நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் ஆசிய நாடுகளில்தான் இது மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆரோக்கியமான உணவு, சத்துள்ள உணவு, சுவையான உணவு தயாரிக்க உதவும் ஒரு தானியம், தானிய வகையைச் சேர்ந்தது. இப்ப மூன்று பதங்கள் உங்களிடம் இருக்கின்றது, கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வது கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டு

0: மீண்டும் ஒரு தடவை கேள்வியை கூற வேண்டும் என்று கோரிக்கை இருக்கின்றது. இப்பொழுது உங்கள் சிந்தனைக்கு தரப்பட்ட பதங்கள் மூன்று. ஒன்று வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து பெண்கள் அநேகமாக பெண்கள் அணியும் ஒரு ஆபரணம். ஆண்களும் சில சமயம் அணிகின்றார்கள். இது லோகங்களினால் செய்யப்பட்டும் இருக்கும், நெகிழியாலும் செய்யப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது ஒரு நோய் இன்று உலகிலே பரவிக்கொண்டிருக்கின்றது. எல்லோர் இடத்திலும் எல்லா நாடுகளிலும் இந்த நோய் இருக்கின்றது. அது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்டது. இப்படித்தான் அந்த நோயை அழைப்பார்கள். சாதாரணமான பேச்சிலே இப்படி அழைப்பார்கள், பேச்சு தமிழிலே. அடுத்தது ஒரு சுவையான உணவை தயாரிக்கும் தானியம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஆசிய நாட்டவருக்கு பிரதானமான உணவுகளை தயாரிப்பது. கொண்டு ஓடி வாருங்கள். முகமது ராபிக் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகனே ராபிக். இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்கள் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்ச்சியா.
0: என்ன பதம் நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
1: பெண்கள் வளையல். வளையல்
0: வளையல் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம். ஆண்கள் சமயம் அணிவார்கள். வேறு யாரும் என்ன பதம்? சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: எனக்கு வந்து படம் வந்து பாரதிதாஸ் சிவாஜி படம், பழைய படம். அதுல வந்து சக்கப்போடு போடு ராஜா, நீ சக்கப்போடு போடு ராஜா, உன் காட்டிலே மழை பெய்யுது.
0: ஓ, அந்த பாடலா? சக்கை போடு போடு ராஜா, சக்கை போடு போடு ராஜா,
1: சக்கை போடு மழை பெய்யுது.
0: ஓ ராஜா, நல்ல பாடல், நல்ல பாடல், நல்லது, நல்ல பாடல். மீண்டும் யோசித்துக் கொண்டு வாருங்கள். நீங்கள் அடுத்த பதங்களை கண்டுபிடித்தீர்களா? நான்கு எழுத்து பதம், எட்டு எழுத்து பதம் என்னவென்று கூற முடியுமா? எங்கே அடுத்த உறவு யாராயிரம்? சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். என்ன பதம்?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம்.
2: அதாவது நுண்குமிழி வந்து மூச்சு திணறல்
0: செல்லாது. வேறு கொண்டு வாருங்கள்.
2: முதல் கேள்வி,
0: முதல் கேள்வி அந்த நான்கு எழுத்து சொல். பெண்கள் அணிவது, பெண்கள் அணியும் ஒரு ஆபரணம் வளையல் என்று
2: வளையல்.
0: நீங்களும் வளையல். வளையல் என்ற பதிலை உங்களுக்கு வாழ்த்துக்களை தருகின்றேன். என்றால் சரியான பதிலோடு புள்ளியை பெற்றார் ராஃபிக் அவர்கள். வளையல் சரியான பதில். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அடுத்தது இன்னும் ஒன்றுக்கு அந்த தானியம் நாலு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: எங்கே வணக்கம், வணக்கம் நாகப்பன். வணக்கம், வணக்கம் ஐயா. ஓ, உங்களுடைய இடரல்லே இருக்கின்றீர்கள். சரியாக இணைய முடியாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன். உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் அழைக்க வேண்டும் போல் தெரிகின்றது. மஞ்சுளா வந்து விட்டார். மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறோம்.
0: அங்கே மகன் தீபூட்டி எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
3: நலமா
0: இருக்கிறதா? வானொலிக்கு வருவா. நல்லது. என்ன பதம் கொண்டு, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
3: பெண்கள் அணியா ரெண்டு கூட சொல்லலாம்பா. ஒன்னு கம்மல் கடுக்கன் ஆண்கள் அணியிறது, அப்புறம் வளையல் கங்கணம் கங்கன் கங்கன்
0: வளையல். ஒன்றுதான் கூற வேண்டும் மகளே, வளையல் என்பது சரியான பதில். அதை இருவர் வந்து முதல் கூறிவிட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து எட்டு எழுத்துக்களை கொண்ட அந்த நோய் என்னவென்று கூற முடியுமா?
3: சர்க்கரை வியாதி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கெட்டிக்காரு, சர்க்கரை வியாதி என்று உலகளாவ பரவி கொண்டிருக்கிற நோய். சிறப்பாக சிந்தித்து வாழ்த்துக்கள். சரி, இந்த தானியம் என்னவாக இருக்கும்?
3: தானியம் நாலு
0: எழுத்தப்பா. சரி, யோசித்து பாருங்கள். நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
3: கல்லும் கனியாகும்பா. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே.
0: ஓ, நல்ல பாடல். நீங்கள் யோசித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். பதிலுக்கு நீங்கள் ஒரு புள்ளி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மஞ்சுளா உங்களுக்கு. சரியா? நன்றி நன்றி. இங்க நாகப்பன் அவர்கள் அழைத்தார்கள், அவர் அழைப்பு கிடைக்க அவர் அந்த பதில் கொண்டு வந்திருப்பார், அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. சரி, அடுத்தது ஒரு பதம் தான் இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றது. இப்பொழுது வந்த பதங்கள் வளையல், சர்க்கரை வியாதி என்பது சரியான பதில். ராபிக் ஒரு புள்ளி, மஞ்சுளா ஒரு புள்ளியை எடுத்திருக்கின்றீர்கள். இங்கே அந்த நான்கு எழுத்து பதம் ஓடிபெறவனும் தானியத்தின் பெயர் என்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். இப்படி இருக்க வேண்டும். உடல் என்றால் என்ன, உள்ளம் என்றால் என்ன, வீடு என்றால் என்ன, பழகிற பழக்க வழக்கங்கள் என்ன, நட்பு என்றால் என்ன, கணவன் மனைவி உறவுகளாக இருந்தாலும் அம்மா பிள்ளை உறவு எல்லாம் இப்படி இருக்க வேண்டும். இதை எப்படி கூறுவார்கள்? ஒரு பதம் இருக்கின்றது, நான்கு எழுத்து அந்த பதத்துக்கு, அந்த பதத்தை பல வாரம் உச்சரிப்பார்கள். இதுதான் அந்த பதம், நான்கு எழுத்து, இப்படி இருக்க வேண்டும். அதை ஒரு பதத்திலே கூற வேண்டும். கொண்டு பாருங்கள். இப்ப இரண்டு பதம் இருக்கின்றது உங்களிடத்திலே, தானியம், இந்த பதம், இந்த ஒரு பதம் அவற்றை எல்லாம் குறிக்கின்றது. இறைவனிடம் செல்லும் பொழுதும் இப்படி இருக்கின்றது, இப்படி இருக்க வேண்டும். அது எதுவாக இருக்கும், அதுக்கு அதுக்குரிய பொருள், அந்த இந்த பொருளை தாங்கி வரும் அந்த பதம் எது? நான்கு எழுத்துக்களை கொண்டது. அங்கே கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், பதிலை கொண்டு வர வேண்டும். யார் சொல்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.

0: பதில் சொல்ல வந்து விட்டார் அன்பு மகள் சியாமலா.
1: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் மகளே சியாமலா, நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும்.
1: அப்பா சுத்தம்
0: சுத்தம் சுத்தம் அதை மாத்தி யோசியுங்கள். செல்லாது அந்த அந்த பதம் செல்லுபடியாகவில்லை. அந்த பதம் நெருங்கி விட்டீர்கள். இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்தது நான்கு தூய்மையும் தூய்மையும் எழுது தானே மகளே. பாடல் ஞாபகத்துக்கு வந்ததா?
1: நான் சொல்றேன்.
0: மீண்டும்
1: ஜம்பு படம்.
0: ஜம்பு என்ற திரைப்படமா? அதுல என்ன பாடல்? என்ன பாடல்?
1: ஏன் இந்த மயக்கம் ஏனடி ராதா அந்த பாட்டு.
0: ஓ, எப்படி வரும் அந்த பாடல்? ஏன் இந்த மயக்கம் ஏனடி ராதா.
1: ஏன் இந்த மயக்கம் ஏனடி ராதா.
0: வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு சிறப்பா இருக்கு.
1: நன்றி அப்பா.
0: அந்த நான்கழுத்து பதம் அம்மா, அந்த தானியம் எது என்று நீங்கள் கூற?
1: தானியம்
0: சரி, யோசித்து கொண்டு வாருங்கள்.
1: இப்போ
0: சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம்.
2: அந்த நான்கு எழுத்து படம் வந்து நலமாக.
0: நலமாக கடவுள்கிட்ட போயிருக்க நலமாக போகணும், அம்மா அப்பா உறவுல நலமாக போகணும், கணவன் மனைவி உறவுல நலமாக நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி வராது அந்த பதம். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுக்கும், பெரும்பாலும் இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு உடலுக்கும் சம்பந்தப்பட்டதுதான். குறிப்பா உள்ளம் தான் இதுக்கு மூல காரணம். சரியா? அப்ப அந்த தானியம் இன்னும் வரவில்லை.
2: ஆமா, அதெல்லாம் கம்பு கிழவர்கள் போடுவதெல்லாம் எல்லாம் எழுத்து மாறுது.
0: மிகவும் சிறப்பானதான். இப்ப ராணியை கேட்டா ராணி ஓடி விடுவான். அதுதானியா? உளுந்து உளுந்து ஓடி ஓடிதான் உளுந்து உளுந்து என்பது பாத்தீங்களா? கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள். உளுந்து அங்க கேழ்வரகு கம்பு கழுவி போட்டு பாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு கடையில இருக்கிறது உளுந்து. அதை விழுந்து என்று உளுந்து உளுந்து கவனிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். உளுந்து அது விழுந்து என்பதை உளுந்து என்று பேச்சு வழக்கில் கூட உளுந்து என்பது சரியானது. ஆரோக்கியமான உணவு, எல்லோருக்கும் விருப்பமான உணவு வீட்டிலே செய்வார்கள். உளுந்து
2: என்பது அந்த பதத்துக்கு வந்து அன்பாக அப்படிங்கறது வருமாயா?
0: அன்பாக என்ற எச்சத்தில் இருக்கு, அன்பாக என்று வராது. அந்த பொருளுக்கு முழுமையாக இருக்க, முதல்ல நாங்கள் உடல் நலம் என்ற ஒரு முழுமையான பதத்தை போல இதுவும் ஒரு முழுமையாக இருக்கிறது. இந்த பதம் நான்கு எழுத்தை கொண்டது, எல்லோத்துக்கும் இந்த நான் கூறிய வகை அத்தனைக்கும் பொருத்தமானது. சரி, கொண்டு
2: வாருங்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த இணைப்பு யாராக இருக்கலாம்? கொண்டு ஓடி வாருங்கள். பாடலை யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்.

0: தீர.
1: வணக்கம், எங்கள் ராஜகுமார் வந்துவிட்டார். வணக்கம் தர்மபுரி.
2: வணக்கம்
1: ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா?
2: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றது. இந்த நாள் எப்படி போனது உங்களுக்கு?
2: அன்பும் அன்பும் நான்கெழுத்து
1: நான்கெழுத்து அன்பும் அன்பும் என்றது ஒரு முற்று பெற்ற பதம் இல்லையே மகனே. அன்பும் அங்கால வேறு பதங்கள்
2: வரும்.
1: அது அங்கால வேறு பதம் வருகின்றது. இது முழுமையான ஒரு பதம். இது குறிக்கின்றதுக்கு முழுமையான நாங்கள் கதை பேசுகிற அத்தனையும் இதற்குள்ளே அடங்கும்.
2: என்ன
1: பாடல் உங்களுக்கு? மீண்டும்
2: நன்றி.
1: எங்கே ராபி கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராபி. உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்றது. இங்கே எங்கே இப்பொழுது என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
3: பந்தம்
1: சொந்தம் சொந்தம் பந்தம் என்று கூறுவோம். பந்தம் என்பது நான் கூறிய கருத்துக்குள்ளே வரவில்லை. பந்தம் இருக்கின்றது தான். அது எப்படி நாங்கள் அந்த பந்தத்தோடு எப்படி வாழ வேண்டும் பழக வேண்டும் என்பது ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கொண்டு வருவதில் இவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு பதம் இருக்கின்றது. அந்த தன்மை பல இடத்திலே அந்த பல இடத்திலே எங்களோட வாழ்க்கையிலே அதை நாங்கள் செய்கிறோம். அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி உள்ளதை இந்த பதத்தாலே தான் கூறுவார்கள். கொண்டு வாருங்கள் மீண்டும் வாருங்கள். வாழ்த்துக்கள்.

0: அங்கே அன்பு மகன் ஞானசேகரம் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்லது ஒரு இரவு வணக்கத்தை உங்களுக்கு கூறுகின்றேன்.
1: நன்றி.
0: நன்றி. என்ன பதம் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: ஆண்களுக்கு தானிய பருப்பு.
0: அது வந்துவிட்டது, உளுந்து.
1: உளுந்தாப்பா? சரிப்பா, சரிப்பா.
0: சத்துள்ள சத்துள்ள ஆகாரம் தானே உளுந்திலே செய்வது?
1: ஆமாப்பா, ஆமா.
0: அது வந்துவிட்டது, உளுந்து வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு பதம் இருக்கு, ஆண்களுக்கு பதம். அந்த இப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கும். அது
1: சுமூகம்.
0: சுமூகம் என்பது முழுமையான பதம் தான், ஆனா அது செல்லாது என்னிடம் இருக்கிற பதத்துக்கு.
1: சரியப்பா.
0: பாடல் இப்ப தருகிறீர்களா, பின்பு தருகிறீர்களா?
1: அவளுக்கு என்று மனம் படம். ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு.
0: ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு. நல்லது மகனே, ஓடி வாரத கொண்டு. சரி
1: சரியப்பா.
0: நல்லது. எங்கே கொண்டு வாருங்க, பதத்தை கொண்டு ஓடி வாருங்க.

0: இங்கே அடுத்த பதிலை கொண்டு வந்திருக்கின்றார் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள்.
1: நடத்தை
0: நடத்தையும் செல்லாது. இதிலே இந்த பதம் உங்களுடைய மதத்திலே அந்த மத குருக்களை கடவுள்களை அழைக்கும் பொழுது முதல் எழுத்தாக முதலாவதாக பாவிப்பார்கள். இந்த எழுத்து இந்த பதத்தை முதல் கொண்டு ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. அப்ப இது நான்கு எழுத்திலிருந்து முற்று பெறுகிறது. இப்ப கண்டுபிடிப்பீர்கள் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் வாருங்கள், கொண்டு வாருங்கள். ராஜ்குமார்
2: ஐயா, அக்கறை அக்கறை அக்கறை
0: அக்கறை அக்கறையா அல்லது அக்கறையா?
2: நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் தமிழ் தகரா உச்சரிச்சிருப்பேன்,
0: சரியா சொல்லுவான். பதில் செல்லாது. அக்கறை என்பது நாங்கள் ஒருவருடைய கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து அவர்களை கவனமாக கொண்டு செல்வோம். அக்கறை பிள்ளையை அக்கறையா கவனம்,
2: அக்கறையா பாத்துக்கிறாங்க.
0: அடுத்தது உங்களோட உச்சரிப்பிலே அக்கறை என்றால் ஆற்றிலே இந்த கரை அந்த கரை அக்கறை கரை என்று
2: ஆற்றங்கரை
0: அடுத்தது வந்து இறைவனுக்கு வர ரை வரும். நல்லது, தெரிந்து கொண்டதுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதத்தை கொண்டு வந்து அடுத்தது ஒரு பழமொழி ஒன்று தரப்போகின்றேன். சென்று வாருங்கள். அடுத்தது ஒரு பழமொழி தரப்போகின்றேன். அதிலே வந்து இரண்டு பதத்தை காணவில்லை. அது ஐந்து பதங்களை நான்கு எழுத்துக்களை நான்கு பதங்களை கொண்ட ஒரு பழமொழி நான்கு பதங்களை கொண்ட ஒரு பழமொழி அதிலே இரண்டு பதங்களை தருகிறேன். மற்ற இரண்டு பதங்களை நீங்கள் பொருத்த வேண்டும். முதலாவது பதம் எண்ணும், இரண்டாவது பதம் மறைந்துவிட்டது, மூன்றாவது பதம் கண்ணென, நான்காவது பதம் மறைந்துவிட்டது. எண்ணும் என்றால் நினைவு அல்ல, எண்ணுதல், கவுண்ட் பண்றது, இலக்கங்கள். ஆகவே எண்ணும் இரண்டாவது பதம் மறைந்துவிட்டது, மூன்றாவது பதம் கண்ணென, நான்காவது பதம் மறைந்துவிட்டது. நாகப்பன் வருகின்றார், அழைப்போம். வணக்கம் வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: நலமா
3: இருக்கிறேன், நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் ஐயா. நாகப்பன் நம்ம நலமா இருக்கின்றோம், நான் நலமா இருக்கின்றேன். மகளுக்கு சற்று கண்ணிலே ஒரு சிறு ஒரு வருத்தம், அதோடைய கொஞ்சம் முன்னா தாங்க மாட்டாள், அப்படியே தூக்கத்தோட இருக்கின்றா. இதை நிதிர விழிப்பதாலே அவர் கண்ணிலே சிறு வருத்தம். சரி, என்ன

0: வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று பக்தியோடு கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். ஓம் நம சிவாய என்று எல்லாம் வல்ல இறைவனை அழைத்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களை கொடுத்தமைக்கு நன்றி கூறி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் பாதம் பணிந்து நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, உங்களுக்கும் நன்றியும் அன்பும் வணக்கமும் கூறி இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறி இணைந்த நான் இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 15வது நாள், பாதி மாதத்தை நாங்கள் கண்டுவிட்டோம். 5வது மாதத்திலும் வெள்ளிக்கிழமை, வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் சிறிது பக்திமயமாக ஆன்மீகத்தை நாங்கள் தொட்டு பார்ப்போம் என்று எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து மகள வைத்து இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு தடவை இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை சிறக்க வேண்டும். உறவுகள் வந்து இணைந்து எங்களோடு மலர்ந்த ஒரு பக்தி வேளையாக அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். உறவுகளை, நீங்கள் அனைவரும் நலம் தானா என்று கேட்கும் இந்த வேளையில் நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே இன்றைய வெள்ளிக்கிழமையிலே இந்த நாளிலே நாங்கள் மகிழ்வாக ஆரம்பிப்போம்.
1: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
0: தெய்வ பக்தியை கொண்டாடுவோம் என்ற பாடலோடு நாங்கள் ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வு அற்புதமானது என்று பலரும் எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே, கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே, பங்கு பற்றி கொண்டிருக்கும் வேளையிலே, இன்றும் பங்கு பற்றி கொண்டு எழுதி கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்போம். பக்தி என்பது சாதாரணமானது அல்ல. ஆனால் பக்தி வந்து எங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், உண்மையாக வர வேண்டும். பக்தி எங்களை இணைத்து எங்களுடைய ஆன்மீகத்துறையிலே நாங்கள் செல்லும் பொழுது எங்களை ஆளாக்கி வைக்கின்றது. ஆளாக்கி வைப்பதென்றால் இந்த பூலோகத்தில் நாங்கள் வந்து பிறந்த பலனை அனுபவித்து எதற்காக பிறந்தோம், அப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை தருவதற்காக புராணங்களும் இதிகாசங்களும் நம் முன்னோர்களும் அது மட்டுமல்லாமல் யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இவர்களெல்லாம் தேடி காண முடியாத ஒரு இறையை நாங்கள் 2 மணி நேரத்துக்குள் தேடி காண முடியாது. ஆனால் தேடும் வல்லமே அவர் எங்களுக்கு தந்து தேடி பாருங்கள் கிடைக்கின்றேன் என்று பல விடயங்களை எங்களுக்கு எங்களை அறியாமலே அந்த இறைவன் ஆற்றியிருக்கின்றார். ஆற்றநாத் உயரத்தில் நாங்கள் மூழ்கும் போது கூட எங்கள் வாயிலே ஆண்டவன் பெயர்தான் உச்சரிக்கப்படும். அம்மா என்று அழைப்போம், தந்தையை அப்பா என்று அழைப்போம், ஆண்டவா என்று அழைப்போம். ஏனென்றால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா? முதலில் நாங்கள் கண்கண்ட தெய்வங்களான அவர்களை எங்களுக்கு அளித்தது இந்த கடவுள்தான். பின்பு ஆசிரியரும் வந்து இணைந்து குருவும் வந்து எங்களோடு ஆசிரியரான குருவும் வந்து அன்னை தந்தை ஆசான் இவர்கள் காட்டி கொடுத்தது தான் கடவுள். அந்த கடவுளை நாங்கள் இருகரம் கூப்பி விரஞ்சி வேண்டிக் கொள்ளும் வேளையிலே அந்த கடவுளை அடையும் மார்க்கத்துக்கு பலரும் பல வழிகளை கூறியிருக்கின்றார்கள். அந்த வழிகள் எல்லாம் கூறுவது ஆன்மீக ஈடேற்றத்தை தான். அது காலப்போக்கிலே அது வந்து மாற்றங்கள் அடைந்து கொண்டு போகின்றது, மனமாற்றங்கள் அடைந்து கொண்டு போகின்றது, குணங்கள் எல்லாம் மாறி வருகின்றது. அது எங்களுடைய கர்ம வினைகள் என்று நாங்கள் அதை எங்கள் மதத்திலே இந்து மதத்திலே கூறிக்கொள்வதுண்டு. ஏனைய மதங்களும் முன் செய்த வினை, பின் செய்த வினை, இப்பொழுது நடக்கின்ற நாங்கள் செய்கின்ற வினை எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும், அறவழியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறுகின்ற. வார்த்தைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் பொருட்கள் எல்லாம் ஒன்றுதான். அதனால் இந்த எல்லாம் வல்ல இறைவன் என்று நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற இந்த இறைவன் ஒருவன் ஏகனாக அநேகனாக உலகெல்லாம் பறந்து வாழ்ந்து ஓரிடத்தில் நில்லாமல் எல்லா இடத்தில் எங்கும் பறந்து நிற்கும் பரம்பொருளாக அதை இருந்து கொண்டு எங்களை ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி நிர்வாக சபை எங்களுக்கு 2 மணி நேரத்தை ஒரு வாரத்தில் கொடுத்திருக்கின்றது. 24 மணி நேரத்திலே ஒரு 2 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 2 மணி நேரமாவது நாங்கள் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையிலும் தெய்வீக பாடல்களை கேட்டு மகிழ்வதிலும் உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் எண்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். வளமையான 647-8746415 என்ற இலக்கத்து எண்களோடு இணையுங்கள், தாருங்கள் உங்கள் அனுபவத்தை, கேளுங்கள் நல்ல பாடல்களை, உங்களுக்கு விருப்பமான பக்திமயமான பாடல்களை. நாங்கள் எல்லோரும் கேட்டு அதை மகிழ்ந்து உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே முதலில் நான் ஒரு பாடலோடு ஆரம்பிக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், வந்து இணையுங்கள், கேட்டு மகிழுங்கள், பக்தி கொண்டாடுவோம். முதலில் ஒரு பாடலை தரட்டுமா? அந்த பாடலை தருகின்றேன். இங்கே இருந்து எங்களுடைய காலநிலையை நான் கூறாமல் விட்டுவிட்டேனா? மிகவும் சந்தோஷமான காலநிலை. 13 பாகையில் இருக்கின்றோம். இது படிப்படியாக 19 பாகை வரை செல்லும். இந்த வாரம் முழுவதும் நல்ல வெப்பநிலையில் இருப்போம். ஆனால் அதிக வெப்பமாக இருக்காது. நாங்கள் மிகவும் சிறப்பான வெப்பநிலை, குளிர்நிலை இல்லை, ஆனால் மழை குணம் உண்டு. இன்று நல்ல மழை உண்டு என்பதை அவர்கள் அழகாக கூறிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-43 வீத மழை இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் மழை வருகின்ற சான்று ஆரம்பித்திருக்கின்றது. இன்று நாளையெல்லாம் மழைதான். ஆனால் இன்னும் மழை பொழியவில்லை, வரும் என்ற எண்ணிக்கை நம்பிக்கையோடு மந்தமான சூழல் இருக்கின்றோம். எல்லாம் நலமாக இருக்கும். 14 மணி நேரத்துக்கு மேல் பகல் உண்டு என்பதை தருகின்றார்கள். பயணம் செய்வதற்கு, நடைபயணம் செய்வதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை என்று கூறி ஒரு மகிழ்வான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார்கள். இங்கே உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து கூறுங்கள் எங்களோடு. இது மொன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், பக்தி வேளை. முதலில் இந்த பாடலை கேட்போமா? எப்படி பாடுகின்றது என்று பார்ப்போம். இந்த பாடல் எங்கே? அந்த பாடலை காணவில்லை, எடுத்து வைத்து அது வருகின்றது அந்த பாடல். அந்த பாடல் வந்தவுடன் முதலில் இன்று முருகனுடைய பாடல் வருகின்றது போல் தெரிகின்றது. முருகனை பற்றி பாடும் ஒரு பாடல் கேட்போம். பாடல் ஒலிக்கும் போது நீங்கள் அழைக்கலாம். இது தமிழ் வானொலியால் தருகின்ற பாடல் தானே, யாரும் தடையில்லை. பாடலை கேட்டுக்கொண்டே நீங்கள் அழைக்கலாம். 647-8746415 என்ற பழமையான எண்களோடு.

0: இருக்கிறம் கூப்பி முருகா என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து எங்கள் துன்பம் தீர்க்கும் துயர் தீர்க்கும் வினைகளை வீரறுத்து கொள்ளும் அந்த வேலவன் அவன் மீது பற்று வைத்து அவனையே நான் அடைய வேண்டும், அவனோடு இணைய வேண்டும் என்று ஒன்றரக் கலக்க வேண்டும் என்று ஆன்மீகத்துறையிலே நாங்கள் அர்ப்பணித்து விட்டால் எங்கள் இதயத்தை எங்களை அணைத்துக் கொள்வார், இணைத்துக் கொள்வார், முத்தி கொடுத்துக் கொள்வார் என்றது பலர் அறிந்த விடயம். அது நல்ல வழியிலும் தீய வழியிலும், அதாவது வந்து நான் நல்லவனாக வல்லவனாக மகிழ்வாக ஆன்மீகத்தோடு அறம இரண்டர கலந்து விட்டாலும் ஈர்த்து கொள்வார். அவர்களை எதிர்த்து நான் துஷ்டனாக இருந்தால் கூட எங்கள் ஆணவத்தை அடக்கி தன்னோடு இணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட வேல் முருகன். அந்த முருகனை பற்றி ஒருவர் அவருடைய தன்னுடைய விரதத்தை தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று பாடிய பாடல் ஒன்றை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மிகவும் அற்புதமான அந்த பாடலை கேட்ட வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அடுத்த உறவு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் ஒருவர். அவரை இணைக்கும் நோக்கில் நான் அவரை இணைக்க பார்க்கின்றேன். என்னோட இணைப்பு கிடைக்கவில்லை. எங்கே மீண்டும் இணைய வேண்டும் அழையுங்கள் என்று கூறிக்கொண்டு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அந்த வேளையிலே நான் இன்று பக்தி வேளை என்று ஒரு சிறு குறிப்பை எழுதியவுடன் அன்புடன் நீங்கள் அதை பார்த்துவிட்டு ஆயத்தமாக நாங்கள் இணைய வேண்டும் வர வேண்டும் என்று அன்புடன் எங்களுடைய ஜெகபரிசாதிக் அவர்கள் வளமை போல அழகான படம் வரைந்து வரவேற்பு தந்த வேளையிலே வனவை போல இன்று இணைந்து விட்டார் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள். அவர் தளத்திலே தான் இணைந்து கொண்டிருப்பார். அவருக்கு ஒலியிலே வந்து இணைந்து கொள்வது கடினம் போல் தெரிகின்றது. அதைத் தொடர்ந்து ரேவதியும் நானும் இருக்கின்றேன் என்று கூறி அழகாக விரைந்திருக்கும் வேளையிலே அழைக்கின்றார்கள் உறவினர்கள். அவர்களை இணைத்து விடுவோம் என்ற பக்தி வேலையை மலர செய்வதற்காக முதலில் வருகின்றார் எங்களுடைய ராஜ்குமார். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார். முதல் நேயராக வருகின்றீர்கள். வணக்கம் ராஜ். வணக்கம், வணக்கம். ஓம் நம சிவாய. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இணைந்து
0: விட்டீர்கள் பக்தி வேளையோடு. பக்தி பாடலை கேட்டு மங்களவன், எப்படி அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நன்றாயிருக்கு. இல்ல, கலகலப்பா இருக்கு. அப்படித்தான் இருக்க வேணும். எங்களை போன அமைதியாக இல்லாமல் எங்களுக்கு எப்படி இருந்தாலும் அமைதிதான். நீங்க ஏன்னா உங்கள்ட்ட இதை கேட்டனும் சலசலப்பு. அதுல கேட்டவுடன் ஜன நடமாட்டம், வாகனங்கள் உருவது.
1: இரவு 9 மணி 15 மணி தொட்டிடுச்சுங்க. இரவு கடைகள்லாம் அடைச்சிருக்கிறாங்க.
0: ஓ, கடைகள் அங்கே 9 மணிக்கே பூட்டி விடுவார்கள், அடைத்து விடுவார்கள் இல்லையா? ஆனா எல்லா கடையும் இல்ல, ஒரு சில கடைகள் திறந்திருக்க முன்ன. தேநீர் சாலைகள் அதுல இல்ல, உணவு அந்த சாலைகள் எல்லாம் திறந்திருக்கு தானே?
1: அது வந்து 12 மணி வரைக்கும் இருக்கு.
0: இருக்கும், இருக்கும், இருக்கும். மக்கள் பசி.
1: அது வந்து பேருந்து நிலையத்துல மட்டும்தான் திறந்திருக்கும். மத்ததெல்லாம் அடைச்சிருவாங்க.
0: ஓ, அப்ப நீங்கள் பேருந்தை விட்டு இறங்கி வீட்டுக்கு செல்வதென்று எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? ஒரு 300 யார்
1: என்னங்க? இல்ல வருங்க, ஒரு மைல் தொலைவு வரும்.
0: 1 மைல் தொலைவு நடக்க வேண்டும். நல்ல நல்ல பயிற்சி, உடற்பயிற்சி.
1: அப்படியே ஜாலி எல்லாத்துக்கிட்டே ஒரு
0: வளர்ச்சி. வாழ்த்துக்கள் இறைவன். இதை விட தூரத்தில் எங்கோ இருக்கின்ற இறைவன் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வர் எங்களுடன் தான் இருக்கின்றார் என்று தெரியாமல் நன்றாக பேசுவோம். எங்கள் குறையை கேட்பதற்கு இருப்பது இறைசக்தி ஒன்றுதானே, அன்னை தந்தை, அதை அடுத்து இறைவன் தானே ஐயா. அதை காட்டி தந்தது ஆசான் தானே, எங்களுக்கு ஒவ்வொரு ஆசான்களும் உங்கள் குருவுகள், குரு தானே. நீங்கள் செல்லும் வழியிலே ஆலயங்கள், ஆலயங்கள் குறுக்கிடுவது உண்டா உங்களை? நீங்கள் ஆலயங்களை குறுக்கிடு செய்து போவீர்கள், கடந்து செல்வீர்களா?
1: ஐயா, எங்க பகுதியில மத நல்லிணக்கத்துக்கு ஒற்றுமையா இருக்கிற எங்க ஏரியாங்கயா.
0: நீங்கள் முன்பு
1: சிவன் கோயில். ஆமா சொன்னேன். அந்த பக்கம் ஒரு ஒரு 50 மீட்டர்லயே சர்ச் இருக்குங்க.
0: தேவாலயம்,
1: தேவாலயம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 50 மீட்டர் போனா இது இருக்குங்க, மஜித்
0: மசூதி இருக்கின்றது.
1: எல்லாம் ஒரே லைன்ல, ஒரே நேர்கோட்டில் இருக்கு.
0: அதை எல்லோருக்கும் கிடைக்காது அந்த அப்படியான பாக்கியம். எங்களுக்கு இங்கே இங்கேயும் உண்டு, அங்கங்கு வேறு வேறு இடங்கள்லே தான். இங்கு வந்து கூடுதலாக தேவாலயங்கள்லாம் அநேகமாக இருக்கும். அதை தொடர்ந்து நாங்கள் வந்தவர்களாக வந்த நாங்கள் வழி நாம் எங்கள் ஆசிய நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்த இடத்துல நாங்கள் இந்து ஆலயங்களை தூரம் தூரமாக இருக்கின்ற ஒன்று ரெண்டு இருக்கின்றது. அதை விட இஸ்லாமியர்களுடைய தொழுகைக்காக அவருடைய பள்ளிகள் இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, இங்கும் இருக்கின்றன. எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக நாங்கள் இங்கே ஒரே எல்லோருக்கும் ஒரே விதமான நியம நியதிகளோடு தான் வாழ்கின்றோம். ஊடுருவல்கள் இருப்பதால் தானே இறைவனை நாங்கள் நாடுகிறோம். ஊடுருவல்கள் வந்து இல்லை, தொல்லைகள் எல்லாம் வந்து சேருவதால் தான் இந்த தொல்லை இல்லாமல் இந்த பிரவி துயரை நீக்க வேண்டும் என்று இறைவனைத்தான் கேட்கலாம், வேறு யாரிடமும் கேட்க முடியாது. அள்ளி தருவார்கள், கிள்ளி தருவார்கள், பதவி பட்டங்களை தருவார்கள், பணங்களை எல்லாம் தருவார்கள், அன்பை தருவார்கள் தானால் பக்தியை யார் தருவார்கள்? இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தருவார்கள் இல்லையா. எங்கள் வீடுகளிலேயும் சரி, ஊர்களிலேயும் சரி, எத்தனையோ மக்களை, எத்தனையோ விதமான, எத்தனையோ பதவி, எத்தனையோ தரத்தில் இருக்கிறவர் எல்லோரையும் காண்கின்றோம். ஆனால் ஒரு காவி உடை எடுத்து பெரிய பொட்டு வைத்து கொண்டு அதில் மாலையை போட்டுக்கொண்டு அந்த பக்தி வேஷத்தோடு வருபவர்களை கண்டால் அவர் வேஷத்தின் போட்டு உண்மையான வேஷமா பொய்யான வேஷமானு தெரியாமல் நாங்கள் ஒரு மதிப்பை கொடுத்து கொள்வோம் இல்லையா?
1: ஐயா உண்மைதான், உண்மைதாங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா மாலை போட்டுக்கிட்டு வந்து காசு கேட்கிறாங்க, யாசகம் கேட்கிறாங்க. எங்களுக்கு வந்து இவங்க உண்மையா கேக்குறாங்களா இல்ல வந்து இதே தொழிலா இருக்காங்களாங்கிறது எங்களால வேறுபடுத்தி பார்க்க முடியல,
0: முடியவில்லை. ஆனா அந்த உள்ளம் கூறுகிறது ஒரு இரக்கத்தை, ஒரு ஒரு பணிவை காட்டுகின்ற அவர்களுக்கு முன்னாலே நாங்கள் அடம்பிடிக்காமல் பிளத்து பேசாமல் எதிர்வாதம் புரியாமல் ஏதோ முடிஞ்சதை செய்வோம், நல்லதோ கெட்டு அப்படி இறுதியில இணைப்போம் பொய்ய சொன்னா அது கடவுள் கேட்டுக் கொள்வார் என்று சொல்லி போட்டு.
1: இதுல என்னங்கயா இது கண்டுபிடிச்சிடலாங்கயா, அதாவது பொய்யான வேஷம் போட்டுக்கிறவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க நம்ம கிட்ட, ஏன் போட மாட்டேங்கிறீங்க, உண்மையா வந்து வரவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க.
0: அவங்க சாதுக்களா இருப்பார்கள், சாதுவாக இருப்பார்கள். அப்படியானதிலும் இருக்கின்றார்கள். ஆனால் அதனாலே தான் போலிக்கும் நிஜத்துக்கும் எங்களால் அடையாளம் காண முடியாது விட்டாலும் ஒரு நேரத்திலே ஆண்டவன் காட்டிக் கொள்ளுவார் அதை, அல்லாது விட்டால் அவர்களை கேட்டுக்கொள்ளுவார், அவர்களையும் கேட்டுக்கொள்ளுவார், அவர்கள் நிலைக்க மாட்டார்கள். ஐயா ஆண்டவன் பெயரை சொல்லி மற்றவர்களை ஆண்டவன் பெயரை
1: சொல்லுங்க வெள்ளிக்கிழமானா அதே ஆள் வந்து கோயில வந்து யாசகம் பாங்குறாரு, திருப்பியும் மதியத்துல இருந்து அந்த பள்ளி வாசல்ல யாசகம் வாங்குறாரு, அது வந்து உடைய மாட்டிட்டு போய் அங்க வாங்குறாரு.
0: ஓஹோ, அது அவர்கள் தொழிலாக வைத்திருப்பவர் தொழிலாக.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில
0: தேவாலயத்தில் நிற்பார் அவர்கள், அதே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிற பணம் தான் அவர்களுடைய குறியீடு. ஆனால் அவர்களுக்கு தொல்லைகள் நிறைய கிடைக்கும், இத்தனை நாளைக்கு அது நிலைக்கு கொண்டு பாருங்கள், ஒரு தடவை இரு தடவை மாற்றுவார்கள்.
1: வாங்கணும் செலவு பண்ணணும், இரவுல சரக்கடிக்கணும், அதுதான் இங்க
0: நடக்குது. அது தரமறைவது கடினம், ஆனால் அவர்களும் வரும்பொழுது பக்தி சிரத்தையோடு தான் வருகிறார்கள்.
1: பழமொழியே இருக்குது, பாத்திரம் இருந்து பிச்சை
0: இடுன்னு.
1: அது சரியான பழமொழிங்களா இல்ல வேறதான் கருத்து இருக்குங்களா?
0: சரியான பழமொழி, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, பாத்திரத்தை அறிந்து. இப்ப நீங்கள் கூறுவது சரி, என்னென்றால் இப்ப அவர் வந்து மூன்று ஆலயங்களுக்கும் போறது, அவர் செய்வது யாசகம். யாசகன் செய்பவருக்கு எங்கே இருந்தாலும் யாசகம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும். அதை தொழிலாக வைத்து கொண்டு வேறு வழியால் அவர் பொருளாதாரத்தை தேடும் வாய்ப்பிருந்தும் இந்த வழியிலே சென்றால் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடும் தன்னுடைய எல்லா கேளிக்கைகளுக்கும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டோன்ட் கேர் என்று சொல்லி, முடிந்து விட்டால் ஓடி போய் கையை நிட்டுனா கொடுப்பாங்களா என்று அப்படியான பிழைப்பு பிழைப்பவர்களும் இருக்கின்றார்கள். சரியா
1: ஐயா, இதுல பாத்தீங்கன்னா
0: நீங்க
1: ஒரு ஒரு இதா குரூப்பா வர்றாங்க, ஒரு அணியா வர்றாங்க, வந்துட்டு திடீர்னு ஒவ்வொரு தெருவுக்கும் போறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மடிப்பிச்சை போடுங்க, அந்த பிள்ளையும் கூட்டு வராங்க. வேணும்னு நாங்க என்ன சொல்றோம், வா நல்ல மாப்பிள்ள இருக்கிறா, வாங்க கல்யாணம் பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாங்க,
0: அப்படின்னு ஓடிடுவாங்க பாத்தீங்களா. அது ஏமாற்றுபவர்கள் என்று, அவர்கள் ஏமாற்றுபவர்கள், பிச்சை யாசகம் என்ற பெயரில் ஏமாற்றுபவர்கள். அதுக்கு ஆன்மீக துறையை கடைய ஆன்மீகத்துறையை உபயோகித்து கொண்டு வந்து யாசகஞ்சி அதெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள். ஏமாற்றுக்காரர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் தான். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு எல்லையே இறைவன் பகுத்து விடுவார். அவர்கள் வந்து

0: அதுதான் நம்மளோட தொழில் மற்றது. அந்த அவதான் திரும்ப அந்த களவு பொய் எல்லாம் பொய் பேசித்தான் வருகின்றார். முதலாவது பஞ்சமா பாதகத்தில் பொய், இரண்டாவது களவெடுப்பார்கள், திருடுவார்கள், அதன் பின்பு அந்த பிச்சை போடாத விட்டால் திருப்பி உங்களோட வன்முறையாக கலைக்கின்றார்கள், அவர்கள் வன்முறையில் இறங்குவார்கள், எல்லா விதமான கட்டாய.
1: என்ன வாக்குவாதம் பண்றாங்க தெரியுங்களா? என்ன வாக்குவாதம்?
0: கண்ணை உருட்டி கொண்டு கேட்பார்கள்.
1: சரி, அவ்வளவுதான், அவங்களோட இயல்புன்னு விட்டுட்டு போயிருக்கான்.
0: அது நாங்கள் வாக்குவாதப்படுத்தவரில் முடிந்தால் நாங்கள் கொடுத்து விட்டு அப்படியே அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், சொல்லுபவர் சொன்னால் கேட்பவருக்கும் அது என்னன்னு விட்டு விட்டு போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த இப்படியான வேலைகளெல்லாம் இறைவன் பேரை சொல்லிகள் நாங்கள் வரோம், இறைவனிடம் கொடுக்க வேண்டிய அவரே கேட்டுக்கொள்ளுங்கள், நாங்கள் தண்டனை கொடுக்கவோ அல்ல அதை எதிர்த்து பேசவோ வேண்டாம். இறைவா நீங்களும் பேசுவது எத்தனை உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த வேளையில என்ன செய்யலாம், இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றது இறைவன் மீது வழிபா. அவர்கள் எல்லாம் பாருங்கள், அவர்களும் ஆலயத்துக்கு வருகின்றார்கள், அவர் கையனிட்டு யாசகம் செய்கிறார், அவர் வந்து பக்தி சிரத்தையோடு இறைவாண்டு வணங்கி விழுந்து மற்ற ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்பை பெறுவார் உண்டா? இல்லை தானே. அங்கே பாதி பேர் சிவனே அவன் வந்து கையை நிட்டுறான் பாவம் என்று இறங்குவார், சில பேர் பார் இவ்வளோ உடம்பை வைத்து கொண்டு இவ்வளோ வசதிகள் பொய் பேசுகிறாரு திமிராக இருக்கிறான் என்று இயேசுவார், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும். மக்களால் புறக்கணிக்கப்படுவதே ஒரு தண்டனை தானே அவர்களுக்கு. புரியுதா? உங்களுக்கு சுமார் எவ்வளவு நேரம் பிடிக்கும் உங்கள் வீட்டுக்கு போவதற்கு?
1: ஐயா வந்துட்டேங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்.
0: ஒரு மைல், ஒரு மைல் தூரத்தை நீங்கள் அதை விரைவாக கடந்து விடுகிறீர்கள் போல் தெரிகின்றது.
1: நல்லா கொஞ்சம் வேகமாக,
0: ஆனால் அது நல்ல கைவீசி அதில் வேகமாக நடந்து செல்வது பயிற்சி, உடற்பயிற்சி. அதை பேசிக்கொண்டு
1: நாங்கள் போனுங்க, கையில தொலைபேசி, கையில
0: பை, அதெல்லாம் இருக்கின்றது.
1: ரெண்டு டைம் இது பண்ணிட்டு
0: நல்ல சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஆன்மீக துறையிலே. நாங்கள் பின்பற்றாது விட்டாலும் இதுல பேசிக்கொண்டிருப்பதிலே ஒரு ஆன்மீகம் உண்டு, இறைவனுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நாங்கள் இப்ப அழகன் முருகனிடம் ஒரு பாடலை தந்தேன், நீங்கள் என்ன பாடலை தருவீர்கள் இந்த வேளையில? இப்பொழுது இந்த வாரம் அடுத்த வாரம் அல்லது ஏதாவது யாத்திரிகம் அதாவது ஆலய தரிசனங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு தூர தேசங்களை செல்லும்?
1: இப்பதாங்க மார்ச் மாசம், மார்ச்சா
0: அழைப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும், அது தானாக வரும்.
1: நாம எவ்வளவு அதுதான் ஏற்கனவே போக முடியாது.
0: மாமா
1: சொன்னார், அக்கா வீட்டுக்காரு, வாடா போலாம். சரி, அவர் கேட்டுட்டாருன்னு தான்.
0: இல்ல, எதிர்பாராத ஏதோ ஒரு வகையில ஒரு அழைப்பு கிடைக்கும் ஐயா. சரியா? முகுந்தா முகுந்தா என்று
1: அதே மாதிரி. ஆமாங்க, ராகவேந்திரா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: ஆமா ஆமா, ராகவேந்திரர்,
1: ராகவேந்திரர் அவரோட இடத்துக்கு போனா கூட அனுமதி இல்லாம போக முடியாதுங்க.
0: அப்படியா?
1: திடீர்னு அவங்களாதான். ஆமா ஆமா ஆமாங்க, மந்திராலயம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆந்திராவில இருக்கு, ஆந்திராக்கும் கர்நாடகம் பார்டர் மாநிலத்துக்கு, அது நல்லா இருக்கும், நல்ல சக்தி வாய்ந்த தலம்,
0: சக்தி வாய்ந்த, அதாவது வந்து எங்களை உள்ளத்தை ஈர்த்து கொள்வது இல்லையா?
1: ஆமாங்க,
0: வேறு எண்ணங்கள் எவ்வளவு இருந்தாலும் அங்கு சென்றவுடன் எங்களை அறியாத ஒரு ஈர்ப்பு அவர் மீது ஏற்பட்டு அடைக்கலமாகி விடுவோம் இல்லையா? அந்த தன்மை தான் வேண்டும் எங்களுக்கு, அதிலே அடைக்கலமாகி விடுவோம் அவரிடம். அவர்கள் அந்த தெய்வீ சக்தி எங்களை ஈர்த்து கொண்டு எங்களுக்கு உண்மையிலே பரிபாலனம் செய்யும் என்றுதான் அறிய கிடக்கின்றது. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு உறவு வருகின்றார், அவரிடம் நான் செல்லலாமா? நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம், விடைபெறலாம். இந்த பாடல் உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை இல்லை, அவரும் ஒரு மன்னிக்க வேண்டாம், உங்கள் பாடல் கிடைக்கும், உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம். இணைந்தமைக்கு நன்றி ராஜ்குமார், வாழ்த்துக்கள்.
1: மீண்டும்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. முதல் நேராக வந்த ராஜ்குமார் அவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு பயணித்தாலும்

0: எங்கு சென்றாலும் அந்த வேளையில் ஒரு தடவை ஆன்மீகத் துறையில் இறங்குவோம், மூன்றியால் தமிழ் வானொலிக்கு வருவோம் என்று ஓடி வந்திருக்க, ரெண்டு இப்பொழுது அடுத்த உறவையும் அழைத்து விடுவோம். ஓம் நம சிவாயம்.
1: ஓம் நம சிவாயா. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா பேசுறையா?
0: நாச்சியார் கோவில் இருந்து ஓம் நம சிவாயா என்று ஓடி வந்து உச்சரித்து எங்களை உச்சரிக்க வைத்த தேவா அவர்கள். நான் வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: வளமுடன் வளமுடன், உங்க ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கையா.
0: சிறப்பு
1: தெய்வீக ஆண்டவன் உங்களிடத்திலும் இருக்கிறான், எங்களிடத்திலும் இருக்கிறான்,
0: ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலும் குடியிருக்கின்றார்கள். தான் இருக்கின்றேன் என்பதை, நாங்கள் உள்ளத்திலே இருக்கின்றோம் என்பதை நினைவிட்டு எங்கள் அருகாமையில் எங்கு பார்த்தாலும் இருப்பார் இல்லையா?
1: இருக்கார். ஆமையா,
0: இறைவன் எல்லாம் வல்லவர், எங்கும் இருப்பவர்.
1: ஒரு எறும்புல கூட, ஒரு எறும்புல கூட இருக்காரியா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் அருள் புரிந்து பாலித்து அவர் படி அளக்கிறவர் அல்லவா? படி படி என்பது எங்களுக்கு உணவு, எங்களுக்கு தேவையானதை அவர் அளக்கிறது என்பது கொடுக்கிறது இல்லையா? படி
1: தர்மம்,
0: தர்மம், தர்மம் என்ற ஒரு
1: வந்து யாரும் காசு கேட்கிறாங்கன்னு இப்ப பேசினார்ல.
0: ஆமா ஆமா, ராஜ்குமார் பேசுவார்.
1: அதெல்லாம் வந்து அது ஒரு செயல், அது ஒரு தொழிலாவே மாறி போயிட்டு
0: இப்பொழுது அதை தொழிலாக மாற்றி கொண்டார்கள். அது உலகம் எல்லாம் இருக்கின்றது, எங்கள் நாட்டில் மட்டுமன்றல இங்கு நான் பார்த்திருக்கின்றேன். இங்கு வந்து யாசகம் செய்ய வேண்டிய நிலை ஒரு ஒரு குடிமகனுக்கு கிடைக்காது, வராது, ஒரு காலமும் வராது. மனிதன் மனிதனாக வாழ்ந்தான், இங்கே யாரும் யாசகம் பெற வேண்டிய அவசியம் இந்த மேல நாடுகளில் இல்லை, கிடைக்காது. எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் இங்கேயும் பெரிய இந்த யாசகத்தை ஒரு தொழிலாக செய்யும் மக்களை நான் பார்த்திருக்கேன். இளைஞர்கள் முதல் கொண்டு முதியோர்கள் வரையிலும், ஆணிலிருந்து பெண் வரைக்கும், அதை ஒரு தொழிலாக. ஆனால் எங்கே இப்போ இந்த ஊரை நான் இருக்கிற ஊரை பொறுத்து கொண்டா அப்படி யாரும் இல்லை. எங்காவது ஒருவர் அவைக்கு வாழ்க்கையை கொண்டு செலுத்த தெரியாமல் துளைத்து விட்டு எப்படியும் பணம் வேண்டுமே என்பதற்காக அப்படி ஒரு வழியை தேடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த வழியிலே போனால் உடம்பு கஷ்டம் இல்லாமல் உழைக்கலாம், பணத்தை சேர்த்து கொள்ளலாம் என்று.
1: நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க தாடியை வளர்த்துக்கிட்டு படிக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுங்க,
0: மாலையை
1: போட்டுக்கூடாது. ஒரு எறும்புக்கு ஒரு கலண்டையை வாங்கி போட்டவனா கூட அந்த நமக்கு அந்த புண்ணியம் தேரும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவன் ஒரு எறும்புக்கு ஒரு நாலு இது மிட்டாய் வாங்கி போட்டு விட்டு வந்தா கூட நமக்கு புண்ணியம் தேரும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு போடுறது மிகவும் தப்புதான்.
0: இவங்கள் வந்து பிழையான வழியிலே பழக்க வழக்கங்கள் மாறிவிடும், பணம் அவர்களுக்கு பிழையான வழியிலே தான் செல்கின்றார்கள். ஆனால் அப்படி செல்பவர்கள் சமூகத்திலே தள்ளி வைக்கப்படுகிறார்கள் தானே. எங்களுடைய நோக்கம் என்ன? நாலு பேரோடு மனிதனாக வாழ வேண்டும், மனிதனாக மக்களோடு வாழ வேண்டும், அதற்கேற்ற பண்பாடுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இறைவனுடன் நாங்கள் வேண்டிக் கொள்வது. அவர்களுக்கு வந்து அது அந்த மூளை அப்படி வேலை செய்யல. அவர்கள் வந்து யாருடையோ சொல்லை கேட்டு அப்படி போய் சிறு வயதிலேயே நீங்கள் கூறியது போன்று வேடத்தை மாற்றிக்கொண்டு அதை அந்த கிடைக்கின்ற பொருளை கொண்டு சென்று தப்பான வழியிலே தான், தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள்.
1: அதேதான்
0: அதுக்கு அரசாங்கம் இருக்குல்லவா, ஆட்சி இருக்குன்றல்லவா, அரசாங்கம் மிக கவனம் எடுக்க வேண்டும். இங்கே வந்து அப்படி யாரும் வீதியில நின்று யாசகம் பெற முடியாத ஒரு யாசகம் என்றது இங்கே இல்லை. ஆனால் மறைமுகமாக செய்கின்றார்கள் ஒரு சிலர். இந்த கனடாவுக்குல எண்ணி பார்த்தால் ஒரு 10 பேர் அப்படித்தான் இருப்பார்கள், இப்படி செய்பவர்கள். அப்படி செய்பவர்களில் பாதி பேர் வந்து பணத்தின் ஆபல் கொண்டு பணத்துக்கு மேல் பணத்தை செய்து நல்ல பெரிய பணக்காரர்கள், வெளியே தெரியாதவர்களை அவர்களால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கின்றார்கள். இரண்டாவது தீய பழக்க வளர்ந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள்.
1: அடிமையாகி
0: இந்த போதைக்கு போறவர்
1: இந்த இது செய்யறான் அது செய்யறான் நான் பெரிய மண்டபம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
0: அது
1: மக்கள் காசை பறி
0: அது ஏமாற்றிருக்காங்க.
1: நான் யோகி, நான் ஞானி அப்படின்ட்டு ரொம்ப பேர் எப்படி இருக்காங்க.
0: ஆனா அவர்கள் எல்லாம்
1: நம்ம ஏமாறுறது நம்மளுடைய அறியாமையே தான். அதுக்கு ஒரு பறவைக்கு ஒரு நாள் பறவைக்கு ஒரு சோறு மேல வச்சோம்னா தின்னுட்டு போவோம்.
0: அப்படி பணம் சம்பாதித்து வருகின்ற ஏமாற்றி மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தில் குளிர்காய நினைப்பவர்கள் இறுதியிலே இனம் காணப்படுகிறார். எத்தனையோ பேரை பாருங்கள், இறுதியிலே அவர்களுடைய நிலை என்ன, எப்படி அவர்கள் போகின்றார்கள். ஏமாற்றி வருத்தி எல்லாம் பணத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள் ஆன்மீகத்தில் வந்து நடிக்கின்றார்கள். அந்த திருவிழா நான் செய்வேன், இவருக்கு அந்த மணிமண்டபம் கட்டி வைப்பேன், மணிமண்டபம் கட்டுகிறேன், அதற்கு சோடனை செய்கின்றேன், அதற்கு நான் வாகனம் வாங்கி கொடுக்கின்றேன், சுவாமியை தூக்கி செல்வதற்கெல்லாம் பணத்தை முதலீடு செய்பவர்கள் உண்மையான கைங்கரியம் உண்மையான வேண்டுதல் வைத்து செய்பவர் கடினமாக கஷ்டப்பட்டு கொடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். இதையே தொழிலாக வைத்துக்கொண்டு ஒரு வாகனம் கொடுக்கிறதுன்னு நேர்ந்து விட்டு ஊர் முழுக்க தட்சிணைகள் வாங்கி கொண்டு வந்து செய்து கொடுப்ப அப்படியானவர்களும் இருக்கின்றார். அதிலே செய்து விட்டு மிகுதி எடுப்பவர். ஆனால் ஆண்டவன் சொத்திலே கை வைப்பவர் ஒரு காலமும் நீண்ட நாள் வாழ்ந்தது இல்லை. எங்களை கண்முன்னே நாங்கள் பார்க்கின்றோம். அது வந்து கடவுளால் கொடுக்கப்படுகிற அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இதை பார்த்து நாங்கள் திருந்தி கொள்ள வேண்டியது
1: தான். நம்ம அதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பக்தி வேலையில அது முக்கியம். நாலு பேருக்கு கோயில்ல 24 மணி நேரம் சாப்பாடு போட்டு வச்சுப்பாங்க. நான் 3 நாள் ஆச்சு சாப்பாடு ஆச்சு காசு கொடுப்பா அப்படிம்பாங்க. எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு, ஏங்க இவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்காங்க, 3 நாளா சாப்பாடு இல்லையா? இப்படி எல்லாம்
0: போய் அவர்களுக்கு அந்த ஆசை பணத்தின் மீது பேராசை இருக்கிறதுனால பொய் களவு எல்லாம் செய்ய செல்வார்கள். ஆசை வெட்கம் அறியாது, ஆசை வெட்கம் அறியாது என்று எல்லா வகையிலையும் கூறப்படும். எல்லா விதத்திலையும் ஆசை அன்று இருந்தால் அது வெட்கத்தை பார்க்காது, வெட்கம் அறியாமல் எல்லாவற்றையும் செய்யும். அப்படி நான் எப்படி பண்ணேன், அப்படி வாழ்ந்தேன், என்னுடைய உறவு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய கோலம் என்ன, இதை வைத்துக் கொண்டு இப்படியா என்றெல்லாம் அவர்கள் எண்ண மாட்டார்கள். எதை ஒன்று அடைய வேணுமோ என்று ஆசை வந்து விட்டது, எப்படியாவது அடைந்து விட வேண்டுமோ வெக்கத்தை விட்டு செய்வார்கள். அங்கேதான் எல்லா விதமான பஞ்சமா பாதகங்களும் அதுக்குள்ளே நிறைந்திருக்கும். அவர்கள் பாதகர்கள் தான், பாதகர்கள் தான். ஆனால் இறைவன் அப்படியே விட்டு கொடுத்து கடைசி அவரை மக்கள் மத்தியிலிருந்து தள்ளி வைத்து விடுவார். அவர்களுக்கு அங்கே அவருக்கு இறுதியிலே அவருக்கு நாதி இல்லாமல் போய்விடுவார். அவருக்கு நாலு பேர் வேண்டும் என்று வாழ்வதில்லை ஏமாற்றி. நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அவருக்கு விடிவில்லை தானே. சரி, அவர்களுக்கு விடிவு என்பது இல்லை தானே. வந்தாச்சு, கை நட்டியாச்சு, வாங்கியாச்சு, தராதவர்கிட்ட அங்காலும் இங்காலும் பார்த்துட்டு ரெண்டு பேச்சு பேசியாவது ஏதோ பறந்து கொள்வார்கள் இல்லையா? மோசமான அங்கே உங்களுடைய அந்த ஆலயத்தினுடைய திருவிழா முடிவு அடைகிறதா அல்லது இன்னும் இருக்குன்றதா?
1: இன்னும் இருக்கியா? தினமும் நடக்கியா?
0: மொத்தம் எத்தனை ஆலயம் உங்கள் வீட்டை சுத்தி எத்தனை ஆலயங்கள் உண்டு தேவா?
1: எங்க நடுப்புற நாச்சியார் கோயிலுங்கிறது நாச்சியார் அம்மன் நடுப்புறையா பெரிய கோயில். ரவுண்ட்ல சிவன் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் நாலு வீதியிலயும் காளியம்மா இருக்கு. ஒவ்வொரு காளியம்மனும் ஒவ்வொரு இதுலயும் கிளம்புவோம். சாமி சரசு வச்சு ஆடுவாங்க, வீட்டுக்கு வரி போடுவாங்க. எங்க தெருவில் இருக்கோம்னு வச்சுங்க, வீட்டுக்கு 4000 ரூபா 3000 ரூபா வரி போட்டு அந்த பணத்தை 500 வீடு இருக்குன்னா அந்த பணத்தை வச்சு செய்வாங்க. அதே மாதிரி மாதா கோயில் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல்ல
0: உங்களுக்கும் அங்கே மூன்று மதங்களும் எல்லாம் மும்மதங்களும் இருக்கின்றது இல்லையா? மும்மதங்களும் இருக்கின்றன அங்கே.
1: இருக்கிறது இருக்கு, நிறைய இருக்கு. 4 பள்ளிவாசல் இல்லையா? நாலு சர்ச் இருக்கு, நல்லா பெருசுது, எல்லாம் பெரிய பெரியது. மன அமைதியா இருக்கும்.
0: இறைவன் பல வழியாலும் உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றார். இறைவனுடைய அருள் பாலிப்பு இருக்கின்றது. அங்க என்னவென்றால் அந்த ஆலயம் நாலு பக்கம் இருக்கின்றபடியே அந்த பண்பாடுகள் தன்னை அறியாமல் வந்து கொண்டிருக்கும் இல்லையா? எல்லோரையும் சந்திக்க வேண்டியவர்கள், எல்லோரும் அன்பாக அங்கே அந்த கோபதாபங்கள் வெறுப்புகள் இல்லாத எல்லோரும் ஒரு மக்கள் என்ற ஒரு எண்ணம் பெறுவதற்கு இந்த ஆலயங்கள் எல்லாம் என்ன எல்லா ஆலயங்களும் வந்து எல்லா மதங்களும் பண்பாடுகளை முகுந்தா பாடலை கேட்க அவர் விரும்பியிருந்தார். நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
1: கண்டு கொண்டேன் அந்த பாடலையா, அந்த கருத்துள்ள பாடல் கண்டு
0: திருவருள் திருவருள் கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். ஆமா, எங்களுக்கு அந்த கண்டு கொண்டே
1: கண்டு கொண்டோம்
0: கண்டு கொள்வது லேசான காரியம் இல்லை. உற்று நோக்கினால் தானே தெரியும். இப்ப நாங்கள் வீதியிலே பொறுக்கிறோம், மகன் மகள் அல்லது வெளியே சென்று விட்டார், இல்லை பெரியப்பா வருவார், சித்தப்பா வருவார், இல்லை நண்பர் வருவார்கள். அதை கண்டுகொள்வதற்கும் உங்களுக்கு அந்த ஆற்றல் ஒன்று நான் உற்று நோக்கினா தான் தெரியும். அதே போன்று முழு மனத்தோடு பார்த்து அவர்களை வரவேற்பது போல இறைவனை கண்டுகொண்டேன் என்றால் முருகா முருகா முருகா என்று நாங்கள் தினமும் வேண்டும் பொழுது அங்கே சிலையாக நிற்கிற முருகன் சரியான நேரத்தில் கண்ணுக்குள்ளே உண்மையான முருகன் நிற்பது போன்று தோன்றும். அந்த நேரம் உங்கள் உள்ளம் முழுவதும் எல்லா எண்ணங்களையும் மறந்து இறைவன்பால் ஈர்க்க, அதுதான் ஈர்க்கப்படுவது. அந்த வேளையிலே ஆனந்த கண்ணீர், அந்த நேரத்தில் கண்ணீர், அந்த நேரத்தில் கண்ணீர் கூட வரும், கண்ணீர் கூட வரும். இறைவன் நன்றி, நல்லது தேவா, நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். உங்கள் பாடலை தருகின்றேன், இன்னும் ஒருவர் வருகின்றார், அவரிடம் சொல்கிறேன். நன்றி, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. வணக்கம், வணக்கம், நலமாக இருக்கின்றேன். நல்லபடியால் தான் வணக்கம் கூறிக்கொண்டிருக்கேன். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், உங்களை நான் நினைத்து பல நிமிட நேரம் ஆகிவிட்டது. என்ன நடந்தது? காற்ற வழியே நிற்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
2: இந்த வானொலியை நிப்பாட்டிட்டு வரணும்னு இதுல வந்து முடியலையா?
0: ஆ சரி சரி, இப்பொழுது நிப்பாட்டி விட்டீர்களா?
2: ஆ நிப்பாட்டி
0: விட்டு விட்டு இப்பொழுது கேட்கின்ற. சரி, எப்படி இருக்கின்றீர்கள் மதியத்திலே?
2: நல்லா இருக்கேன் ஐயா. இங்க வந்து மழை பெய்யுது ஐயா, எங்க மாவட்டத்துலாம் நல்ல மழை இருக்கு.
0: சிறப்பு, சிறப்பு. எங்களுக்கு இன்று மழை தூரவில்லை, ஆனால் மழை கோலம் இருக்கின்றது. நேற்று நல்ல கால, இன்று நல்ல காலநிலை. இது போகும், ஒரு 19 பாகை வரைக்கும் செல்லும் என்று கூறுகின்றார்கள். அதன் பின்பு படிப்படியாக குறைந்து 13 பாகைக்கு வந்துவிடும். மீண்டும் அது நாளை அப்படி வரும். இந்த வாரம் நல்ல வாரமாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதிக வெப்பவும் இல்லை, அதிக குளிரும் இல்லை, வெளியே நடமாடக்கூடிய வகையில் உண்டு. கூறுங்கள், ஆலயங்கள் அப்படி இன்று நீங்கள் ஆலயங்களுக்கு சென்றீர்களா?
2: இன்று செல்லவில்லையா, என் வெள்ளிக்கிழமையா இருந்தும் அதுவும் வைகாசி மாசம் 1 இருந்தும் இன்னைக்கு போகும் இல்லை, போகல போக உடைய இன்னைக்கு பிரதானமான இது இல்லை. இருந்தாலும் பகுதிக்கு போயிட்டு அந்த ஆலயமணி அடிக்கும் போது நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு
0: வந்தேன். எங்கு சென்றாலும் ஒரு தடவை ஆலய மணி ஒலித்து விட்டால் உடனே எங்களை அறியாமல் ஒரு பெயரை உச்சரித்துக் கொள்ளும் இல்லையா? அது எங்களை அறியாமல் அது வந்து கொள்ளும். அதுதான் ஆண்டவனுடைய அருள், அவருடைய சக்தி. நாங்கள் எந்த இதில் இருந்தாலும் அந்த ஆலய மணி ஓசை கேட்டால் உடனே நாங்கள் நின்று விடுவோம், அல்லது கையெடுத்து கும்பிடுவோம், அல்லது பாயால் ஏதோ ஒரு பெயரை உச்சரித்து கொள்வோம் இல்லையா? இறைவா என்று சொல்லி, தாயே என்று, சக்தி என்று, அன்னையே, அம்பாளாச்சி என்று, முருகா என்று கூறுவார்கள். அநேகமாக நீங்கள் உச்சரிக்கும் பதம் என்ன பதமாக இருக்கும்? முருகாவா, விநாயகனையா?
2: லேசா காலில் யாராவது மிதிச்சுட்டா கூட சிவசிவான்னு தான் சொல்லுவேன்.
0: சிவசிவா
2: அதிகப்படியான வார்த்தை வர்றது நமச்சிவாய வாழ்கிறது தான் வரும் எடுத்தோன்னே. அடுத்தது வந்து வள்ளலாறு பத்தி வரும் வாசகம் வரும். அடுத்தது வரும்
0: இல்லை, சாதாரணமாக நீங்கள் செல்லுகின்றீர்கள். செல்லும்போது ஒரு ஒரு ஒரு காலிலே ஒரு கல் அடித்து விட்டதுன்னு வைப்போம், அல்லது ஒரு தடை ஏற்பட்டு தடக்கு அப்படி தவறுபட்டு விட்டோம். உடனே என்ன சொல்லுவோம்? அம்மா என்று கூறுவோம், இல்லையென்றால் ஆண்டவா என்று கூறுவோம், இல்லை அடிச்சவனே என்று கூறுவோம், ஏதோ ஒன்று கூறுவோம் இல்லையா? அது எங்களை அறியாமல் அந்த நேரத்தில் எதை உச்சரிக்கின்றோமோ அந்த உச்சரிப்பு வந்து கொண்டிருக்கும். என்னையா சிவசிவா என்று அழைத்துக் கொள்வோம். அப்படி அது அந்த அழைப்பு நாங்கள் யாரை அழைத்தாலும் இறைவனைத்தான் அது போய் சேரும். இறைவனுடைய ஏனென்றால் எங்களை எல்லாரையும் கூட பார்த்து கொண்டிருப்பது இறைவன் தான் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. எங்கே இருந்தாலும் சிவசிவான்னு கூறினா சிவன் எங்களோடு இருக்கின்றது, அவரோடு தான் நான் இருக்கின்றேன், அவர் எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எது எடுத்தாலும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு தான் போகின்றோம் நாங்கள். அது எந்த இறைவனுடைய எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கினாலும் அது நேரடியாக சிவனிடம் தான் செல்லும். அவர் தானே எங்கும் நிறைந்தவர், பல ரூபங்களை எடுத்துக்கொண்டிருப்பவர் அவதாரமாக வந்து. நல்லது. அப்போ இன்று வீட்டுக்கு வந்துவிட்டு வெளியே என்று ஆலயங்கள் செல்லாது விட்டாலும் வீட்டிலே நீங்கள் ஆலய தரிசனத்தை செய்து கொள்வீர்கள், சுவாமி தரிசனங்களை செய்வீர்கள். காலை மாலை அதில் ஒரு வீடுகளில் நாங்கள் வணங்கி கொள்ளுகின்றோம். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். என்ன பாடலை இன்று பக்தி பாடல் ஒன்று கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: யாத்தருவார் இந்த அரியாசனம் புவி ஆளும் அப்படின்னு சொல்லி
0: மகாகவி காளிதாஸ். மகாகவி காளிதாஸ் யார் தருவார் இந்த அரிய, அவர் அந்த அன்னை காளி உபவாசகர் தானே காளிதாசன். சக்தியை வேண்டிக் கொள்வார் யார் தருவார் இந்த அரிசாதனம். அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல், நல்ல என்று கேட்டாலும் இன்னைக்கும் ஒரு உத்வேகமான பாடல். சிறப்பான இந்த பாடலை உங்களுக்காக நான் தருகின்றேன். உங்களோடு சேர்ந்து நாங்களும் அவ்வளோ அந்த ஆலய தரிசனம் என்பது மிக முக்கியம், ஆன்மீகம் என்பது யார் எவரும் பொய் சொல்லலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், நாங்கள் நாங்களாக இருந்து கொள்வோம். அப்படி இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு சக்தியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களை எத்தனை பேர் ஏமாற்றலாம், எங்கள் முன்பு தீயவர்கள் வரலாம், எங்கள் முன் தீய சக்திகள் எல்லாம் வரலாம், எது வந்தாலும் எங்களை கவனித்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது எல்லாம் வல்ல இறை சக்தி என்பது எங்கள் உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இருந்தென்றால் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதனால்தான் நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பந்தவன், நான்கு வேதங்களும் அதைத்தான் சொல்லுகின்றதான். சிறப்பு மகாலிங்கம், மீண்டும் பேசுவோம்.
2: ஐயா ஒன்று நீங்கள் இப்போ கலந்த அந்த ராஜ்குமார்கிட்ட தேவா கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பக்தி வேஷம் போட்டு அதை வந்து பொய் சொல்லி வாங்கி சாப்பிட்டாலும் அது வந்து சரி வராதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. அது யாசகம் எடுக்கிறதுல வந்து ஐயான்னு சாமியார் வெட்டி கட்டிக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு சில பேர் வந்து கேட்பாங்க. அதிலே சில வந்து இப்போ கூட எனக்கு இந்த வள்ளலாருக்கு வந்து சமைச்சு போடுறோம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களை மாதிரி உள்ள சில பேர்கள் உண்மையே வள்ளலாருக்கு வந்து வசூல் பண்ணி கூட நாங்க செய்யறோம். அது கூட நீ ஏண்டா செய்யற, அங்க செய்யறதுக்கு ஆள் இருக்கு, வடலூர்ல செய்யறதுக்கு ஆள் இருக்கு, நீ இதே மாரி எடுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்து செய்யணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் இருக்கியா. அது மட்டும் இல்லாம திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாருயா, அவர் வந்து பெருமாளை வந்து ஆலயம் கட்டுறதுக்கு திருடி கூட அந்த கோயிலை கட்டி முடிச்சதா ஒரு வரலாறு இருக்கு.
0: அவர் ஐயா அவர் திருடியோ யாசகம் செய்தோ கொண்டு வந்தது அப்படியே அர்ப்பணித்தார். இது அப்படி இல்லை, அதை வைத்து தங்களுடைய சொந்த வாழ்க்கை சொந்த ஆசாபாசங்களுக்கு உபயோகிக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் பேசினோம் முதல்ல, சரியா? யாசகம் எடுப்பது போல அல்ல, இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. அதுல யாசகம் எடுத்து ஆலயம் கட்டுவதெல்லாம் நல்ல கைங்கரியம். எடுத்த யாசகத்தை கோவிலுக்கு செலவழிக்காமல் தங்களுடைய ஆசாபாசத்துக்கு செலவழிக்கிறதான் பிழை என்று கூறுகின்றோம் நாங்கள். அதைத்தான் இப்பொழுது அவர்களும் வந்து சுட்டி காட்டினார்கள். அவர்கள் பேசியதும் அதைத்தான். இப்ப யாசகத்தை ஒரு சாட்டாக வைத்து இறைவன் பெயரை சொல்லி யாசகம் செய்து தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக வச்சு கொள்வது பிழை என்றால்தான் அவர்களும் சொல்கிறார்கள். அதை விட்டு போட்டு நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு திருப்பணி செய்வதற்கு நாங்கள் எந்த வழியாலும் உதவி செய்யலாம், சரியா? அதுக்கு சில சபைகளை நிறுவி ஏதோ பெரிய ஆடம்பரமாக எல்லாம் விளம்பரங்களை எல்லாம் செய்து பணம் செய்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகிறார். அவர்களெல்லாம் வாழ்ந்தது கிடையாது, மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு மதிப்பு கிடையாது, இறை சன்னிதானத்திலும் அவர்களுக்கு வேஷமே தவிர உண்மையான ஒரு சங்கல்பங்கள் கிடைக்காது ஐயா. பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு.
2: அதேமாரி கோயிலுக்கு நான் கோயில் செய்யறதுக்கு அவண்டி வசூல் பண்றேன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேரா பத்து பேரா ஊர் ஊரா கூட வராங்க. அவங்க வந்து வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு இது போய் சொல்லிதான் வாங்குறாங்கிறது தெரிஞ்சு சில பேருக்கு நாங்க நம்ம கொடுக்கறது உண்டு, சில பேருக்கு தவிர்க்கோம். அதை வந்து ஒரு பெரியவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஏன் இதே மாரி சாமி பேரை சொல்லி இங்க வேலை செய்ய போறோம், இங்க இந்த கோயில் கட்ட போறோம் அப்படின்னு வசூல் பண்றீங்களே, அதை வந்து சொந்த செலவுக்கும் நீங்க வச்சுக்கிறீங்களேங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அதை வச்சுக்கிறாங்க ஏன் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, முன் ஜென்மத்துல வந்து அவங்க வந்து அந்த தொண்டு செஞ்சிருப்பாங்க, கடவுள் பேர்ல வந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்க, அதனால இந்த பிறவியில வந்து அவங்க கடவுள் பேர் சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. அது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை இருக்காது ஒழிஞ்சு, ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அன்னன்னைக்கு தீர்த்துக்கிறக்கூடிய தகுதி அவங்களுக்கு வந்து சேரும். அதை தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க, அதை தான் அவங்களுக்கு இருக்கும், மேன்மையாக வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அது சில உண்மையாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு.
0: இந்த இடத்துல என்னவென்றால் மகாலிங்கம், நாங்கள் பேசிக்கொண்டது என்னவென்றால், வழி உண்டு வாழ அதை அவர்கள் கடைபிடிக்காமல் மற்றவர்களை ஏச்சு பிழைக்கின்றார்கள் என்ற ஒன்றைத்தான் நாங்கள் கருத்தில் கொண்டு வந்தோம். இறைவன் அப்படி குறவிலே அவர் முன்பிறவியிலே அவர் தொண்டு செய்திருந்தால் இந்த பிறவியிலே அவருக்கு நல்ல நிலை தான் கிடைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்கு அந்த ஏமாற்று பழக்கம், ஜாசகம் செய்பவர்கள் எல்லாரையும் நாங்கள் குறவில்லை, இயலாதவர்கள், கைகால் இயலாதவர்கள், வேறு வழி இல்லாத நோய் நொடி உள்ளவர்கள், குடும்ப பாரங்கள் சுமைகள் அதிகம் உள்ளவர்கள், அவை இந்த கால கஷ்டத்துக்கு வரும்பொழுது ஒரு யாசகம் பெறும்பொழுது உதவி செய்வது வேறு. இது வந்து ஒரு தம்பி தேவா கூறினார், மாலைகளை மட்டும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து யாசகத்தை வந்து கையை நீட்டி வாங்கி அங்கே ஒன்று மதுக்கும் போதைக்கும் அடிமை ஆகிறார்கள். அதை எண்ணி பாருங்கள். அதனால்தான் முன்பு யாசகம் செய்வது பிழையன்று இல்லை, யாசகத்துக்கும் ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அவர் வந்த அந்த பாத்திரம் என்பது அந்த பாத்திரம் என்று அவர் கொண்டு வந்த பாத்திரங்கள், அவர் என்ன பாத்திரத்தில் இவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு சாமியாராக வருகின்றாரா, ஏழையாக வருகின்றாரா, நொண்டியாக வருகின்றாரா என்றதை பார்த்து அவரை நிலையை அறிந்து செய்கின்றதுதான். வருகின்ற அந்த அவருடைய கோலத்தை பார்த்து, அவர் வருகின்ற வேடத்தை பார்க்கணும், அந்த பாத்திரம் என்ன பாத்திரத்தோடு வருகின்றார், அவர் வயோதிபரா, முதுமையானவரா, இயலாதவரா, குடும்ப பாரம் கூடியவரா, அல்லது மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வறுக்கப்பட்டு இருக்கிறவரா, அல்லது தீர்க்க முடியாத நோய்களினால் அவரால் பணிபுரிய முடியாதா, வேறு தொழில் ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு செய்ய முடியாதவரா என்று பாருங்க. எத்தனையோ தடகாத்திரம் உள்ள எத்தனையோ பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பிச்சை கேட்க, அதுக்கு முன்னே தன்னை விட மெலிந்தவர்களிடம் பிச்சை கேட்கின்றார்கள். அது என்னத்துக்கு? அதெல்லாம் வேஷம், அதெல்லாம் வேஷம், அதைத்தான் பாத்திரத்தை என்று கூறப்படுகின்றது. இறைவனுக்கு அங்கு தொண்டு செய்து முன்பிறவியிலே அவர்களுக்கு தொண்டு செய்திருந்தால் இப்பிறவியிலே நல்ல புனிதமாக இருப்பார், மற்றவர்கள் போற்றக்கூடிய வகையிலே அவருக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கும். சரி, ஆனால் யாசகம் பிழை என்று நான் கூறவில்லை. அறத்திலே யாசகம் செய்வ, யாசகத்துக்கு நாங்கள் அறம் அறம் என்பது வந்து நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் யாருக்கு செய்ய வேண்டும்? அதர்மவாதிகளுக்கு செய்யக்கூடாது இல்லையா ஐயா? முற்பிரவியிலே அவர்கள் உண்மையிலே இறைவனுக்கு அப்படி தொண்டு செய்து அவர்கள் திருப்பணிகளை எல்லாம் செய்து பெரிய பூசைகளுக்கெல்லாம் தொண்டு யாசகம் செய்து உண்மை அன்போடு கொண்டு போய் செய்திருந்தால் இந்த பிரவியிலே அவர்கள் மேன்மை உள்ளவர்களாக தான் அவர் பிறப்பார்கள், பிறவி கடன் தீராதவர்கள் எல்லாம். இது அப்படியல்ல, மற்றவர்கள் எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒரு பாத்திரங்கள் தான் அதுகள். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒருத்தர் வந்து கையை நீட்டுகிறார், திரும்பி பார்ப்போம், நாலு பேருக்கு முன்னால் வந்து கையை நீட்டுகிறானே பாவமாக இருக்கு, மறுத்தால் அது அறம் இல்லை, அறம் அறந்து என்னுடைய கிடக்க இருக்கிறதை கொடுக்கின்றேன். என்னிடம் வாங்கி மரபக்கத்தால் சென்று அவன் ஒரு புகைத்தலையோ இல்லை ஒரு மதுவையோ அறிந்து கொண்டவன் போனால் அவன் அந்த தீய வழிக்கு செல்வதற்கு நானும் உடந்தையாக இருக்கிறது போன்ற ஒன்று ஆகும் அல்லவா?
2: நிறைய நடக்குது.
0: அதுக்கு என்ன செய்ய பண்ணுமோ, இதுக்கு அரசாங்கம் தான் முக்கியம். இங்கே வந்து அரசு வீதியில் நின்று யாராவது யாசகம் கண்டால் உடனே போலீஸ் நிப்பாட்டி அவர்களை ஏற்றி கொண்டு போய்விடும். அது ஏனென்றால் உனக்கு எல்லா வழியும் இருக்கின்றது தானே, ஒன்றுக்கும் இல்லையது வேண்டும்ல, அரசாங்கம் உனக்கு பிச்சைப்படம் தருகின்றது. உன்னை வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைக்கு அரசாங்கம் படம் அலவுன்ஸ் கொடுக்கும். இங்கே பணி இழந்தால் நாலு பிள்ளை ஐந்து பிள்ளை பெற்றவர்கள் கூட அவர்களுக்கு ஏற்ற படிகள் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த, ஏனென்றால் இவர்கள் சுரண்டல் இல்லாத அரசியல்வாதிகள். அங்கே அப்படி இல்லை தான் எங்கள் நாடுகளில், ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்திலே 10 கோடி வருதென்றால் 1 கோடியை மட்டும் அதுக்கு விட்டுட்டு 9 கோடியும் தாங்கள் சுருட்டி கொள்வார்கள் அல்லவா? எங்கள் நாடுகளே அதே, அது பகிரங்கமாக நாங்கள் பேசக்கூடியபடியே எல்லா நாடுகளும் பேசுகின்ற விஷயம்.
2: இப்பெல்லாம் பாதிக்கு பாதி தான்.
0: ஆனா இப்பொழுது அப்படி செய்ய முடியாது. இப்பொழுது அதற்கேற்ற தலைவர்கள் வந்தால் இப்படி செய்ய முடியாது. அங்கே வேலியே பயிரை மேய்கிற நாடு தானே எங்கள் நாடு. வரும்பொழுது ஒரு மாற்று வேட்டிக்கு வசதி இல்லாமல் வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதி பகுதி அவர்களுக்காக இருக்கின்றது. இதெல்லாம் பதிவுகளிலே வந்த உண்மைகள், நன்றாக தெரியும் உங்களுக்கு. வாய் சவாடலை வச்சு வாய் வரல, அடுத்தவனுக்கு தீங்கு செய்து, இதெல்லாம் கதையை பேசப்போனால் நீண்ட காலம் நீண்ட நேரம். ஆனால் இதெல்லாம் அதர்மம். ஆனால் அதர்மம் இப்பொழுது நிலைக்காது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதர்ம வழியிலே நாங்கள் எதை செய்தாலும் நினைக்காது. பொய்யான வழியில் வேடம் போட்டு நாங்கள் இறைவனையே மாற்றுவது போன்று, அவர்கள் எங்களையே மாற்றவில்லை, கடவுளையே மாற்றுகிறார்கள். பெரிய சந்தன போட்டு பெரிய மொத்தமான மாலை பட்ட காவி போட்டி தரப்பா கையில் ஒரு பையன் ஆண்டி போல வருகின்றார்கள் வேஷமிட்டு கொண்டு. ஆனா உண்மையான ஆண்டியும் இருக்கின்ற, உண்மையான ஆண்டி வந்து வேஷம் போட மாட்டான் ஐயா. ஆனா நாங்கள் அவர்களோடு எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லை எங்களுக்கு, என்ன அறம் என்ற ஒன்று எங்களை கட்டி போடுகின்றது. கையை நீட்டி வருபவனுக்கு ஏதோ எங்களால் முடிந்ததை கொடுக்க வேணும் என்று தாய் தந்தையரும் ஆசிரியர்மாரும் மூதாதையரும் சொல்லி இருக்கிற, அதை செய்கிறோம் ஐயா. அந்த இடத்துல வந்தவனவன் கள்ள குடிக்க போறானா அல்லது மது விறந்த போறானா பெண்களிட போக போறானா காசை கொடுத்தாள் பிள்ளையோன்னு சிந்திக்க மனம் வராது. அவர்கள் அப்படி வேஷம் போட்டு வருவார்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் வேஷம் போட்டு வந்து யாரை ஏமாற்றுகின்றார்கள்? அறத்தின்படி அறத்தை கடைபிடிக்காது, அது அறவழியும் அல்ல, இறைவனையும் ஏமாற்றுகிறார்கள். அரசன் அன்று அறுப்பான், தெய்வம் நின்று அறுக்கும், அவர்களுக்கு சரியான பாடம் கொடுக்கும். இந்த அரசியல் சரியாக இருந்தால் எங்கும் எங்கே என்று அதனால் தான் கூறுகின்றது, வரப்பியர நீர் உயர், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், அரசன் உயர்வான். அரசன் உயர்வா வருவதென்றால் அந்த நாட்டிலே இப்படி இருக்கக்கூடாது. இது அரசனே கையாண்டு கொண்டு அவன் வருவதே அதற்குத்தானே. வாக்கு வாக்கு வாங்குறது, வாக்குக்கு பணத்தை கொடுத்து வாக்கினை வாங்கி அங்கே கதிரைக்கு போவது எதற்காகத்தான்? சுருட்டி கொள்வதற்காகத்தான். அப்போ வாக்களித்தவர்களும் போய் கேட்க முடியாது, ஏன்னா சும்மாவா வாக்கு கொடுத்த கையெழுத்தி காசு வாங்கி போட்டுதானே வாக்கை தந்தா அனுக்குறுவார்கள். அது மட்டும் இல்லை, அங்கங்கு எல்லாம் அதெல்லாம் தரகு அதில் விடுவோம், அந்த கதையில் விடுவோம் ஐயா. அதனால் தலைமை சரியாக இருந்தால் நிலைமை நன்றாக வரும். நன்றி, நல்லது. அந்த அந்த யாசகத்தை பற்றி நாங்கள் இருவிதமாக பேசியிருக்கோம். யாசகம் வந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அது தங்களுடைய சொந்த நலனுக்காக மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சொந்த தேவைக்காக சொந்த நலனுக்காக உண்மையை கூறுகிறார்கள், உண்மையை கூறுகிறார்கள்.
2: அதை விட போலி சாமியார் கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு
0: அதை நாங்கள் பார்த்துக்கொள்ள. அதே சாமியார் மீண்டும் உங்களிடம் வந்தால் நீங்கள் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா? உங்கள் வீட்டிலே வந்து ஒரு சாமியார் பெறுகின்ற இறைவன் பேரை சொல்லிக்கொண்டு வீடம் போட்டுக்கொண்டு வந்து கையை நீட்டுக்கிறார். உங்களுக்கு தெரிகிறது அவன் போலி சாமி என்று. ஆனால் நீங்கள் இப்போ போலி சாமி உனக்கு தெரியலான்னு நீங்கள் வாயால் சொல்லுவீர்களா?
2: சொல்ல மாட்டோம்.
0: உடனே என்ன சொல்ற, இறைவா நீயே கேட்டுக்கொள், இவன் ஏமாற்றுகிறான்னு தெரிந்தோடும் உங்களோட தர்மத்தை நீங்கள் விடமா? நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம், தர்மத்தை செய்கிறோம். நான் அப்படி தர்மம் வந்து எனக்கு தெரிகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை எங்கள் நாட்டில். ஆனால் அதே ஒரு பிழைப்பாக வைத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கையை முன்னேற்றம் என்று எண்ணிக்கொண்டு தப்பாக நினைத்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள், ஏச்சு பிழைப்பவன் தாண்டா, ஏச்சு பிழைப்பவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்ள மாட்டார்கள் ஐயா. அதனால் அதற்கு நிச்சயமாக உண்டு அரசு, அரசு கவனம் எடுக்க வேண்டும். அரசே போட்டால் வெளியே பயிரை மேய்வது போன்று இல்லையா மாலிங்க? இப்போ நீங்கள் எல்லாம் நல்லது ஒரு ஒரு வழிகாட்டி வள்ளலாருடைய அந்த என்ன போதனைகள், அது மனிதனை மனிதனாக்குறதுக்காக அவர் கூறியது அத்தனையும் வாழ்ந்து காட்டியவர். இப்பொழுது போதனைகள் நிறைய எல்லாரும் செய்கின்றார்கள், போதனை செய்ய ஆக்களுக்கு நிறைய இருக்கின்றார்கள். அந்த போதனையின்படி நடக்க வேண்டுமே. அரசியலையும் பாருங்கள், இங்கே இதற்கு முன்பு இருந்த ஆண்ட எத்தனை நேர்மையான அரசியல்வாதிகள் இருந்திருக்கின்றார்கள், அவர்கள் பெயரை சொல்லி இவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களைப் போல் தாங்கள் வாழ்வதில்லை, சிந்தித்து பாருங்கள், தெரியும். மேலும் மேலும் முட்டாளாக்கின்றிருக்கின்றார்கள். இந்த இந்த போலி போலி மக்களும் அதுதான், போலி ஆசாமிகள். அவர்களை ஆசாமிகள் என்று கூறுவோம். ஆனால் ஆசாமிகளை எங்களால் என்ன செய்ய, அவர்களை சரியான முறையிலே அரசாங்கம் கட்டுப்படுத்துமாக இருந்தால் ஒருத்தருக்கு செய்து அடுத்தவர் திருந்துவார். இது அது அப்படி இல்லை. நான் வேஷம் போட்டுக்கொண்டு கொள்ளி அடிப்பதற்கு அரசாங்கம் எனக்கு உதவியாக இருக்குன்னு பிடிக்க வந்த காவலர், பேச வந்த அதிகாரி, மேலதிகாரி எல்லோரும் அப்படி என்றால் அப்படி இருக்கும். எல்லோரும் பணத்துக்காக இருக்கின்றார்கள், ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஊழல், ஊழலும் லஞ்சமும் இருந்தால் ஒன்று, சாமியே சாமிக்கு லஞ்சம் கொடுக்க விளிக்கிறான். நல்லது மாலிங்கம், உங்களுடைய யார் தருவார் இந்த அரியாசனம்? இந்த அரியாசனம் எப்படி பேர், அவர் காளிதாசன் அப்படி இருந்தார், அவருக்கு எப்படி அந்த அரியாசனம் கிடைத்தது? யார் தருவார்? சக்தியினுடைய அருள் தான் கிடைக்கும். அப்போ சக்தியை வேண்டி சாதாரணமாக போய் கும்பிடுவதல்ல, உள்ள அன்போடு வேண்டி முழு மனதோடு எங்களை ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருவன் தன்னை ஒப்புவிக்கத்துக் கொள்ளுகிறான முழு மனதோடு இறை நம்பிக்கையில் இருக்குன்னு அவன் ஆன்மீகத்திலே சிறந்து வரும். அவன் வந்து அந்த மற்ற பஞ்சமா பாதங்களை நினைத்தே பார்க்க மாட்டார். அழகாக தன்னை கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் நாங்கள் பேசின இடங்கள் அந்த பணம் என்ற பற்றி வந்த இடத்துல இந்த பணம் வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஆனால் பணம் அந்த குணத்தை மாற்றி மாண்டால் எத்தனையோ இடங்களில் அது மாற்றவே மாட்டாது இல்லையா ஐயா. நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் வந்து உங்களுக்கு இது 1 கோடி பணம் தரேன்னு இந்த கெட்ட வேலையை செய்யலாம் செய்வோமா இல்லை தானே? அதை கண்டு மயங்கி போறவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல. இதைத்தான் ஆன்மீகம் சொல்லுகிறது. இவ்வளவுதான் வந்தாலும் இந்த ஆசை, எந்த ஆசை எதில் எங்களுக்கு அதிகமான ஆசை இருக்கோ அதுக்காக நாங்கள் இதையும் செய்ய தயாராக போவது கூடாது. நல்லது மாலிங்கம், யார் தருவார் இந்த அரியாசனம் பாடலையும் கேட்டுமோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று கிடைத்தது நாங்கள் பேசுவதற்கு. இந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் சில விடயங்களை தான் நாங்கள் எடுத்தது என்ன, இதுக்கு எத்தனையோ விடயங்கள் அவங்க உள்ளுக்க இருக்கின்றது, படிப்படியாக பார்ப்போம். நன்றி மாலிங்கம், வாழ்த்துக்கள். மூன்றியல் தமிழ் வான் நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே பக்தி கொண்டாடுவோம் நிகழ்விலே இருக்கின்றோம்.
3: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: இந்த வழியில் தான் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் வந்து நீண்ட நேரம் பேசி பலபடி எங்களை திறந்து விட்டார் என்று. இந்த முக்கியமாக இறை நம்பிக்கையிலே, நாங்கள் இறை நம்பிக்கையிலே மூடத்தனமாக எதையும் செய்யாமல் சிந்தித்து பார்ப்போம். செய்பவன் பிழை விடுகிறான் என்று தெரிந்துவிட்டு அந்த பிழையை திருத்துவதற்கு நாங்கள் சென்று பிழை விடாமல் அறம் என்ற ஒன்று இருக்கின்றது. பொறுமையும் அறத்துக்குள்ளே தான் வருகின்றது, விட்டு கொடுத்தல் அறத்துக்குள்ளே வருகின்றது. அவரை நாங்கள் தட்டி கேட்டு அவருக்கு சட்டப்படி அவருக்கு எது செய்யங்களால் முடியாது. இன்றைய உலகத்திலே அதிலேயும் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையிலே ஒருவர் வந்து என்னை ஏமாற்றுகிறார் என்றால் நான் அவரை சென்று சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த சட்டத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறவர், சட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றவர் மறைமுகமாக சட்டத்தை மாறிக்கொண்டு போகணும்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அறம் என்பதற்குள்ளே தான் அது வருகிறது. யாசகம் கேட்கின்றான், எங்களுக்கு அறம் என்ற தர்மம் செய்யப்படும், முடிந்தால் செய்கிறது இல்லை என்றால் அமைதியாகி விடுவோம். பொறுத்த நேரத்தில் ஒரு கையை நின்று எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? நான் பெரிய எனக்கு வசதி இருந்தாலும் ஒன்றும் கையில் ஒன்றும் இல்லாத நிலை சிலவளை இருக்கும் தானே, அந்த நேரத்தில் நாங்கள் எதுவும் செய்ய முடியும்? அவரோட வாய்வாதமோ அல்லது நீ போய் அதை ஒன்றும் பேச தேவையில்லை, முடியாது அமைதி. அவர் ஏசினாலும் பேசினாலும் பொறுமையோடு நாங்கள் போக முடியும், அது அவருக்கு தான் பொறுத்த, அவரைத்தான் சேரும் அந்த பாவம். இப்பொழுது நாங்கள் தசாவதாரம் திரைப்படத்தில் முகுந்தா முகுந்தான்ற ஒரு பாடலை கேட்கலாம் என்று அன்பு ராஜ்குமார் கேட்டிருந்தார். வீடு சென்றிருப்பார், இப்பொழுது அவர் பாடலை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பார். அந்த பாடலை கேட்போம். தசாவதாரம் திரைப்படம் முகுந்தா முகுந்தா என்ன கூறுகின்றது அந்த பாடல்லே?

0: பாட்டியை வர சொல்லுங்க.
1: கொஞ்சம் இருங்க, வர
2: சொல்றேன்.
0: இது பாட்டிக்கு வந்த பார்சல்.
2: இல்ல சார், அது எனக்கு நானே அனுப்பிச்சது சார்.
0: நீங்க பாட்டியா?
3: சுரோடு இருக்கா நாம் பெற்ற பிள்ளை, ஏனோ இன்னும் தகவல் வல்ல. வானத்திலிருந்து வந்து குதிப்பான் சொன்னா கேளுங்க ஆசடுகளே.

சிறப்பான அந்த பாடல் நகைச்சுவையோடு இருந்தாலும் பிருந்தா பிருந்தா என்றுதான் கேட்கின்றார் முகுந்தா. எனக்கு பிருந்தாவனம் பிருந்தாவனம் தான் கேட்கின்றார்கள், தவிர பணம் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. அந்த பிருந்தாவனம் என்பது அங்கே நான் வந்து உன் பாதம் சரணம் அடைவனும், அங்கே என்னை ஏற்றுக்கொள், இணைந்து இணைக்க வைத்துக்கொள். 10 அவதாரங்கள் என்று கூறப்படுகின்ற அந்த தச அவதாரத்திலே 9 அவதாரங்கள் நடக்கும் வரையிலே உண்மையிலேயே ஒரு அங்கே அறம் தழைத்து கொண்டு வந்தது, மனிதனையும் நிலைத்து கொண்டு வந்தது, ஜீவகாருண்யம் தழைத்து கொண்டு வந்தது. 10வது அவதாரமான கல்கி என்ற அவதாரத்தை நாங்கள் எடுக்கும்போதுதான் கலியுகம் என்று வருகின்ற யுகத்திலே தான் அந்த கல்கி அவதாரம் வரும் என்று கூறுகிறார். இப்பொழுது கல்கி வந்துவிட்டாரோ, அதாவது அந்த கலி யுகம் பிறந்து விட்டதோ என்று நாங்கள் எண்ணுகிறோம். நடக்கின்ற நடைமுறைகளை பார்க்கும் பொழுது எல்லாம் முன்னிருந்ததுக்கு மாறுபாடாக இருக்கும் கலியுகத்தில் என்று கூறியிருக்கின்றது புராணங்களிலே. ஆனால் அந்த கலியுகத்தில் என்ன நடக்கும் என்பது இப்பொழுது தெரிகின்றது எங்களுக்கு கண்முன்னே. எல்லாம் மாறுபாடாக இருக்கு. அப்போ இது நிறைவேற வேண்டுமென இந்த யுகம் அழிய வேண்டும். அதற்கு கலியுகம் அழிவதற்கு கல்கி அவதாரம் எடுத்து வந்துதான் இறைவன் இதை செய்வார் என்று புராணம் கூறுகின்றது. அந்த வகையிலே தான் இந்த பாடலை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு அவதாரம் வந்து ஒவ்வொரு விடயத்தை நிறைவேற்றி சென்றது. அதாவது அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரங்கள் எடுக்கப்பட்டது. இப்பொழுதும் அறம் பிழைத்து செல்கின்றது, அறம் பிழையான வழியில் செல்கின்றது. தர்மம் அழிந்து விட்டது, நீதி அழிந்து விட்டது, நியாயம் பிழைத்து விட்டது. அதனால் இது கலியுகம் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் வந்திருக்க எந்த மூத்தோரை எந்த இளையோர் கனம் பண்ணுகிறார்கள் இப்பொழுது? மூத்தோர் சொல்லை யார் கேட்கின்றார்? மூத்தோர் என்றால் கேட்க வேண்டும் சட்டமில்லை. மூத்தோர் அனுபவம் பெற்றவர்கள், வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள் கூறும்போது இளையவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அதைவிட இந்த அறிவியல் சாதனம் வளர்ந்து வளர்ந்து வந்து இளையவர்களையெல்லாம் மூத்தவர்களை மீறிக்கொண்டு போகிற அளவுக்கு நல்ல விடயம். ஆனால் அதை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள் பிழையான வழிகளிலே. அவையும் வந்து இந்த மூளை செலவைகளை ஏற்படுத்தி இத்தனை குழந்தைகள் தற்கொலைகளை புரிகின்றார்கள் இப்பொழுது. இதையெல்லாம் கலி யுகம் பிறந்து விட்டது என்பதற்கு அத்தாட்சியாக வந்துவிடும். இந்த கலியுகம் நிச்சயமாக ஒரு பிரளயம் வரத்தான் வேணும். அதற்கு அவதாரமாக கல்கி பெற வேண்டும், இறைவன் பெறுவார் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஊழி அழிவதற்கு என்றெல்லாம் கூறப்படுகின்றது. ஆனால் ஆன்மாவானது மனித உருவத்தோடு மட்டும் இருந்தால்தான் அது ஆன்மா என்றால் அல்ல. ஆன்மா அளப்பரியது, அழிவற்றது, மீண்டும் மீண்டும் ஒரு உயிர் தோன்றிக் கொண்டே இருக்கும். அதற்குத்தான் எங்களுடைய தர்ம நீதிகள் கூறுகின்றது பாவங்கள் என்றும் புண்ணியம் என்றும் கூறப்படுகின்றது. பாவ புண்ணியங்களை பொறுத்துத்தான் எங்களுடைய பிறவிகள் ஏற்படும். மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஒரு உடைய வந்து யாசகம் செய்வதை பற்றி நாங்கள் பேசியிருந்த பொழுது ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள் தெரிந்தோடு இந்த யாசகம் செய்பவர்கள் முற்பிறவியிலே இறைவனுக்கு தொண்டு செய்திருப்பார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து அந்த தொண்டு யாசகத்தை பெற்று தங்கள் வாழ்க்கை வயிற்றை வளர்க்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். சரியோ பிழையோ அவர் தனக்கு தெரிந்ததை கூறுகிறார். நாங்களும் அதை பிழை என்று வாதாடுவதற்கு நாங்கள் பெரிய ஆன்மீகவாதிகளும் அல்ல, அனுபவத்தால் கூற வருகின்றதுன்னு அவருக்கு வாழ வழி இருந்தோடும் எங்களை ஏமாற்றி பிழைக்கிறார் என்று தெரிந்து கொள்கிறது அல்லவா? தெரிந்து கொண்டு யாசகம் செய்வதென்றால் அது முட்டாள்தனமான ஒரு எங்களை எல்லாம் முட்டாள் என்று நினைத்து கொண்டு அவர் செய்கின்றார். அவருக்கு யார் கொடுப்பார்? இறைவன் மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய வகையிலே அவரை படைத்து விட்டார். அதனால் இதொன்று எங்களுடைய கர்ம வினையை பொறுத்து, நாங்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி என்பது கிடைக்கின்றது. மனித பிறவி நாங்கள் மட்டும் அழிவதில்லை, இந்த உலகம் பிரளயம் வந்து அழிவதென்றால் புல் பூண்டு உயிரினங்கள் அத்தனையும் தானே அழிய வேண்டும். மீண்டும் மீண்டும் புதியதொரு உலகம் பிறக்க வேண்டும். புதியதொரு உலகம் பிறந்து வளர்ந்து வர எத்தனை ஆண்டுகள் செல்லும்? இப்பொழுது முற்றிவிட்டது. அதாவது வந்து அதாவது வந்து பஞ்சமா பாதகங்கள் தலை விரித்தாடுகின்ற காலம் இந்த காலம். தலை விரித்தாடும் பொழுது இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வயலுக்குள்ளே உளுந்து விதைக்கின்றோம். அது 99% உளுந்து முளைத்து வளர்ந்து வந்தால் அதால் எங்களுக்கு நன்மை உண்டு. அதுவும் செழித்து வளர நாங்கள் ஆவணம் செய்து கொள்ளோம். இடையிடையே ஒரு விதமான களைகள் புற்கள் அதுக்குள்ளே முட்கள் வரும்பொழுது அதை நாங்கள் களைந்து எறிந்துவிட்டு இதை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் விதைத்ததெல்லாம் முள்ளாக வந்தால் என்ன செய்ய முடியும்? அழித்துவிட வேண்டியதுதான் அந்த வயலை.
தொண்ணூற்றொம்பது வீதம் புல்லும் களையுமாக அதுக்குள்ளே இருந்தால் அதுக்குள்ளே உளுந்து வர மாட்டாது, நெல் வர மாட்டாது, அதெல்லாம் அதை அழிச்சு விட வேண்டியதான். 99 வீதமான பாவங்களுக்காக ஒரு புண்ணியம் செய்தவரை வைத்துக்கொண்டு அவரும் சேர்ந்து தான் போக வேண்டும். அது லோகம், அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கும். நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்து கொண்டும் அவர் செய்வது பாவ செயல் என்று தெரிந்து கொண்டும் நாங்கள் அதுக்கு துணை போகாமல் அமைதியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். அப்பொழுது வசைப்பாடுவார்கள். பொறுமை வேண்டும் எங்களுக்கு. பொறுமையும் ஒரு விதத்தில் அறம்தான். இனிமையான இந்த வேளையில் இது முன்றியல் தமிழ் வானொலி நேரம் சரியாக 12:41 நண்பகல், எங்களுக்கு பக்குவமான ஒரு பகலாகவும் சிறப்பான ஒரு காலநிலையாகவும் இருக்கின்றது. பார்ப்போம், அடுத்தவர்களும் வந்து கூறுவார்கள். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். இப்பொழுது முகுந்தா முகுந்தா என்ற பாடலை கேட்டோம். நிச்சயமாக அதில் இந்த முகுந்தா முகுந்தா அந்த பிறவிகளை பற்றியும் அவர் ஒவ்வொரு பிறவியிலையும் வந்து செய்த அதாவது வந்து அநீதிகளை அழிப்பதற்காக அவதாரங்களை பெற்று வந்தார் என்று தான் நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்வோம்.

0: அவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி.
1: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
1: இன்று நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அதே அதே அதே மதி மதி
2: அதே அதே சபாபதி
1: அதே அதே அது ஒரு நல்ல நகைச்சுவையான பாடல் தானே என்னம்மா? அதே அதே சபாபதி என்ற அந்த பாடல. சரி, அங்க உங்களுடைய காலநிலை காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இன்று கொஞ்சம் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. ஒரு சில இடங்களில் ஊரல் போட்டது.
1: அப்ப கொஞ்சம் மழை, அதாவது வெப்பம் குறைந்து இருக்கின்றது இல்லையா?
2: ஆமா,
1: வெப்பம் குறைந்து. அது நல்ல நல்ல நல்ல. ஏனால் எப்போதும் கடல் கலங்கி இருப்பதும் இல்லை, பகல் நிலைத்திருப்பதும் இல்லை தானே அம்மா? மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம். சுகமான வேலை, இந்த பக்தி வேலையிலே வந்து இணைந்திருக்கின்றோம். வந்து ஒவ்வொருத்தரும் பேசி மகிழ்ந்த வேலையில உங்களுடைய அனுபவத்தில் இந்த பக்தி வேலையை பற்றி நீங்க நினைக்கிற பக்தியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
2: நல்ல நிகழ்ச்சி அப்பா. அதுக்கு சம்பந்தமாக நீங்க தர விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப கேட்டுட்டே இருந்தேன், இதோ கலியுகம் பிறக்கிற காலம் வந்துட்டு, நான் அட்டூழியம் அநியாயம் இப்ப கல்கி அவதாரம் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையப்பா.
1: பத்து அவதாரத்தை எடுத்து என்று கூறப்படுது, ஒன்பது அவதாரங்கள் வந்து அறத்தை நிலைநாட்டி இருக்கின்றது. அப்ப இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும், வந்து விட்டதோ கல்கி என்பது தெரியாமல் இருக்கின்றோம். கல்கி அவதாரம் வரும், ஏனென்றால் இப்பொழுது கலி யுகம் பிறந்து காலங்கள் பலவாயிடுது, இன்னும் காலம் கணக்க இருக்கின்றது, முடிவடைகிறது இந்த யுகம். அந்த இந்த யுகத்திலே நாங்கள் எதிர்பாராததெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது. பார்க்கின்றீர்களானே, எதிர்பாராதெல்லாம் நடக்கின்றது. எது எதிர்பார்க்கிறோமோ அது இல்லை, எதிர்பாராதது எதுவோ அது நடக்கின்றது. மற்றது எங்களுக்கே தெரிகின்றது, அறம் பிழைத்து விட்டது எங்களுக்கே தெரிகின்றது. அதர்மம் நிலைத்து விட்டது, நிலை கொள்ளுகின்றது. அளவுக்கு மிஞ்சி போகும்போது என்ன செய்வார்கள்? சாம பேத தான தண்டம் குறிப்பிட்டு விட்டது முன்பே. சாம பேத தான தண்டம், இறுதியிலே தண்டம் தான், ஒன்றும் செய்ய முடியாது. கலியுகம் பிறக்கிறது, கலியுகம் இந்த பிரளயம் வருவதற்கு கல்கி அவதாரம் வரும். கல்கி தான் வந்து இதை, அந்த அவதாரம் வந்தால்தான் இது நிலைக்கும். எப்படி நிலைவோம்? இதை அழித்து புது யுகம் பிறக்கும். நாங்கள் இல்லாமல் போயிருக்க மாட்டோம். அதனால் தான் இப்போ எங்களோட வளர்ச்சிகளில் பார்க்க தெரியும், மனித உடல்நிலையை பார்க்க தெரிகின்றது. கடந்த யுகங்களிலேயெல்லாம் மக்களுடைய ஆரோக்கியம், மக்களுடைய உயர்வு, திடகாத்திரம் வேறு, இப்பொழுது வேறு அம்மா. நாங்கள் பிறந்த இந்த ஆண்டிலே இப்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த உடல் வாகு இப்பொழுது இல்லை. இப்பொழுது பிறக்கிற குழந்தைகள் அப்படி இல்லை அம்மா, அப்படி இல்லை. அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது மருது முடி, எங்களுடைய முடி தலை ரோமத்தை எடுத்து பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்த ரோமங்கள் இப்பொழுது இல்லை தானே. உயரத்தை எடுத்து பாருங்கள், குள்ளர்களாக இருக்கின்றோம். இனிமேல் வர வர இன்னும் குள்ளர்களாகி கொண்டிருப்போமாம். ஆயுள் வந்து முந்து நூறு நூற்றி நாற்பது வயது வரை இருந்தார்கள், 130 120 என்று குறைந்து குறைந்து வந்து 100 வந்து இப்பொழுது 70 65 70 ஆயுள் முடிகிறது. இனிவரும் காலங்களில் இந்த ஆயுள் இந்த கலி யுகத்திலே இன்னும் குறைவுண்டு கடைசியாக 20 வருடம் வாழ்க்கை ஆயுள் அளவுக்கு தான் மக்கள் வருவார்கள். அவர்களோட உயரம் வந்து 2 அடி 3 அடி உயரத்திலே தான் குள்ளர்கள் வரும், குள்ளர்கள் வந்து விடுவார்கள். நாங்கள் எங்களோட உடல் அப்படி வரும், எங்களுடைய சந்ததி டிஎன்ஏ நாங்கள் செய்து கொண்டு பார்த்து பார்த்துப்போ, ஒருவருடைய டிஎன்ஏ வந்து 78 சந்ததிக்கு இருக்குமா? எங்கோ ஒரு இடத்துல, இப்போ எந்த நாட்டிலே உங்களுக்கு எல்லாம் உறவுகள், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனைவும் டி அந்த மரபணுவிலே பார்க்க போனால் இல்லை, ஒன்று ஒரு இதுலேருந்து தான் வந்திருக்கான். அது பறந்து இருக்கின்றது, எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு 5-6 தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அம்மா அப்பா அப்பா அந்த அப்பா அப்பா அந்த அப்பா அப்பா பேரன் பூட்டன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் கொள்ளு அப்படித்தான் தெரியுதே தவிர முழுவதும் தெரியாது. 78 தலைமுறையை நாங்கள் மரபணு சோதித்தால் இந்த உலகத்திலே எங்கோ ஒரு இடத்துலேயே எங்களோட உறவுகள் எங்களோட மரபணு இருக்குமா? எனக்கு என்னுடைய சொந்தம் இருக்கலாம். ஆமாம், இனிமேல் வருகின்ற உண்மைகளை அறிவதற்கு வியப்பாகவும் இருக்கும், உண்மைகள் மறைந்து விட்டதே என்ற சுகமாகவும் இருக்கும் எங்களுக்கு. அப்போ 2 அடி 3 அடி உயரத்திலே தான் மக்கள் இருப்பார்களாம்.
2: வளர்ச்சி குறைந்து
1: அறிவு குறைந்து உழைப்பு குறைந்து எல்லாம் பெறுமாமாம்மா. உணவுகளே இல்லாமல் போகும், பயிர் எல்லாம் அழிந்து விடுமாம். ஒரு காலகட்டத்தில் மனிதன் மனிதன் அடித்து சாப்பிடுகிற எண்ணையும் பெறுமாம். இது கலியுகத்தில் இவை நடக்கும். கலி பிறந்து விட்டது, பிறந்து இப்ப கலியுகம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றபடியாத்தான் இந்த அட்டகாசங்கள் நடைபெற்றுக் கொண்டு பஞ்சமா பாதகங்கள். முந்தி பஞ்சமா பாதகங்கள் மாதிரி நோய்களை எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு முன்பு நீங்கள் இந்த காச நோய், தொய்வு நோய், அதாவது வந்து மற்றது புற்றுநோய் என்று அறிந்திருப்பது எங்கேயாவது ஒன்று தானே அம்மா இருந்திருக்கும். இப்ப எங்கு பார்த்தாலும் இருக்கின்றதே. அன்று ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய வைத்தியசாலை இருக்கும், நோயாளிகள் குறைவு. குழந்தைகள் 16 குழந்தைகளையும் பெற்றிருக்கின்றார்கள். சத்திர சிகிச்சையோ வைத்தியசாலையோ இல்லாமல் எங்களுடைய தாய்க்குளம் ஆரோக்கியமாக தடகாத்திரமா அங்கும், அதுவும் சுகாதார முறைப்படித்தான் அவர்கள் அந்த காலத்தில் இனப்பெருக்கத்தை கூட செய்திருக்கின்றார்கள். சுகாதார முறையை பேணி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது, பண்பாட்டிலே அந்த பழக்க வழக்கங்கள் வந்தது. இப்பொழுது அப்படி இல்லையே, பன்றி போட்ட மாதிரி எந்த நேரம் என்ன என்ன செய்கிறார்கள்.
2: ஒன்று இருந்தாலும் அதுவும்
1: செல்லம் கொடுத்து கொடுத்து நான் கூறவில்லை அம்மா, ஒரு குழந்தை பிறகு அந்த ஆரோக்கியத்தை கூறுகின்றேன். இன்று அப்படி இல்லை. அப்ப ஒரு வைத்தியசாலையிலிருந்து பெருகிய இனம் இன்று மூளைக்கு மூளை வைத்திய நிலையங்கள் இருக்கின்றது. எங்களை எடுத்து பார்த்தால் உங்கண்ட வயதுக்கு நீங்கள் பாருங்கள் மகளே, ஆரம்ப காலத்தில் உங்கள் ஊரிலே எத்தனை வைத்தியசாலை இருந்திருக்கும்?
2: நான் படிக்கிற காலத்துலப்பா ஒரே ஒரு, நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு மருத்துவமனை, அதாவது 4 கிராமத்துக்கு 3 கிராமத்துக்கு அந்த மருத்துவமனைக்கு போவோம்.
1: ஒரு மருத்துவமனை அங்கேதான் எல்லாம் இருக்கும். மகப்பேறு என்றாலும் சரி, விழுந்து முறிந்து முறிவு நிறைவு என்றாலும் சரி, இதய வருத்தம், இதய வருத்தம் வந்து இதய வருத்தம் பாருது குறைவு தானே அம்மா. ஏனென்றா இதயத்துக்கு தொல்லை இல்லை, பாரம் இல்லை, சுமை இல்லை, வஞ்சகங்கள் இல்லை. இப்பொழுது பாருங்க, இப்பொழுது உங்களுடைய தெருவிலே எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது? மூளைக்கு மூளை உண்டம்மா. அடுத்தது, அன்று முதியோர்கள் வீட்டிலே தான் வாழ்ந்தார்கள், இன்று முதியோர் இல்லத்தில் தான் வாழ்கின்றார்கள். அது கால ஓட்டம் அம்மா, கால ஓட்டத்திலே காலம் மாறிக்கொண்டு போகின்றது. கலியுகம் பிறந்து விட்டதம்மா, எள்ளி நகையாடுகிற அளவுக்கு வந்து விட்டதம்மா. இது இல்லாமல் செய்வதற்கு அரசாங்க அரசியலால முடியாது என்று அரசே அரசுக்கு வாரது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தங்களுடைய சந்ததிக்கு சேர்ப்பதற்கு தான், மக்களுக்காக அல்ல. மக்களுக்காக இல்லை, எதுவுமே இல்லை. மக்களை மக்களை மாறி, அதனால் தான் எத்தனை வருடங்களுக்கு முன்பு மனிதனை மனிதன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலை என்று பாடியிருந்தார்கள். அன்றும் இருந்திருக்கின்றது, இப்ப வர வர கூடி கொண்டு போகின்றது.
2: அன்று குறைந்த நாளே இந்த பாடல் பாடிட்டாங்கன்னா இப்ப பார்த்தா எப்படி பாடுவார்?
1: இப்பொழுது திறந்த கதவை மூடுவதற்கும் மூடிய கதவை திறப்பதற்கும் ஆண்டவனுடைய அருள் பெற்ற அடியார்கள் அன்று இருந்தார்கள். இன்று இருக்கின்றார்களா? அப்படி இல்லைதானே, அந்த ஆழ்வார்கள் எல்லாம் பொய் இல்லைதானே. புராணங்கள் எல்லாருக்கும் உதாரணங்களும் எல்லாம் அடையாளங்கள் அதையெல்லாம் கூறுவதற்கு ஏற்ற சான்றுகள் இருக்குத்தானே அம்மா. ஏன் அண்மையிலே இப்ப அந்த ஆழ்வார்களை விட்டு அண்மையிலே இருந்து எங்களுடைய வள்ளலாரை எடுத்து பாருங்களேன். வள்ளலார் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் இல்லைதானே? ஆனால் அவர் எத்தனை ஆன்மீகத்துக்காக எவ்வளவு செய்திருக்கின்றார். செய்தது மட்டுமில்ல, அவர் அப்படி வாழ்ந்தார், அவர் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கார்.
2: கண்டு வாடினவங்க தான் பசிக்கு உணவா அந்த இதுல இருக்கு. அத்தனை பேருக்கும் பசிக்கு உணவா போட்டு இருக்காரு. அவர் வச்ச அந்த நெருப்பு இன்னும்
1: அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது அணையா விளக்காக அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அன்னதானத்துக்காக அடுத்தவருடைய பசியை பார்த்து நாங்கள் இப்பொழுது அப்படி அடுத்தவனை பசிக்க வைத்து நாங்கள் புசித்துக் கொண்டு எங்களை உயர்த்துகிறோம். அரசும் சரி, மற்றவர்களும் சரி, அதற்கு காரணம் அரசு. அரசு சரியாக இருந்தால் இது இப்படி வராதம்மா, மக்களுக்கு இந்த நிலை வராது. ஏனி நாடுகளை எடுத்து பாருங்கள், இத்தனை நாடுகளை, உதாரணத்துக்கு நாங்கள் வாழ்கிற இந்த நாடுகளை எடுத்து பாருங்கள். பிச்சை யாசகம் என்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை இங்கே, அது எங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை நாங்கள் வாழும் முறையிலே தான் இருக்கின்றது யாசகம். விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாதபட்டால் அப்படி இருக்கும். அதைத்தானே அந்த பாமா விஜயத்துல பாடி காடு, பாமா விஜயத்துல பாடி காடு, வரவு எட்டனா செலவு பத்தனா. மற்றது இந்த கும்ப அரிசன்
2: சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருதுப்பா. இப்ப 63 கொண்டாடினாங்க நம்ம மயிலாப்பூர்ல. அப்போ ஒரு நாள் உற்சவத்துக்கு நான் போயிருந்தாங்க, தேரோட்டம் போது போயிருந்தேன். தேரோட்டம் இல்ல சுவாமி ஏதோ ஒரு சுவாமி பிறப்பாடுக்கு போயிருந்தப்பா. அப்போ ஒரு அம்மா எங்க இருந்தோ வந்து ஒரு 20 ரூபாய் கூடமா, ஒரு 50 ரூபாய் கூடமா அப்படின்னு நாங்கெல்லாம் கண்டுக்கல. ஒருத்தர் சொன்னாரு, எங்க பொண்டாட்டிக்கிட்டதான் பர்ஸ் இருக்கு அப்படின்னா போன் பண்ணி வர சொல்லுப்பா
1: சொல்லுப்பா
2: அந்த அதிகார பிச்சை.
1: அது என்ன செய்ய முடியும், அவர்கள் வெட்கம் அறியாதவர்கள், துக்கம் அறியாதவர்கள், மற்றவர்களுடைய தொல்லை மற்றவர்களுடைய இடையூறுகளை பற்றி தெரியாதவர்கள் அம்மா. அது ஒண்ணும் செய்ய முடியாதம்மா. நாங்கள் அப்படி இல்லை என்றால் எவ்வளவு துஷ்பிரயோகமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் அந்த வேளையிலே. வெக்கப்படக்கூடியவங்க நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் தலகுனிகிற மாதிரி அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்கள் தான் தாழ்த்தி இறைவனுக்கு கணக்கு கொடுக்கின்றார்கள். அவர்கள் நகையாடப்பட வேண்டியவர்கள்.
2: அங்கு உணவுக்கு பஞ்சம் இல்லை, எல்லோருக்கும் அதே போல இலவச பஸ் ஓடுது. அப்புறம் எதுக்கு கையில காசு கேக்குறாங்க?
1: ஆமா, அதே ஒரு பிழைப்பாக மற்றவர்கள் ஏமாளிகள் என்று தாங்கள் புத்திசாலிகள் நினைச்சு கொண்டு வருவதம்மா. அவர்கள் இவர்களை ஏமாற்றி கொள்ளலாம். அங்க பிடித்தவுடன் மானம் கட்டு மரியாடு. அவரை பிடித்து கொடுக்கின்ற காவலர்கள், காவலருக்கு மேல் அதிகாரிகள் எல்லாம் அவர்களும் அதுக்குள்ளே உட்பட்டவர்கள் அம்மா. இல்லை என்றால் இவ்வளவு தூரம் பஞ்சபாதம் பஞ்சம பாதங்கள் மலியாது நாட்டிலே. பயம் இல்லை அம்மா. எதற்கு பயந்து வாழும், அரசுக்கு தெய்வத்துக்கு. தெய்வ நீதியை மறந்து தெய்வத்தை மறந்து செய்கிற தெய்வம் கிட்ட வராது, கண் தெரியாதானே. தெய்வத்தை நம்பிவார்கள், நாங்கள் ஏமாற்றுவோண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்றதை தடை செய்யத்தரே மக்களுக்குள்ளே ஆட்சி என்று ஒன்று வச்சு அரசு என்று ஒன்று இருக்கின்றது. அரசு அதை கையாண்டு கொள்ள வேண்டும் அல்லவா, கடைப்பிடி அதை அந்த இதுகளை அறுத்து அதை நீக்கிவிட வேண்டும் அல்லவா, தண்டனைகளை கொடுத்தவர்களை சரியான வழக்குகளை வைத்து தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா. அப்படி இல்லையே, நான் கண்ணுக்கு முன்னே 4 பேருக்கு முன்னாலே ஒருத்தருக்கு அடிப்பேன், ஒருத்தரை குத்தி கொலை செய்து விட்டு நான் மீண்டு வருகிறேன் வழக்கில் இருந்து.

0: கண்ணால் பார்க்க முடியாம தான் கண்ணை கட்டியிருந்திருப்பாங்க.
1: அப்படித்தான் இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் இறைவன் கண் திறந்தவன், இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய படைப்பிலே இது எல்லாம் பாத்திரங்கள், நாடகங்கள் அம்மா, நடிப்பு தான். இப்படி போய்கொண்டிருக்கின்ற தங்களை தாங்கள் வருத்தி குறைத்து கொண்டு எவ்வளோ தாஜான பகவான திடகாத்திரமாக தந்து நல்ல ஆரோக்கியமானதுகளை படைத்து விட, நாங்கள் தொகையை பெருக்கி மக்கள் தொகை அதிகரித்தவுடன் தேவை அதிகரிக்கிறது. தேவையை நிறைவேற்றுவதற்கு பொய்யும் புரட்டுகளும் களவும் கொள்ளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை கண்டுகொண்டும் கண்டும் காணாமல் தாங்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற வேலியே பயிரமைந்து கொண்டுதான் இருக்கின்றது. பயிர் பயிர் வைத்துவிட்டு அந்த காய்கறி பயிருள்ள தோட்டத்தை மூடி வேலி அடைத்து வைத்திருக்கின்றார்கள். பிற தாக்கங்கள் வரக்கூடாது, அந்த மாடு ஆடு வந்து வேயக்கூடாது. ஆனால் அந்த வேலியே அதை அழித்து கொண்டிருந்தா உள்ளே இருந்து ஒன்றும் செய்யலை. அதே போன்று வந்து விட்டது. ஆனால் அறம் என்றது ஒன்று இருக்கின்றது. அறத்தின்படி அவர்கள் பிழைவிட்டு கொண்டு போகும் பொழுது அதை நாங்கள் பார்த்து கொண்டு தட்டி கேட்க முடியாது விட்டாலும் பொறுமை விட்டு கொடுத்தல், நாங்கள் அதை செய்யாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு இறைவனுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
0: இது மகாபாரதத்தோட முடிவிலே தர்மர்லாம் ஆட்சி செய்யும் போது அந்த கலி உள்ள புகுந்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடு எனக்கு அப்படின்னும் போது அவரு அவருக்கு தெரிஞ்சிச்சு இது கலிதான் அப்படின்ட்டு. அப்பவும் போது அந்த மதுவோட ஆதிக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருதா
1: சொல்றாங்க.
0: இப்ப இது எப்படி இருக்கு பாத்தீங்களாப்பா,
1: அரசாட்சிதான் முதலிடம். அதனால் தான் சொன்னேன், பஞ்சமா பாதகங்கள் நிறைந்து விட்டன. அது வர வர வளர்ந்து கொண்டு போகின்றது. ஆனால் ஆன்மீகம் தேய்ந்து போகவில்லை. இன்னும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறுதியிலே ஒரு பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயம் ஏற்பதற்கு கலி யுகம் பிறக்க வேண்டும். கலி யுகம் பிறந்து விடும் விரைவில். கலியுகம் பிறக்க வேண்டும் என்றால் அங்கு இதுகள் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதை அழிப்பதற்கு கல்கி அவதாரம் எடுத்து இறைவன் வந்து இதை அழித்து துவம்சம் செய்து விடுவார். பின்பு முதல் அப்படித்தானே. இப்ப இந்த யுகம் வந்ததும் அஞ்ஞானத்திலே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து விஞ்ஞானம் வந்து இப்ப விஞ்ஞானம் வந்து விட்டது இல்லையா என்ன? நன்றி மகளே, நல்ல நேரத்தை பயன்படுத்த. என்ன பாடல்
0: எனக்கு வந்து நீங்க இப்போ சொன்னீங்கல்ல அதே மாதிரி கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான் அந்த பாடல்.
1: ஏழையின் கண்ணீரை கண்டவுடன் கண்ணன் வந்தான் அந்த பாடல். ஆனால் ஏழை என்ன செய்கிறான் இப்பொழுது? கண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் குறுநீர் கழிப்பு அவர்தும் விடுபடன்னு வந்தால் காசு கொடுங்க போகிறதுக்கு, இல்லைண்டா அவங்க என்னிடம் காசு இல்லை மனைவியிடம் தான் இருக்குதுன்றவுடன் அவருக்கு தொலைபேசியை போட்டு கூப்பிடன்னு கூப்பிடு, அழைத்து கூப்பிட்டு பலாத்காரமாக யாசகங்க. அப்படி எங்கும் இல்லை. அவ்வளவு தூரம் அவர்கள் புத்தி அவர் நினைக்கிறார் தாங்கள் புத்திசாலி என்று. அது வெட்கம் இல்லாமல் கூறுவார்கள். மற்ற வெட்கம் இல்லாமல் கூறுவார்கள்.
0: அதிகார பிச்சையா தானே இருக்கு.
1: அவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களை பிடித்து போலீஸில் கொடுக்க முடியுமா? போலீஸில் கொடுத்தோன்னு போலீஸ் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்குது. அவர்களுக்கு இவர்கள் கொஞ்சம் கையில் வைத்து விட்டனே இவர்கள் விட்டு விடுவார்கள் போலீஸ். அதுதான் நடந்தது எங்கள் நாடுகளில் நடக்கின்றதா தான். எதிர் வேலியே பயிரமீகிறது. எது பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? அந்த பாதுகாப்பு தருவதே சுருட்டி கொண்டு போவதண்டா. சிறப்பு, நல்ல நேரத்தை பயன்படுத்தும். கண்ணன் வந்தான் பார்ப்போம், கண்ணன் வருவார், ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வருவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இந்த வழியிலே தான் அன்புடன் எங்களுடைய தேவா வந்து பிரபடியத்தை அவரும் தொட்டு எங்கள் எல்லோரையும் பேச வைத்ததோடு தானும் பேசி கருத்துக்களை தந்துவிட்டு கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் என்ற திருவருள் திரைப்படத்து பாடலை இப்பொழுது ஞாபகம் ஊட்டியிருக்கின்றார். அந்த பாடலை கேட்போம். தேவா, உங்கள் பாடல்.
2: நான் கண்டு கொண்டேன்

தருவா.

உனது கோயில் மலரும். உருக உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான்

0: முருகனை இப்படியெல்லாம் வேண்டி விரும்பி நான் கண்டு கொண்டேன், கண் கண்ட தெய்வம் அல்லவா நீ எனக்கு இந்த நிலை. அவர் மறு ஏழ்மை ஏழ்மையானவர் முருகனை இப்படி வணங்கும் பொழுது அந்த முருகன் நேரடியாக வந்து அவரை கையை பிடித்து கொண்டு சென்று செல்வந்தனாக்க போய் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. அவர் ஏழ்மை, ஆனால் அவருக்கு வலிமை உண்டு, மனதிலே பொறுமை உண்டு, நல்ல நினைவுகள் உண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதற்கேற்ற அனுகூலமான வழியை காட்டுவார். நிமித்தம் என்று சொல்வது, அந்த நிமித்தத்திலே நல்லதே தான் நடக்கு, நல்ல நினைவு உண்டு, உடலே வலிமை உண்டு, அவருடைய பொறுமை இருக்கின்றது. ஆதலால் அந்த ஏழ்மையை போக்கி தனக்கு மட்டுமல்லாமல் ஏழை போல இருந்த அந்த இறைவனுக்கும் ஆலயம் கட்டுகிறேன் என்று கூறினபடியால் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றது, பயன்படுத்துகிறார். இந்த யாசகம் செய்பவர்கள் பலரை பாருங்கள், அவர் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை கொண்டு வந்து மக்கள் கூட்டத்திலே காட்டி பிழைத்து கொள்ளுகின்றனர். அது உண்மை, தன்னுடைய திறமையை தன்னுடைய உடலை வருத்தி பிச்சு யாசகம் என்று கேட்காமல் தன் திறமையை வெளிக்காட்டும் பொழுது அவர் பாடியோ ஆடியோ அல்லது ஒரு இசைக்கருவியோ வாசித்தோ ஏதோ ஒன்றை செய்கின்றார். மற்றவர்கள் பார்த்துவிட்டு அந்த பொழுதை மகிழ்வாக கழித்து கொண்டு அவருடைய இறக்கப்பட்டு அவருக்கு யாசகம் கொடுக்கின்றார். அதை கொண்டு சென்று குழந்தைகளுக்கு தன் குடும்பத்தை, எல்லோரும் நல்லவர்கள் வல்ல எல்லோரும் பணக்காரர்களாக பிறப்பது இல்லைத்தானே. எனக்கு நல்ல ஞாபகம், நான் சிறுவயதாக இருக்கும்போது எங்கள் பகுதியிலே ஒருவருக்கு இரண்டு கண்களும் பார்வை இல்லை, ஆனால் அவருடைய ஒரு திறமை இருக்கிற வயலின் யாழ் வாசிப்பதிலே கட்டிக்காரனவர். யாழ் வாசிக்கும் திறமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். நல்ல வலிமை இருக்கின்றது அவரிடம். கண் இரண்டும் பார்வையற்றவர், என்ன பணியை புரிவது? குடும்ப பாரங்கள் இருந்திருக்கு. அவர் குடும்பத்திலே ஒருத்தராக இருந்தோன்னு தாய் தந்தையர் வளர்த்து கொண்டு வரும் சகோதரங்கள். அங்கிருந்து 3-4 மைல்கள் தூரமுள்ள ஒரு பெரிய பிரதானமான பெரிய பேருந்து நிலையம் ஒன்று இருக்கின்றது. அங்கே எல்லா பகுதி மக்களும் வந்து ஏறி இறங்கி பயணத்தை செய்கிற இடத்துல ஜனக்கூட்டம் அதிகமாகும். அதிலே வந்து ஒரு இடத்திலே மற்றவருடைய உதவியோடு அவர் நடந்து தான் அந்த 4 மைலும் வருவார். வண்டிகளில் ஆக இடம் கொடுத்தாலும் வர மாட்டார். ஏதோ ஒரு அந்த வழியால் வரும்போது எல்லோருக்கும் அவரை தெரியும், அவருக்கு உதவி செய்வார்கள், பிடித்து விட்டு அவரை சரியான பாதையில். அங்கே வந்து ஒரு துண்டு போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு காலையிலிருந்து மாலை வரை அந்த வயலினை வாசித்து மீட்டிக்கொண்டு நல்ல நல்ல பாடல்களை மீட்டிக்கொண்டிருப்பார். யாசகமாக அவர் கேட்கவில்லை. அவரோட திறமையே அந்த வழியிலே வலிமை, அவருக்கு மனது வலிமை இருக்குது, பொறுமையும் இருக்குது, நிதானம் இருக்க, நல்ல நினைவோடு அதிலிருந்து படித்து பாடலை இசை மீட்டி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு போகிறவர்கள் அந்த காலத்திலே 1 சதம் 2 பைசா 3 பைசா அப்படித்தானே பிச்சை இடுவார். இப்பொழுது போல் 100, 200, 500 ரூபா தாளெல்லாம் அன்று இல்லை. என்னுடைய கண்ணாலே நான் பார்த்தது, நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. 5 காசு யாரும் போட்டால் பெரிய காசு. அப்போ ஒரு நாளைக்கு அவரை 3-4 ரூபாய்கள் அவருக்கு சேர்ந்து விடும். அதை கொண்டு பின்பு அப்படியே நடந்து வீட்டுக்கு போய் விடுவார். ஆனால் அவருடைய அக்கா அண்ணா தம்பிமாருடைய குழந்தைகளை நல்ல உயர்கல்வி கற்று வந்து அவர் அதை நிறுத்தி கொண்டார். பின்பு அவரை நன்றாக வைத்து பார்த்தார்கள். உடனே அவர் விரும்பினார். அவர் சந்தையில் என்று கையை நீட்டி கையை ஆட்டிக்கொண்டு யாசகம் பெற்றிருக்கலாம் தானே? இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒருவர், அவருக்கு அவரும் அது அவர் வந்து பார்வையற்றவர், புல்லாங்குழல் வாசிப்பார். நான் அதையும் பார்த்துருக்கேன். ஒரு சந்தை, அதாவது அங்காடி, பெரிய அங்காடி, மக்கள் வந்து கூடுற கூட்டத்தில் ஒரு மரநிலையில் கொண்டு வந்து இருத்தி விடுவார். அவர் வந்து மூக்கினாலே புல்லாங்குழல் செய்ப்பார். நம்புகிறீர்களா? நாங்களெல்லாம் வாயாலே ஊதித்தான் புல்லாங்குழல் படிப்போம், வாசிப்போம். அவர் மூக்காலே அழகாக படிப்போம். அதை கேட்டுவிட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். அவருக்கு அன்பளிப்பண்ணுதான். அதை கூட அவரை மெச்சி அந்த வித்தியை பார்த்துவிட்டு அவர்கள் காசு போடுகிறார்கள். அது போகிற இப்போ ரேவதி மகள் கூறின மாதிரி அதிகார பிச்சைகளுக்கு காலம் வந்துவிட்டது. யார் தன்னை தான் குறைத்து இப்படி செய்கிற எந்த அங்கவீனமுற்றவர்கள் ஏதாவது ஒரு மாறு வேஷம் போட்டு ஏமாற்றத்தான் பார்க்கின்றார்கள். ஏன், இந்தியாவிலே நான் அறிந்திருக்கின்றேன், நல்ல குழந்தைகளை எல்லாம் கடத்தி கொண்டு சென்று கைகாலை முறித்து விட்டு அல்லது ஒரு அங்கத்தை குறைத்து விட்டு தெருவிலே வளர்த்தி விட்டு பணம் சேர்த்த கும்பல் கழித்தின இருக்கின்றது. அப்படி என்றால் அறம் அங்கே சென்று விட்டது. பஞ்சமா பாதகங்கள் தொடர்கின்றது இந்த கலியுகத்தில். சரி, பார்ப்போம் அங்கே அப்படியெல்லாம் எங்கே போகின்றது என்று பார்ப்போம், அப்படி நடக்கின்றது பார்ப்போம். ஆனால் நாங்கள் அறம், மனித நேயம், ஜீவகாருண்யத்துடன் வாழ வேண்டும்.
1: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம்.

0: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம்.
1: பக்தி கொண்டாடுவோம் என்றால் எப்படி கொண்டாடுவோம் என்று இந்த பாடலே அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் விளம்பரத்துக்காகவோ மற்றவர்கள் பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ என்னில் பணம் இருக்கின்றது, பணத்தை நான் கோடான கோடி பணம் வைத்திருக்கின்றோம், அதிலே 100,000 செலவழித்து பெரிய திருவிழாவுகள் வைத்து ஆடம்பரமாக செய்வதிலேயோ பக்தியா அல்ல. மலை அளவு சுவாமிக்கு தினை அளவு புஷ்பம் என்று ஒரு பழமொழி உண்டு. பெரிய உயர்வம் உள்ள ஒரு சுவாமிக்கு உள்ளம் மகிழ்ந்து உள்ளத்தால் நிறைந்து அவரை ஏற்று ஒரு சிறிய திணை, திணை என்பது ஒரு சின்ன சின்ன திணை என்பது சிறிய பொருள், அந்தளவு ஒரு புஷ்பம் ஒரு பூவை அவர் காலடியிலே போட்டு வணங்குதல் இருக்கிற பக்தி இந்த பெரிய செலவெல்லாம் செலவழித்து ஆடம்பரமாக செய்கிற திருவிழாவுக்களே இல்லையா. அந்த மலையளவு சுவாமிக்கு திணையளவு புஷ்பத்தை போடும் பொழுது மனம் என்ன கூறுகின்றது? இறைவா என்று எண்ணி குவித்து விடு, எதையும் வேண்டுவதில்லை. இறைவா நீயான் என் கடன் பணி செய்து கிடப்பதே, மனித பிறவி எடுத்து வந்துவிட்டு அதற்குரிய கடமைகளை செய்வதுதான் நாங்கள். இறை நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். நாங்கள் 1 அடி எடுத்து முன்னே போய் செல்லும் பொழுது இறைவன் 10 அடி நடந்து வந்து எங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கான உதாரணங்கள் பல உண்டு, சான்றுகள் பல இருக்கின்றன. நேரம் சரியாக 1:11 நாங்கள் கண்டுகொண்டோம். பிற்பகலை நீங்களும் இரவு நேரம் 10:41 கண்ட வேளையிலே அன்புடன் எங்களுடைய மகாலிங்கம் அவர்களும் வந்து பேசினார். அன்பு சரவணன், நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்கலாம், அழைக்காமல் இருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. அழைப்பு கிடைத்தால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அழைக்கலாம். இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடல் இன்றைய பக்தி வேளையை அலங்கரிக்க ஒரு பாடல். உண்மையிலே புராண இதிகாசங்களின்படி நாங்கள் கண்டு கேட்ட உண்மை, இதை கண்டவர்களும் இருக்கின்றார்கள், கேட்ட நாங்களும் அந்த உண்மையை அறிந்து கொள்கிறோம். ஒரு மூடனாக இருந்தவர், இடையனாக இருந்தவர், அவர் காளியை வணங்கி வணங்கி வணங்கி வந்து அவர் பின்பு ஆசான புலவராகவே வந்து எத்தனையோ பேரை வென்று கொண்டு வரக்கூடிய வந்து இத்தனை நூல்களை ஏற்றியிருக்கின்றார் ஐயா காளிதாசன் அவர்கள். கவிஞர் காளிதாசன் என்ற பேர் அந்த பாட திரைப்படம் வந்தது. காளிதாசன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், யார் தருவார் இந்த ஒருவருக்கு ஒரு அரியாசனம் வேணுமென்றால் யார் தருவார் இந்த அரியாசனத்தை? வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணிவு கொண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று பாடல் இருக்கின்றதல்வா, என்னை சரஸ்வதி என்னும் பொழுது கல்வி கடவுள். அவர் காளியினுடைய அவதாரம், காளியார் பராசக்தியினுடைய அவதாரம். காளியை வேண்டி வேண்டி, அன்னையை வேண்டி வேண்டி காளி தாசனாக இருந்தவர் ஒரு இடத்திலே பாடுகின்றார். இப்படி கேட்போம் அந்த பாடலை. மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல்.
2: மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதந்த மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓங்கெனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி

அற்புதமான ஒரு பாடல். தன்னிலை அறிந்து தான் உயர்ந்து வந்த வேளையில் கூட தன்னை உணர்ந்து தன் வலிமை திறமை தெரிந்து அன்னை பராசக்தியையே அபிநயம் புரிய வைத்தவர் காளிதாசன் ஐயா அவர்கள். அவருடைய பாடலில் அவர் கேட்டு கேட்டு உனக்கு அது வேண்டுமா இது வேண்டுமா என்று ஆட வைத்து பாட பார்த்து ரசித்த ஒரு கலைஞன். அது எப்படி கிடைத்தது? பக்தியினால் கிடைத்தது. அவருடைய வரலாறு படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இந்த பாடலே ஏழுசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தங்கள் குலைந்த குரல்லே சொல்லுக்கு சொல்லு அந்த நவரசமும் ததம்பக்கூடிய வகையில் அப்படியே பக்தி ரசம் சொட்டக்கூடிய வகையில் அந்த உச்சரிப்புகளை வைத்து அந்த ராகத்தோடு அந்த பாடலை பாடிய வேளை எங்களுக்கே அது மெய் மறந்துவிடும். அவர் தன் மெய் மறந்துதான் அதை செய்திருக்கின்றார். திரை இசை திலகம் கே வி மகாதவன் ஐயா அவர்களுடைய இசையிலே தான் அந்த இசை வகுக்கப்பட்டு அவரால் அந்த குலைந்த குரலே ஏழுசை வேந்தர் என்று அழைக்கப்படும் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் அழகாக பாடியிருந்திருக்கின்றார் அல்லவா. சிறப்பான அந்த பாடலுக்கு வரிகளை நாங்கள் கேட்கும்போது நம்ப முடியாமல் இருக்கின்றது. இப்படியும் இருந்ததா? அன்று இருந்தது, அதற்கு சான்றுகள் பல உண்டு. ஆனால் இன்று அவை எங்கே சென்று விட்டது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுகின்றது. உண்மையிலே ஊடகங்களுக்கிலே சிறந்த ஊடகம் திரைப்படம்தான், பேசும் படம். அந்த திரைப்படம் இவ்வளவு தூரம் சிறப்பாக அமைவதற்கு இந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு எளியது மாணிக்க வீணை என்ற அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு மாணிக்க வீணை யார் வைத்திருப்பது? சரஸ்வதி அம்பாள். பராசக்தியை வேண்டுவதால் எத்தனையோ சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். செயற்கரிய செயல்களை செய்வதற்கு சக்தி கிடைத்திருக்கின்றது என்பதற்கு சான்றுகள் பல உண்டு. அந்த வகையில் இதுவும் அது சிலையாக இருந்த காளியின் முன் அவர் பாடும் பொழுது அந்த சிலையை பார்த்து, முகத்தை பார்த்து, கையை பார்த்து, காலை பார்த்து, இடையை பார்த்து, உருவத்தை பார்த்து அவர் வர்ணித்து தன் கவியாலே பாடும் பொழுது இசையோடு வந்த காளி அம்மன் அப்படியே நடனம் ஆடியிருக்கின்றார். அவருடைய நயனத்திலே அது நன்றாக தெரிந்திருக்கின்றது. நாங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தாலும் இவ்வளவு தூரம் சென்ற பின்பும் எங்கள் அன்னையை மனதிலே நினைப்போமாக இருந்தால் அன்னை கண்முன்னே வந்து நிற்பது போன்ற ஒரு பிரமை உண்டல்லவா? அது என்ன காரணம்? முழு மனதாக அன்பை சொரிந்து என்னை வளர்த்த அந்த தாயின் மீதுள்ள பாசம். அவர் தன் ரத்தத்தை தன்னுடைய உதிரம் தன்னுடைய ரத்தத்தை தானே எங்களுக்கு உணவாக பால் ஊட்டி வளர்த்தவர். அதே போன்று இந்த அன்னை காளி காளி என்ற அந்த உருவம் உள்ளது சிலை உள்ள ஒரு ஆலயத்திலே அனுதினமும் சென்று வழங்கி தனக்கு படிப்படியாக அறிவு வந்து கவிஞனாக வந்த பின்பும் அந்த கவியை கொண்டு அந்த சிலையை ஆட வைத்தவர் அவர். இவர் ஒவ்வொரு அபிநயம் வேண்டுமா என்று கூறும்பொழுது அன்னை அப்படி அவர் உள்ளத்திலே கற்பனை பண்ணியிருக்கின்றார். உளம் ஒன்றி அதுதான் பக்தியினுடைய ஆழம். சிறப்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே அன்பு உறவுகள் நீங்கள் இருந்து எனக்கு நல்ல ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கும் வேளையில் அன்புடன் ரமணி ராஜேஷ் அவர்களும் முழுமையாக கேட்டுக்கொண்டு கருத்துக்களை பதிந்து கொண்டிருக்கிறார். மகள் ஷியாமலா, நீங்களும் வீடு வந்து விட்டீர்கள் என்று எழுதியிருக்கின்றீர்கள். குழந்தைக்கு நல்ல குணம் முன்னேற்றம் காணப்படுகின்றது என்று எழுதியதற்கு நாங்கள் மகிழ்கின்றோம். எல்லாம் இறைவன் செயல். நீங்கள் செல்லும் பொழுது நான் குறைந்தேன், இறைவன் துணை உண்டு. அதனால் தானே ஏஎம் கனிஃபா ஐயா அவனுடைய பாடல் ஒன்றில் இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கேளுங்கள், தரப்படும், கேட்காமல் எதுவும் வராது. அன்பு கிருஷ்ண பரமாத்மா கூட ஆன்மாக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ தன்னை எண்ணி கேட்டால் உடனே தீர்த்து வைத்து விடுவார் என்றெல்லாம் புராணங்களிலே நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அது உண்மை சம்பவங்கள் தான். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 1:22 நிமிடங்கள் பிற்பகலாக எங்களுக்கும் உங்களுக்கு 10:52 நேரம் இரவு நேரம் என்றும் காட்டிக் கொள்ளுகின்றது.

0: துயிரை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே.
1: இந்த எண்ணங்கள் எல்லாம் கோட்டையாக வளர்ந்து உருப்பேற்றிருக்கும் வேளையிலே நாங்கள் கோட்டை கட்டி வைத்திருந்தோம், பெரிய செல்வங்களை திரட்டி வைத்திருந்தோம், அதிகாரங்களை பெற்றிருந்தோம், அடக்குமுறைகளை கையெடுத்து நாங்கள் அடக்கி ஆண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் எத்தனை விடயங்களை செய்தாலும் இறுதியிலே யாசகனும் சரி கோடீஸ்வரனும் சரி கண்ணை மூடிவிட்டால் இந்த உள்ளத்துக்குள்ளே இந்த உடலுக்குள்ளேருந்து அந்த காற்று ஒரு சின்ன காற்று மூக்கினாலே வெளியே என்று விடுவதும் திரும்ப அந்த காற்று என்று உள்ளே இழுப்பதும் இதுதான் வாழ்க்கை. அந்த மூச்சு உள்ளே போன மூச்சு வெளியே வராமலோ வெளியே இருந்த மூச்சு உள்ளுக்கு போகாமலோ உண்டா முடிந்தது வாழ்க்கை.

ஆன்மீகம் என்பது எண்ணி வருவதல்ல, மற்றவர்கள் எடுத்து கொடுப்பதில்லை, நாங்கள் திருடி பெறுவதும் இல்லை,

0: தானாக வர வேண்டும். தானாக வருவதற்கு எங்களுடைய தாய் தந்தையர்கள் அன்னை தந்தை ஆசான் வழிகாட்டிகளால் தான் அது வர வேண்டும். அது மட்டுமல்ல, சமூகத்தால் எங்களுக்கு கிடைக்கின்றது, சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இத்தனை அனுபவங்களை தருகின்றது. அங்கே பொறுமை, நல்ல நினைவுகள் வேண்டும். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் மனதிலே வாழ்வில் உயர்வு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த எண்ணங்களிலே தான் பழு ஏற்படும் பொழுது, சிதறல் ஏற்படும் பொழுது வாழ்க்கை சிதறிக்கொண்டு செல்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசை என்று ஒன்று இருக்கின்ற இந்த புலன்களுக்குள்ளே தீயது ஆசை. ஆசை பெறுவதற்கு மெய், வாய், கண், மூக்குச்செவி அத்தனை புலன்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றன. இவற்கு தூபம் போடுவதோடு பணம், அந்தஸ்து என்ற ஒன்று வருகின்றது. பணம், இவை சேர்ந்து தான் இந்த பஞ்சம பாதகங்கள் தலை விரித்து ஆடுகின்றன. அதை நிறுத்துவதற்கு நல்ல அரசு வேண்டும். ஆனால் அரசு வேலியே பயிரை மேயும் வகையில் தான் அமைந்திருக்கின்றது. ஆதலால் அளவுக்கு மீறி வந்துவிட்டது, அறம் பிழைத்து விட்டது என்று நான் கூறுகின்றேன். உண்மை, இப்பொழுது நடைபெறும் சம்பவங்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள், நினைக்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டது. ஏதோ ஒரு முடிவு வரத்தானே வேண்டும். ஆனால் இருக்கும் வரை நாங்கள் மனிதத்துவத்தோடு வாழ்வோம். அதுதான் மனித நேயம். அதற்கு அறம் வேண்டும். ஜீவகாருண்யம் அங்கே தான் இருக்கின்றது. மனித நேயம் அதற்குள்ளே தான் இருக்கின்றது. அதற்கு எந்த வழி? ஆன்மீக வழிதான் சிறந்த வழி. என்றும் இந்த போர் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாட்டுக்கு நாடு பெரிய பெரிய விஞ்ஞான ரீதியால் நடைபெற்றிருக்கின்றது. அங்கேயும் ஆன்மீகம் தான் இருக்கின்றது. அந்த அழிவுகள் எல்லாம் இவர்களுக்கு தான் அழிவை கொடுத்து கொண்டிருக்கின்றது, செய்பவர்களுக்கு. பார்ப்போம். இப்பொழுது பக்திவிகளின் இறுதிப்பாடலாக அன்பு மகள் ரேவதியும் வந்து நீண்ட நேரம் பேசிவிட்டு, கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான் என்ற ஒரு பாடல், ஏழை கண்ணீரை கண்டவுடன் கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீர் என்பது பணத்தினாலோ பொருளினாலோ ஏழை அல்ல, வாழ்வில் ஆதரவு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அவன் ஏழை. ஆதரவு என்று மக்கள் ஆதரவையும் நான் கூறவில்லை, தெய்வீகம், தெய்வ கடாட்சம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். மன நிம்மதி இருக்காது, நிறைவு இருக்கின்றது. இவையெல்லாம் பெற வேண்டுமென்றால் தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகம் அதை காட்டி தருகின்றது. அது கூறுகின்றது அதன்படி நடக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை கேட்போம். இறுதி பாடலாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே ராமு திரைப்படுத்த பாடல் தான் ரேவதி. நீங்கள் கேட்ட பாடல் இதுவோ அந்த பாடல்.
1: நம்பினார் கெடுவதில்லை நான்கு.
0: இந்த வேளையிலே இறுதியிலே இந்த பாடல் முடிவிலே ரேவதி நீங்கள் விரும்பினால் காற்றலைக்கு வரலாம், வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு சில கருத்துக்கள் கூறலாம்.

அற்புதமான அந்த பாடல், கண்ணன் வந்தான் அங்கேயே கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். உண்மையிலே நாங்கள் அறம் வழி செல்லும் பொழுது தர்மம் எங்களை தலை காத்து கொள்ளும், தர்மம் தலை காக்கும் என்பது பொய்யான வார்த்தை அல்ல, உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் பல இடத்திலே பலரோடு பல அனுபவங்களே என் வயதிலே நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு ஆன்மீகத்தை போன்ற ஒரு வழி, சிறந்த வழி வாழ்க்கை பயணத்துக்கு துணை போகாது. அதனால் ஆன்மீகம் மிக முக்கியம். ஆன்மீகத்திலே அது எந்த வழி என்றாலும் இறை நம்பிக்கையோடு வழி செய்து கொண்டு போகும் பொழுது அந்த எல்லா இந்த உலகத்தில் உள்ள மத வழிபாடுகள் அத்தனையும் நன்மையைத்தான் கூறுகிறது. வாழ்க்கையில் உள்ள நெறிமுறையை எடுத்து வைத்து இந்த வழி செல்லுங்கள் என்று தான் கூறப்பட்டிருந்தது. அதை கடைபிடித்து சென்றால் நிச்சயமாக நாங்கள் தேறி வரலாம் என்றது. அடுத்தது, இந்த ஆன்மாக்கள் பிறவிகள் எல்லாம் மறந்துவது, இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம், இந்த பிறவி போதும், நான் செய்த கர்ம வினைகள் எல்லாம் இந்த பிறவியிலே நான், அதாவது ஆறாவது அறிவை கொண்டு நான் அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனச்சாட்சியின்படி வாழ்ந்து நான் முடிக்க வேண்டும், அதற்கேற்ற நல்ல வழியை தர வேண்டும் என்றுதான் கேட்கின்றார்கள். அதற்கேற்ற வழிதான் ஆன்மீகத்தில் இருக்கின்றது. அந்த ஆன்மீகத்தை கூறுவதே அறம், தர்மம், நீதி, நியாயம், மனச்சாட்சி, மனநீதி, இவையெல்லாம் எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதன்படி வாழ்ந்தால் மனிதநேயம், ஜீவகாருண்யம் தானாக வருகின்றது. இவையெல்லாம் அறத்துக்குள்ளே உள்ளது. இன்று இணைப்பிலே இருந்தவர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா, நீங்களும் வைத்தியசாலை சென்று உங்கள் குழந்தையினுடைய சித்திர அந்த வைத்திய நிறையை கண்டு மனம் நிறைவோடு வந்திருக்கின்றீர்கள். அது நன்றாக கைகூடி இருக்கிறது. இறைவன் கருணையும் அங்கே உண்டு என்பதை, இறைவன் கருணை உண்டு என்பதால் நடப்பவெல்லாம் சாத்தியமாக இருக்கும், தொல்லைகள் வராது. நாங்கள் நினைத்த சரியான முறையில் நிறைவேறி கொண்டிருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இப்பொழுது ஒரு பாடல் கேட்க விருப்பம். இந்த வேளையிலே இந்த நேரத்திலே இந்த பாடலை தந்தால் நலம் என்று எழுதியிருக்கின்றீர்கள் மகளே. இது உங்களுடைய வானொலி, உங்கள் தேவைக்காகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான இந்த வேளையிலே அகத்தியர் திரைப்படத்தில் தாயை திறந்த கோவிலும் இல்லை என்ற பாடலை கேட்டீர்கள். அற்புதமான ஒரு பாடல் அல்லவா? அந்த பாடலை கேட்போம். காரியமே.

ஷியாமலா, உங்கள் விருப்பப்படி தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அற்புதமான வரிகொண்ட பாடல், சிறந்த ஓர் பாடல். அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு இணைகிறோம். நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சிறப்பான அந்த பாடல் அறம் என்றால் என்னவென்று பிறந்த உடனேயே புரிந்துவிட்டது. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அன்னை தந்தை ஆசான் கடவுள் படிநிலை தந்திருக்கின்றார்கள். அன்னையை கண்டோம் கண்ணால் கண் கண்ட கடவுள், அறிவை பெறுகிறோம் தந்தையினால் அன்பை பெறுகின்றோம், இருவரும் இணைந்து எங்களுக்கு ஆசானை தருகின்றார்கள் ஆசான். இவர்களையெல்லாம் உணர வைத்து இதற்கெல்லாம் காரணம் கடவுள், ஆன்மீகம் காட்டுகிறார். அப்பொழுது இறைவனை தெய்வத்தை காண்கின்றோம். இந்த தெய்வத்தை நாங்கள் பார்க்கும் பருவம் வருவதற்கு முன்னமே அன்னை தந்தையை கண்டுவிட்டோம். அவர்கள் முதல் தெய்வமாக இருக்கின்றார்கள், அது அறம். அன்னை தந்தையை நாங்கள் பேணுவது அன்னை தந்தையை பாராட்டி அன்னை தந்தையை உணர்ந்து அவர்களின் கீழ்ப்பணிந்து அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் வருவது அறம். அங்கே ஆரம்பித்து விட்டது. அதனால் ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், ஆயிரம் ஆலயங்கள் சென்று அபிஷேகங்கள் செய்வதை விட அன்னையின் காலை பணிந்தால் அதுவே பெருசு என்று கூறுகிறார், அதை விட பெரியது என்று கூறுகின்றார்கள். ஆயிரம் ஆலயங்கள் சென்று அபிஷேகங்கள் செய்வதை விட பெரியது அன்னையின் கால் பணிவது, அன்னையின் தாள் பணிவது, அன்னையை வணங்குவது என்று கூறியிருக்கார்கள். அது முற்று முழுக்க உண்மை, அது அறம். ஆன்மீகம் அதுதான், எங்களுக்கு அன்னையும் தந்தையுமாக இறைவன் இருக்கின்றார், சக்தி இருக்கின்றது என்றெல்லாம் படித்தாலும் முதல் கடவுள் எங்களுக்கு அன்னையும் தந்தையும் தான். அங்கே ஆன்மீகம் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் காட்டிய வழியிலே தான் நாங்கள், அவர்கள் எங்களுக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை எண்ணும் பொழுது நாங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த பண்பு அங்கிருந்து பெறப்படுகின்றது. பேசினால் நீண்ட தூரம் பேச முடியும். அவர்கள் ஷியாமலா பாடலை கேட்டுவிட்டு நன்றி கூறி எழுதியிருக்க, இதுக்கு நன்றி கூற தேவையிலே ஒருவருடைய உள்ளம் மகிழ்வாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உள்ளம் வெள்ளையாக இருந்தால் கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்திலே தான் இறைவன் குடியிருப்பார். அதனால் தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறியிருக்கின்றார்கள். எத்தனை மொழிகள், எத்தனை வகைகள் இருக்கின்றது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, அவற்றை பின்பற்றுவோம் அன்பு உறவுகளை. இவையெல்லாம் சிறப்பாக அமைவதற்கு ஆன்மீகம்தான் முழு மூச்சு என்பதை எண்ணிக்கொண்டு அந்த மூச்சாக இருக்கின்ற ஆன்மீகத்தை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்போம். அவ்வப்பொழுதிலும் தவப்பொழுதும் மேல் என்று கூறுவார்கள். ஒரு தடவை ஒரு நாளில் ஒரு தடவையாவது ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்வோம். ஓம் நம சிவாயம் என்ற அந்த ஐந்தெழுத்துக்குள்ளே எல்லாம் அமைந்துவிட்டன. அதை கூறும் பொழுது எங்களை அது கட்டுப்படுத்தி கொள்கின்றது. எது செய்தாலும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வழி ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். சிறு வார்த்தைகள் ரேவதியிடம் கேட்போம். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே, வாருங்கள். வணக்கம். வணக்கம் வாருங்கள்.
1: இதுல ராஜ்குமார் அப்புறம் அவரு நம்ம தேவா மகாலிங்கம் அப்புறம் நான், நாங்க தான் நாலு பேர் தானப்பா.
0: நாலு பேர். இறுதியாக ஷியாமலா வந்து பதவி மூலம் வந்து ரமணி ராஜேஷ் அவர்களோட பதிவோட இருக்கின்றார்.
1: அது பார்த்தேன்பா, அதுவும் கேட்டேன். இப்பொழுது நான் ஆரம்பிக்கிறேனப்பா.
0: நல்லது நல்லது மகளே.
1: இன்றைய 15ஆம் தேதி, இன்றைய மே மாதம் 15ஆம் தேதி, 3வது வாரம், பக்தி நேரம். பக்தி வேலை அருமையாக இந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்டு அப்பாவின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு வேலையின் நிமித்தம் வந்தாலும் வரும் வழியிலேயே முதல் நபராக கலந்து கொண்ட ராஜ்குமார் வருத்தம் படாத வாலிப சங்க தலைவருக்கு ஒரு இது போட்டு அவரும் அழகாக அவரோட ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு பாடல் கேட்டார். மிகவும் இனிமையாக. 2வதாக வந்த நம்ம தேவா அவர்கள், அவரும் எப்பொழுதும் போல ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுடன் உரையாடி அவரும் ஒரு அருமையான பாடலை கேட்டிருந்தார். தேவா அவர்கள் அவர் புரிந்து வரைய ஆகாச மாரியம்மனோட திருவிழாவை பத்தி சொன்னாரு. நம்ம குழுவுல இருக்கிறவர் முன்னாடி இருந்தாரு, இப்ப அவ்வளவா வர முடியல அவரால். அவரும் எனக்கு போட்டிருந்தாரு அவங்க ஊர்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்ம மகாலிங்கம், வருத்தப்படாத மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், அவர் வந்து அவரோட ஆன்மீகத்தையும் சொல்லி அவர் கருத்துக்களையும் சொல்லி பாடலை கேட்டிருந்தார் பக்தி வேலையில. அப்புறம் ராஜேஷ் அவர்கள் வந்து இதை வானொலி மூலம் கேட்டுக்கொண்டு உடனுக்குடன் உங்களுக்கு அது சம்பந்தமாகவும் இந்த பக்தி நேரத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நீங்கள் அழகான நீண்ட உரையை அவர் கேட்டு சுருக்கமாக அவரோட உரைகளை கொடுத்திருந்தார். அதே போல ஷியாமலா சகோதரி அவர்கள் எங்க வீட்டில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஆர்வத்தை தான் சொல்லணும். வானொலியை கேட்டுக்கொண்டு அதன் உடனுக்குடன் பதில் சொல்லி கொண்டு தனக்கு வேண்டிய பாடலையும் கேட்டார். அதை அப்பா அழகாக எடுத்து கொடுத்தார். இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் போன்ற நிகழ்ச்சி இது. ஏனென்றால் அப்பா சொல்ற மாதிரி எதையும் யாராலையும் அழிக்கவே முடியாது. ஒரு மதத்தோட நம்பிக்கையோ ஒரு இதையோ யார் வந்து இடையில வந்தாலும், நான் இதை சாதாரணமாக தான் சொல்றேன், வேற ஒரு எந்த இதுவும் இதுல கொண்டு வரல, அவங்க வந்து அது வந்து எப்பொழுதோ இது வந்து எந்த காலத்திலயோ ஏற்பட்டது. இதுல வந்து ஒழுக்கம், மனிதனோட தனி மனிதனோட ஒழுக்கம், பக்தி, அன்பு, அடுத்தவங்க கிட்ட ஆறுதல் கிடைக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய பக்திகள்ல சொல்லப்பட்டிருக்கிறத வழிய யாரையும் யாரையும் அடித்து கொள்ளணும்ல சொல்றது இல்லை. அன்பு காட்டு சக நம் கடவுளை வந்து யார்கிட்ட காண்றேன்னா, யார் உதவி செய்யறாரோ அவர் தான் அந்த நேர கடவுள். அதனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக படைக்கப்பட்ட எழுத்தில் வடிக்கப்பட்ட வார்த்தைகள். அதனால இதை நம்ம பின்தொடரும் போது நம்மளுக்கு அமைதி கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. நம்மளோட எவ்வளவு ஒரு வருத்தமான நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ஆண்டவனோட ஆலயத்துக்கு போகும்போது அதை பற்றி கேட்கும் போது நம்மளோட வருத்தம் கவலை எல்லாம் நீங்குகிறது. ஆகையால இந்த மாதிரி ஒரு அற்புதமான பக்தி வேலை தொண்டை அப்பா செய்து கொண்டிருக்கிறார். அப்பாக்கு கொஞ்சம் கொடுத்தாலே போறோம், அது அழகா கோர்வையாக அதனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு அளித்து தருவதில் வெகு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார். நாங்களும் அதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்மளோட எம்டிஆர் வானொலிக்கும், மீரா அம்மாவுக்கும், அப்பாவுக்கும், மற்றும் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயருக்கும், எம்டிஆர் வானொலி அன்பு உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும். இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தகவலை நம்மளுக்கு அளிக்கும் அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இதை பங்கேற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம் ஒருவருக்கொருவர். இது எங்கள் கடமை என்றால், இந்த பூமிக்கு எத்தனை ஆன்மாக்கள் வந்து பிறக்கின்றன. இந்த பூ உலகிலே ஒரு அறிவு, ஈர அறிவு என்று ஆறு அறிவு வரும் வரையில் எங்களுக்கு ஆறாவது அறிவை கொடுத்து படைத்திருக்கின்றார். அந்த ஆறாவது அறிவை கொண்டு நாங்கள் அறிந்ததால் அவருக்கு, இறைவனுக்கு அவரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவன் அன்றி அணுவும் அசையாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எவ்வளவுதான் நாங்கள் முயன்றாலும் பாடுபட்டாலும் அளந்த அளவுதான், அதற்கு மேலே போக முடியாது. அவரும் புகவிட மாட்டார், அது நல்ல வழியும் சரி தீய வழியும் சரி. அதனால்தான் அவர் ஐந்து தொழில்கள் படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். சமபேத தான தண்டம், நால்வகை படிகள் இருக்கு தண்டனைகளும். அந்த வகையிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து இங்கே அனுப்பி வைத்த வேளையிலே நாங்கள் இங்கே வந்து பிறந்து மீண்டும் போகைக்கு எப்படி பிறந்தோம் அப்படியே தான் போகப் போகின்றோம். எதையும் எடுத்து செல்லப் போவதில்லை. ஆனால் பிறக்கும்போது ஒரு சிறு மூச்சு காத்தோடு வந்து பிறந்த நாங்கள் உயிரோடு போகும்போது அதுவுமே இருக்காது. அதனால் தான் இப்பணம் ஆகின்றோம். அப்போ எடுத்து செல்வதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் கொண்டு போக போவது ஒன்றுமே இல்லை, ஒன்றை மட்டும் விட்டு செல்கின்றோம். பண்பு பாரம்பரிய பழக்க பழக்க நல் நன்மை தீமைகளைத்தான் விட்டு விட்டு செல்லப் போகின்றோம். நாங்கள் சென்ற பின்பும் எங்களை பற்றி பேசப் போகின்றார்கள். அப்படித்தான் நாங்கள் பேசுகின்றோம். வையல்தூள் வாழ்வாங்கு வாழ்வாரை தெய்வத்துள் வைக்க, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்கேயும் இல்லை. உதாரணமாக வள்ளலாரை எடுத்து பாருங்கள், எங்களுக்கு அண்மையிலே தோன்றியவர்கள். கிருபானந்த வாரியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அண்மையிலே தோன்றியவர்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள் என்றும் பேசப்படுகின்றார்கள். நாங்களும் எதை செய்ய சரித்திர நாயகர்கள் இருந்தார்கள், அவர்கள் செய்த செயலின் சிறந்த காரியங்களை இன்றும் பேசுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய செய்கைகள் தான் இங்கே விட்டு செல்லப்படுகின்றது, எங்களுடைய எச்சமாக அதுதான் இங்கே இருக்கப் போகின்றது. பூத உடல் சென்றுவிடும், உள்ளே இருந்த மூச்சு வேறு எங்கே புகுந்துவிடும், ஆன்மா அழிவதில் அது இன்னொரு உயிரை பிறவிக்கு போய்விடும். இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆறாவது அறிவை தந்தவர் இறைவன். கடந்த பிறவிகள் நாங்கள் எப்படி பிறந்தோம் எப்படி வந்தோம்னு தெரியாது எங்களுக்கு. என்னுடைய முற்பிறவி என்ன ஒன்று என்னால் கூற முடியுமா? முடியாது. எவராலும் கூற முடியாது, அது ஊகங்களினாலே கூறுகின்றார். அடுத்த பிறவி எது என்று கூற முடியுமா? எங்களால் கூறவே முடியாது. அந்தந்த ஆன்மாவுடைய கர்ம வினைகளை அனுபவிக்கத்தான் அறிவையும் கொடுத்து இங்கே பிறக்க வைத்து அறிந்து கொள் என்று விடும் வேளையிலே நாங்கள் அதை அறிந்து கொள்வதற்கேற்ற உபாயங்கள் வழிமுறைகள் எத்தனையோ இருந்தாலும் அதை கடைபிடிக்காமல் ஆசை என்பதற்குள் அகப்பட்டு அகம்பாவத்துக்குள்ளே விழுந்து ஆணவத்தினால் அழிந்து கொண்டு போகின்றோம். அது வேண்டாம் என்றுதான் ஆன்மீகம் கூறுகின்றது. அதனால் இந்த ஆன்மீகம் என்பது தன்னையும் அடுத்தவர்களையும் அணைத்து இணைந்து ஓம்பி வாழுதல் தான். அதனால் அதற்கு அடிப்படை ஆன்மீகம். அம்மா எங்களை பெற்றுவிட்டபின் அம்மாவில் அப்பாவில் எப்படி நாங்கள் அமைதியாக அன்பாக அடம்பிடித்து கூட அன்பு தான் அங்கே காரணம், கூடுதலான அடம்பிடிப்பாக இருக்கும். அத்தனையும் தீர்த்து வைப்பது அன்னையும் தந்தையும். அந்த வேளையில் எனக்கு அறவே இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்பதற்காக ஆசானை கொடுக்கின்றார். ஆசான் இன்னும் மேலெழுந்த வாரியாக மேலாக எங்களுக்கு அறிவு ஊட்டி அதை வளர்த்து கொண்டு வரும்பொழுது தான் தெய்வத்தை காட்டி இந்த தெய்வத்தின் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். இந்த அன்னையையும் தந்தையையும் ஆசானையும் கொடுத்தது அந்த இறைவன் தான் என்று பின்புதானே எங்களுக்கு தெரிகின்றது. பிறந்தவுடன் எங்களுக்கு தெரியாது, படிப்படியாகத்தான் அது தெரிய வந்தது. தெரிந்த பின்பும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிப்பதால் இது இன்னாருடைய குழந்தை. அதன் பின்பு எங்கள் தாய் தந்தையர் பேசப்படுகிறார், எங்களுடைய நல்ல நிலையை பார்த்துவிட இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய மகன், இன்ன ஆசானுடைய இன்ன குருவினுடைய மாணவன் என்றெல்லாம் தெரிய வருகிறது. எங்களை பெற்றவர்களுக்கும் எங்களால் தானே பெயர் உண்டாகின்றது, புகழ் உண்டாகின்றது. அதற்கு காரணம் ஆன்மீகம்தான். ஆன்மீகம் இல்லாமல் நாங்கள் போக முடியாது. ஆனால் அது மருவி மருவி வந்து கால ஓட்டத்திலே பது அழிந்து போகிற வாய்ப்பு வந்து அழியும் வேளையிலே எல்லாம் பாருங்கள். இறைவனுடைய திருவிளையாடல்களை எடுத்துக்கொண்டு போனால் எத்தனை அகம்பாவங்கள் ஆணவங்களை அழிப்பதற்காக அவதாரங்களை எடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் பல உருவங்கள் வந்திருக்கின்றன, பல பெயர்கள் வந்திருக்கின்றன. இது சாதாரணமான ஒன்றில்லை, இது பெரிய ஆள் சமுத்திரம் அம்மா. ஆன்மீகம் என்பது அந்த ஆன்மீகத்துறையை வழிகாட்டுறார்கள். அந்த நேரங்களிலே எந்த வழியை காட்டினால் இவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், ஈடேற்றம், ஆன்மீக ஈடேற்றம் கிடைக்கும், ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கும் என்று வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். அதனால்தான் மதங்கள், சமயங்கள், வழிபாட்டு முறைகள் வந்து வழிபாட்டு முறைகள் வேறாக இருந்தன். வழிபாடு இறைவனுக்குத்தான். அதை நாங்கள் மனதில் கொண்டோமானால் எல்லோரும் சமம்தான். அடுத்தவரை நாங்கள் அரவணைத்து சகோதர தத்துவமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் சமய யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதன் பின்பு தான் அவருக்கு மெய் அறிவு வந்தது. நீண்ட நேரம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விட வேண்டும், அவர் தந்த எங்களுக்கு கொடுத்த நேரத்தை மீறிவிட்டோம். இருப்பினும் இதெல்லாம் அவன் செயல். அவனை பற்றி பேசும்பொழுது, இறைவனை பற்றி பேசும்பொழுது, ஆன்மீகத்தை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வந்து நல்லதொரு முடிவுரை அழகாக தொகுத்து தந்தீர்கள், அதற்கு நன்றி கூறிக்கொண்டு. வீட்டிலே மனோநிலை சரியில்லாமல் தன்னுடைய வீட்டை விட்டு சென்னை மாநகரம் சென்று குழந்தை ஒன்றுக்கு தன்னுடைய பேர குழந்தைக்கு துன்பம் என்றவுடன் ஓடி சென்றார், என்னோடு பகிர்ந்து கொண்டார். இறை நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறிய போது பின்பு இப்பொழுது தேறி வருகின்றார், அது முன்னேற்றமாக இருக்கின்றது என்ற நல்ல செய்தியை தந்து வீட்டுக்கு வந்துவிட்டால் இந்த கலையோடு அவர் நேரலையில் வர முடியாது விட்டாலும் எங்களுடைய இணைப்போடு இணைந்து கொண்டு பதில்களையும் தந்து அவரும் விருப்பமான பாடல்களை தந்தார். அன்பு மகள் ஷியாமலா இல்லை என்றால் அவரும் நேரலைக்கு வந்திருப்பார். அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்தில் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று வாழ்த்து கூறி வரவேற்பு தந்த ரமணி ராஜேஷ் இறுதி வரை ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு காற்றலைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, அதனால் அவர் வரவில்லை. ஆனால் இணைந்திருக்கின்றார். அன்புடன் ஜாமிருக்க பயமே இணை அழைப்பு தந்தார். அவருடைய அழைப்பு இணைக்கப்படவில்லை. அவருக்கு இன்று ஆன்மீகத்தில் வந்திருந்தால் அவரும் சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இருப்பினும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லை, இங்கே ஏனைய தளங்களில் அற்புதமான பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பெருமைக்காக நான் கூறவில்லை, அவர்களுக்கு மன நிறைவு இருக்கின்றது. பக்தி நிலையில் என்றால் பக்தி பாடலை போட்டு கேட்டுவிட்டு போகிறது மாதிரி இல்லாமல் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம், அதை பற்றி சிலாபிக்கின்றோம். பாடலை மட்டும் கேட்கவில்லை, பாடலை பற்றியோ அல்லது பாடல் விமர்சனங்களும் செய்யவில்லை. ஆன்மீகத்தை தானே விமர்சித்து கொண்டிருக்கின்றோம், ஆன்மீகத்தானே கலந்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக சொந்த வாழ்க்கையிலே நடப்பவர்களுடைய எங்களை மகளே. அதனால் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, நான் அடிக்கடி எங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் நிகழ்ச்சி நிறைவிலே வரும்போது கூறுவேன், அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், இதுதான் அந்த அறத்துக்குள்ளே தான் எல்லாம் வருகின்றது. இப்போ அந்த இன்று அந்த யாசகத்தை பற்றி தான் கூடுதலாக பேசினோம். யாசகத்தை பற்றி தான் கூடுதலாக பேசினோம். அது யாசகம் என்றதை இந்த பஞ்சமா பாதகங்களுக்குள்ளே வராது. யாசகம் வந்து இயலாதவர்களுக்கு என்றவர்கள் உதவி செய்வதுதான். என்றவர்களும் ஓடி சென்று பொய் சொல்லாமல் களவெடுக்காமல் வந்து அவர் கை நீட்டி கொள்ளுகிறார். இயலாத நேரத்தில் அப்போ இயலாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும். ஆனால் இயலாதவர்கள் போல நடித்து கொண்டு போலியாக வந்துவிட்டார்களே என்ற ஆதங்கம் தான் இன்று எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஆன்மீகத்தை பிழை சொல்ல முடியாது. ஆன்மீகம் அவர்கள் கூறவில்லை, செய்ய அனுப்பவில்லை. இவர் அதை ஒரு சான்றாக வைத்து கொண்டு போலியாக வந்து ஏமாற்றுகிறோம் என்று தான் புத்திசாலி என்று எண்ணிக்கொண்டு தன்னைத்தான் மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் உய்வில்லை. அது அவர்களுக்கு அந்த அது பூர்வீக இது அந்த கர்ம வினைகளம்மா. நாலு பேருட கை நட்டி பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கி நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவருக்கு படைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் இங்கே வந்து அதை தர்ம வழியில் நின்றிருந்தார் என்றால் அது கழிந்து போயிருக்கு. நல்லவராக வந்திருக்கலாம். இப்போ காளிதாசருடைய பாடலை கேட்டார் எங்களுடைய மகாலிங்கம். காளிதாசன் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவர் படிப்பையே அறிவி அங்கே சொன்னார். எனக்கு பெரிய படிப்புகளும் தெரியாதவன் தான். ஆனால் அன்னை பராசக்தியை ஆட வைத்தாரே இதனுடைய கவிதையால், உண்மை சம்பவம் அது. அப்படி இந்த ஆன்மீக தெய்வீக நம்பிக்கை, தெய்வத்தை நீங்கள் நம்பினால் அது எந்த அது நிச்சயமா கண்ணன் தான். கண்ணன் தான் ஏழை கண்ணீரில்
1: நம்பினார் கெடுவதில்லை.

நம்ப வேண்டும். அவர்தான் இவற்றையெல்லாம் கொடுத்தார் எங்களுக்கு. தந்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டியிருக்கின்றார். நாங்கள் தான் இந்த அஞ்சு புலன்களினாலும் ஏற்பட்ட ஆசையினால் திண்டாடுகிறோம். அதற்காகத்தான் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், சிந்தனை வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் சிந்திப்போம். ஓம் நம சிவாய என்று. நல்லது மகளே, இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு ஓம் நம சிவாய என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 15வது நாள் பக்தி வேளை சிறப்பாக நிகழ எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அன்பே சிவம், நாங்கள் எல்லோரும் அன்பாக ஒரு உடையின் கீழ் இணைந்து முன்றியல் தமிழ் வானொலியை இணைந்து பணிபுரிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையில் உங்களோடு நானும் இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் அமக்களித்த தெய்வம் அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மகளே, உறவுகளே, நிறைவு பெற்றது இன்றைய பக்தி வேளை. பக்தி வேளை எங்களுக்கு கிடைத்தது ஒரு அருமருந்து. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைவோம் தமிழோடு, பக்தியோடு.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத
1: இரவு நிதிர முடிப்பதாலே அவர் கண்ணிலே சிறு வர்த்தான். சரி, என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? நன்றி நன்றி. என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
2: எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுக்கு ஒரு புள்ளி வந்தவுடனே ஸ்போர்ட்ல அடித்து விட்டீர்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். இது இலகுவானது, இடையில ஒரு ஒரு ஒரு ஃப்ரீ ஷோ போடுற மாதிரி ஒரு இது போட்டு விட்டுக்கிறாங்க. சரியா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் மீண்டும் வந்து கூறுகிறீர்களா, இப்பொழுது கூறுகிறீர்களா?
2: நாளைய தினம் பாடல் வந்து பாட்டு ஒன்று கேட்டேன் படம்.
1: பாட்டு ஒன்று கேட்டேன், அதிலே
2: அதே பாடல் பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமான.
1: ஓ, பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமான என்ற பாடல் இருக்கின்றதா அந்த படத்திலே? இது முந்தி இன்னொரு திரைப்படத்திலும் இருக்கு, பாட்டொன்று கேட்டேன் பரவசமான். சாவித்ரி அம்மாவுக்கு ஒரு பாடல் இருக்கு, பாடல் இருக்கு. அது இல்ல இது.
2: ஆமா, அது
1: எல்லாம் புதுமைதான். நீங்க புதிர் போடுறாங்களா ஐயா இவங்களை எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டும். நல்லது, வாழ்த்துக்கள் நாங்க பண்ணியா பதில் தந்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கே வணக்கம். வணக்கம் அன்பு மகனே, ஞானதேவன் கொண்டு வாருங்கள். சரியான பதத்தை கட்டி காரணம் என்ற மகன் தங்கே கொண்டு வாருங்கள்.
3: அப்பா, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும்.
1: வாழ்த்துக்கள், சிறந்த பழமொழியை கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கு புள்ளிகளை நாகப்பன் வந்து நாசுக்காக சொல்லிவிட்டு ஸ்போர்ட் பிரைஸ் அடிச்சுட்டு போய்விட்டார்.
3: நன்றி அப்பா.
1: இந்த பதம் இன்னும் வரையில மகனே, அவ்வளவு கடினமா இருக்கிறதா அந்த பதம்? சரி, இன்னும் இருவரை பார்த்து விட்டு நான் அந்த பதத்துக்கு கூறுகிறேன்.
3: இப்போது
1: யார் வருகின்றார்? எங்களுடைய கதாநாயகன் வீட்டில இருந்து வருகின்ற நாயகன் வீட்டில இருந்து வருகின்றார். வணக்கம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஒரு வாழ்த்து நான் தெரிவிக்க வேண்டும். இன்று ஒரு நாயகனை பெற்றெடுத்த நாள் அல்லவா உங்களுக்கு, அப்பாவாகின நாள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் சரிதாவுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா அப்பா
4: மகிழ்ச்சியோடு நன்றி ஏற்றுக்கிறேன்.
1: அம்மா அப்பா நாள், அம்மா அப்பா தினம் உங்களுக்கும் தானே.
4: வாழ்த்துக்கள்.
1: என்ன செய்யறாரு எங்கட நாயகன்? விளையாடி கொண்டிருக்காரா?
4: அம்மா தூங்கி வைக்கிறாங்க.
1: இந்த தவிர தூக்கம் வராதவருக்கு அந்த அவர்கிட்ட பாடல் என்று மாலை அந்த சரியான நேரத்துக்கு கிடைத்ததா? அந்த அக்காவும் தம்பியும் கேட்ட பாடல் அந்த நேரம் தான் நீ கொண்டாடி கொண்டிருக்க. நல்ல கேட்டு ஆடி ஆடி கேட்டு கொண்டு. நல்லது நல்லது ஐயா. சரி, இப்பொழுது என்ன பாடலை கொண்டு வந்திருந்தீர்கள் ராமன்?

0: ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு? ஒரு நிலவு காணாத ஐயா, ஆயிரம் நிலவுக்கு மேலே கோடி நிலவாகத்தான் என்னுடைய மகள் உங்களோடு வாழ்கின்றாள். சரித்தான், அதைவிட உங்களுக்கு நல்லது. ஆயிரம் நிலவு, ஆயிரம் நிலவே வா. அடிமை பெண் இல்லையா? அடிமை பெண்,
0: அடிமை பெண் பதம்.
1: என்ன என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
0: அந்த பழம்பொழி சொல்றையா? அது சொல்றாங்களா?
1: அது சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்களேன்.
0: என்னும் எழுத்தும் கண்ணன
1: வாழ்த்துக்க. உங்களுக்கும் அது தெரியுன்றது. அதை வந்து நாகப்பன் சொல்லிவிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். ஞானதேவரன் வந்து வாழ்த்து பெற்றார், நீங்களும் வாழ்த்து பெற. இரண்டாவது பாண்டு கொடுத்தேனே, இன்னும் கொடுக்கவில்லை. இரண்டாவது அந்த பதம், அந்த பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா? நான்கு எழுத்து பதம் இந்த பதம் என்னவென்றால் நான்கு எழுத்துக்களை கொண்டது. இது கணவன் மனைவி, அம்மா அப்பா, தாய் தந்தையர், இறைவனோடு, நண்பர்களோடு, பணிபுரிகிற இடத்திலே, மற்றவோட பழகிற இடத்திலே இதை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. இப்படித்தான் இருக்க
0: வேண்டும்.
1: பயன்படுத்துகிற விதத்தை இப்படி ஒரு பதத்தினாலே அழைப்போம். மிகவும் அம்மா அப்பா, அம்மா அப்பா, தாய் தந்தை உறவு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அற்புதமானது. கணவன் மனைவி உறவு எவ்வளவு, காதலுக்கு கூட இதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். காதலில் கூட இப்படித்தான், கடமையில் கூட இப்படித்தான் கூறுகிறார். இறைவனை வணங்கும் போதும் இப்படி இருக்க வேண்டும். இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, உடலோடும் சம்பந்தப்பட்டது. இங்கே நான்கு எழுத்துக்களால் இலகுவான பதம் இப்படித்தான் அழைப்பார், இப்படித்தான் கூற வேண்டும். அந்த பதம் இதுதான். அந்த பதம் இவள் இப்படியெல்லாம் நடப்பதற்கு அந்த பதம் இப்படி சொல்லுகின்றது, இப்படி இருக்க வேண்டும். அது ஒரு பதம் இருக்கின்றது, கண்டுபிடிங்கள். நல்லது, மீண்டும் பாருங்கள். நாகப்பன் ஞானசேகரன் மந்திரம். வணக்கம் ஞானசேகரன்.
2: அப்பா ஈடுபாடு,
1: ஈடுபாடு வராத ஐயா, அது செல்லாது, அது செல்லாது. இது ஒரு
2: அற்புதமான,
1: நான் உங்களோடு அப்படித்தான் இருக்கிறேன், நான் உங்களோடு அப்படி இருக்கின்றேன். நீங்களும் அப்படி இருக்கின்றீர்கள், நீங்களும் என்னோட அப்படி இருக்கின்ற. வாழ்த்துக்கள். ராஜ்குமார் வருவார், எங்க ராஜ்குமார் கொண்டு ஓடி வாருங்கள். ராஜ்குமார்
3: ஐயா வணக்கம். ராஜ்குமார் தாங்க. ஒழுங்கு ஒழுங்கு
1: ஒழுங்கு செல்லாது, செல்லாது, செல்லாது,
3: செல்லாது. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: நல்லது. சரி, அடுத்து ஒரு பழமொழியை தருகின்றேன். அதிலே ஐந்து பதங்களை கொண்டது, இரண்டு பதத்தை காணவில்லை. முதலாவது பதத்தை காண, சியாமலா வந்து விட்ட. வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
4: அப்பா நேர்த்தியாக
1: நேர்த்தி நேர்த்தி நல்ல பதம், ஆனால் செல்லாது. மாத்தி யோசியுங்கள், மாத்தி யோசியுங்கள். நானும் தீர்ப்பை மாத்தி கூற முடியாது. அடுத்து ஒரு பழமொழி தருகின்றேன். அந்த பழமொழி எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதை நாங்கள் அடிக்கடி பிரிவகிக்கின்றோம் எங்கள் உறவுகளுக்குள்ளே. இது உறவுகளுக்குள்ளே பயன்படுத்தக்கூடியது. ஒன்றுக்கு ஒன்றாக இருந்து கொண்டு இப்படி நடந்து கொள்வார்கள். இனத்தோடு சம்பந்தப்பட்டது, குலத்தோடு சம்பந்தப்பட்டது, ஒரு மதத்தோடு சம்பந்தப்பட்டு, தாய் தந்தை உறவுகளுக்குள்ளே சம்பந்தப்பட்டு, ஒன்று ஒன்று அண்ணன் தம்பிகளுக்குள்ளே உள்ளது. இது இது ஒரு மரபை கொண்டு வந்து ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு பழமொழி. ஐந்து பதங்களை கொண்டது, அதிலே முதலாவது பதத்தை காணவில்லை. இரண்டாவது பதம் கெடுக்க, அதாவது கெடுக்கிறது, கெடுக்க. மூன்றாவது பதம் வந்த. நான்காவது பதத்தை காணவில்லை. ஐந்தாவது பதம் காம்பு என்று வருகின்றது. முதலாவது பதத்தை காணவில்லை, இரண்டாவது பதம் கெடுக்க, மூன்றாவது பதம் வந்த, நான்காவது பதம் மறைந்து விட்டது, ஐந்தாவது பதம் காம்பு. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இந்த நான்கெழுத்து பதம் நீண்ட நேரம் எடுக்கின்றது. அத்தோடு இன்னொரு பதத்தை தருகின்றேன். எல்லாவற்றையும் விட சிறந்தது இது. அருள் வந்து விட்டார், அவர் கொண்டு வர. வணக்கம் ஐயா. அருள் ஓம் என்ற அருளோடு வந்திருக்கும் சக்தி. அருள் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் ஐயா. மரியாதை.
1: ஓ, மரியாதை என்று ஒன்று இருக்கா? எனக்கு அது தெரியாம போய்விட்டது. அப்ப நீங்கள் காதலியோட மரியாதையா நடப்பீர்கள் என்ன? ஒரு சிலம் சமம் பண்ண மாட்டீர்கள் அல்லது உண்மையா இருக்க மாட்டீர்கள், மரியாதையா இருப்பீங்க. மரியாதையா காதலி அப்படியே இருங்கள், நான் இப்படியே இருக்கேன், வணக்கம் பண்ணிட்டு இருந்து விடுவீர்களா? சரி, அந்த உறவு அப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்த்துக்கள். அடுத்து அந்த இந்த பழம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த இந்த பழமொழி
5: பழமொழி இல்லையா,
1: அது வந்து ஐந்து எழுத்தை கொண்ட பழமொழி. முதல் பதத்தை ஐந்து பதத்தை கொண்டது, முதல் பதத்தை காணவில்லை, இரண்டாவது பதம் கெடுக்க, மூன்றாவது பதம் வந்த, நான்காவது பதத்தை காணவில்லை, காம்பு. கொண்டு வாருங்கள், கூற முடியுமா?
5: சரி,
1: பழமொழி தட்டுதா?
5: கொண்டு வாருங்க.
1: நாளைக்கு என்ன பாடல், என்ன பாடல் பண்ணு நாளைக்கு? துளியிலே போட்டு ஆட கிடைத்து விட்டதா? திறந்து விட்டா தூளியில போட்டு ஆட்டு வளர்க்க. சரியா, நல்லது நல்லது. அன்பு அருள் இப்படிதான் புரிந்தது. கேட்போம், பாருங்கள், மீண்டும் மீண்டும் பாருங்கள். நல்லது. எங்கே நாகப்பனையா வாருங்க, ஓடி வாருங்க நாகப்பனையா. எங்கே சியாமலா வந்து விட்டார், கொண்டு வாருங்க சியாமலா. பதம் கண்டுபிடித்து
4: வெட்டிக்காரி.
1: வாழ்த்து, வாழ்த்துக்கள். சியாமலா ஒரு ஒரு புள்ளியை பெற்று விட்டார். குலத்தை
4: நன்றிப்பா.
1: குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு. இத்தனை விடத்திலே நாங்கள் பேசுகின்றோம் இந்த விஷயத்தை. நல்லது, நாங்கள் அப்படி இருக்க கூடாது. ஒரு புள்ளியை
4: பெற்றிருக்கிறேன்.
1: அந்த பதம் இன்னும் கொண்டு வரவில்லை. அந்த பதத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஒரு திரைப்படமே வந்தது. அந்த பதத்தை முதல் எழுத்தாக, முதல் பதமாக கொண்டு ஒரு திரைப்படம் வந்தது. நல்லதாம்மா. நாகப்பன் இணைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை. அடுத்தது யார் வந்தது? அவரும் இரண்டாவது வந்து ராமன். ராமன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் ராமன், கொண்டு வந்தீர்களா பதத்தை?
6: வணக்கம். நாலு எடுத்து வந்து பந்தம் ஐயா. பந்தம்,
1: பந்தம் எல்லாருக்கும் இருக்குத்தானே ஐயா. அதை இப்படித்தான் நாங்கள் அந்த பந்தத்தை உருவாட வேண்டும். சரியா,
6: சொந்தம். சொந்தம்
1: இல்ல, இரண்டும் செல்லாது செல்லாது. மீண்டும் உங்களால் கண்டுபிடிக்க சிந்தனைக்குத்தான் தந்திருக்கீங்க. ஓடி வாருங்க, அடுத்த பதத்தை கொண்டு ஓடி வாருங்க. நாகப்பன் வந்து விட்டு இரண்டு தடவை அவருடைய தடை வந்து சென்று விட்டார். சரி, அடுத்த பதத்தை கணம். அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். ஆறு எழுத்துக்களை கொண்டது, எல்லாவற்றையும் உலகிலே சிறந்தது இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். இது செய்வதுதான் சிறந்தது. அதை நான் மாறி கூறினால் உடனே பிடித்து விடுவீர்கள். கொண்டு வாருங்கள். இதை அநேகமானவர் செய்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலும் செய்கிறார்கள், குழுவாக செய்கின்றார்கள், ஆலயங்களிலே செய்கின்றார்கள், சன்னிதானங்களிலே செய்கின்றார்கள். இது எது? ஆறு எழுத்துக்களை கொண்டது, மக்களுக்கு பயன்படுவது. இதிலே மனித நேயம், தார்மீகம் எல்லாம் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். எங்கே முகமது ராபி கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். நண்பனா? பொருந்தவில்லை ஐயா, மாத்தி யோசிச்சு கொண்டு
7: பகைவன்
1: வராது ஐயா. இது அப்படியெல்லாம் வராது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ஞானசேகர மோடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
7: அப்ப அண்ணதானா?
1: எப்படி ஐயா அதெல்லாம் யோசிச்சு பிடிக்கிறீங்க? வேற என்ன தானம் இருக்கிறது ஞானசேகரம்? சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். புள்ளி ஒன்று பெற்றீர்கள்.
7: நன்றியாப்பா, நன்றியாப்பா. அது வந்து அன்பாக பாப்பா, நான்களுக்கு அன்பாக,
1: அன்பாக. அது முடிவடையவில்லையே. அன்பாக, அன்பாக இல்ல, அது செல்லாது செல்லாது. அது மிகவும் ஒரு அற்புதமான பதம். கொண்டு வாருங்கள். நாகப்பன் இணைந்து இணைந்து கலைத்து விட்டார். பாருங்கள், அவருக்கு கொண்டு வர பதில்களை இவங்க கொடுத்து விடுறாங்க. ரெண்டு மூன்று பதில் கொண்டு வந்தார், இணைவதற்கு முன்பு பதில் வந்து விட்டது. சரி, அன்னதானம் என்பது சரியான பதத்தை தந்திருக்கின்றார். குலத்தை கெடுக்க வந்த கூடற்காம் ஒன்று சரியான பழமொழியை கூறினால். இதிலே சேமலா மீண்டும் வந்து கொண்டு வாருங்களம்மா. பிரார்த்தனை ஐந்து எழுத்தாகி விட்டதே செல்லாது.
4: ஈரா ஈர் ஈர்
1: பிரார்த்தனை அம்மா பி ரா இர் தனை ஆறு எழுத்து பிரார்த்தனை அதான் சரியான
8: ஆறே தரப்பா சொல்லுங்க
1: அந்த ஆரழுத்தம்மா அன்னதானம் என்பது அன்னதானம் தான் எல்லாவற்றையும் சிறந்தது உலகத்தில் எல்லாவற்றையும் சிறந்தது அன்னதானம் அதை வந்து வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே
8: நன்றி
1: நன்றி நன்றி எங்கே மகனே செல்வகுமார் கொண்டு வாருங்கள்
7: ஆரழுத்து சொல்லு வந்து பிரார்த்தனை
1: அதுதான் சியாமலா வந்து கூறினார் அது செல்லாது ஆனால் ஞானதேவரன் சொல்லி புள்ளியையும் பெற்று விட்டார்
7: அன்னதானம்
1: உலகத்திலே சிறந்த என்று கூறப்படுகிறது அன்னதானம் சரியா மீண்டும் அந்த நான்கழுத்து பதம் இன்னும் வரவில்லை மகனே நான்கழுத்து பதம் இன்னும் வரவில்லை யார் சொல்வதோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இறுதி வரை வரும் போல் தெரிகின்றது பார்ப்போம் எப்படியாவது ஒன்று வந்து தடைப்படுத்தானே வேண்டும் சரி அடுத்த பதத்தை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம் இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை அன்னதானம் வந்துவிட்டது அந்த பதம் இன்னும் வரவில்லை சரி இந்த இடத்தை இப்படி கூறுவார்கள் மிருகங்கள் அநேகமாக மாடுகளை மாடுகளினுடைய இடம் மாடுகளுக்கான ஒரு இடம் இருக்கின்றது அது எந்த இடம் அது வந்து மூன்று எழுத்துக்களாலே நான்கு எழுத்துக்களாலே அழைக்கப்படுகின்றது மாடுகள் மாடுகளுக்கு உரிய மாடுகளை சேர்ந்தது மாடுகளுக்கு உரிய ஒரு இடம் இந்த பதத்தை தான் கூறுவார்கள் என்னவாக இருக்கும்

0: அடுத்தது ஒரு பதம், அண்மை காலங்களில் எங்கள் நாடுகளில் அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். ஆறு எழுத்துக்களை கொண்டது, அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? அளவுக்கு மீறி வந்து கொண்டு இருக்கின்றது. எதுவாக இருக்கும்? அப்படி வரும்போது அதை எப்படி அழைப்பார்கள்? ஆறு எழுத்துக்களால் அழைப்பார்கள். ஊடகங்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் எதுவாக இருக்கும். கொண்டு ஓடுவாருங்கள். எங்கே ராஜ்குமார் அழைத்து விட்டு நின்று விட்டீர்கள் ஐயா? ராஜ்குமார் வர வேண்டும். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: வணக்கம். தொழுவம்.
0: தொழுவம் சரியான பதில் தந்தார் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். தொழுவம் என்பது
1: அது வந்து உளமாற
0: அந்த பதத்தை வைத்து ஒரு திரைப்படம், அந்த பதத்தோடு இன்னொரு பெயரும் வைத்து ஒரு திரைப்படமும் வந்தது. அதுவும் அதுவும் எங்களுடைய இயேசுநாதரை வைத்து எடுத்த பற்றிய திரைப்படம். அவற்றை வரலாறுல உள்ள ஒருவரை பற்றி கூறப்பட்டிருக்க அந்த திரைப்படத்தில். கொண்டு ஓடி வாருங்கள். அந்த வரலாற்று சின்னம் சமயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க அந்த பதத்தை வைத்து உபயோகிக்கின்றார்கள். வணக்கம் ராமன். வணக்கம்
2: ஐயா. அந்த மாடுகளுக்கும் இந்த இடம் சொன்னீங்க.
0: தொழுவம் ஐயா, அது சந்தன்ராஜ் கூறிவிட்டு புள்ளியையும் பெற்று விட்டார். தொழுவம் மாட்டு தொழுவம் என்று கூறுவார். சரியா? நன்றி நன்றி நன்றி. எங்கே மஞ்சுளா ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
3: வணக்கம்.
0: வணக்கம் மகளே.
3: மாடு பத்தி சொன்னீங்களப்பா, அந்த இடம் தொழுவம். தொழுவம்
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில கண்டுபிடித்து கஷ்டப்பட்டு வந்தீர்கள். ஆனால் அதை சந்தன்ராஜ் வந்து சொல்லி பெற்றுவிட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. எங்கே ஞானதேவன் யாருங்கள்?
4: அப்பா தொழுவம்.
0: கட்டிக்காரன் எவ்வளவு கடுமையான சொல்லு இலகுவாக கண்டுபிடித்து விட்டார். ஆனால் சந்தன்ராஜ் புள்ளியை பெற்று விட்டார். உங்களுக்கு வாழ்த்து கொடுக்கின்றேன்.
4: நன்றி அப்பா நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் எங்கே நாகப்பன், அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். பாருங்கள் நாகப்பன். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. ஆறு எழுத்துச்சொல் பெருந்தொற்று.
0: இது ஆறு எழுத்துச்சொல்லா? இப்ப நான் சொன்னது ஆறு. பெருந்தொற்று என்பது செல்லவில்லை, வேறு கொண்டு இருக்கின்றது. அதை கூறுங்கள், மாத்தி யோசித்துக் கொண்டு பாருங்கள். சரியா?
5: நன்றி. நான்களுக்கு சொல் பேரன்பு.
0: பேரன்பு பேரன்பு பேரன்பு கொண்ட பெரியோரே. அது செல்லாது செல்லாது செல்லாது
5: இரண்டுமே செல்லாது.
0: நன்றி. எங்கே அடுத்த பதத்தை தரப்போகின்றேன். இப்ப உங்களோட இருக்கின்றது அந்த நான்களுக்கு சொல்லும் ஆறு எழுத்து சொல்லும் இருக்கின்றது. அடுத்த எழுத்து, அடுத்தது ஒரு மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சின்ன சொல்லு. மூன்று எழுத்துக்கள் தான் அதில் இருக்கின்றது. இந்த உலகத்தையே அழித்துவிடும் இது வந்தால். அவ்வளவு தூரம் கொடூரமானது. எங்கே கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது, உலகத்தையே அழித்துவிடும் இது வந்தால். ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அப்படி வந்தா பொல்லாதது பொல்லாதது. எங்கே கொண்டு வா? இதுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் இந்த பெயரால் தான் அழைப்பார்கள் அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். யார் சொல்வது? கண்டுபிடி. எங்கே பார்ப்போம்.

0: ராஜ்குமார் கொண்டு போய் பாருங்கள், கொண்டு பாருங்க
1: ஐயா. கிருமி கிருமி
0: கிருமி செல்லாது செல்லாது செல்லாது, அது செல்லவில்லை செல்லவில்லை. அந்த நான்கு எழுத்து போதும் ராஜ்குமார் கொண்டு வருங்கள். சியாமலா கொண்டு வாருங்கள், சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா புயல்
0: பெட்டிக்காரி வாழ்த்துக்கள். புயல் என்பது சரியான பதில், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. கட்டிக்காரி கட்டிக்காரி புயல் புயல் என்பது. ஆனா அந்த ஆறு எழுத்து பதம் பெறவில்லையே இன்னும். நாலு எழுத்து பதம், நாலு எழுத்து வரவில்லை, ஆறு எழுத்து வரவில்லை. இருக்கின்றது. எங்க மஞ்சுளா வருகின்ற, வணக்கம் மஞ்சுளா.
3: உளுந்து உளுந்து சத்து.
0: ஓ, அது உளுந்து, அது உளுந்து வந்து நாங்கள் அரைச்சி தோசையும் சுட்டு இட்லியும் செய்து விட்டோமே அம்மா. உளுந்து என்ற பதம் வந்து விட்டது. கட்டிக்காரன் நீண்ட பிம்பி ஜோசித்திரு கம்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு உளுந்து என்பது சரியான பதிலை கொண்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் இருக்கின்றது, நான்கிடத்திலேயே ஒரு பதம் இருக்கின்றது. அந்த புனி அந்த முக்கியமான ஒன்று என்று கூறியிருந்தது. அடுத்தது ஆறு எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. இப்ப மூன்று எழுத்து வந்து புயல் என்று வந்து கூறிவிட்டு சரியான பதில் அது. அடுத்து கொண்டு வரேன். இன்னும் ஒரு பதம் தர இருக்கின்றேன். அது இது இல்லாமல் சமையல் செய்ய முடியாது. ஓ ஓ, நான்கு எழுத்தை கொண்டு இது இல்லாமல் சமையல் செய்ய முடியாது. கொண்டு வாருங்கள். அங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. நான்கு எழுத்து சொல் புனிதம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. இவ்வளவு சிக்கலான விடயத்தை இவ்வளவு சுகமாக கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி கிடைக்கின்றது உங்களுக்கு. உண்மையிலே இதுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும். அவ்வளவு தூரம் புனிதம் என்ற, புனிதம் என்ற நான்கு எழுத்து முழுமையாக இருக்கு. புனிதம், இந்த புனிதம் தான் அன்னை தந்தை மகன் தாய் காதல் கூட புனிதமானது என்று. புனிதம் சரியான பதம். புனிதம் சிறப்பு. கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு எத்தனையோ கொண்டு வந்தார்கள், அத்தனையும் சரி. ஆனால் அது அத்தனையும் உள்ளடக்கி இருப்பது புனிதம். அந்த புனிதம் என்றுதான். புனித அந்தோனியா திரைப்படம் வந்தது குறைந்தேனே உங்களுக்கு. புனிதம் என்ற சிறப்பாக கொண்டு வந்தீர்கள் நாகப்பன். உங்களுக்கு வாழ்த்துக்களும் புள்ளிகளும், வாழ்த்துக்களும்
4: புள்ளிகளும்.
0: உடைத்து விட்டீர்கள் அந்த அந்த அந்த அந்த சாதனையை முறியடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதத்தை யார் கொண்டு வந்தார்? ஞானதேவன் கொண்டு வந்திருக்க. வேறு என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் ஐயா நாகப்பன்? வேறு இல்லை. நன்றி. வணக்கம் ஞானதேவன்.
5: அப்பா அடுப்பு
0: இருக்குதா உங்களோட வீட்டு?
5: இருக்குதா?
0: ஏ, தண்ணீர் இல்லாம சமைக்கலாத, நெருப்பு இல்லாம சமைக்கலாதானு. அடுப்பு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து ஞானசேகரன் ஒரு புள்ளியை சேர்த்து கொண்டார் தன்னோடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: சரியான. நன்றி அப்பா, நன்றி.
0: ராவி கொண்டு வருகின்ற, ராவி கோடிகாரங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
5: அடுப்பு.
0: அடுப்பு என்ற சரியான பதிலை கொண்டு வந்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறீர்கள். ஞானசேகரன் முதல் ஊதி விட்டார் அடுப்பை வைத்து சமைப்பதற்கு. சரியான பதில் அவர் கொண்டு வந்து, உங்களுக்கு முதல் அவர் கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு நன்றாக கண்டுபிடிச்சிருக்க. மற்றது மூன்று எழுத்து வந்து புயல் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டுருக்குது. நான்கு எழுத்து புனிதம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். தொழுவம் வந்திருக்கின்றது, அன்னதானம் வந்துவிட்டது. இது இன்னும் ஒரு ஆறு எழுத்து இருக்கின்றது, வரவில்லை. அடுத்த ஆறு எழுத்திலே ஒன்றை தருகின்றேன். எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் இது கிடைக்காது. எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் வாழ்க்கையிலே. ஆனால் எல்லோருக்கும் அது கிடைக்காது. அரிது. எங்கே கொண்டு வாருங்கள்? ஆறு எழுத்தை கொண்டது. இப்பொழுது இரண்டு ஆறு எழுத்துக்கள் உங்கள் கரத்திலே இருக்கின்றது. சரியா? ஆறு எழுத்துக்களை கொண்டது. இப்பொழுது அடிப்படைத்துக் கொண்டிருக்க, அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. இதை எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி ஆசிய நாடுகளே, அதில் இப்பொழுது பாரத நாட்டிலே கூடுதலாக இருக்கின்றது என்று நாங்கள் ஊடகத்திலே அறிகின்றோம். அளவுக்கு மிஞ்சி வந்தால் இப்படி கூறுவோம். அடுத்து அடுப்பு வந்துவிட்டது. இன்னும் ஒரு பதம் தந்தேன். ஆறு எழுத்து. இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்துத்தான் நாங்கள் வாழ்கின்றோம். அது வாழ்க்கையில் கிடைப்பது அரிது. எங்கே ஞானத்தேரம் கொண்டு வாருங்கள்.
5: அப்பா மன நிம்மதி.
0: மன நிம்மதி ஆறு எழுத்து. ஆனால் அது அது கிடைத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே. சிலருக்கு சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஆனால் பதில் வந்து இந்த பதம் செல்லாது என்னிடத்திலே. சரி, இப்பொழுது ஒரு பழமொழி ஒன்று தருகின்றேன். ஆறு பதங்களை கொண்ட ஒரு பழமொழி, ஆறு பதங்களை கொண்ட ஒரு பழமொழி. அதிலே முதலாவது பதம் ஏழை, இரண்டாவது பதம் மறைக்கப்பட்டு விட்டது, மூன்றாவது பதம் மறைக்கப்பட்டு விட்டது. இந்த வழியில் சியாமலாவை அழைத்து விட்டு தருகின்றேன். வணக்கம் சியாமலா.
2: அப்பா மன நிம்மதி.
0: மன நிம்மதி நல்ல பதம், ஆனா அது செல்லாது இங்கே. இது செல்லாது, ஆனா அது நல்லது. எங்கே மஞ்சுளா ஓடி வாருங்கள், மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம். ஆரோக்கியம்.
0: ஆரோக்கியம் நல்ல பதம், ஆனா செல்லாது. செல்லாதம்மா, இதைத்தான் எதிர்நோக்குகிறோம். வாழ்வின் முடிவிலே இதை எதிர்நோக்குகிறோம். வாழ்வின் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இதை நோக்குகின்றோம். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆறு எழுத்து தானே, அதுக்கு மேலே மேல விளையும் இல்லை. ஆறு தான் டாசா நான் தந்தது. திரும்பி வாருங்கள். சரி, இப்பொழுது ஒரு பழமொழியை தருகின்றேன். அது வந்து ஆறு சொற்களை கொண்ட பழமொழி. முதல் சொல்லு ஏழை, இரண்டாவது சொல்லை காணவில்லை, மூன்றாவது சொல்லையும் காணவில்லை, நான்காவது சொல்லு கூரிய, ஐந்தாவது சொல்லை காணவில்லை, ஆறாவது சொல்லு ஒக்கும், அதுக்கு ஒப்பானதாகுமா, ஒக்கும் என்று சொல்கிறது. ஏழை டேஷ் டேஷ் கூரிய டேஷ் ஒக்கும் கொண்டு வாருங்கள். பழமொழி ஓடி வர வேண்டும். யார் சொல்வது? எங்கே ராஜ்குமார் நினைத்து கொண்டு வாருங்கள்.

0: மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பத்தில் இருந்து கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வதோ என்ற பொது வழியிலே இருக்கின்றோம். கனடாவில் நேரம் இப்பொழுது மதியம் தாண்டி 1:25 நோக்கி செல்கின்றது பிற்பகலை. அந்த வழியிலே பாரத நாட்டிலும் ஈழத்தமிழ் நாட்டிலும் 10:54 எட்டி பிடிக்கின்றது 55 நிமிடத்தை. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது நேரம் 8:26. எங்கே கொண்டு பாருங்கள், எங்கே எங்களுடைய ஃபாரூக் தூங்குகிறார் போல் பகல் இரவு. வணக்கம் ஞானதேவன், கொண்டு பாருங்கள்.
1: அப்பா ஏழை அழுத கண்ணீர் கூறிய அனைவருக்கும்
0: வாழ்த்துக்கள். சிறப்பு ஒரு புள்ளியை பெறுகிற ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் என்று கூறப்படுகின்றது பல மொழியிலே. அதை ஞானதேவன் கண்டுபிடித்து முதலாக கொண்டு ஓடி வந்து ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டு முன்னணியில் நிற்கின்றார் என்று கூறலாம். சந்தன் ராஜம் ஞானதேவரும் முன்னணியில் நிற்கின்றார்கள். அதை வெட்டி பிடிப்பதற்கு இருக்கின்றார்கள் நாகப்பனும் சியாமலாவும். நாங்களும் பின்னால் வருகின்றோம் என்று மற்றவர்களும்
1: இருக்கின்றார்கள்.
0: சரி, இந்த 6 எழுத்து பதம் ஐயா, 2 பதம் இருக்கு, அதுக்கு நீங்கள் கொண்டு வரையில்லை. இன்னும் ஒரு பதமும் 6 எழுத்திலே தோன்றுகிறது, அதையும் தரலாமா? இல்லை, இது ரெண்டையும் கொண்டு வாருங்கள். கேட்போம். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் என்ற சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். சொல்லுங்கள், யார் சொல்வது என்று கேட்போம். யார் சொல்ல

0: எங்கே ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
1: ஐயா நோய் தொற்று, நோய் தொற்றுங்கய்யா.
0: நோய் தொற்று செல்லாது செல்லாது செல்லாது.
1: நன்றி நன்றி.
0: ரெண்டு பதம் இருக்கின்றது அங்கே, ரெண்டு ஆரளத்திலே இருக்கின்றது. சரியா, மற்றது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், ஆனால் கிடைக்காது, கிடைக்கும். ஆரளத்தை சொன்னார். நாங்கள் எல்லோரும் எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். அது கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது.
1: சரிங்க சரிங்க சரிங்க, நன்றி.
0: கொண்டு வாருங்கள். நல்லது நல்லது.
1: நன்றி,
0: வாருங்கள்.

0: ஒரு பழமொழி தருகின்றேன், அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த பழமொழி வந்து ஆறு பதங்களை கொண்டது. அந்த பழமொழி ஆறு பதங்களை கொண்டது. முதலாவது பதம் பட்ட, இரண்டாவது பதத்தை காணவில்லை, மூன்றாவது பதம் படும், நான்காவது பணத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை, ஐந்தாவது பதத்தையும் காணவில்லை, ஆனால் ஆறாவது பதம் கெடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப மூன்று பதம் கிடைத்திருக்கு உங்களுக்கு, பட்ட, இரண்டாவது பதம் காணவில்லை, மூன்றாவது பதம் படும், நான்காவது பதத்தை காணவில்லை, ஐந்தாவது பதத்தையும் காணவில்லை, ஆறாவது பதம் எது? நாகப்பன் கொண்டு ஓடி வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், நாகப்பன் வணக்கம், நாகப்பன் வணக்கம். என்ன உங்களுடைய அழைப்பு இப்படி குழப்பம் செய்கின்றது? வணக்கம் நாகப்பன், நாகப்பன் காட்டிலே இருக்கின்றீர்கள். 16-17 செகண்ட் ஆகிவிட்டது நீங்கள் வந்து. வணக்கம். ஐயோ, கொண்டு வந்தார் பதிலே, ஓடி வந்தார் ஆர்வத்தோடு, அவருடைய பதம் துண்டிக்கப்பட்டு விட்டது. எங்கே அழைக்க வேண்டும்? மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் நாகப்பன், ஐயா வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம். முதலாம் முறை நாகப்பன், நாகப்பன் உங்களோட இணைப்பிலே தளத்திலே ஏதோ பிழை இருக்கின்றது போல இருக்கின்றது. நீங்கள் பேசுவது எதுவும் கேட்கவில்லை. உங்களோட இணைப்பு, நான் உங்களை அழைத்தேன், உங்களோட இணைப்பு எனக்கு தொடர முடியாமல் இருக்கின்றது. நாகப்பன், நாகப்பன், சரி, ஞானசேகரம் வணக்கம், வாருங்கள்.
1: பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பல மணியை கூறியிருக்கீங்க, ஒரு புள்ளியை பெறுகின்றீர்கள். பட்டக்காலிலே படும்
1: ஆறு பேரழிவு நோய்
0: செல்லாது, செல்லாது மகனே, அது சாதாரணமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: சரிப்பா, சரிப்பா, நன்றிப்பா, வருகிறேன்.
0: எங்கே சியாமலா கூட வாருங்கள்.
2: பட்டக்காலியை
0: சிறப்பான பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானசேகரன் புள்ளியை பெற்றுவிட்டார்.
2: நான் பாடி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆரம்பிச்சப்பா,
0: பாத்தீங்களா? அதான் பட்டக்காலிலே படம் அது மட்டும் இல்ல, இங்க நாகப்பன் பதிலை கொண்டு வந்து இணைய முடியாது. இந்த பட்டகாலிலே படம் கட்ட குடிய வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் வேற என்றார் கேட்போம். வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம்
0: கூறுங்க. கூடுதலாக வந்தால் இதை இப்படி கூறுவோம். இப்பொழுது அப்படி வருகின்றது, அப்படி நடைபெறுகின்றது, அடிக்கடி நடக்கின்றது. இப்படி அது வரும்பொழுது இப்படி கூறுவோம். சாதாரணமா வந்தால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்படியே கூடுதலாக வந்தால் அணை தாண்டி வருகின்றது. இப்பொழுது
3: கண்டுபிடிக்கோள்
0: இல்லை, வர இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது ஐயா. கடல்கோள் ஒரு தடவை வந்து விட்டு சென்று விட்டது, இது இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது. எப்பவும் இது ஏற்பட்ட உடனே வந்துவிடும், கூடினால் இப்படி வந்துவிடும். அதனால் அழிவுகளும் சென்னையிலே எல்லாம் இப்படி வந்து பெரிய அழிவுகள் நடந்தது.
3: வெள்ளப்பெருக்கு
0: இல்லை, அப்படி வராது, அது வேற மாதிரி வருகின்றது. நீங்க சொன்னதுதான், வேற ஒரு பதம் அதுக்கு இருக்கு. வெள்ளப்பெருக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும் வெள்ளப்பெருக்கு? சந்தன்ராஜ் சென்று வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்படும்? மழைக்காலம், மழைக்காலத்திலே எப்படி அது வருகின்றது? ஏன் அது வருகின்றது? எப்படி அதை எப்படி நாங்கள் கூறுகின்றோம்? புகுந்து விட்டது என்றெல்லாம், புகுந்து விட்டது என்றெல்லாம், அணை தாண்டி விட்டது என்று கூறுவோம். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துவிட்டது, அதை எப்படி சொல்லுவோம்? அதுக்கு ஒரு சேதம் அப்புறம் அந்த அந்த அந்த சேதப்படுத்திய அந்த அந்த வெள்ளத்தை எப்படி கூறுவோம்? சரியா தான் சொல்லுகிறீர்கள். அதுக்கு ஒரு பதம் இருக்கிறது கண்டு அந்த புனிதம் மாதிரி இதுவும் உண்டு. கண்டுபிடிங்கள்
3: பாருங்கள். நன்றி நன்றி.
0: இப்ப நாகப்பன் கொண்டு வந்து விட்டார் பார்ப்போம். ஐயோ அவர் சென்று விட்டார். அது நீங்கள் சொன்னது சேதம் அதெல்லாம் சரி, அதுதான் நிதயம், அதை இப்படி கூறுவார்கள். சரி, எங்க அடுத்த உறவு வர வேண்டும். நாகப்பன் ஐயா வாருங்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் நாகப்பன் வணக்கம் நாகப்பன் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சத்தம் வருகிறது இல்லையே. நீங்கள் கொண்டு வந்த பதில் எல்லாத்தையும் மற்றவர்கள் அடித்துக் கொண்டு போகின்றார்கள். சரி, ராமன் கூறுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? என்ன கொண்டு வந்தீர்கள்? என்ன பதம்?
4: ஐயா பெருவெள்ளம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பானவர். பெருவெள்ளம் சந்தன்பாஜி நெருங்கி இருந்தார். வெள்ளச்சேதம் வெள்ளப்பெருக்கெல்லாம் கூறினார். பெருவெள்ளம் அதாவது அணையை தாண்டி வருவதற்கு பெருவெள்ளம் வந்தால்தான் அணை தாண்டி இந்த அழிவு. அங்கே சென்னையிலே பெருவெள்ளம் புகுந்திருந்தது, இப்பொழுதும் அங்கே பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சரியா, வாழ்த்துக்கள். ஒரு புள்ளியை கேட்டீர்கள் என்று வாழ்த்துக்கள் ராமன், வாழ்த்துக்கள். எங்கே ராஜ்குமார் அவர்கள் கொண்டு வாருங்கள். என்னையா ராஜ்குமார் கூறுங்கள்.
1: ஐயா கொள்ளை நோய்.
0: கொள்ளை நோய் அல்ல ஐயா, அது சாதாரணமான விடயம். பெருவெள்ளம் பெருவெள்ளம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அதை நன்றி நன்றி
0: கூறிவிட்டார்கள். பெருவெள்ளம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பெருவெள்ளம் சரி. அடுத்த பதம், இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது ஆறு எழுத்திலே, அதை கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு ஆறு எழுத்திலே தர இருக்கின்றேன். எங்கே மஞ்சளா கொண்டு வாருங்கள். எப்படி கூறுவீர்கள்?
2: புயல் காற்று.
0: புயல் காற்று சரி, ஆனால் அது புயல் காற்று வருவதற்கு பெருவெள்ளம் என்பது சரியான பதில். பெருவெள்ளம் புகுந்து விட்டது. பெருவெள்ளம் வந்தால் அழிவு ஏற்படும், அது நிலைத்து நிற்கும். புயல் விட்டுட்டு போய்விடும், அழிவுகளை தரும். ஆனால் புயல் முதல் வந்து விட்டது மூன்று எழுத்திலே. இது வந்து புயல் காற்று. புயல் என்றாலே பெரும் காற்றைத்தான் கூறுவது, ஒரு சொல்லிலே கூறுவது. இது வந்து பெருவெள்ளம். பெருவெள்ளம் அணை தாண்டி வந்து புகுந்து விட்டது என்று கூறுவார்கள். பெருவெள்ளம் இப்பொழுதும் அங்கே புகுந்திருக்கின்றது அங்கே எல்லாம். நல்லது, வாழ்த்துக்கள். பெருவெள்ளம் சரியான பதிலை கொண்டு வந்து குறிப்பிட்டார்கள். அடுத்தது இருக்கின்றது ஆறு எழுத்திலே ஒரு பதம். இன்னும் ஒரு பதம் தருகின்றேன், அதுவும் ஆறு எழுத்துக்களை கொண்டது. இதை இப்படி அழைப்பார்கள் இந்த உலகத்திலே. அதுவும் ஒன்று உலகத்திலே பூமியை விட அதுதான் பெரிதாக இருக்கின்றது. சந்திரன் அதெல்லாம் பெரிதாக இருக்கின்றது தான். சந்திரன் பூமியை விட பெரிதா சிறிதா தெரியவில்லை, நான் பார்க்கவில்லை, தூரத்திலிருந்து தானே பார்க்கின்றேன். அதே போன்று இது இயற்கையாக உள்ள ஒன்று இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதை இப்படி அழைப்பார்கள், இதை இப்படி அழைப்பார்கள். சரி, ஒரு குழு தருகின்ற. மிகவும் ஆழமாக இருக்கும், மிகவும் ஆழமாக நீளமாக இருக்கும், ஆனால் உபயோகிக்க முடியாது. கொண்டு வாருங்கள். பெரும் அதிலே வந்து உபயோகிக்கலாம். பயணிகள் உபயோகிக்கின்றார்கள் இதை. இதிலே பயணிகள் பாவிக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் விரிவடைய வேண்டும் மூளை. எங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் விரிவடைந்து வர வேண்டும். கொண்டு ஓடி வாருங்கள். ராமன் கண்டுபிடித்துக் கொண்டு வருங்கள். வணக்கம் ராமன் வணக்கம்.
4: சமுத்திரம்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சமுத்திரம் அடி இன்றைக்கு ஸ்போர்ட் அடி அடிக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் உடன் உடன் உடன் டம்மாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராமன். மீண்டும் பாருங்கள். அடுத்த ஒரு அவரை அழைப்போம், அவரை எடுப்போம். தெரியத்தான போகிறீர்கள், தெரியாட்டி யோசிங்க. சிந்தனையை தூண்டி
4: என்னன்னு தெரியல.
0: அடுத்த ஆறல் தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அது சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. இரண்டாவது ஆறலத்து, இன்னொரு ஆறலத்து. அந்த ஆறலத்து வந்து இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்றது, மிகவும் ஆழமானது. அதுதான் இப்ப கூறினீர்கள் சமுத்திரம். வாழ்த்துக்கள். அது வர வேண்டும். அது இன்னும் ஒன்று இருக்கு, அதை எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். அது கிடைப்பது அரிது, சிலருக்கு கிடைக்கின்றது என்று எண்ணுகின்றோம். நாங்கள் கண்ணால் காணவில்லை, சிலருக்கு கிடைக்கிறது சொல்லுவோம். அவருக்கு கிடைக்குமாப்பா.
4: இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது ஐயா,
0: வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஆன்மீகம் அதுக்குள்ளே ஆன்மீகமும் அதுக்குள்ளே அடங்குகிறது. சரியா,
4: வாழ்த்துக்கள்.
0: சரி, அங்கே எங்களுடைய விரைவாக ஓடும் கடுகதி வண்டியை செலுத்தும் நாகப்பன் ஐயா அவர்களுடைய இணைப்பு இன்றைக்கு சரியான தொல்லை கொடுக்கின்றது அவருக்கு. எங்கே ஓடி வாருங்கள். இப்ப ஒரு பதம் இருக்கின்றது, ஒரு பதம் தான் இருக்கின்றது, அதை கொண்டு வரப்போ ஒன்றாரு ராமன் தான் கொண்டு வர, கொண்டு வாருங்கள் ராமன்.
4: ஐயா ஆசீர்வாதம், ஐயா
0: ஆசீர்வாதம், அந்த வாதம் பொல்லாத வாதம் தான், ஆனா அது செல்லாது இன்றைக்கு, இங்கே அது இங்கே செல்லாது. வாழ்த்துக்கள். அங்கே ஒரு வாருங்கள் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
2: அப்பா ஆரோக்கிய பதம் முன்னேற்றம், அப்பா
0: முன்னேற்றம் நல்ல விடயமம்மா, ஆனா செல்லாது செல்லாது
2: செல்லாதுப்பா,
0: செல்லாதுமா செல்லாது என்றால் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே வந்து முயற்சி பண்ணி கொண்டு வருவதற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம்
2: சொல்வதோ,
0: அடுத்த பதம் பெற இருக்கின்றது.
2: யா சொல்வதோ, யா சொல்வதோ.

அடுத்த பதம் மூன்று எழுத்துக்களிலே உள்ள ஒரு பதம். இது வீடுகளிலே காணலாம், ஆனால் இது தனித்து இயங்காது. இதன் உபயோகத்தை பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒன்று வேண்டும். அவரும் ஒரு மூன்று எழுத்து தான், ஆனால் இதை மட்டும்தான் நான் கேட்கின்றேன். இவர் இல்லாமல் அவர் இயங்க மாட்டார், அவர் இல்லாமல் இவர் இயங்க மாட்டார். இரண்டையும் இயக்கினால்தான் அது எங்களுக்கு உபயோகமாகும். வீடுகளிலே எல்லார் வீடுகளிலும் இருக்கின்றது. கொண்டு ஓடி வாருங்கள். மூன்று எழுத்து கொண்ட பதம் சிறப்பானது.

0: ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா மறுபிறப்பு ஆறெழுத்து பதம்.
0: அப்படிங்க அப்பா, மறுபிறப்புக்கு போவதற்கு முன்பு எப்படி ஐயா எப்படி மறுபிறப்பு கிடைக்கும் அதை யோசித்து கொண்டு வருவாருங்க. மறுபிறப்பு நல்ல நல்ல பதம் கொண்டு வந்தீர்கள், கொண்டு வந்தீர்கள் மறுபிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்க.
1: நன்றி.
0: எங்க ஞானதேவரன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்க ஞானதேவரன்.
1: அப்பா அம்மி
0: செல்லாது செல்லாது, என்னிடம் இருப்பது வேறு உண்டு
1: குழவி,
0: அதுதான் வாழ்த்துக்கள். அம்மி லடி குழவி தானே.
1: நன்றி நன்றி.
0: அம்மி லடி குழவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான், ரெண்டு பேரும் தனித்து அம்மி லடி குழவி
1: குழவி
0: கெட்டிக்காரன் புள்ளியை பேசுவ.
1: நன்றி அப்பா.
0: சரி, அந்த ஆறு எழுத்து இன்னும் மறவில்லை. இரண்டு ஆறு எழுத்துக்கள் இருக்கின்ற, இல்ல ஒரு ஆறு எழுத்து இருக்கின்றது. ஒரு ஆறு எழுத்து வந்து விட்டது, குழவியும் வந்து விட்டது, மஞ்சளா கொண்டு வந்துட்டு போய்விட்டார். அது ரெண்டு. வணக்கம் மஞ்சளா, எங்க ஓடு கட்டீர்கள்? கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள் பதங்க விரைவில்.

இன்னும் ஒரு பழமொழியை தருகின்றேன். விரைவில் ஓடிவர வேண்டும் கொண்டு. இது நான்கு பதங்களை கொண்ட ஒரு சின்ன பழமொழி, ஆனால் பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி உள்ளது. முதலாவது பதம் எறும்பு, இரண்டாவது பதம் தெரியவில்லை, மூன்றாவது பதத்தை காணவில்லை, நான்காவது பதம் தேயும். ஆகவே முதல் பதம் எறும்பு, இறுதி பதம் தேயும், இடையில இரண்டு பதத்தை காணவில்லை. எங்கே வித்தகர்கள் கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும்.

0: பழமொழி மன்னன் ஞானதேவன், பழமொழி மன்னன் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள்.
1: எறும்பு கல்லும் தெரியும்
0: பொல்லாத விடயம், எறும்பு சின்ன விடயம், கல்லு எவ்வளவு பெரிய விடயம், எறும்பு ஊற கல்லும் தேயுமாம். பலருக்கு தெரியும், உடனே அங்க கிளிக் பண்ணவில்லை,
1: எறும்பு சொன்னே நான் கிளிக் பண்ணிட்டேன். நன்றியப்பா.
0: நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு. எறும்பு ஊற கல்லும் தேயும், சரியான பதத்தை கொண்டு வந்த புள்ளியை பெற்றார் ஞானதேவன். மஞ்சுளா கொண்டு வருகிற அதைத்தான். வணக்கம் மஞ்சுளா.
2: வணக்கம். எறும்பூரும் தேயும்.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். புள்ளியை ஞானதேவன் பெற்றுக் கொண்டார். எங்கே சியாமலா வந்து விட்டார். வாருங்க சியாமலா, கொண்டு வாருங்க.
2: அப்பா எறும்பு ஊற கல்லும் கரையும்,
0: கல்லும் தேயும். சரி, அது சரி. வாழ்த்துக்கள். கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்த்துக்களும் பாராட்டுகளை மஞ்சுளா பெற்றார். புள்ளியை ஞானதேவன் பெற்றுக் கொண்டார்.
2: நன்றி.
0: ராஜ்குமார் ஓடி வாருங்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, எறும்பு ஊற கல்லு தேயுமா?
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் கண்டுபிடித்து விட்டு உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு முன்பு மூவர் கூறிவிட்டார்கள். முதலில் வந்து கூறி ஞானதேவன் புள்ளியை பெற்றார். இரண்டாவது மஞ்சுளா கூறினார். கூறினார். நீங்களும் ஈடுபாட்டோடு இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது இன்னொரு வித்தியாசமானது தரப்போகின்றேன். சரி, ஒரு திரைப்படத்தின் பெயர் தரப்போகின்றேன். அந்த திரைப்படத்தின் பெயரை நான் மாறி தரப்போகிறேன். எழுத்துக்களை அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். சரியா? அது வந்து பன்னிரண்டு எழுத்துக்களால் ஆனது ஒரு திரைப்படத்தின் பெயர். சரியா? அதை நான் தயாரித்து கொண்டு வந்து உங்களுக்கு

0: ஒரு திரைப்படத்தின் பெயர், 12 எழுத்துக்களாலான திரைப்படம. அந்த எழுத்துக்கள் மாறுபட்டு விட்டது. நீங்கள் அதை சேர்த்து சரியாக கண்டுபிடித்து கொண்டு வந்து கூற வேண்டும். முதலாவது எழுத்து சு, குரில், சுப்பு, சுக்கு, சுந்தரம் என்பதற்கு வர சு. இரண்டாவது எழுத்து பி, குரில், பிள்ளை, பின்பு என்பதற்கு வர பி. மூன்றாவது எழுத்து என்ன, அம்மாவுக்கு வர எம். நான்காவது எழுத்து டாவண்ணா, டா, நெடில். ஐந்தாவது எழுத்து லை அண்ணா, வெள்ளை என்பதற்கு வர லை அண்ணா. ஆறாவது எழுத்து இந்த், இந்து, சந்து, பொந்து, அதுக்கு வர இந்த். ஏழாவது எழுத்து இட், இட், வெட்டு, கட்டு, கொட்டு, அதுக்கு வர இட். எட்டாவது பதம் த, த, குரில், தவில், தம்பி என்பதற்கு வர த. ஒன்பதாவது எழுத்து மோ, நெடில், மோ, மோட்சம் என்பதற்கு வர மோ. அடுத்து பத்தாவது எழுத்து கூட கிடையாது, நாகப்பன் வந்துவிட. பத்தாவது எழுத்து இர், கார், வார், சேர், சோர், போர், அதுக்கு வர இர். பதினோராவது எழுத்து எழு. பன்னிரெண்டாவது எழுத்து ர, அறம், வரம், தரம், இதிலே வருகின்றது. எங்கே நாகப்பன் கொண்டு வந்து விட்டார், ஸ்பாட் லைட்ல வந்து விட. வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை.
0: அப்படிங்க அப்பா, இந்த பெரிய வாகனத்தை எப்படி ஐயா ஒரு மோட்டார் சுந்தரம் பிள்ளை? பேட்டிக்காரன் சிறப்பு, சிறப்பான பகுதியை தந்தீர்கள். இதை வேறு யாரும் மாத்தி தர முடியாது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை, நல்ல வாழ்த்துக்கள்.
1: பதவி புகழ் ஐயா?
0: இல்லை ஐயா, அது செல்லாது ஐயா. இல்லை இல்லை, அப்படி இல்லை, பதவி புகழ் அப்படி ஒன்று வராது. இது ஒரு அற்புதமான பதம். அங்க ராமன் குறுப்பை கேட்டார், ஆன்மீகத்தோடும் சம்பந்தப்படுகிறது. ஆமா, ஆன்மீகமும் அது சம்பந்தப்படுகிறது அதிலே. ஆனால் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும், ஆனால் காணவில்லை. அது தானாகத்தான் கிடைக்கும். எங்கள் வாழ்க்கை வரலாற்றை வச்சுதான் அது கிடைக்கும். எங்கள் வாழ்க்கையை வச்சுதான் அது கிடைக்கும்.
1: சுவர்க்கம்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதிலை தந்திருக்கீர்கள். சுவர்க்கம் என்ற நான்கெழுத்து சொல்லை கண்டுபிடித்து விட்டார். இதுவரை இந்த புனிதத்தை கண்டுபிடித்து விட்டார். சுவர்க்கம் இது எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கிடைக்கும், கிடைக்காது, ஆனால் அங்க காணவில்லை. சுவர்க்கம் இரண்டு பதிலையும் தந்து
1: சுவர்க்கம்.
0: வாழ்த்துக்கள் நாகப்பன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி ஐயா. பாட்டு நான் சொன்னேன் இல்லைங்க, பாட்டு கேட்டேன்னு. அது வந்து பாட்டு, அந்த பாட்டு விளையாட்டு இருக்கு. அதுக்கு பதிலா அதுல இருக்கிற பாட்டு வந்து குங்குமம் பிறந்தது
0: மரத்திலா, அந்த பாட்டு கேட்டேன். திரைப்படத்துல வேற இல்லதா?
1: திரைப்படத்துல இருக்கு, நான் மாத்தி
0: சொல்லிட்டேன். இல்ல, அது ஒண்ணு புரிந்து கொண்டு கேட்டிருந்தாங்க, கேட்டிருக்காரு. சரி, குங்குமம் சிறந்தது பிறந்தது மரத்தில்,
1: குங்குமம் பிறந்தது பிறந்தது மரத்தில்.
0: ஆமா, பிறந்தது, குங்குமம் பிறந்தது மரத்தில. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அறிவு மகள் சியாமலா ஓடி வந்து விட்டார். ஒரு புள்ளியாவது பிறவனும்
2: நீங்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது சொல்லி முடிப்பதற்கிடையிலே நாகப்பன் வந்து சொல்லிவிட்டார், ஓடி வந்து விட்டார் அந்த வாகனத்திலே. மோட்டார் சுந்தரம் சரிம்மா, எப்பவும் உங்களுக்கு புள்ளிகள் இருக்கு தானே. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மற்றது அந்த ஆறு எழுத்து சொல்லு, சுவர்க்கம் என்பதையும் நாகப்பன் அவர்கள் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். போட்டி இனிது நிறைவு பெற்றது என்று புதையல். இப்பொழுது பாடலுக்கு வருவோம். அதற்கு முன்பு புள்ளிகள் தெரிய வேண்டும் அல்லவா? சரி, செல்வகுமார், சந்தனராஜ், ராவிக், மஞ்சுளா, சியாமலா, ராஜ்குமார், ஞானசேகரன், நாகப்பன், ராமன், அருள், 10 பேர் வந்து பங்கு வச்சு இந்த புதையலை சிறப்பித்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டு சென்றிருக்கின்றீர்கள். ராஜ்குமார் பாடல் தரவில்லை. புள்ளிகள் விவரத்தை பார்ப்போம். தலா ஒரு புள்ளிகளை மூவர் பெற்றிருக்கின்றார்கள். செல்வகுமார், ராஃபிக், மஞ்சுளா, தலா ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். இரண்டு புள்ளிகளை பெற்றவர்கள் இருவர், சியாமலா, ராமன், இருவரும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். இங்கே மூன்று புள்ளிகளை ஒருவர் பெற்றிருக்கின்றார், அவர் எங்கள் அன்பு சந்தனராஜ் அவர்கள். நான்கு புள்ளிகளை பெற்றவர் நாகப்பன் அவர்கள். ஆறு புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு. வெற்றி வெற்றி வெற்றி அவருக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்ற நீங்கள் என்ன அனைவரும் அனைத்து கேள்விகளோடும் வந்து இணைந்திருந்தீர்கள் எங்களோடு. இப்ப கிடைக்கும் கிடைக்காதது வேறு விடயம், ஆனா பங்கு பற்றி கொண்டு முயற்சி செய்து இத்தனை பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். சரியா புரிந்து கொண்டதா? அப்ப முதலாவது இடத்தை ஞானசேகரன், இரண்டாவது இடத்தை நாகப்பன், மூன்றாவது இடத்தை சந்தனராஜ், நான்காவது இடத்தை ராமன் ஷியாமலா, மற்றவர்கள் செல்வகுமார், ராவிக், மஞ்சுளா, ஆறாவது இடத்தை பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் கட்டிக்கார். ஒவ்வொரு பதத்துக்கும் வந்து நீங்கள் சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். முதல் வந்தவர் புள்ளியை பெற்றுவிட்டார். இதிலே ஒரு விதமான கெட்ட குடியே கெடும் என்பதால் நாகப்பன் அழைக்கிறார் அழைக்கிறார் கொண்டு ஓடி வருகின்றார், இணைப்பு கிடைக்கவில்லை. ஷியாமலா இந்த வருகிறேன்னு நினைத்து போட்டு அழைத்துக் கொண்டு ஓடுவார், அவன் அழைப்பு இங்கே வர சுணங்குகிறது. இப்படியான தடைகள் இருந்து கெட்டிக்காரன் நீங்கள் புத்திசாலிகள் விவேகிகள் என்று என்னுடைய உளமாற வாழ்த்துகின்றேன், புனிதமாக வாழ்த்துகின்றேன். புனித நினைப்போடு சரியா சிறந்த பல பழங்களை கண்டுகொண்டோம் என்று போட்டிக்கு வந்தது. அதை விட பழமொழிகள் பழமொழிகள் அத்தனையும் கூறப்பட்ட போது ஞானசேகரனும் நாகப்பனும் விரைவிலே அதை கூறினார்கள். ஆனால் மற்றவர்களும் கொண்டு வந்தீர்கள், ராஜ்குமார் எல்லாம் கொண்டு வந்தார், ஷியாமலா கொண்டு வந்தீர்கள். உங்களோட அழைப்புத்தான் பெற தாமதித்தே தவிர

0: வாழ்த்துக்களோடு ஓடுகாரங்கள் அன்பு செல்வங்களே, பாருங்கள் இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது நேரம் 2 மணியை எட்டிப்பிடிக்க போகின்றது, எங்களுக்கு உங்களுக்கு 11:30 எட்டிப்பிடிக்க போகின்றது. இன்று சவுதி அரேபியா மன்னர் வரவில்லை, அவர் தூங்குகிறார். இரவிலே வேலை, பகலிலே அவர் தூங்குகிறார் போல. இப்பொழுது அங்கே இரவு அதிகாலை 8 மணி ஆக இருக்கும் என்று நினைக்கிறேன். 9 மணியை எட்டிப்பிடிக்க போகின்றது. பணிக்கு செல்லும் விடயத்திலே அவர் இருப்பார் என்று எண்ணுகின்றேன். அங்கே பாடல்களை கொண்டு ஓடி வந்து கேளுங்கள். வாழ்த்துக்களை குறிவிட்டேன். ஞானசேகரன் முதலாவது வெற்றியாளர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வெற்றி பிறந்தகை வாருங்கள்.
1: நன்றி அப்பா, மகிழ்ச்சி.
0: அது காரணம்
1: என்னவென்றால், கதம்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும், கேட்டுரைத்த அனைத்து உறவுகளுக்கும், நிகழ்ச்சி இறுதிவரை தெரியவில்லாமல் கொண்டு சென்ற தங்களுக்கும், எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்ப்பா.
0: மீரா ஒருவன் நாளதான்
1: கண்காணிக்கிறான். ஓயில இருக்கட்டும்ப்பா.
0: என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: பகடை 12 படத்துல இருந்துப்பா, வர வேண்டும் மகாராஜன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்பா.
0: வர வேண்டும் மகாராஜன் என்ற பாடலும் உங்களுக்கு தேவை. நல்லது. என்னென்ன ஞானதேவன் எல்லோரும் சரியான பதிலை கொண்டு வந்தார்கள், முன்பின் கொண்டு வருவதிலே அதில் 2-3 சொற்கள் நல்லா ஓடு உங்களை சிந்திக்க வைத்து பல பதங்களை கொண்டு வந்து தந்தது எங்களுக்கு, தமிழ் பதங்களை இல்லையா?
1: ஆமாப்பா.
0: வர வேண்டும் மகாராஜன் என்று ஆரம்பிக்கிற பாடல் உங்களுக்கு. பகடை 12. பகடை 12, ஓ அதர் சூது விளையாட்டு தான். நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாடி இருந்தீர்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஷியாமலா ஓடிவாருங்கள், என்ன பாடல் வேண்டும்?
2: அப்பா அப்பா எனக்கு மோட்டார் சுந்தரம் இல்லை படத்துலப்பா,
0: அது என்ன பாடல் வேண்டும்?
2: மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாந்தளிர் மேனியே குவனாலயம், குரலே செந்தூரின் கோவிலிமணி, அந்த பாட்டுப்பா.
0: மனமே முருகனின் என்ன பாடுறதம்மா? மகனே முருகன்
2: மயில் வாகனம்.
0: ஓ நல்ல
2: மனமே.

0: புகழி சண்முகணி என்றொழிக்கும்
1: சிறப்பு. மூட்டார் சுந்தரம்பிள்ளை பதவி கொண்டு பிந்தினாலும் அதை பாடலை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள் அன்பம்மாள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள்மா. அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்குமாம்மா, அந்த வாழ்த்துக்கள் கிடைக்கும், உங்களுக்கு பாடல் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நீங்களும் சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. எங்கேயோ ராஜ்குமார் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள் ஐயா, வாருங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார் வர வேண்டும், மற்றவர்களும் வர வேண்டும், பாடலை தாருங்கள், நான் தொடர்ந்து உங்களுக்கு பாடலை தருவேன். வருகிறீர்களா? வரவில்லையா? வருகிறீர்களா? வரவில்லையா? உள்ளேயா வெளியேயா? வாருங்கள், பாடலை தாருங்கள். வெற்றியாளர்கள் நீங்கள் அனைவரும் பெற்றி, ஆனா அனைத்து கேள்விக்கும் நீங்கள் ஈடுபட்டீர்கள், தொடர்பு கொண்டீர்கள். அருள் கூட அங்கு தூர தேசத்திலிருந்து வந்து தொடர்பு கொண்டார், முயற்சித்தார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ராமன் இருந்துட்டு அடித்து விட்டார் ரெண்டு புள்ளிகளே, நல்ல சொல்ல முடியாதெல்லாம் சொல்லியிருக்காரு. கடிகாரன் கடிகாரன் எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் ஐயா. ராபிக்கு உங்கள பாடலை கொண்டு, ராபிக் வாழ்த்துக்கள் ராபிக் உங்களுக்கு. ராபிக் என்ன பாடலை
2: கொண்டு படம் வந்து அன்னக்கீலி, அன்னக்கீலி,
1: அன்னக்கிளி.
2: ஆமா, அது வந்து அன்னக்கீலி உன்னை தேடுது ஆசையோடு ஏற்றி வைத்த ஏ பாச தீபம் காட்டுடாது அந்த பொருளையா.
1: ஓ அன்னக்கீலி
2: உன்னை தேடு, சோகப்பட்டது
1: அற்புதமான பாடல்கள், நல்ல பதங்களை கண்டுபிடித்து நீங்களும் மந்தங்களுக்கு பதங்களை குவிப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
1: அடுத்த பாடல், நன்றி. எங்கே நாப்பன் ஐயா வர வேண்டும், பாடல் கேட்க வேண்டும். இன்றைய பாடல் இன்று இப்பொழுது ஒருவிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், ஓடி வாருங்கள். முதலாவது பாடலை தந்திருந்தார் எங்களுடைய ஞானதேவன். இரண்டாவது வந்து சியாமலா பாடல் கேட்டிருக்கின்ற ராபி கேட்டிருந்த ராமன் பெருகன். ராமன் வணக்கம். ராமன்
3: ஐயா, பாட்டு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அந்த பாட்டியா?
1: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு? மெல்ல மெல்ல அழகு தெய்வம் வரும்.
3: அழகு
1: மெல்ல மெல்ல அடியே வைத்ததோ, அந்த பாடல் உங்களுக்கு மெல்ல மெல்ல வருது ஐயா அழகு தெய்வம் உங்களுக்கு.

0: இயல் இசை நடனம் மூன்று முத்தமிழும் சேர்ந்த பாடல். வாழ்த்துக்கள் நன்றி ஐயா, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். பாடலை கேட்டதுக்கு நன்றி. உங்கள் பாடல் வெறும் காத்தடைக்கு. அடுத்த உறவு வந்துவிட்டு சொல்லுங்க. எட்டி பார்த்துவிட்டு சென்றவர் யாராக இருக்க வேண்டும், அவர் எவராக இருக்க வேண்டும்? ஓடி வாருங்கள் பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். மஞ்சுளா வந்துட்டு சென்று விட்டார். மஞ்சுளா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இவ்வளவு தடயத்திலே நான்கு புள்ளிகளை பெற்று கெட்டித்தார். நான்கு, அதுவும் சொல்ல முடியாத புனிதம் கொண்டு வந்தீர்கள். சுவர்க்கம் கொண்டு வர சிறப்பு, சிறப்பான பதில்கள். வாழ்த்துக்கள். ஆனா உங்களுக்கு
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். சென்றடை இன்று உங்களுக்கு தடை தனக்கு இருந்தது. உங்களுடைய தொலைபேசி மூன்று நான்கு பதில் தாமதித்து விட்டது, வரவில்லை. கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு தொலைபேசி துணை போகவில்லை. நான் எதிர்பார்த்திருந்தேன். உங்களுக்கும் ஞானதேவரும் போட்டி தான் இருந்தது. சரி, கட்டிக்காரன் இது பின் நீங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து பதில் கொடுத்திருக்கிறீர்கள். என்ன பாடல் கேட்போம் என்று?
1: படம் தர்ம பத்தினி.
0: ஓ, தர்ம பத்தினியில கேக்குறீர்களா? சரி, தர்ம பத்தினி என்ன பாடல்?
1: நான் தேடும் செவ்வந்தி பூ.
0: நான் தேடும் செவந்தி பூ. இது நான் தேடும் செவந்தி பூ. அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா இந்த நிகழ்ச்சியிலே. இன்று ஒளிபரப்பித்தான் செல்வேன். நன்றி ஐயா. வளமாக சுகமாக நலமாக இருங்கள். நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: அங்கே அடுத்த உறவை எதிர்பார்க்கிறீங்க, யாராக இருக்கலாம்? மஞ்சுளா வந்தீர்கள், ஓடி விட்டீர்கள். ஓடி வாருங்கள் மஞ்சுளா. மஞ்சுளா மகளே, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஓடி வாருங்கள், விரைவாக வர வேண்டும். அலையுங்கள், அலையுங்கள், ஓடிபெற வேண்டும், ஓடிபெற வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி. மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா.
2: வணக்கம் பா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.
0: வாழ்த்துக்கள், நன்றிகளை. நன்றி, நன்றி. எங்கே வாருங்கள், என்ன பாடல்?
2: பாடல் சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில்.
0: மன்னவன் வந்தானடி. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் என்ற பாடலை கேட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்து சிறப்பித்து இணைந்தமைக்கு நன்றி. உங்களுடைய அழைப்புகள் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை, அதனால் தான். இல்லைன்னா நீங்களும் பல பதில் சரியான பதில் கொண்டு வந்தீர்கள். அது வந்து முதலாவதாக வர முடியாமல் போய்விட்டது. அந்த நீங்கள் வருவதற்கிடையே மற்றவர்கள் கூறிவிடுகிறார்கள். அதுதான் சியாமலாவுக்கு நடந்தால்தான்.
2: இதுவும் போட்டு வச்சிருக்கிறேன்பா. ரெண்டுமே எது போட்டாலுமே எனக்கு லேட்டா தான் வருது. சரி, நீங்க சொன்னவுமே இந்த எறும்பு உரை கல்லும் தெரியும். நீங்க அப்படியே முடிக்கிறதுக்குள்ள எறும்புன்னு அந்த சொல்லி சொல்லு நான் போட்டேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க, எனக்கு லேட்டா தான் வருது.
0: அங்க வந்து விட்டார்கள் அல்லவா, ஆயத்தமா இருந்தார்கள் அல்லவா. இந்த வித்தியாசமான முறையில் நல்லதம்மா. வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் காலைக்கு கிடைக்கும். அந்த பாடல் தருகின்றேன் நான் முடிவதற்குள்ளே. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். எங்கே ஓடி வர வேண்டும்? என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு? இப்பொழுது வர வேண்டியவர்கள் இருக்கின்ற சந்தன்ராஜ் வரவில்லை, செல்வகுமார் வரவில்லை, ராஜ்குமார் வந்துவிட்டு சென்று விட்டார், அருள் வருவாரோ வரவில்லையோ தெரியவில்லை. ஓடி வர வேண்டும். இவ்வளவு இருந்தானா? சரி, உங்கள் பாடலை தர ஆரம்பிக்கலாம். பாரவர்கள் வாருங்கள், நான் அழைக்கின்றேன், எடுக்கின்றேன், உங்களை இணைத்து விடுகிறேன். முதல் பாடல் எங்களுடைய ஞானசேகர் என்ற பாடல், வர வேண்டும் மகாராஜன் என்ற பாடல். இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் புதையலிலே கதம்பத்திலே வந்த புதையலிலே இணைந்து சிறப்பித்து பதில்களை கொடுத்து வெற்றியையும் பெற்று பங்கு பெற்று இறுதி வரை இருந்த அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தொடர்ந்து சென்ற வேளையிலே வெற்றியை அறிவித்த பின்பு தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழ்வதற்காக வீட்டிலே இருப்பவர்கள், முடங்கி கிடப்பவர்கள் நலமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்து கொண்டிருப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை நீடித்து பாடல்களை தருகின்றேன். நிகழ்ச்சியை போட்டியை நிறுத்தி அந்த வகையில் முதலாவது பாடலை கேட்டவர் எங்களுடைய அன்பு ஞானசேகரன் அவர்கள். அவர் பாடல் தருகின்றது. என்ன திரைப்படம் என்று கூறியிருந்தார்? அவர் கூறிய திரைப்படம் பகடை 12 என்ற படத்திலே கேட்டிருக்கின்றார் அந்த பாடலை. இப்பொழுது யார் வருகின்றார்? ஒருவர் பாடல் கேட்க வருகின்றார். ராஜ்குமார் வருகின்றார். ராஜ்குமார் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வாழ்த்துக்கள்.
3: வணக்கம் வணக்கங்க, வாழ்த்து. நன்றிங்க நன்றிங்க, இன்னைக்கு நல்லா இருந்தது, விறுவிறுப்பா போச்சு.
0: விறுவிறுப்பா போறதா? நான் எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், இத்தனையோ பதங்களை கொண்டு வந்து குவித்தீர்களையோ. ஒரு சொல்லுக்கு தான் நான் கொடுத்தேன் மறைத்து வைத்துக் கொண்டு, அதுக்குரிய பல பதங்களை கண்டுபிடித்தோம் இல்லையா? எத்தனை பதங்கள்
3: வந்தாங்க? நல்ல போட்டியா இருந்தது, டக்கு டக்கு டக்குன்னு
0: சொன்னாங்க. ஒரே பாதையை கொண்டு ஓடுது அந்த முதல் செல்ல வேண்டும் என்று வைக்க கிடையாது. சொல்லி முடிக்க கிடையாது, பாதையை கொண்டு வந்து விடுவார்கள் இல்லையா?
3: ஐயா, நாளைக்கு கிராமத்துல நான் பாடல் கேட்கறதுக்கு தான் வந்தேன்.
0: கூறுங்க, நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: மிஸ்டர் ரோமியோ படம், மெல்லிசைய நிதயத்தின் மெல்லிசையன் பாடல் வரி.
0: மெல்லிசைய
3: இதயத்தின் மெல்லிசையன் போட்டிருக்க பாருங்க. நன்றிங்க நன்றி
0: நன்றி. இன்று என்ன பாடல் வேண்டும்?
3: நான் இந்த பாடல் இப்பயே
0: போட்டுருங்களேன்,
3: நாளைக்கு எழுதிட்டீங்களா? இப்போ இப்போ பாடல் பாடல் நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்த பாடலா போடுங்க, எனக்கு ஏத்த மாதிரி.
0: நேரம் தாமதிப்பேன், ஆண்கள் பொறுத்திருந்து கேட்பாங்க. என்ன பாடல் உங்களுக்கு மனதுக்கு தட்டுப்படுது, அந்த பாடலை தாருங்கள்.
3: சரிங்க, கூப்பிடுறங்க, அழைக்கிறேங்க, திருப்பியும்
0: இப்பொழுது. நான் நன்றி இணைந்து சிறப்பித்தவங்க, நன்றி ராஜ்குமார். இப்பொழுது அன்பு மகன் ஞானசேகரன், நீங்கள் கேட்ட பாடல் வேற இருக்கின்றது. பகடை 12 வர வேண்டும் மகாராஜா. இந்த பாடல் அல்ல, உங்கள் பாடல் வருகின்றது. உங்கள் பாடல் பகடை 12 வல்லவா, அந்த கட்டைகள் எல்லாத்தையும் நாங்கள் உருட்ட வேண்டும். இப்பொழுது உருட்டியாச்சும், உங்கள் பாடல் வருகின்றது. பகடை 12 பாடல்.

சொன்ன அந்த பாடல் அன்பு மகன் ஞானசேகரன் உங்களுக்காக அளித்தது பகடை 12 திரைப்படத்தில் இருந்து. அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தந்திருக்கின்றார் எங்கள் அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள், மனமே முருகனின் மயில் வாகனம். அற்புதமான ஒரு பக்தி நிறைந்த பாடல் உங்களுக்காக முன்னிற் தமிழ் வானொலியின் காற்றலையில் புதையலில் வந்து பங்கு பற்றிய சிறப்பிற்காக தவறுகின்றது. இந்த

இனிமேலும் அந்த பாடலை கேட்டபடியே அடுத்தவரும் ஓடி வந்துவிட்டார். தானும் ஒரு பக்தி பாடல் தருகின்றேன் என்று அவரை நான் தடுத்துவிட்டேன். ஷியாமலா, உங்கள் பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளை அடுத்த பாடலை கேட்டிருந்தார். அன்பாக வந்து இறுதி வரை எங்களோடு புதுவெளியில் கலந்து கொண்ட நாகப்பட்டினம் நாகூர் ராஃபிக் அவர்கள். அன்னக்கிளி திரைப்படத்து பாடல் தனக்கு சோகமான பாடல் வேண்டுமென்றார். வருகின்றது அவர் பாடல் காற்றலையில். ராஃபிக், உங்கள் பாடல்.

மிகவும் சோகமான நிலையில் வந்த ஒரு பாடல், அன்னக்களி உன்னை தேடுது என்று அந்த பாடல் பட்டிக்கு ஒட்டியெல்லாம் எல்லோருடைய வாயிலும் உச்சரித்த ஒரு பாடல். ஆனால் சோக பாடல் அது மிகவும் சொற்பமாகத்தான் குறைவானவர்கள்தான் கேட்பார்கள். ஆனால் இந்த நேரத்திலே தனக்கு இந்த பாடல் விருப்பம் என்று ரசித்து கேட்பதற்காக எங்களுடைய ராபி கேட்டபடியால் அவருடைய பாடல் காற்றலை தந்தது முன்னிறு முழுமான கடா கலையத்திலிருந்து. அடுத்த பாடலை அன்பு ராமன் மனவையிலிருந்து போட்டியிலே இறுதி வரை அலங்கரித்து சென்றவர், பல பருவ பதங்களை சென்றார். எத்தனையோ பதங்களை கொண்டு வந்து புதிய புதிய பதங்களை எல்லாம் சொல்லி சென்றால் எல்லா பதங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு பதம் இருக்கின்றது என்றால் அந்த பதத்துக்கு பொருத்தமான எத்தனை பதங்களை எல்லோரும் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்புகளை கூறிக்கொள்ளும் வேளையில் அவர் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து முத்தமிழும் கொண்ட ஒரு பாடல் கேட்போமா?

0: ஒரு தடவை நடத்துகிறது ராமன் மன்னிக்க வேண்டும். இங்க ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ஐயா?
1: ஐயா மன்னிக்கணும், இடையூறுல வந்துட்டேன்.
0: கூறுங்கள் என்ன பாடல்?
1: படம் வந்துங்க, எனக்கு 20 உனக்கு 18 படத்து பேரு.
0: ஓ, எனக்கு 20 உனக்கு 18 பாத்தீங்களா? உங்களுக்கு தேவையான பாடலை நான் எப்படி தர முடியும் ஐயா? நான் 30 ஆண்டு கண்டவன் உங்களுக்கு 20 18 தேடி
1: சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா பாடல் வரி நல்லா இருக்குங்க.
0: அப்படியா?
1: பாடல் வரி
0: 20 18 கொண்டா சந்திப்பு சிறப்பாகத்தான் ஐயா இருக்கும்.
1: ஆமாங்க, இருப்பது நல்லா இருக்கும். நன்றி ஐயா, நன்றி.
0: சந்திப்போமா, சந்திப்போம், இருவரும் சந்திப்போம்,
1: சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமான பாடல் வரி ஜூலை காற்றில்
0: நல்லது ஐயா. அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும், தருகின்றேன் இன்றைய பாடலாக. இணைந்தே சிறப்பித்தமிக்க
1: நன்றி ஐயா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி.
0: அன்பு ராமன் அவர்கள் இந்த பாடல் இடைநிறுத்தி வந்தேன். ராமன், உங்களுடைய பொறுமைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் அந்த பாடலை

இனிமையான அந்த பாடல் இயல் இசை நாடகம் முத்தமிழையும் தன்னகத்தை அடக்கி வந்த ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை இணைத்து விட்டவர் எங்களுடைய மனைவி ராமன் அவர்கள். இனிமையான அந்த பாடலை மீண்டும் கேட்க கேட்க தோன்றும். பேசும் தெய்வம் திரைப்படத்தில் இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களால இசை கோர்த்த பாடல். அடுத்து வரும் பாடல் எங்கள் அன்பு நீ நெஞ்சம் நாகப்பன் ஐயா எங்களோடு இணைந்து வந்து இரண்டாவது பரிசையும் பெற்றார். அவர் தடைகள் பல ஏற்பட்டாலும் விடாமுயற்சியோடு வந்து இணைந்து கொண்டார். அவர் இணைந்து கேட்ட ஒரு பாடல் நான் தேடும் சம்பந்தி போவிது. அந்த பாடலை கேட்போமா? தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார் அந்த பாடல் வருகின்றது காத்தலையிலே.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது. அன்பு உறவுகளே, அன்பு நீ நெஞ்சம் நாகப்பன் அவர்கள் கேட்டுவிட்டு சென்ற பாடல். பிணைப்புடன் வந்து இணைந்து அற்புதமாக நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைத்த அன்பு நீ நெஞ்சங்கள், நீங்கள் இறுதி வரை இருந்து பாடல்களை பதங்களை கண்டுபிடித்து பழமொழிகளை கண்டுபிடித்து படங்களை கண்டுபிடித்து கூறி சென்ற விவேகத்தை நான் மெச்சுகிறேன் உங்கள் அனைவரையும். அந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. அன்பு மகள் மஞ்சுளா, நீங்கள் கேட்டது மன்னவன் வந்தானடி திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்டீர்கள், சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில். அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது? மஞ்சுளா, உங்கள் பாடல்.

சிறப்பான ஒரு பாடல், நீண்ட காலம் காற்றலைக்கு வராத ஒரு பாடலை இன்று மஞ்சுளா தந்து மகிழ வைத்தீர்கள். வாழ்த்துக்களம்மா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல், எனக்கு 20 உனக்கு 18 இரண்டு சேர்த்து பார்த்தாலும் 38. ராஜ்குமார் என்னிடம் பாடலை கேட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் தாருங்கள் ஐயான்னு கேட்டால் இரண்டை கூட்டி பார்த்தால் கூட நான் சமம் வருவேன். அதுக்கு மேலே வந்து இரண்டு மடங்கு அதுக்கு மேலே இருக்கின்றேன் நான். அப்ப எப்படி ராஜ்குமார் அந்த எந்த மனநிலைக்கும் உங்களுக்கு வித்தியாசமா தானே, உங்களோட ரசனை அம்மாவுக்கு தெரியும். மீராண்டா உடனே கூறுவார், என்ன இருக்கு இந்த பாடல் கொடுங்கள், நீண்ட காலம் உங்களோட அவோடு தான் நீங்கள் பரீட்சை கூட, என்னோட இப்பொழுதுதான் வந்து இணைந்தீர்கள். இருப்பினும் உங்கள் விருப்ப பாடலை எனக்கு 20 உனக்கு 18 என்று கேட்டு சந்திப்போமா என்று கேட்ட பாடல் நான் கடைசி வரைக்கும் தந்திருக்க மாட்டேன், எனக்கு அது தோன்றவே வந்திருக்காது. இரண்டு பேர்த்து வயதை கூட்டி பார்த்தால 20, 18, 38 ரெண்டு மடங்கிலே நான் இருக்கின்றேன். சிறப்பான பாடலை கேட்டிருக்கீங்க ராஜ்குமார், ஓடி வந்து மீண்டும் அழைத்து அந்த பாடலை தந்து இவ்வளவு ஆர்வத்தோடு இவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கின்றீர்கள் எங்கள் வானொலியோடு என்பதை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தான் 12 வயதிலேயே கிணத்துக்குள்ளே விழுந்தவனை தூக்கி பாதுகாத்து கொண்டு வந்து சாதனை படைத்த வீரன் அல்லவா, மறக்க முடியுமா உங்களை? வாழ்த்துக்கள் ராஜ்குமார், உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகின்றது. எனக்கு 20 உனக்கு 18 சந்திப்போமா, இரவில் இருவரும் சந்திப்போமா என்ற பாடல் இனிமையாக இருக்கும் கேளுங்கள் என்றால் நாங்களும் கேட்கின்றோம் உங்களோடு சேர்ந்து. உங்கள் பாடல் காற்றலையில் வருகின்றது ராஜ்குமார், கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு உறவு ராஜ்குமார் நீங்கள் கேட்ட பாடல். உங்களுக்காக ஒலித்தபடி நாங்கள் முடிந்து கேட்டோம். மிகவும் சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே எங்களோடு இணைந்த இன்னும் மூவர் வந்து பாடல் கேட்கவில்லை. அவர்கள் தூக்கம் அல்லது அவர்கள் பாடலை கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் இருக்காது என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் பாடலை கேட்கவில்லை. ஆனாலும் அவர்களுக்காக ஒரு பாடலை தரலாம் என்று நான் எண்ணுகின்றேன். மூவருக்காக மனைத்து ஒரு பாடலை தரட்டுமா? அந்த பாடலை கேட்போம் என்று எண்ணும்போது அந்த பாடல் இதுதான். அந்த பாடல் உற்சாகமான ஒரு பாடலாக கொடுப்போம். அந்த பாடல் ரவுடி பேபி என்று ஆரம்பிக்கும் மாரி 2 இந்த படத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கின்றேன். செல்வகுமார், சந்தனராஜ், அருள் மூவரும் அந்த பாடலை கேட்காதவர்கள். அவர்களையும் எங்களோடு இணைந்து இப்பொழுது இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு சிறப்பான பதில்களை தந்து சென்றார்கள். அந்த பாடலை காற்றளவில் தர விரும்புகின்றேன் உங்களுக்காக. கேட்போமா அந்த பாடலை அனைவரும்? வருகின்ற பாடல் அவர்களுக்காக இறுதி பாடலாக வந்து இனிது நிறைவேற்றுவோம் கதம்பம் நிகழ்வை.

0: தூய்மையான அந்த பாடல் அனைத்து உறவுகளையும் கலந்து சிறப்பிக்க வைத்திருந்தது. அந்த உறவுகள் வந்து சந்திக்க முடியாதவர்கள், இப்பொழுது காற்றலை இணைய முடியாதவர்கள், அங்கே பாடல்களை பெற உரத்து கேட்க முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. இருப்பினும் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். மிகவும் இனிப்பான செய்திகளை பகிர்ந்து நல்ல சொற்களை தந்தீர்கள். இப்பொழுது கனடாவில் நேரம் 2:50 மாலை பிற்பகல். பாரத நாட்டிலும் ஈழத் திரும்ப நாட்டிலும் 12:19, 12:20 எட்டு பிடிக்கும் வேளையில் சவுதி அரேபியாவில் 9:50 குவைத் நாட்டிலும் அப்படித்தான். அவர்கள் பணி அதிகம் இருக்கின்றதால் காற்றலைக்கு வந்து பங்கு பெற்ற முடியாமல் இருந்திருக்கின்றார்கள். இல்லையென்றால் எங்களோடு இணைபவர்கள் ஆனாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொள்கின்றேன். மலையாள தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பம் திரே வந்த புதையல் நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி தந்த உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைத்த அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வீடுகளிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி நாளை காலை உங்களை நான் நீண்ட நேரத்தில் சந்திக்கிறேன் என்றும் கூறிக்கொள்கின்றேன். இந்த வேளை எங்களுக்கு பகல், இந்த பகல் சென்று இரவாகி இரவு மீண்டும் பகலாகி வரும் வரை பாதுகாப்பாகவும் நலமாகவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்கும் அந்த வேளையில் இப்பொழுது இரவாகிவிட்டது. உங்களுக்கு இந்த இரவு ஒரு அமைதியான நல்ல தூக்கம் வந்த நிம்மதியான இரவாக இருந்து தூங்கி நாளை மறுநாள் நல்ல புத்துணர்வோடு நீங்கள் துடித்தெழுந்த வேண்டும். அப்படி துடித்தெழுந்து அப்படி உற்சாகமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். தொல்லைகளை மறந்து, இந்த இன்னல்களை மறந்து இது கடந்து போகும் என்ற நம்பிக்கையை மனதில் வைத்து வாழ்வோம், வாழ விடுவோம் என்ற அந்த கருத்துக்கு அமைய நாங்களும் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எங்களில் பல கடமைகளும் எங்களை மட்டும் பாதுகாப்பதல்ல, எங்களை சுற்றாடலில் உள்ளவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எங்கள் கிராமத்தை பாதுகாக்க வேண்டும், எங்கள் நகரத்தை பாதுகாக்க வேண்டும், எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும், மாநில பாதுகாக்கணும். பல பொறுப்புணர்வோடு நாங்கள் இருக்கும் இந்த வேளையில் இந்த பொறுப்புணர்வை தந்த இந்த நீங்கிருமிக்கு வாழ்த்து கூற வேண்டும். எத்தனையோ பழக்க வழக்கங்களை மாற்றி நாங்கள் இப்பொழுது கடைபிடிக்கின்ற நல்ல அறவழி பழக்க வழக்கங்களை, நல்ல வழி பழக்கங்களுக்கு தேக சுகம், உடல் நலத்தை பேணும் வகையான வகையான உணவுகளையும் எங்களை அருந்த செய்து கொண்டிருக்கும் ஒழிவை தந்து கொண்டிருக்கும் இந்த நுண்கிருமிக்கு வாழ்த்தை தெரிவிப்போம். ஏன் நாங்கள் அதை வைய வேண்டாம், ஏனென்றால் கிருமிகள் எல்லாம் வருவது வழக்கம், நாங்கள் தான் ஒதுங்கி பாதுகாப்பாக ஆறறிவு அது 5 அறிவு படைத்தது, அதைவிட குறைந்த அறிவு படைத்தது. ஒரு அறிவு என்றுதான் கூறுவோம், அதுக்கு இந்த கொல்ல வேணும் போய் தாக்க வேணும் என்ற எண்ணம் தான் இருக்கும். எங்களுக்கு பல அறிவுகளிலே பல விடயங்களை சிந்திக்கின்றோம். அதனால் சிந்தித்து செயலாற்றி பாதுகாப்பாக இருப்போம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்க முடியாத செல்வம் நோயற்ற வாழ்வு. இறைவா இருகரம் கூப்பி இறைஞ்சி எங்கள் உயிரனைத்தையும் நோயற்ற வாழ்வில் வாழ குறைவற்ற செல்வத்தை பெற இந்த நோய் கிருமியிலிருந்து காக்க வேண்டும், இடர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நாங்கள் ஈடு செய்யக்கூடிய மனப்பாங்கை தர வேண்டும். இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கும் சக்தியை தர வேண்டும். இதுவும் கடந்து போகும், நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை தர வேண்டும் என்று இறைஞ்சிக் கொண்டு கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு செய்து கொண்டு போக எண்ணுகின்றேன். அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருங்கள். நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கும். 24 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், வீட்டிலே குழுமிக் கொண்டிருந்து என்ன செய்வது நாளைக்கு என்று யோசி அப்படியெல்லாம் சிந்தையை போட்டு குழப்பி உங்கள் சின்ன இதயத்துக்கு பாரத்தை ஏற்பாடுவீர்கள். படைத்தவனுக்கு தெரியும் சித்தரம்பை கூட அவன் பசிகிடக்க விட மாட்டாதவன் எங்கள் இறைவன். கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் உருவத்து உயிரை காக்கும் அந்த கடவுள் எங்களை எல்லாம் அனாவசியமாக பிறக்க விடமாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அறவழியோடு நலவழியோடு நலம் காப்போம் பலம் காப்போம் என்று கூறி காற்றல் இந்த விடவேற்றி செல்கின்றேன். எல்லா நலமும் உண்டாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் சொல்லி காற்றல் இந்த விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம். இங்கே கனடிய நேரம் சரியாக 11:03, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:33. நலம் தானே என் அன்பு உறவுகளே, முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு நேயர் வந்து பேசினால்தான் கதம்ப நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி எடுத்து வரப்போகிறோம் என்று நான் சிந்திப்பது உண்டு. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்கலாம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-51. பாத்தீங்களா, எனக்கே தடுமாறுறதில்ல. அப்ப நான் இன்றைக்கு வர்றவர்களிடம் என்னுடைய இரண்டு இலக்கத்தையும் கேட்க போறேன். கெட்டிக்காரன்டா, நீங்க எழுதி வச்சல மனப்பாடமா வச்சிருந்தாலும் கொண்டு வந்து சொல்லணும், சரியா? இந்த இரண்டு இலக்கம் இணைகிற இரண்டு இலக்கங்களையும் நீங்கள் வருகிற நேர்கள் சொல்லணும். இப்ப பாருங்க, எத்தனை பேர் வராம கூட போறீங்க. சரி, இன்னொரு தடவை நான் சொல்லுகிறேன். 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கமும், 647-8-7-4-6-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ஞாபக சக்தி என்பது என்ன என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு? ஞாபக சக்தியில எது உங்களுக்கு எந்த நேரமும் ஞாபகமாக இருக்கிற ஒரு விடயம், எதை நீங்கள், அதாவது பிறந்ததிலிருந்து இத்தனை காலமும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், எது உங்களோட மனசுல ஞாபகமாகவே இருக்கிறது, எது அந்த விடயம் எது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொள்ளலாம். என்றால் நாங்கள் மனசுல பலவற்றை வைத்து உண்மையிலேயே சரியாக துன்பப்படுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனால இன்றைக்கு ஞாபக சக்தியை பற்றி பேசலாம். பாடல்களும் நாங்கள் ஞாபகம் என்று தொடங்குற பாடல் என்றல்ல, இடையில வரலாம், பார்க்கலாம், முயற்சி செய்து அப்படி பாடல்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். என்ன இன்றைக்கு இவ்வளவு கடினமாக கொடுத்துட்டான்னு யோசிக்கிறீங்களா? இது கடினம் இல்லை, நாங்கள் ஒரு முயற்சி தான், சரியா? அதுக்காக வராம இருந்துடாதீங்கோ. அப்படி ஞாபகம் வரலேண்டா வேற பாடல் கேட்கலாம். ஞாபகம், ஞாபகம் என்கிற சொல்லுள்ள பாடல், அது முதல்ல வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம், எங்காவது ஞாபகம் வந்தா சரி. உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு நான் பார்க்க போறேன். மற்ற இந்த மாதிரி விடயம் எங்களுடைய நிகழ்ச்சி நேற்று விமலா ராஜவேல் மிக குறைவாக கேட்கறதுன்னு சொல்லியிருந்தார். அதை தயவு செய்து ஒருக்கா நீங்கள் எனக்கு அறிய தர வேண்டும், எப்படி கேட்கறது என்று. தெளிவா இருக்கிறதா அல்லது குறைஞ்சிருக்கிறதா என்றத நீங்க எனக்கு தெளிவாக எடுத்து வர வேண்டும், சரியா? பாடலை கேட்போம். முதலில் கண்ணன் பாடல். கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: நிறத்தை உடையான் என்று சொல்லுகிறார்கள். கருப்பு தான் இருந்தாலும் அவள் ஒரு கவர்ச்சி, கார்மேகம் நிறம் கொண்ட கண்ணனே என்று சொல்லுகிறார்கள். என்ன இன்றைக்கு கார்மேக கண்ணா என்ற உடனே பொன்சேகர் இணைகிறார். வணக்கம் பொன்சேகர், முதல்ல வந்தா தான் அன்பான வணக்கம், முதல்ல வந்தா இருக்கிற ஞாபகத்தை சொல்லிட்டு போய் நான் ஒரு ஞாபகமான எனக்கு புரிஞ்சு போச்சு. எந்த பிள்ளையில எனக்கு புரியாம இருக்குமா பாருங்க. நான் நினைச்சேன்
1: அம்மாவுக்கு, இல்ல அம்மாவுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. அப்ப
0: ஞாபகம் பிள்ளைகளுடைய புத்தி கூர்மை
1: தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: பிள்ளைகளுடைய புத்தி கூர்மை, அவர்களுடைய அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். இப்ப ஆண்டா ஆண்டாள் அம்மா, இப்ப நான் நினைச்ச முதல் ஆண்டாள் அம்மா தான் ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இன்றைக்கு பொன்சேகர் இணைந்திருக்கிறீங்க. இந்தியா நிகழ்ச்சி எல்லாம் பொன் போல இருக்கணும்னு சொல்லிக் கொண்டு பொன்சேகர் முதல்ல ஞாபகம்
1: எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு
0: எங்க பொன்
1: இந்த கருப்புனசாமி நினைத்துக் கொண்டு
0: நீங்க இன்றைக்கு தடக்கிறீங்க.
1: நல்லபடியா செல்லட்டும். எல்லாரும் வந்து இணைஞ்சு எல்லாருமே தங்கள் பாடல்களை கேட்டு விரும்பட்டும்.
0: கேட்டு விரும்பட்டு நேற்று போன துரசெந்தூர் போய் சேர்ந்து நான் அப்பவும் நினைச்சேன், சேர்ந்து பார்த்தேன் பாவம் அங்க சேர்ந்து நெட் வேற செய்யாம இருக்கலாம்ல அவருக்கு. சரி, பொன்சேகர் உங்கள முதல் நீங்க ஞாபகம் முதல்ல நீங்க நலம் தானே, நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலம் நலமறிய அவள் உங்கள் நலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம்.
0: எனக்கு என்ன கூற, எனக்கு என்ன கூற செல்ல,
1: எந்த குறை இருக்க கூடாதுன்னு நினைச்சுதாம கேக்குறோம்.
0: என்ன குறை இருந்தாலும் இங்க வந்து உங்களோட எல்லோரோடும் பேச ஆரம்பிச்சுட்டா இந்த ஸ்கூலுக்கு போவாங்க தெரியுமா பொன்சேகர், குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவோம். அப்படித்தான் இந்த நிலைமை. காலையில எழும்பினோடனே மெல்ல மெல்ல மெல்ல என்னுடைய அந்த கடமைகளை எல்லாம் செய்வேன். சரி, வந்த நீங்க
1: ஒரு விஷயம் பேசுனீங்க, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சிறிய விபத்துக்களான கூட தண்ணி கொடுக்கணும், பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
0: தேவைக்கு அவன் மீண்டும் எனக்கு தேவை என்று தெரியும். இப்ப இந்த காலத்துல இது அதுதான் நடக்கிறது பொன்சேகர்.
1: அன்பு
0: உறவுக்கு
1: வணக்கம்.
0: ஏன் உறவே சுகமா வாரீங்க உறவே? உறவே
1: அனுமந்தபுரம் இப்படி வரலாமா?
0: எங்க கருப்பு வயணம் இப்படி இருக்கும்,
1: கருப்பு
0: வைரம் இப்படி நீங்க செய்யலாமா?
2: நினைவுகள் சொல்லிருக்கீங்க, அந்த ராபசக்தி சொல்லிட்டு
0: உடனே இவருக்கு பழைய ஞாபகம் அதுதாங்க தோம விட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துடுதுங்க.
2: நினைவுகள் அதையும் நினைச்சுக்கலாம். நினைவுகள்
0: அந்த சொல்லையும் சொல்ல எனக்கு சொல்றீங்களா? இல்லாட்டி நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகள்.
2: என்ற சொல்லில் வந்து அதிகப்படியான பாடல்கள் இல்லை, அதனால நினைவுகள் என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்னுடைய.
0: முதல்ல பார்க்கலாம் முடியல என்ற கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நீங்க இப்ப பாட்டல் தண்ணி தான் குடிப்பேன், நீங்க அடம் பிடிக்கிறீங்க, அதுதான் குடிச்சு வளர்றேன் எனக்கு அது இருந்தா தான் குடிப்பேன். கட்டசி கட்ட சரியான தண்ணி தாகம் உங்களுக்கு வருது, முடியல. ஒரு குட்டையில தண்ணி இருக்கு, நீங்க குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா?
2: கண்டிப்பா குடிச்சதுண்டு.
0: அதுதான் எப்படியாவது வடிச்சு கடிச்சு குடிச்சிருவீங்க. இல்ல அதுதான் முதல்ல ஞாபகத்தை விடுவோம், பாட்டில்ல குடிப்போம் முதல்ல.
2: ஆனா அந்த காலத்துல விவசாயம் நாற்று நடும் வேலை நடந்துட்டு இருக்கும். நாற்று கொடிக்கும் விவசாயிகள் என்ன
0: செய்வாங்கன்னா,
2: அந்த உயரத்துல தண்ணிகள் தெளிந்த நீரோடையாக போய் கொண்டிருக்கும் அந்த நீரை அள்ளி குடித்து மகிழ்ந்த காலம் உண்டு.
0: நிச்சயம் நிச்சயம், அதுல அந்த அதாவது வாய்க்கால்ல ஓடுகிற தண்ணீர் என்னவா?
2: ஆமா ஆமா,
0: அந்த வாய்க்கால்ல
1: அதத்தை குடிச்சோம்.
0: இல்ல, வாய்க்கால்ல ஓடுற தண்ணீர் வந்து நீங்க அந்த நல்ல கிணற்றில் இருந்து அவர்கள் பட்டை போட்டு சரிமா, அந்த பட்டையால அள்ளி ஊத்துறது, அதால அள்ளி ஊத்தப்பட்டு கொண்டிருக்கு.
1: அதை தெரிஞ்சுக்குமா, அது அந்த காலத்துல இருந்துச்சுமா? அதுக்கப்புறம் இலவச மின்சாரம் வந்த பின்னாடி எல்லாம் மின்சாரத்துலதான்
0: மின்சாரம் அந்த இதுல என்ன பம்ப் செட்ல இல்ல?
1: ஆமா, பம்ப் செட்ல ஓட்டினாங்க.
0: அந்த தண்ணீர் மிக தெளிவான
1: வரும்போது தெளிவான தண்ணியா தான்
0: இருக்கும். அப்ப அது மத்த
1: என்ன அந்த மண் வாசனம் கலந்து வரும்போது குடிக்கணும் பத்தி, அது மாதிரி ஒரு தீர்த்தம் வேற எங்கேயும் கிடைக்காதுமா.
0: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
0: ஆண்டாள் அம்மாவை நினைச்சிருங்க, அவருக்கா பாக்கலாம்.
2: சரிங்கம்மா, இணைக்கலாம்.
0: இதுக்கு இணைக்க முடியுமா என்ன உங்களுக்கு?
2: இருக்கும் இருக்குமா, இருக்கு.
0: என்னோட உடையம் இளவரசு, இந்த குரூப் இருக்கல்ல, இந்த குரூப் இருக்கல்ல, இந்த குரூப்ல நீங்க அதுலயே போய் அந்த இணைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கா? எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப்பா?
2: இல்லம்மா, அட்மின் சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல, அதனால முடியும்.
0: அந்த அட்மின் இருக்கிற ஆட்கள், அதுல இருக்கிற ஆட்கள் அத்தனை பேரையும் இணைக்கலாம், அப்படித்தானே?
2: எங்களுடைய
0: வாங்க வாங்க ஆண்டாளம்மா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: வணக்கம் ஆண்டாளம்மா. வணக்கம் வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
0: உங்களோட இடத்தை பிடிச்சவர் பொன்சேகர், அவருக்கு ஒரு வணக்கம்.
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா நலமா
0: இருக்கீங்க. வணக்கம்
1: பொன்சேகர்,
3: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலமறியாவுல
3: கேட்டிருக்கவங்க
2: யாரோட நிகழ்ச்சிமா? கொஞ்சம்
0: பொன்சேகர் என் விருப்பம் எடுத்து வந்தாரல்ல அம்மா, எல்லாம்
1: வாழ்த்துக்கள் அம்மா.
0: பாத்தீங்களா பொன்சேகர்,
2: அவருடைய
0: அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன நாளை நமது படத்துல, அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல இருந்தா எல்லாரும் உங்களுக்கு தருவாங்க. அத மாதிரி அண்ணாக்கு அந்த அந்த பாட்டு மாதிரி தான் அண்ணாக்கு, அண்ணாக்கு வண்டிக்காரன் மதுரை கேட்டு பாருங்க. சொல்லுங்க பொன்சேகர், நீங்க
3: என்னன்னு
0: அவருடைய ஊர் மதுரை இல்ல, அந்த பாட்டு அவருக்கு
3: பிடிக்கும் மதுரையா?
2: கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம்.
0: குடகு மாவட்டம்,
3: எங்க
0: பாக்கல?
1: திண்டுக்கல் அம்மா, திண்டுக்கல் வந்து திண்டுக்கல், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கத்திரம்.
2: என்னுடைய பேரு முன்னாடி
3: இளவரசி,
2: உங்களுக்கு கருதிக்கு உங்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு பெயரை இணைப்பதா, எந்த பெயரை இணைக்கலாம்னா? கர்நாடக மாநிலம்,
1: நம்ம பல ஊர்ல இருக்கனால எந்த ஊரு கேட்டீங்கன்னா
2: அப்படிங்களா? இல்ல இல்ல, நிரந்தரமா இந்த நேரத்தில் எம்ஜிஆர் வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கொண்டிருப்பது பொன்சேகர் அண்ணா அப்படின்னு வரும்போது வசதியா இருக்கும்.
1: நீ சொல்றது உண்மைதானா? இருந்தாலும் நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன், சரியான பேர் எதுவும் அமையல, அதனால அப்படியே விட்டுட்டேன்.
0: சரி, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, என்னண்டா பொன்சேகர் இன்னும் பொன்சேகர் இன்னொரு பேர் வர இல்ல, வந்தா நாங்க கண்டுபிடிக்கலாம். முன்னுக்கு ஏதாவது ஒன்று போட்டு சொல்றதுக்கு மற்றது. இப்ப நான் மூன்று பேர்டையும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். இந்த குடகு மலை இருக்குல்ல, குடகு அந்த சொல்லி வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். மூன்று பேரும்
1: குடகு மலை
0: அம்மா சொல்றேன், அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க.
3: அதேதான் மலை காட்டு பாட்டு.
0: அப்ப குடகு வேற பாட்டு இல்லையா? குடகு ரெண்டு வேற பாட்டு இல்லையா? குடகு
3: வேற தெரியினால் தான் கிடைக்கும், கிடையாம கிடைக்காது.
0: அது எங்களுக்கு தெரியும்
1: இல்லம்மா, இருந்தாலும் வந்து அனைவரும் இந்த பாடலை வந்து கேட்டிருக்காங்க. இந்த குடல்மலைங்கிற அந்த பாடல வந்து அனைவரும் செவிகளுமே பதிஞ்சிருச்சு, மனசுல பதிஞ்ச பாடல் இது.
0: பதிஞ்ச மட்டுமில்ல, ரூட்டு விட்டுருக்காங்க அந்த பாட்டால.
1: ஆமாமா, அதை விட வந்து தாய்க்காவேரியில வந்து ஒரு பாடல் பாடினாங்கம்மா.
0: என்ன அளவுக்கு ரூட் என்னா ரூட்டு விட்டவரு காட்சியா பூஜை எப்படி அம்மாவுக்கு தெரியும்?
1: ஞாபகமான பாடலையும் அந்த ஞாபகமா இருக்கிற ஒரு பாடல தாங்கன்னு கேட்டீங்க. ஆனா குடகுமலை பாட சொல்லுங்க. இப்ப பாருங்க ஞாபகம் எங்க வந்து ஞாபகப்படுத்துறாரு பாத்தீங்களா, எங்க சகோதரர் வந்து
0: நீங்க ரூட்டு விட்ட காலத்துல பாடி
2: இருக்கிறீங்களா?
1: அப்ப நான்
2: ஞாபகம் என்பதும் நினைவு என்பதும் ஒன்றுதானே?
1: ஒன்றுதான் ஒன்றுதான்
2: சொந்த ஒன்றுதான். அப்போது ஞாபகத்துக்கு கூடவே நினைவு என்ற பாடலையும் நான் கேட்கலாம்ல.
0: நீங்க எதுக்குங்க நினைவுலே, எதுக்குங்க இவர் நினைவுல? சரி, முதல்ல நீங்க முதல்ல ஞாபகத்தை கொண்டு வாங்க. சரி, நீங்க அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க ஞாபகத்தை சொன்னாலும் ஞாபகத்துல பாடல் இல்லாவிட்டாலும் நினைவு என்று தொடங்கும் போது இளவரசுக்கு நினைவு பாட்டு தான் கொடுக்கப்படும். சரியா? இப்ப நீங்க
2: ஞாபகம் ஒரு பாடல் தான் என்னுடைய மனதில இருக்கு.
0: இளவரசன்
2: அந்த பாட்டுல கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமா? இல்ல
0: அப்படியாப்பா. அம்மா நீங்க என்ன ஞாபகத்தோட வந்தீங்க? ஆண்டாளம்மா
3: பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு
3: தான், பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு தாங்க கேக்குறேன்.
3: பாட்டு
1: இருக்கு
0: பாருங்க,
3: ஞாபகம் ஒரு பாட்டு இருக்கு, அந்த படம் பேர் வந்து ஞாபகம்.
0: படம் ஞாபகமா?
3: ஞாபகம் வருதே தோழி, இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு
0: ஞாபகம் வருதே தோழி.
3: பாத்தீங்களா
0: அம்மாவே எத்தனை ஞாபகம்
3: அந்த பாட்டு உங்களுக்கு?
0: சரி, நீங்க ஒரு பாட்டு அனுப்பி வைங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் வருதே தோழியா, அதை அனுப்பி வைங்க. ஆண்டாளம்மா
3: நான் இப்ப அனுப்புறேன்.
0: மற்றது உங்களுக்கு ஏதாவது என்ன ஞாபகம் அம்மா, உங்களோட வாழ்க்கையில என்ன ஞாபகம் அம்மா? அம்மா நீங்க நடுவில் சாப்பிட்டீங்களா?
3: எல்லாம் சொல்ல முடியாது,
0: எவ்வளவோ ஞாபகம் இருக்கா சொல்ல முடியாது பாத்தீங்களா அம்மா? இவ்வளவு கவலையோட சொல்றேன் அம்மா, ஞாபகம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது அம்மா.
2: ஒரு பாட்டு உடனே வந்துச்சு
0: சொல்லுங்க.
2: புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: சரி, அப்ப பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: முதல் முண்டிக்கிட்டு முண்டி முண்டி ஓடி வந்தேன்.
0: எதுக்கு எந்த பாட்டுக்கு?
1: டாடா கிராஃப் பாட்டு சொல்லட்டா?
0: அது அவர் சொல்லல, அவருக்கு சொன்னது வேற. நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல,
1: அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் அந்த டாடா கிராஃப் பாட்டு சொல்லல.
2: இல்ல இல்ல, அந்த அந்த பாடல் இருக்குன்னு சொன்னானே, நீங்க கேட்டீங்க அந்த பாட்டு, நீங்க கேட்டீங்க நான் வேற ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அதான் ஞாபகம் வருது, ஞாபகம் வருது டாடா கிராஃப் பாடல.
0: பாக்கலாம் ஞாபகம் எத்தனை வரும். இப்ப நீங்க பாருங்க, ஜெகபர் சாதி கண்ணாட சொல்லி பாருங்க, ஞாபகம் எத்தனை எழுதுவாரு? கட கட கட கட கடன்னு எழுதுவார். அம்மா விடுபட்டு கொண்டா நினைக்கிறேன். இளவரசு, இளவரசு, சரி, அவங்க இரண்டு பேரும் விடுபட்டு கொண்டாங்க நினைக்கிறேன். விடுபட்டு கொண்டாங்க, மீண்டும் அவங்களுக்கு இணைப்புக்கு வரட்டும். சரி, உங்களுக்கு ஞாபகம் கிடைச்சிட்டு தானே இப்ப பாட்டு உங்களுக்கு?
1: கிடைச்சிருக்கேம்மா, எனக்கு கிடைச்சிருக்கேம்மா.
0: சரி, அப்ப தப்புலையும் பிழைச்சேன்னு. அப்ப நீங்க உங்களோட ஞாபகத்தை மீண்டும் வளைஞ்சு கொள்ளலாம். இந்த ஞாபகங்கள் வரும்போது ஓடி வந்து சொல்லணும் என்ன ஞாபகம் உண்டு.
1: கண்டிப்பாமா, என்னமா சிறு வயதுல கஷ்டப்பட்ட ஞாபகங்கள் வந்துச்சு.
0: அதையோடு வரும் எல்லாருக்கும் என்ன என்ன நடந்ததோ.
1: ஆனா இதுவரைக்கும் அந்த ஞாபகம் வரல, இப்ப நீங்க கேட்ட முன்னாடி ஞாபகங்கள் வருது.
0: ஞாபகங்கள் வருது. நல்ல நல்ல சந்தோஷம்.
1: அந்த ஒரு காலத்துலம்மா ஒரு ரூபாய் கொடுத்து அந்த ஒரு மணி நேரம் சைக்கிள் வாடகைக்கு வாங்கி ஓட்டுவோம்.
0: ஒரு மணி
1: கடையில ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க.
0: ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்ட ஒரு ரூபா தான், அப்படித்தானே?
1: ஒரு ரூபாம்மா, ஒரு ரூபா. அதுல இருந்த மகிழ்ச்சி, அது எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள்ல போறோம்ங்கிறது நமக்கு தெரியல.
0: சில நேரம் நீங்க ஒரு மாத்தியாலும் வாங்கி தூர போயிட்டா வர்றதுக்கு அடுத்த மாத்தியாலும் வேணுமே.
1: கணக்கு படித்தாலும் போவோம், நம்ம சைக்கிள் எடுத்தா ஒரு கிலோமீட்டர் கணக்கு தான் போவோம்.
0: போயிட்டு திருப்பி சரியா
1: அதுல இருந்த ஞாபகங்கள், அதுல இருந்த மகிழ்ச்சிகள். இப்ப சொந்தமா போட்டு புல்லட் வாங்கி ஓட்டினாலும் சரி,
0: கார் வாங்கி ஓட்டினாலும்
1: நல்ல காரை வாங்கி ஓட்டினாலும் தெரியுமா, அந்த மகிழ்ச்சிகள் அந்த ஞாபகங்கள் இல்ல.
0: இல்ல
1: ஒரு சந்தோஷங்கள் இல்ல,
0: சந்தோஷம் இல்ல. அது உண்மை.
1: ஏன்னா வந்து இப்ப பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா ஐயோ பைக்ல எங்க போறது, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னா சைக்கிள் வந்து போயிட்டு அம்மா ஒரு ரூபாய் கொடுத்துருந்தா சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க போயிட்டு வா அப்படின்னா போதும்மா.
0: ஒரு ரூபாய் வாங்காம ஓடிடுவீங்க முதல்ல.
1: வாங்கி ஒரு ரூபாய் எடுத்துட்டு எங்க போகணும்னு சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர் போகணும் சொல்லுங்கம்மா, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடி போய் அம்மா தாட்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு மனசுல அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவோம். இப்ப ஒரு வைக்கு ரெண்டு வைக்கு இருந்தாலும் அங்க போயிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நாவல்கள் தான் என் மனசுல வந்து நல்லா போயிருந்தது.
0: தலைப்பு இல்லையா உண்மையான மன தலைப்பு வாழ்க்கையில. அப்ப இருந்த அந்த ஆசையும் அந்த அந்த சைக்கிள் ஓடணும் என்ற அந்த நினைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது.
1: இந்த நாவகம் எனக்கு அந்த நாவம் வந்து நல்லா முதல்ல நல்லா நாவம். அம்மாட்ட அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு போய் போய் சைக்கிள் கலக்காண்டு சொல்லி அவன் பேரு பேர் எழுதுறதுக்கு வேகம் கரெக்டா வரணும், இல்லைன்னா மறுபடியும் ஒரு ரூபாய் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இங்க ஒரு ரூபாய் கேட்டதை மறுபடியும் அடி அடி வாழ்வாங்க, எங்க அம்மா அடிச்சு போடுவாங்களே.
0: அதுதானே, அப்ப நீங்க அளவா ஓடணும். யோசிச்சு
1: வாங்கிட்டு வரா, எவ்வளவு தூரம் போக முடியும் டைம் பாத்துட்டு ஓடி போயிட்டு மறுபடியும் அதே டயத்துல வந்து வாழ்ந்து எழுந்து முன்னாடியே விட்டுறணும். அது ஒரு நல்ல ஒரு ஞாபகம். இப்ப நீங்க அந்த ஞாபகம் போது என் மனசுல பதிஞ்சது.
0: நிச்சயம் நிச்சயம், நல்லது நல்லது பண்ணுங்க. இப்பொழுது
1: நன்றி
0: நன்றி நன்றி எங்கே நன்றி நன்றி நன்றி எங்க இளவரசு நீங்க சொல்லுங்க, உங்களோட ஞாபகம் உண்டு சொல்லுங்க. ஓடி வந்துட்டீங்க இளவரசு. கேக்குதா?
2: நிறைய நினைவுகள் இருக்குமா.
0: சரி சொல்லக்கூடிய சொல்லுங்க.
2: நடந்து சொல்லும் போது ஒரு கடவுள வந்து ஒரு அழகான பாடல் நம்ம கேட்டிருப்போம். அந்த பாடல் வேறு எங்காவது ஒழித்தால் நாம் இந்த கடையில கேட்ட லாபகம் உடனே வருமா மனதுக்குள்? இந்த பாட்டு ஒழிக்கும் போது
0: இது என்னத்தையும் மனசுல ஒழிச்சு வச்சுக்கொண்டு கடைய காட்டுற மாதிரி?
2: இல்லம்மா, ஒரு பாட்டு
0: இல்ல இல்ல,
2: ஒரு பாடல் முதலாவது கேட்ட இடம் ஒரு இடமாக இருக்கும். ஆனா அந்த பாடல் ஒரு இடத்தில் ஒழித்தால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அந்த முதலில் நாம் கேட்ட இடத்தையே போய் சேரும்.
0: இப்ப இன்னொரு அண்ணா வந்திருக்கார், அவரை சந்திச்சலாம். இவர் அண்ணா பற்றி ஒரு ஒரு சின்ன விடயம் நான் பின்பு சொல்லுகிறேன். வணக்கம் பட்டாபி அண்ணா.
4: வணக்கம் அண்ணாக்கா.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம் அன்பு அண்ணாக்கு. வணக்கம் வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பட்டாபி அண்ணா.
4: சொல்லுங்க
0: அண்ணா. பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அண்ணா, அவரோட வாய்ஸ கட்டி யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சொல்லுங்க. நீங்கள் இணைந்திருப்பது MTRFM தமிழ் வானொலியின் கரம்பம் நேரலை நிகழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளம் பட்டாபி அண்ணா அவர்களை சந்திக்கும் நான் யாரோ
0: கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்
4: எங்கேயோ குரல். ஏ ராஜா,
0: என்ன ராஜா?
4: இளைய ராஜா. அவரு
0: இளைய ராஜா. அது எப்படி ஒரு தொகுப்பு போயிட்டாரு பாருங்க. இளைய ராஜா பாத்தீங்களா?
4: ஆமா ஆமா.
0: எப்படி மாத்தி சொல்லிட்டாரு மறைமுகமா?
4: கொஞ்சம் அப்படியே அவங்க நேரடியா சொல்லாம கொஞ்சம் அப்படியே சுத்தி ஒரு கவிதை நியாயமா சொன்னா நல்லா இருக்கும்.
0: இளைய ராஜா சொல்லியிருக்க. பட்டாபி
4: அண்ணா சொல்லுங்க.
0: நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருவரிடம் நான் உங்களுடைய ஒருவருடைய குரலையும் எடுத்து போட்டு கேட்டேன். நான் போடுற இந்த குரல் யாருடையது என்று சொல்ல சொல்லி தனியா மற்றவர்களோட குரலை எல்லாம் போடும் போது கொஞ்சம் சிந்திச்சு சிந்திச்சு நிறைய நேரத்துக்கு பிறகு சொன்னார்கள். உங்களுடைய குரலை பதிவு செய்த குரலை எடுத்து போடும் போது இப்படி கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கலகலன்னு சிரித்தார். அப்ப என்ன, ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க சொன்னோன்னு குழந்தை கூட பிறந்த குழந்தை கூட சொல்லிருமா? இது யாரு உங்களுடைய குரலை
4: சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம்.
0: உங்களுடைய குரலை பிறந்த குழந்தை கூட சொல்லிருமன்னு சொல்லுங்கிறார். நான் ஒரு போட்டி வச்சேன் அண்ணாவுக்கு புரியல இன்னும். அண்ணா நான் ஒரு ஒருவருக்கு போட்டி வச்சேன்
4: யாருக்கு வச்சீங்க?
0: என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவருக்கு நான் போட்டி வச்சேன். இப்ப வானொலி அதிகமா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே. சரி, நான் ஒவ்வொரு குரலாக பதிவு செய்த குரலை போடுகிறேன். இந்த குரல் முரசுல வருது இல்ல, அப்ப ஓண்டையும் போடும் போது இப்படி கேட்டு பாத்துட்டு அந்த குரலை மட்டும் கேட்டு பாத்துட்டு கொஞ்சம் தாமதிச்சு தாமதிச்சு மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. உங்களோட குரலை போட்டேன். போடும் போது கலகலன்னு சிரிச்சாங்க. சிரிச்சு போட்டு சொன்னாங்க, என்னத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டோம். பிறந்த குழந்தை கூட இவர் யாருன்னு சொல்லிடுவேன்றாங்க.
4: புத்துணர்ச்சி. அருமை அருமை.
0: அதாவது பட்டாபி அண்ணா பிறந்த குழந்தை கூட உடனே சொல்லுமா இது பட்டாபி அண்ணா? அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நீங்க பேசுற பேச்சு உங்களையும் உருவாங்கி வச்சிருக்காங்க. இல்ல
4: அதுக்கு அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, என்னுடைய வானொலி நேயர்களும் என்னுடைய வானொலி ஆசான்களும் தான் நான் குறிப்பா சொல்வேன்.
0: ஏன்னா
4: எனக்கு நல்வழி படுத்தும் போது நானே எழுந்து உட்கார்ந்து நடக்க முடியாது. என்ன தூக்கி விடுறவங்க ஆள் வரணும். என்ன தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க பாருங்க. அப்போ உங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் இது போல ஊக்கம் கொடுத்து என்ன தூக்கி விட்டு நடக்க விட்டு பின்னாடி நேயர்களோட அரவணை போல வளர்ந்து வர பாருங்க. அதுதான் ஆமா
0: வெற்றி ஞாபகம் சொல்லல, ஒரு பாட்டு சொல்லுங்கண்ணா.
4: ஞாபகம் வருவே ஞாபகம் வருவே,
0: அது சொல்லிட்டாங்களே
4: அந்த பாடல்தான்,
0: அது சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்க
4: அப்படிங்களா?
0: உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகம் என்ன இருக்கு? உண்டு சொல்லுங்க.
4: எனக்கு மறக்க முடியாத ஞாபகம்னா
0: அண்ணா
4: கற்பனைகள்ல வச்சிருந்தோம்.
0: மறக்க முடியாத ஞாபகம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு. சொல்லுங்க.
4: ஹலோ
0: சொல்லுங்க, இப்ப கேக்குது சொல்லுங்க.
4: அதாவது நான் என்னுடைய பெருமைக்குன்னு சொல்லல, நான் வந்து வானொலியில எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து எல்லா நேயர்களோட குரலும் கேட்கும் போது நீங்க வழி நடத்தி வழி நடத்துகிற போது அதனோட இந்த அம்மாவை நான் எப்ப பாப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு டெய்லி எனக்கு அந்த வானொலியை குரலை கேட்கும் போது நான் இவங்களை பாக்கணும் அப்படின்ற போது உங்களை சிதம்பரத்துல வந்து பார்த்தேன் பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் ஞாபகம்.
0: அந்த ஞாபகம் தான் ஞாபகம்.
4: ஆமா
0: ஆமா நல்லது நல்லது.
4: ஆமா ஞாபகம் வரும். ஏன்னா இல்ல இல்ல இது வந்து எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவோ கடல் தாண்டி இருக்காங்க, அவங்களோட ஒரு சொந்த வாய்ப்பு வந்து பாருங்க, அந்த வாய்ப்பை நான் அந்த நேரத்துல நான் பயன்படுத்திருக்கேன். அதுதான் ஆமா.
0: இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது ஒவ்வொரு இடமாக நான் சென்று அந்தந்த ஊருக்கு போய் பார்த்திருந்தேன் கூடுதலாக வந்து. ஆனால் என்னை வந்து அவ்வளவு தூரம் தாண்டி வந்து பார்த்ததுல முதலாவது பட்டாபி அண்ணா, இரண்டாவது ராஜசேகர், மூன்றாவது சவுந்தர், இவர்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் அல்லது எங்களுடைய எங்கேயோ இன்னும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருந்தார் சாய்ராம், கணவன் மனைவியாக மற்றது எங்களுடைய இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருந்தார், பூக்கள் விற்பனை செய்யற அண்ணா, அவரும் வந்திருந்தார்.
4: எப்பவுமே இல்ல இல்ல நான் எப்பவுமே ஒரு இது சொல்லுவேன் எங்க அப்போ. ஆமா ஆமா ஆமா எல்லாருக்கும் எனக்கு அந்த மறக்க முடியாத நாள் தான் எனக்கு ஞாபகம்.
0: நன்றி நன்றி உண்மையிலேயே நன்றி.
4: நாடல் எடுத்துட்டு வந்துடும்.
0: நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைப்புக்கு வாங்கும் அது என்ன, அந்த இணைப்புல ஏதாவது உங்களுக்கு தவறு இருக்கிறதா இளவரசு? நீங்க விடுபட்டு போறீங்க, அதுல ஏதாவது இருக்கிறீங்களா? அதுல வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எங்க போயிட்டீங்களாக்கணும்னு நினைச்சேன். சரி உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய ஞாபகத்தை
2: முதல் முறை கேட்ட இடம் அந்த பாடலை கேட்கும் போதுதான் நினைவுக்கு வரும்.
0: நினைவுக்கு வரும். என்னடா என்ன கொஞ்சம் சந்திரராஜ் மாமா, நீங்க இன்னும் பலர் அந்த ஞாபகம் இல்லையோ அந்த பாட கட கட கடன்னு போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள. நீங்களும் போட்டு
2: ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ தேவி அது ஒரு பாட்டு வேற இருக்கு. ஞாபகம் இல்லையோ தோழி,
0: ஞாபகம் இல்லையோ தோழி என்று இருக்கு அப்படித்தானே.
2: அப்படி கூட ஒரு பாடல் இருக்குமா? நிறைய பாடல் இருக்குமா? எழுதி பார்த்தா கிடைக்காது.
0: சரி, எங்களுடைய முத்துக்குமார் முத்துவேல் எங்களுடைய அழகான முத்து அண்டுட்டு, அப்ப இந்த முத்துக்குமார் ஞாபகம் வருது, முத்துவேல ஞாபகம் வருது. எத்தனை முத்துக்கள் வந்து போகுது இல்லையா? அங்க விடுச்சு
2: கண்டிப்பா கண்டிப்பா வேண்டாம்,
0: எல்லா முத்தும் வந்து வந்து போகுதுங்க. அதனால எங்கேயா நீங்க போயிருங்களோண்டுதான்.
5: இது இந்த முத்து வெள்ளை உள்ளம் கொண்ட முத்து,
0: முத்து
5: நல்ல முத்து,
0: போகாது
5: எங்கேயும் போகாது
0: எங்கேயும் போகாது. சூப்பர். சரி, நீங்க என்ன ஞாபகத்தோட வந்திருக்கீங்க, என்ன ஞாபக பாடலை சொல்லுங்க முத்து. முதல்ல
5: ஞாபக பாடல் நிறைய இருக்கு, நான் எத்தனை பாடல் சொல்ல?
0: அடே அப்பா, அது முத்து விளக்கண்ட சொல்லுங்க சொல்லுங்க.
5: எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஓவியம்
0: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
2: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
0: இருக்கு
5: ஞாபகம்
0: இல்லையோ? அது கேட்டுட்டாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோ
5: கேட்டுட்டாங்களா?
0: அடுத்தது
5: அப்ப ஞாபகம் தான் போனா.
0: சும்மா எத்தனையோ இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நானும் பயந்துட்டேன். ஒரு பத்த சொல்ல
5: போயிருந்தேன். இல்ல
0: முத்து வேல், நீங்க இப்படி செய்யலாமா என்னைய? நான் பாருங்க அப்படி கதை கிளங்கி போனேன், பத்த சொல்ல போறேன்.
5: இல்ல இல்ல இல்ல, இந்த ஞாபகத்தோட இந்த நினைவுகளை என்னமோ சொன்னீங்க போல, நினைவுகளை
0: நினைவை நாங்க மறந்துட்டோம், அதுக்குதான் வருது
5: நினைவு.
0: நினைவு தான் எத்தனை இருக்கு, நினைவே சங்கீதா, நினைவோ ஒரு பறவை, எத்தனையோ இருக்கு.
5: ஒரு பறவை
0: எத்தனையோ இருக்கு, நினைவிட எத்தனையோ இருக்கு.
5: நினைக்க தெரிஞ்ச மனமே
0: மனமே இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு ஞாபகம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் போடுறேனா அந்த பாட்டு. அப்படி வரும்.
5: இதே கண்ணி, இதே கண்ணி போடும்.
0: பார்த்த ஞாபகம்,
2: பார்த்த ஞாபகம்,
0: அது சரி. நீ உங்களோட
5: வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தேன், எப்பயாச்சும் இடையில இடையில வந்து டக்குன்னு ஆன் பண்ணி வரப்பேன், ஏதாவது இருந்தா கேட்பான், அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த மாதிரி தான் கேட்டு இருக்கேன்.
0: அந்த மாதிரி தான் கேட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய பழைய ஞாபகம் மட்டும் சொல்லுங்க, ஏதாவது மறக்க முடியாத ஞாபகம்.
5: பழைய ஞாபகம் எனக்கு நிறைய இருக்கு, நான் எந்த ஞாபகத்தை சொல்றது?
0: ஒன்று சொல்லுங்க, ஒன்று. நாங்க ஒன்று தானேங்க கேக்குறேன், ஒன்று சொல்லுங்க.
5: அதாவது
0: எல்லாத்தையும் ஒரு கேள்வி. இப்ப நான் கேக்கும்போது நான் இப்ப ஒரு தர நான் பாத்து கொண்டு வரேன், எப்படி கேட்ட என்னடா, நான் இந்த வார்த்தையை கேட்டு போது எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா பூரிப்பா சொல்லிடுறேன். எத்தனை ஞாபகம் எனக்கு இருக்கு, அப்படி இல்ல, எத்தனை ஞாபகம்ங்க இருக்குது, எத்தனையோ இருக்குது. ரெண்டு எதுக்கு சோகமா சொல்றீங்க, அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி.
5: செல்வகுமார்,
0: செல்வகுமாரை நினைச்சிருங்க இளவரசு.
2: சரிங்க சரிங்க.
0: எங்க
5: இல்ல, எனக்கு சோகம் கிடையாது.
0: அப்ப நீங்க சோகமா சொன்னமா, சரி ஒரு ஞாபகத்தை சொல்லுங்க நீங்க.
5: எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, இப்ப சாதாரண ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அம்மாவோட எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு
0: போயிருந்தேன்.
5: அங்க போயிருந்தோன்னா கொள்ளையில பெரிய மாமரம் இல்ல மாங்காய் எல்லாம் காய்ச்சிட்டு இருந்தது. எங்க அம்மா வந்து சரி மாங்காய் ரெண்டு அடிரா
0: அப்படின்னாங்க.
5: நான் அந்த அழைச்சி எடுத்து டச் பண்ணி பார்த்தேன், அது எட்டல கொஞ்சம் உயரத்துல இருந்தது. அதனால அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, மேல ஏற பறிச்சிடா தம்பி அப்படின்னாங்க. நான் மரத்து மேல
0: ஏறிட்டேன்,
5: மரத்து மேல ஏறிட்டேன், மாங்காயும் அடிச்சிட்டேன். அங்க இருந்து கீழே பார்த்தா எனக்கு பயம், பயம்னா அவ்வளவு உயரத்துல மாதிரி ஒரு எண்ணம் வருது. கீழே இறங்கறதுக்கு முடியல என்னால, என்னதான் சடங்க மேல ஏறிட்டேன் தவிர திருப்பி எனக்கு இறங்க தெரியல.
0: இறங்க தெரியல, ஏறிட்டீங்க?
5: ஆமா, சடங்க மேல ஏறிட்டேன், இறங்க தெரியல. அப்புறம் வந்து இல்லம்மா இறங்க முடியாதுன்னா மரத்தை கட்டியா புடிச்சிட்டு அங்கேயே
0: உட்காந்துருக்குறேன்.
5: அப்புறம் ஓடுனாங்க, அப்புறம் ஓடி போய் எங்கயோ ஒரு பெரிய ஏணியை ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் சாட்சி விட்டாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து இறங்கிட்டு கீழே இருந்து
0: பாக்கினா
5: அது ஒண்ணு அவ்வளவு பெரிய உயரமா தெரியல, ஆனா மேல இருந்து பாக்கும்போது அவ்வளவு உயரமா தெரியுது.
0: மனப்பயம் உங்களுக்கு?
5: ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா
0: மறக்கிறேன். மாங்காய் பறிச்சிட்டீங்களா?
5: மாங்காய் பறிச்சு கீழே போட்டாச்சு.
0: அதுல கட்டிக்கார நீங்க
5: அது மாங்காய் கீழே போட்டுட்டு இறங்கிறதுக்கு பயம். அது மேல இருந்து பாக்கும் போது அவ்வளவு பயமா இருக்கு. அதனால அது இறங்கலாம். மரத்திலேயே உட்காந்துருந்தா அப்புறம் எங்கேயும் ஓடி போய் ஒரு ஏணியை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கினா அது ஒரு மணி நேரம் ஒரு ஞாபகம் வந்து என்ன இருக்குது. அதே மாதிரி நிறைய ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து நான் திருவாரூருக்கு பசங்களோட சினிமானா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அங்க இருந்து இங்க சைக்கிள்ல திருவாரூருக்கும் எங்க ஊருக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 17 கிலோமீட்டரும் எப்படி மிதிக்கிறோம்னு தெரியாது. சினிமா ஆர்வத்துல ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார இங்க வந்து தியேட்டருக்கு வந்துருவோம். படம் பார்த்து திருப்பி வீட்டுக்கு
0: போகும்போதுதான்
5: எவ்வளவு தூரம் வந்திருக்கிறான், எவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது ஒரு ஆர்வத்துல வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைல சைக்கிள் மிதிச்சிட்டு சுத்திட்டு கிடந்தேன்.
2: மாமரத்தை விட அந்த தென்னை மரத்துல ஏறி அவதிப்பட்டவர்கள் நிறைய பேர்.
0: தென்னை
2: மரத்துல தேங்காய் பறிக்கிறதுக்காக முதல் முறையாக மரத்துல ஏறிடுவாங்க.
0: கண்டுபிடிச்சோன்னு
2: வேலை ஏறி தேங்காய் எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருவாங்க. ஆனா இறங்கிறதுக்கு முடியாது.
5: சின்ன பிள்ளையில வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடந்த அவஸ்தப்படுற மாதிரியான சூழ்நிலையில
0: இதைத்தான் சொல்றேன். ஆப்பிளத்தை கூறாங்க இல்ல அது தெரியுதானே உங்களுக்கு அந்த கதை என்ன? ஆப்பிளத்த குரங்கு தெரியும் இல்ல? தெரியும். இதத்தான் சொல்றது அடக்க ரெண்டு செய்திடுறது அப்புறம் தான் தெரியும். ஐயோ நான் ஏறிட்டேன் இறங்க முடியலையே என்ன யோசிக்கிறீங்க. ஆப்பிளத்த குரங்கு
5: இல்ல மரத்துல ஏறி அனுபவப்பட்டிருக்கேன். அப்புறம் சைக்கிள்ல சுத்தி இருக்கிறோம் பசங்களோட எல்லாம். எந்த ஊருக்கு போனாலும் சைக்கிள்ல தான் போவோம். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் போடுவோம். ஆமா ஆமா சைக்கிள்ல கிளம்பி சினிமா பாத்துட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வந்து எனக்கு மறக்காது. எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் கடத்தருக்கு போனாங்க, பர்ச்சேஸ் போனாங்க. எங்க மாமா வீட்டுக்கும் திருவாரூருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் வந்து நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல அவங்க பின்னாடியே வந்துட்டேன் அவங்களுக்கு தெரியாமலே. அந்த கடத்துல இருந்தா பார்த்தேன் எனக்கு அந்த சினிமா முகத்துல என்ன பண்ணிட்டேன் அந்த சிவாஜி படம் ஒண்ணு அந்த படத்தை செகண்ட் ஷோ பார்த்துட்டேன். செகண்ட் ஷோ பார்த்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா படத்துல பாத்துட்டு படம் முடிந்து பெல்ல அடிச்சு வெளியில தள்ளும் போதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஆஹா எப்படி வீட்டுக்கு போகுது. அது ஒரு போற வழி
2: அண்ணா சொன்னாங்க படம் பார்த்தாங்களா? படம் பார்த்து முடிய வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. அப்ப நீங்க தூங்கிருப்பீங்க.
5: சினிமா விட்டு வெளியில வரும்போதுதான் வீட்டுக்கு போகணுமேங்கிற ஒரு எண்ணம் வந்தது.
0: பாத்தீங்கன்னா
5: அப்பதான் ஒரு பயம் வந்துட்டு
0: வந்துருச்சு.
5: ஐயோ எப்படி இவ்வளவு தூரம் 5 கிலோமீட்டர் போறது அப்படின்னு நடந்துதான் வரணும். அப்படி நடந்து வரும்போது நான் மட்டும்தான் நடக்கிறேன். கொஞ்ச தூரம் வரைக்கும் ஜனங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க இல்ல. பாத்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு 10 நாய் சேர்ந்துருச்சு. 10 நாய் என்ன அந்தாண்ட நவறு விடல சுத்தி ரவுண்டு கட்டிட்டு. நான் காலத்துக்கு ஓடுனா என்ன எல்லாம் கடிச்சு குதறி இருக்கோம். இல்லாம அப்படியே நின்னோன்னா அப்புறம் அதுவா பாத்துட்டு சேர்த்து இந்த அதை கடிக்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கினிச்சேன்னு தெரியல அப்படியே போயிட்டேன். கொஞ்ச தூரம் போனா வயல்காடு எல்லாம் தாண்டி போனோம். வயல்காடு போகும்போது அந்த தென்னை மட்டை எல்லாம் அசையுது, மரம் எல்லாம் அசையும் போது எனக்கு அந்த பேய் ஞாபகம் வந்துச்சு.
0: ஐயோ திரும்ப பேய்க்கு வந்துட்டாரு.
5: ஆமா அப்படியே ரெண்டு பக்கம் கைய தூக்கி ரெண்டு பக்கம் கைய தூக்கி எத்திலையும் வச்சுக்கிட்டு குதிரைக்கு லகான் கட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது கண்ணு அண்டாண்ட நண்ட பாக்க
0: கூடாதுன்னு
5: குதிரை வண்டி பூட்டும் போது குதிரைக்கு ரெண்டு பக்கமும் தலையில கட்டிடுவாங்க. அது அத மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு கைய வச்சுக்கிட்டு நான் அப்படியே நடந்து நடந்து நடந்து நடந்து அப்படியே போனா வீட்டுக்கு போனா உடம்பு எல்லாம் விட்ட விட
2: ரொம்ப நேரமாக நம்முடைய அரண்மனை செல்வகுமார் அண்ணா இணைப்பில் வந்து கொண்டே இருக்கிறார். அவரோடு நம்மோடு இணைகிறார்.
0: இணைஞ்சு அவர் பொறுமை அவர் பொறுமையை காக்குறார். நீங்க ரெண்டு ஞாபகம் நீங்க சொல்லிட்டீங்க செல்வகுமார்.
5: இல்ல நிறைய
0: சரி நீங்க
6: சொல்லட்டுமா
0: இல்லைங்க இல்லங்க அவன் அவர் சொல்றதோட அவர் சொல்றாருன்னா அடிக்கடி பேய கொண்டு வராருங்க. தென்னமரம் பேய் மாதிரி ஏங்க
6: பேய் வச்சிருக்கமே
0: என்ன முத்துவேர் பேய் என்றோன்னு ஓடிட்டீங்க. நீங்க முத்துவேர் இணைப்புல இருந்து போயிட்டீங்க, எதுக்கு போனீங்க? சரி எங்க செல்வகுமார் நீங்க உங்களும் ஞாபக பாட்டு சொல்லுங்க.
6: என்னுடைய ஞாபக பாட்டு பார்த்த ஞாபகம் இல்லையோ
0: அது சொல்லிட்டாங்க.
6: ஞாபகம் வருது அதுவும் சொல்லிருக்காங்க.
0: என்னோட எல்லாரும் நடுக பாடுற பாட்டும் இருக்கு பாக்கலாம்.
6: பழைய பாடலாமே
0: ஆனா இன்னும் ஒரு விடயத்தை சொல்றேன். எங்க சந்திரராஜ் மாமா இது எந்த பாட்டு யாரும் டச் பண்ண கூடாது ஒரு பாட்டு
6: போட்டுட்டேன்.
0: ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் தான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு அனுப்பிட்டு இது என்னுடைய பாடல் யார் சொன்னாலும் கொடுக்காதீங்க கேட்டிக்காரன். இதத்தான் சொன்ன இந்த பாடல யாரும் சொல்ல இவ்வளவு நேரம்
2: என்ன
0: படத்துல
6: உயர்ந்த மனிதன் படத்துல இவரு சிவாஜியும் சுந்தர்ராஜும் பாடுற பாட்டு சுந்தர் மேஜர் சுந்தரகாந்த
0: மேஜர் சுந்தரராஜன் நடிச்ச படம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே
6: உங்களோட
0: குரலுக்கு எப்படி இருக்கு சூப்பரா நீங்க சொல்றீங்க. நேரா தான் பேச முடியும் எப்படி பண்ணீங்கன்னு
6: பாருங்க.
2: வேற ஒரு பாடல் கேளுங்கம்மா. இந்த பாடல் தருமபுரி பாரதி அண்ணா வேட்டப்பூடாக பதிவு செய்திருக்கிறார். உயர்ந்தமொழி படத்திலிருந்து அந்த நாடகம் அவரு காட்டளிக்கு வர முடியாத சூழ்நிலையில அவருக்கு அவருக்கு வந்து அந்த பாடல் கொடுத்துட்டு அண்ணா கிட்ட வேற ஒரு பாடல் ஏதாவது
0: கேளுங்க. செல்வகுமார் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு
2: இல்ல இல்ல அண்ணா அண்ணா அண்ணா கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பாடல் இருக்கு. ஏன்னா காட்டலையில் இணைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இருந்து
6: ரெடி பண்ணி கொடுத்துறேன்.
0: அவருக்கு ரெடி பண்ணலாம். இல்ல நீங்க செய்யுங்களா கொஞ்சம் இவர் பாவங்க இவர் கொஞ்சம் மூத்தவருங்க. எங்களுடைய கமலன் பாரதி சின்ன பையன் அவர் துள்ளி ஊத்தி அவர் குடுக்கூடாது அவர் கண்டுபிடிப்பாருங்க. நீங்க ஒரு
2: பக்கத்தான
0: நீங்க பாருங்க ஒரு கொஞ்ச நேரத்துல இன்னொரு பாட்டு அவர் சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. அப்படியே தேடி எடுத்து
6: இளவரசு பக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்னம்மா பயம் பண்றாரு அவருக்கு நம்ம நம்ம என்ன பயப்படணும்.
0: இப்படி தாங்க சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு பாட்டோட வாரண்டு போனாங்க. போனவங்க போக்குதான் வரவே இல்லை. நீங்க ஒரு
6: பக்கத்தாரு
0: உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க செல்வகுமார். நீங்க
6: சொல்றாங்கம்மா இப்போதைக்கு ஞாபகம் இல்ல, இடையில வந்தா ஞாபகம் பண்ணி சொல்லிடுறேன்.
0: சரி, ஞாபகமா வாங்க.
6: என்னம்மா
0: ஞாபகம்? ஞாபகம் வந்தா நீங்க இணைஞ்சு சொல்லிடுங்க. சரியா? நன்றி நன்றி இளவரசு. நான் ஒரு பாடலை எடுத்து வரலாம், இந்த மற்ற அன்பர்களையும் பண்ணலாம். நன்றி நன்றி. பாடல்கள் தெரிஞ்சா இணைந்து கொள்ளுங்க இளவரசு. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். இணைந்து உங்களுக்கு ஞாபகம் பாருங்க எல்லாரும். அது சரி, இந்த மாமா என்ன பாட்டு கேட்டாருன்ற ஒரு அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன பாட்டு தானா அல்லது ஏதாவது வேற ஒரு பாட்டான்னு பார்க்கலாம். என்ன பாட்டு பார்க்கலாம் முதல்ல?
7: Unwind better.
0: என்ன மாமா?
7: Everything gets better when you get active.
0: மாமா, நேரம் சரியாக 11:55. இதத்தான் ஆண்டாளம்மா சொன்னாவோ? சரி, எங்கே ஆண்டாளம்மா? வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா மீண்டும் நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும். எங்கே வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
8: வணக்கம் வணக்கம்.
0: அப்பாட, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா சுகமா இருக்கு. எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ
0: எல்லாம் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அது சரி, முதல்ல பாட்டு சொல்லிடுங்க. என்ன கடைக்கடன் எல்லாரும் பாட்டு பிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த இடம் பிடிக்கிறது. ஓடி போய்
8: நான் உங்களுக்கு 4-5 பாட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஞாபகம்
0: நீங்க சொன்ன பாட்டா சொல்லாத பாட்டா?
8: இதுல பாருங்க, சொல்லாத பாட்டு. இந்த மெயில பாருங்க, யூடியூப்ல இருந்து லிங்க்
0: அனுப்பிருக்கீங்களா? நல்ல பிள்ளை. அப்ப சரி, இப்ப நீங்க
8: இது இருக்குது மத்த ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு
0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போது இந்த ஞாபகம் கட்டி காரன். சரி, அதுதான் உங்களோட பாட்டு இல்லையா?
8: அதுதான் பாட்டு. ஆனா வேற யாரையும் பாட்டு இருக்கு, சொல்லி கொடுக்குறேன்.
0: சரி, இது உங்களுக்கு. சரி,

0: அதுக்கு மேல எங்கேயாவது வளிமண்டலங்கள்ல மேல மேல அப்படி மிருகத்துக்கு மேல போய் பேசலாம்னு யோசிக்கிறீங்க? சொல்ல முடியாது, ஐடியா போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ் வந்தது இல்ல, அதனால சில பேர் என்னட்ட இப்ப தொலைபேசியில பேசும்போது எங்கதான் நாங்க போறது, இனி காட்டுக்கு தான் போன, காட்டுலயும் ஏதாவது மிருகம் இருக்கும்.
1: கொரோனா வந்ததுனால எனக்கும் ஒரு சந்தேகம் மட்டும் அப்படி கேட்டு.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரே ஞாபகம் என்று ஒரு பாட்டு இருக்கு.
0: ஒரே ஞாபகம், ஒரே ஞாபகம். என்ன படம் அது?
1: அது பாட்டுக்கு இடையில வருது நினைக்கிறேன், மின்னலை திரைப்படம்.
0: ஒரே ஞாபகம் இருக்கிறது, இருக்கிறது மின்னலை படத்திலயா?
1: ஓ, அப்படி இருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் நிமிர் படம் கேட்டது, நிமிர் வேற படம்.
0: மின்னலே படத்துல
1: ரெண்டு படம் கேட்டுக்கா,
0: மின்னலே இல்லையா?
1: ஆமா, மாதவன், மாதவன்,
0: மாதவன் நடிச்ச மின்னலே படத்துல தானே வசீகரா உன் நெஞ்சி நிக்க அந்த பாட்டு?
1: வசீகரா ஞாபகம் இல்ல.
0: இல்ல அதுல இல்ல, மின்னலே படத்துல என்ன பாட்டுல இருக்குன்றீங்க ஞாபகம்?
1: என்ன
0: படத்துல? நிமிரா?
1: ஆமா, நிமிர்.
0: நிணல் என்ன படம் சொல்லுங்க?
1: நிமிர், என்னை
0: நிமிர், நிமிர், நிமிர், நிமிர் படத்துலதான் நேற்று ஒரு பாடல் நான் எடுத்து வந்தது. நிமிர்
1: எப்போதும் உண்மையில் ஞாபகம்,
0: எப்பொழுதும் உண்மையில் ஞாபகம். நிமிர்
1: நல்ல பாட்டு தான்.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு,
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு,
0: ரெண்டு பாடு நல்ல பாட்டு. நல்லது ரதீஷ், மற்றவர்கள் கண்டுபிடிக்கட்ட. நீங்க சோமா சொன்னா நீங்க கட்டிக்காரன், நீங்க சொல்லிட்டு போவோம். அவங்க எல்லாம் கஷ்டப்படாம வந்து டக்குன்னு பாட்டு கேட்டு போயிடுவாங்கல்ல.
1: பாட்டுக்கு இடையில இருக்கும், நிறைய இருக்கும்,
0: நிறைய இருக்கு பாடல்கள் வரும். பாடல்கள்ல இடையில ஞாபகம் நிறைய வருது, சொல் நிறைய பாடல்களுக்கு. ஆனா என்ன விடயம் என்றால், எல்லா பாட்டையும்
1: ஞாபகங்கள் வந்து சில ஞாபகங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயத்துக்காக இருக்கிற ஞாபகம் இருக்குது,
0: கெட்ட விஷயம் நடந்த ஞாபகம்
1: வேற மாதிரி இருக்கு இருக்குது. இப்ப நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் சொன்னது வந்து நல்ல ஞாபகம் தான். அது நம்ம பைக் இல்ல, நல்ல ஞாபகம் தான். அது பைக் எடுத்து போகும்போது எப்போ ஞாபகத்துக்கு தரும் இல்ல, அதனால மெதுவா தானே போகும்.
0: மெதுவா போகும், ஆனா நடந்தது அது உங்களுக்கு கெட்டதுதான். உங்களுக்கு
1: வரும்போது
0: நீங்க கவனமா கவனமா ஓட்டும் இல்லையா பைக்க?
1: ஆமா ஆமா, அது வந்து ஒரு நாய் தான் அப்படி பைக்கு இடையில வந்து மெதுவான போவோம்.
0: சரி, எப்பயாவது நாய் அப்புறமா இந்த இந்த அந்த நிகழ்வுக்கு பின்பாக வேற நாய் வந்திருக்கா குறுக்க?
1: நிறைய வந்துருக்கு, ஆனா நான் ஸ்லோவில் தான் போகுது, அதனால அதுல அடிக்க மாட்டேன். நான் அப்படி நம்ம ஸ்லோவில் போகும்போது அதுக்கு மேல வரமாட்டோம்.
0: இப்ப பைக்ல போகும்போது ரதீஷ், பைக்ல போகும்போது சில பேருக்கு நாய் விட்டு திரட்டி இருக்கும் காலை கடிக்கிறதுக்கு இல்ல?
1: ஓ, அது இருக்கு, அது இருக்கு. அது என்ன, நான் சைக்கிள்ல போகும்போது
0: வந்திருக்கு. அந்த நேரம் நீங்க காலை தூக்கி மேல பிடிச்சிருவீங்க, ஆனா நாய் அவ்வளவு தூரம் பாயும் இல்ல, தொங்கி பாயும் இல்ல?
1: இல்ல இல்ல, அது அந்த காலத்துல நாய்கள் எல்லாம் அப்படி, இந்த காலத்துல நாய்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை வந்திருக்கு,
0: மூளை வாங்கி பிடிக்கிறது. நல்லது ரதீஷ், நன்றி, நன்றி.
1: இல்ல, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அன்புறவர்கள், நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், அங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம் நீண்ட நாளுக்கு பின்பாக. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். எம்ஜிஆர் பண்பு தொகுப்பாளி தங்கை மீரா அவர்களை எப்படி இருக்கின்ற சாப்பாட்டி வச்சுக்கலாம்?
0: நல்ல சுகமா இருக்கா? சாப்பாடு தான் இல்ல, நீங்க வருவீங்க கட்டி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க லேட்டா வந்துட்டீங்க அண்ணா. தங்கச்சி கட்டி கொண்டு வந்திருக்கா ஏதாவது உப்பு?
2: இல்ல, மாலை போகுதா இரவு போகுதா உங்க ஊர்ல?
0: இங்க பகல் சரியா 12 மணி 3 நிமிடம்.
2: வெரி குட், ஓகே. பகல் நேர வாக்குங்க உங்களுக்கு மாற்ற அனுபவம். இன்று ஒரு பிஏபி பத்தி யாரும் தெரியுமா?
0: யாருடையது அது? எங்களுடைய ஷாவுல் ஹமீத் மகன்.
2: ஷாவுல் ஹமீத் பத்தி இல்ல இன்னைக்கு நம்மளுடைய அன்பு உறவு என் உடம்பா தம்பி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சென்னிமலை ஜெகதீசன்.
0: சென்னிமலை ஜெகதீசன் அவர் அடிக்கடி இணைஞ்சா தானேங்க எங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு. அவர் இணைகிறது குறைவல்ல. இப்ப அதாவது ஒரு முறை வந்திருக்கிறாரு, வந்து தாத்தான்னு சொல்லியிருக்கேன். அது போக தாத்தா போன போக்குதான் இணைஞ்சிருக்கிறீங்க நிறைய தரம். அப்ப உங்களை அண்ணன் என்ற அந்த உறவோடு நாங்க எங்கட குடும்பத்துல சேர்த்துக்கொண்டோம். ஆனா கணபதி என்று இப்ப கண்ட உடனே அது எங்களுடைய அண்ணா என்றதை நாங்க டக்குன்னு புரிஞ்சிருவோம்.
2: இல்ல இல்ல நீங்க எப்ப வரீங்க தெரியுமா? திடீர்னு உடம்பு சரியில்லை போயிட்ட பாவம் உங்களுக்கு போயிட்டு எப்ப வரீங்க போயிட்டு இல்ல இல்ல பாட்டா ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுங்க குரல் கேட்டதா ஓடி பாஞ்சு ஓடி
0: அண்ணா பாட்டான்னு சொல்லக்கூடாது அண்ணா எனக்கு அது அது தவறு. எங்களுடைய வானொலியில எப்பொழுதும் ஒரு அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி அவருடைய தொகுப்பில் தான் போய்கொண்டு இருக்குமே ஒழிய மற்ற வானொலிகள் போல பாட்டு மட்டும் ஒளிபரப்பிய காலங்கள் இல்ல. வானொலியை நீங்க உன்னிப்பா கேட்க இல்லையன்றதான் அர்த்தம். என்னன்னா எங்களுடைய வானொலியில ஒரு அறிவிப்பாளர் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு இருக்கா ஒரு அறிவிப்பாளர் தொகுப்பு வழங்கி கொண்டே இருப்பார். அவருடைய குரல் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும். பாடலை தொடர்ச்சியாக எடுத்து வந்த காலம் இல்ல. நான் எப்பொழுதும்

0: ஒரு நிமிஷம் எனக்கு தாங்கண்ணா, கல்யாணி அம்மான்றதான் அவ மட்டுமல்ல இந்த வானொலியில வந்து உருவாகி மற்ற வானொலிகளுக்கு போகிறவர்கள் தான் நிறைய.
1: ஐயோ என்ன
0: பண்றது, என்னது சாவுக்குடா? யாரும் பாயவும் இல்ல குத்தவும் இல்ல. அதாவது இங்க உருவாகினவங்க இப்ப பாருங்க, நான் ஒரு இப்ப மொன்றியல்ல ஒரு விழாவுக்கு என்ன அழைச்சிருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு போனா நான் உருவாக்கிய அறிவிப்பாளர்கள் பல என்ன கண்டா எப்படி நீராக அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க, உங்களாலதானே நாங்க ஒரு அறிவிப்பாளர் தான் வந்தோம். ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணி ஹோஸ்டிங் செய்யற பிள்ளை கூட சொல்லும், என்ன மீரா அம்மாவால தான், மீரா அக்காவால தான் நான் உருவாகினது என்று சொல்லுவார்கள் அறிவிப்பாளர். அதனால இதுல எந்த கவலையும் எங்களுக்கு இல்ல, நான் கவலைப்படுறதும் இல்ல. வந்தவர்கள் வரலாம், நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளலாம், போறவங்க போகலாம். ஆனா
1: ஒரு பாட்டு இல்ல, ஒரு பாட்டு இருக்கு ஞாபகம், வந்தவர்கள் வாங்க மற்றவர்கள் வருகன்ற மாதிரி அந்த பாட்டு கேட்ட
0: மாதிரி. ஒரு சின்ன கவலை என்னண்டா, அந்த இரவு பகலா விழிச்சிருந்து அவர்களை உருவாக்குவோம் நாங்க. யார் அப்படி செய்யறாங்களோ இல்லையோ நான் உருவாக்குறது. அதாவது ஒரு தொலைபேசி செலவுகள் செய்து சில நேரம், இப்பதான் அந்த வாட்ஸ்அப் வந்துருச்சு, தொலைபேசி தனிப்பட்ட முறையாக அதுவும் செலவு சரியா இருக்கும், சொல்லி கொடுப்பது இந்த மாதிரி எடுத்து வாங்கோ இப்படி செய்யுங்கோ, மற்றது ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும் போது மிக செலவுகள் வரும், மற்றது இரவு விழித்திருந்து சொல்லி தரும் தன்மை வரும். ஆனா அது அவர்கள் மறக்காம இருந்தால் அது அவர்களுக்கு கடவுள் கொடுத்தவர். ஆனா அவர்கள் மற்றது இன்னமொரு விடயம், மற்ற வானொலியை விட போல நீ அங்க போக கூடாது, நேர்கள் அங்க போக கூடாது, மற்ற வானொலிக்கு போக கூடாது, நிகழ்ச்சி கொடுக்க கூடாது. அந்த ஆனா ஒழிச்சு போக வேண்டிய அவசியமும் இல்ல. மற்றது இன்னமொரு விடயம், நான் அங்க போயிட்டா இங்க வராம இருக்கணும்ன்ற தன்மையும் இல்ல. அது அந்த வானொலி போய் இல்ல இல்ல, அந்த மற்ற வானொலியில அவர்கள் கடமையாற்ற தொடங்கினாலும் இங்க வரக்கூடாதுன்னு அவர்கள் சட்டம் போட்டா மட்டுமே ஒழிய அவர்கள் வரமாட்டார்கள். இங்கு வராதீங்க என்று சொல்லுகிற தன்மை என்னிடம் இல்ல. நீங்க வரலாம்
1: போகலாம்,
0: நேர்களாக வந்து போகலாம். ஏன்னா அவர்கள் எல்லாரும் நேர்களாக வந்தவர்களும் அறிவிப்பாளராக மாறுகிறார்கள். மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி மாத்துகிறோம், எடுத்த உடனே அறிவிப்பாளராக இன்னும் பூரணமாக. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் அண்ணா, நான் கூட முழுமையான ஒரு அறிவிப்பு துறையில சார் நன்றாக அறிவிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னும் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு அறிவிப்புல. நான் ஒரு பெரியவர்
1: இருக்கு,
0: வாய்ஸ் நல்லா இருந்தாலும் இல்ல. நான் சொல்றேன் அண்ணா, கொஞ்சம் நான் சொல்வதை விட அழுத்தி செல்ல விரும்புகிறேன். நான் கூட வளர்ந்த ஒரு பெரிய அறிவிப்பாளர் அல்ல. கற்பருக்கு இன்னும் நான் தேர்ச்சி பெறுவதற்கும் என்னை செதுக்குவதற்கும் நிறைய நாட்கள், நான் இறந்தா பிறவும் உருவாகுவேனோ தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டோடனே நான் ஒரு அறிவிப்பாளர் என்ற தரக்கணும் எந்த அறிவிப்பாளருக்கும் வரக்கூடாது. அறிவிப்பு துறையில கலையில கலையில இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது, எந்த கலையில இருந்தால் என்று சொல்லிக்கொண்டு. சரி அண்ணா, நீங்க ஞாபகம் என்ற பாட்டு சொல்லுங்க முதல்ல.
1: முதல்ல உடன்பா தம்பி சின்னமே ஜெயகிருஷ்ணன் அவருக்கு பிறந்தால் அவர் இந்து போய் என்றும் செல்வ செழி போய் நோய் நிலையாம இருக்கணும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி, அதாவது எங்க குழந்தை வீரர்கள் மாவட்டம் விருச்சி பெரும் மருக மருகதாம்பி தமிழ் மருகமதி சுத்தமை வேண்டி பார்த்தோம். அம்பு விலங்கல் பி எல் கணபதி இசையாசிரியை ஜி ராஜலட்சுமி பொறியாளன் ஜி சிவசங்கர் அப்புறம் மீரா அம்மா மற்றும் நம்மளுடைய எம்டிஆர் அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து ஆர்ஜிக்களும் அடுத்த தொகுப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய உடன்பிற நண்பனும் தம்பியும் அவரை வாழ்த்தி எனக்கு எந்த அவருக்கு வந்து டைம் இருந்தா இந்த இந்த பாட்டுல சட்டம் நான் ஒரு கோவில் நீ ஒரு தீபம் உன்னை தேடி நான் வந்தேன் உன்னை இங்கு நான் முக்கண்டேன் உன்னால் இன்று வாழ்கின்றேன். மலேசியா வாழ்த்தணும் எப்பயுமே பக்காவா படம் செமையா இருக்கும். அது நெல்லிக்கணி நினைக்கிறேன், நெல்லிக்கணியே சட்டமத்த இல்ல பட் நல்ல பாட்டு, நட்புக்கு ஒரு நட்புக்கு பறைசாற்றும் நல்ல பாட்டு. அந்த பாட்டை தயவு செய்து நிகழ்ச்சி முடிவுகளை போடுங்க. இப்ப ஞாபகம் தானே
0: ஞாபகத்துல

0: சொல்லுங்க. அதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய சொல்.
1: யாருன்னா பாடுறது தெரியாது, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாட்டு இருக்கு.
0: அது அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க.
1: ஓகே, ஞாபகத்துல என்ன இப்படிலாம் புதிய போட்டுலப்பா. ஐயோ ஞாபகம், ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ ஒரு பொன் மாலைகள் போனது, அதில் எல்லாசைகள் என்பனும் பாடும் பாடல், ஞாபகம் இல்லையோ.
0: சரி, அந்த படத்தை சொல்லுங்க அண்ணா. ஞாபகம் இல்லையோ ஒரு பொன்மானை,
1: ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ பல பொன்மாலைகள் போனது, ஜேசஸ் என் ஆசைகள் என் மனம் பாடு. நல்ல பாட்டு,
0: நல்ல பாடல்கள் எடுத்துருக்கீங்கன்னா நீங்க கெட்டிக்காரன், நீங்க கெட்டிக்காரன். நல்ல ஒரு பாட்டு.
1: உங்க வானிலையில சேரும் போது நான் சிற்பி, நீங்க செதுக்க சிலை நான் சிலை, நீங்க செதுக்கிறீங்க சிலையா இருக்கேன்.
0: இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இது பொய்யா
1: சொல்றீங்க.
0: அடுத்த வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜெய் ஸ்ரீராம், அறந்தாங்க கருப்பையா பேசுறமா.
0: ஜெய் ஸ்ரீராம் கருப்பையா, நீங்க ஒரு நாள் வந்து மூன்று நாள் காணாம போய் இப்ப திரும்ப வந்திருக்க, அப்படியே இணைப்புல இருங்க ஒரு நிமிஷம், அமைதியா இருக்க. அண்ணாவை சந்திச்சுட்டு வர்றேன்.
2: ஓகே, தேங்க்யூ.
0: சரி, எங்க எங்க கணபதி அண்ணா?
1: நான் என்ன பதிவு பதிவு பண்றேன்னு 5 நிமிஷம்ல. சரியா
0: பதிவு பண்ணுங்க. சரி, இப்பொழுது ஒரு நிமிஷம் ஷாவல் ஹமீத் அப்படியே நீங்க இணைப்புல இருக்க வேண்டும். முதல் கண் எங்களுடைய சென்னிமலை ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அன்போடு தாத்தா என்று அழைத்திருந்தோம் உங்களை. எப்பொழுதும் நீங்கள் எங்கள் வானொலிக்கு வந்தா நீங்க தாத்தா தான். சென்னிமலை ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு எத்தனை வயது என்று தெரியாது, ஆனா நாங்க எங்கட வானொலியில நீ உங்களுக்கு 100-150 வயதா இருந்தாலும் நாங்க சின்ன பிள்ளையா தான் பாவிப்போம். அதனால செல்ல குழந்தை எங்களுடைய அன்பு தாத்தாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து மொன்றிய தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று சுகமாக வாழ நாங்கள் எங்கள் கண்ணன் நலன் வேண்டி வாழ்த்துகிறோம். நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்க. பக்கத்துல கருப்பையா எப்படி இருக்கிறீங்க?
3: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று பரந்தாமன் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமன் திருவருளால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல பெருமாளை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.
0: சூப்பர், உங்களோட குரல் தான் குரல். இப்படி எல்லாம் இருக்கேன். சரி,
3: ராம நாமத்தை கேட்டோர் எவனோ எவரோ பூமியில் அவரே பாக்கியவான்.
0: அவர்தான் நிச்சயம். சரி கருப்பையா, மூன்று நாளா எங்க உங்களை காணல?
3: வைஃபை கொஞ்சம் பிரச்சனைமா, வைஃபை சரியா கிடைக்கல.
0: எல்லாருக்கும் வாய்ஸ் பிரச்சனை தானுங்க, உங்களுக்கும் வாய்ஸ் பிரச்சனையா போய்.
3: அதனால வந்து உங்களுடைய அந்த திருக்குறளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு.
0: கருப்பையா உங்களுக்கும் வாய்ஸ் பிரச்சனையா?
3: பிரச்சனை
0: பாட்டுன்னு சொல்லுங்க கருப்பையா.
3: அம்மா
0: ஞாபகம் என்று தொடங்குற பாடல் ஒன்று சொல்லுங்க.
3: ஞாபகம் என்று தொடங்கும் பாடலா?
0: தொடங்குற மட்டும் இல்ல, இடையில வரலாம், பாட்டுக்கு இடையில வரலாம் ஞாபகம்
3: வரலாம். இது வந்து அந்த அதாவது வந்து எங்கே நிம்மதி அதுல வந்து சிவாஜி கணேச படம் நினைக்கிறேன். அது வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ
0: சொல்லிட்டாங்களே,
3: சொல்லையோ
0: சொல்லிட்டாங்க, புதிய பறவை படம் சொல்லிட்டாங்க.
3: புதிய புதிய பறவை, ஆமா
0: அது சொல்லிட்டாங்க.
3: அது வந்து எங்கே ஞாபகமா?
0: ஞாபகம் இளையர்கள் எல்லாம் வரலாம், எங்க ஒரு பாட்டு
3: தெரியலாம் வரலாம்.
0: மறக்க முடியாது ஞாபகம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: மறக்க
0: எப்பவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஒரு விடயம் உங்களுக்கு மறக்க முடியாது.
3: எப்போதும் ஞாபகத்துக்கு வந்திருக்கக்கூடிய விடயம் வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன, அந்த விடயங்கிறது எந்த சம்பந்தமா?
0: எது சம்பந்தமாயும் பரவாயில்ல, உங்களுக்கு மறக்க முடியாம அடிக்கடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விடயம் சொல்லுங்க.
3: அடிக்கடி மறக்க முடியாம அடிக்கடி ஞாபகத்துக்கு வர்றது வந்து இறை நாமம் தான்.
0: இறை நாமம், அது சூப்பர். இதுக்கு மேல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. அப்ப இப்ப பாட்டு
3: பகவானுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் அடிக்கடி சிந்தனை வராது.
0: சரி, இப்ப இதுக்கு மேல பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப நாங்களா எடுத்து போடவா, அல்ல நீங்க எழுதி விடுறீங்களா? நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா கருப்பையா?
3: நான் தான் வந்து அன்னைக்கே வந்து அட்மிஷன் போட்டுட்டீங்களா?
0: போட்டுட்டீங்க. அப்ப இந்த குரூப்ல எழுதுங்களே, நீங்க
3: அட்மிஷன் போட்டீங்க. நான் அது ஏற்பாடு, அதாவது வந்து பாட்டு என்ன பாட்டுங்கிறது உங்களுக்கு நான் அது நம்ம அதுக்கு திடீர்னு சொல்ல முடியல.
0: நீங்க எழுதி விடுங்க, எழுதி விடுங்க, எழுதி விடுங்க. அல்லாவிட்டா நான் எடுத்து வர்றேன் ஒரு பாட்டு உங்களுக்காக. ஞாபகம்
3: கண்ணன் பாட்டு எடுத்து போடுங்கம்மா.
0: கண்ணன் பாட்டுல ஞாபகமான பாட்டு பாக்கலாம், எடுத்து வர்றேன்.
3: கண்ணன் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பகவானுடைய பாட்டை போடுங்க, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை போடுங்க.
0: அதுல ஞாபகம் வர இல்லையே, சட்டம் எல்லாருக்கும்
3: இல்லையா?
0: சட்டம் எல்லாருக்கும் ஒன்று இல்லையா? ஞாபகம் சொல்லு வரணும் இல்ல,
3: ஞாபகங்கிற சொல்லு வரணும். ஆமா இல்ல, நீங்க போட்டு எடுத்து போடுங்க.
0: சரி, நல்லது. நன்றி கருப்பையா, நன்றி.
3: நன்றி.
0: இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க, இன்றைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு துண்டு கேக் கூட அனுப்பல தர.
4: எனக்கு கிடைக்கல,
0: எனக்கு தெரியும் நீங்க இந்த இப்படி ஒரு ஒரு சோகமான பாட்டு ஒன்று பாடுவீங்க.
4: உங்களுக்கு லட்டு வேணுமா?
0: ஏங்க லட்டு தான் அது, மறந்து பேரிச்சம்பளத்தோட இருந்தீங்க இப்ப லட்டுக்கு திரும்ப.
4: இல்ல உங்களுக்கு லட்டு வேணுமா கேட்டேன். இந்த பாடல் கேட்டாங்களா? அந்த அந்த நாள் ஞாபகம்
0: கேட்டுட்டாங்க.
4: ஞாபகம் இல்லையோ அப்படின்னு ஒரு பாடல்
0: இருக்குன்னா அடுத்து அடுத்து என்ன அடுத்த வரி?
4: அதுதான் வரமாட்டேங்குது. ஞாபகம் இல்லையோ கவுந்தரு கவுந்தர் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்களா வந்து சொல்லுவோம்.
0: இப்ப மாமா ஒன்று சொல்லி இருந்தார், இந்த பாட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது.
4: என்ன பாட்டு அது?
0: அந்த பாட்டை நான் இப்ப ஒளிபரப்பி போட்டு நிப்பாட்டிட்டேன். அது நீங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப்ல இருக்குது. அப்ப அதுவும் ஞாபகம் இல்லையோன்னு தான் தொடங்குது. மற்றது இன்னும் ஒரு பாடல், ஞாபகம் இல்லையோ பெண்ணே பல பொன் மாலைன்னு எங்களுடைய அண்ணா கேட்டிருக்கார். மற்றது ஞாபகம் இல்லையோ உண்டு ஆண்டாள் அம்மா உண்டு சொல்றேன்னு போனா போக்குதான் இப்ப வருவா அவ. அப்ப நீங்க சொல்ற ஞாபகம் இல்லையோ என்ன பாட்டு? இந்த பாட்டா? ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் அந்த பாட்டா?
4: இந்த பாட்டு கேட்டுட்டாங்களா?
0: எது
4: நீங்க பாடுற பாட்டு?
0: இது கேட்கல என்ன
4: காதே பாட்டுதான். இந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: கன்னியாவனுங்க வந்தீங்க, சுகமா பாட்டீங்க, நல்லா போட்டு வச்சிருந்தா, அதாவது போட்டு சாப்பிட சொல்லி சொல்ல நீங்க என்னன்னா நீங்க போட்டு வச்சிருந்த யாருக்கோ போட்டு வச்சிருந்தா தட்ட இது நல்லா இருக்குன்னு தூக்கிட்டீங்க. சரி, அந்த பாட்டை கொடுக்கலாம் உங்களுக்கு.
4: போன வாரத்துல ஒரு மறக்க முடியாத, என்னாலுமே மறக்க முடியாது அப்படின்னு நான் வந்து இங்க என்ன போற பஸ்ஸுக்கு என்ன பாஸ் இருக்கு, அந்த பஸ் பாஸ்ல நான் ஒரு இடத்துக்கு பயணம்
0: செஞ்சேன்.
4: அந்த பஸ் பாஸ் பயணம் செஞ்சுட்டு நான் என்னுடைய இறங்க வந்து இடம் வந்துருச்சு, நான் இறங்கி போயிட்டேன். போயிட்டு பாக்குற இறங்கிட்டு ரொம்ப தூரம் பாக்குற பஸ் பாஸ காணல, அந்த பஸ் பாஸ திரும்பி அதை எடுக்க முடியாது. அதோட போனதுதான் அதுக்கப்புறம் அந்த நான் பயணித்த ரோட்ல மட்டும் நிறைய ஒரே நம்பர்ல நிறைய பஸ் போகும், ஒரு 200 பஸ் அப்படி போகும் அந்த ரோட்லயே. ஒரு ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். சரி அப்ப நான் போயிடுச்சு, சரி இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் போன் டேஸ்க்கு போயிட்டு திருப்பி 1 hour கழிச்சு திருப்பி நான் பஸ் ஸ்டாப்ல வந்து சரி அது முடிச்சு சரி போயிட்டு இது பண்ண முடியாது வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டே இருக்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு, அதுல ஏறல திருப்பி அடுத்த பாக்குறேன், அடுத்த நான் அந்த டிரைவர் தெரியுது, நான் போன பஸ்ஸே திரும்பி வருது சரினு அந்த பஸ்ல ஏறிட்டு அத திருப்பி அந்த பஸ்ல ஏறினேன். ஏறிட்டு இது மாதிரி எனக்கு பஸ் பாஸ் அப்படின்னு பஸ் பாஸ் புதுசா இல்ல நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா
0: உடனே எடுத்து
4: கையில கொடுத்தேன். போயிட்டு 1 hour 2 hour கழிச்சுதான் வந்தேன், கரெக்டா அதே பஸ் வந்தது. அப்படி இல்ல நம்மளுடைய இது எப்படி இருந்தாலும் நமக்குள்ள வந்து சேர வேண்டியது நமக்கு வந்து சேரும்.
0: உண்மையாக அதாவது உண்மையாக நியாயத்தோடு நீங்கள் சேகரித்து வச்சிருக்கும் எந்த பொருளும் உங்களை விட்டு போகாது அப்படித்தானே?
4: அப்படிதான்
0: அப்படித்தான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க, அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களா? இதான்
4: புரியல,
0: அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களா? யோசிக்கிறேன் பக்கத்துல
4: பக்கத்துல இல்ல நம்மளுடைய யாரும் நம்மளுடைய நேயர்கள்
0: தான் என்ன செய்யறாங்க,
4: நம்மளுடைய நேயர்கள் என்ன
0: செய்யறாங்க
4: அதே பாத்துருவோமே அப்படின்னு. இல்ல நம்ம நேயர்கள் இல்ல சரி இல்ல இல்ல இடையில போன் வந்தது யாராவது நம்ம சந்தனராஜ் மாமா யாராவது போன் அடிச்சு
0: என்ன சாகுல் சத்தம் போடாம நிக்கிறீங்க, நீங்க மெசேஜ் பாக்க போயிட்டீங்களா? சாகுல் என்ன நடந்தது? ஆஹா அமைதியா இருக்காருங்க. சரி காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், திருப்புக்குழி விஜயகுமார். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க விஜயகுமார்? நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க. என்ன ஒரு குரல் வித்தியாசமா இருக்குது, ஒரு ஒரு 20 வயது புள்ள பேசுற மாதிரி பையன்.
5: இல்ல இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு அந்த சோக நிகழ்ச்சி நேரத்துல எனக்கு உங்க மேல ஒரு பரிதாபம், ஒரு மன வருத்தம், அதனாலயே எனக்கு வர்றதுக்கு இதுவா இருக்கு.
0: அதெல்லாம் நான் மறந்து நான் உங்களோட பேசும்போது மறந்துடுவேன். சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க
5: நலமா நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கிறீங்க? சரி
5: நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கணும். ஞாபகம் உண்டு வருகிற பாடல் இடையிலேயும் வரலாம், அந்த ஞாபகம் உண்ட சொல் ஒரு பாட்டு சொல்லுங்க.
5: அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள், அது ஞாபகம் வரணுமா?
0: ஞாபகம் உண்டு வரணும். பாருங்களேன் என்னையே நீங்க சின்ன பிள்ளையாண்டு ஏமாத்த
5: பாக்குறீங்க. ஆட்டோகிராஃப்ல ஏதோ ஒரு படம் வரும்.
0: ஆட்டோகிராஃப் சொல்லிட்டாங்களே ஆட்டோகிராஃப்
5: அப்படிங்களா?
0: பழைய பாட்டு தான் இல்லையா ஞாபகம்?
5: இல்லையே ஞாபகம் இடையில வரும் வரிகள் ஏதாவது
0: இடையில வர.
5: எனக்கு
0: எழுதி போடுறீங்களா நீங்க?
5: என்னமா
0: பாடல் கண்டுபிடிச்சு உடனே இந்த வாட்ஸ்அப்புக்கு எழுதி போடுங்க.
5: சரிமா சரிமா சரிமா
0: கண்டுபிடிச்சிருங்க. நலமா இருக்க நம்ம போவோம். நன்றி நன்றி
5: நன்றி
0: நன்றி நன்றி. காட்டிலையை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அங்கே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை என்னால் பார்க்க முடியாது. ஏனென்றா மாமாவுடைய ஞாபகம் இல்லையோன்ற பாடல் அது ஒரு வித்தியாசமான அந்த பாடல் நான் கேட்கவில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை தான் எங்க கேட்கலாம்னு சிந்திக்கிறேன். பார்க்கலாம்

0: இந்த பாடல் யாரும் கேட்கல மாமா, அது நீங்க மட்டும்தான் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கல இந்த பாடல், அதனால நீங்க பயப்படாதீங்க. இங்க ஆண்டாளம்மா நீங்க காட்டிலைக்கு வாங்க, உங்களுடைய பாடல் என்னன்னு பாக்கலாம். ஞாபகம் இல்லையோ என் தோழி. சூப்பர், சரி அந்த பாடல் ஆண்டாளம்மா உங்களுக்கு எடுத்து வருகிறோம். இது ஒருவேளை இல்லை பாத்தீங்களா, அம்மாவே கண்டுபிடிச்சிருக்கிறார். பார்க்கலாம் அது என்ன பாடல். ரெண்டு இது சந்திரபாஜி மாமா கேட்ட பாட்டுமா இருக்கேன். வணக்கம் ஆண்டாள், ஆண்டாள் வணக்கம் ஆண்டாள். அம்மா ஆண்டாள் அம்மா என்ன
1: வணக்கம் மாமா.
0: வணக்கம். நீங்க கேட்ட பாட்டு தான் சந்திரபாஜி மாமா கேட்டாரோ தெரியல, பாக்கல. என்ன படம் அது? இருக்கு, நான் போட்டு
1: பாக்குறேன்.
0: சரியா? சரி, இல்ல பாக்கலாம், நான் பாக்குறேன், எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. இங்கே அன்பு உறவுகள் பலர் நீங்கள் இணைஞ்சீங்க, இணைகிறவர்கள் எல்லாம். சந்திரராஜ் மாமாவும் அதே பாட்டு தான் கேட்டிருக்கார் என்று நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய ஆண்டாள் அம்மாக்கு எப்படி இந்த ஞாபகம் இல்லையோ பாடல் வந்தது? சரி எங்கே பார்க்கலாம். எங்களுடைய ராஜவேல் என்ன கேட்டிருக்காரு பார்க்கலாம்.
2: வணக்கம், வாழ்க வளர்க எங்கள் மீரா அம்மா, நலமாக உள்ளீர்களா? இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடல் ஞாபகம் என்று தூங்கும் பாடலை நான் ஒன்று தெரிவு செய்துள்ளேன் அம்மா. இந்த நிகழ்ச்சியில் படம் இதயக்கணி பாடல் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், தேஞ்சிந்தும் மலர்காவியம். இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்கும் அன்பு நேயர்கள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை MTR FM வான் அலைகளில் தமிழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளர்க MTR FM வான்.
0: ராஜவேல் இந்த பாடலை எங்களுடைய முத்துவேல் வந்து கேட்டு விட்டு போய்விட்டார். நான் பரவாயில்லை, ரெண்டு பேருக்கு அந்த பாடலை எடுத்து வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆண்டாள் அம்மா நீங்க மீண்டும் இணைகிறீங்க, எங்க பாக்கலாம். ஏதோ சொல்லுவதற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிலைக்கு வாங்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 5145119239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும். எங்கே வணக்கம் ஆண்டாள் அம்மா, வணக்கம் அம்மா, அம்மா அம்மா வணக்கம் அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா அப்படியாப்பா. ஓகே வணக்கம். திருப்புக்குழி விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார்
3: வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஞாபகம் வந்து திரைப்படத்தில் மறந்துட்டேன்.
0: சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க.
3: கார்த்திக் ராஜா, கார்த்திக் கார்த்திக ரோஜா நடிச்ச திரைப்படம் அது. ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் ஞாபகங்கள் தாள.
0: அது ரதீஷ்
3: கேட்டீங்களா?
0: ஒரு நாலு ஆறு பேருக்கு முன்னால கேட்டுட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பாட்டு சொல்லுங்கம்மா. சரி பரவாயில்ல, அது உங்களுக்கு மாமாவுக்கு சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம்.
4: ஹலோ
0: அம்மா, உங்களுக்கு மாமாக்கும் சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம். சரியா? கவலைப்படாதீங்க, ஞாபகம் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருக்கணும். சரியா?
4: கவலைப்படுறது நிறைய இருக்க.
0: சரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி, கிழமையில எத்தனை நாளைக்கு நீங்க இட்லி அவைப்பீங்க?
4: போய் கவலைப்படக்கூடாது
0: அம்மா. கிழமையில எத்தனை நாளைக்கு நீங்க இட்லி அவைப்பீங்க? வாரத்துல
4: நாலு நாள் இட்லி,
0: வாரத்துல நாலு நாள் இப்ப காலையா மாலையா இட்லி?
4: காலையில இட்லி, நைட்ல சப்பாத்தி.
0: அப்படித்தான் காலையிலதான் இட்லி சாப்பிடுறேன் அப்படித்தானே?
4: ஆமா
0: ஆமா. ஏதோ ஒரு ஆசை அம்மா, கிடைக்காத அந்த இட்லிய உங்களோட வாயால இட்லி என்னன்னு கேட்டுட்டு விடுறேன் அவ்வளவுதான். சரியாமா?
4: இல்ல இல்ல, நீங்க இந்த பக்கம் வரும்போது சொல்லுங்க, தூக்கு கட்டில இருந்து.
0: இப்படி எல்லாரும் தூக்கு கட்டியோட இட்லியோட மட்டும்தான் வந்திருக்க போறீங்க, அது மட்டும் தெரியுது, அது மட்டும் தெரியுது. எல்லாரும் அம்மாங்க இட்லி தான் பிடிக்க முடியும். நல்லது நல்லது அம்மா, நன்றி நன்றி நன்றி அம்மா.
4: ஏர்போர்ட் வந்தாலே சரவண பவன் வரல, இட்லி சூப்பரா இருக்குமே.
0: எல்லா இடங்கள்லயும் சரவண பவானுடைய இங்க இருக்குது, டொரண்டோல இருக்கு சரவண பவான் கடை, அங்க இட்லி அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். அவங்க எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும், அது குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அழுக்காத ஒரு சாப்பாடு சரவண பவான். நிச்சயமா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி எந்த ஊர்ல நீங்க சரவண பவானுக்கு போனாலும் சாப்பாடு நல்லா என்றுதான் நான் சொல்ல முடியும். நல்லது, நன்றி நன்றி அம்மா,
4: நல்லா இருக்கும் சாப்பாடு.
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: இங்கே கிருஷ்ணா, நீங்க இணைஞ்சீங்க கிருஷ்ணா, நீங்க காட்டிலேக்கு இணைய வேண்டும். சரி பார்க்கலாம். இப்ப நாங்கள் பாடல்களை ஒன்றொன்றா எடுத்து வரலாம். என்னுடைய கண்ணன் பாடலே ஒரு கொஞ்சம் பாடியதோட இருக்குது, அந்த பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலையெல்லாம் எடுத்து வரலாம்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் உங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கணும், நல்ல சுகமா இருக்கணும். நீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன். இது யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க உங்களோட சோக செய்தின்னு சொன்னாங்க. என்னாலும் எனக்கு சொல்ல தெரியாது, தெரிவிக்க முடியுமா? அலையில இல்ல எழுதுறீங்க,
0: அதெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சுது. அது மிச்சல்டா, இன்றைக்கு ஞாபகம் என்று சொல்ற பாட்டு எல்லாரும்
1: அதெல்லாம் நான் எடுக்கலக்கா, எல்லாருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு அழைப்பு எடுத்து எடுத்து நான் டயர்டாயிட்டேன். அப்போ உங்ககிட்ட ஒரு ஆள் சொல்லிட்டு போலான்னுதான் வந்தேக்கா. நீங்க மற்றவங்க பாடலோட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: நன்றி, நன்றி.
1: அந்த செய்தியை கேட்டிருந்தா ஏதாவது துக்க செய்தியோன்னு கேட்கறதுக்கு வந்தீங்கன்னு நான் வந்திருக்க மாட்டேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:35, இந்திய இலங்கை நேரம் சரியா 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இங்கே வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம், நல்ல உலகம். நன்றி,
0: சூப்பரா இருக்கிறேன். நான் என்ன
2: பாட்டு சொல்லுமா வாங்கலாம்.
0: நீங்க கட்டிக்காரன். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். சூப்பர், நீங்க
2: கட்டிக்காரன். முரளியின் படம் என்ன படம் பெற வேண்டிய லவ் படம் தான்.
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் இல்லையா? அது நல்ல
2: பாட்டு.
0: கண்ணே கட்டிக்கலாம். நம்ம புடிச்சுக்கொண்டு வந்திருக்கோம். யாரும்
2: நடக்கும் நாடகமே தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகமே. அப்படி வரும்.
0: நல்ல பாடல் அது, அடிக்கடி வந்த ஒரு
2: பாடல்.
0: ஒரு மணி அடிச்சோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு அந்த காலத்துல. இந்த காலத்துல
2: தான் ஞாபகம் பெறும். கடன் கொடுத்து விட்டு ஞாபகம் பெறும்.
0: கொடுத்து கொடுத்து தராம விட்ட ரெண்டு ஞாபகம் வரும். அன்பு உறவுகள் இணைப்புக்கு வாங்கும். நான் என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். கண்ணனுடைய

0: வாசல இணைஞ்சு கொள்ற எங்களுடைய ஸ்டீவன் ராஜ்.
1: பந்தவாசி ஸ்டீவன் ராஜ், எப்படி இருக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா எங்களை?
0: எங்களை ஞாபகம் இருக்கா?
2: பாட்டு போட்டு
0: வழியில போக வேண்டி வரப்போது, அதனால நீங்க பாட்ட சொல்லி
2: பாட்டு போட்டிருக்கீங்க.
0: பாட்டு யாரும் கேட்காத பாட்டா போட்டிருக்கீங்க? போட்டிருக்கீங்களே அதுல, போட்டிருக்கீங்க அதுல ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. ஞாபகம் இருக்கிறதா அன்பே, ஞாபகம் இருக்கிறதா? அதா அன்பே ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? அப்படி வர இல்லையா? அப்படிதானே அந்த பாட்டு? ஞாபகம் ஞாபகம் இருக்கிறதா அன்பே ஞாபகம்
2: இருக்கிறதா?
0: இல்ல, ஒருவரும் கேட்கல. தப்பிட்டீங்க நீங்க.
2: இல்ல, நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தேன், தேடி பிடிச்சு போட்டேன்.
0: தேடி பிடிச்சிட்டீங்க நீங்க. கெட்டிக்காரன், சூப்பர். அந்த பாட்டு கேட்கல.
2: ஆமா, நல்லா இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப நன்றிமா, என்கிட்ட பேசின ரொம்ப சந்தோஷமா.
0: நன்றி நன்றி, அடிக்கடி இறங்கி கொள்ளுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:42.

0: அது சரி இளவரசு, முதல்ல வந்து அதுல பாட்டு இல்லையம்மா, அவள பாட்டு இல்லையம்மா சொல்லி சொல்லி அழுதுங்களே. இப்ப நான் பார்த்த அளவுல இளவரசு ஒரு பக்கத்தால அனுப்பி இருக்கிற ஞாபகம் பாடல் நிறைய, மற்றது எங்களுடைய ரதீஷ் அனுப்பி இருக்கிறார், அது மட்டுமல்ல அப்பா சிந்தனை செல்வன் அனுப்பி இருக்கிறார். இளவரசு நீங்க தெரிவு செய்திருக்கிற பாட்டுகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கெட்டித்தன வேண்டு. மாமா ஏதோ இன்னொரு ஞாபகத்தை கொண்டு வந்துட்டார், பார்க்கலாம் அது என்ன ஞாபகம் வேண்டு. எங்க மாமா அந்த பாட்டு ரதீஷ் கேட்டுட்டு போயிட்டார். மாமா என்ன மாமா, நீங்க தான் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிற பாட்டுல நீங்க ரெண்டாவது பாட்டு இப்ப இன்னொரு ஆள் கேட்டுட்டாரு, என்ன செய்யலாம் மாமா? சரி இப்ப மாமா யோசிப்பாரு, நீ ஞாபகம் ஆனா நிறைய பாட்டு இருக்கு மாமா, நீங்க பயப்படாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகமான ஒரு பாட்டுன்னு நாங்க எடுத்து வருவோம், நீங்க காட்டிலைக்கு வர மறக்க வேண்டாம். மற்றது ஷாவல் மாமி, நீங்க இணைஞ்சு நீங்க சச்சலா விடுபட்டீங்க, நீங்க காட்டிலைக்கு வாங்குவோம். இன்று உங்களுடைய செல்ல குழந்தை மகனுடைய பிறந்த நாள், எங்கேயோ பார்த்த ஞாபகம், என்மேலே சாய்ந்த ஓவியம், இதே கணில அது கேட்ட பாட்டு. சரி விமலா ராஜவேல், உங்களுக்கு எத்தனையோ ஞாபகங்கள் வரும், நீங்க எடுத்து வாங்கோ அந்த பாடல்லாம். மற்றது மயிலப்பட்டவியன்னா என்ன அனுப்பிக்கலாம், மூன்றாம் புறை ஞாபகம் மட்டும் என்று தொடங்குற பாடம், முன்பெரும் முன்பொரு காலத்திலே ஞாபகம் மட்டும், முன்பு ஒரு காலத்திலே அந்த பாட்டு சொல்றாரோ முறுக்கு, அது இல்லையே முறுக்கு, அப்படியோ அதுல ஞாபகம் வருதோ தெரியல, எடுத்து வரலாம் அதுல இருக்குன்னு சொல்றீங்க. என்ன தெரியலையா என்று சந்திரபாபு பாடிய பாடல்னு சொல்றீங்க. எங்க இளவரசு, வணக்கம் இளவரசு.
1: சொல்லுங்கம்மா, இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
0: என்ன தெரியுது, ஒரு குழந்தைக்கு நாங்க தட்டி கொடுத்தா தாங்க கண்டுபிடிக்கும்.
1: இல்ல அப்படி இல்லம்மா,
0: சொல்லுங்க.
1: தேடுனா கிடைக்காது, ஒண்ணுமே இல்ல.
0: சூப்பர், நீங்க
1: கட்டிக்காரு.
0: இப்ப பாருங்க எங்களுடைய யாரு பட்டாபி அண்ணா கூட ரெண்டு பாட்டு போட்டுக்க, என்ன தெரியலையா சந்திரபாபு பாடிய பாடலாம், அதுலயும் ஞாபகம் வருதான். மற்றது மூன்றாம் புறையில முன்பு ஒரு காலத்துல அப்புறம் அந்த பாட்டுல
1: இருக்குன்னு
0: சொல்றேன், எனக்குன்றா தெரியல பாக்கணும். மற்றது ராஜவேலுக்கும் நாங்க ஒரு பாட்டு கொடுக்கணும். நாங்க பாக்கலாம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா நிறைய அனுப்பியிருக்கிறார், அதெல்லாம் அனுப்புன பாட்டு தான் எல்லாரும் திருப்பி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, நான் அனுப்பியிருக்கிறேன். சரி பார்க்கலாம், நீங்க எடுத்துருக்கீங்களே பாருங்க, சூப்பர். இப்ப தமிழன் பாரதி என்ன சொல்றாரு பார்ப்போமா, அவர் ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கிறார்,
1: பார்க்கலாம்
0: அவர் என்னத்தை பேசியிருக்கலாம்.
1: அதுக்கு முன்னாடி பாரதி அண்ணா பேசுவதற்கு முன்னாடி அவர் பேசுவதாக ஒரு பதிவை நான் சொல்லிட்டுலாமா முன்னாடி?
0: சொல்லுங்க, அதைத்தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாரா?
1: இல்லம்மா இல்லம்மா, பதிவுக்கு முன்னாடி தற்பொழுது நம்முடைய வானொலியில் அப்படின்னு ஒரு விளம்பரம் மாதிரி
0: என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொழியல் தமிழ் வானொலி வழங்கும் கதமம் நேரலை. இன்றைய கதமம் நேரலையில் அன்பு உறவுகள் ஞாபகம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மோடு இணைகிறார் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து தகடூர் கொடையூரான் பாரதி அவர்கள். அவர்கள் தரும் இந்த பாடலை என்னவென்று நாம் கேட்போமா?
2: அன்பு மீராம்மா வணக்கம்மா, உங்களுக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பூக்கடை குமார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப பேசும்போது கூட மயிலை பட்டாபி ஐயா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பூக்கடைக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் அவர் தான் நீங்க சொல்லிருப்பீங்க, ஏன்னா அவர் தான் உங்களை பார்க்க வந்தாரு. அப்படி பார்த்து வருவதற்கு முன்பாகத்தான் உங்களை பற்றிய எம்டிஆரை பற்றி எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினாரு. இந்த மாதிரி இணையத்திலிருந்து வருது நீங்க கேளுங்க அப்படின்னு, ஏன்னா அப்ப நான் ஜியோ கையெழுத்து பேசி வாங்கின புதுசு, இந்த கையெழுக்க பேசி வாங்கின புதுசுமா. அப்போ அவரு சொன்னாரு, அப்ப நானும் உங்களோட இணையத்துக்கு அப்ப 3 மாசம் வந்து இலவசம் வாங்கின புதுசுல, அப்ப உங்களோட நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும் போது அப்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஊர்ல கேட்டு நான் என்னுடைய பதிவுகள் அனுப்பும் போது நிச்சயமா நீங்க பேசும்போது உங்க பதிவு கேட்கும் போது, உங்க குரல் கேட்கும் போது நீங்க ஒரு அறிவிப்பாளராக வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு தகுதி இருக்குது, முழு தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க முயற்சி செய்யறீங்களா, நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க. நிச்சயமா நீங்க அந்த இது இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அப்ப நான் அது வந்து ஆசை இருந்தது, ஆனா அது என்ன ஏதுன்னு என்னால ஒன்னும் எனக்கு விளங்கல. அப்போ ரொம்ப ஒரு பரிச்சயமா அத உங்களோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு எனக்கு இல்லை. நீங்க யாரு, எப்படி உங்க குணம், என்ன பண்றீங்க அப்படின்றதும் தெரியாது. ஏதோ உலகத்துல நிறைய இந்த நெட்ல போனா நிறைய வானொலிகள் இருக்கு இணையத்துல, அத பத்தோட ஒண்ணு பதினொன்னாதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க வார்த்தை வந்து இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு தகுதி இருக்குதா, அப்படி இல்லையே நாம வந்து இப்படி இருக்குமே, நம்ம குரல் வந்து என்ன சொல்லுவது, இளையராஜா சொல்லுவாங்க கழுது குரல், அது மாதிரி நாம கழுது குரல் தானே, இளையராஜா குரலும் எனக்கும் கொஞ்சம் இன்னும் பெருந்தா அப்படிதான் இருக்கு. என்ன அந்த ராகமும் எனக்கு இல்ல, அவரு தாளமும் எனக்கு இல்ல, அவருக்கு ரெண்டும் இருக்கு. அதனால கழுது குரலாச்சு நமக்கு அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, ஒருவேளை நம்ம வந்து திருப்தி பெறது இப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு உணர்வு. ஆனாலும் அது குறிப்பிட்ட காலங்கள்ல ஒரு காரியம் குமார் வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பேன், ஆனா வேற தொடர்புள்ள எனக்கு முடியாது நேரம், இந்த பள்ளியில வீட்டுக்கு போனா சோறு படுத்து தூங்கிடுறது எப்படி. ஆனா இப்ப வந்து நான் நிகழ்ச்சியை கேட்டு நான் உள்ள வரும்போது நீங்க சொன்ன வார்த்தை என்ன உற்சாகப்படுத்தினது, அன்னைக்கு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. முடிக்க போறதும் நீங்க தான் நினைக்கிறேன், முடிக்க போறதுன்னா இது இல்ல, ஒரு நிலையை நிறுத்தி என்னை உருவாக்கி நிறுத்துறது, என்னை வந்து அதாவது சொல்லுவாங்க கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நேர்ல முகமா பாக்கணும் எனக்கு ஆசை உங்க முகத்தை. பட்டாபி ஐயா சொன்னது போலதான் அவர் பார்த்துட்டாரு, நான் இன்னும் பார்க்க இல்லை, உங்களை பார்க்கணும், விரைவாக பார்க்கணும் அப்படின்னு. நாங்க குடும்பமா எங்க மனைவி, இரண்டு பெண் பிள்ளைகள், பூரதி பூம்பதி என்னுடைய மகள், மகள்கள் மனைவி பூங்குடி, என் பேரு பாரதி. அதனால நாங்க எப்படியாச்சும் நாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்றது எங்க குடும்பத்துல இருக்கிற என் பிள்ளைங்களை கூட ஒரு ஆசை வச்சிருக்கிறாங்க, என் மனைவியும் அப்போ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை நிறைவேறும்னு நினைக்கிறேன். இது ஞாபகத்தை எனக்கு அந்த நாள் ஞாபகம், அன்னைக்கு அன்னைக்கு தாரிமங்கலம் பூக்கடை குமார் நினைவுபடுத்திய மூலமா எனக்கு நீங்க எனக்கு அறிமுகமானீங்க, உங்க குரல் பதிவு கேட்டேன், நீங்க என்னை வாழ்த்துனீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க தகுதியோடு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கிறீங்க, இதுதான்மா என்ன என்னை மறக்க முடியாத அந்த நாள் ஞாபகம். இன்னைக்கு அந்த ஞாபகம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குதுமா, மீண்டும் எந்த நாளோ உங்களை பார்ப்பது அந்த முகம், அதுதான் எனக்கு நல்ல நாள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அன்பு இதயங்களுக்கும் நேய உறவுகளுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் கோடையூரான் தகடூர் தமிழன் பாரதி தருமபுரியிலிருந்து.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிருக்காரு, கேட்டீங்களா
0: அழகா சொல்லிருக்காரு, நன்றி நன்றி.
1: அண்ணா சொன்ன வார்த்தைகள்ல வந்து இந்த நேரத்துல அவருக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும் இந்த நேரத்துல. அதாவது தமிழ் பேரை பாருங்க, அவர்களை மனைவி பெயரும் குழந்தைகளோட பெயரும் தமிழ் பேர்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் பேரில் வைத்தமைக்காக வாழ்த்துக்களை சொல்கிறேன் அம்மா.
0: நிச்சயம் உண்மை, அவர் பேசிய பேச்சுல நிறைய விடயங்கள் எனக்கு அப்படி உருவாகி கொண்டிருந்தது. தொடக்கி வைக்கிற, எல்லாரையும் தொடக்கி வைக்கிற ஒரு இடமாகத்தான் எம்டிஆர் இருக்கிறது. முடிச்சு வைக்க நாங்க முடிக்கிறதில்லை, ஏனென்றால் உருவாகியவர்கள் இங்கு உருவாகி தற்செயலாக இல்லை, நாங்கள் இனி நிகழ்ச்சி செய்யவில்லை என்று தானாக நின்றாலும் கூட என் மனம் என்ன சொல்லும் என்றால், இவர்களுக்கு எங்காவது ஒரு இடம் கிடைத்திட வேண்டும், எங்காவது இவர்கள் இந்த இந்த இந்த கலையை கொண்டு வர வேண்டும், இதை தொடர வேண்டும், இதில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பேன். இவர் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்க மாட்டேன், ஏனென்றால் அது என்னாலே உருவாக்கப்பட்ட சிற்பம், அது இல்லாமல் போவது கவலைக்குரிய ஒரு விடயம். சரி, என்னட்டத்தான் அவருக்கு நிலையா நிக்க முடியலையே, எங்கேயாவது அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் அந்த நினைப்பு எனக்கு எப்பவும் சக்சஸ் ஆகவே இருக்கிறது. அது யார் என்னை விட்டு வேண்டாம் நான் இங்க செய்ய நான் அடுத்து வர நிகழ்ச்சி என்று போயினாலும் கூட அன்பா இருப்பாங்க, நீங்க தான் உருவாக்குன ஒன்று முதலாவது. இரண்டாவது, வேணாப்பா எனக்கு என்று சலித்து விட மாட்டார்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் தாவி தாவி எத்தனை இடம் போனாலும் அந்த கலையை விடாமலே எடுத்து வருவார்கள். இது நான் பார்த்த உண்டு. ஆனால் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துல அறிவிப்பாளராக இருப்பார்கள். இந்த கனடா நாட்டில் இந்த மொன்றியல்ல அறிவிப்பு மற்ற வானொலிகளில் அறிவிப்பு செய்கிற அறிவிப்பாளர்கள் அருவாசை பெறும் மொன்றிய தமிழ் வானொலியில் ஒளிவாங்கியை பிடித்தவர்கள் தான். பெரிய பெரிய ஊடகங்களை உருவாக்கி இருப்பவர்கள் இப்பொழுதெல்லாம் அவர்களெல்லாம் என்னிடம் இந்த வானொலியில் இந்த ஒளிவாங்கியை முதல் முதல் பேசியவர்கள் தான். ஏனென்றால் அந்த தன்மை இப்ப என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு இப்படி ஒன்று செய்துட்டார்களே என்று நான் துன்பப்படுவதில்லை. மனசுல அட நான் என்ன செய்து போனார்கள் என்ற ஒரு கவலை இருக்குமே என்று அவர்கள் விழுந்து போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், அவர்களுக்கு இனி அந்த அறிவிப்பிலே இருக்கு அந்த தன்மை எதுவுமே இருக்காது. ஏனென்றா ஒரு மனிதன் எந்த ஒரு விடயத்திலும் உருவாக்க மிக கடினம், உருவாக்கவும் உருவாகவும் கடினம். அதை உருவாகும் போது அவனை இல்லாமல் போக வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பார்களாக இருந்தால் அவர்கள் தான் இல்லாமல் போவார்கள். ஏனென்றால் அப்படி செய்யக்கூடாது. ஒரு பிள்ளை வளர்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நாங்கள். அது வளர்ந்து நல்லா வர எங்கே பாருங்க, பெற்ற பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகள் மட்டுமில்லை நாங்கள் அன்பு வைத்தவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வாழ்த்து தான் எப்பொழுதும் தேவை. எங்களுக்கு என்னுடைய பாகத்தில ஒன்றை வெட்டி கொண்டு போனாலும் சரி, கடைசி மட்டும் அவர் இல்லாமல் போக வேண்டும், அவருக்கு இது நடக்கணும் நினைக்கவே மாட்டேன். அது அது எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கவே வேண்டும். ஏனென்றால் வாழ்நாள் சிறியது, சிறிய வட்டம். அதில் நாங்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்ப எங்களுடைய கணபதி அண்ணா சொல்லியிருந்தார், இது ஏதோ சாபக்கேடு. இந்த வானொலிக்கு எந்த சாபக்கேடும் இல்லை. எங்கு பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நேர் இப்ப காட்டிலைக்கு முன்பு வந்தது போல கனடிய நேர்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அக்கா உங்களுடைய வானொலி முன்பு இருந்தது போல எங்களுக்கு கேட்க கிடைக்கல என்று சொல்லுவார்கள். மற்ற அல்லாட்டி உங்களோட வானொலி மாதிரி ஒரு வானொலி இல்லையே என்று சொல்லுவார்கள். அப்ப இருந்த சந்தோஷம் அங்கே அக்கா என்று கேட்பார்கள். அப்படி அவர்களுடைய மனதிலேயே அந்த இந்த வானொலியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வெறுக்கக்கூடியதாக இல்லை. இந்த வானொலியில இப்படி ஒரு பொறுப்பான விஷயம் நடந்த பேச்சே இல்லை, மற்றவர்களை தாழ்த்தி பேசினதே இல்லை. எந்த ஒரு நேரம் அப்படி ஒரு சம்பவம் வந்தாலும் கூட அவர்களை மாற்றி விடுவோம். நாங்கள் பேச இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி பேசினாலும் கூட இல்லை அது தவறு என்று அந்த இருவருக்கிடையே சில நேரம் சில கசப்புகள் வரும் நேர்களிடையே. அந்த கசப்பை நாங்கள் உண்டாக்கி விட மாட்டோம். அவர்களை சேர்த்து வைப்போம். திரும்ப அவர்கள் நண்பர்களாக அன்பாக இந்த காட்டடியில் பேசும் தன்மையைத்தான் நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொருதரை குறை சொல்லவோ மற்றதை இன்னொரு விடயம் ஒருவருடைய திறமையை நாங்கள் மலுங்கடிக்க கூடாது. எவ்வளவுதான் சரி முதல் அதாவது பேசும்போது ஏதோ ஒரு தடங்கள் இருந்தாலும் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. எந்த ஒரு விடயத்தையும் நல்லா நல்லா எடுத்து வாரீங்க. அவர் மீண்டும் மீண்டும் ஆனா அவருக்கு அந்த பிழை தெரிந்துவிடும். நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதும் அம்மா இப்படி சொல்லுகிறா இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் அவர் நல்லா எடுத்து வரத்தான் யோசிப்பார். இல்ல நீங்க இப்படி செய்துட்டீங்களேப்பா அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இப்படி செய்துட்டீங்களே என்ன இந்த இந்த விடயத்தை இப்படி எடுத்து வர வேணாம் என்று சொல்வது சிலதுகள் இருந்தால் அது எப்படி என்றால் எங்களோட வானொலியில எடுத்து வரக்கூடாத சில விடயங்கள் இருக்கும். இப்ப பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்து வந்துட்டால் யாரும் அதற்கு கேள்வி எழுப்பி எங்களை இந்த இவ்வளவு கட்டணம் நீங்கள் கட்ட வேண்டும், இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடாது, இது எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வந்து இப்படி எல்லாம் நாங்கள் கஷ்டங்களை பட்டுட்டோம். எத்தனையோ லோயர் எல்லாம் வச்சு நாங்கள் வாதாடி இருக்கிறோம், செலவுகள் செய்திருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அறிவிப்பாளர் எடுத்து வரும்போது ஆனா என்னிடம் ஆரம்பிக்கும் அறிவிப்பாளர்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சியை நான் கேட்காமல் தான் நான் சில நேரம் கேட்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை. சில நேரம் நான் கேட்கும் போது ஏதும் ஒரு தவறு இருந்தால் நான் துடித்து விடுவேன், என்னடா நான் நம்பிக்கையா விட்டேன் அவர் இப்படி செய்துட்டாரே என்று. ஆனா சில நேரம் அந்த அறிவிப்பாளர் தெரியாம செய்திருக்கலாம். அதனால ஆனா இன்னொரு விடயம் ஒன்று ஒரு சக்தி இருக்கிறது என்னிடம். அதாவது அது கடவுள் நாராயணனுடைய சக்தி. ஒரு விடயம் சில நேரம் இந்த வானொலியில தகாத ஒன்று போக போகிறது, எனக்கு தெரியாமல் ஒரு இப்ப அறிவிப்பாளர் எடுத்து வர போகிறார், அவருக்கும் தெரியாது அவர் அப்படி ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வர போகிறாருன்னா எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா நான் தற்செயலாக அதை கேட்டிருப்பேன் போடுவதற்கு முன், தற்செயலாகத்தான் அந்த நேரம் என்ன இப்படி செய்துட்டாரு அது போடக்கூடாது என்று அவரிடம் பேசுவேன். அது எனக்கு கடவுள் காட்டி கொடுப்பது. இது கிட்டடியில கூட ஒரு விடயம் நடந்தது அப்படி, அது ஒரு அறிவிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தால் அது எனக்கு எனக்கு தெரியாது, ஆனா இவர் இப்படி எடுத்து வருகிறார் என்றால் ஒரு விடயம் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி இன்னொரு ஒரு நேர்காணல் அல்லது இன்னொருதரை இரண்டு பேர் பேசுவதை அதில் கட் பண்ணி இப்ப இன்னொருவர் பேசுவது போல நான் அதில் பேசுவது போல அந்த மற்ற பக்கம் இருந்து பேசுவர் என்னோடு பேசுவது போல அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இது வானொலி தர்மம், அது நாங்கள் இது இப்படி போட்டா அது ஒன்றும் இல்லை அப்படி போடலாம் அதெல்லாம் பிழை, உண்மையானதை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமட்டே அந்த இரண்டு பேரும் பேசுவதை கொண்டு வரலாம், அதைத்தான் நாங்கள் புரியப்படுத்துவது. அவர்களை அவர்களும் தெரியாமத்தான் செய்யறது, அப்படி செய்யக்கூடாது, அதனால பெரிய விளைவுகள் பின்பு வரும். இன்னும் நாங்க பேசுனது இப்படி கட் பண்ணி இவர் பேசுறது போல இவர் எப்ப என்ன சந்தித்தார், அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஊடகம் என்பது மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். மதம், மொழி, மதம், மொழி மற்றும் ஜாதி இவற்றையெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து ஊடகம் என்பது எல்லாத்துக்கும் பொது, யாரையும் பிரித்தோ யாரையும் தவிர்த்தோ அதில் குறை கண்டு நாங்கள் செய்ய ஊடக தர்மமே அதுதான். இது தமிழ் வானொலி, இதில் வந்து நீங்கள் ஆங்கிலம் பேச கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனுடைய பெயர் தமிழ் வானொலி என்றாலும் நான் கட்டாயமாக அப்படி சொல்ல முடியாது, ஏனென்றால் இது ஊடகம், இதில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வரத்தான் வேண்டும், வந்து பேசுவதை வரவேற்கத்தான் வேண்டும். இது சில நேரம் சில பேருக்கு அது புரிகிறது இல்லை, அதனால தான். ஆனால் என்னுடைய அறிவிப்பாளர்கள் இத்தனை வருடங்களாக இணைந்து உருவாகி பேசி மற்றவர்களை எல்லாம் கவர்ந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களே என்று சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், என்னை விட்டு சென்றாலும் எங்கிருந்தாலும் வாழ வேணும். உருவாகும் தளம் எதன், எவ்வளவு காலத்துக்கு நான் இருக்க போறேனோ அவ்வளவு காலத்துக்கும் இந்த வானொலியில உருவாக்கங்கள், பல கலைஞர்கள், பல சிற்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும், கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு பக்கத்துல இளவருக்கு தூக்கிட்டார்.
1: நான்
0: சொல்றது உண்மைதானே? நான் வளர்த்த குழந்தையே நானே தட்டி உளுத்தி வேணாம் என்று நான் கையக்கால வெட்டி வேணாம் என்று சொல்லுவேனா? கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன்.
1: இல்லம்மா அப்படி இல்ல, அதுக்காக தான் ஒரு வார்த்தை இருக்கு, தாழ்வு மனப்பான்மையை தள்ளி வைங்க, சும்மா கெத்தான் இல்லுங்க. நீங்கள் இருந்திருப்பது எம்டிஆர் அப்பம், தள்ளி வச்சிருங்க. ஆகவில்லை அதற்குள்ள அடுத்தடுத்து பாடல்கள்.
3: பாட்டு போடுங்கஜி.
4: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக

ஏழு பாகை என்று காட்டுகின்றது. ஏழு பாகை என்பது அவ்வளவு குளிர் நிலையும் அல்ல, உஷ்ண நிலையும் அல்ல ஓரளவு. ஆனால் அந்த காற்று மெதுவாக எங்களுக்கு ஊத காத்து போல் இருக்கும். வெளியே செல்லும் பொழுது சட்டைகள் அணிந்து கொண்டு போனாலும் அதுக்கு மேல் ஒரு அங்கி அணிந்தால்தான் அந்த காற்றின் தாக்கத்திலிருந்து அந்த குளிரிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்ப உறவுகளே. இருப்பினும் இது ஒரு பெரிய குளிர் அல்ல. வீட்டில் உள்ளே இருந்தால் குளிர் தெரியும் தான். ஆனால் அந்த குளிரை போக்குவதற்கான உபகரணங்கள் இங்கே பொருத்தப்பட்டிருப்பதனால் அந்த வலிமை எங்களை தாக்காது என்று கூறும் இந்த வேளையில் உங்களோடு இணைந்து இன்று திங்கட்கிழமை அல்லவா எதிர்பார்க்கின்றீர்களா? இது ஒரு நீரலை, உங்களுக்கு தெரியும், பாட்டு சவாரி. இன்று பாட்டு சவாரி 32 நாங்கள் சந்திக்கின்றோம் காற்றலையில். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல செய்தியோடு தான் நான் வந்திருந்தேன். நானும் நலமாக இருக்கின்றேன். இன்றைய பாட்டு சவாரியிலே வளமை போல 7 பாடல்கள் வர இருக்கின்றது. அன்பு உறவுகளே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் மறு ஒலிபரப்பு செல்கின்றதா, அல்லது ஒலிபரப்பு செல்கின்றதா, இல்ல நீரலை ஒலிபரப்பு செல்கின்றதா, நாங்கள் பங்கு பெற்றலாமா என்ற ஒரு எண்ணம். ஆம், நிச்சயமாக பங்கு பெற்றலாம். ஏனென்றால் இது பாட்டு சவாரி. நீங்கள் தான் வந்து இந்த பாடல்களில் சவாரி செய்து பார்க்க போவீர்கள். இந்த பாடல்களின் ராகம் எப்படி இருக்கின்றது, இந்த பாடலின் ஓசை எப்படி இருக்கின்றது, இந்த பாடலை பாடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த பாடல் எந்த படத்தில் வந்திருக்கின்றது, இந்த பாடலை நீங்கள் எத்தனை தடவைகள் ஊடகங்களிலே கேட்டிருக்கின்றீர்கள், எத்தனை தடவைகள் உங்கள் மனதை கவர்ந்திருக்கின்றது என்றெல்லாம் பல விடயங்களை நீங்கள் அனுபவித்து பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு பாடலையும். இந்த 7 பாடல்களையும் நீங்கள் ஒரே தடவையில் கேட்டிருக்க மாட்டீர்கள், 7 தடவை கேட்டிருப்பீர்கள், 7 தடவை கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுது ஒவ்வொரு பாடல், ஆகா எவ்வளவு இனிமையான பாடல், எவ்வளவு கருத்தாளமுள்ள பாடல், இது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கின்றது, இப்படித்தான் நான் இருந்தேனே, அப்படித்தான் இருந்தேனே என்றெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருப்பீர்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இறை மீட்பது போல் உங்களை ஞாபக சக்தியை வைத்துக் கொண்டு பழைய நினைவுகளை நினைவும் நீங்கள் நினைவூட்டி மீட்டு பார்த்துக் கொண்டு கூட இருந்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்று 7 பாடல்களை உங்களுக்காக தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்று எண்ண வேண்டாம். இந்த 7 பாடலும் நீங்கள் தெரிந்த பாடல். ஏனென்றால் இன்று முதலுக்குள் முதல் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் பாடல்களிலே முதல் பாடலை தெரிவு செய்து இங்கே பதிவு செய்ய வைத்த நீங்கள் 8 முதல் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் பாடல்களிலே முதல் பாடலை தெரிவு செய்து இங்கே பதிவு செய்ய வைத்த நீங்கள் 8 வாரமாக வரும்பொழுது அந்த முதல் 7 வாரங்களிலும் இந்த பாடல்களை முதல் பாடலாக தந்தீர்களோ அந்த பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று முதலுக்குள் முதல் பாட்டு சவாரியின் முதலுக்குள் முதல் தேடப் போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் முதல் பாடலை தெரிவு செய்த உங்களுக்கு இன்று முதலாக வந்த 7 பாடல்களை இன்று அந்த 7 பாடல்களும் இது முதலாவதாக இருக்கும் என்ற தேர்வுக்கு வருகின்றீர்கள். உங்களுக்கு ஒரு பரீட்சை. இது உண்மையான ரசனை உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் அதை அவதானமாக தருவார்கள். வளமை போலத்தான் வாக்குரிமைகள். தேர்வுதான் உங்களுக்கு சற்று சிக்கலாக இருக்கலாம், அல்லது சிந்திக்கக்கூடிய வகையிலே பெரிய சிந்தனையை தரலாம், அல்லது சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம். அந்த 7 பாடல்களும் வளமை போல ஒரு சொல்லில் வரவில்லை என்று, பல சொல்லிலே வரும். ஏனென்றால் 7 வாரங்களில் வந்த பாடல்கள் அல்லவா. சில வாரங்களிலே ஒரு நாள் 2 பாடல்கள் தெரிவாயிருந்தது, ஒரு நாள் 4 பாடல்கள் தெரிவாகி வந்தது முதலாவது. அப்படி போட்டிகள் நடைபெற்றிருக்கின்ற ஒன்று கொண்டு விட்டுக் கொடுக்காத பாடல்கள், அந்த பாடல்களை கலந்து கொண்டு வந்து இன்று தர இருக்கின்றேன். அந்த வகையிலே 7 பாடல்களும் உங்களோடு வந்து உங்களை ஆவலுக்குள் கொண்டு வந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் நீங்கள் பரிச போட்டிக்கு தயாராக இருப்பீர்கள், அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரிகின்றது. அந்த 7 பாடல்களும் இன்று வருகின்றது எப்படி என்றால் வித்தியாசமான எழுத்துக்களிலே. முதலாவது இலக்கமாக வர இருக்கும் பாடல், முதலாவதாக வர இருக்கும் பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்றால், எந்த வாரம் வந்ததென்று தெரியவில்லை உங்களுக்கு. அதனால் நாங்கள் ஆசை என்ற வரிசையிலே வந்த பாடல்களே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வியாபாரி என்ற திரைப்பட பாடல் என்று வரிசையிலே முதலில் முதலாவதாக நிற்கின்றது. முதலாவதா நிலையில் அல்ல, வரிசையில் முதலாவது இடத்தில் நிற்கின்றது. 2வது இடத்தை யார் என்ற பதம் தாங்கி வந்து தெரிவு செய்த போலே அங்கே 2 பாடல்கள், யார் தருவார் இந்த அரியாசனம், யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போகுது, இந்த 2 பாடலும் யார் என்ற பதம் தாங்கி வந்த வாரத்தில் முதலாவது இடத்தை பெற்றதல்லவா. அந்த பாடலை இங்கே சேர்த்திருக்கின்றேன். முதலாவது முதலாவதாக வந்த

நான்காவது ஐந்தாவது ஆறாவது நான்காவது போய்விட்டது. யாரது சொல்லாமல் நெஞ்சளிப்போவது, யாருக்காக இது யாருக்காக என்று ஒரு பாடல் முதல் பரிசை பெற்றிருந்தது ஒரு தடவை, யாருக்காக என்று வந்தபோது. அடுத்து தண்ணீர் என்ற பதந்தாங்கி வந்த ஏழு பாடல்களிலே மூன்று பாடல்கள் தெளிவாக இருந்தது. தண்ணீர் சுடுவது என்ன, தண்ணீரிலே முகம் பார்க்கும், தண்ணி தொட்டி தேடி வந்த என்ற பாடல்கள். இந்த பாடல்கள் உங்களுக்கு ஞாபகமான பாடல்கள். இதை கேட்டதற்கு புள்ளி கொடுத்து இந்த தண்ணீரிலே ஐந்து பாடல்கள் வந்தது. இன்னும் இரண்டு பாடல்கள் இருக்கின்றன, அடுத்த வரிசையிலே வரலாம். இப்பொழுது இந்த ஏழு பாடலையும் தருகின்றன. அதெல்லாம் முதலாவது முதல் பாடலாக, இரண்டாவது பாடலாக, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழு பாடலாக வருகின்றது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வியாபாரி என்ற திரைப்படத்து பாடல். யார் தருவார் இந்த அரியாசனம், மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்து பாடல். யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது என்ற பாடல், நெஞ்சமெல்லாம் நீர் நீயே என்ற திரைப்படம். யாருக்காக இது யாருக்காக, வசந்த மாளிகை திரைப்படத்து பாடல். அத்தோடு தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடல், சித்தி என்ற திரைப்படத்து பாடல். மணிக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து தண்ணீரிலே முகம் பார்க்கும் என்ற பாடல் கலந்து கொள்கின்றது. அடுத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்ற சிந்து பைரவி பாடல். இந்த ஏழு பாடல்கள் வந்திருக்கின்றது. இவையெல்லாம் முதலாவது இடத்தை பெற்ற பாடல்கள். அந்த வகையில் நீங்கள் என்று முதலாவதாக வந்த பாடலுக்குள் இன்று எதை முதலாவதாக தரப்போகின்றீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுகின்றேன். நேயர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் இன்றைய உறவுகள் எப்படி தெரிவு செய்யப் போகின்றார்கள் என்று. இதற்கு நியதிகள் உலகிலிருந்து எந்த பகுதியிலிருந்தும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆண் பெண் இரு பாலரும் பங்கலாம். சிறுவர்களும் முடிந்தவரை பங்கு பெற்றலாம். ஒவ்வொருவராக வந்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கும் விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். எங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தான் தொடர்பு கொள்ள வேண்டும். இது பாட்டு சவாரி 32.

பாட்டு சவாரி 32. பாட்டு சவாரி 32வது பாட்டு சவாரியில் இணைந்துள்ளோம் அன்பு உறவுகளே. பாடல்களை உங்களுக்கு கூறிவிட்டு இந்த பாடல்கள் விரைவில் உங்கள் புலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வரிசைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பாடல்களை தெரிவு செய்து உங்கள் வாக்குகளை தாருங்கள்.

பாட்டு சவாரி 32 வரும் பாடல்களை உங்களுக்கு குறிவிட்டேன். இப்பொழுது பாடல்களை தர உள்ளேன். அந்த பாடல்களை நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம். ஒவ்வொன்றாக ஒலிக்கின்றது, கேட்டு மகிழ்ந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து அழகாக சிந்தித்து சீர் தூக்கி பார்த்து உங்கள் வாக்குகளை கொண்டு வந்து தாருங்கள். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, கன்னடா கலையகம்.

0: இந்த முதலாவது பாடல் கேட்டீர்கள். முன்பு கேட்டு நீங்கள் வாக்களித்த முதலாவது பாடலாக தெரிவு செய்து இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். அடுத்து வரும் பாடல் மகாகவி காளிதாசிலிருந்து. இந்த பாடலை நீங்கள் ஒரு தடவை முதலாவதாக தந்தீர்கள் அல்லவா? இதுதான் அந்த பாடல்.
1: இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு அரியாசனம். யார் தருவார் இந்த

0: தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம்.
1: அடுத்து ஒரு பாடல், இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடல் நீங்கள் இரண்டாவதாக ஒரு வாரத்திலே நீங்கள் தெரிவு செய்து தந்த பாடல், யார் தருவார் என்ற யார் என்ற பதம் தாங்கி வந்த ஏழு பாடல்களை யார் தருவார் இந்த அரியாசனம் தெரிந்து வந்தபோது யார் அது என்று ஒரு பாடல் ஒரு பதம் வந்தது. அந்த வரிசையிலே யார் அது, யாராலே, யாருக்காக என்றெல்லாம் வந்த இடங்களிலே நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் ஒன்றாக யார் அது என்ற பாடல் ஒன்று ஆரம்பிக்கும் பாடல், நெஞ்சமெல்லாம் நீ என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா? அந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து தந்தவளை அங்கே பதவியிலே இருந்து இடப்பட்டு இன்று முதலுக்குள் முதல் என்ற தெரிவுக்கு வந்திருக்கின்றது.

மூன்றாவது பாடல் கேட்டோம் அன்பு உறவுகளே, அது நெஞ்சம் எல்லாம் நீயே என்ற திரைப்பட பாடல். இதுவும் நீங்கள் முதலாவதாக ஒரு வாரத்திலே தந்த பாடல். அடுத்த வாரத்தில் வந்த இந்த வாரத்தில் இரண்டு பாடலை தந்தீர்கள். யாரது யாருக்காக என்ற ஒரு பாடலை தந்தீர்கள். அது அடுத்த பாடலாக வருகின்றது. வசந்த மாளிகை திரைப்படுத்த பாடல் இருந்தது. நாலாவது இலக்கத்தை பெற்று களத்திலே குழவிக்கொண்டு வரிசையிலே நிற்கின்றது அணிவகுத்து. இந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடல்

வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, மரணம் என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கம்

0: மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது, உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது.
1: நான்காவது பாடல் மிகவும் உருக்கமான பாடலாக கேட்டோம் அன்புறவுல. இந்த பாடலும் உங்களால் முதலாவது பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்களுள் ஒன்று. அது நான்காவது இலக்கத்தை பெற்றுக் கொண்டு வந்து அணிவகுத்து நிற்கும் வேளையிலே 5, 6, 7 பாடல்கள் ஒரு வாரத்தில் வந்து முதலாகவா சரிவரம் புள்ளிகளை பெற்று முதலமிடத்தை பெற்ற பாடல்கள். அந்த பாடல்களில் ஒரு பாடல் சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றதல்லவா, அந்த பாடலை கேட்போம். அது 5வது இலக்கத்தோடு வருகின்றது. உங்களது பாடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது, புலனத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படி பாடல்கள் புரியாதவர்கள், விளங்காதவர்கள் உடனடியாக நீங்கள் தொலைபேசியில் அழைத்து கேட்டுக் கொள்ளலாம். இங்கே புலனத்தில் எங்களுக்கும் அழைக்கலாம், அதிபருக்கும் அழைக்கலாம்.
2: தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீர் சுடுவதென்ன, கரஞ்சரமாய்

கேட்டீர்களா அந்த பாடல்? இந்த பாடலும் நீங்கள் முதலாவது பாடல் என்று புள்ளி போட்ட பாடல்கள் தான். வாக்களித்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல் என்று ஒரு தடவை 4-5 பாடல்களை ஒரே நேரத்தில் சம புள்ளி பெற்று முதலிடத்தை பெற்றனர். தள்ளுபடி செய்ய முடியாதிருந்த பாடல்கள் அற்புதமான அந்த பாடல்கள் என்று போட்டியிலே வந்து முதலுக்குள் முதல் எது, எங்களுக்குள் யார் முதல்வர் தாருங்கள் என்று கேட்டு வரும் வேளையிலே 6வது இலக்கத்தை கழுத்திலே தாங்கி அணிவகுப்பில் வந்து நிற்கின்றது மணிக்குயில் திரைப்படுத்த பாடல்.

0: கேட்டீர்களா அந்த பாடலை? இது 6வது இலக்கத்தோடு வந்து உங்களால் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு இன்று போட்டிக்கு வந்த முதலுக்குள் முதல் எது என்று கேட்டு நிற்கின்றது. அப்படியானால் 7வது இலக்கத்தோடு ஒரு பாடல் வர வேண்டும். 7 பாடல்கள் வேண்டும் அல்லவா? அந்த 7வது பாடலும் உங்களால் முதலாவதாக தெரிவு செய்ய பாடல்களுள் ஒன்று. அந்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்து பாடல். கேட்போமா அந்த பாடலையும்? கேட்போம் இப்பொழுது.
1: ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேற்றில் விழுந்த

ஊறுகாய கொண்ட உன்னை தொட்டுக்கிறேன். அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகாராஜா பிச்சை கேட்ட

0: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, கண்ண கட்டி காட்டில விட்டது சாமி சாமி சாமி.
1: சபாஷ், சரியான போட்டி என்று நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்வது எனக்கும் புரிகின்றது, நானும் நினைக்கின்றேன். 7 வாரங்கள் கடந்த வாரங்களிலே முதலாவது இடத்தை பெற்று வந்தவர்கள் அவர்களென்றே ஒரே வரிசையில் நின்று ஓடி யானங்களுள் யார் முதல் என்று கேட்பதற்காக சவாரி செய்ய வந்திருக்கின்றார்கள். அவற்றில் ஏறு நீங்கள் சவாரி செய்து எந்த பாடல் இன்று சிறப்பாக இருக்கின்றது என்று உங்கள் வாக்குகளை தர வேண்டும். இங்கே அன்பு உறவுகளாக வரவேற்று எழுதி இருக்கின்றார்கள் அன்பு மக்கள். ரேவதியலே வடலூர் ஆனந்தன் அவர்கள், முகமது ராபிக் அவர்கள், அன்பு செல்வகுமார் அவர்கள் இங்கே ஒரு வாக்கியம் போட்டிருக்கின்றார்கள். வடலூர் ஆனந்தன் அவர்கள் முதலுக்குள் முதல் பாடல் பாட்டு சவாரி 32 வழங்குகிறார்கள். நமது சிந்தனை செல்வன் ஐயா அவர்கள் 100% வாக்களித்து ஜனநாயகத்தை காப்போம் எழுதியிருக்கின்றனர். இவ்வளவு தூரம் சிந்தனையில் கொண்டு வந்து மற்றவர்களை தூண்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வாக்களிப்பு எப்படி எங்களுக்கு பொருத்தப்படுகிறது எங்கள் வாழ்க்கைக்கு என்பதும் தெரிகின்றது. அந்த உறவுகளே சிறந்ததாக இப்பொழுது இருப்பது சில காலத்தால் சிறந்தது இல்லாமல் போகலாம். இன்று சிறந்தது இல்லை என்பது இன்னொரு நேரத்தில் சிறந்ததாக வரலாம். இது அத்தனையும் எங்கள் மனதிலே தான் இருக்கின்றது, எங்கள் கையிலே தான் இருக்கிறது, நாங்களுக்கும் வாக்கிலே தான் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது உங்களுக்கு 7 வாக்குகள் தரப்பட்டுள்ளன. வாக்களிக்கும் நேரம் ஆரம்பிக்கின்றது. வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடியும் ஆரம்பித்து விட்டது. நேரம் உங்களுக்கு சரியாக இப்பொழுது 10 மணி இரவு நேரம். இங்கிதமான நேரம் பொறுப்பற்ற வேறு எந்த பொறுப்பும் இருக்காது. வீட்டிலே சகல கடமைகளை முடித்துவிட்டு நீங்கள் சயனிக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த வாக்களிப்புக்கு நீங்கள் செலவழிக்க வருகின்றீர்கள். ஆறுதலாக சிந்தித்து பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து சீராக இருந்தால் இந்த வேளம் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் உங்களுக்குள் எது என்ன சிறந்தது என்று முதலுக்குள் முதலாக தெரிவு செய்து வருவதற்கு முதலாவதாக வருகின்ற நேயர் வாக்காளர் அன்பு ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். அவர்களோடு அழைத்து பேசுவோம். எங்கே ரேவதி, உங்கள் அழைப்பு சென்று விட்டது, மீண்டும் அழையுங்கள். அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 7 பாடல் உங்களுக்கு பரிச்சயமான பாடல், ஆனால் தெரிவு செய்த கடினம்தான். ஒரு சிலருக்கு பாடலை நான் சொல்லும் பொழுதே மனதிலே பதிந்து விட்டது. ஏனென்றால் இந்த பாடல் தான் சிறந்த என்று தீர்மானித்திருப்பார். ஆனால் பாடலுக்கு மேலே பாடலை கேட்கும் பொழுது அது சற்று கடினமாக இருக்கும். வணக்கம் வணக்கம் அன்பு மகளே, ரேவதி அவர்களே.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: அப்பா.
1: வணக்கம்.
2: வானொலி அணைத்து விட்டு வந்தேன்.
1: அணைத்து விட்டு வந்தீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி அல்லது வானொலி உங்களை குழப்பம் செய்து கொண்டிருக்கும். நேற்றைய தினமும் முதல் உறவாக வந்து வானொலியை அலங்கரித்து சென்ற நீங்கள் இன்றும் வந்திருக்கின்றீர்கள். இன்று பாட்டு சவாரி 32 கேட்டு பாடல்களை கேட்டீர்களா? இது அத்தனையும் உங்களால் அன்பு உறவுகளால் தெரிவு செய்யப்பட்ட பாடல். இன்று நான் தெரிவு செய்யவில்லை, நீங்கள் அனைவரும் தெரிவு செய்த பாடல்களை கொண்டு வந்திருக்கு. வாக்களிப்பதற்கு உங்களுக்கு அதிலே சிக்கல்கள் இருந்து தெரிவு செய்வதற்கு கொஞ்சம் கடினம் தானே இல்லையா?
2: இதுவே நாங்க அதுல முதல் 2வதா சொல்லிட்டு இப்ப மறக்கலையே, தான் முதல்ல சொல்றதுன்னு தெரியல.
1: இருப்பினும்
2: ஒரே இதுவா இருக்கு.
1: இருப்பினும் அதை ஒரு அளவு சுதாகரித்து நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வருகின்றீர்கள் சரியான முடிவோடு. அப்படித்தானே? சரி, அப்படியான நாங்கள் வாக்களிக்க முதலில் சென்று வாக்கை அழித்து விட்டு வந்து மீறியை கவனிப்போம் இல்லையா? சரி வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
0: தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார். இந்த சூரியன் வழிக்கு

தேங்காய கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன். அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பட்டாதம்மா கொண்டாடி அண்டா. அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பட்டாதம்மா கொண்டாடி அண்டா. மகாராஜா பிச்சை

0: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்த
1: வந்துவிட்டோம் பானலைக்குள் கலியகத்துக்குள் வந்துவிட்டோம். ரேவதி அம்மா, இந்த ஒவ்வொரு பாடலும் கேட்கும் போது உன்னதமாக இருந்தது, எல்லாம் ஒன்று சேர்ந்த போது ஒரு குழப்பமாகத்தான் இருக்கும், இதை தெரிவு செய்வது எதை தெரிவு செய்வது என்று. இருப்பினும் அந்த வகையில் விரைவாக தெரிவு செய்து முதலாவது நீராக வந்து இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த பாட்டு சவாரி நீர் விருப்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஆரம்பம் நீர் விருப்பத்தில் என்ன பாடல் கலந்து? அந்த திரைப்படுத்த பாடலா? என்ன பாடல்?
2: ஆமாப்பா, ஆமாப்பா, அதுல ஒரு பிரபல்யமான பாடல் இருங்கப்பா. ஜில் என்று காற்று வந்தது அந்த மலைக்கு, ஜில் என்று காற்று வந்தது அந்த பாடல்.
1: பாடலான் தான் முதல் அவியை, ஜில் என்று
2: காற்று வந்தது, நெல் என்று பேச சொன்னது
1: இனிமையான ஒரு பாடல். நாம பாடசாலை படிக்கிற காலத்துல இந்த பாடலை பாடி
2: இருக்கின்றோம்.
1: இப்படி இருந்திருக்கு இல்லையாமா, அப்பொழுது இப்படியான கூடுதல் வாய்ப்புகள் எல்லாம் இல்லாத காலத்தில், எங்களோட தொடர்பு சாதன வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த பாடலை கொண்டு இத்தனை பேர் நின்று கவனித்து காதலித்து என்னுடைய கல்லூரி காலம், என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் சின்ன பையன், ஜூனியர் சீனியர் இந்த பாடல்களை சைக்கிள் அப்படியே ஓடிக்கொண்டு போய் கூட்டம் கூட்டமா போய் இந்த பாடல் பாடிக்கொண்டு போவார்கள், மற்ற முறைத்து பார்ப்பார்கள், சிலர் இப்படி எல்லாம் நடந்த ஒரு பழைய கொண்டு வர. நல்லது மகளே, சொந்தமான பாடலை தந்திருக்கீங்க, பதிவும் சிறப்பு. அடுத்த நீர் அழைக்கின்றார், அவரிடம்
2: செல்கின்றேன்.
1: நன்றி முதலாவதாக வந்தாக்கு
2: நன்றி
1: உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. இது முன்னேற்ற வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. முதலாவது வாக்காளர் வந்து சென்றுவிட்டார், தன்னுடைய பாடலை தந்துவிட்டு இனிமையாக தெரிவு செய்து தந்து போனோம். ஆனா அவர் கூறினதும் அதான் ஒன்றோடு ஒன்று பொறுத்த மிகவும் முரண்பாடாக இருந்தது. இருப்பினும் ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்கின்றது, இது எடுப்பதா அதை எடுப்பதா என்று இருக்கின்றது. இருப்பினும் ஒரு பாடலை அவர் தெரிவு செய்து கொண்டு தந்து தன்னுடைய ரசனை தன்மையை காட்டி செல்கின்றார். அடுத்த உறவு ஷியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள், ஓடி வர வேண்டும் காட்டறைக்கு, வந்து பாடலை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். பாடலை கேட்போமா?

0: அடுத்த உறவு வாக்காளர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் என்பது மகளே சியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீங்களாம்மா?
1: இருக்கேன்பா, நல்லா இருக்கேன்பா.
0: இப்பொழுது குரல் எப்படி இருக்கின்றது, தொண்டை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய சுவையினம் சற்று குறைவா இருக்கின்றதா?
1: தண்ணீர்
0: வித்தியாசத்துல வந்திருக்கின்றீர்கள் தானே, சில சமயம் அது உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? சுகமாக இருக்க
1: வேண்டும். மழை அதிகமாயிடுச்சு.
0: ஓ, மழை அதிகமா இருக்கு. சென்னையிலேயே மழை அதிகம் தானே என்று அறிந்தேன். சென்னையிலேயே மழை தானே?
1: ஆமாப்பா, அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இங்கே வயல் வெளியெல்லாம் வடிகால் வசதி இருக்கிற இடத்துலயே தண்ணி அதிகமா இருக்கு.
0: ஓ, அப்படி என்றால் இன்னும் மோசமா இருக்கு.
1: அங்கெல்லாம்
0: அந்த இந்த நேரத்திலே தவளைகளுடைய சத்தங்கள் வருகின்றதா? இரவு நேரத்தில் தவளைகளுடைய சத்தங்கள்
1: இப்போ ரொம்ப வராதுப்பா. அதிகமா தண்ணி இருக்கும், அதனால வராது. இப்போ சத்தம் கேட்காது.
0: சாதாரணமா இருக்கு.
1: வயல் எல்லாம் முதல்ல ஆறுல தண்ணி வரும்ல, ஆரம்பத்துல வரும்போது வயல் எல்லாம் தண்ணி போயிருக்கும். அப்பதான் அந்த சத்தம்
0: நிறைய குதூகலத்துல போடுவார்கள் சத்தம் இல்லையா?
1: ஆமாப்பா, கொஞ்சமா தண்ணி. இப்ப நிறைய தண்ணி இல்ல, எல்லா இடத்துலயும் தண்ணி குள்ள.
0: வித்தியாசம் வித்தியான ஓசை, வித்தியாசமான ராகத்திலே எல்லாம் சேர்ந்து பாட
1: குடுக்குடு குடுக்குடு ஒண்ணு தர்றேன் தர்றேன்னு சொல்லும்.
0: ஒரு வார்த்தை கூறுவார்கள். நல்லது. ஏழு பாடலையும் கண்டிப்பாக வாக்களிக்க வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு அப்பாவிடம் பாருங்கள்.

0: இந்த மாளிகை
1: வந்து விட்டோம், காற்றலைக்குள் வந்து விட்டோம். நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்திருக்கீங்கள் மகளே. உங்களுக்கு சிரமமா இருந்ததா பாடல்கள் தெரிவு செய்வது? எல்லாம் முதல் பாடல்,
2: எல்லாமே முதலிடத்தில் நாங்க தேர்ந்தெடுத்தது.
1: முதலுக்குள் முதல் தெரிவு என்றால் சற்று கடினம் தானே இல்லையா? சரி, உங்களுக்கு நாளைய தினம் ஒலிபரப்பாகும் கதம்பம் நேயர் விருப்பத்திலே என்ன பாடல் விருப்பம்?
2: மாலா ஒரு மங்கள விளக்கு படம்பா.
1: மாலா ஒரு மங்கள விளக்கு,
2: ஒரு மங்கள விளக்கு.
1: அதுலே
2: பாடு கண்ணே பிபி சீரியஸ்
1: பாடுங்க பல்லவியை. நானாட நல்ல பாடல் அம்மா அந்த பாடல்.
2: நானாடனி நான் பாடனி ஆடு கண்ணே இசை என்ன கருத்து வரலப்பா.
1: நீ அற்புதமான ஒரு பாடல், சிறந்த பாடல். நானா ஒரு மங்கள விளக்கு, மங்கள
2: ஒரு மங்கள விளக்குப்பா.
1: மங்கள விளக்கு,
2: மங்கள விளக்குப்பா.
1: ஓ, மங்கள விளக்கு. ஆமா, நல்லது மகளே. அந்த பாடல் உங்களுக்கு நாளைய காட்டலை. இனிமையான ஒரு பாடல், நீண்ட நாள் நாங்கள் கேட்காத ஒரு பாடல் நாளைய தினம் உங்கள் உங்கள் சார்பில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை காட்டலையில் வந்து வாக்களித்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. அடுத்து வருகின்றார் எங்களுடைய அன்பு நெஞ்சம் வாக்காளராக வாக்களிப்பதற்கு முகமது ராபிக் அவர்கள். எங்கே முகமது ராபிக் அவர்கள், ஓடி வாருங்கள். வந்தீர்கள், மறைந்து விட்டீர்களே. என்ன நடந்தது? வந்தது போல் இருந்தது, மறைந்தது போல் ஆகிவிட்டது. இது முன்னிறுத்த முதல் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வந்து விட்டார் மீண்டும். வணக்கம், வணக்கம் முகமது ராபிக் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம். பகல் வணக்கம்.
1: பகலும் இரவும் சேரும் இங்கிதமான வேளையிலே வணக்கம் கூறி இணையின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: அப்படித்தான்
1: படிப்படியா குறைந்து முற்றாக குணமடைய குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: நல்லது. நன்றி, நன்றி.
1: நாங்கள் இப்பொழுது வாக்களிப்போமா? பாட்டு சவாரி 30.

0: வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கு
0: சிறப்பான பதிவை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த ஏழு பாடல்கள், முதலாவது பாடல்கள், முதலுக்குள் முதலை தெரிவது உங்களுக்கு கடினமாக இருந்ததா?
1: இல்லை இல்லை, கடினமான ஈஸியா இருந்தது, கடினமாக
0: கிடையாது. அப்படியானால் இந்த ஏழு பாடல்களும் இன்று நல்ல பாடல்களை தான் தெரிவு செய்து தந்திருக்கிறேன். அத்தனை முதலாவதா வந்த பாடல் தானே, அதனால் தான்
1: கேட்டிருந்தேன்.
0: ரசித்த பாடல்கள் நல்லது, நல்ல பாடல்கள் நம்பி நாங்கள் முன்னும் சந்திப்போம். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் நீ விருப்பத்தில்?
1: எனக்கு வந்து படம் வந்து தங்க மனசுக்காரன் படம் பெரு.
0: யாரையா தங்க மனசு, நீங்களா நானா?
1: ரெண்டு பேரும் பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கு, படிக்கத்தான் மனசு இருக்கு. அந்த பாடலையா?
0: பாட்டுக்குள்ளேதான் பாட்டு இருக்குதா? பாட்டுக்குள்ளே,
1: ஆமா, பாட்டுக்குள்ளேதான் பாட்டு இருக்கு, படிக்கத்தான் மனசு இருக்கு. அந்த பாடல்
0: சார், அந்த பாட்டை நாளை நாங்கள் பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கிறதை படிச்சு பார்ப்போம். உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அடுத்த உறவுகளுக்கு
1: நன்றி.
0: உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டுக்கு நாங்கள் பாட்டு சவாரி 32 பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சவாரி நன்றாக செல்கின்றது. ஒவ்வொரு வாக்காளர்களும் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்கின்றார்கள். விரைவிலே வந்து பதிவு செய்து விரைவிலே நாங்கள் தெரிவு செய்து முடிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வந்துவிடுவேன் என்று உங்களுக்கு தெரியும். காரணம், முதல் காரணம், நீண்ட நேரம் எனக்கு கடினம் தானே இருப்பது, அதனால் தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய நான் அளவலாவிக் கொண்டிருக்க வேண்டும், எழுதி கொண்டிருக்க வேண்டும், தெரிவு செய்வதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதனால் நீங்களும் ஒத்துழைப்பு தந்து விரைவாக வந்து நேரத்தை சரிப்படுத்துங்கள். ஏனென்றால் இங்கே ஆனந்தன் அவர்கள் கூறிவிட்டார், 100% வாக்களித்து எங்கள் ஜனநாயகத்தை காப்போம், இந்த ஜனநாயக முறைப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அவர் எங்களோடு உறவாடுகிறார். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஜனநாயகத்தின்படி உங்கள் உரிமை, உங்கள் கடமை. நன்றி. வாருங்கள், வந்து பாட

0: சிறப்பான பாடல்களைத்தான் நீங்கள் முன்பு முதலாவது பாடலாக தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அவற்றை கேட்கும் பொழுது எங்களை அறியாத ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருக்கின்றது. அற்புதமாக வந்து நீங்கள் படங்களை பார்த்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து முதலாவதாக தெரிவு செய்தீர்கள். 32 வாரங்கள் என்றால் 32 தடவை 7 பாடல்களாக எத்தனை பாடல்களை நீங்கள் கேட்டு தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அத்தனையும் உங்கள் உள்ளத்திலே இருந்துதானே வந்திருக்கின்றது. சரி, அடுத்த உறவு வருகின்றார், அவரை நாங்கள் அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் தர்மபுரியிலிருந்து உமையால் பேசுறேன்.
0: வர வேண்டும், வர வேண்டும், வருக வருக என்று உமையால் அவர்களே உங்களை வரவேற்கின்றேன். எங்களுடைய பாட்டை சவாரி 32 நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றாக இருக்கிறோம் ஐயா. தாங்களும் தங்கள் மகளும் நன்றாக இருக்கிறார்களா? மீராம்மாவும்
0: நலமாக இருக்கின்றோம். மகளே நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறினீர்கள், வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: தொடர்ந்து ரெயின், மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. விட்டு விட்டு
0: தொடர்ந்தும் விட்டு விட்டும் ரெயினும் மழையும் வந்து கொண்டிருக்கின்றது, அப்படித்தானே? ஆங்கில மழையும் தமிழ் மழையும் பெய்கின்றது. அதுல ரெயின் எது, மழை எது? ரெயின் எப்படி இருக்கு, மழை எப்படி இருக்கு? எது தூடுகிறது, அது எது நல்லா பெய்கிறது? ஆங்கிலத்திலே மழையும் தமிழிலே மழையும் ஆங்கிலத்திலே குளிர்மையும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இதெல்லாம் தாங்குவதென்றால் எப்படி எப்படி தாங்குகிறீர்கள்? எத்தனை வருடங்களாக தாங்குகிறீர்கள்? நல்லதம்மா, நல்லது. சிறப்பு. இப்ப நாங்கள் 7 பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். 7 பாடல்களுக்குள்ளும் இந்த பாடல் சிறந்த பாடல் தெரிவு செய்ய வந்திருக்கின்றீர்கள். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு சென்று பாடலுக்கு வாக்களியுங்கள். வாருங்கள் என்னோடு.

0: நீங்கள் பார்த்த பார்க்காத திரைப்படமா இருந்தாலும் கேட்ட பாடல்களாக கேட்காத பாடல்களாம் இருந்திருக்கலாம், பழைய பாடல்களும் இருக்கின்றது. இந்த ஏழு பாடல்களும் முன்பு முதல் வரிசையை பெற்ற பாடல் ஒவ்வொரு வாரத்திலும், அதனால் தான் இன்று முதலுக்குள் முதல் தேடுகின்றோம். இந்த ஏழுக்குள்ளே வந்து சிறப்பாடல் தேடுகின்றோம். நல்லதோர் போட்டி நாளைய தினம் உங்களுக்காக கற்றலை நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் விருப்பத்திலே கதம்பம் நேர் விருப்பத்திலே
1: சொல்ல வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா,
0: நல்ல பாடம். கலை வளர்ந்து மறந்து விட்டால் கேளடா கண்ணா. குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை குழந்தைகளை வைத்துதான் அந்த குறைகளை கூறுவார்கள். சிலர் குடும்பத்திலே கணவன் மனைவி மன குறைகளை நேரடியாக கூற முடியாது, குழந்தையை பார்த்து கூறுவார்கள். இல்லை அது எங்களுக்குள்ளே இருக்கிறது தானே, அதெல்லாம் வந்து சீண்டல் கோபங்கள், இதெல்லாம் வந்து சின்ன கோபங்கள். நாங்களுக்குள்ளே பரஸ்பரம் அதை கொட்டி பகிர்ந்து மனதுக்கே வச்சிருக்காம வெளியே கொட்டி பகிர்ந்து விட்டு விட்டு அந்த குழந்தை அதிலே
1: படுகிறேன்.
0: கணேசனும் சாவித்ரி அம்மாவும்
1: நினைக்கிறேன்.
0: நல்ல பாடலம்மா அந்த பாடல். நாங்கள் பாடலை பற்றி தானே பேசணும். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற பாடல் களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து உங்களுக்கு நாளைய தினம் முன்னிலத்தமிழ் வானொலியின் நேயர் விருப்பத்திலே கதம்பம் நேயர் விருப்பத்திலே ஒலிபரப்பாக்கப்படும். இன்று உங்கள் தெரிவை நாங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் முடிவில் இன்று ஏழு பாடலும் இந்த பாடல் முதலாவதாக வருகிறது என்று அறிந்து கொள்ளலாம் இல்லையா? நல்லதம்மா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பான பதிவு தந்திருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி.

0: அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்.
1: இனிமையான இந்த பாடல் கூட இது எப்ப எந்த காலத்தில் வந்த பாடல்னு தெரியவில்லையே என்று இயங்கக்கூடிய வகையில் இந்த பாடல் புதிய பாடலா பழைய பாடலா என்று வந்த உறவுகளில் ஒரு சிலர் கேட்டிருக்கின்றார்கள். அப்பா சிறந்த பாடல், அதனால்தான் நீங்கள் முதலாக தெரிவு செய்து தந்தீர்கள். ஆனால் முதலுக்குள் முதலை இன்று தேடுகின்றோம். பாட்டு சவாரி 32 இலே

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ். பணி இருந்தாலும்
1: அளிப்பதென்னு
0: ஓடி வந்து வணக்கம். பணி இருந்தாலும் சொந்த பணியை விட இந்த பணி சிறந்ததென்னு ஓடி வந்து விட்டீர்கள். வணக்கம். நலமா இருக்கின்றீர்கள் அம்மா? எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா வளமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: நல்லது நல்லது. ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கும். உங்களை அன்பு வந்து உங்களோட இருந்து கொண்டிருக்கும். சுவாசிக்கின்றீர்களா நன்றாக, அல்லது மூச்சு பிடிச்சு வேலை செய்கிறீர்களா?
1: இல்ல, சுவாசிக்கிறேன் ஐயா. அதாவது எங்க வேலை எப்படின்னா, அப்படி அவ்வளவு டைட் இதாகவும் இல்ல, அவ்வளவு இது இதாகவும் இல்ல.
0: அதுவாக இதுவாகவும் இல்ல. அதனால தானே உங்களை ஊரை விட்டு ஊர் அழைத்து வைத்திருக்கின்ற எனக்கு தெரியும்.
1: இல்ல, லூசா உடவும் இல்ல. அதை கொல்லாமல் கொல்லுகின்றார்கள்.
0: இல்லை, அவர்கள் செய்தாலும் அதை நீங்கள் சூட்சமாக அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தாக்கு பிடித்து செய்யும் தொழிலே முக்கியமானது, கடமை என்று சொல்லி அதை செய்வதற்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் நல்ல ஜெயாரோக்கியத்தையும் மனபலத்தையும் கொடுக்க வேண்டும் இறைவன் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்போமா?
1: நன்றி செல்வம் ஐயா.
2: அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, மரணம் என்னும் கூறு வந்தது. அது மங்கை என்னும் வடிவில் வந்தது.

0: தண்ணீர் சுடுவதென்ன?
1: காற்றலைக்கு வந்து விட்டோம் அன்பு ஜோஜ். அங்கே நீங்கள் இப்ப யாருக்காக, அது பெரிய மாளிகையை தானே இருக்கின்றீர்கள், நீங்க அதை பார்த்து பாடுவதுண்டா சில தேவர், யாருக்காக இந்த மாளிகை, யாருக்காக உங்களுக்குள்ளே வாழி பார்ப்பீர்களா? ஒரு சில நேரங்கள் அப்படி எண்ணம் தானே, வீட்டு நினைவுகள் எல்லாம் வந்து குழந்தைகளை மனைவியை விட்டு.
2: ஆமாங்க ஐயா, இந்த வேலை யாருக்காக,
1: இந்த வேலை யாருக்காக விட்டுட்டு ஓட வேணும் போல இருக்கா? ஓட முடியாது,
2: ஓட ஆமாங்க ஐயா. இதே நம்ம ஊர் சைடா எதுவுமே வேணாம், விட்டுக்கிற ஓடி இல்லை. இப்ப எங்க ஓட முடியாது, அந்த பக்கம் எங்கேயும் ஓட முடியாது.
1: பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் உங்க கையில?
2: ஆமா ஆமா,
1: உங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன். ஏனென்றால்
2: அவங்க கையில ஐயா
1: இல்லை. அது காரணம் வெளிநாடு வெள்ளை போயிருக்கேன். காரணம், முதல் காரணம், நாங்கள் தொலைத்து விடுவோம். எங்களோட உடமை, நாங்கள் உடல் பொருள் ஆகிய எங்கள் அத்தனையும் அவர்கள் தான் பொறுப்பு, ஜவாப்தாரிகள் அவர்கள் தான். ஏதாவது நடந்தால் அவர்கள் தான் ரெண்டு அரசாங்கத்துக்கும் பதில் கூற வேண்டும். அதனால் அவர்கள் மிக கவனமா இருப்பார். நல்லது ஜோஜ் அவர்களே, அடுத்த உறவும் பெறுகின்ற என்ன பாடல் நாளைய தினம் தர வேண்டும் உங்களுக்கு?
2: நாளைய தினம் கதம் நேர் விருப்பத்திலே ஜெய் பீம் படத்திலிருந்து மண்ணிலே ஈரம் உண்டு,
1: ஓ அந்த
2: காட்டை பூவும் உண்டு.
1: எப்படி அந்த திரைப்படம்?
2: வைக்கம் வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல்
1: அந்த பாடல் இல்லையா? மண்ணிலே ஜெய் பீம் திரைப்படத்து பாடல், இரண்டாவது ஜெய் பீம் பாடல் நீங்கள் தான் கேட்கிறீர்கள். ஜெய் பீம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பாடலை தருக இந்த மாதிரி உறவு அழைக்கின்ற அவரிடம் செல்லட்டும்.
2: நன்றி நன்றி
1: நன்றி.
2: வாழ்த்து.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காத்தலைக்கு வந்தீர்கள், அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதே, வர வேண்டும், மீண்டும் வந்து விட்டீர்கள். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். காத்தலையில் இருக்கும் உங்கள் குரல் நல்ல குரலாக இருக்கின்றது, அறிந்து கொள்ளலாமா நீங்கள் யார் என்று?
3: காரைக்கால் மேல ஓடுவதை சேப்பு விஜயராகவன்.
1: சேப்பு விஜயராகவன், ஏன் அப்படி கேட்டேன் என்றால், இரண்டு மூன்று தடவை நான் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் அந்த கம்பீர குரலை கேட்க ஆவலாக இருந்தது, மற்றவர்கள் கேட்க வேண்டும். எப்படி இருக்கீங்கள் விஜயராகவன்?
3: மழையோட
1: இருக்கிறேன். பத்து நாட்களாக மழையோட இருக்கிறோம். உங்கள் பதிவுகள் நான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். குரலை தான் நான் பெயரை கேட்டேன். தொடர்ந்து மழை பெய்கின்றதா, விட்டு விட்டு பெய்கின்றதா?
3: பத்து தினங்களாக தீபாவளிக்கு முதல் நாள்லிருந்து, தீபாவளிக்கு மழை கிடையாது, மத்த நாள் மழை தான் பெய்ஞ்சிட்டு.
1: அப்புறம் சூரன் பேர் செவ்வாய்க்கிழமையா நாளைக்கு இல்லையா? சூரன் பேர் நாளைய தினம்.
3: சூரசம்ஹாரம்
1: என்பது எங்களுடைய தமிழ் சொல்ல அல்ல, இருப்பினும் சூரன் போர் என்று ஒரு பெயர் வைத்தார்கள். சூரனுக்கும் முருகனுக்கும் போர், அதாவது மனதில் உள்ள அசுரத்தன்மைக்கு, அறத்துக்கும் நரத்துக்கும் போர். நல்லது. அது நாளே அங்க திருச்செந்தூர்ல மிக சிறப்பாக நடக்கும் இந்த சூரன் போர் இல்லையா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் விஜயராகவன். உங்களுடைய அன்பு ஆதரவு வேண்டுதல் அத்தனையும் அத்தனையோடு நான் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு, காற்றில் இருந்து பேசக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றார் இறைவன். அதற்கு மூல காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான், வேண்டுதலும் தான். நல்லது,
3: ரொம்ப நன்றி.
1: வந்த வேலையை பார்ப்போம். வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? முதல் முதல்
3: செல்வோம்
1: செல்வோம்.
4: இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்த

0: நிலமா நிலமா இருக்கின்றார்கள். பணிக்கடமை அவர்களது வானொலி பணி, என்னை கவனித்துக் கொள்ளும் பணி, வீட்டு பணி என்று ஏகப்பட்ட பணியில இருக்கின்றார். நலமாக இருக்கின்றார். நேரம் தான் பற்றாக்குறை மகளுக்கு. அவருக்கு 24 மணி நேரம் போகாது, 24 மணி நேரம் போகாது. இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவனை கேட்டுக் கொடுக்க வேண்டும், 2 மணி நேரம் கூட குறைவு. நல்ல விஜயராகவன் அவர்கள் நலமாக இருங்கள், மழைக்காலம் கவனமாக இருங்கள். உங்க பதிவுகள் எல்லாம் பார்த்தேன், நல்ல நல்ல பதிவுகள் போடுகிறீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் மகனே, வணக்கம்
1: ஞானதேவன். வணக்கம் அப்பா.
0: நண்பர்கள் வணக்கம். பேச்சோடு பேச்சு நான் விஜயராகவன் நாளைய தினம் என்ன பாடல் என்று கேட்கவில்லை, அவர் வந்து தருவார் என்று எண்ணுகிறேன். முடிந்தால் வர வேண்டும் விஜயராகவன். சரி ஞானதேவன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்றீர்கள். அங்கே நாச்சியார் கோவில் பக்கம் எப்படி இருக்கின்றது? மழை
1: மழை அதிகமாக இருக்கிறதுப்பா. இப்பொழுது கொஞ்சம் மழை விட்டு இருக்குது, ஆனா பனி பெஞ்சிட்டு இருக்குப்பா.
0: ஓ, பனி விட துவங்குது. மழையும் பனியும் மாறி மாறி.
1: ஆமாப்பா,
0: நாளைய தினம்
1: மாறி மாறி.
0: ஓ, அப்ப பனி செய்யறீங்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: வீட்டுக்கு வந்து விட்டப்பா, வீட்டுக்கு வந்துட்டப்பா.
0: மழை தானே, ஒன்றும் செய்ய முடியாது. அதிக மழையில நனையக்கூடாது. உங்களுக்கு உடல் நலமும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று மகள் கூறியிருந்தார். சீராக இல்லை, உங்களோட உடல்நிலை சீரான நிலையில் இல்லை என்று. அப்படித்தானே?
1: ஆமா, உண்மைதானப்பா.
0: கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நீ என்ன செய்வது?

0: நல்ல பாடல் தெரிவுபடுத்திருக்கின்றீர்கள். பாடலை தெரிவு செய்த நீங்களே உங்கள் பாடலை திருப்பி செய்வது போன்று தெரிவு செய்வது போன்று நாங்கள் தானே தெரிவு செய்யும் பாடல். அதற்குள்ளே முதலுக்குள் முதல் கண்டுபிடிக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தரப்படும்?
1: ஒரு ஓடையில் அறியாத படத்திலிருந்து தலையை குனியும் தாமரை.
0: இனிமையான ஒரு பாடல், பாடல் பிரபுவரன் அவருடைய நடிக்கிற வந்து பாடல் தலையை குனியும் தாமரை. அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் உங்களுக்கு காற்றலை தருகின்றேன். இப்பொழுது இன்னொரு உறவு வருகிறேன், அவரை அழைக்கட்டுமா மகனே?
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாளை பாடல் வந்து அண்ணாத்தை படத்துல வாசாமி வாசாமி. அதனால அண்ணாத்தை
0: அண்ணாத்தையிலிருந்து வாசாமி வாசாமியா?
2: வாசாமி ஆமா. குருமூர்த்தி ஜெகன் சமீர் பாண்ட பாடல், மூன்று பேர் பாண்ட பாடல்.
0: ஆரம்பம் எப்படி இந்த பாடல் ஆரம்பிக்கும்?
2: அது மியூசிக்கல் ஆரம்பிக்கையா?
0: ஆரம்பித்து முதல் எழுத்து வாசாமி என்று பெறுகிறதா அண்ணாத்தை என்று பெறுகிறதா?
2: வாசாமி தான் வரும்.
0: வாசாமி நல்லது. அந்த பாடலை தருவேன். மீண்டும் வந்து பாடலை தந்ததுக்கு நன்றி ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் விஜயராக.
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இது மனிதர்கள் வானொலி 24 மணி நேரம் நமச்சிவை. வாருங்கள், வந்து பாடலை கேளுங்கள். கேட்டுவிட்டு

தனக்கு யார் தருவார் இந்த அறியாதனும் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியார்.

0: வணக்கம் வணக்கம் சிங்கக்குட்டி லக்கம் ஒன்று செல்வகுமார் எம்ஆர் செல்வகுமார் வணக்கம் வணக்கம் மகனே நலமாக இருக்கின்றேன் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
1: நலமாக இருக்கிறேன்
0: உங்களுடைய பணி முடிஞ்சு விட்டதா
1: முடிஞ்சிருச்சுப்பா முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு
0: புதுக்கோட்டையில மழை
1: ரெண்டு பேரும் ஆட்டோல வந்து மழை பெஞ்சிட்டே
0: ஓ அதனால ஆட்டோ பிடிச்சி வந்து விட்டீங்க நினைந்தீர்களா குடை கொண்டு வந்தீர்கள்
1: இல்ல குடையை எடுத்துக்கிட்டு தான் இப்ப ஓட்டு போடுறதுக்காண்டி ஆட்டோ பிடிச்சி அனுப்பிட்டோம்
0: ஓட்டு போடுறதுக்கு குடை பிடிச்சு கொண்டு வந்தீர்கள் அங்கே வாக்குச்சாவடிக்கு குடை கொண்டு போகணும் குடை வாக்குச்சாவடி கொண்டு போக முடியாது நீங்கள் ஒவ்வொரு தலைமையும் கொண்டு அங்க போனால் ஒரு பொருளை விட்டு விட்டு வந்து விடுவீர்கள் அதனால் நீங்க மோகன அவடம் கொடுத்து விட்டு நீங்க முதலில் செல்லுங்கள் அப்படியா
1: கையுறையோட
0: வந்துட்டீர்கள் அங்க மைபூசுவார்கள் கலட்டி விட்டு தான் மைபூச போன சரியா அங்க இடம் பிடிக்க கூடாது ஒண்ணுக்கும் பாருங்க வாக்குச்சாவடி.

வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கம்

0: கல்யாணவாடியை விட்டு கல்யாணத்துக்குள் வந்து விட்டு எல்லா பொருளும் எடுத்துக்கொண்டு வந்தீர்களா? நீங்களும் ஜோர்ஜும் எங்களுடைய யாரு பாருக்கும் போனா குழப்பம் பண்றது உண்டுதான். ஆனாலும் நீங்க கண்ணியமான பையன்.
1: ஆமாப்பா, ரெண்டு பேரும் நல்லவங்க இருந்தா ரெண்டு பேரும் குழப்பம் பண்றது.
0: மூன்று பேரா போயிச்சாரு?
1: மூன்று பேர் ஆயிட்டோம்.
0: ஆனால் ஜோர்ஜ் இப்போது பதில் கவனம், அங்க போனா தொடுக்கு இல்லாம இருப்பார். நல்ல பிள்ளை மாதிரி இருந்து வாக்க மட்டும் பதிஞ்சு விட ஓடி வந்துருவார். ஆனா இந்த பாரத்தில் போகும் போதே வேலை பண்ணி கொண்டு போவார். சரியா? நல்லது. நாளைய தினம் என்ன பாடல் மகனே தர வேண்டும்?
1: அப்ப நாளைய தினம் வந்து பொம்மை கல்யாணம் என்ற படத்துல அன்பே நீ எங்கே நான் அங்கே
0: அன்பில்லாமல் வம்பு வந்தா நீங்க ஓடி விடுவீர்களா? அப்ப நாங்கள் கேட்டது அன்பே நீ எங்கே நானும் அங்கே. நீங்கள் அன்பே நீ அங்கே நானும் அங்கேன்னு கூறுவீர்கள். அப்படியா? எங்க பாடிக்காடு
1: அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே?
0: வேலத்தினத்துலதான். அப்படித்தான் கல்யாணத்திலேதான் எல்லோரும் பொம்மை கல்யாணம் தான் நடக்குது. பொம்மை கல்யாணத்தை நல்ல பாடல் தந்தீர்கள். அங்கே தண்ணி தான் நல்ல பாடலை பற்றி உங்களுக்கு விமர்சனம் வேண்டாம். இணைந்து சிறப்பித்த வாழ்த்துக்கள் மகனே. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். அங்கே அடுத்த வாக்காளர் மோகனாவை அனுப்புங்கள்.
1: இந்த அடுத்த வாக்காளர்
0: வந்துவிட்டார். ஆமா, வணக்கம் மகளே. மோகனா பாட்டு சவாரி எங்களை இணைக்கின்றது அப்பாவையும் மகளையும். நலமா இருக்கின்றீங்களா மகளே? பணி எப்படி? வீட்டு பணியோட அந்த பணி, அந்த பணியோட வீட்டு பணி என்று உங்களுக்கு பணி சுமையை கொடுக்கின்றது இல்லையா? ஆனால் அப்படி இருந்தாலும் அதுல ஒரு சுகம் உண்டுதானே மகளே? கடமை செய்யும் போது பணியோடு பணியாக சுகம் உண்டு. மக்கள் அப்படி இருக்கின்றார்கள். பேர குட்டிகள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்றாங்க இல்லையா? காலம் அப்படித்தான், வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கவும் முடியாதுதான். இருக்காமலும் விடையலாது. அப்படி இருக்காமல் விட்டாலும் வாழ்க்கை பயணத்தை எப்படி நகர்த்துவது? கடினமாகத்தான் இருக்கும். அதற்காக அம்மா அம்மா என்ற பாத்திரத்தை ஏந்தியவர்கள் அந்த கடமையோடு கடமையாக இதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரியா? இறைவன் துணையும் நல்ல பழைய கடன். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.

0: மக்களோடு மக்களாக ஒருவருக்கு பரஸ்பரம் உரையாடலாம், விடைய நேரத்தில் பேசிக் கொள்ளலாம். வீட்டில் மட்டும்தான் கணவன் பிள்ளைகளோடு மட்டும்தான் இருந்த உங்களுக்கு வெளியே பணியாளத்துக்கு
1: சென்ற
0: கொஞ்சம் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நீங்கள் புரட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வாழ்க்கை என்றால் என்ன, ஒவ்வொரு வாழ்க்கை இப்படித்தான், மற்றவருடைய அப்படித்தான் ஒப்பீடு செய்து பார்த்து அதில் சிறந்த வழிகளை உங்களுடைய அனுபவத்தை அவர்களோடும் அவர்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை இனிக்கும். தனியொன்று இருக்காமல் அதனால அப்படித்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் சுமை புரியும் ஒவ்வொருவருடைய, எனக்கு மட்டும்தான் சுமை. சிலர் மனம் நொந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தவர்கள் கூறும் பொழுது அதை நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. பல விதமான நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக நல்ல தேவாரோக்கியத்தோடு மனநிலையோடு வாழ வேண்டும், என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பா வாழ்த்து. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் தர வேண்டும் கலம்பத்திலே?
1: நாளைய
0: நல்ல பாடல், பாடல் ஒரு மென்மையான பாடல் அந்த பாடல் நிலாவேவா. வாழ்த்துக்களம்மா, நல்ல பாடலை தந்தீர்கள், மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பான நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து கணவன் மனைவியாக வந்து வாக்களித்து அளித்து செல்கின்றார்கள், தனித்துவமாக வந்து வாக்களித்து செல்கின்றார்கள். உலகின் பல பாகம் இருந்து வர வேண்டும் என்று கூறி இன்னும் வாக்குச்சாவடிகள் வருமே இருக்கின்றது, பல வாக்காளர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்கும் முகமாக வந்தவர்கள் நாசூக்காக வாக்கினை தந்து அழகாக நேரத்தை ஒதுக்கி செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. வாக்குச்சாவடியிலிருந்து நல்ல பதில் வந்திருக்கின்றது. இந்த உடை பார்த்து இந்த அன்பு உறவு வருகின்ற தொல்லை கொடுப்பவர், வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்களுடைய குளப்படி சிங்கம் வர வேண்டும் வர வேண்டும், வாக்குச்சாவடிக்கு வந்து குளப்படி செய்வதா என்று அறிகிறோம். இதுக்கு மேல் வந்த இதற்கு முதல் வந்து உலகம் பேசும்பொழுது உங்களுடைய பேர் இங்கே அடிபட்டது, அவ்வளவு தூரம் அங்கே பதிஞ்சிருக்கிறார்கள். உங்களை எப்படி இருக்கிறீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
2: இருக்கிறேன்,
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக. இன்னும் பூரணம் இல்லாத விட்டாலும் உங்களோடு வந்து பேசக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி கூறிக்கும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இழுக்கின்றது இருக்கின்றது.
2: சரி, அன்பு
0: நாங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை சேர்ந்து அங்கே குழப்பம் பண்ணுவோமா? முதல்ல போக வேண்டாம், நான் தான் கூட வரணும். உங்களுக்கு அறிஞர் விடல, எல்லாம் பெண்ணாதிகாரம், எல்லாம் குழந்தைகளாக அங்கே இருக்கின்றார்கள். பாடசாலை மாணவிகள், பகுதி நேர வேலைக்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள், பெரியவர்களும் வந்திருக்கின்றார்கள், அதிகாரிகள் பேரதிகாரி மிகவும் கண்டிப்பானவர், கவனம் எல்லாம் கையுறைகள் கொண்டீர்களா, முகக்கவசம் போட்டீர்களா, அடையாள அட்டை ஆதார அந்த கையில போற மையா? கடந்த வாரம் நீங்க நீங்களாகவே சென்று மையெடுத்து பூசினீர்கள் என்றெல்லாம் அறிந்தேன். சரி, வாங்கி பாருங்கள்.

0: இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம்.
1: நலம் கொடுங்கள் அவர்களுக்கும். சரியா, கேட்டு இரண்டு குரல் நிகழ்ச்சிகளை பத்தி என்ன கூறுகிறார்கள் நல்ல நிகழ்ச்சி அல்லது இது சரியில்லை அப்படின்னு கூட மாட்டார்களா?
2: அவங்க நம்மள மாதிரியே அவங்களும் தேசிக்கிறாங்க.
1: இலங்கை இந்தியாவில இருக்கிற தேசிய மக்கள் எங்கள் அன்பு உறவுகள் பேசும் பொழுது கூறுவார்கள், இப்படி எங்களுக்கு துபாய், சவுதி அரேபியா போன்ற இடங்களில் இருந்து உறவுகள் பெற வேண்டும். அங்கே உள்ளவர்களுக்கு வேறு இந்த வானொலி கேட்பதான ஒரு தொழில். உங்க வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நினைச்சா, ஆமாம், நானும் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு, ஆனா நான் இருந்தது சிங்கப்பூர் என்றபடியால் அங்கே தமிழ் இருந்தது. துபாய் போன்ற உங்களோட சவுதி அரேபியா போன்ற பகுதியில் தமிழ் இல்லை தானே, அதனால் உங்களுக்கு தமிழ ஆதல் கூட வானொலி இப்ப நெட் வசதி இருக்கவே தட்டி பார்ப்பது உண்டு இல்லையா? நல்லது. அப்ப என்ன தருவோம் உங்களுக்கு?
2: வசந்தி படத்துல இருந்து ரவிவர்மன் எழுதாத கழிவு.
1: ரவிவர்மன் எழுதாத கழிவு, அவ்வளவு அழகா?
2: ஆமாப்பா,
1: ரவிவர்மன் எழுதுதான் சிறப்பா இருக்கிறது. இது அவனே எழுதாத கழிவு உனக்கு, அது ஏன் வசந்தி வசந்தன் இல்லையா? அப்படி
2: வசந்தன் நீங்க
1: தான் வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
2: வளமாக நலமாக
1: மீண்டும் சந்திப்போம்.
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. அடுத்த உறவு ஓடி வருகின்றார். 2-3 முறை அடைத்து விட்டு ஓடி வருகின்றார். வணக்கம் வணக்கம் என்ற இளைய தலைமுறை ராஜராஜன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் வர்மபுரியிலிருந்து ராஜராஜன்.
1: வணக்கம் ராஜராஜன், நலமா இருக்கீங்களா ராஜராஜன்?
3: ஐயா நலமா இருக்கேங்க, நீங்க எல்லாரும் நலமாயா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்களை பற்றி மகிழ்வாக இருக்கின்றோம் எண்ணிக்கொண்டு. எங்களுக்கு ஒரு இளைய தலைமுறை, ஒரு கம்பீரமான தலைமுறை ராஜராஜன் வந்திருக்கின்றார் என்று. நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள், எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? நல்லது நல்லது நல்லது.
3: எல்லாரும் நலமையா?
1: எல்லோரும் நலம். பணியெல்லாம் முடிந்து விட்டதா?
3: முடிஞ்சிச்சுங்கய்யா.
1: அங்க மழை மழை பொழுகின்றது என்று அறிந்த உண்மைதானா?
3: ஆமாங்க, சாரல் மழை.
1: சாரல் மழை என்றா கூதல் இருக்குமே?
3: கண்டிப்பாக.
1: அந்த சாரலில் வரும் கூதல் ஒரு உடலை தரக்கூடிய கூதல் இல்லையா?
3: கண்டிப்பா.
1: ஏதோ தேவைப்படுவது போல இருக்கும் உங்களுக்கு. நல்லது, நாங்கள் இப்போது வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் மகனே,

வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக

0: கலையகத்துக்குள் வந்து விட்டோம். இந்த பாடல்கள்லே வந்த திரைப்படங்கள், நீங்கள் பிறக்கக்கு முந்தி வந்த திரைப்படங்கள் மகனே. ஆனால் அந்த பாடல்கள் அத்தனையும் அகமி தத்துவங்களை தாங்கி வந்த பாடல்கள். அதனால்தான் இப்பொழுது வரும் புதிய படங்களை சில வரிகளை சில படங்களின் பெயர்களை சேர்க்கிறார்கள். ஏனென்றால் பிரபலியமானது மக்கள் தெரிந்த யாரும் அவர்களும் வருவார்கள், தங்களுக்கு மக்கள் தொகை கூடும், டிக்கெட்டுகள் விடப்படும் என்று போடுகிறார்களே தவிர அங்கு போற எதுவும் இல்லை. அதை அவர்கள் கொடுங்க.
1: ஒரு பாட்டு இருக்குமா, நான் பிறந்து விட்டேன் ஐயா. நான் அந்த படத்தை நேரில் தியேட்டர்லயே போய் பார்த்தேன். எஸ் கே சூர்யா படம்
0: அதான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அந்த
1: வியாபாரி படம்
0: வியாபாரி நல்ல ஒரு கருத்தோடு தந்த திரைப்படம் நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலை தந்த நாளைய தினம், நாளைய தினம் உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்? கதம்பம் நீயர் விருப்பத்தில்
1: நாளை வாழ்க்கை என்ற திரைப்படம், வாழ்க்கை என்ற திரைப்படத்திலிருந்து மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதா உன் வேலையை காட்டு, அந்த பாட்டுங்களா
0: திருந்து திருந்து முதல்
1: அருமையான
0: மெல்ல மெல்ல கைய
1: என்னை தொட்டு, மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதா
0: உன் வேலையை காட்டு. நல்ல பாடல், நல்ல வரிகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள். இந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே ஒளிபரப்பாகும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு,
1: எனக்கு
0: சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி அன்பு மகனே ராஜராஜன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: இது மனித தொழில் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை. இப்பொழுது கனடாவில் நேரம் பட்டப்பகல் நண்பகல் 12 மணி 26 நிமிடங்கள். பட்டப்பகல் என்று ஒரு வார்த்தையை கூறியிருந்தேன். அப்படி நாங்கள் பேச்சு வழக்கில் கூறுவது நண்பகலைத்தான். நல்ல வெளிச்சமான பகல் நடுப்பகல் என்பதை அப்படி கூறுவார்கள். அடுத்த உறவு வருகின்ற அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் தலைவர் அவர்களே வணக்கம்.
2: ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இங்கயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கின்றேன் ராஜ்குமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேங்க ஐயா. அம்மா நல்லா இருக்காங்களா?
0: அம்மா நலமாக இருக்கின்றார்கள், ஓய்விலே இருக்கின்றார்கள். அவருக்கு பணி கூடி விட்டது, கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருக்கின்றவருக்கு. அத்தோடு இது என்னுடைய பாட்டு சவாரி, என்னுடைய நிகழ்வு தானே, வரத்தானே வேண்டும்.
2: நாங்கள்
0: வாக்குச்சாவடியை விட்டு தலைவரத்துக்குள் செல்வோமா முதலில் வாக்கு அளிப்பதற்கு?

0: ஊறுகாய கொண்டா உன்னை போட்டுக்கிறேன். அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் பொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் பொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா என்ன பாட்டு
1: வந்துவிட்டோம், கலியகத்துக்குள் வந்துவிட்டோம். ராஜ்குமார் மேடம் இருக்கிறார், இந்த பாடல்களும் முதலாவது இடத்தை பிடித்து வந்த பாடல்கள், அதிலே உங்களை தந்து விட்டீர்கள். இதில் சில பாடல்கள் நீங்கள் பிறப்பதற்கு முந்தி வந்த பாடல்கள், ஆனால் நீங்கள் ஊடகங்களில் கேட்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
2: ஆமாங்கய்யா.
1: நல்ல தெரிவித்தே கடினமாக இருந்ததா உங்களுக்கு இதை தெரிவித்து? உங்களுக்காக நான் ஒளிபரப்ப
2: படம் விசில்.
1: ஓ விசில், எப்படி விசில் அடிப்பது?
2: விசில் அதே அதே தாக்க, இதோட சத்தம் அதிகமா அடிப்பாரு காலேஜில்.
1: ரெண்டு விரல் வாயில வச்சு இழுத்து முருகா அதிரும் இல்லையா? எங்களுக்கு அப்படி செய்யும்
2: எட்டாவது படிப்போட கத்து
1: கொடுத்துட்டாரு.
2: அழகிய அசுரா, அழகிய அசுரா, அத்து நீர ஆசை இல்லையா பாடல் வரையும்.
1: அசுரனை போய் அத்து முறை சொல்லி கேக்குறாரே. அப்ப மனிதனை விட அசுரன் காதல் மன்னமா?
2: அப்படிதான் இல்லைங்க, மன்மதனோட யாரும் இல்லைங்க.
1: அழைக்கின்றீர்கள் அழைக்கிறார்கள். எதிரே மோனைக்கா அசுர அசுரையும் அசுரனை பார்க்கவே முடியாது ஐயா. பார்க்கும்போது அருவறுப்பா
2: வாலி வாலி நினைக்கிறீங்க
1: இல்ல? அருவறுப்பா தான் படைத்திருக்கின்றார்கள் அசுரனை. அவனை கொண்டு வந்து அழகிய அசுரா என்ன அணைக்க விருப்பம் இல்லையாண்டு அப்படி கேட்க முடியும். ஒரு கவிஞர் இந்த இதை கொண்டு வந்து பூத்தி இருக்கு
2: பாடல் பாருங்க அப்படி இருக்கு.
1: அப்ப நம்மளுக்கு இல்ல அசுரன் என்றால் இப்பொழுது அசுரன் அழகன் மன்மதனை விட திறந்த வேண்டும். ஒரு ஒரு பெண் ஆசைப்பட்டு அழைய இவனுக்கு அழைக்க விருப்பம் இல்லையான்னு கேட்டா அவன் எவ்வளவு அழகனாக இருக்க வேண்டும், சிறந்தவனா இருக்கணும். மனிதர்களை விட மன்மதனை விட அசுரன் சிறந்தவன் இந்த பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு பெரிய விருதம் கொடுக்கிறார்கள்.
2: பாடல் பாடல் அந்த அம்மா நல்ல குரல் உள்ள நல்லா இருக்கும். அனிதா
1: பாடல்
2: சந்திரசேகர் வித்தியாசமா இருக்கு அந்த பாடல்.
1: இந்த பாடல் இந்த கவிஞர்
2: இமாம் நினைக்கிறேன்
1: பாடல் ஆசிரியர். இந்த பாடல் கவிஞர் ஒருவர் இருப்பார் தானே, அதை இந்த பாடுபாளர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் ஏற்றிருக்கும் தானே இந்த வாக்கியத்தை. முன்பு நடித்த நடிகர்கள் இப்படி வாக்கியங்களை புறந்தள்ளி விடுவார்கள். கதாநாய நாயகியை கேட்காம கவிஞர்கள் பாடல் எழுத முடியாத ஒரு காலத்திலே மாற்றா மாற்றித்தான். இப்பொழுது அப்படி இல்லை, இவர்கள் வார்த்தை பஞ்சம் கொண்டவர்கள், இவர்களாலும் படைக்க முடியாது. நல்லது ராஜ்குமார் மேடம் சந்திப்போம். அடுத்த வர கேட்டுமா?
2: நன்றி
1: நன்றி. ஆனந்தன் அவர்கள் நன்றி நன்றி ராஜ்குமார் அவர்களே இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனந்தமான வடலூர் ஆனந்தன் அவர்களே, ஜனநாயக கோட்பாடு கொண்டவரை வணக்கம் பாருங்கள்.
3: உங்களுடைய
1: வார்த்தை ஜனநாயகத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் வாக்காளர்கள் வரிசையாக வந்து. நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை கூறுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிகள். நீங்க நலமா இருக்கின்றீர்களா? அங்கே மழை எப்படி இருக்கு? காரணம் என்ன?
3: கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல.
1: கொசுத்தல் இருக்கு, கொசுத்தல் இருக்கின்றதா?
3: ஆமா, அது கொசு தொல்லை இருக்கிறது. வேலையான கடுமையான மழைக்குதான் கவனமா இருக்கணும். சுவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஈரமாகும். வீடு ஓரங்கள் வீடு ஓரங்கள்ல தண்ணி தேங்கி இல்லாம
1: பாத்துக்கணும். கால் வெட்டி தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். நாளைய தினம் அங்கே எங்களுடைய நாட்டிலே தமிழ்நாட்டிலே சூரசம்ஹாரம் எல்லா இடமும் நடக்கும். சூரசம்ஹாரம் என்பது தமிழ் சொல் அல்ல, நாங்கள் அதை பாவித்து பழகிவிட்டோம். சூரன் போர், சூரனுக்கும் முருகனுக்கும் யுத்தத்தை தான் அது கூறுகின்றது. அங்கே அந்த நிகழ்வு நடப்பதற்கு மழை இருந்தால் கடினமாக இருக்கும் இல்லையா? மக்கள் கூட்டம்
3: அந்த அந்த சறுக்கு மரம் ஏறுவாங்க, அந்த
1: சறுக்கு
3: மரம் ஏறுவாங்க.
1: இப்ப மலைக்கு மழையா தானாவே சரக்கு கொண்டு வந்து விட்டு விடும் இல்லையா?
3: கந்த சஷ்டி, கந்த சஷ்டின்னு சொல்லுவாங்க, கந்த சஷ்டி விரதம் கூட சொல்லுவாங்க. நாளைய
1: கந்த சட்டி கபசம், கந்தர் அலங்கார, கந்த கந்த அதே அந்த ஷா என்பது வடகளத்தை சேர்ந்தது. கந்தர் நல்லது. நாங்கள் சொன்னவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
3: செல்வோம்.

0: முதல் பாடல் கேட்டதுமே அந்த எல்லா பாடலும் ஒரே நேரத்தில் கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா காத்திருந்தல ஒவ்வொரு வாரமும் முதல் பாடலுக்கு காத்திருந்தோம். அந்த அனைத்து பாடலையும் ஒரே நேரத்துல கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: அடையாளத்துல தெரிவு செய்ய போகும்பொழுது ஒரு குதூகலமா இருக்கு. நாளைய தினம் என்ன பாடம் நீங்க கேட்க போகணும்? நாளைய
0: தினம் நிழல் படத்துல இருந்து இது ஒரு பொன்மாலை பொழுது அந்த பாடல் கொடுத்துருங்க கேட்ட மகிழ்.
1: ஆனா இப்பொழுது தென்னாத்திலே பொன்மாலை பொழுதாக இருக்காது இல்லையா? மழைக்காலம்
0: கண்டிப்பாக.
1: உங்கள் பகுதியிலே வயல் வழிகள் உண்டா?
0: உண்டு. நம்ம வடலூரை சுத்தி கொஞ்சம் அந்த சிதம்பரம் நான் சொல்றேன், வடலூரை கடந்து நம்ம சிதம்பரம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வழி முழுக்க உங்களுக்கு அந்த வயல்வெளி தான். ரொம்ப அதுக்கெல்லாம் கொஞ்சம் பள்ளத்தாக்கான இடம், தண்ணீர் அப்படியே ஃபுல்லா கடல் போல தோன்றும் பாக்குறதுக்கு. தண்ணீர் வடிஞ்சாதான் அவங்க அவங்க நிலங்கள் தெரியுமே தவிர பாக்கிறதுக்கு ஒரே கடல் போல தெரியும்.
1: நல்ல தண்ணீர் போல தண்ணீர் நிறைந்து தெரியும். அந்த வயல் தரப்புகளை வழி அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்து ஓடி பச்சை பசையில் இருக்கும் பொழுது அந்த கதிர்கள் உயர்ந்து வந்து வளர்ந்து வந்து நிற்கும் பொழுது வரம்புக்கு மேலே வரும்பொழுது ஒரு காற்று காற்று அடிக்கும் பொழுது அப்படியே அசைஞ்சு கொண்டு போகும் ஒரே பக்கமாக ஆனந்தமாக இருக்கும். அதை
0: ஒரே திசை அப்படியே வளைந்து செல்லும்.
1: நல்ல ரம்யமான இடத்தில் மீண்டும் உங்களுக்கு நல்ல நல்ல நிலைகள் கிடைக்க வேண்டும். இன்றைய வாக்குச்சாவடியை அலங்கரித்திருக்கிறீர்கள், வாக்களிப்பை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் கொஞ்சம் கடினம் இருந்திருக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். இது சரியா அது சரியா எல்லாம் நல்லாதான் இருக்கின்றது இல்லையா?
0: முத்தான பாடல்களே முத்திலே ஒரு சிறந்த முத்துங்கிற
1: முதலுக்குள் முதல் தெரிவிக்கின்றோம். நல்லது ஆனந்தன் அவர்களே, உங்களுடைய வாக்களிப்புக்கு நன்றி, கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியை பற்றி மக்களுக்கு அவளோடு அவர்களை உத்வேகப்படுத்துவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி ஐயா.
0: நன்றி.
1: இது மொழிகள் தமிழ் வானொலி. நன்றி. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கடல் காற்றோடு காற்றாக அன்பு உறவுகள் வந்து தங்கள் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் வருவதற்கு அவளாக இருக்கும் ஒரு சிலருக்கு விரைவில் நாங்கள் காற்றலையிலே வந்த பதிவுகளை எடுத்து இன்று எந்த பாடல் முதலுக்குள் முதலாக வருவது என்று தெரிந்து கொள்வதில் அவளாக இருக்கின்றோம். பாருங்கள் வந்து வாக்களித்தார். இன்னும் அநேகருடைய வாக்குகள் வர இருக்கின்றது. வாக்குச்சாவடியிலிருந்து அழைப்புகள் வந்திருக்கின்றது. பாருங்கள் கடந்த வாரம் விட இன்னும் குறைவாக இருக்கின்றது. வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது நேரம் சரியாக 12:38 கனடாவிலே நண்பகல். ஈழத்தில் நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது இரவு நேரம் 11:08 காட்டுகின்றது. 11 மணியை தாண்டி 8 நிமிடங்களை தன்னோடு கூட்டிக் கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்பொழுது 7:38 என்றால் பிரித்தானிய நாட்டிலே 5:38 என்று காட்டுகிறது. திருவாளர் மகான் அவர்கள் நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை. அவரை தேடுகின்றோம், அவர் குரல் கேட்க நாங்கள் விரும்புகின்றோம், அவர் நலமாக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடும் இருக்கின்றோம். மகான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் காற்றலைக்கு வாருங்கள். நீங்கள் என்ன காரணம் வரவில்லை, நன்றாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது ஒருவரை காணவில்லை என்றால் அப்படித்தானே நாங்கள் என்ன நடந்ததோ என்று இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஊருக்கு ஏதாவது சென்றீர்களா தெரியவில்லை. காற்றலை கேட்டுக்கொண்டிருந்தால் வருவீர்கள் என்று தெரியும். ஏதோ ஒரு அசௌகரியம் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை தெளிவிப்பதற்கு உங்களை சார்ந்தவர்கள் யாரும் எங்களுடைய வலைதளத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இது மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்காக பாடல்களை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் முதலாவதாக தெரிவு செய்த பாடல்கள் இன்று வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த முதலாவதான ஆனந்தன் அவர்கள் கூறியது போல் முத்துக்குள் சிறந்த முத்தை தேடுவது போன்ற ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். முதல் பாடல்களுக்குள்ளே முதலுக்குள் முதலாவது பாடல் எது என்ற ஒரு தேர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக வந்த பாடல்களை கேட்டு அதிலே நீங்கள் தெரிவு செய்து வந்து தந்திருக்கின்றீர்கள், தரவும் இருக்கின்றீர்கள். வருக வருக வந்து வரவேற்கின்றோம்.

இனிமையான இந்த பாடல்கள் தான் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள். நீங்கள் முதலாவதாக தெரிவு செய்து இங்கே பதிவிட்ட பாடல்கள் பதிவிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு இன்று முதலுக்குள் முதல் எது என்று தெரிய நிலையிலே இருக்கின்றோம். அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் எழுதியிருந்தார்கள், நான் ஒரு பாடலை திரைப்படத்தை மாறி கூறியிருந்தேன், அது சரியான திரைப்படத்தை தந்திருந்தார், நன்றி ஷியாமலா. அன்பு மகள் எங்களுடைய உமையால் அவர்கள் வந்து கேட்ட திரைப்படம் பாடல் திரைப்படம் அவர் காத்திருந்த கண்கள் என்று கூறும் பொழுது நான் களத்தூர் கண்ணம்மா என்று மாறி கூறிவிட்டேன். அந்த பாடல் பல காத்திருந்த கண்கள் திரைப்படம் தான் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. நன்றி உங்களுக்கு உமையால் அவர்களே. நீங்கள் கேட்ட அந்த பாடல் வளர்ந்த கலை மறந்துவிட்டால் அது காத்திருந்த கண்கள் என்று நீங்கள் கூறிய படம் சரியானது என்று கூறுகின்றேன். இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டு சவாரியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள், தரவும் இருக்கின்றீர்கள். வருக வருக என்று வரவேற்கின்றோம்.

வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, மரணம் என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமா

0: வந்து ஏன் அழைத்தது?
1: யாருக்காக என்று கேட்டவுடன் இது எனக்காக என்று ஓடி வருகின்றார் அன்பு உறவு சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
2: இனிய இரவு வணக்கமையா உங்களுக்கு. பகல் வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்
1: வரவேற்கின்றோம் உங்களை. இந்த இரண்டு நேர இங்கிதமான வணக்கத்தோடு இணைந்த உங்களை நானும் இரண்டு வணக்கத்தையும் இரண்டு நேர வணக்கத்தையும் தந்து வரவேற்கிறேன். வணக்கம். வருக வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக.
1: நலம். அங்கே உங்களுடைய சிதம்பரத்திலே மழை எப்படி இருக்கின்றது? மழையினுடைய கடுமை
2: எங்கும் அப்படிதாங்க. நம்மளுடைய தேப்பு விஜயதான் சொன்ன மாதிரி தீபாவளி மலால இருந்து சிறாக பஞ்சு இருக்குது,
1: செய்து கொண்டே இருக்கணும். தாத்தானுடைய கடமையே செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே மழைக்காலம் தான், மழைக்காலம் வர இருக்கின்றது. இந்த சூரனுடைய போர் வருகின்றது, சூர திருநாள் அதன் பின்பு திருவம்பாவை எல்லாம் வர இருக்கின்றது. இனி மழைக்காலங்கள மழை மீட்டம் மூட்டம் கூடுதலாக விட்டு விட்டு வரும், நீண்டு விட்டு வரும், அப்படி கடுமையாக வரும் அந்த காலம்தான். நாங்கெல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும்.
2: ஓரிரு நாட்களில் மிகுந்த மழை பெய்யும்.
1: ஆமாம்,
2: அறிவிப்பு
1: 9 நாளைய தினம் இல்லையா?
2: 11
1: வந்து நாகப்பட்டினம் பக்கம் 9 என்று ஜெகபர் சாதிக் அவர்கள் கூறியிருந்தார்கள். விஜயராகவன் அவர்களும் மழை பெருமழைக்கு இடம் இருக்கு என்று கூறியிருந்த அவர் அறிக்கைகள் எல்லாம் அனுப்புவார்.
2: இங்கே
1: நல்லதே என்று பாட்டு சவாரி 32 வந்து கலந்திருக்கின்றீர்கள். முதலுக்குள் முதல் தேடும் படலத்தில் வந்திருக்கின்றோம். வாக்குச்சாவடிக்கு செல்வோமா முதல்ல?
2: நிச்சயமா.

இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு

0: சரி, இந்த வேட பாடல்களும் முதலாவதாக வந்த பாடல்கள் சந்தன்ராஜ், நீங்கள் காற்றலையில் வந்து உங்களால் தெரிவு செய்ய, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்து பதிவிட்ட பாடல்களை இன்று தெரிவு செய்து, ஏழு வாரம் முடிந்து எட்டாவது வாரங்களிலே துவங்கும் போது இந்த கடந்த ஏழு வாரத்தின் முதல் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த இதற்கு முன்பு வந்த ஏழு வாரங்களிலும் சிறந்த பாடல்களாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் ஒரு வாரத்தில் சில சமயம் இரண்டு பாடல்கள் முதலாவது பாடலாக, ஒரு வாரத்தில் நான்கு பாடல்கள் முதலாவதாக எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவை நாங்கள் விட்டு வைக்க முடியாது. அந்த பாடலை சேர்த்து என்று தொகுத்து கொண்டு வந்து வித்தியாசமான பாடல்களை கொடுத்திருக்கிறது ஏழு பாடல்கள். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் கடினம் இருந்ததா?
1: நிச்சயமா, ஏன்னா நம்ம அது முதலாவது தேர்ந்தெடுத்தோம், அதை திருப்பி முதல் எடுக்கும்போது கொஞ்சம் கடினம்தான்.
0: மாநில அளவில் வந்து சென்ட்ரலுக்கு வந்து விட்டார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான கருத்தை தந்தீர்கள். சரி, இப்ப நாளைய தினம் உங்கள் நாளைய தினம் என்ன பாடலை நான் தர வேண்டும் உங்களுக்கு?
1: பள்ளி திரைப்படம் சொன்னலதான் பண்ண, என்னுள்ளே என்னுள்ளே.
0: ஓ, பள்ளியில இருந்து என்னுள்ளே என்னுள்ளே. நல்ல நல்ல பாடல்களை கேட்கின்றீர்கள், வராத பாடல், வந்த பாடல், புதிய பாடல், பழைய பாடல் என்று கேட்கின்றீர்கள். தெரிவுகள் நன்றாக இருக்கின்றதா?
1: நிச்சயமாக நிச்சயமாக நன்றி சொல்லுங்கள்.
0: எல்லோரும் கூட நல்ல பாடல்கள் தான் கருத்துக்கள் வந்து, என்னுள்ளே என்னுள்ளே என்ற பாடல் தொடர்ந்து உங்கள் சேவை நமக்கு தேவை நிகழ்ச்சியில நிறைவு நிலமாற்ற என்னுள்ளே என்னுள்ளே. வாழ்த்துக்கள் ஐயா. எப்படி இருக்கின்றார், சந்தித்ததுண்டா அண்மையிலே?
1: அதான்
0: செல்லகுமார், நீங்க பேசிட்டு உடனே ஆப் பண்ணி வைத்து விடுவாரு சொல்லி
1: தொடர்பு கொள்வார். தொடர்பு கொண்ட நிகழ்ச்சி என்ன பேப்பர்
0: அப்படி
1: அவரோட
0: பேசுகிறார் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்றுதான் அர்த்தம். அவர்களை நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால் அவரிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுகின்றோம். அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அவர் போன்றவர்களை எங்களுக்கு கிடைப்பது அரிது. அவர் போன்ற நிலைக்கு நாங்கள் வருவோமோ தெரியாது. அந்த அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது கூட எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கின்றது. நேரில் நான் பார்க்காம
1: நின்று நேரம் உரையாடி நிறைய விஷயங்கள்
0: அப்படியா? நல்லது நல்லது. ஒரு தடவை நான் அவரோடு பேசி இருக்கின்றேன், பார்ப்போம், இனிமேல் சந்தர்ப்பம் வந்தால் பேசுகிறேன். இப்ப நீங்கள் தனி விமானத்தில் வந்ததாக கூறினீர்கள், குடும்பமாக வந்தீர்களா?
1: தனி விமானம் தான், குடும்பத்தோடு வந்துருங்க.
2: விமானம் தான் தனி,
0: விமானம் தான் தனி, ஆட்கள் இரண்டு பேரும் அப்படியா? தவறுங்க தனி. அன்பு மகளே, கங்கை அம்மா, நலமா இருக்கின்றீர்களா? ராணியம்மா ராணி என்று கூறுவதை விட சகாய அன்சிய ராணி என்று அழைப்பதை நான் மகிழ்வென்றேன். முழு பெயரையும் கூறும் பொழுது அதோட சேர்த்து உங்கள் பாதுகாவலர் பெயரையும் கூறுவேன் தானே. திருமதி சகாய அன்சிய ராணி சந்தனராஜ், அற்புதமாக இருக்கிறது, கூறும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. அன்னை தந்தையர்கள் ஆசையாக உங்களுக்கு சூட்டிய பெயர், அது ஆட்சி பெற வேண்டும். அந்த முழு பெயரை அவர்கள் தந்து அழைப்பது, ஒரு பெயரை நாங்கள் லட்சக்கணக்கான நேரம் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அது உச்சாடனமாகி அது ஆட்சி பெறுவது உண்டாம். அதை ஆங்கிலத்திலே படித்தளத்திலே பார்த்தேன், பவர் ஆஃப் த நேம் என்றதுக்கு ஒரு பெரிய அதிகாரமே இருக்கின்றது. பேரனுடைய ஒரு பெயர், பெயர் வைப்பது, பேரனுடைய ஆட்சி, அதனுடைய பெருமதி, அதனுடைய வீச்சு, அதனுடைய செல்வாக்கு அப்படி இருக்கும் என்று. அதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைவது என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். எனக்கு எல்லாம் என் தாய் தந்தையர்கள் செல்வராசா என்ற பெயரை தான், செல்வராஜாண்டும் வைக்கவில்லை, தனித்தமிழிலே செல்வராசா என்றுதான் வைப்பார்கள். எங்கள் தாயார்கள் செல்வம் என்று அழைக்காம செல்வராசா என்று அவர்கள் அழைப்பதில் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அதேபோல மகாலட்சுமி என்று மகளுக்கு பெயர் வைத்தால் அவரை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அது மகாலட்சுமியாகத்தான் இருக்குமா அந்த ஆட்சி. அதுக்கு பல உதாரணங்கள் கூறுவார்கள். ஒருவருடைய பெயரை சுருக்கி கூறுவதோட முழு பெயரை கூறுவதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கின்றது. நாங்கெல்லாம் நாகரிகத்தை பார்த்து அப்படி குறைக்கிறது இல்லையா மகளே?
2: உண்மைதான்.
0: சகாய அன்சிய ராணி என்று அழைக்கும் பொழுது கூட வாய் நிறைய அந்த பதம் பெறுகின்றது, அது முழுமையும் பெறுகின்றது. நன்றி. சரி, இப்ப நாங்கள் பெயரை பற்றிய முடிய இந்த பாடல்களுக்கு தேர்வுக்கு தானே வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம் மகளே.

0: சகாய அன்சுராணி தன்னுடைய வாக்கினை அழகாக பதிந்து கொண்டு இப்பொழுது காட்டலைக்கு வந்திருக்கின்றார். நாளைய தினம் அவருக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கூறப்போகின்றார். நாளைக்கு கதம்பம் நேர்விற்பத்திலே என்ன பாடல் உங்களுக்கு தேவை ராணி? அன்சுராணி கூறுங்கள்.
1: எனக்கு நிலாவே வா படம்.
0: ஆஹா, அது என்ன பாடல்?
1: நீ காற்று நான் மரம்.
0: ஓ, அப்ப மரம் மாதிரி தலையாடி கொண்டு பாரு இல்லையா? நீ காற்று நான் மரம். சின்னதுக்கு தலையாடுறதா நிறைய வேற என்ன? சரி, காற்று காற்று அதுக்கு அம்மா சொல்லிவிட்டாரு. நீ காற்று நான் மரம். சரி, நல்ல பாடல், சிறப்பான பாடல் அஞ்சுராணி அவர்களே. சிரிப்பு நல்ல சிரிப்பு, சுகமாக சந்தோஷமா இருக்க வேண்டும். நீ காற்று நான் மரம் அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இருவரும் பங்கு பற்றி வந்து எங்களுடைய காற்றுகளை சிறப்பித்து இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து பாட்டு சவாரி 32 அலங்கரித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் இருவருக்கும். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. அன்பு சிங்க குட்டி இலக்கம் ஒன்று வருகின்றது. கண்ணா வர வேண்டும். கண்ணா வணக்கம். கண்ணா நலமா இருக்கின்றீர்களா? நான் நிலமா இருக்கேன் ஐயா, நிலமா இருக்கேன். இந்த சிங்கம் தனித்து வந்திருக்கு, அந்த சிங்கம் குடும்பத்தோடு வந்திருந்தது. அப்படி அங்க மழை பெய்யுறதா அம்மன்?
3: இன்னைக்கு இல்ல, லைட்டா தூரிட்டு இருக்கு.
0: ஆனால் உங்களுடைய அந்த உணர்வுகள் மழைக்காலம் போல் தான் இருக்கின்றன. வெள்ளங்கள்
3: தெரிகின்றது,
0: சூரியனுடைய
3: கிரகங்கள் மழை பெய்ஞ்சிச்சு. அது இப்ப வந்து இப்ப இல்ல, ஆனா மழைதான்
0: அங்கே. ஞானதேவன் கூறியிருந்தால் அங்கே நாச்சியார் கோவில் பகுதியில் பனி விழுகின்றது, சரி, பனி பொழிகின்றது, சரி,
3: பனி மழையார் சேர்ந்து
0: சேர்ந்து வருகின்றதா, குளிர் கூடுதலாக இருக்கும். நல்லது. இப்ப எவ்வளவு பாடுறேன் கேட்ட உங்களுக்கு வாக்களிக்க செல்வோமா?
3: சரிங்கப்பா.

தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டுல

0: விட்டோம். நாளைய தினம் கண்ணனுக்கு என்ன பாடல் வேண்டும் எங்களுடைய நேர் விருப்பத்திலே?
1: நாளைக்கு வந்து செம்பனு செல்வல்ல அந்த செந்தன் செல்வம் இங்கே படித்தது ஒரு பாட்டு வந்தோம்
0: அந்த பாடலாம். இந்த செந்தமிழ் செல்வம், இந்த செந்தமிழ் செல்வம் எப்படி அந்த பாடல் பாடங்கள்
1: பாட்டு எஸ் பாட்டு?
0: ஓ அப்படி
1: கேட்டு கேட்டு இந்த செந்தம் செல்வன்கே இசையுண்டு படித்தேன் வா
0: அப்படி வரும். நல்லது, நல்ல பாட்டு. செந்தமிழ் செல்வன், செந்தமிழ் செல்வன் அந்த திரைப்படத்து பாடல்,
1: படம் செந்தமிழ் செல்வன்,
0: அந்த பாடலும் உங்களுக்கு காத்தலில் கிடைக்கும் நாளைய தினம். இன்று வாக்களிக்க வந்து வாக்குச்சாவடியில் இந்த ஏழு பாடலும் வந்தது மாதிரி, ஏழு பாடலும் ஒவ்வொரு வாரமும் முதலாவது பாடலா வந்த பாடல்கள். தெரிவு செய்வதும் போது முதலுக்குள் முதலன்று தெரிவு செய்யும் பொழுது கடினம் இருந்ததா உங்களுக்கு தெரிவு செய்வதிலே?
1: ஒன்று
0: நல்லா இருக்கும், அடுத்தது பார்ப்போம் அது நல்லா இருக்கும். அப்படி மாறி மாறி அதான் கட்டித்தனம். முதலுக்குள் முதல் சங்கன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி மாவட்டம் மாநிலம் சென்ட்ரலுக்கு தெரிவுகள் சிறப்பாக தெரிவு செய்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை அன்பு செல்வங்கள் வந்து எனக்கு வாக்குகளை தந்து இன்றைய பாட்டு சவாரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே கனடாவில் ஒரு மணி என்று காட்டுகின்றது. நண்பகல் ஒரு மணி, 12 மணியை தாண்டி மாலை நேரத்தை நோக்கி, இரவு நேரத்தை நோக்கி பயணிக்கும் வகையிலே இப்பொழுது ஒரு மணி என்று காட்டும் வகையிலே உங்களுக்கு இன்னும் 11:31 என்று காட்டுகின்றது. பகல் இன்னும் நீங்கள் நண்பகலை எட்டி பிடிக்கவில்லை, ஆனால் நள்ளிரவை எட்டி பிடிக்கவில்லை. நீங்கள் எங்களை விட முந்தி ஓடி கிடைப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் 10:30 வித்தியாசத்திலே இருக்கின்றோம். பெண்களை விட நீங்கள் 10:30 அதிக முந்தி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நாங்கள் நண்பகல்ல இருக்கும்பொழுது நீங்கள் இரவுக்கு நள்ளிரவுக்கு சில எத்தனைக்கின்றீர்கள். வளைகுடா நாடுகளிலும் இப்பொழுது இரவு நேரம் தான் அங்கு 8:01 காட்டுகிறது. ஆனால் பிரித்தானிய நாட்டிலே 6 காட்டுகின்றது. மாற்றங்களை காட்டும் நேரங்கள், மாநில நேரங்கள் இந்த நிலத்தையோ வானத்தையோ மாற்ற மாட்டாது. 50 பூதங்களும் அப்படியே இருக்கின்றன. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி எல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஆனால் நேரம்தான் மாறாது. எப்படி நான் அப்படியே இருக்கின்றது உங்க குருவே, அப்படியே இருப்பது அசைகிறது, பூமி அசைந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நேர வித்தியாசம் தெரிகின்றது எங்களுக்கு. இப்பொழுது பகலாக காட்சி கொடுத்த எங்களுடைய சூரியன் இரவாக காட்சி கொடுக்கிற நேரத்தை எண்ணி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பகலாக இருந்த சூரியன் அப்படியே இருக்கும் பொழுது பூமி சுற்றுவதனால் உங்களுடைய தேசம் திரும்பிக் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இப்பொழுது சூரியனுடைய ஒளி மறைக்கப்பட்டு உங்களுக்கு இரவு நேரமாக காட்டுகின்றது. இது வாழ்க்கை. வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வறுமை, செல்வம், கோபம், சந்தோஷம் இவையெல்லாம் மாறி மாறி வருவது உண்டு. வாழ்க்கை, வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆனால் எப்படித்தான் மாறினாலும் மனிதம் என்று ஒன்று இருக்கின்றது. மனிதர்கள் மனிதம் என்ற ஒன்றை மனதிலே பதித்து மனிதனாக வாழ பழக வேண்டும். அதைத்தான் கூறுகிறார்கள், நாங்கள் முயற்சிக்கின்றோம் முடிந்தவரை. எவரது அறவழி செல்கின்றாரோ அவர்களுக்கு நிறைவாக எல்லாம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த வாழ்க்கை பயணம் சாதாரணமானதல்ல. வந்துவிட்டார் அன்பு உறவு, அவரிடம் நான் செல்கின்றேன் நின்று நேரம் பேசாமல். வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனமே எங்கள் அன்பு AR நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கத்தை தந்துவிட்டு, மாலை இன்னும் ஆகவில்லை, மதியமாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் மாலைக்கு செல்லத்தான் போகின்றோம். உங்கள் வணக்கத்தை எனக்கு மாலையாக ஏற்று மாலை நேரம்

0: மகிழ்ச்சி. ஏனைய உறவுகளும் வந்து நல்ல உற்சாகத்தை தந்தார்கள். நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன். முடிந்தவரை இருப்போம், வாழும் வரை போராடுகின்ற பாடல் இருக்கிறவா, உன்னால் முடியும் தம்பி என்றும் ஒரு பாடல் இருக்கின்றது. அப்ப அவற்றையெல்லாம் மனதிலே பாருங்க. உங்களுடைய அன்புகள் எல்லாம் எங்களை ஆட்கொண்டு வந்தது. முடிந்தவரை இருப்பேன் நான், முடியாத பொழுது மகளை ஓடிவாங்க, அதற்கு சற்று இழைப்பார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய நிகழ்வு தானே, பல நிகழ்வை நான் இழந்து விட்டேன். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பல பாடங்கள் இழந்து விட்டேன். அதனால் வாரத்தில் இரண்டு தடவை கொண்டு வந்து அதை ஈடு செய்வோமா, சலித்து விடும் இல்லையா?
1: வாரம் ஒரு முறை வருவதுதான் நல்லது,
0: அதுதான் சிறப்பா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லாமல் வேணும் வேணும் என்று சொல்ல வைக்க வேணும் இல்லையா? சொல்லாமல் எப்போது கேட்கிற அந்த ஆர்வம் வேண்டும். சிறந்த பாடல்கள் ஏழு பாடல்கள் இந்த வரிசையில் வந்து நிற்கின்றது. நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? முதலில்
1: சொல்லலாம் சொல்லலாம் ஐயா.

0: என்று கூறிவிட்டு காற்றலையை விட்டு காற்றலைக்கு வந்துவிட்டோம். வாய்ப்பு சாவடியை விட்டு பாதுகாப்பாக நல்லது நாகப்பர் அவர்களே. இந்த வழியில இன்னும் ஒரு கோரிக்கை, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும் தான்.
1: நாளைய தினம் வந்து படம் வந்து நதியை தேடி வந்த கடல்.
0: நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படம் என்ன பாடலா இருக்கும்?
1: தவிக்குது தயங்குது ஒரு மனது.
0: ஓ, தவித்துத்தான் தயங்குதா இல்ல தயங்க போட்டு தவிக்குதா?
1: தவிக்குது
0: தவிக்குது, அதுக்கு பிறகுதான் கேட்க தயங்குது இல்லையா? ஒரு மனது. அப்ப மற்ற மனது ஆனாலும் தவிப்பும் தயக்கம் சென்றவுடன் அணைந்து விடும் இல்லையா? அணைத்து விடுவார்கள். அணைத்த பின்பு அணைந்து விடும். அது அணைத்தால்தான் இறுதியிலே அணைக்க வேண்டும். அணைத்தால்தான் அந்த தவிப்பும் தயக்கமும் தீர்ந்துவிடும். சரி, அப்படி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் கருத்து பரிமாற்றத்தை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மழை கொட்டி தீக்குது ஐயா.
0: நல்ல மழை அங்கே
1: போதும் போதும்.
0: அங்கே உங்களுக்கு வடிகால் வசதிகள் எல்லாம் நிறைய உண்டா?
1: நாங்க டவுன் பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பிரச்சனை
0: இல்லை. செய்தி பகுதிகளை பார்த்தேன், சென்னையை ஆண்டி இருக்க பெரிய பட்டணங்கள்ல உங்களுடைய ஒரு பெரிய நகரமா இருக்கின்றது. அங்கே கட்டிட வசதிகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. வடிகால் வசதிகள் இருந்தால்தான் வளைந்தோடும், இல்லை என்றால் கொஞ்சம் தட்டுப்பாடு தான், வெள்ளங்கள் முட்டிக்கொண்டிருக்கும் இல்லையா?
1: சென்னை தான் வெள்ளத்துல மிதக்குது.
0: ஆமா ஆமா, சென்னையில பெரு வெள்ளம் இல்லையா?
1: கோவை
0: அடுத்த பெரு வெள்ளங்கள்
1: அதிகமான வெள்ளம் ஐயா,
0: அளவுக்கு அதிகமா.
1: 6 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் வந்து அதிகமா பெஞ்சிருக்கின்றாங்க.
0: 2000 வருஷத்துக்கு
1: பிறகு அதுல என்னன்னா, இவ்வளவு வெள்ளத்துல இருக்கும்போது இன்னும் 2 நாளைக்கு அதிகபட்சமா மழை
0: பெய்யுங்கிறான் தகவல்கள் கூறுகின்றன. விஜயராகவன் அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், மற்றவர்களும் அந்த கூறினார்கள். மேலும் பெருமழை பெய்வதற்கு பொழிவதற்கு இடம் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள்.
1: இது வந்து மற்ற மாவட்டத்துல மற்ற மாநிலத்தில எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அளவு மழை பெய்யும்.
0: நல்லோர் உள்ளார்கள் எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு தமிழ்நாட்டில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்களை விட மிக நல்லவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் என்ன கூறியிருக்கின்றார், நல்லார் ஒருவர் உள்ளார் எனில்